இத்தகைய ஒரு பாடலை தந்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அலங்கரித்து விடைபெறச் செய்கின்றார். நீண்ட கால உறவு குவைத் மண்ணில் இருந்து வளைகுடா மண் அன்பு ஜோர்ஜ். நீண்ட கால உறவு மூன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவர் காதோரம் கொஞ்சி கொஞ்சி பேசும் என்ற வரியோடு எங்கள் அண்ணன் திரைப்படுத்து பாடல் ஜோர்ஜ். இதோ உங்கள் பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு. இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
2: அப்பா, டே அப்பா, ஐயோ அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா.
3: தலை இந்த பக்கம் இருக்குங்க நைனா.
2: ஆமா, இன்னைக்கு தலைய மாத்திக்கிட்டியாப்பா?
3: இல்ல நைனா, இந்த பக்கம் தலை வச்சு படுத்த முந்தங்க நைனா.
2: என கல்யாணம் பண்ணிவிடா.
3: ராத்திரியோ தொல்ல பண்றீங்களே நைனா.
2: ராத்திரியானதான் கல்யாணம் நினைப்பு சாஸ்தியா வருது. கல்யாணம் பண்ணிவிடா.
3: கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா?
2: நீ என்னடாப்பா பண்ணன?
3: பெரிய பாவத்தை பண்ண. உங்களை பத்தி தொலைச்சிருக்கேனே.
2: நீ பண்ண அதே பாவத்தை எனக்கு பண்ணா?
3: உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு நைனா. ராத்திரியோட ராத்திரி எந்திரிச்சு போயிருங்க. இப்படித்தான் நேற்று ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதையோட கழுதை படுத்துட்டீங்க. அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி தொடர வரைக்கும் கொண்டு போய் துவச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா. உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க?
2: எனக்கு எப்படி கல்யாணம்?
3: நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா.
2: அப்ப ஆஞ்சநேயா, நீ தான் அருள் புரியணும். நீ தான் பிரம்மச்சரியாச்சே, உனக்கு எங்க ஏவசரம் தெரிய போகுது? முருகா, நீ தான் நம்ம ஆளு, ரெண்டு கொண்டாடிக்கிற, நீ தான் மனசு வைக்கணும். அப்பா முருகிட்ட சொல்லிட்டேன். அப்பா தலைய காணா.
3: இங்க இருக்கீங்க,
2: ஏன் அடிக்கடி மாத்திக்கிற?
3: ஏன் இஷ்டம்.
2: சரிடா.

0: ஆளு நரம் மாதிரி இருக்க, காலு இரும்பு மாதிரி இருக்கு, ஏரியா கலை
1: சும்மா ஏ களைவா இருக்கு. நாளைக்கு பாத்துக்கலாம் போடி.
0: ராணிய
1: காலம் ரொம்ப கெட்டு போச்சு. மனுஷன் தான் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா சேவல் கூட 7 மணிக்கு தான் எழுந்துச்சு கூவுது. அடியே
0: என்னையா பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி கத்துற?
1: பறி கொடுத்த மாதிரி என்னடி, பறியா போயிடுச்சுடி அந்த பாரி. என்னால ஓட முடியலடா.
0: ஓட முடியாது என்னையா பேசிட்டு இருக்க? வெட்டலாம்
1: அடியே, வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும். என்ன பொண்டாட்டி பக்கத்துல எப்படியா படுக்கலாம்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? மானஸ்தன் இந்த அறிவால ஓங்கி என் கழுத்த ஓட்டிக்கிட்டு நானே செத்துருவேன்.
0: ஐயோ என்ன விதவையாக்க பாக்குறீங்களே, என்ன விதவையாக்க பாக்குறீங்க?
1: இவர் இருந்தா செத்துனாரு.
2: ஒட்டட குச்சிக்கு நல்லா வேசி கட்டின மாதிரி.
0: டேய் அப்பா ஆமே வருவா. அப்பா
2: எந்த ஆமை?
0: நாட்டாமே.
3: என்னையா என்னையா அங்க கலாட்டா பண்றீங்க?
1: நாட்டாமே இந்த அநியாயத்தை கேட்டீங்களா?
0: நாட்டாமே இந்த அநியாயத்தை கேட்டீங்களா?
2: கேட்டீங்களா கேட்டீங்களான்னு அவர் எப்படி கேப்பாரு? சொன்னாத்தானே கேப்பாரு. நீங்க சொல்ல போறது இல்லையா, நானே சொல்லிக்கிறேன். நாட்டாமே என் பையனுக்கு ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு. இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா 12 ரூபாய் 90 பைசா தர்றேன்.
3: அதுன்னு பேட்டா சிறப்பு மாதிரி 12 90
2: 12 ரூபாய் உங்களுக்கு சாதகத்துக்கு, 90 பைசா ஊர்லாச்சு.
3: மேற்கொண்டு உள்ளத நான் பாத்துக்கிறேன். சங்கு புள்ள நல்ல புள்ள, அவங்குள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். எல்லாரும் கலைஞ்ச அவன் வீட்டுக்கு போங்கய்யா. என்னையா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
2: புரோட்டாவுக்கு மாவு பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறீங்க.
0: பழம் எங்கடா?
2: பழம் கீழே இருக்கு.
0: அப்பா கல்யாணம் முடிச்சு போயிடா, கல்யாணத்தை முடிச்சு போயிடா.
2: என்னங்க நைனா இந்த நேரத்துல தொல்லை பண்றீங்க? உங்களை பெத்ததுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும். ரொம்ப நன்றி நைனா. நைனா இது நியாயம்தானா? ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதானே மூக்கு முட்டை சாராயத்தை வாங்கி கொடுத்தேன். குடிச்சு புட்டு இப்படி குழப்பம் பண்றீங்களா, இது நியாயம்தானா
0: நைனா?
2: நைனா
0: இதுக்குதான் அப்பனே இல்லாம பிறக்கணுங்கிறது. நம்ம இசை கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல.
2: என்ன நைனா பழத்தை பழனி பஞ்சாமிரதம் ஆக்கிட்டீங்க? படுங்க நைனா படுங்க, இல்லைன்னா சங்கிலே மெதிப்பு. இந்த சங்கு புள்ள
0: கண்ட புள்ள கால ஒடிச்சிருவேன்.
2: நைனா நைனா என்ன நைனா போரிங் பைப்பை வாயில வச்சு குடிக்கிற சத்தம் கேக்குது.

0: தம்பிக்கு எந்த ஊரு?
1: இதே ஊர்தான்.
0: எந்த தெரு?
1: முட்டு தெரு.
0: வீட்டு நம்பர்?
1: பழைய நம்பர் 8.
0: புது நம்பர்?
1: அதுங்க 8 தான்.
0: அரேட, ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. தம்பி பேரு?
1: கண்டப்பிள்ளை.
0: என் பையன் நைனா பேரு அதேதான்.
1: அப்படியா?
0: உங்க அப்பா பேரு?
1: தங்குப்பிள்ளை.
0: என் பேரு அதேதான்.
1: அப்படியா?
0: ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க.
1: ஆமா.
0: அம்மா, இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: கையில கொளுத்துது. அப்படியே ஐஸ் போட்டு சர்பத்து குடிக்கலான்னு போறேன்.
0: நான் கூட சர்பத்து போட்டு ஐஸ் குடிக்கலான்னு போறேன். என்ன நம்ம வீட்டுல வந்து யாரோ நாமம் போட்டுருக்காங்க?
1: தெரியலடா.
0: நைனா?
1: என்னடா?
0: ஒழுங்கா படுங்க நைனா. ராத்திரியில எந்திரிச்சு நடக்காதீங்க நைனா. கைய கட்டி மூமா புடிச்சுக்குங்க நைனா.
1: புடிச்சுக்கிட்டேன்டா.
0: என்ன நைனா மூக்கு குத்தி இருக்கீங்க?
1: நீ தான சின்ன புள்ளில குத்தி விட்ட.
0: அது காதுல
1: நீ மட்டும் தலைய மாத்திக்கலாமா? நானும் மாத்திக்கிட்டேன்.
0: எப்படியோ குத்துன அடையாளம் இருந்தா சரி.
1: என்ன
0: தைரியம் இருந்தா ராத்திரி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு ஆம்பளைங்களை அடிப்ப?
2: எங்க வீடியா சுத்தி பாருங்கயா.
1: அப்பா படுறான்னு கடைசியில இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ
0: என்னங்க நைனா, நீங்க தான் இது வரைக்கும் தனித்தனியா போய் படுத்தீங்க. இப்போ என்னையும் சேர்த்து கூட்டணி அமைச்சு இங்க கொண்டாந்து படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே நைனா. நான் அப்பவே நினைச்சேன் கடவுள நாமம் போட்டுக்கும் போதே இது நம்ம விட இருக்காதுன்னு.
2: என்கிட்ட சாராயத்தை கடை வாங்கி குடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தா என் படுப்பீங்க? வாங்க, எனக்கு உங்களுக்கு ஒரு வழி பண்றேன்.
3: என்ன சங்க பிள்ளைங்க கலாட்டா,
0: நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. நான் இங்க நிக்கிறேன்.
3: என் பார்வையே அப்படித்தான். என்ன விஷயம்?
0: அதேதான்.
3: அதேதானா?
0: அடிக்கிறீங்கன்னே தெரியல.
3: அதேதான்.
0: அப்போ
3: அதேதான். அதுவும் அதேதானா? சங்கு புள்ள இப்ப பாரு. இந்தாமா கௌரி, சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அப்புறம் என்னையா கூட்டம் முடிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க வீட்டுக்கு. ஏமா நாட்டாம சொல்றேன்.
0: நைனா தூங்கிட்டீங்களா?
1: தூங்கி அரை மணி நேரமாச்சுடா அப்பா.
0: இப்படி விட்டா சரி வர மாட்டீங்க. இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். மதுரை திருமணம் தூணு மாதிரி.
1: அப்பா தங்கத்துல அருணகிரி கட்டுறியா?
0: இல்ல இல்ல, பெல்லாவுக்கு அரைமுடி கட்டுறேன்.
1: கேட்டு கேட்டுறேன்.

0: என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்களா? அதான் நைனா முடியாது. ஒழுங்கா மரியாதையா படுங்க நைனா. தங்கா நொங்கா.
1: ஏண்டா என்னடா மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது?
0: நான் தலையில வச்சிருக்கேன்.
1: கழுத்துல தாலி மாதிரி ஒண்ணு கட்டிருக்க,
0: அது அருணா கயிறு.
1: அப்படியா? தனியா தள்ளி விடுறா.
2: ஏண்டி நான் ஒரு நாட்டாம, இந்த ஊரே என்ன பார்த்து மரியாதை கொடுத்து கைகட்டி நிக்குது. என்னையா எட்டி உதைக்கிற உன்ன?
1: ஏண்டாப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிருந்தா நாலு புள்ள நறுக்குன்னு பத்திருப்பேன், என்னையா எட்டி உதைக்கிற? எனக்கும் உதைக்க தெரியண்டா அப்பா.
3: பகல்ல மட்டும் பொட்டி பாம்பா அரங்கி கிடக்குற, ராத்திரியில மட்டும் கொண்டாடிட்ட வீரத்தை காட்டுறியா? அது இந்த காலேறிட்ட நடக்காது.
0: நைனா பெத்த பிதாவையே உதைக்கிறீங்களா? இருங்க விடியட்டும், உங்க நல்லி எலும்ப உறிஞ்சிடுறேன்.
1: கழுத கழுத
2: எருமை எருமை. ஐயோ ஏண்டா இப்படி நேரங்காலம் தெரியாம என்ன வந்து எழுப்புறீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்து வைக்க வேற நேரமே கிடையாதா?
0: அவருதெல்லாம் அவர் அடிச்சுக்கிறாரு, நமக்கு என்ன? நைனா நீங்க படுங்க, எங்க புள்ள நீங்களும் படுங்க. சரிங்க
2: எழுந்துருச்சு சொல்லடி.
1: ஐயா என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுல வந்து எங்களே விரட்டுவ? அப்பா பாருங்கப்பா வரட்டீங்கள.
0: நைனா உங்க அப்பா எங்க இருக்கேன்? யாராவது
2: ஏண்டா ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி ஏன் பொண்டாட்டி பக்கத்திலேயே வந்து படுத்துட்டீங்களேடா?
4: ஐயா இதுக்கு போய் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கேன், இவங்க சும்மா விடக்கூடாது.
2: விடவே மாட்டேன் டி, இங்க பாருங்கடா உங்களை விடவே மாட்டேன்டா.
0: ரொம்ப கத்தாதையா மானம் போயிரும்.
1: யாருக்கடா?
0: உனக்கு தான்
1: போட்டோம்.
2: என்ன திமிர்ற உனக்கு? இப்பவே ஊரை கூட்டி கொடுக்க வேண்டாம்.
0: அது வேறையா?
2: அது வந்து ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு உங்க மானத்தை வாங்குறேன்டா.
5: இந்த அநியாயத்தை கேட்டீங்களா மகா ஜனங்களே? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்னருமை தாய்க்குலமே, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா?
6: நாங்களும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? அநியாயத்தை கேட்டீங்களான்னு சொல்றீங்களே தவிர
4: என்ன அநியாயத்தை சொல்லவே இல்லையா?
5: சொல்லேண்டி.
3: நான் என்ன கதைங்க சொல்றது? நான் பிறந்த கதைய சொல்லவா? நான் வளர்ந்த கதைய சொல்லவா? இந்த ஆளுக்கு வாக்கப்பட்ட கதைய சொல்லவா? இவனுக்கு நான் இங்க பங்கப்பட்டு நிக்கிறேனே அந்த கதைய சொல்லவா?
4: பொண்டாட்டி கலந்து பேசி எப்ப சொல்லலாம்னு ஒரு முடிவு வாங்க. வாங்க போலாம்.
2: போகாதீங்க ஐயா, நில்லுங்க ஐயா, சொல்ற உட்காருங்க ஐயா. இந்த சங்கு பிள்ளையும் அவன் மகன் கண்ட பிள்ளையும் நேத்தைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டானுங்க ஐயா. என்னையா எல்லாரும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா, இவனுங்களை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா?
6: ஏதோ நடந்தவை நடந்தவையாவே இருக்கட்டும், இனி நடக்க போவது நல்லவைகளாக நடக்கட்டும்.
1: இதுக்குதான் நான் போய் சொன்னேன், வேணா சொன்ன கேட்டீங்களா?
0: இது வரைக்கும் நாட்டாமேன்னு பேரு இருந்துச்சு, இப்ப கிழிஞ்சிருச்சு.
1: ஏண்டா வைக்க முடியாதா?
0: இது துணி இல்ல பஞ்சாயத்து.
1: அப்ப நல்லா வைக்கலாம்.
2: சங்கு பிள்ளை சங்கு பிள்ளை எனக்கு ஒரு உதவி செய்வியா?
0: என்ன செய்யணும்?
2: நீதான் குடிகாரன், உன் பையனை பத்திரமா பாத்துக்க முடியல, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா
0: நீ பாத்துக்கிறீங்கயா?
2: ஐயோ நான் அதை சொல்லல ஐயா, அவன் பொண்டாட்டி அவன பத்திரமா
0: பாத்துக்குவான். நல்ல யோசனைதான்.
1: எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா?
2: என்னடா கண்ட பிள்ள,
1: நீங்களே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருக்கீங்களா?
2: ஏண்டா நான் என்ன நாட்டாமையா இல்ல மாமாவா?
0: இல்லீங்க நீங்க நாட்டாமா மாமா.
1: ஆமா மாமா.
0: உங்களுக்கு விருப்பம் இல்லையா விட்டுருங்க.
1: நாள மறுநாள் இதே மாதிரி நடந்தா நான் பொறுப்புள்ள மாமா.
0: உங்க வசதி எப்படி மாமா?
2: அதே என்ன மாமா வாக்கிட்டீங்களா?
0: ஆமா, இந்த மூஞ்சிக்கு பஞ்சாயத்து தலைவராக்குனதே பெரிய விஷயம், மாமா வாக்க கூடாதா?
2: டேய் ஊர் பொண்டாட்டி எல்லாம் பத்திரமா இருக்கணும்னா இந்த பயலுக்கு ஒரு பொண்டாட்டிய தேடி பிடிச்சுதான் ஆகணும்.
1: பேசிக்கிட்டே இருக்கீங்களே, தேடி புடிங்க.
0: பிடிக்கிறதான் பிடிக்கிறீங்க, உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துறாதீங்க.
2: ஏன்?
0: ரொம்ப அகோரமா இருக்கும்.
1: கொஞ்சம் அழகா பாத்து புடிங்க,
0: எனக்கு வசதியா இருக்கும்.
1: சமைக்கிறதுக்குங்க
0: நைனா.
2: என்னடா இது குடும்பம், புள்ள அப்பனா அப்பாடாங்கிறான், அப்பன் பிள்ளைய நைனாங்கிறான்.
0: அதுதான் சங்கு பிள்ளை குடும்பம்.
2: ஆமா, பெரிய தேசிய குடும்பம்.
4: என்னங்க என்ன கொஞ்சம் பாருங்களேன்,
7: எனக்கு வெக்கமா இருக்கு.
8: இந்த பாலையாவது குடிங்க.
7: ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பிள்ளைய முடிச்சு
8: இப்படி வசப்பட்டு இருந்தா எப்படிங்க?
7: வேற என்ன பண்ண சொல்றீங்க?
8: அது பழம் எடுத்து வச்சிருக்கு
7: சாப்பிடறதுக்கு.
8: இந்த பாய எடுத்து போட்டிருக்க
7: படுக்கிறதுக்கு.
8: உங்களுக்கு முதலிரவு பத்தி நான் சொல்லி கொடுத்துமா?
7: உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா?
8: ஐயோ எனக்கு இதான் பஸ்ட்.
7: எனக்கு இதான் பஸ்ட்.
8: அப்ப நான் சொல்லபடி செய்வீங்களா?
7: செய்யறேன்.
8: முதல்ல கையை எடுங்க.
7: கையெல்லாம் தனியா எடுக்க முடியாதுங்க.
8: ஐயோ கையை தூக்குங்க.
7: தூக்கினேன்.
8: அப்படியே என்ன கட்டிப்பிடுங்க.
7: முடிச்சுக்கினே.
8: அப்படியே ஒரு முத்தம் கொடுங்க.
7: சின்ன முத்தமா பெரிய முத்தமா?
0: என்ன கிணறு வச்சிட்டு இப்பதான் நான் வர்றேன். மருமகளே நான் உன் மாமா.
8: மாமா என்னங்க மாமா இந்த நேரத்துல?
0: மருமகளே தப்பா நினைக்காத, நான் அவரை பாக்கணும்.
8: அவரா? யாரது?
0: என் மகனே. நான் அவரு இவருன்னு சொல்லி பழக்கம்.
7: நான் எங்க அப்பாவை வாடா போடணும் சொல்லித்தான் பழக்கம்.
0: எப்படி எங்க குடும்பம்?
8: நல்ல குடும்பம்.
0: இப்படி குடும்பத்துல இந்தியாவில பாத்துருக்கவே முடியாது. நீ கொஞ்சம் உட்காருமா? நைனா.
7: என்னடா அப்பா?
0: பான்சி தப்பா. மகளே நைனா 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்திருக்கீங்க.
7: திருப்பி கொடுக்கணுமா?
0: அது இல்லைங்க. நீங்க பாட்டுக்கு ராத்திரி தூங்கி எந்திரிச்சு நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி போய் நரிக்குற வீட்டுல படுத்துட்டீங்கன்னா நாளை காலையில எந்திரிச்சு ஊசி விக்கலையோ பாசி விக்கலையோ விக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுங்க.
7: எது ஊசி பாசி விக்கிறதா?
0: ஐயோ அது இல்லைங்க. நீங்க ராத்திரி தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போற விஷயம். சொல்லும் போதே கொட்டா விடுறீங்களே.
7: நைனா நீ போ, நான் ஒத்தையிலே நின்று சமாளிக்கிறேன்.
0: ஒத்தையில தான் சமாளிக்கணும். இதுக்கு கூட்டணி அமைக்க முடியும். கடவுளே இந்த ராத்திரியை நீ தான் பாத்துக்கணும். இந்த முதலுறவ உனக்கே அஞ்சலி செலுத்துறேன். சமர்ப்பணம்.
7: இவ வேற கரடி மாதிரி. கல்யாணி கல்லு தூங்கிட்டியா? அப்போ நானும் தூங்கிடுவேன். இன்னைக்கு வேணா நாளைக்கு வச்சுக்கணும். நாளைக்கு இவ்வளவு தூங்கவே விடக்கூடாது.
0: அப்ப மேல படுத்திருக்கும் கீழே தெரியுங்களே. நைனா
7: அப்பா கொண்டாடிய காரணா?
0: கொண்டாட்டியா காணாமா?
7: கல்யாணிய காரணா?
0: ஐயோ 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சனே. கல்யாணி ஓடினாள், ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டாள்.
7: ஐயோ பராசக்தி வசனம் பேசுற நேரமா இது? கொண்டாட்டி காணும்டா அப்பா.
0: காசு தொலைஞ்சு போனா தேடலாம், பொண்டாட்டி தொலைஞ்சு போனா எங்க தேட முடியும்? நல்லா தேடி பாத்தீங்களா?
7: அஞ்சரப்பட்டில இருந்து அடுக்கு போன வரைக்கும் இன்டோர்ல தேடி பாத்துட்டேன்.
0: சரி வாங்க அவுட்டோர்ல போய் தேடி
7: பாப்போம்.
0: கல்யாணி
7: மோப்ப முடிக்க. எங்க எங்க என் பொண்டாட்டி
0: பாத்தீங்களா? எங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா?
7: அப்பா என் பொண்டாட்டி அப்பா.
0: எங்க பொண்டாட்டிய பாத்தீங்களா?
9: சிகப்பா ஒல்லியா இருக்குமே.
7: ஆமா
9: ஒத்த ஜட போட்டிருக்குமே. அதானே?
7: ஆமா அதே பொண்ணுதான் பாத்தியா?
9: இல்லையே, காலையில கல்யாணத்துல
7: பார்த்ததுதான்.
0: மடசாமி இல்ல மாடசாமி.
7: அப்படிதான் அப்படித்தான் கூப்பிடுவேன். மடசாமி மாமா.
0: சம்பந்தி
7: மாமா.
0: சம்பந்தி
7: வந்தி.
0: என்ன மாப்பிள்ள என்ன சம்பந்தி? அத்த ராத்திரி இல்ல உன் பொண்டாட்டிய காணும்.
7: என் பொண்டாட்டி காணும்டா?
0: என் மகன் பொண்டாட்டிய காணும்யா.
7: என்ன யோசிக்கிறீங்க?
0: இங்க வரலையே, எதுக்கு? வாங்க தேடி பாத்துருவோம்.
7: அப்பா இங்க புருஷ மட்டும் ரெண்டு பேர் படுத்து கிடக்காங்க. இவங்களுக்கு அம்மா எங்க? என்னங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா?
8: யோ யாரையும் பாக்கலையா?
7: பாக்கலையா? சரி அப்பா.
0: என்ன
7: என் பொண்டாட்டி?
0: என்ன முதலுறவு இங்க நடக்குது?
7: ஐயோ நாயனடா இல்ல ஒருத்தன்.
0: ஐயோ என்ன நைனா, ஆரம்பத்திலிருந்தே உங்க கல்யாணம் ஒரே குழப்பமாவே இருக்கு.
7: என்னங்க
0: நைனா?
7: இவ எனக்கு வேணவே வேணாண்டா.
0: ஏங்க நைனா?
7: இவளுக்கு அவனுக்கு
0: ஏன்
7: ஏற்கனவே கள்ள காதல் இருந்திருக்கு, அதான் கட்டில படுத்திருக்காங்க.
0: மாப்பிள இந்த சின்ன விஷயத்த போய் பெருசுபடுத்துறீங்களா? மாப்பிள இது சின்ன விஷயமா? ஏயா கட்டுறவனை கை விட்டுட்டு கண்டவனோட கட்டு வந்து படுத்திருக்கா? இது சின்ன விஷயமா? அப்படியே வாய்க்குள்ள கைய விட்டேன்னா உள்ளாக்க ஜோன்னு இழுக்குறேன்.
10: இல்லீங்க,
0: உள்ளாக்கே இல்லங்கறியா? அது இல்லீங்க, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
7: எது கள்ளக்கடல் இருக்கிறதா?
0: இல்ல இல்ல, என் பொண்ணுக்கும் இவர் மாதிரியே
10: ஒரு பையனே இருக்காங்கறியா?
0: அது இல்லீங்க, தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குதுங்க.
10: ஏத்தணும்னா
1: மருமகளே,
10: என்ன
1: மாமா?
10: என்னவா
0: உலகமே இடிஞ்சு விடுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, என்னவா?
10: இங்கேயே நான் படுத்திருக்கேன்.
0: ஐயோ,
10: இது யாரு உங்க வீடா?
0: எங்க குடும்பம் தான் கெட்ட குடும்பம், தான் இது கேடு கெட்ட குடும்பமா இருக்குமா?
11: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி. நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் வருவது இந்து பாடல்கள். கருப்பாய் பிறந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு தீர்த்தம் இருக்கிறது. பார்க்கடலை கடைந்த போது வாசுகி பாம்பின் வாயிலிருந்து வெளியேறிய ஆலாகால விஷத்தின் வேகத்தால் கருடன் கருப்பாக மாறிவிட்டது. பின் தன் இயல்பான நிறம் பெற வேண்டி சிவபெருமானை வணங்கியது. நான் விழுங்கிய விஷமானது பூலோகத்தில் ஒரு நாவல் மரத்தில் கனியாக பழுத்திருக்கிறது. அந்த பழம் சம்புநாதபாவி என்னும் தீர்த்தத்தில் விழுந்து நச்சுத்தன்மை நீங்கும் என்று கருடனுக்கு காட்சி தந்த சிவபெருமான் கூறினார். நீ அந்த தீர்த்தத்தில் நீராடினால் உன் இயல்பான நிறம் பெற்று நீங்க பெறுவாய் என்று அருளினார். மகிழ்ச்சியடைந்த கருடன் பூலோகம் வந்து அதன்படியே செய்தது. இந்த சம்பவம் நடந்த இடம் விழுப்புரம் அருகில் உள்ள திருநாவலூர் ஆகும். இங்குள்ள தீர்த்தத்தை தற்போது நாவலேஸ்வரர் தீர்த்தம் என்கின்றனர். கருப்பாக இருக்கின்றோமே என வருந்துபவர்கள் இத்தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு சிவனை வழிபட தாழ்வு மனப்பான்மை நீங்கும். தேவாரம் பாடிய மூவரில் சுந்தரர் பிறந்த தலம் இதுவாகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

நவ கிரகங்களில் ராஜகிரகம் என்று வர்ணிக்கப்படுவது சூரியன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் வாழ உறுதுணையாக இருப்பவர் சூரியன். அப்படிப்பட்ட சூரியனுக்கு உரிய கிழமையாக கருதப்படுவது ஞாயிற்றுக்கிழமை ஆகும். அன்று விடுமுறை நாள் என்பதால் எல்லோருமே அந்த கிழமையில் மகிழ்ச்சியாக இருப்பர். ஓய்வு பெற்றுக்கொள்ளும் அந்த நாளில் பிறந்தவர்கள் ஓய்வில்லாமல் உழைப்பவர்களாக விளங்குவர். சுற்றி திரிவதிலும் பிரியம் கொண்டவர். அலைச்சலுக்கென்றே பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்று விளங்குபவர்கள், அதாவது சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் பெற்றோர்களின் முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். எனவே சூரியனுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. ஐப்பசி மாதம் சூரியன் நீச்சம் பெறுகிறார். எனவே அந்த மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லைகளை சந்திப்பர். அவர்களுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி வர இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். நம் வீட்டில் திருமணம், கிரகப்பிரவேசம் இவற்றையெல்லாம் அமக்களமாக கொண்டாட வேண்டும் என நினைக்கிறோம். பந்தல், அலங்கார விளக்குகள், இசை நிகழ்ச்சி, பிரியாணி, அப்பப்பா என் வீட்டு திருமணத்திற்கு சாப்பாட்டிற்கு மட்டுமே பல லட்சம் செலவழித்தேன், கச்சேரிக்கு வந்தவர் மட்டும் லட்சம் வாங்கி கொண்டார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என்று தம்பட்டம் அடிப்பதில் சிலருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஆடம்பர விழா நடந்தால்தான் விழா கொண்டாடிய திருப்தியே கிடைப்பதாக பலரும் எண்ணுகிறார்கள். பைபிள் யோவான் 5 அதிகாரத்தில் ஊர் முழுக்க பண்டிகை கொண்டாடப்பட்ட அந்த வேளையிலும் இயேசுநாதர் பெதஸ்தா குளத்தருகே அமர்ந்து நோயாளியை குணப்படுத்தி கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் உள்ளர்த்தம் என்ன? விழாக்கள் வருவதே ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் என்று எத்தனையோ திருநாட்கள் நம் வாழ்வில் வந்துள்ளது. பல சுப நிகழ்ச்சிகளும் நம் வீட்டில் நடந்துள்ளது. அன்று எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்தோம் என்று கணக்கு போட்டு பாருங்கள். நம் இல்ல விழாக்களில் விருந்துண்டவர்களில் எத்தனை ஏழைகள் இருந்தனர் என எண்ணி பாருங்கள். இனியாவது ஏழைகள் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக விழாக்களை நடத்துங்கள். ஆடம்பரமாய் செலவழிக்கும் பணத்தை ஏழைகளுக்கு கொடுங்கள். விழாக்களை எளிமையாக்குங்கள். ஒரு பாடலை கேட்கலாம்.

குழந்தைகள் கருவில் இருக்கும் போதே நல்ல பழக்கங்களை ஒரு தாயும் தந்தையும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் மேற்கொண்டால் அந்த குழந்தை மிக நல்ல பழக்கங்களுடன் வளரும் என்கிறார்கள் மருத்துவத்துறையினர். ஆனால் இக்காலத்தில் நற்பழக்கங்களை சில பெற்றோரே கடைபிடிப்பதில்லை. வியன்னா நாட்டில் சிக்மன் ஃபிராட் என்ற மனநல மருத்துவர் ஒருவர் இருந்தார். அவர் சந்தித்த ஒரு பெண்மணி குழந்தைகளுக்கு எப்பொழுது முதல் நற்பழக்கங்களை கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டார். உங்கள் குழந்தையின் வயது என்ன என்று டாக்டர் கேட்டபொழுது 5 ஆகிறது என்றார் அப்பெண்மணி. உடனே வீட்டுக்கு ஓடுங்கள், 5 ஆண்டுகளை ஏற்கனவே வீணடித்தது போதும், வீட்டிற்கு சென்ற உடனேயே பயிற்சியை துவங்கிவிடுங்கள் என்றார் டாக்டர். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர்வயதிலும் அவன் விடாது இருப்பான் என்கிறது பைபிள் வசனம். இளமையில் கற்றுத்தரும் பழக்கமே முதுமையிலும் விடாது இருக்கிறது.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். பள்ளிவாசலின் மகத்துவம் குறித்து நபிகள் நாயகம் கூறியுள்ள கருத்தை பார்க்கலாம். எவர் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்காக அப்பள்ளிவாசலை போன்ற வீடு சொர்க்கத்தில் கட்டப்படுகிறது. இந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் பள்ளிவாசல் கட்டப்படுகிறதோ அந்த பகுதிதான் இறைவனுக்கு மிகப்பிரியமான இடமாகும். எந்த பகுதியில் கடைவீதி அமைய பெற்றதோ அந்த பகுதிதான் இறைவனுக்கு மிகவும் கெடுதியான இடமாகும். கியாம நாளில் அல்லாவின் அர்ஷு நிழலில் ஏழு வகை மனிதர்கள் இருப்பார்கள். எவருடைய உள்ளம் பள்ளிவாசலை நாடுகின்றதோ அவர் ஏழு வகையினரில் ஒரு வகையைச் சேர்ந்தவராக இருப்பர். அல்லாவின் பள்ளிவாசல்களில் தொழுகை நிலை பெற மனித நடமாட்டம் உள்ளவர்கள் அல்லாவை சார்ந்தவர்கள் ஆவார்கள். மஸ்ஜிதே உட்கார்ந்திருக்கும், அதாவது பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கும் காலமெல்லாம் அங்கே இருந்து ஒருவர் விடும் ஒரு ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்திலே பல அந்தஸ்துகளை வழங்குகிறான். அவர் மீது வானவர்கள் சலாவத்து சொல்கிறார்கள். அவர்கள் விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அவரை விட்டு 10 தீமைகள் அழிக்கப்படுகின்றன.

ஒருவர் பள்ளிவாசல் வந்து அதிகமாக பேசுபவராகில் இறை நேசரே பேசாதீர் என்று வானவர்கள் கூறுகின்றனர். இன்னும் அவர் அதிகமாக பேசினார், அல்லாவின் சாபம் உன் மீது உண்டாவதாக என்று கூறுகின்றனர். இன்னும் அவர் சப்தமிட்டு பேசினார், அல்லாவின் சாபம் உன் மீது உண்டாவதாக, மௌனமாக இரு என்று கூறுவார்கள். இறை இல்லத்தில் ஒருவன் தொழுதால் வானவர்கள் அவனுக்காக தொழுகை இடத்தில் அவன் இருக்கும் காலமெல்லாம் துஆ செய்கின்றார்கள். யா அல்லா, இவர் மீது கருணை காட்டு, யா அல்லா, இவர்களுக்கு அருள் செய் என்று கேட்பார்கள். அவன் தொழுகையை எதிர்நோக்கி இருக்கும் காலம் இது நீடித்து இருக்கும். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்லும் ஒரு கருத்தை கேளுங்கள். ஒரு காலம் வரும், அக்கால மக்கள் பள்ளிவாசல்களில் பேசும் பேச்சுக்கள் இந்த உலகத்தை பற்றியதாக இருக்கும். அவர்களுடன் நீங்கள் உட்காராதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை. உலகம் அழிவு நாளில் எல்லா பள்ளிவாசல்களிலும் கபாவுடன் இழுத்து இணைக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு உயர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படும் என்று கூறுகிறார். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எம்டிஆர் எஃப்எம் வானிலை ஊடாக காற்றலையில் உங்களோடு இணையும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். இது எம்டிஆர் நேரம், இது நம் நேரம். முதல் பகுதி நம் சிந்தனைக்கு. முதுமை உங்கள் சுருக்கங்களுக்கு மட்டுமே, கடமையை செய்து சாதனை படையுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறார் புதுச்சேரி மகான். வயதும் காலமும் முகத்திலும் உடலிலும் வெளிப்படும் சுருக்கங்களுக்கு மட்டுமே, அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை செய்யுங்கள். அதில் வரப்போகும் வெற்றி தோல்வி கருத்தில் கொள்ளாதீர்கள். மனதிற்கு பிடித்த வேலையை செய்வது பெரிய விஷயமல்ல. பிடிக்காத வேலையாக இருந்தாலும் அதை செய்யும் மனநிலை கொண்டவனே புத்திசாலி. எதிர்காலத்தில் சிறந்த சாதனையாளர் என்னும் புகழை அவனால் மட்டுமே அடைய முடியும். மனிதன் கடவுளை நாடினால் அது கடவுளுக்காகவே இருக்க வேண்டுமே தவிர வேறு ஆசைகளுக்காக இருக்கக்கூடாது. ஒரு பணியை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு கடவுளின் அருளும் ஒருவனுக்கு துணை புரியும். குறிக்கோள் இல்லாத வாழ்வு மிகவும் பரிதாபகரமானது. அந்த குறிக்கோள் மனித சமுதாயத்திற்கு பயனுள்ள விதத்தில் உயர்ந்ததாகவும் விசாலமானதாகவும் சுயநலம் சிறிதும் இல்லாததாகவும் இருக்க வேண்டும். தான் சொல்வதே சரி, மற்றவர்கள் சொல்வது தவறு என்று வலியுறுத்துவது கூடாது. பேச்சின் துணியும் வார்த்தைகளை சொல்லும் விதமும் அடக்கத்தையும் அமைதியையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அமைய வேண்டும். கடவுளுடன் தொடர்பு கொண்டு அவரது கைகளில் நம்மை முழுமையாக ஒப்படைத்துவிட்டால் அவர் தன்னுடைய சொந்த சக்தியை நம்முள் கலக்கச் செய்து எல்லையற்ற மகிழ்ச்சியை தருவார். துன்பத்தையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்க பழகுங்கள். அதன் மூலமே கடவுளின் அருள் ததும்பும் முகத்தை தரிசிக்கும் பேறு உண்டாகும். கடவுளுக்காகவும் உலக உயிர்களுக்காகவும் வாழ்க்கையை தியாகம் செய்ய முயலுங்கள். நாம் கடவுளை நோக்கி ஒரு அடி வைத்தால் அவர் நம்மை நோக்கி 100 அடி வந்து விடுவார். நாம் அனைவரும் அவரது கையில் உள்ள தேர்ந்த கருவியாக இருக்கவே முயற்சிக்க வேண்டும். இடையூறு என்பது நம்மை சுற்றியுள்ள சூழலில் இருந்து உண்டாவதாக கருதுவது தவறு. உண்மையில் இடையூறு அனைத்தும் நமக்குள் இருந்தே உருவாகிறது. எதை கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் அதை கடவுளுக்கே கொடுக்கிறோம் என்னும் உணர்வை வளர்த்து கொண்டால் எதிரி என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. கடவுளின் கண்களுக்கு அற்பமானது என்று உலகில் எதுவுமே இல்லை. அதுபோல உங்களின் கண்களுக்கும் அற்பமானது என்று எதுவும் இருக்க வேண்டாம். உத்தம செயல்களில் ஈடுபட நினைத்தால் அதை உடனடியாக செய்வதே சிறந்தது. இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் அதை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடலாம். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம்.

இது ஆரோக்கிய நேரம். எடை குறைக்க இனிய உணவுகள். சைஸ் ஜீரோவாக இல்லாவிட்டாலும் சரியான சைஸில் இருக்க வேண்டிய ஆசை எல்லோருக்கும் உண்டு. எப்போதாவது எடை பார்க்கிற மிஷினில் எகிரி போய் வெயிட் மிரட்டும் போதும், பழைய உடைகளுக்குள் உடல் நுழையாத போதும், சே நாளையிலிருந்து வெயிட்டை குறைச்சே ஆகணும் என்று சபதம் எடுப்பார்கள். வெறும் இலைத்தழைகளை உண்பதில் தொடங்கி மைல் கணக்கில் நடப்பது வரை எடை குறைக்க என்னவெல்லாமோ செய்வார்கள். எடை குறைக்க ஆசைப்படுகிற பலருக்கும் அந்த மேஜிக் ஒரே இரவில் நிகழ்ந்துவிடவே விருப்பம். ஆரம்பித்தவுடனேயே அந்த அற்புதம் நிகழாமல் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் எடை குறைப்பு சபலத்தில் இருந்து விலகி கொண்டு விடுவார்கள். எடை குறைக்க நினைப்பவருக்கு முதலில் முக்கிய தகுதிகள் பொறுமையும் விடாமுயற்சியும் மட்டுமே. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை மாற்றங்கள் என எல்லாவற்றுக்கும் ஒரே நாளில் உடல் பழகாது. அதற்கு சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை கூட ஆகலாம். எடை குறைப்பை தவமாக நினைத்து செய்வோர் நிச்சயம் அதில் வெற்றி காணலாம். எடை குறைப்பில் முதன்மை பங்கு வகிப்பது உணவு முறை. அதிகாலை குடிக்கிற பானம் முதல் இரவு உணவு வரை எல்லாவற்றிலும் எடை குறைக்கிற தன்மை கொண்ட உணவுகளை சேர்த்து கொள்ள பழகினால் உங்கள் முயற்சியில் சீக்கிரமே நீங்கள் வெற்றி பெறலாம். அப்படி சில உணவுகளை இன்று நாம் காணலாம். இன்று நாம் காண இருப்பது மிளகு அவல். இதற்கு என்னென்ன தேவை? அவல் அரை கப், மிளகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு கால் டீ

வதக்கி கழுவி வைத்த அவலை போட்டு உப்பையும் சேர்க்கவும் நன்கு கிளறவும். 3 நிமிடங்கள் மிதமான தீயில் வைத்து அடுப்பை அணைத்து சூடாக இது பரிமாறலாம். இது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இணைந்திருங்கள், இது MTR FM.

மனமே தலை. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம். வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்றார் திருவள்ளுவர். அது போன்ற கருத்தினை சொல்லும் பாடல் இது. ஆம்பல் மலர் நீரில் வளர்வது, நீரின் மேல்மட்டத்திற்கு இருக்கும். நீர்மட்டம் உயர்ந்தால் உயரும், தாழ்ந்தால் தாழும். அதுபோல மனிதனின் அறிவு என்பது அவன் படித்துள்ள நூல்களின் அளவே. நூல்கள் நுண் அறிவு தரக்கூடியது. ஒருவன் பெற்ற செல்வம் என்பது அவனோ அவனது முன்னோர்களோ செய்திருக்கக்கூடிய நல்ல செயல்களை பொறுத்தது. குணம் என்பது பிறந்த குலத்தை பொறுத்தது. குலம் என்பதை குடும்பம் என்ற பொருள் செய்து கொள்ளலாம். குடும்பத்தில் பெரியவர்கள் நடந்து கொள்வதை பொறுத்தே குழந்தைகளும் நடந்து கொள்கின்றன. ஆக பெரியவர்கள் சிறியவர்களுக்கு நல்ல உதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். வாழ்வோ வர்த்தகமோ ஒருவர் பெற்றிருக்க வேண்டிய குணநலன்கள் இவை. நுண்ணறிவுக்காக நூல்களை கற்றுக்கொள்வது, செல்வம் நிலைத்திருக்க நல்ல செயல்களையே செய்து வருவது, குடும்பத்தில் இளையவர்களுக்கு உதாரணமாக நடந்து கொள்வது, இந்த மூன்றும் கடினமான செயல்களே அல்ல. குடும்பத் தலைவராயினும் தொழில் அதிபராயினும் ஒருவர் முன்னேற இந்த மூன்றுமே தேவை. இன்றைய நிலையில் பல துறைகளில் நிறைய நூல்கள் வந்துள்ளன. அவற்றை அறிய நாம் வாங்கி படித்தல் வேண்டும். நல்ல செயல்கள் செய்து வந்தால் நல்ல பெயருக்காகவே வியாபாரம் பெருகும், செல்வம் செழிக்கும். நிறுவனங்களில் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழிகாட்டியாக நடந்து கொள்ளலாம். இதைத்தான் நிர்வாகியல் நிபுணர்கள் நிறுவன பண்பாடு என்கின்றனர். நல்லனவற்றை தேடி படிப்பதும் நல்ல செயல்கள் செய்வதும் ஒருவர் மனப்பாங்கையே பொறுத்தது. அதனால்தான் மனமே தலை என்கிறார். உமியும் கூட உதவுமாம், பண்டு முளைப்பது அரிசியே, ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம். கொண்ட பேர் ஆற்றல் உடையாருக்கும் ஆகாது, அளவின்றி ஏற்ற கருமம் செயல். நிலத்தை உழுது நெல் வேண்டி பயிரிட்டால் விதை நெல்லை பயன்படுத்துகிறோம். அதில் முளைக்கக்கூடியது அரிசிதான், உமி அல்ல. அதற்காக உமியை நீக்கி அரிசியை பயிரிட்டால் எதுவும் முளைக்காது என்பது பாமரர்களும் அறிந்துள்ள உண்மை. மிகச் சீரிய கருத்தை விளக்க ஔவையார் இதை இங்கே பயன்படுத்துகிறார். எவ்வளவு ஆற்றல் உடையவராயினும் தகுந்த துணை இல்லை என்றால் அவரால் தாம் நினைத்த காரியத்தை செய்ய முடியாது. உமி மெலிதானது, உணவிற்கு உதவாதது. ஆனால் அதுதான் அரிசியை தனக்குள் மூடி மண்ணின் நீரின் தன்மையை ஏற்று தான் நீங்கி அரிசியை முளைவிட விட்டு மீண்டும் நெற்பயிராக வளர காரணமாகிறது. துணை வலி, அதாவது துணைக்கு வருபவரின் வலிமை என்பது அரிசிக்கு உமி போல ஆகும். நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் உடனிருக்கும் உதவியாளர்களின் துணை நிச்சயம் தேவை. வாகன ஓட்டுநர் முதல் நிறுவனத்தில் உள்ள அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிறரது ஆற்றலை மேம்படுத்துபவரே என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்பட்டால் அந்த நிறுவனத்தில் தொழிலாளர்கள் உறவு மிகவும் சுமூகமாக இருக்கும். படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் என்றபடி இருந்தாலும் நிறுவனத்தில் அனைவரும் சமம். எல்லோர் உழைப்பினாலும் உருவாகக்கூடியதுதான் நிறுவனம் என்ற எண்ணத்தில் சில நிறுவனங்களில் அனைவருக்கும் சீருடை தரப்படுகிறது. நெல்லென்றால் உமியும் அரிசியுமே, ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. இந்த வயல்வெளி உண்மையை வாழ்வியல் உண்மையாகவும் உணர்ந்து கொள்பவர்கள் சிறியோரை இகழ்தலும் இளமே என்றபடி பண்பட்ட மனப்பாங்குடன் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். இணைந்திருங்கள். இது MTR FM, MTR நேரம். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரமும். நீதி நூல்களில் நிர்வாகம் என்ற தலைப்பை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம்.

நாம் இணைய இருப்பது தகவல் அறியும் நேரம். அற்புத பூங்கா. யுனைடெட் அரப் எமிகிரேட்ஸ் நாடுகளில் ஒன்றான துபாயில் துபாய்லாந்து என்னும் இடத்தில் உலகின் மிகப்பெரிய பூங்கா உள்ளது. கடந்த 2013 காதலர் தினத்தன்று துவங்கப்பட்ட இப்பூங்கா இன்று 72,000 சதுர மீட்டருக்கு விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இப்பூங்காவில் 4 கோடி மலர்கள் உள்ளன. நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் அகர்லாண்ட் ஸ்கேப்பிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் கேப் என்ற நிறுவனம் இந்த பூங்காவை பராமரித்து வருகின்றது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை துபாயின் சராசரி வெப்பமே 40 டிகிரிக்கு மேல் இருப்பதால் பூக்களின் ஜொலிப்பு மங்கி வாட துவங்கிவிடும். அதனால் அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை மட்டுமே பொதுமக்கள் பார்வைக்காக இப்பூங்காவை திறக்கின்றனர். பூங்காவினுள் பட்டாம்பூச்சிகளுக்கென தனி பகுதி உள்ளது. 26 வகையான 15,000 பட்டாம்பூச்சிகள் உள்ளன. மேலும் மூலிகை தோட்டம் மற்றும் வாசனை தாவரங்களும் வளர்க்கப்படுகின்றன. மறுசுழற்சி முறையில் தண்ணீர் மற்றும் சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. இங்கு தினமும் 75 லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. துபாயில் காண வேண்டிய சுற்றுலா இடங்களில் இதுவும் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது. இணைந்திருங்கள், இது உலகத் தமிழர்களின் உன்னத வானொலி.

பழம் சாப்பிட பழகலாம் வாருங்க. கொய்யா பழத்தை சாப்பிடுவது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் விட்டமின் பி, சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் தாது உப்புகளும் அடங்கியுள்ளன. மலச்சிக்கலால் அவதிப்படும் நபர்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தால் பிரச்சனைகள் இருந்து மீளலாம். கொய்யாப்பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதால் பற்கள் ஈறுகள் வலுவடையும். இந்த பழம் செரிமான உறுப்புகளை வலப்படுத்தும் ஆற்றல் பெற்றது. இதனை உண்பதால் குடல், இறைப்பை, கல்லீரல் மற்றும் கண்ணீரல் போன்றவை வலுப்பெறும். இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்குமாம். கொய்யாப்பழத்தில் உள்ள லைகோபைன் மற்றும் கரோட்டினாய்ட்ஸ் புற்றுநோய் கட்டிகளை குணப்படுத்தும் தன்மை கொண்டவை. இப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளதால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். கொய்யாப்பழத்தை தோல் நீக்கி சாப்பிடுவதை விட தோலுடன் அப்படியே சாப்பிட பழக வேண்டும். இது முகத்திற்கு பொலிவை தருவதுடன் தோல் வறட்சியையும் நீக்கும். இப்பழத்தை இரவில் சாப்பிடக்கூடாது. அதே போன்று வாத நோய் மற்றும் ஆஸ்மா நோய் உள்ள நோயாளிகள் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. மீண்டும் ஒரு பழம் பார்ப்போம். சாத்துக்குடி. அனைவரும் சாப்பிட ஏற்ற பழங்களில் சாத்துக்குடிக்கு முக்கிய இடம் உண்டு. விட்டமின் சி அதிகம் நிறைந்தது. உடல் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு சாத்துக்குடி ஏற்றது. ஆனால் எடை குறைக்க விரும்புபவர்கள் சாத்துக்குடியை பழமாகவே உரித்து சுளைகளை மென்று உண்டுவது நல்லது. ஜூஸாக அருந்துவதை தவிர்க்க வேண்டும். செரிமான கோளாறுகளை சரி செய்யும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை விரைவில் அதிகரிக்கும். சிகிச்சை முடிந்து மீள்பவர்களுக்கு சாத்துக்குடி ஒரு சிறந்த மருந்து. வயிற்று புண்களை ஆற்றும், குறிப்பாக பெப்டிக் அல்சர் பிரச்சனையை தீர்க்கும். சாத்துக்குடி ஜூஸ் உடனடி எனர்ஜி தரும். பள்ளி செல்லும் குழந்தைகள், விளையாட்டு வீரர்கள் போன்றவர்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஏற்றது. வெயில் காலங்களில் குளிர்பானங்கள், ரசாயனம் கலந்த எசன்ஸ் சேர்க்கப்பட்ட ஜூஸ்களுக்கு பதிலாக இதை அருந்துவது நல்லது.

குட்டி கதை காணும் நேரம். வைராக்கியம் எதில்? எல்லா மனிதருக்குள்ளும் வைராக்கிய மனம் உண்டு. ஆனால் அது நல்லதற்கா கெட்டதற்கா என்பதில் தான் விஷயம் உள்ளது. சிறுவன் ஒருவனின் வைராக்கியம் தெய்வத்தையே அவன் முன் நிறுத்திய வரலாறு இது. ஒரு முறை தீர்த்த யாத்திரை செல்ல முடிவு செய்தார் அகத்தியர். அதனால் தான் பூஜித்து வந்த சால கிராமம் அடங்கிய பெட்டியை தன் சீடனான சிறுவன் ஒருவனிடம் ஒப்படைத்து, இப்பெட்டியை பத்திரமாக வைத்திரு, தினமும் கவனமாக பூஜை செய் என்று கூறி சென்றார். அவனும் தன் குருநாதர் சொன்னபடியே பூஜை செய்ய துவங்கினான். இருப்பினும் விளையாட்டு பருவம் என்பதால் பூஜை செய்வதில் அவனுக்கு சிறு சோம்பல் ஏற்பட, நதிக்கரையில் தான் மலர் செடிகளும் நாவல் மரமும் தான் இருக்கிறதே, நாம் ஏன் கஷ்டப்பட்டு தினமும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும்? மாறாக பூஜை பெட்டியுடன் நதிக்கரைக்கு சென்றுவிட்டால் எளிதாக பூஜை முடித்து விடலாமே என எண்ணி பூஜை பெட்டியை தூக்கி கொண்டு நதிக்கரைக்கே சென்று விட்டான். அப்பொழுது அங்கே முனிகுமாரர்கள் பலர் கற்களை வீசி கீழே விழும் நாவல் பழங்களை எடுத்து உண்பது பார்த்தான் சிறுவன். உடனே அவனுக்கும் நாவல் பழம் சாப்பிடும் ஆவல் ஏற்பட்டது. கையில் இருந்த பூஜை பெட்டியை கீழே வைத்தான். சுற்றும் முற்றும் கற்களை தேடினான். கற்கள் அகப்படவில்லை என்றதும் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பூஜை பெட்டியில் இருக்கும் சால கிராமத்தை எடுத்து பழங்கள் மீது வீசலாம். பழங்களுடன் சால கிராமமும் கீழே விழுகும். பழத்தை பொறுக்கிய பின் சால கிராம கல்லை எடுத்து பெட்டியில் வைத்து விடலாம் என்று நினைத்தவன் பெட்டியில் இருந்த கல்லை எடுத்து பழங்களை நோக்கி வீசினான். பழங்களும் வீழ்ந்தன. ஆனால் சால கிராம கல் மரக்கிளையில் சிக்கி கொண்டது. அம்மரத்தில் உள்ள பொந்தில் பாம்பு வசிப்பதால் சிறுவனுக்கு உதவ யாரும் முன்வரவில்லை. இதனால் குருவிற்கு என்ன பதில் சொல்வது என நினைத்து நடுங்கியவனுக்கு திடீரென ஒரு எண்ணம் உதித்து எழ, சால கிராம கல் அளவில் இருந்த ஒரு நாவல் பழத்தை எடுத்து சந்தனம் இட்டு பூஜை பெட்டியில் வைத்து விட்டான். அச்சமயம் தீர்த்த யாத்திரை சென்றிருந்த அகத்தியர் திரும்பிவிட்டார். மறுநாள் பூஜை பெட்டியை திறந்து சால கிராமத்தை எடுத்த அகத்தியர் அது கொழகொழ என்று இருந்ததைக் கண்டு திகைத்தார். விஷயத்தை அறிந்து கோபத்துடன், பூஜாமூர்த்தியான நாராயணர் இல்லாமல் என் முன் நிற்காதே போ என்றார். இதனால் எப்படியும் சால கிராம கல்லுடன் தான் திரும்ப வேண்டும் என தீர்மானித்து கடும் தவம் செய்தான் சிறுவன். அது ஸ்ரீராமர் வனவாச காலத்தில் இருந்த காலம் அது. அவர் சிறுவனுக்கு தரிசனம் தந்தார். உடனே ராமபெருமானை அழைத்துக் கொண்டு அகத்தியரிடம் போனான் சிறுவன். சால கிராமத்திற்கு பதிலாக அந்த நாராயணனையே குரு முன்னால் நிறுத்தினான் சீடன். அச்சீடன் தான் சுதீஷண முனிவர். நல்லதில் இருக்கும் வைராக்கியம் தெய்வத்தையே நம்மிடம் வரவழைக்கும். இணைந்திருங்கள். இது MTR FM.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வீசி வரும் தென்றல் காற்றோடு இசை பாடும் இனிய பாடல் ஒன்று.

0: நிறுத்து நிறுத்து, யார பாத்து கன்னியாகுமரின் பாடுற? ஏதோ போனா போகுது, எல்லாரும் பாட சொல்றாங்களே, சரி பாடட்டும்னு விட்டா என்ன பார்த்தா கன்னியாகுமரின் பாடுற?
1: அட ஒண்ணு இல்லம்மா, இதோ ஓடிக்கிட்டு இருக்கே ஆறு, இதத்தான் கன்னியாகுமரின்னு சொன்னேன்.

0: இப்ப மீன் இருக்கும் சுவை தேன் இருக்கும்னு என்ன தானே பண்ண, அப்புறம் என்ன குறுகுறுக்கும் நடை இருக்கும்?
1: அது வந்து மீன் ஆத்துல இருக்குதுமா, எடுத்து சுவைச்சு பார்த்தா தேன் மாதிரி இருக்குதுமா, அது போறத பார்த்தா குறுகுறுன்னு நடந்து போற மாதிரி இல்லை?

0: இதை நீ மாத்தவே முடியாது. நீ கண்டிப்பா என்னத்தான் பாடிட்டு இருக்க.
1: ஏமா, அணைய கட்டி வச்சா தண்ணி மறுதளிக்காதா? அட பையனை கொஞ்சம் பாட விடம்மா.

அது என்ன கரத்தால் பிடித்தால் விலகும்னு கேட்டா தண்ணிய கையால பிடிச்சா விலகும் இல்லையான்னு சொல்லுவ. ஒருவன் மடியில் கலக்கும்னா என்னன்னு கேட்டா கடல்ல கலக்கறதா சொன்ன, ஒருவன்னா சமுத்திரராஜன்னு சொல்ல போற. சரி சரி, பாடித்தோல.

தளவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

0: பாடும் செந்தல்.
1: என்னை தழுவி என்னை தழுவி எங்கும் இருப்பவர் மனங்களை தழுவி இதமாக வருகிறது பொதிகை தென்றல்.

மலையில் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், காலமெல்லாம் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், பாடல்தனை கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

0: இல்லமெங்கும் வந்தது பொதிகை தென்றல். ஒரு மணி நேரமாக வீசிய பொதிகை தென்றல் விடைபெறும் நேரம் இது. இன்னும் ஒரு பொதிகை தென்றலோடு இணையும் வரை பிரியமுடன் ரதீஷ்.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் நான் உங்களோட சில அழகு குறிப்புகளை பகிர்ந்துக்க போகிறேன். நான் சென்னை திருநின்றூர் ரேவதி. வீட்டிலேயே நாம் உபயோகிக்கும் சில பொருட்களை வைத்து, எலுமிச்சம்பழம் பிழிந்துவிட்டு தூக்கி போடும் எலுமிச்சை மூடியை உடலில் கை பக்கம் கருப்பாகவும் கழுத்து பின் கழுத்துக்களில் கருப்பாகவும் உள்ள இடங்களில் தடவி 10-15 நிமிடம் கழித்து தண்ணீரில் கழுவினால் கருமை நிறம் மெதுவாக மறையும். எலுமிச்சம்பழம் பிழிந்துவிட்டு தூக்கி போடும் எலுமிச்சை மூடியை உடலில் கருப்பாக உள்ள பின் கழுத்து கையின் முட்டி பகுதியில் தடவி வர கருமை மறையும். படம் சிநேகிதி பாடல். அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன்.

நிம்மதி தாங்கும் எந்தெந்த இடத்தில் என்னென்ன சுகமா எந்தெந்த

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த ஒரு அழகு குறிப்பு. பப்பாளி பழ துண்டுகள் இரண்டு எடுத்து நன்றாக கைகளால் மசித்து முகத்தில் தடவி ஊறி 20 நிமிடங்களுக்கு பின் தண்ணீரில் கழுவினால் முகம் பொலிவாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். பப்பாளி பழ துண்டுகள் இரண்டு எடுத்து நன்றாக கைகளால் மசித்து முகத்தில் தடவி ஊறி 20 நிமிடங்களுக்கு பின் தண்ணீரில் கழுவினால் முகம் பொலிவாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். படம் ராஜபார்வை, பாடல் ஆ

24 மணி நேரமும் உங்களை மகிழ்விக்கும் வானொலி எம்டிஆர் எஃப்எம். அடுத்த குறிப்பு: வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை ஆகியவற்றை 2 கைப்பிடி அளவு எடுத்து நன்றாக அலசி பின் மிக்சியில் அரைத்து, அம்மி இருந்தால் அம்மியிலும் அரைத்து வடை மாதிரி தட்டி நிழலில் காய வைத்து காய்ந்ததும் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைத்து எண்ணெயை தடவி வர தலைமுடி கருமை நிறமாகவும் நன்கு அடர்த்தியாகவும் வளரும். வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை ஆகியவற்றை 2 கைப்பிடி அளவு எடுத்து நன்றாக அலசி பின் மிக்சியிலோ இல்லை அம்மியிலோ அரைத்து வடை மாதிரி தட்டி நிழலில் காய வைத்து காய்ந்ததும் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைத்து எண்ணெயை தடவி வர தலைமுடி கருமை நிறமாகவும் நன்கு அடர்த்தியாகவும் வளரும். படம் பேசும் தெய்வம். பாடல்: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த அழகு குறிப்பு, மஞ்சளை இழைத்து பாலை அதனுடன் சேர்த்து முகத்தில் தடவி 20 நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் முகம் கழுவி வர முகத்தில் உள்ள கருப்பு திட்டுக்களும் மற்றும் முக சுருக்கம் மறையும். மஞ்சளை இழைத்து பாலை அதனுடன் சேர்த்து முகத்தில் தடவி 20 நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் முகம் கழுவி வர முகத்தில் உள்ள கருப்பு திட்டுகளும் மற்றும் முகச் சுருக்கம் மறையும். படம் இருவர் உள்ளம். பாடல் அழகு சிரிக்கிறது.
1: உங்கள் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் மனதை எவ்வளவு புண்படுத்திவிட்டு.
2: புண்படுத்தவில்லை சாந்தா, புண்படுத்தவில்லை. என்னை நீ பண்படுத்திவிட்டாய்.
1: என்ன இருந்தாலும் நான் நடந்து கொண்டது தவறுதான்.
2: உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம். குடும்ப பண்பாடு, வாழ்க்கை பண்பாடு, அறிவு பண்பாடு. எங்கே நீ ஒரு ஆனந்த பண்பாடு.

என்பிஆர்எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில சில அழகு குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான அழகு குறிப்பு, நல்ல தூய்மையான சந்தனம் அல்லது சந்தன கட்டையில் தேய்த்து எடுத்த சந்தனத்துடன் பாதாம் எண்ணெய் ஆகிய இரண்டையும் குடைத்து தடவி வர, காய்ந்ததும் நீரில் முகத்தை கழுவ முகம் சிவப்பாகும், நல்ல பொலிவாகும். நல்ல தூய்மையான சந்தனம் அல்லது சந்தன கட்டையில் தேய்த்து எடுத்த சந்தனத்துடன் பாதாம் எண்ணெய் இரண்டையும் குழைத்து தடவி வர, காய்ந்ததும் நீரில் முகத்தை கழுவ முகம் பொலிவாகும் சிவப்பாகும். படம் அன்னமிட்ட கை. பாடல், அழகுக்கு மறுபெயர் பெண்ணா

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. சிறிதளவு இளநீரை முகம் கழுத்து பகுதியில் பூசினால் தோல் நிறம் மாறும். சிறிதளவு இளநீரை முகம் கழுத்து பகுதிகளில் பூசினால் தோல் நிறம் மாறும். படம் பொற்சிலை பாடல் அழகை

0: கேட்க ரசிக்க மகிழ எம்டிஆர் எஃப்எம். அடுத்த குறிப்பு: அன்னாசி பழம், தர்பூசணி பழம், பப்பாளி ஆகியவற்றை சம அளவு எடுத்து குழைத்து முகம் உடம்பில் பூசி குளித்தால் முகம் பொலிவாகும். அன்னாசி பழம், தர்பூசணி பழம், பப்பாளி ஆகியவற்றை சம அளவு எடுத்து குழைத்து முகம் உடம்பில் பூசி குளித்தால் பொலிவாகும். படம் கற்பூரம். பாடல்: அழகு ரதம் பொறுக்கும், அது அசஞ்சி அசஞ்சி நடக்கும்.
1: அழகு ரதம் பொறுக்கும், அது அசஞ்சி அசஞ்சி நடக்கும். அழகு ரதம் பொறுக்கும், அது அசஞ்சி அசஞ்சி நடக்கும்.

இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவேன், இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவேன், தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காக்குவேன், தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காக்குவேன். அழகு

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. முட்டையில் உள்ள வெள்ளை கருவை வாரம் இருமுறை முகத்தில் பூசி பின் 12 நிமிடம் முகத்தை கழுவினால் முகம் பொலிவாகும். முட்டையில் வெள்ளை கருவை வாரம் இருமுறை முகத்தில் பூசி பின் 15 நிமிடம் காய வைத்து பிறகு முகத்தை கழுவி வர முகம் பொலிவாகும். படம் புதிய முகம். பாடல் கண்ணுக்கு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM முன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த குறிப்பு, தக்காளியை எடுத்து பிசைந்து அதில் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் பூசி வர வேண்டும். உலர்ந்ததும் முகம் கழுவிவிட்டு தண்ணீரில் கழுவினாலும் சிகப்பாகி பொலிவாகும். பாலை முகத்தில் தடவி முகம் கழுவினாலும் முகம் பொலிவாகும். தக்காளியை எடுத்து பிசைந்து அதில் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் பூசி வர வேண்டும். உலர்ந்ததும் முகம் கழுவி விட வேண்டும். அதேபோல் பாலை முகத்தில் தடவி முகம் கழுவினாலும் சிவப்பாகி பொலிவுறும். படம் மேகம் கருத்திருக்கு. பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FTRFM மொன்றியல் தமிழ் வானொலி. புதினா இலைகளை மட்டும் அரைத்து சார் எடுத்து அதனுடன் எலுமிச்சை சார் கலந்து பூசி உலர்ந்த பின் முகம் கழுவி வந்தால் தோல் நிறம் சிவப்பாகவும் மிருதுவாகவும் மாறும். புதினா இலைகளை அரைத்து சார் எடுத்து அத்துடன் எலுமிச்சை சார் கலந்து பூசி உலர்ந்த பின் முகம் கழுவி வந்தால் தோல் நிறம் சிவப்பாகவும் மிருதுவாகவும் மாறும். படம் அனுபவி ராஜா அனுபவி. பாடல் அழகிருக்குது மனசிலே, ஆசை இருக்குது வயசிலே,

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, நம் உடலில் தேங்காய் எண்ணெய் கை கால்கள்லாம் நல்லா தடவி வந்தோம்னா சருமத்தில் சுருக்கம் இல்லாமல் மிருதுவாக இருக்கும். கை கால்களில் தேங்காய் எண்ணெயை தடவி வர சருமம் சுருக்கம் இல்லாமல் மிருதுவாக இருக்கும். படம் அன்பே ஓடிவா, பாடல் அழ

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, நான் வந்து இன்றைய முத்துச்சிதறலில் சில அழகு குறிப்புகளை பற்றி சொன்னேன். அடுத்ததாக நான் வந்து சொல்லப்படுது, நாம் நேர்மறை எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் மனதை வைத்து கொண்டால் கவலை இல்லாமல் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற எண்ணத்துடன் இருந்தால் நாம் என்றுமே இளமையோடும் மன வலிமையுடன் வளமுடன் வாழலாம் என்ற சிந்தனையோடு முடிக்கிறேன். அடுத்த பாடல் பாஷா பாடல், நீ நடந்தால் நடை அழகு. இன்றைய முத்துச்சிதழல் பகுதியில் எனக்கு வாய்ப்பளித்த மீரா அம்மாவுக்கும் கேட்டு ரசித்த எம்டிஆர் நேயர் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். சென்னை திருநீண்டவூர் ரேவதி, நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக பலே பாண்டியா என்ற படத்திலிருந்து ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி.பி. சீனிவாஸ், ஜமுனாராணி.
1: Mm-hmm.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாசம் என்ற படத்திலிருந்து மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக பாவ மன்னிப்பு என்ற படத்திலிருந்து பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலிருந்து கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

0: கொடிய செய்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக காத்திருந்த கண்கள் என்ற படத்திலிருந்து, காற்று வந்தால் தலைசாயும் நாணல், காதல் வந்தால் தலைசாயும் நாணம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ என்ற படத்திலிருந்து வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் என இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக பாலும் பழமும் என்ற படத்திலிருந்து ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

0: அடுத்ததாக சித்தி என்ற படத்தில் இருந்து தண்ணீர் சுழுவதென்ன, சரம் சரமாய் பாய்வதென்ன என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுஜிலா.
1: தண்ணீர் சுடுவதென்ன,

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணக்கார குடும்பம் என்ற படத்திலிருந்து அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாராம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக ராமன் எத்தனை ராமன் அடி என்ற படத்திலிருந்து சித்திரை மாசம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

0: இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக வானம்பாடி என்ற படத்திலிருந்து கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பழையவர் பி. சுசீலா.
1: கங்கை

கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக பஞ்சவர்ண கிளி என்ற படத்திலிருந்து தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் P. சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதலாவது பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் பராசக்தி என்ற அண்மையிலே வந்த திரைப்படத்து பாடல். நெஞ்சோடு சாய்ந்திட என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து பாடுகின்றது அந்த பாடல். ஆங்கிலேய நாடான அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலாக இங்கிலாந்து வரை செல்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல், 16 வயது நிலை திரைப்படத்தில் ஒலித்த செந்தூர பூவே என்ற பாடல். இந்த பாடல் இன்று ஈழ மணித்திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரம் டிரான்சி காதில் ஒலிக்கும் வேளை எங்களுக்கும் ஒலிக்கின்றன.

ஒலிக்கின்ற பாடலோடு மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பி வைத்த பாடல். சிறு பொன்மணி அசையும் என்ற முதல்வரி கல்லுக்குள் ஈழம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றனர்.

அந்த வேளையில் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடலையும் கேட்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே என்று ஆரம்பிக்கும் பாக்கணம் போல இருக்கு என்ற திரைப்படுத்த பாடல்.

அவரை தொடர்ந்து தரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல். உங்கள் பாடல் சக்கரை கட்டி என்ற முதல் வரியை கொண்டு சோக்காளி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

தொடரும் பாடல்களை ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து அன்பு உறவுகள் தினமும் இன்றும் தருகின்றார்கள். முதலிலே பாஸ்கரன் மாலா ஜோடியாக வந்து கேட்கும் பாடலை கேட்போமா? பரம்பரை என்ற திரைப்படத்து பாடல் வைகாசி மாசம் என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்கள்.

அவர்களை தொடர்ந்து அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரம் ரமணி நீங்கள் தந்த பாடல் எப்பவும் ஆனந்த பூங்குயிலே என்ற பாடல் பூமாம்பட்டி என்ற திரைப்படத்திலிருந்து திரிபடுத்து அனுப்பியிருக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது பாடல்

பக்தர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து நீண்டகால உறவு. கேதி சருகின்றார் ஒரு பாடல், பேரழகி என்ற திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் தேவதை என் தேவதை என்று வரி எடுத்து பாடுகின்றது.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூர். அங்கிருந்து அன்பு மகாலிங்கம் ஆலய மணி திரைப்படுத்து பாடலை கேட்கின்றார். சட்டி சுட்டதடா என்று வரியெடுத்து அந்த பாடல் ஒலிக்கின்றது.

கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா.

யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்த்த யானம் வந்ததடா.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். இன்னும் என்ன தோளா இத்தனை நாளா என்று கேட்கும் பாடலாக ஒலிக்கின்றது.

ஐரோப்பிய மண் நிறேஷன் வந்துவிட்டால் என்னவள் பாடலும் வர வேண்டும் அல்லவா? விழிகளிலே விழிகளிலே என்ற பாடலை ரெனிகுண்டா என்ற திரைப்படத்திலிருந்து ஈழமணி திருநாட்டிலிருந்து கேட்கிறார். அங்கே அந்த பாடலையும் கேட்போமே.

இறுதியாக ஒரு பாடலை தந்து கட்டளையை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார் நிகழ்ச்சிகளோடு கவை சேனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணிலிருந்து. அன்புடனே அவர் அனுப்பிய பாடல் நல்ல பெண்மணி என்ற திரைப்படுத்து பாடல். இனங்களிலே என்ன இனம் என்று கேட்டு பாடுகின்ற அந்த பாடலோடு இனிது நிறைவுக்கு வருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

மக்களே, நாங்கள் இதுவரை நிறம் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தேனான பாடல்கள். காற்றலையில் கலந்து எங்கள் இதயத்தை நிரப்பியதல்லவா? மீண்டும் ஒரு முறை இந்த பாடல்களை, இதே போன்ற பாடலை கேட்போம் என்று கூறி காற்றலையிலிருந்து இப்பொழுது நான் விடைபெற்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் தாமரை கன்னங்கள். எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் எழுதி அனுப்பிய வேளையிலே அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். நாங்களும் கேட்போம்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஒரு மனதுக்கு தெம்பான பாடல். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்ற பல்லவியோடு தொடரும் பாடல். சுமை தாங்கி திரைப்படத்தில் ஒலித்த பாடல் என்று மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்க விரும்புகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைப், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழரோடு கேட்க விரும்புகிறார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

அல்லாவே எங்களின் தாய் பூமி என்ற ஒரு பாடலை அரண் என்ற திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். ஹைதராபாத்தில் இருந்தாலும் எங்கள் வானொலியை மறக்காமல் பாடல் கேட்கின்றீர்கள், சிறப்பு. அந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நர்மொழியாள், தமிழ் இனியாள் இவர்களும் வளமை போல இன்றும் கேட்கின்றார்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிபரப்பும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி என்பதை தெரிவோமா?

வசூல் ராஜா MBPS என்ற திரைப்படத்து பாடல் பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு என்று பாடுகின்றது. இந்த பாடலை இன்றைய தினம் நல்வாழ்த்துக்களை கூறி கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல இன்றும் அவர் கேட்கும் பாடல்களை தினமும் கேட்டு மகளும் அன்பு உறவுகளாக இன்றும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் வேளை நாங்கள் முனைவோம் ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி தினமும் கூறுவது போன்று இன்றும் எங்களுக்கு கூறி கேட்கின்றார் ஒரு பாடலை. ஆணையிட்டேன் நெருங்காதே என்ற புன்னகை திரைப்படுத்தும் பாடலை. திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன், ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்கள் இணைந்து கேட்கும் அந்த பாடலை நாங்களும் இணைந்து கேட்போம்.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் வேலூர் மாவட்டம் கனியம்பாடியிலிருந்து மஞ்சுளா உங்கள் விருப்பமாக ஒரு பாடல். பார்த்தாயா மனிதனின் லீலையை என்று கூறும் நான் வளர்த்த தங்கை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கூட தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிறுபை சந்தன்ராஜ் அவர்களின் காதோரம் அதிகாலை நேரம் என்ற வரியோடு நான் சொன்னதே சட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். நீ என்பதே நான் தானடி என்று தாண்டவம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடல் நீண்டகால உறவு முன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் வளைகுடாமன் குவைத்திலிருந்து ஜோர்ஜ் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றது.

உறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள் ஒரு மலையாள திரைப்படத்து பாடல், கிளியே என்ற திரைப்படத்திலிருந்து பூவே பூவே தாளம் பூவே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR FM.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: ஒரு அற்புதமான உரை பிள்ளைகளை பற்றி. இந்த நாட்டிற்கு இப்போது தேவைப்படுகிற ஒரு விவேகானந்தன் நம் முன்னரே இப்பொழுது வரப்போகிறார். அவரை வரவும் செய்திகள் தரவும் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
2: பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, நகைச்சுவை மூலம் ஒரு சிந்தனை வரலாற்றை படைத்திருக்கிற தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களே, இன்னும் நாளை காலை பொழுது விடிந்து அலுவலகம் போக வேண்டும் என்ற பரபரப்பு துளிக்கூட காட்டாமல் வீற்றிருக்கிற அருமை சிங்கப்பூர் ரசிகர்களே, மூன்று பெரிய சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்காக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடலை, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கே அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையா எழுதுற? ஒழுங்காக படிக்காத, கதையெல்லாம் எழுது அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ்லையும் அவரை தான் கேள்வி கேட்பாராம். பதில் சொல்லலன்னு உடனே கிட்டக்கப்பா காதை திருகிக்கிட்டே கதையா எழுதுற? அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம், பையன் முன்னுக்கு வந்துடப்படாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார். இன்று ஒரு தகவல் அப்படின்னு 14 வருஷம் தொடர்ச்சியாக தினந்தோறும் பேசுகிறார். அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு, ஐயா தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டர் அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா, அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார் காது திருவுனார் பாருங்க, அந்த வாத்தியார். அது அவர் சொன்னார், அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்துல இருக்கு அப்படின்னு. அப்படி வாழ்விலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தென்கச்சி சுவாமிநாதன் அவர்கள். ஐயா பாப்பையாவை பற்றி சொல்வதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு வசனமே இருக்கு. எப்படின்னா, சாலமன் பாப்பையா பட்டிமண்டபத்தின் போப்பையான்னு. அவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே பட்டிமண்டபத்தை எடுத்து நிறுத்திய, சிரிப்பு கலந்த சிந்தனையின் மூலம் தமிழகத்தை எழுச்சி பெற வைத்திருக்கிற, நாவீறு படைத்த நல்ல பெரிய மனிதர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இங்கே ஒரு உன்னதமான தலைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களை கொண்டு நல்ல குடும்பத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அக்கறை. மனைவியை பற்றி ஐயா பேசினார்கள், கணவனை பற்றி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தங்கச்சி பேசினார்கள். இப்ப பிள்ளைகளை பற்றி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லணும். ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நாம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு சொல்றான்னு நினைக்கிறேன், அவன் மனசுல யாரை வச்சிருக்கிறான்னு கேளுன்னர். அம்மா சொன்னா, அவன் மனசுல வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல, நம்மள மனசுல வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றான். ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு, இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்துல தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றான். இது வந்து ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மேலே வரணும்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்கு. பையன் சரியாக படிக்கலை, அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார், அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்கா, உன் வயசு என்ன, எட்டு. எதிர் விட்டிருக்கான், உன் வயசு என்ன, எட்டு. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற, அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற, அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையனும் படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா, 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா, 30. ஏண்டா, அதே வயசு, அதே ஸ்கூலு, அதே சப்ஜெக்டில் அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம். ஏன், எல்லாம் சரிதான், ஆனால் அப்பா அம்மா கிட்டே தானே எல்லாம் வரணும். நீங்கள் இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்லை. ஜீன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சயின்ஸ் திணறுது. மரபு அணு அப்படிங்கிறத பற்றி திணறுது. ஜெனட்டிக்ஸில் என்ன சொல்கிறான், பரம்பரையில் சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரை பரம்பரையாக வருது. ஒன்றும் இல்லை, பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கரை வியாதியாவது வருது. அது பரம்பரை பரம்பரையாக வந்துகிட்டே இருக்கு. கடைசியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல, அவங்க பரம்பரையில் கொலை பண்ணுற உணர்வு இருக்கு அந்த ஜீனில். ஆனால் இதை கோர்ட்டு ஒத்துக்காது. கோர்ட்டில் போய் ஏன் கொலை பண்ணேன்னா, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க, இது எங்கள் ஜீன்லேயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்வார், உன்னை தூக்கில் போடுறது எங்கள் ஜீன்லேயே இருக்கு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உள்ளே போக வேண்டியதுதான். இப்போ இவன் கொலை இவன் பண்ணலை, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளே அந்த கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டா இருப்பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது ஜீனில் இருக்குங்கிறான், சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீனில் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை நாம சொன்னால் நாம் எந்த அளவுக்கு சரி, இது மொதல் கேள்வி. ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒன்று ஜீனில் வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையாக ரத்தத்தில் வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கம். நம்ம வீட்டில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குதா இல்லையா? காரைக்காலம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்தம்மா சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடித்து சிவபூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு. சின்ன வயசில் அது எப்படி வந்தது? அப்பா அம்மாவை பார்க்குறாரு, சிவபூஜை பண்ணுறது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு வருது. அப்போ ஒன்று ஜீனில் வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்தில் வருது. பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்கிறார் பையனை பார்த்து, உருப்பிட்ற வழியை பாருன்னு. இவர் உருப்பிட்டார, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டம் வட்டமாக விட்டா பையன் மாவட்டம் மாவட்டமாக விடுவான். 8 பாஞ்சா 16 பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்ட வட்டமா விட்டா நம்ம மாவட்ட மாவட்டமா விடுவோம் அப்படின்னு. அப்புறம் பையனை பார்த்து, நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கேட்க முடியுமா? சரி, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துருக்கான் தெரியுமா? எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துருக்கான் தெரியுமா? எப்படி? அவன் குடிக்கிறது, அமகலம் பண்றது, வீட்டில் அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பார்க்கறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா? இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்பா தவறு பண்ற போது, அம்மா தவறு பண்ற போது, அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாமல் இருக்க முடியும்? எனவே ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வெற்றி பெற வேணும், மேலே வர வேணும், நல்லா இருக்கணும்னு சொன்னால் பெற்றவங்க தங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கணும். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படணும். ரெண்டு பேரும் சொன்னாங்க, கணவனால் என்ன இன்பம், மனைவினால் என்ன இன்பம்னு சொன்னாங்க. குழந்தைன்னு ஒன்று வீட்டில் இல்லைன்னா வீடு வீடாக இருக்குமா? அதான் ஒரு பழமொழி சொல்லுவான், பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி துள்ளி விளையாடணும். பிள்ளை இல்லை, கிழவரே தொட்டில் உட்காந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும். நம்ம ஊர்லேயே பாருங்க, கல்யாணம் ஆகி 2 ஆச்சுன்னு வச்சுங்க, 2 ஆகி ஒரு வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஒன்று ஒரு கேள்வி கேட்பான், என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா வீட்டில், ஒன்றும் விசேஷம் இல்லையா? இது பரவாயில்ல, சில பேர் நாகரிகமாக கேட்குறான், இன்னும் சில பேர் அசிங்கமாக கேட்பான், ஒரு புழு பூச்சி இல்லை. அது என்ன புழு பூச்சின்னா, புழுங்கிறது பையனா, பூச்சிங்கிறது பொண்ணா? எப்படிறான்னா, புழு வந்து இருந்த இடத்துல குடஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு போகவே போகாது. பூச்சி குடஞ்சிட்டு பறந்து போயிடுது, பொண்ணு கல்யாணம் போயிட்டாலாம், பையன் போக மாட்டேங்கிறானா, குடஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறான். அதை எப்படி கேட்குறான், வீட்டில் ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான். இப்போ பூரானே வந்து பிறக்குது, புழு என்ன புழு? நீ கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வீட்டில் பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா நம்மகிட்டேருந்து ஆரம்பமாகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் எப்போவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னால் சில பேர் சொல்லுவான், இன்றைக்கி உனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்பா. ஸோ நம்ம எச்சரிக்கையாக வார்த்தையை கையாளணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசலில் ஒரு பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே போகிறபோது எங்கள் அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ளே போன உடனே அவங்ககிட்ட கேட்குறார், அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறாரு, வாசல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்களே உன் பசங்களா அப்படின்னார். அவன் சொன்னான் பாருங்க, திருப்பி பார்த்தாலே தெரியல எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் மொத்தமாக வந்து பிறந்திருக்குன்னா. அது நம்ம ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னான், எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவமோன்னு சொன்னானே ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லலை. ஏன், இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமாக பிறக்கும்னு அவனுக்கே தெரியும். அதனால தான் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் யோசிச்சுங்க, அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்கு? நான் இப்போ சொல்ல போகிற தியரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் வேற வழி இல்லை, பொறுத்துக்கணும். என்னென்ன நம்ம ஜீன்லேருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா. மகாத்மா காந்திகிட்டேருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியாக வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியே அமைதியாக நல்லபடியாக வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீனில் எப்போவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்ணுறது இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்கிது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சு விட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பா இருக்குது, உங்க புள்ள எப்படி இருக்கிறாரு? அப்ப காந்தி சொன்னார், நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார். அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள அப்படி வந்து பிறந்தது, இப்ப நான் ரிஃபைன்டா ஆயிட்டேன், என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா. ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா, ஒரு ரூம் பாய் ஒரு வேலை கூட்ட நியமிக்கிறதா இருந்தா, அவன் என்ன தகுதி உள்ளவன்னு பார்க்கிறோம். ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம்? பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், இந்த வார்த்தையை கவனிங்க, பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், சைக்கலாஜிக்கலா அவன் அப்பாவா ஆகிறதே கிடையாது. ஏன், மைனர் மாதிரியே சுற்றுறான், பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி இண்டியாட்டி விட்டு போகும் பாடு சுத்திட்டே இருக்கான். பயாலஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான், சைக்கலாஜிக்கலா ஃபாதராகவே ஆகல. அவன் பிள்ளை எப்படி மெச்சூர்டு பிள்ளையா வளர முடியும்? சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட், உடல் உறவு காரணமா பிள்ளை வந்து பிறந்திருது. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறை. எதிர்பார்த்து ஆதிசங்கருடைய வாழ்க்கையில வருது. ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் புள்ள இல்லையேன்னு தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரியாம்பாள் சிவகுருன்னு பேரு, ரெண்டு பேரும் உட்காந்து புள்ள இல்லையேன்னு கோயில்ல போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம், உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா? ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பார்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற புள்ளைன்னா நல்ல புள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான்ட்ட ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா, எந்திரிச்சு உட்காந்தா, என்ன திடம்னு எந்திரிக்கிறேன். அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்தில் எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி. அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன். அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன்னா. அவர்களுக்கு தான் ஆதிசங்கரர் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பறக்கலன்னா ஏன் பறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது, அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லது. எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்கிறது நல்லது. அவகிட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு, இது விளங்குறதுக்கு ஏதோ சட்டங்கத்தான் போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டில் மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிச்சுங்க, நம்பிக்கை கிடையாது, மரியாதை கிடையாது தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆதிசங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை நோகுறோம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஆணா இருந்தாலும் நல்லதுதான், பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான், அதுலலாம் ஒன்றும் பெரிய பேதம் இல்லை. ஆம்பளை புள்ள என்ன ஒஸ்தி, பொம்பளை புள்ள என்ன மட்டும், அதெல்லாம் இப்போ ஏற்பட்டிருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட். எனக்கு ரெண்டும் பொன் குழந்தைங்க, நான் இதை ஒன்றும் வருத்தமாக சொல்லலை, சந்தோஷமாக சொல்கிறேன். எனக்கு ரெண்டு குழந்தை, ரெண்டும் பொண்ணு. இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா, நான் வந்து ரெண்டாவது பிள்ளை பேருக்கா என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்போ கார் கிடையாது. கோயம்புத்தூரில் இருந்தேன், போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்குறேன் டெலிவரிக்கு. அவளை உள்ளே அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன பணம் கொடுக்கணும்? எங்கள் ஊர்லலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டேன், அவங்க சௌரியப்படி வாங்குவாங்க. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நீங்களே ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, இப்போ கொடுத்தா குறைச்சலாக கொடுப்பீங்க, நாளைக்கு நல்ல செய்தியோட கூட 10 ரூபா வாங்கிக்கிறேன். சரி விட்டுட்டேன். டெலிவரி ஆகி 1 வாரம் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேராக போய், என்னங்க 1 வாரமாக நீங்கள் வரவே இல்லை, உங்கள் நான் பணம் பாக்கி வச்சுருக்கிறேன். அவர் கேட்டார், அதெல்லாம் அப்புறம் என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் பொம்பளை பிள்ளை. பொம்பளையா, நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன்? அவராகவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்குறத கொடுங்கன்னார். நான் சொன்னேன் இதில் ஒன்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லைங்கன்னா வருத்தத்தில் இருப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு இந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளைனா பாருங்க. அவர் சொன்னார், அப்போ நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பார்த்தா கையேந்திட்டவன் அர்த்தமா? அப்படி ஒரு நினப்பு இருக்கு. பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்குற யோகியதை கூட உனக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா பொண்டாட்டியை கேட்டுட்டு கொடுக்கணும், அப்போ மாமியாருக்கு கொடுக்க விடுவானே, அப்போ என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை சோறு கிடைக்கும், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிப்பாரு. இல்லை பொம்பளை பிள்ளைன்னா மட்டும், ஆம்பளை பிள்ளைன்னா ஒஸ்தி, அதெல்லாம் ரொம்ப தவறு. இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி. இங்கே திருவள்ளுவர் கூட ஒன் சைடடாக திங்க் பண்ணிட்டார். எப்படின்னா ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் திருக்கி வச்சுக்கிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகனை அப்படின்னர். பாரதி தான் உடைச்சா, என்ன மகனை என்ன மகனை? திருவள்ளுவர்லேருந்து டிவியேட் ஆகிறா, ஆனால் நாசுக்கா டிவியேட் ஆனா, மகனைன்னு சொல்லலை. எப்படி? உச்சிதனை முகந்தால் கர்வம் போய் வளருதடி. அப்ப என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னா. உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. என்ன ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர், சார் ஆம்பளை தடியன்னா வந்து பிறந்திருக்கிறா, அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படின்னு வருத்தப்படுற எத்தனையோ பேர் இருக்கிறேன். நான் ஒன்று சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லுமா, புள்ளைய புள்ளையா பெத்து புள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க புள்ளைய புள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா? இப்ப எங்கூர் வரலாறு சொல்லட்டுமா? எங்கூர் வரலாறு என்ன? ஆம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு. எப்படி? எங்கூர்ல மோத்திலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஜவஹர்லால் நேருன்னு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை புள்ள பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது, அதனால பாராட்டு பெருமை. அப்ப என்னன்னா, ஆம்பளை புள்ள பெற்றாலும் பொம்பளை புள்ள பெற்றாலும் சரியானபடி பெத்து வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய, ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை. ஏ, மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. என்ன ஆம்பளை புள்ள என்ன பொம்பளை புள்ள என்ன? அந்த கான்செப்டே தப்பு. புள்ள புள்ளையா இருந்தா வெற்றி தான். இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்றேன் பாருங்க, அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஆண்டாள் ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா பெண், அவ கண்ணனை காதலிச்சா, அந்த கண்ணனை பெத்த தாய பாராட்டினா, இப்படி ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தியே, ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்தியேன்னு பாராட்டினா. எப்படி தெரியுங்களா பாட்டு? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும். எப்படி பிள்ளை பெத்து கொடுத்தா பாரியா? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி. இதுக்கு உரை எழுதுற போது எழுதுனா, பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனா. அந்த பெத்த வயிற்றுக்கு அவ பட்டம் கட்டிட்டாளா? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டாள் யார பாராட்டுறா? ஆம்பளை பிள்ளையை பெத்தவள பாராட்டின. ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே, அதை வளர்த்தவர் யார் தெரியுமா? அவங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல, நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல. பாட்டு எப்படி தெரியுமா? பெரியாழ்வார் சொன்னார், ஒரு மா மகளை உடையேன்னு, ஒரு மாமகளை உடையேன்னு. எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு, பேர்பட்ட பொண்ணு தெரியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள், அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அபத்தமான ஒரு எண்ணம், பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது. நீங்க முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டில் பாப்புலேஷனே ஜாஸ்தி, ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும். எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச கச்ச கச்ச, ஆறு பனியன், ஆறு சட்டை, ஆறு துண்டு, ஒன்றும் தெரியாது. அது எது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு 40-50 உருப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஓடும். நாங்களே எங்கள் வீட்டில் மொத்தம் எப்படின்னா, 6 பிள்ளை, 3 பையன், 3 பொண்ணு, எங்கள் அப்பா அம்மா 8 பேர். நல்ல வேளை இன்னும் ஒன்று இருந்திருந்தா நவக்கிரக ஊடு அப்படின்னு இருப்பேன், தப்பிச்சோம் நாங்கள். 8-6 பிள்ளைங்க, வீடு ஜெய ஜெயின்னு இருக்கும். அது பாட்டுக்கு எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் ரொம்ப லிமிட்டட், ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒன்றே ஒன்று, அதையே சமாளிக்க முடியலன்றா. அப்போ 6 எப்படிடா சமாளிச்சான்னா, பெத்தவன் சமாளிக்கலை, ஒன்றை ஒன்று குட்டியே சமாளிச்சிருக்கும். பெருசா ஒரு குட்டு குட்டுவா இருப்பாருங்க அப்பா, அவன் அடுத்தவனை குட்டுவான், அவன் அடுத்தவனை குட்டுவான், அடுத்தவனை குட்டுவான். அப்படியே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல டீசென்ட்ரலைசேஷன், எல்லாம் தானாவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இப்ப அப்படி இல்லை, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்கறது. அப்ப இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்துச்சு பாருங்க வீட்டுல, நான் எண்ணிக்க அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன். பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு ஏறிச்சு, கொஞ்சம் நிறைய இப்படி கூட்டிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த நினச்சிட்டான் ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறுதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் கேட்டான் டவுன் பஸ்ஸில், ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆனும். அந்த அம்மா இப்படி ஒரு முறை முறைச்சிது, உன் கண்ணில் கொள்ளியை வைக்க, என்ன ஸ்கூல் டீச்சர் நான் நினச்சிக்கிட்டேன், ஆ அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க. டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார், அவருக்கு இப்போ போதாத நேரம், அவர் ஓன் பிள்ளையாகவே இருக்கட்டுமே, இன்னும் எல்லாத்தையும் என்ன ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருது, இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா, பேரணி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரையே, வீட்டில் ஒரு 2 விட்டுட்டு பாக்கி கூட்டிட்டு வர வேண்டாமா? அவ சொன்னா, அதே கொள்ளிய ஓன் கண்ணிலையும் வைக்க, ஏன் வீட்டில் 3 விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டி வந்திருக்கிறேன். ஆமா, அதோட வாய்ப்புத்திட்டேன். இந்த பஸ்ல ஏறிச்சு பாருங்க, உருளாம குளம் எல்லாம் தப்ப தப்ப, இங்க போய் ஓடி உட்காருது, அங்கே இங்க வந்து உட்காருது, இன்னொன்று மாத்தி உட்காருது, மாத்தி மாத்தி எல்லாம் அங்கே உட்காந்துட்டே இருந்தது. அப்படி மாத்தி மாத்தி உட்காந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து, அங்கே இன்னொன்று கூப்பிடுது, இங்கே போ அப்படின்னு இன்னொன்று கூப்பிடுவா அப்படின்னு. அவரால் இதையே சமாளிக்க முடியாது, இது இன்னொரு பிசாசை வேற கூப்பிடுதுன்ட்டு, ஏ நீ ஒன்று உட்காந்தா போதுமா, எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு. உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸ டக்குன்னு ஒரு வாயம்புத்த, உன் பேர் என்ன பாப்பா? உன் பேர் என்ன? பேரா? 8. என்ன 8? நம்பர் தான். ஏ பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்க அப்பா நம்பர் வச்சிருக்கிறாரு, எங்க வீட்டுல நான் 8 நம்பர் அப்படின்னு. உடனே என்ன கேட்டான், நீ கூப்பிட்டியே அது என்னன்னா, 8A. என்ன 8A? ஒரே பிரசவத்துல ரெட்டை, வேற எப்படி பேர் வைப்பா? 8A பஸ் விட்டுருக்கிற. இதெல்லாம் அந்த காலம், யோகப்பட்ட பிள்ளைங்க இருந்து வீட்டில் வச்ச வச்ச வச்ச வச்சுன்னு இருக்கும் சார். அதுலயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார், எங்க அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும், சண்டை வரலன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க, நிறைய சண்டை வரும். அப்பெல்லாம் எங்க வீட்டில் பெரிய வீடு, ஒரே பாத்ரூம், குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு வச்சு குளிக்கணும், நான் தண்ணி அடிச்சு பக்கெட்ல வச்சுட்டு இப்படி வெளியே வருவோம் பாருங்க, எங்க அண்ணன் உள்ள போய் கசாத்திக்கும். அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு, தண்ணி அடிக்கிற வேலை தப்பா நினைக்காதீங்க, பைப்ல தண்ணி அடிச்சுதான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போ இப்பெல்லாம் வரதே இல்லை, இப்பெல்லாம் எல்லாம் சால்வ்டு ப்ராப்ளம். அப்போ நான் கத்துவேன் அவனை, இப்படி நான் பண்ணுறேன். அப்போ எங்கள் அண்ணன் திருப்பி என்னை திட்டுவான், திட்டும் போது அப்போ கோவத்தை, நாங்கள் மயிலாப்பூரில் இருந்தோம், மயிலாப்பூரில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமாக இருக்கும், நான் ஏதாவது சொன்னேன் கட்டையில போறவனே அப்படிமா, கட்டையில போறவனா போறவன் அர்த்தம், கட்டையில போறவனே அப்படின்னு நான் எரிச்சல சொல்லுவேன். நீ தான் போக போற, நானும் தான் போக போறேன், போகாதவன் எவன் சொல்லு, நீ தான் போகணும் நானும் தான் போகணும். அவன் சொல்லுவான், யாரு முன்னாடி போறோங்கிறது தானே பிரச்சனையே, யாரு முன்னாடி, நான் சொல்லுவேன் பாத்ரூம்லயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம், யாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தன் கொத்த அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம், எங்க வீட்டுல ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்காந்துக்கிறோம், போட்ட சண்டையெல்லாம் ஏதாவது அர்த்தம் உண்டா, சிரிக்கிறோம் இப்ப அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு வீட்டுல போய் உட்காந்த இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஒன்னே ஒன்னு கருவேப்பிலை குழந்த மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது. ஏ அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன் தான், ஸ்டாப் இட், அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு அப்படிமா, அண்ணன் தம்பி தங்கச்சிக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டுல ஒன்னே ஒண்ணு உட்காந்துருக்கும் பாருங்க, அதான் இப்ப தப்பே ஆகி போச்சு. என்ன தப்பாயி போச்சுன்னா, இப்ப வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த செல்ஃபிஷா சுயநலமா, நான் மட்டுமே அனுபவிக்கணும், நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெற்றவங்க வளர்த்துறாங்க. கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும், வீட்டுக்கு வந்து போகணும், ஒண்ணுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம்னா என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம்னா என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே, அப்படி ஆகி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும், எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும். அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள்ள ஒரு முடிச்சுதான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா. ஏன், அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை, ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீரு, தாய் மாமனுக்கு மரியாதை, காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும். ஏன் இதெல்லாம் வச்சான், உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு, நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா, தென்னம் கொலை கட்டுவான் இல்லையா, தென்னை மரத்தை கொலை கொலையா தென்னம் கட்டுவான், வாழை குளத்துல நான் வாழை கட்டுவான், இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான். என்ன அர்த்தம்னா, ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான், கொலை கொலையா காய் விடுறதா கட்டுவா. ஏ குலை குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலை குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலை கொலையா கட்டி வச்சான். இப்ப என்னன்னா கொலை கொலையா நடக்குது, கொலை கொலையா கட்டி வச்சான், இப்ப கொலை கொலையா நடக்குது. அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான், எதுக்குறான், நான் சொத்துக்காய் வெட்டிட்டேன் அப்படிங்கிறான். எவ்வளவு பாசம், அது வந்து ஒரு அன்பு வலை. குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. ஸோ முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள், இவை தான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். சைக்காலஜியில் நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷன் கொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. என்னன்னா, பிள்ளைங்க எதிர்த்தாப்பில் சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிப்பில் கவனம் இருக்காது.
0: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடல்லாமல் உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றது காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். காற்றலையில் கலந்து வரும் முதல் பாடல் பரிதி என்ற திரைப்படுத்து பாடல். மேகங்கள் போகும் என்ற முதல் வரியோடு முழு வரியையும் பாடுகின்றது ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் உங்களுக்காக.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநிலத்துக்கு செல்கின்றது. நிராஞ்சி, நீங்கள் தந்த பாடல் தர்மசீலன் என்ற திரைப்படத்தில் அன்று ஒழித்த பாடலை இன்று ஒழிக்க வைக்கின்றீர்கள். இருப்பதை ஏன் மறைத்து வைத்தாய் என்று கேட்கும் பாடல்தான் அந்த பாடல். நீண்ட காலம் காற்றலைக்கு வரவில்லை, இன்று ஒழிக்கின்றது. கேட்போம்.

இவரை தொடர்ந்து மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தீர்ப்புகள் திருத்தப்படலாம் என்ற திரைப்படத்து பாடல். ஒரு ஊரில் ஊமை ராஜா என்ற வரிதான் முதல் வரி. எங்கே அந்த தத்துவ பாடலை கேட்டு மகிழ்வோம்.

திருவெளியிலே கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. காடன் என்ற திரைப்படத்து பாடல் சின்ன சின்ன மேகம் என்று வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

தொடர இருக்கும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். சாந்தினி, நீங்கள் தரும் பொழுது வேளையிலே அந்த பாடல் பொன்னியின் செல்வன் ஒன்று என்ற திரைப்படத்து பாடலாக இருக்கின்றது. ஓ ராட்சச மாமணி என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தினமும் வந்து ஜோடியாக ஜோடி குரல் பாடலை கேட்பார்கள். சேரன் பாண்டியன் திரைப்படத்து பாடல் இன்றும் அவர்களுக்காக ஒலிக்கின்றது. கண்கள் ஒன்றாக கலந்ததா என்று கேட்கும் பாடலாக

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடல். நீண்ட காலமாக எங்களோட இசை பயணம் செய்யும் ஒரு நல்ல நண்பர் என்ன வேண்டும் என்று கேட்கும் பாடலை ஆக்ரோஷம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

கிடைக்கிறது.

இவர்கள் ஒலிக்க வைத்த வேளையிலே நீண்ட கால உறவு எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் அன்பு கேதீஸ் அவர்களும் ஒரு பாடல் ஆனந்த ரோஜா என்று பாட வைக்கின்றார். குபேரன் என்ற திரைப்படத்திலிருந்து எங்கே கேதீஸ் உங்கள் பாடலையும் நாங்கள் கேட்கின்றோம்.

நாங்கள் கேட்கும் பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திற்காக தித்திக்கும் தீனான பாடல்களாக திசை எங்கும் பரப்பி எங்களோடு இணைகின்ற இசையாக இருக்கின்றது. இசை கூட்டி எங்களை பதமாக்கி கொண்டிருக்கும் கீதங்கள் வரிசையிலே இன்னும் பாடல் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று பாடி செல்ல வருகின்றது சுமை தாங்கி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இணைத்து விட்டிருக்கின்றார் சிங்கப்பூர் நாடு சிங்கார பூமி மகாலிங்கம் அவர்கள்.

அடுத்து வரும் படம் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு செல்கின்றது. ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தந்த பாடலாக கேட்போம் சுட்டி பிள்ளைகளே என்ற வரி எடுத்து சுட்டி கில்லாடிகள் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். இங்கே அந்த பாடலை செய்யமடுப்போம்.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவளின் பாடல் நிச்சயமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அவர் இப்பொழுது தினமும் கூறிக்கொண்டு வருகின்றது. அவர் விடுமுறை பெற்று இளமணி திருநாடு சென்று தாய்மண்ணிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலும் எங்களை மறைக்காமல் எங்களை மறக்காமல் கண்டை ஒரு கண்டை திரைப்படுத்து பாடல் நீராடி வா தென்றலே என்று பாட வைக்கின்றார். ஒழிக்கின்றது பாடல் என்னவளே உங்களுக்காக.

இறுதியாக ஒரு பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அதிசய ராகம் அபூர்வ ராகம் என்று ஆனந்த ராகம் என்று பாடுகின்றது. அந்த பாடலை கனடா மண்ணிலிருந்து வளமை போல என்று அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் ஒலிக்க வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்ற

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: காற்றலையில் கலந்து வரும் நேயர் விருப்பத்துக்கான முதல் பாடல். பாமா விஜயம் என்ற ஒரு திரைப்படம் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற பக்குவமான கருத்தை புகுத்தி ஒலித்த ஒரு பாடல். அந்த பாடலை இன்று நாங்கள் எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்று அன்புடன் தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் உங்களோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் வளமை போல செவி மடுக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

இயேசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாது, அப்பா வாழ்வது பொறுத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாது, அப்பா வாழ்வது பொறுத்தாது. வாடகை சோபா.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன். குளிப்பேன் பன்னீரிலே கோமானை போலவே என்ற வரிதான் பல்லவி. மிகுதியையும் இணைத்து தரும் நாலு வேலி நிலம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். இந்த திரைப்படம் 1959 ஆண்டு திரையிடப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்புடன் தருவது தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. அவர் தந்த அந்த பாடல் வெள்ளி நிலா வானத்திலே வந்து போகுதடா என்ற அற்புதமான ஒரு பாடல், உள்ளத்தை தொடும் பாடலாக காதல் படுத்தும் பாடு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். வழமை போல இவர் ஒலிக்க வைக்கும் பாடலை செவி மடுக்க வருகின்றார்கள் என்றும் ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் இவர்களோடு நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள். நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல் பணம் படைத்தவன் திரைப்படுத்து பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று கேட்கும் வேளையிலே கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்றும் கேட்டு பாடும் அந்த இனிமையான அற்புதமான ஒரு தத்துவ பாடல். நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் கேட்கும் வேளை எங்கள் உள்ளமெல்லாம் விழிப்புணர்வை தருகின்றது. அந்த பாடலை கேட்கும் வேளையிலே பழமை போல அவர் கேட்கும் பாடல் ஜெகபர் சாதிக் அவர்களை உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் இவர்களும் உலகத் தமிழர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

இனிமை சேர்க்கும் இதமான பாடல்கள் எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் வழியிலே அடுத்த பாடல் தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து அன்புடன் இன்றைய நாள் நல்வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்க வந்தால் அவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார் இவர்களும் இணைவார்கள். ஒலிக்க இருக்கும் அந்த பாடலை நாங்களும் இணைந்து கேட்போம். பிரதர் என்ற திரைப்படத்திலிருந்து மக்கா மிஷி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் என்று தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடியிலிருந்து அன்பு மகள் மஞ்சுளா வீரலையில் வந்து பதிவிலே தந்து போவதற்கு இடையூறாக இருந்தது என்று எனது பதிவிலே தந்திருக்கின்றார். அவர் கேட்கும் வண்ணம் ஒரு பாடல் நாங்கள் கேட்போம். அவரோடு இணைந்து பந்தாட்டம் என்ற திரைப்படுத்த பாடல் நகைச்சுவையாக இருக்கும் ஆனால் சிறப்பான ஒரு பாடல். உன் ராதையை பார் என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்டு அந்த பாடல் இப்பொழுது காத்தடைகிறேன்.

அந்த ஆயர்பாடு கண்ணு கோபிகா ஸ்திரீகளை அளவச்சான். இந்த ஆடுதுறை கண்ணு சுந்தரவல்லி நாச்சியாரை அளவச்சுட்டானே. நான் அழுதாத்தான் உனக்கு சந்தோஷம்னா கண்ணா, உனக்காக நான் அழுகுறேன் அழுகுறேன் அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் மட்டுமா அழுகிறேன், என்னோட சேர்ந்து என் நாதசுரமும் அழுகுதே கேட்கிறேன்.

மாதிரி கத்துனப்போ புடவையோட வந்தேன், கஜேந்திரன் கத்துனப்போ கருடனோட வந்தேன், இந்த சுந்தரவல்லி கத்துறப்போ தவளோட வாயே. கண்ணா கண்ணா கண்ணா.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கேட்டிலிருந்து கேட்கும் பாடலாக காதல் கடலாய் என்ற முதல் வரி கம்பன் கழகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இவர் ஒலிக்க வைத்த வேளையிலே அடுத்த பாடலை அன்புடன் எங்கள் ரதீஷ் கேட்கின்றார். பாலக்காட்டிலிருந்து கேரள மாநிலம், விழியில் உன் விழியில் என்று கிரீடம் திரைப்படுத்த பாடலை.

நீண்ட வழியிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து நிறத்தை அலங்கரித்து விடைபெறச் செய்கின்றார். நீண்ட கால உறவு குவைத் நாடு வளைகுடாமன் ஜோர்ஜ். தேசிங் ராஜா 2 என்ற திரைப்படத்து பாடல் பிடாரி கோவில் தோப்பு என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த நாள் 2026 ஆண்டின் 8 மாதத்தின் 9 நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறுதோறும் நாங்கள் காண்பது எதுவாக இருக்கும்? இதுவாக இருக்கும். காண்பது மட்டுமல்ல கேட்பதாகவும் இருக்கும்.

0: ஆம், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்ற பாடல் ஆண்டு 30 கடந்தாலும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம், தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். உறவினர்கள் வந்து இணைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், உலகளாவ பெயர் பெற்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கு எல்லாவற்றுக்கு முதல் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் நான் அறிந்து மகள்வோடு வாழும் ஒரு பாக்கியத்தை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுடன் இவர்கள் எல்லோருக்கும் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி உலகளாவ இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு. சுகமான இந்த வேளையிலே நாங்கள் 24 பாகை வெப்பத்திலே இருக்கின்றோம். அதை வெளியே சென்று உணர்வதாயிருந்தாலும் வெளியாலே நாங்கள் போகும் பொழுதும் 24 பாகை போன்றுதான் இருக்கின்றது. அவ்வளவு பாரதூரமாக தெரியவில்லை. ஆனால் 28 பாகை வரை சென்று மீண்டும் 18 பாகைக்கு தணிந்து வரும் ஏற்றமும் இறக்கமும் கொண்ட வெப்பநிலை கொண்ட நாடு தான் எங்கள் நாடு. ஒரு நாளிலே பலவிதமான நிலைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்று மழை வீழ்ச்சி இருக்கின்றது, 15 வீதத்துக்கு என்று தான் எழுதியிருக்கின்றார். அதனால் மழை கோலத்தை இன்னும் காணவில்லை, மேலும் மாலையில் வருகின்றதோ கூற முடியாது. இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே இப்போ மணித்தியாலம், அதாவது பகல் வேளை குறைந்து குறைந்து வந்து 14 மணித்தியாலமும் சிறிது நாடுகளுமாக இருப்போம் பகல் வேளையிலே என்று கூறுகின்றது அன்புறவுகளே. உல்லாசமாக சென்று வெளியூர் சென்றவர்கள் எல்லாம் உள்ளூர் நாடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாரம் அடுத்த வாரம் வரையும் மதமாக ஒரு விதமான காலை அதன் பின்பு குளிர் நிலை நோக்கி நாங்கள் செல்வோம். இருப்பினும் இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வு என்று நான் கூறுவதற்கு முன்பே இன்று தளத்திலே எங்கள் அன்பு உறவுகளாக எல்லோரும் வந்து வணக்கம் வருக வருக என்று அன்புடன் நாகப்பன் அவர்கள், அவரைத் தொடர்ந்து ஜெகவர் சாதிக் அவர்கள், அன்பு மகள் சியாமலா, எல்லோரும் வணக்கம் வணக்கம் வாருங்கள் வாருங்கள் என்றெல்லாம் நீங்கள் வணக்கம் கூறி வரவேற்றிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. அந்த வேளையிலே புதுச்சேரி மாநிலத்தில் பெரிய மழை என்று அன்பு உறவு எழுதியிருக்கின்றார். எங்களுடைய இடியுடன் கூடிய பலத்த மழை என்று எழுதியிருக்கின்றார் விஜயராகவன் அவர்கள். இப்பொழுது நாங்கள் காற்றலையில் வந்துவிட்டோம். இன்று எதை காண இருக்கின்றோம்? பாடுவோர் பாடலாம் நிகழ்வு, எல்லோரும் வந்து பாட இருக்கின்றீர்கள். உங்கள் சொந்த குரலே, உங்கள் சொந்த குரலில் பாடும் பாடலை கேட்பதாக உலகளாக இருக்கும் உறவுகள் எல்லோரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். காலத்தை தாமதிக்காமல் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே நுழைவோம். முதலில் யார் வரப்போகிறீர்கள்? 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண் காத்து கொண்டிருக்கும் வேளையில் அழைத்து விட்டார் முதல் நேயராக அன்புடன் யோகா ராஜி அவர்கள். வணக்கம் வணக்கம் யோகா ராஜி அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் சூப்பரா இருக்கேன்.
0: சூப்பரா இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். வா, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நல்லவராய் இருக்கின்றீர்களா அம்மா?
1: நானே?
0: நீங்கள் நல்லவளாக இருக்கின்றீர்களா?
1: நான்
0: சொல்லுகிறேன், நீங்கள் நல்லவள் என்று. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் தானே?
1: நன்றி.
0: ஆம் என்றாமல் நன்றி என்றே கூறுகிற வாழ்த்துக்களம்மா. நலமாக மகிழ்வாக முதல் முதல் இணையும் உங்களோடு கலகலப்பாக மகிழ்வாக பேச வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும். அங்கே உங்களுடைய காலநிலை என்று அப்படி இருக்கிறது திருமயிலை ஊரிலே?
1: மழை,
0: புதுச்சேரி மாதிரி மழை என்றுதான் எழுதி இருக்கின்றார்கள். அப்படியா, மழையா? வெளியே போக
1: முடியாது.
0: சாயங்கால மழை வந்தால் உங்களுக்கு ஒரு சாந்தமான குணம் வந்து அப்படியே தூக்கமா தூக்கம் நித்ரா தேவியிடம் சென்று விடலாம் விரைவில், இல்லையா? சரி என்று காலநிலையே குறிவிட்டீர்கள். நிலமழை,
1: ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் இன்னைக்கு.
0: என்ன சொல்ல போறீர்கள் சொல்லுங்க.
1: அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் இருக்காரு. அந்த வாத்தியார் என்ன பண்றாங்க, அந்த கிளாஸ்ல ஒரு பையன் என்ன பண்றான், 100 ரூபாய் ஒரு பையன் 10 திருடிறான். உடனே அந்த வாத்தியார் அது தெரிஞ்சு அந்த பையனை போட்டு வெளுத்து வாங்கிடுறாரு. வெளுத்து வாங்கிட்டு பெல்ட்ட வேற வச்சு அடிச்சிடுறாரு.
0: ஒரு
1: நாள் கழிச்சு ஒரு
0: பையன் அடிப்பாரா?
1: ஆமா அடிச்சாராம். அடிச்ச உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் முதல்ல செல்ல திருடுறான், அப்புறம் காசை திருடுறான், அப்புறம் அது இதுன்னு திருடி கடைசியில கொலகாரனாவே மாறிட்டான். படிப்பை நிறுத்திட்டு கொலகாரனா மாறிடுறான். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்ல அதே ஒரு வேற ஒரு வாத்தியாரு, அவர் வந்து அதே மாதிரி அந்த கிளாஸ்ல ஒரு வாட்ச் தொலைஞ்சு போகுது. அப்ப உடனே அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற பசங்கள்லாம் தயவு செய்து வாட்ச் யார் எடுத்தாலும் கொடுத்துருங்க, ஆனா ஒரு சின்ன இது சொல்றேன், அதன்படி செய்யுங்க, ஏன்னா எடுத்தவனுக்கு அசிங்கமா இருக்கும் அதை கொடுக்கறதுக்கு, அதனால நான் சொல்ற செயல்முறைப்படி செய்யுங்கன்னு எல்லாரோட கண்ணையும் கட்டிடுறாரு. கட்டிட்டு எல்லா பசங்க கண்ணையும் கட்டிட்டு தன்னோட கண்ணையும் கட்டிக்கிறாரு. கட்டிட்டு என்ன பண்றாரு, கையை நீட்டுறாரு, யார் எடுத்தீங்களோ எங்க எல்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னோடனே நிஜமாவே அந்த எடுத்த பையன் பயந்துட்டு, ஐயோ இவ்வளவு தூரம் நம்மளுக்காக இந்த சார் நம்மள காட்டி கொடுக்க கூடாதுன்னு செய்யறாருன்னு சொல்லி பயந்து அந்த வாட்சை கொடுத்துட்றான். கொடுத்தோடனே கொஞ்சம் அப்புறமா மறுநாள் வந்து கேட்கிறான், ஆனால் யார் எடுத்தீங்கன்னு தெரியுதா மேம், தெரிஞ்சு நீங்க தெரியும், நீ தான் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சு உன்னை நான் அசிங்கப்படுத்தி நான் உன்னை பார்க்கல அவன் சொல்றான், மன்னிப்பு கேட்கிறான். நான் உன்னை பார்க்கவே இல்லையப்பா, நீ ஏன்பா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், இல்ல நான் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன், நானுமே கண்ணை கட்டின்னு இருந்தேன்ப்பா, நீ தான் எனக்கு தெரியாது, ஏன்னா தெரிஞ்சதுன்னா உனக்கு படிக்க அசிங்கமா இருக்கும், நாலு பேருக்கு நம்ம மத்தியில நம்ம அசிங்கப்பட்டுட்டோம்னு நினைச்சு உன் வாழ்க்கையே தடம் மாறி போயிடும், அதனாலதான்ப்பா நானே கண்ணை கட்டிண்டேன், நீயே ஏன்ப்பா வந்து சொல்றேன்னு சொன்னோனையும் அந்த பையனுக்கு அந்த வாத்தியார் மேல அப்படி ஒரு பற்றுதல் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்ப நல்லா படிச்சு பெரிய லெவல்ல அவன் தான் பெரிய விஞ்ஞானி மாதிரி வந்துடுறான். அது இதுல இருந்து என்ன தெரியுதான், எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனைங்கிறத கொடுக்காம அவங்கள வந்து தண்டிக்காம அவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் சொல்லி அவங்கள திருத்தணுமே தவிர அந்த வாத்தியார் மாதிரி அடிக்கவும் கூடாது, ஆனா இந்த வாத்தியார் மாதிரி கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து சொன்னாங்க.
0: அதே உங்களுக்கு பிடித்தது இந்த கதை, பல இடத்திலே பார்க்கலாம் இந்த கதையை, ஒரு மாதிரியும் இருக்கின்றது, நல்லது, சிறப்பான ஒரு கதை. அடுத்தவர் படம், அடுத்தவருடைய துன்பத்தை அடுத்தவருடைய பிழையை நாங்கள் கண்டுபிடிப்பதை விட கண்டுபிடிக்காமல் அவர்களை மனதால் மன்னித்து கொண்டே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று கூறினால் ஒரு கதையை கூறியிருக்கின்ற முதல் அப்படி உங்களுக்கு ஏதாவது நடந்தா, உங்களுக்கு ஒன்றும் நடக்கல தானே? அப்படி நடக்கவில்லை, சரி, சந்தோஷமான செய்தி. அப்படி என்ன என்று முதலில் வந்து என்ன பாடலை பாடி காட்டி எங்களை மகிழ வைக்க போகின்றீர்கள்?
1: பாடுற அது பாட்டு எப்படின்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் கேட்கணும்.
0: நீங்க தானே பாடுவோர் பாடலாமுக்கு வந்து நீங்கள் ஒரு பாடலை பாட வேண்டும், அதுதானே முறை? என்ன பாடு? உங்களுக்கு எது கேட்டாலும் நீங்க பாடுவீர்கள், கெட்டிக்காரி தானே. வாங்க கொண்டு வாங்க.
1: தத்தை நெஞ்சம் நெஞ்சம் முத்தத்திலே முகத்திலே தித்தித்ததா இல்லையா இல்லையா, முத்தம் அந்த அந்த தத்தை நெஞ்சில் நெஞ்சில் வித்திட்டதா இல்லையா இல்லையா,

சுகம் நீடித்ததாயில்லையா? ஆஹா ஓஹோ ஆஹா.

0: அத்தை நெஞ்சம் நெஞ்சம் முத்தத்திலே முத்தத்திலே தித்தித்ததா இல்லையா இல்லையா முத்தம் அந்த அந்த நெஞ்சில் நெஞ்சில் வித்திட்டதா இல்லையா.
1: சிறப்பு. அந்த கையில இருந்து கத்திய அந்த கிளி பச்சை நிறமா என்ன நிறம் அம்மா? கிளியையும் கொண்டு வந்து பாட வைத்து கிளியால் குரல் கொடுத்து பாடலை தருகிறீர்கள். சிறப்பாக இருந்தது பாடல் கேட்பதற்கு, மிக மிக சிறப்பு. இது என்ன திரைப்படத்தில் இந்த பாடல்? சர்வர் சுந்தரம். ஓ, சர்வர் சுந்தரம், சர்வர் சுந்தரம். அதனால்தான் கிளியையும் பாட வைத்தார். சிறப்பாக இருந்தது. அந்த கிளிக்கு உணவு வைத்தீர்களா, சாப்பாடு கொடுத்தீர்களா? நல்லது, சிறப்பாக இருந்தது அம்மா, கலகலப்பாக இருந்த அந்த பாடல். உங்களுக்காக என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் நான்?
0: எனக்கு கலாட்டா கல்யாணத்திலிருந்து எனிதிங் எந்த பாடலா இருந்தாலும் ஓகே.
1: இல்ல இல்ல, நீங்க
0: மெல்ல வரும் காற்று,
1: அந்த பாடலா?
0: மெல்ல வரும் காற்று சொல்லி தரும் பாட்டு, அந்த பாட்டு,
1: அந்த பாட்டு உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். இப்பொழுது சிறப்பான ஒரு பாடலை முதலாவது நேராக வந்து தந்தீர்கள். அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கேன், நான் அவரிடம் செல்கிறேன். உங்களுக்கு முடிந்தால் மீண்டும் ஒரு தலைவர் வந்து ஒரு பாடல் தரலாம் நீங்கள். நன்றி யோகராஜ் அவர்களே. அடுத்த உறவு, நன்றி அம்மா, தன் நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக எங்களுடைய தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள் முதலில் வரவு போட்டு வந்து கொண்டிருக்கார். இங்கே அன்புடன் மகாலிங்கம், அதைத் தொடர்ந்து ரேவதி, அதைத் தொடர்ந்து சாந்தி, எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தராக வரலாம், வந்து பாடலாம். இப்பொழுது நாகப்பன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம் ஐயா.
1: தானாக வந்த சந்தனம் அல்லவா, நான் உங்களுக்கு எங்கள் பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வணக்கத்தை நான் உங்களுக்காக தருகின்றேன். இரண்டு வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இணைந்து ஐக்கியமாவோம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நலமும் வளமும் மகிழ்வுமாக இருக்கிறேன்.
1: மகிழ்வுமாக இருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. நல்லவனாக இருக்கின்றீர்களா?
2: ரொம்ப
1: நல்லவனா? ரொம்ப நல்லவன் என்று தான் கேட்டேன். அவர் ரொம்ப நல்லவன் என்று கூறிவிட்டார். ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லவர்களா இருப்பீர்கள். வாழ்த்துக்கள், வரவேற்கின்றேன். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
2: மழையெல்லாம்
1: ஒண்ணும்
2: இல்லையா, கொஞ்சம் வெயில் அடிச்சது பகல் வரைக்கும்.
1: கொடிய வெயிலும் இல்லை தானே,
2: கடுமையா
1: இருக்கு. உங்களுடைய காலநிலை அப்படியான ஒரு நல்ல சுகமான காலம். நீங்களும் ஒரு நல்ல நல்ல ரொம்ப நல்லவர் தானே, அதெல்லாம் சரி. வந்த விடயத்தை கவனிக்கும். என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்?
2: ஒவ்வொரு வாரமும் லேட்டா லேட்டா வர்றேன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதா?
1: அதனால அது மட்டும் லேட்டா வந்தா இடம் கிடைக்காது. எல்லாம் முன்னாடி ஓடி வந்துட்டா கெட்டிக்காடுறாங்க. எங்க கொண்டு வரங்க உங்கள் பாடலை?
2: சரி சொல்றேங்க. சக்கர கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி, சந்தன கட்டி மேனியில்லை நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி. சக்கர கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி, சந்தன கட்டி மேனியில்லை நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி. பட்டு போன்ற உடல் தளிரோ என்னை பார்க்கையிலே வந்த குளிரோ, பட்டு போன்ற உடல் தளிரோ என்னை பார்க்கையிலே வந்த குளிரோ, தோகை மயிலின் தோலை அணைத்து, தோகை மயிலின் தோலை அணைத்து பழகி கொள்வது சுகமோ, தொட்டு கொள்ள விரல் துடிக்கும் வெளி தூர போக சொல்லி நடிக்கும், தொட்டு கொள்ள விரல் துடிக்கும் வெளி தூர போக சொல்லி நடிக்கும், ஆலை மயக்கும் பாலை சிரிப்பில், ஆலை மயக்கும் பாலை சிரிப்பில் ஆசை பிறந்தது எனக்கும், கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும், கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன ஜாடை என்ன, கேள்வி என்ன ஜாடை என்ன, தேவையில்லை வெட்கம் அத்தை மகனே அத்தானே, உன் அழகை கண்டு நான் பித்தானேன், தென்றலடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை கொத்தானேன். உறவை சொல்லி நான் வரவோ என் உயிரை உன்னிடம் தரவோ, உறவை சொல்லி நான் வரவோ என் உயிரை உன்னிடம் தரவோ, மாலை மயக்கம் தீரும் வரைக்கும், மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் வாரி கொடுப்பேன் பாவா. மடியை தேடி வந்து விழவோ, இந்த மாப்பிள்ளை அழகுக்கு அழகோ, மடியை தேடி வந்து விழவோ, இந்த மாப்பிள்ளை அழகுக்கு அழகோ. காலை வரையில் சோலை நிழலில், காலை வரையில் சோலை நிழலில் கண்கள் உறங்கிட வரவோ. கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும், கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசு, கேள்வி என்ன ஜாடை என்ன, கேள்வி என்ன ஜாடை என்ன, தேவையில்லை வெக்கம். அத்தை மகனே அத்தானே, உன் அழகை கண்டு நான் பித்தானே, தென்றலடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை கொத்தானே. ஆக சக்கர கட்டி ராஜாத்தி, எம் மனச வச்சுக்கோ காப்பாத்தி, சந்தன கட்டி மேனியில் நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி. நன்றி ஐயா.
1: முழுமையான ஒரு பாடலை அழகாக எடுத்து வந்து நல்ல வரிகளோடு உற்று கேட்டால் அதனுடைய கருத்துக்களை புரிய இனிக்கத்தான் செய்கிறது. என்ன சக்கரை அல்லவா, சும்மா சக்கரை ராசாத்தி என்று சொல்வதற்கும் சக்கரை கட்டி ராசாத்தி என்று என்னையா சொல்ல வேண்டும். நல்ல கவிஞர் ஏதோ அதுக்குள்ள வச்சிருக்கிறார் கொள்ருக்கு. அது என்னது அப்படி, சர்க்கரையே இனிக்கும், சர்க்கரையே இனிக்கும் தானே ஐயா. நீங்க சர்க்கரை கட்டிய விட்டு போக மாட்டீங்க போல இருக்கு. சர்க்கரை இனிப்பு, அது சர்க்கரை கட்டி ராசாத்தின்னு கூற வேண்டும்.
2: ஆமா, இதுல வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு, அன்னைக்கு நீங்க இதுல பொக்கிஷத்துல வந்த ஒரு இது வந்திருக்குது, இந்த ஆலை மயக்கம் காலை சிரிப்புன்னு.
1: ஆமா,
2: இதை படிச்சு பார்த்தா தெரியும்.
1: அதே
2: மாதிரி இன்னொரு சந்தேகம் கேட்கணும், படத்துக்கு பேர் வந்து பெற்றால் தான் பிள்ளையான்னு வச்சிருக்காங்க. அது அது அப்படின்னா என்ன ஐயா?
1: இல்ல, பெற்றால் தான் பிள்ளையா என்று கூறினால் நாகப்பன் அவர்களே, நான் உங்களை எல்லோரையும் மகன் மகள் என்று கூறும் பொழுது நீங்கள் நான் பெற்ற மக்களா இல்லை தானே? மற்ற பிள்ளைகளையும் நாங்கள் எங்கட பிள்ளையா, நாங்க பெற்றாத்தான் பிள்ளையா, மற்றவர்களும் பிள்ளைகள் தான், அவர்களையும் நாங்கள் பிள்ளைகள் போல அன்பு பாராட்ட வேண்டும் என்றுதான் அந்த உண்மையான கருத்து. பெற்றால் தான் பிள்ளையா, பிராபட்டால் பிள்ளைகள். இப்ப வளர்ப்பு பிள்ளைகளை, இப்ப நான் வளர்ப்பு தாயிடம் வளர்ந்தவன், நான் அவரை அம்மா என்றுதான் அழைப்பேன். அவரும் என்னை பெற்ற பிள்ளை மாதிரி தான் பார்த்து, வேறு யாரும் பார்த்தாலும் எங்கள் உருவம், எங்களுடைய நிறம் குணம் அதுகள் எல்லாம் எல்லாரும் பார்த்து அவருடைய பெற்ற பிள்ளை என்று நினைப்பார்கள். அவ்வளவு தூரம் ஓம்பி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்ற தாய்மார் இருக்கின்றார்கள், சிறிய தாய்மார். ஆனால் சில சிற்றன்னைமார் பெற்ற பிள்ளையையும் மற்ற பிள்ளையையும் வேற்றுமை காட்டி வளர்ப்பார்கள், பேதம் காட்டி. அந்த பிள்ளைகள் தாய்மைக்காக எங்கும் அந்த தாய்மையை தீர்க்கக்கூடிய வகையில் இவர்களிடம் அந்த அன்பும் பரிவும் இருக்கும். நான் பெற்றால்தான் பிள்ளையா, அடுத்தவர்கள் பெற்றவரும் எங்களுக்கு பிள்ளை தானே, அதைத்தான் அதில் அந்த கருத்தை அதைத்தான் ஊன்றி கொடு. ஆமா, பெற்றால் தான் பிள்ளையா, பிறாவிட்டால் பிள்ளை இல்லையா, எல்லோரும் பிள்ளைகள் தான். இப்ப புரிகிறதா? அந்த
2: மாதிரியான.
1: அப்ப இந்த சக்கரை கட்டி சொல்லிவிடும் பாடத்துக்கு என்ன பாடல் உங்களுக்கு பதிய போகிறீர்கள் கேட்பதற்காக?
2: எனக்கு கேட்கிற பாட்டு வந்து, படம் வந்து எல்லாம் இன்பமயம்.
1: ஓ, எல்லாம் இன்பமயம், அதுல என்ன பாடலா இருக்கும்?
2: மாம வீடு மச்சு வீடு பரிசம் போட்டது குச்சி வீடு.
1: என்ன கிளப்பான கருத்து வருகிறீங்க? மாமன் வீடு மச்சி வீடு, மாமன்
2: வீடு
1: பரிசம் போட்டது குச்சி வீடு. அது என்ன குச்சி வீடு எப்படி இருக்கும் ஐயா?
2: குடிச வீடு.
1: ஓ, மாமன் வீடு மச்சி வீடு. மச்சி வீடு என்ன?
2: மச்ச வீடுனா கார வீடு, சென்ட்ரிங் பட்ட வீடு.
1: ஓ, அப்படியா? ஆனா இப்படி மாமன் வீடும் இருக்க, மச்சி வீடும் இருக்க, பரிசம் போடுறது குச்சி வீட்டுல உள்ளது. அடங்க அப்பா, எப்படி உள்கருத்துகளை பொருத்தி இருக்கிறாங்க, சிறப்பான கருத்தை தந்திருக்கீங்க. நேற்று தினம் உங்களுடைய பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டு நேர் விருப்பம் கேட்டீங்களா? ஒருவரும் கேட்காத நீங்கள் தந்த பாடல்களை நானாக தெரிவு செய்து போட்டுவிட்டேன். அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எதிர்பாராத இந்த பாட்டா, நானும் இந்த பாட்டு கேட்டேன்.
2: நான் சொன்ன பாட்டை வந்து சந்தனராஜையாக போட்டீங்க.
1: என்ன பாட்டை? அந்த இந்த அவருக்கு போட்ட பாட்டு, அந்த பாட்டு அவரோட அவர் வந்து ஆமாம் அது அவர் சொன்ன என்ன தலைவருடைய பாட்டு, தலைவருக்கு இந்த பாட்டு விருப்பம், ராஜ்குமாருக்கு விருப்பம் அவர் வந்து கூறுவார். அவரை ஆமாம் நல்லது, வாழ்த்துக்கள் நாகப்பன், சிறப்பான பாடல், நன்றி. நாகப்பன் தானா இந்த பாடலை பாடியது? நாங்கள் மீண்டும் கேட்கும் போது நினைக்கலாம், முழுமையாக அழகாக நன்றாக பாடியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா, எதிர்பார்த்தேன், சிறப்பாக இருந்தது,
2: நன்றி ஐயா,
1: மீண்டும் சந்திப்போம், நன்றி,
2: மீண்டும் சந்திப்போம், நன்றி,
1: நன்றி, நன்றி. அடுத்த உறவாக எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மல்லிய மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம், வர வேண்டும். இது முன்னியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும். பாடுவோர் பாடலாம் ஞாயிறு தோறும் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வே வந்து பாடிக்காட்டி தங்களுடைய சொந்த திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்க, ஒவ்வொருவரும் பாடும் திறமை உண்டு, அதை வெளிக்கொண்டுவதற்கு களம் இல்லை, இந்த தளத்தில் வந்து தாங்கள் களமாடி செல்கின்றார்கள். இப்பொழுது சேமல் ஆலைக்கின்றார் போல் தெரிகின்றது, பார்ப்போம் யார் வரை இருக்கின்றீர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம், இல்லை மல்லிய மகாலிங்கம் அவர்களுக்கு தான் இடம் கிடைச்சது. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
1: நாங்கள் நலமாக மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்களா?
3: மகிழ்ச்சியோட இருக்கேன் ஐயா.
1: மகிழ்ச்சி இல்லைன்னா மகாலிங்கம் இல்லை, மகாலிங்கம் இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. வாழ்த்து, நன்றி, நன்றி. அங்கே இன்று எப்படி இருக்கிறது உங்களோட காலநிலை? இப்பொழுது மலைச்சூழல் இருக்கின்றதா?
3: இன்று மப்பு மந்தாரமாவே இருந்தது, ஆனா லேசா மலை தூரிட்டு அது போயிடுச்சு.
1: அப்படித்தான் எல்லா இடமும் செய்து. ஆனா புதுச்சேரியில மட்டும் நல்லா கொட்டோ கொட்டோன்னு கொட்டியிருக்கேன்னு விஜயராவன் எழுதியிருந்தார். சரி, மாலைங்க ஒன்று நீங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்காக என்ன பாடலை கொண்டு வந்திருக்கிறீர்கள் பாடுவதற்கு? பாடுங்களை கேட்போம்.
3: அதுக்குள்ள கொஞ்சம் பேசிட்டா அதுக்குள்ள எடுத்துருந்தேன் ஐயா, காணையா அது. சரி பாடுறேன் ஐயா.
1: பாடுங்கள், முதலில் பாடுவோம், வந்ததை அதை செய்வோம், முதலில் பாடுங்கள் கேட்போம்.
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? ஆக பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? ஆக உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

சேலாட்டம் கண்ணில் நூலாட்டம் இடையில் திண்டாட்டம் படல அம்மா ஹொய், தாளாட்டும் பெண்ணில் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா, கட்டான மேனி கலங்கிட குலங்கிட வேலை செய்யலாமா, இது நாகரீகமா வேகம் வேகம் நானும் வரலாமாஹோ, ஆக பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா ஹோய் சந்தேகம் தானாம், ஆனான படிப்பு நீ படித்தாலும் அது அது துணை வேணும், கோடான கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு விழ வேண்டும், ஆனான படிப்பு நீ படித்தாலும் அது அது துணை வேண்டும், கோடான கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு விழ வேண்டும், கொஞ்சாத கிளியும் குவாத குயிலும் உலகினில் கிடையாது, இந்த கோபம் ஆகுமா போகம் முடியுமா நான் தான் விடுவேன், ஆக பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா ஹோய் சந்தேகம் தானா, கண்ணாலை வார்த்தை சொன்னாலே போதும் முன்னாலே வருவேனே ஹோய், கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்களம்

0: வாச ஊரில் ஊர்காலம் வருவேனே, இந்த அத்தானை பார்த்து மா மா என்று துடிப்பேனே, இந்த அத்தானை பார்த்து மா மா என்றால் துடிப்பேனே, இந்த வேலை போனதில் இந்த சேலை காலத்தை கழிப்பேனே. ஹோ ஆக பொன்னான கைகள் புன்னகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, ஹோய் சந்தேகம் தானா. அதான்
1: என்ன நடந்த நல்ல பாடல். நீங்கள் வந்து வாசனை அதை பார்த்து படித்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த வரிகளை சரியான முறையில் உங்களால் கொண்டு வர முடியவில்லை. காரணம் நீங்கள் திருப்பி திருப்பி கூறினதன் பின்பு பேசுங்கள். நீங்கள் அந்த பாடலை நல்ல உங்களோட குரலுக்கு ஏற்ற நல்லதொரு பாடல் நன்றாக பாடுகிறீர்கள். அந்த இடத்திலே உங்கள் சொற்களை நீங்கள் அங்கே கவனத்தை செலுத்துவதால் அதை பார்த்து பார்த்து எழுத்து பிழைகளை கடுமையாக விடுவதால் ராகங்களும் மாறி அந்த பதங்கள் சொற்கள் மாறுதல் கருத்துக்களும் மாறி கொண்டு போகின்றது. நீங்கள் பாடல் பாட வருவதற்கு முன்பு பாடலை எடுத்து இரண்டு மூன்று தடவை படித்து பார்த்து விட்டு வந்திருந்தால் பாடல் தெரியும் உங்களுக்கு. அந்த சும்மா பார்க்காம படிச்சிருந்தா நல்லா படிச்சிருப்பீர்கள். இந்த இடையூறு வர பார்த்தபடியால் எழுத்துக்கள் தடக்கப்பட்டு எல்லாம் பிளவுளியா வந்து விட்டது. காரியம் இல்லை, மறுமுறை நீங்கள் வரும்போது பேசுங்கள் மகாலிங்கம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: என்னென்றால் நீங்கள் எப்பொழுதும் பாட வரும்பொழுது எல்லோருக்கும் தான் இந்த கருத்து, அந்த நீங்கள் பாடுற பாடலை ஒரு தடவை ரெண்டு தடவை படித்து பார்த்தா அந்த சொற்கள் உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் வரும். பார்த்தவுடன் உங்களை அறியாமல் அந்த ராகம் உங்களுக்கு தெரியும், அந்த ராகம் உங்கள் பாடலை அப்படியே கொண்டு வரும் வரியோடு. இது நீங்கள் உங்களோட கவனம் வந்து பாடுவதில் செலுத்துவதா வரியில பார்ப்பதா ஒரு தடவை விட்டுட்டா திரும்பி பிடிக்கலாத அளவுக்கு அதான் தடுமாற்றம் வந்தது மாலிங்க. இப்பொழுது கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள்.
0: அதாவது எடுத்தோடனே அந்த பாடல் வரிகள் எடுத்து வைத்திருந்தையே அது காணாம போனோம்னா திருப்பி இது பண்ணி நீங்க ஏதாவது சொல்லிடுங்களோன்னு வேகமாக எடுத்து பாடினதெல்லாம் அது வந்து கொஞ்சம் தடுமாறிட்டியா, அது வந்து முற்றும் முதல் கோணலே முற்றும் கோணல் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே கொஞ்சம் ஆகா சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்திலேயே தான் நான் படிச்சதுதான் ஒழிஞ்சு பாடலையா.
1: இல்ல இப்ப நான் சொன்னது என்னன்னா அதைத்தான் நீங்க அதை பார்த்து படிக்க படிக்க புறப்படுகிறீர்கள். நீங்க முன்கூட்டியே இந்த பாடலை ஒரு தடவை இருந்த ரெண்டு தடவை பார்த்து படித்து பார்த்திருந்தால் சொற்கள் இப்படி தடுமாறாது ஐயா, அதைத்தான் கூற வந்தேன்.
0: ஆமா
1: சரியா, தடுமாறக்கூடாது தடுமாறக்கூடாது. நீங்கள் நல்லா பாடியிருக்கீங்க, நல்ல குரல் நல்ல சந்தம், அந்த பாடலுக்கேற்ற நல்ல பாடலும் அந்த பாடல், அந்த மாமா என்றெல்லாம் நல்ல அழகாக வர வேண்டியது. நீங்கள் பார்த்து பார்த்து சொற்களுக்குத்தான் கவனத்தை கொடுத்து விட்டீர்கள், எழுத்துக்களுக்கு கவனத்தை கொடுத்தீர்களே தவிர அந்த நீங்கள் அதை பார்க்காம

0: பாடல் பாடியிருந்தால் சிறப்பாக பாடியிருப்பீங்க.
1: ஆமா ஆமா,
0: ரெண்டு மூணு தான் பாடுனா. நான் என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
1: இதே பாடல
0: இந்த பாடல போடுவோம். கேட்டா என்ன நல்லா இருக்கும் சார்? நல்ல பாடல், ரவிச்சந்திரனுக்கு பெயர் எடுத்து கொடுத்த பாடல் இந்த பாடல். காதலுக்கு நிறம் இல்லையா? இல்லை, நல்ல பாடல் அந்த பாடல். பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, அதுதான் நல்ல பாடல். சிறப்பு சிறப்பு. ஆனாலும் நன்றா பாடியிருக்கின்றீர்கள், அதிலே பிழையில்லை. நீங்கள் பாடியதிலே பிழையில்லை. உங்கள் பாட்டை தடுத்து அந்த கவனத்தை அங்கே விட்டு விட்டீர்கள். எழுத்து கவனிக்க வேண்டும், எழுத்து சரியா சொல்ல வேண்டும். நன்றி. மீண்டும் வரும் சந்தர்ப்பம் வரும்போது இன்னொரு பாடலை தயாராக. ஓகே, நன்றி மகாலிங்கம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்தவரமாக எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவல் காத்து கொண்டிருக்கின்றார் போல் தெரிகின்றது. இல்லை, அரசடி குப்பம் சரவணனும் காத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது யார் வருகின்றீர்கள்? வர வேண்டும் மகாலிங்கம், அணைப்பை துண்டிக்க வேண்டும் தயவு செய்து. வந்து விட்டார் எங்களுடைய அரசடி குப்பம் சரவணன். யாம் இருக்க பயமேன். வணக்கம் வணக்கம் சரவணன்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா சரவணன்?
2: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
0: நல்லவனாகவும் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்ல. எப்படி இப்போ சென்றது உங்களுடைய புலாயெல்லாம் சிறப்பாக காட்சிகளெல்லாம் போட்டிருந்தீங்கள் என்னுடைய தளத்திலே, அழகாக இருந்து
2: இன்று காலையுடன் முடிவடைந்து விட்டது.
0: நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் பாடியிருந்தார். அது உங்கள் ஊரவர்களா அங்கிருந்து பாடல்களை இறக்கி இருந்தீர்களா?
2: அவன் பாடகர்ல அவங்க வெளியூர்ல இருந்து
0: வந்திருந்தாங்க. எம்ஜிஆர்
2: சின்ன குழந்தை வந்து தொலைக்காட்சி புகழ், அவங்க தொலைக்காட்சியில பாடி
0: கொஞ்சம் பிரபல்யமா வந்தவர்கள், களம் கண்டவர்களும். நன்றாக இருந்தது காட்சி, பாடல் நல்ல அழகாக, வெளிச்சம் எல்லாம் நல்ல, கொட்டகை எல்லாம் நல்ல, பந்தல் எல்லாம் அழகாக இருந்தது. மக்கள் எல்லாம் கூட்டமா இருந்தார்கள், காட்சியை பார்க்க மகிழ்ச்சியா இருந்தன. என்னுடைய பழைய நாள் ஞாபகம் வந்து விட்டது அதை பார்க்கும் பொழுது. சிறப்பு இந்த காட்சியை இன்னையும் காண வைத்ததற்கு நன்றி. விழாவெல்லாம் வழிவாக முடிவு. மழை குழப்பவில்லையா உங்களுடைய விழா விழாவினை? மழை
2: அதான் சிறப்பு. நேற்று பாட்டு கச்சேரி முடிஞ்சது, மழை கடைசி பாடல் பாடி முடிச்சாங்க, மழை பெஞ்சிட்டு
0: இன்னிசை மழையுடன் வான்மழையும் பொழிந்து உங்களை மகளை வைத்திருக்கின்றது. சிறப்பு. நல்ல கூட்டமாக இருக்கின்றது, நல்ல தின கூட்டம். வெளியிடங்களிலிருந்து வருவார்களா அந்த விழாவுக்கு?
2: ஆமா, பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் நிறைய
0: வருவார்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. ஊர்லயே திருவிழா ஆண்டா எல்லோருக்கும் கொண்டாட்டம் தானே. சரி, அந்த அந்த அந்த சிறப்பு விருந்தினராக யாரும் வந்தார்களா?
2: சிறப்பு விருந்தினர் யாரும் வரல. வரல,
0: நான் அறிந்தேன். சரவணன் தான் சிறப்பு விருந்தினர் ரெண்டு.
2: மக்களோடு மக்களாக இருந்து
0: வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல, உங்களுடைய ஒத்துழைப்புகள் அங்க இருக்கும் தானே? ஊர் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள், சிறப்பாக நடைபெற்று.
2: ஆமா ஆமா ஆமா, வந்து இதுக்கு முன்னாடி நல்லா ஒத்துழைப்பு இருந்தது. இப்ப வந்து இளைஞர்கள் இருக்காங்க, நாங்க வந்து அவங்களுக்கு.
0: ஆமா ஆமா, நீங்கள் முதியவர், நாங்கள் மூத்தவர்கள் காட்டிய வழியை இளையவர்கள் பின்தொடர்வார்கள் என்று தெரிந்துதான் நாங்கள் எங்களை திருத்தி நடக்க வேண்டும். நாங்கள் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சிறப்பு, நன்றாக இருந்தது காட்சிகளை பார்த்தேன். சிறப்பு. சரி, இப்பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சியோடு வந்து எங்களை எப்படி மகள வைக்க போறீர்கள்? என்ன பாடலை தந்து மகள வைக்க போகிறீர்கள்?
2: ஒரே ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு.
0: எங்கே பாடங்கள் கேட்போம்?
2: எரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கு, தென்கிழக்கு வாசமல்லி என்னை தேடி வர தூது சொல்லு. எரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கோ, தென்கிழக்கு வாசமல்லி என்னை தேடி வர தூது சொல்லு. பாதமலர் நோகுமுன்னு நடக்கும் பாத வழி பூவிருச்சே மயிலே, பாதமலர் நோகுமுன்னு நடக்கும் பாத வழி பூவிருச்சே. உடம்போல் ஆடுதே மனசு, குடித்தான் போனதே வயசு, காலத்தின் கோலத்தால் நெஞ்சம் பாடுது, அந்த பொன்னான நினைவுகள் கண்ணீரில் கரையுது. எரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கோ, ஓடி செல்லும் வான்மேகம் நிலவ மூடிக்கொள்ள பாக்குதடி, அடியே ஓடி செல்லும் வான் மேகம் நிலவ மூடிக்கொள்ள பாக்குதடி, ஜாமத்தில் பாடுறேன் தனியா ராகத்தில் சேரணும் துணையா, நேரங்கள் கூடினால் மாலை சூட்டுவேன் அந்த ராஜாங்கம் வருவரை, ரோசாவை காத்திரு எரிக்கர பூங்காற்றே, நீ போற வழி தென்கிழக்கோ தென்கிழக்கு வாசமல்லி, என்னை தேடி வர தூது சொல்லு எரிக்கர பூங்காற்றே.
0: சரவணா சரவணா, வேட்டியெல்லாம் அங்கே ஒழித்து வைத்தீர்கள், பாடுங்கள் என்றால் பாட்டெல்லாம் சரிவாது. நல்லா இருந்தேன், நல்லா இருந்தேன், வசித்தேன் நீங்கள் பாடியதை. ஏனென்றால் இந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் திரைப்படத்தில் பார்த்துருக்கணும், காட்சி அம்பில் பார்த்துருக்கோம், பல தளங்களில் கேட்கணும். ஆனால் ஒருவர் வந்து சொந்த குரலில் எந்த விதமான தாள வாத்தியங்களும் இல்லாமல், ஒரு இயக்குனர் இல்லாமல், பக்க வாத்தியங்களோடு பக்க துணை இல்லாமல் ஒரு தொலைபேசிக்குள்ளாலே பாடுகிறார் என்ற அதுக்கு எவ்வளவு திறமை அனுப்பேன். நீங்கள் வந்து பாடியவர்கள் எல்லோரும் சிறந்த பாடகர்கள் என்று நான் உல்லாசமாக உற்சாகப்படுவேன். நீங்கள் உங்களுடைய திறமை இருக்கின்றது, அதை வெளிக்கொண்டு உங்களால் பாடி காட்டுகிறீர்கள், சிறப்பாக இருந்தது. இது உங்களுக்கும் எரிக்கரை காத்து வீசுறதா சரவணன்?
2: ஆமா, அதிக காத்து அந்த அந்த அந்த காத்து அடிக்கிறதெல்லாம் அந்த பாட்டு நினைவுக்கு வந்தது.
0: அந்த ஏரிக்கரை காத்து இல்லையா பாடி கேட்பீரா, ஏரிக்கரை பூங்காத்து நீ போற இடம் தென்கள். உங்களுக்கு தென்கிழக்கில் யாராவது நண்பர்கள் இருக்கின்றார்களா?
2: இப்பொழுது தென்கிழக்கு பாத்தீங்கன்னா நம்ம சந்திரநாதஜில எங்களுக்கு
0: தென்கிழக்கு அந்த தென்கிழக்கு பக்கம் இந்த காற்று கொண்டு போய் அங்க கொடுக்க போகின்றது அவருக்கு. பார்த்தீர்களா?
2: எங்க ஊரில் இருந்து தென்கிழக்கு தான் சிதம்பரம்.
0: சிறப்பு சிறப்பு, நல்ல பாடு, நல்ல பாடலை தெரிவு செய்து ஆயத்தமாக வைத்திருந்து நல்ல வரிகளை சுத்தமாக. அந்த ஜாமத்தில் என்பதை சாமத்தில் என்று கூறினா அப்படி இருக்கும், ஜாவுக்கும் சாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கவனித்து பாருங்க, ஜாமம்
2: என்று
0: நாங்கள் ஆமா நாங்கள் பேச்சு வழக்கில் ஜாமம் நடு ஜாமம் என்று கூறுவோம், ஆனால் சாமம் தான் சரியான. நல்ல பாடல், நன்றாக தெளிவெடுத்து வந்து நன்றாக பாடுகள். அப்ப என்ன பாடல் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
2: இந்த முரட்டைக்காய் திரைப்படத்தில் இருந்து எந்த பூவிலும் வாசம் வரும் அந்த பாடல்.
0: ஓ, எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பூவிலும் வாசம் உண்டு, நல்லதொரு கருத்தான பாடல். எல்லா பூவிலும் வாசம் இருக்கின்றது, அந்த வாசம் வித்தியாசமாக இருக்குமே தவிர பூக்களுக்கு வாசம் உண்டு, எந்த பூவிலும் வாசம் உண்டு, நல்ல பாடல். அப்ப எத்தனை நாள் உங்களுடைய விழா நடந்ததையா?
2: அந்த வியாழக்கிழமை காலையில, காலையிலிருந்து இன்றைய காலையில தான் முடிஞ்சது. வியாழக்கிழமை காலையில
0: வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நான்கு நாட்கள் கொண்டாட்டமாக, அதுக்கு முன்பும் அதற்கு ஆயத்தங்கள் என்று ஒரு கலகலப்பான சுறுசுறுப்பான வாரமாக சென்றிருக்கிறது உங்களுக்கு. எல்லோருக்கும் ஒரு பூரணம் விழா முடிந்த பின்பு ஒரு பூரணம் திருப்தி ஏற்படும், அப்பாடா முடிஞ்சது, ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, ஒரு தில்லுமுல்லு வரவில்லை, எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும். சிறப்பான செய்தியோடு வந்து நல்ல பாடலை தந்து நல்ல பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பான. அங்கே தளத்திலேயும் நல்ல பாடல்கள் எழுதுகிறீர்கள். பாடல்களை எழுதும் பொழுது உங்களுடைய பகல் வேளை 12 மணிக்கு முன்பு நீங்கள் பதிந்து விட்டால் இங்கே உடனடியாக இந்த அந்த அதே நாளையிலே ஒளிபரப்புவதற்கு வாய்ப்பாக இருக்கும். நல்லது சரவணன், நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு, பாடகர் சரவணனுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கூற வேண்டுமா சரவணன்?
2: வேறொரு செய்தியும் பாத்தீங்கன்னா, வரும் புதன்கிழமை 27ஆம் தேதி, ஆடி மாதம் 27ஆம் தேதி எங்க ஊரில் மீண்டும் ஒரு நாள் ஒரு திருவிழா விழா இருக்கு. அது எங்கள் ஊரில் பிரபல கருப்பசாமி ஆலயம் ஒன்று இருக்கிறது, அந்த ஆலய அந்த ஆலயத்துல திருவிழா அன்னைக்கு.
0: அப்ப ஒரு நாள் திருவிழா மிகவும் கலகலப்பாக விறுவிறுப்பாக இருக்கு, நீங்க அதற்கு ஆயத்தங்கள் செய்ய வேண்டும். இங்கே உங்களுடைய பாடலுக்கு வாழ்த்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறவனா, விழா சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களா. ஐயன் கருப்பசாமி அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.
2: நன்றி
0: நன்றி சரவணா, வாழ்த்துக்கள்
2: வாழ்த்துக்கள்.
0: அடுத்த உறவை அழைக்க இருக்கின்றேன், உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். அது வேறு யாரும் இல்லை, எங்களுடைய ஓம் நமசிவாய தேவாதான் வருகின்றார். வணக்கம் தேவா. வணக்கம் இல்லை. தேவா வணக்கம். வணக்கம். ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய.
0: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா. ஓம் நமசிவாய சிவாய நம என்று வந்து இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: ஐயா நலமுடன் வளமுடன் ஐயா ஆசீர்வாதத்துடன் மீராமா நேர்மையுடன் இந்த வானொலியை கொடுத்ததுக்கு நன்றியுடன் இருக்கிறேன்.
0: நன்றியோட மகிழ்வாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நல்லவனா இருக்கின்றீர்களா தேவா?
1: எல்லா மனிதர்களும் நல்லவர்கள்.
0: எல்லோரும் நல்லவரே. ஒரு திரைப்படம் வந்து எல்லோரும் நல்லவரே. என்ன எல்லோரும் நல்லவர்கள். வாழ்த்துக்கள். நல்லது. வாழ்த்துக்கள். நல்லவர்களுக்கு நல்லவர்களை தெரியுமா? அப்ப நீங்கள் எல்லாரும் நல்லவர்களா இருக்கின்றவர்கள் என்று எனக்கும் தெரிகின்றது. அப்ப நானும் நல்லவராகத்தான் இருப்பேன்
1: என்று.
0: என்ன பாடலை பாடலாம் என்று வந்தீர்கள்?
1: ஐயா யாவரத்தை நாளைக்கு யாவரத்தை கவனி போனது ரேவதி அம்மா கோச்சிப்பாங்க. அப்ப நாங்க லைன் கேட்டுக்கல.
0: என்ன போன
1: வாரமே 12 மணி ஆயிட்டு.
0: ஆமா ஆமா பாடுங்க.
1: ஆமா பாடிடுறா. ஏன்னா ரேவதி அம்மா அப்புறம் கோச்சிப்பாங்க.
0: கொண்டு பாருங்கள்.
1: பாட்டமையா
0: பாட வேண்டும். காத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும்.
1: ஏய் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, ஒரு நேரமரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, ஒரு நேரமரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போலே ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, ஒரு நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோலைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோலைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, ஒரு நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகம் என்று பெயருமிட்டால், பொன்னான உலகம் என்று பெயருமிட்டால், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமியும் சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, ஒரு நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. உண்டு உண்டு என்று சொல்லி காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதென்று தோலை நிமித்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதென்று தோலை நிமித்து. அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து, மாலை தொடுத்து. ஏய் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, ஒரு நேரவரம் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா. ஏய் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, ஒரு நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அவ்வளவுதான். எப்படியா
0: உற்சாகமான ஒரு பாடல். ஏய் நெஞ்சம் உண்டு நான் பாடல். ஏய் நான் அந்த பாடல் பாடல ஒரு சில வரிகள் என்னென்ன பாட்டு பாடும் போது
1: விட்டு போச்சியா?
0: அது விட்டு போவோம். அது காரியம் நீங்க 2-3 தரம் பார்த்துத்தான் பாடியிருக்கீங்க. ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தான் பாடியிருக்கீங்க. நல்லா இருக்குது. இது இங்கே இன்று வந்து பாடுபவர்களை எண்ணும் பொழுது எனக்கு மிக மிக மகிழ்வாக இருக்கு. தேவாவும் அப்படித்தான் முந்தி பாட்டுக்கு தான் பாட்டெல்லாம் போனாயே நீங்களும் நல்ல பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்து பாடுகிறீர்கள். ஏனென்றால் எந்த பாடலை நாங்கள் உள்வாங்குகிறோமோ அந்த பாடல் எங்களுக்கு சிரமமாக பாட முடியும். பாடலை முதலில் உள்வாங்க வேண்டும். ஒரு பாடலை பாடும்போது அந்த பாடல் உங்களை கவர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சிறப்பாக பாட. நேற்று நீங்கள் வந்து பாட்டு போட்டியில பங்கு பற்றி நீங்கள் கேட்ட பாடல்களே ஒரு பாடலை நான் ஒளிபரப்பி இருக்கின்றேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டும் அந்த பாடல் தானே. அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் நான் அதை எழுதி அதனால் அதை தெரிவு செய்து தந்தேன். கேட்டீர்களா அந்த பாடலை, அந்த நிகழ்ச்சியை? வாழ்த்து. அப்போ சரி, இன்று என்ன பாடலை தர வேண்டும் தேவா உங்களுக்கு?
1: ஐயா, புன்னகை மன்னன் பூமிலி கண்ணன் கண்ணு அந்த பாட்டு கொடுங்க.
0: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா? புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் சிறப்பானவன் தான். அந்த பாடல் உங்களுக்காக நான் பாடுவோர் சிறப்பான பாடலை தந்து பாடி காட்டிய நன்றி தேவா. வாழ்த்து, மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: குறுங்கள்
1: அங்க இன்னும் ரெண்டு ரெண்டு மாநிலத்துல தீ பிடிச்சி இன்னும் எரிஞ்சுதான் இருக்கு.
0: தொடர்ந்து நிக்க மாட்டேது. இனி அது பனிகாலம் வந்து கொட்டோ கொட்டோன்னு பனி கொட்டி மூடினால்தான். இந்த அது ஒரு பக்கத்தால தண்ணி அடிச்சுன்னா இப்ப சுத்தி அடிக்க, இப்ப காடுன்னு சொல்லும் பொழுது பரந்த காடு, ஒரு பக்கத்தால மறுபக்கத்தாலே அடிக்க முடியாது. இங்கே இருந்தா அடிக்க ஒரு பக்கத்தால தீப்புழம்பு பறந்து பறந்து பறந்து அப்படியே பத்திட்டு போகும். ஐயா, எத்தனை ஆயிரம் வீடுகள், எத்தனை எவ்வளவு கார்கள் எல்லாம்
1: நம்ம பகுதியிலாம் அந்த போச்செல்லாம் வழியில்லையா?
0: இல்லை, எந்த பகுதியிலும் தீப்பிடிக்கவில்லை. ஆனால் அந்த இணைய மாநிலத்திலிருந்து தீயினுடைய சுவாலையினுடைய அந்த காற்றோடு கலந்து வந்த சுவாசம் பிள்ளையாகுது. இப்பொழுது அதெல்லாம் மாறிவிடும். எப்படி மகன் பேசினாரா? மகன் பக்கம் அப்படி இருக்கிறதாம் இப்பொழுது. அவர் வந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வாகனத்துல செல்றோம்னா இரண்டு இரவு ஒரு பகல் அல்லது ஒரு இரவு ரெண்டு பகல் ஓட வேண்டும் வாகனத்தில் போவதா இருந்தாங்க. பிளைட் ரெண்டா டப்பன்னு இறங்கி
1: நீங்க டைம் சொல்றது, அவன் டைம் சொல்றது ஒரே டைம் தான் இருக்கு.
0: ஆமா ஆமா, வைக்கும் கிட்டத்தட்ட சரியா இருக்கும். டெக்சாஸ் தானே அவன், டெக்சாஸ் தானே இருக்கு. டெக்சாஸ் நல்ல மாநிலம், டெக்சாஸ் மாநிலம் சிறப்பு.
1: மத்த நேயர்களுக்கும் நான் வழிவிடணும், எல்லா நேயர்களுக்கும் வந்து எங்களை மகிழ்விக்கணும்.
0: நல்லது, ரொம்ப நல்லவன் ஐயா, நீங்க நல்ல உள்ளம் படைச்சீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி தேவா,
1: நன்றி, நன்றி.
0: இப்பொழுது அடுத்த உறவு எதிர்பார்க்கின்றேன். அந்த உறவு காத்துக் கொண்டிருக்கின்றார் தேவா. இணைப்பை துண்டித்தவுடன் அடுத்த உறவாக இப்பொழுது வர இருப்பது, இங்கே எங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பின்பு அன்பு பேத்தி எங்களுடைய சிவரஞ்சினி அவர்களும் அங்கே மலைத்தூர் இருக்குது என்று அம்மையப்பனிலிருந்து தெரிவித்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். மழையால் கொடுமை இல்லாமல், மழையால் குளிர்மை அடைந்து நலமாக இருக்க வேண்டும். என் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு பாடலுக்கு கூட அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் தேவா. வாழ்த்துக்கள் மகளே. பேத்தி வர வேண்டும் காற்றலைக்கு வாருங்கள். இப்பொழுது யார் இருக்கின்றீர்கள் காற்றலை? யோகாராஜ் நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். அடுத்து மகாலிங்கம் அழைத்திருக்கின்றீர்கள். யாருடைய அழைப்பு எனக்கு கிடைக்க இருக்கின்ற பார்ப்போம். மகாலிங்கத்தினுடைய அழைப்பு கிடைக்கின்றது. மகாலிங்கம் கொண்டு வாருங்கள் உங்களுடைய இரண்டாவது பாடலை. பாருங்கள்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா.
0: வணக்கம். பாருங்கள், வாருங்கள், பாடுங்கள் உங்களுடைய இரண்டாவது பாடலை.
3: வந்துட்டேன். ஒரு நிமிஷம்.
0: மகாலிங்கம் பாடுவதற்காக தன்னுடைய பாடலை தெரிவு செய்து கொண்டு எடுத்து விட்டார், வந்து விட்டார். பாருங்கள், பாடுங்கள்.
3: ஓ பாட்டி நல்ல பாட்டிதான், ஓ பீட்டி இன்ன பீட்டிதான், ஓ பாட்டி நல்ல பாட்டிதான், ஓ பீட்டி இன்ன பீட்டிதான். பின்னழகை காட்டி சின்ன பையங்களை வாட்டி மின்னலிடை ஆட்டி மஞ்சள் நிலா நெஞ்சை கில்லாதே. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான், ஓ பீட்டி என்ன பீட்டிதான். காத்திருந்தால் கண்மணியே பஸ் கிடைக்கும், காதலிச்சா பெண்மணியே கிஸ் கிடைக்கும். காத்திருந்தா கண்மணியே பஸ் கிடைக்கும், காதலிச்சா கண்மணியே கிஸ் கிடைக்கும். கைவிடுவான் கண்ணியரை பல்ல வந்தான், கை கொடுப்போம் நாங்கள் எல்லாம் நல்ல வந்தான். நிழல் போல் நாங்கள் வந்தாலே உனக்கேன் கூச்சமே, கடைக்கன் பார்வைப்பட்டாலே கிடைக்கும் மோட்சமே. தரையில் ஒரு ஜலரதங்கம் தவறிவிட்டா சுதிரங்கும், உன்ன வாளி வந்தான் கூப்பிடது வானவில்லே வா. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான், ஓ பீட்டி என்ன பீட்டிதான், பின்னழகை காட்டி சின்ன பையங்களை வாட்டி, மின்னலடை ஆட்டி மஞ்சள் நிலா நெஞ்சைக்கில்லாதே. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான், ஓ பீட்டி என்ன பீட்டிதான், பிள்ளைகளை நீ சுமக்கும் பருமவாடி, புஸ்தகங்களாம் நீ சுமந்தால் பாவமடி. பிள்ளைகளை நீ சுமக்கும் பருவமடி, புக்ஸை எல்லாம் நீ சுமந்தால் பாவமடி. பள்ளியறை பாடம் சொல்ல நாங்கள் ரெடி, பூங்குயிலே நீ சம்மதிச்சால் போதுமடி. அடியே ஆடைகளாலே அழகை பூட்டாதே, இடையை ஆடவிட்டேதான் அனலை முட்டாதே. பூஞ்சிருப்பில் மோனிலிசா போலிருந்தா கல் மனசா, இளமீச வச்ச பழங்க ஆசை வச்சும் வா. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான், ஓ பீட்டி என்ன பீட்டிதான், பின்னழகை காட்டி சின்ன பையங்களை வாட்டி, மின்னலிடை ஆட்டி மஞ்சள் நிலா நெஞ்சைக்கில்லாதே. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான், ஓ பீட்டி என்ன பீட்டிதான். அதான்
0: சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு இந்த வரிகள் நன்றாக பிடிக்கும் போல இருக்கு. அப்படி அப்படியே நான் விருப்பமான வரிகளை கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காதலிச்சா உடனே கிஸ் கிடைக்குமா ஐயா?
4: காதலிச்சா கிஸ் கிடைக்கலாம்.
0: எங்கள் காலத்திலாம் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம்தான் கிஸ் அந்த எல்லாம் முந்து வைக்க, காதலிச்சாலும் அந்த தொட்டுக்கிட்ட அதெல்லாம் இல்லையா முந்து. இப்போதானே கிஸ் அவ்வளோ தூரம் மலிவாக வந்து விட்டது. வாழ்த்துக்கள் சிறப்புகள்
4: ஐயா. ஐயா உங்க காலத்திலயா எங்க கால பருவத்துல காதலிச்சா கிஸ் இருந்ததுயா?
0: அப்படி அவ்வளோ யாங்க நீங்களே இளமை. வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி மாலிங்கம். கிளகிழப்பாக பாடல் சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடலையும் தந்தைக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக வர காத்து கொண்டிருக்கின்றார்கள் மூவர்கள் இருக்கின்றீர்கள். யாருடைய அழைப்பு முதலில் வருகின்ற பருவம் மகாலிங்கம் அழைப்பை துண்டித்து விட்டார். கேட்டு வாழ்த்துக்கள். இப்பொழுது தருமபுரியிலிருந்து அன்பு சாந்தி வந்திருக்கிறார் மகள். வணக்கம் சாந்தி. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே. சாந்தி எப்படி இருக்கீங்கள்?
5: நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்கள் நலமாக?
0: நாங்கள் நலம் மகளே, நாங்கள் நலம். அங்கே மழை பொழிந்ததாமா?
5: இல்லைங்க ஐயா, மழைக்கு வாய்ப்பே இல்லாம.
0: உங்களுக்கு வாய்ப்பே இல்லையா? ஒரு சில இடத்துல தூறல் வருவதற்கே தயங்கி கலங்குகிறாரு. உங்களுக்கு வாய்ப்பே இல்லையென்றால் இப்படித்தான் தாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்.
5: ஆமாங்க ஐயா, ரொம்ப வெப்பம் தான் அதிகமாயிட்டே போகுது.
0: சரி, ஒரு சங்கீத மலையில நினைந்தால் சில சமயம் வான்மலை பொழியுமோ? அழகி அப்படி இருக்குண்டா, இன்னைக்கு ஒருபடைய மாட்டா ராசா.
5: ஆமாங்க ஐயா, வெளியே சத்தம் போட்டு
0: அவர்கள் சத்தம் போடுறதுதான் அவர்களுக்கு வேற என்ன. தாங்கள் தங்கள் கடமையை சரியா செய்கிறோம், காவல் காக்கிறோம் என்று அம்மாவுக்கு சொல்லுகிறார்கள். சிறப்பு சிறப்பு. அப்ப எத்தனை நாளம்மா இப்ப? ஒரு வாரமா மழையே இல்லை உங்களுக்கு? என்ன
5: ஒரு இரண்டு மாதம்
0: ஆகிய? ரெண்டு மாசம் ஆகினது. நல்ல கோடை காலம் தான். காற்றப்படி அடிக்கின்றது? காற்று பலமாக வீசுகிறதா?
5: காற்றும் கம்மியா தாங்க அடிக்குது. ஏதோ ஒரு நேரத்துலதான் நல்லா அடிக்கும்.
0: தகடூரை கைவிட்டாரோ கடவுள்? இல்ல இல்ல, அப்படி செய்ய
5: மாட்டேன்.
0: இல்லையம்மா, உங்களுக்கு இந்த உங்கள் பூமிக்கு, நீங்கள் இருக்கும் பகுதி அந்த தரைக்கு, அந்த வானத்தின் பொழிவுக்கு காலம் அது வானத்துக்கு தெரியும் எப்பொழுது தர வேண்டும் என்று. சரியா, பானம் பொய்க்காது, ஒரு தடவையும் பொய்க்காது. பார்ப்போம். இன்று நீங்கள் நல்ல ஒரு இசை மழை தந்தீர்கள் என்றால் எங்களுக்கு வானமுறை. எனக்கு இன்னும் உங்களுடைய சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை அந்த பாடல் நினைத்து கொண்டிருப்பேன் மகளே. நல்ல பாடல் அந்த பாடல், எனக்கு விருப்பமான பாடல். அன்று நீங்கள் நன்றாக சிறப்பாக பாடியும் இருந்தீர்கள். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. சரி, இன்று என்ன பாடலை தரப்போம்?
5: அதுல வர சதி அதெல்லாம் வந்து எடுக்க முடியாது.
0: இல்லை, அது எல்லாவற்றுக்கும் நாங்கள் அந்த குரல், அந்த நீங்க எடுத்து வந்த தாளம், அந்த நல்ல பாடல், அந்த பாடல் சிறப்பு நல்லா இருந்தது. நீங்கள் எடுத்து பாடியது நன்றா இருந்தது. மரவொலியர் பிள்ளை நீங்கள் அதை கேட்கலாம். அப்படியே நானா இப்படி பாடினேன் நீங்க நினைப்பீர்கள். சரி, இன்று என்ன பாடலை கேட்போம் மகளே?
5: இன்று பழைய பாடல் தான் உங்களுக்கு, புரித பாடல் தாங்க ஐயா.
0: அப்படி எனக்கு பிடித்த பாடலா பாட
5: போறதுக்கு
0: பிடித்த பாடல்னு கூறுவேங்க. பாடங்கள் கேட்டு மகிழ்வோம் நானும் எல்லோரும்.
5: Mm-hmm.

0: நன்றி ஐயா.
1: சிறப்பு சிறப்பு. நாகபதராளி அந்த ஹம்மிங் எல்லாம் நன்றாக இருந்தது. இன்னும் அதற்குள்ளே பலவிதமான ஹம்மிங் இருக்கின்றது, எங்கள் பக்கத்திலே பாடவில்லை, ஆனால் சிறப்பாக இருந்தது மகளே. நல்லதொரு பாடல் இது. கண்மனே கண் கண்ட தெய்வம் திரைப்படம் என்று எண்ணுகிறேன். இந்த இந்த திரைப்படத்து பாடல் வரும்பொழுது நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள் இல்லையா? அதனாலே உங்களுக்கு அந்த திரைப்படத்தினுடைய அந்த திரைப்படத்தையும் பார்த்து இந்த பாடலை நீங்கள் காட்சியோடு பார்த்தால், காட்சியைத்தான் வீடியோவில் பார்த்துருப்பீர்கள், அந்த திரைப்படத்தோடு பார்த்தால் சிறப்பாக இருக்கு. இது நாகதோஷம் உள்ளதோடு வருகின்ற ஒரு கதை உண்டு. இதில் நாகபராளி ராகங்களோடு வருகின்ற பாடல். அந்த பாடல் வர ஹம்பிங்களே இருக்கு, ரெண்டு மூன்று விதமான ஹம்பிங். நான் ஒரு ஹம்பிங் படி அழகாக செய்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நல்ல எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள் இந்த பாடலை, உங்களுக்கும் பிடிக்குமா? கூர்ந்து கவனித்து நன்றாக ஊரிலே எனக்குனை யாரும் இங்கே இல்லை. நல்ல ஒரு பாடல் அந்த பாடல், சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் தேவலோக பெண்ணுக்கும், நாகலோகத்து பெண்ணுக்கும், பூமியில உள்ள புலோகத்துக்கு உள்ள பெண்ணுக்கும் இடையிலே உள்ள ஒரு சம்பவத்தை வந்து ஜெமினி கணேசன் தான் அந்த இதை நினைக்கிறேன். சிறப்பான ஒரு பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். இந்த நுள்ளம் துள்ளி விளை, நல்ல பாடல், வாழ்த்துக்கள். சிறப்பு. என்ன பாடல உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் மகளே?
0: இதே பாடல்.
1: இந்த பாடலும் வேண்டுமா? சரி, மீண்டும் இசையோடு கேட்டு மகளை வாங்கி இருக்கின்றது. சிறப்பாக பாடி தந்தீர்கள். முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு பாடல் பாட நேரம் இருந்தால் பாருங்கள், பாடுங்கள். உங்களுக்கு திறமைகள் இருக்கின்றது, திறமைகளை கொண்டு வந்து பிரயோகிப்பதற்கான ஒரு களத்தை முன்னிலை தமிழ் வானொலி மீரா அவர்கள் உற்பத்தியாக்கி இந்த 30 வருடமாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பல பாடல்கள் வந்து இதில் பலம் பெற்று சென்றாலும் தங்களுடைய வளத்தை பெருக்கிக் கொண்டு இருக்கின்றீர்கள் நீங்கள் எத்தனையோ பேர். எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு முறை பாடும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றதை எண்ணி மிச்சம் ஒரு தந்தையாக இந்த இடத்திலே இருக்கும்போது உண்மையிலே இது பெரும் தான் என்று கூற வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் பாருங்கள். நன்றி ஐயா.
0: நன்றி, இப்படி ஒரு தளம் கிடைத்ததற்கு நன்றி ஐயா.
1: நன்றி மகளே, வாழ்த்துக்கள். மழை விரைவாக பெய்யும் கவலை, இந்த பாடலோடு மழை பொழியும் கவலைப்படாதீர்கள். அடுத்த ஒரு வர வேண்டும் எங்களுடைய அடுத்த உருவாக வணம். இரண்டாவது பாடலை திற வருகின்றார் எங்களுடைய யோகாராஜி. வணக்கம் யோகாராஜி, நீண்ட நேரம் அழைப்பில் இருந்தீர்கள், இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. வாருங்கள், கொண்டு வந்த பாடலை பாடுங்கள். இரண்டாவது பாடலை பாடுங்கள்.

குயிலு தரும் குயிலு மாமம் மன குயிலே

நினைச்சு வசந்த மகன் கண்ணிரண்டும் மூடலையீரம் கூடலையே புருஷனும் தூங்கிருச்சு பூதம் பார்த்தும் மடைச்சிருச்சு அவிமானம் உங்களை அதுவும் நீனோ புரியலையே மாமு உதடு பட்டு நாதம் மனம் குயில்

0: நெஞ்சுக்குள்ளம் மேலும் மேலும் இந்த நேரம்தான், இந்த நேரம்தான் உன்னை நீ போட்டு வச்சேன், போல பாயும் போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசமச்சான் என்னையினோ ஏங்க வச்சான், ஒரு சனம் கூடிருச்சேன் காத்தும் அடைச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே.
1: ஒரு சனம் தூங்குறிச்சு, நான் இன்னும் தூங்கவில்லை, எனக்கு தூக்கம் வந்துவிட்டு போக வேண்டும் என்பதை சொல்லாமல் மெல்ல சொல்லுகிறீர்கள். மெல்ல திறந்த கதவு திரைப்படத்திலிருந்து ராஜி யோகாராஜி, இப்பொழுது நீங்கள் ஓடி சென்று விரித்து வைத்த பாயல படுக்கையில தூங்கலாம். பாடிவிட்டீர்கள் இரண்டாவது பாடலையும் இல்லையா? ஒரு சனம் தூங்குறிச்சு இங்க பாருங்க, அப்ப தூக்கம் வர இல்லையா? இன்னும் படுத்துக்கொண்டும் பாடுவீர்களா? வாழ்த்துக்கள். அப்ப நின்றும் இருந்தும் இருந்தும் படுத்திருந்தும் பாடுவீர்கள் கெட்டி காரி.
0: எல்லா நேரத்திலையும் எல்லா இடங்களையும் பாடிட்டு இருப்பேன்.
1: வாழ்த்துக்கள், நீங்கள் ஒரு பாடகிதான், அதனால்தான் இந்த நேரம் பாடுகிறீர்கள். ஆனா தூங்கப்படும் அல்லவா? இப்பொழுது எங்களை தூங்க வைக்கிறது போன்று நீங்களும் தூங்குங்கள், நாங்கள் தூங்க மாட்டோம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். நல்லதம்மா, சிறப்பு. இரண்டாவது பாடலையும் பாடி தந்தீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். தூக்கம் விரட்டும் உங்கள் தூக்கம் உன் கண்களை தளவட்டுமே. வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக வருகின்றார். நன்றி அம்மா, நன்றி நன்றி அண்ணன். அடுத்த உறவாக வந்துவிட்டார் எங்களுடைய ரேவதி. இங்கே இணைப்பு கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இணைப்பு முயற்சி, முயற்சி தான் பலன் அளிக்கும். முயற்சி செய்யுங்கள். வாருங்கள் வாருங்கள் ரேவதி. வணக்கம் மகளே.
2: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக
2: இருக்கிறேன்.
1: நேற்றைய தினம் நேரம் போதாமல் வந்துவிட்டது, நேற்று முன் தினம், அதனால் தான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதான் இந்த விடயத்துக்கு காலத்துக்கு முந்தி வர வேண்டும் நீங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
2: நலமாக இருப்பதற்கு சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, இப்பொழுது பரவாயில்ல.
1: அப்படியா? அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது? சிகிச்சை இப்போ
2: காலநிலை இன்று நல்ல மழை.
1: நல்ல நல்ல மழை. உங்களை சென்னையில நல்ல மழையா? சிறப்பு சிறப்பு. இந்த புதுச்சேரியில் நல்ல மழை, ஒரு இடங்களில் மழை தூறல், மழையே கிடைக்கவில்லை என்றெல்லாம் வருத்தப்படுகிறார்கள். பார்ப்போம். இந்த இசை மழையை கேட்டாவது வரட்டும் மழை இல்லையா ரேவதி? சரி, அப்ப இன்று உங்களுடைய இசை மழையை கேட்போம். என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்?
2: காத்திருந்த கண்கள்ல
1: இருந்து காத்திருந்த கண்கள் பாடலை கொண்டாருங்கள். நாங்களும் உங்கள் பாடலை காத்திருந்து கேட்க இருக்கின்றோம் தானே, காத்துக் கொண்டிருக்கின்றோம். கொண்டு பாருங்கள்.

0: என்றது உருவம், நீ போ என்றது நாணம், பார் என்றது பருவம், அவர் யார் என்றது இதயம், வா என்றது உருவம், நீ போ என்றது நாணம், பார் என்றது பருவம், அவர் யார் என்றது இதயம், கண் கொண்டது மயக்கம், இரு கால் கொண்டது தயக்கம், கண் கொண்டது மயக்கம், இரு கால் கொண்டது தயக்கம், மனம் கொண்டது பழக்கம், இனி வருமோ இல்லையோ உறக்கம், மனம் கொண்டது கலக்கம், இனி வருமோ இல்லையோ உறக்கம், வா என்றது உருவம், நீ போ என்றது நாணம், பார் என்றது பருவம், அவர் யார் என்றது இதயம், மாலை நிலவினை கேட்டேன் என் மனதில் வந்தது என்ன, மாலை நிலவினை கேட்டேன் என் மனதில் வந்தது என்ன, ஆசை என்றது நிலவு, ஆம் அதுதான் என்றது மனது, ஆசை என்றது நிலவு, ஆம் அதுதான் என்றது மனது, வா என்றது உருவம், நீ போ என்றது நாணம், பார் என்றது பருவம், அவர் யார் என்றது இதயம், ஏதோ ஒரு வகை எண்ணம், அதில் ஏனோ ஒரு வகை இன்பம், ஒரு நாள் ஒரு முறை கண்டேன் அவர் உயிரை தொடர்ந்தே சென்றே, வா என்றது உருவம், நீ போ என்றது நாணம், பார் என்றது பருவம், அவர் யார் என்றது இதயம்.
1: வா என்றது இதயம், நீங்கள் வாருங்கள் என்று நாங்களும் எதிர்பார்த்து காத்திருந்தோம், நீங்களும் பாட வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து காத்திருந்த பாடலை அழகாக நேர்த்தியாக தந்தீர்கள். சிறப்பு ரேவதி மகளே, என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
0: வசந்தமும் நீயே அப்படின்னு ஒரு பாட்டு.
1: எப்படி
0: வசந்தமும் நீயே அப்படி?
1: என்ன திரைப்படம் அம்மா?
0: பன்னீர்
1: பூக்கள். ஓ, பன்னீர் பூக்கள்யா, வசந்தமும் நீ பன்னீர் பூக்கள். உங்களுக்காக தருகின்றேன், மீண்டும் சந்தர்ப்பம் இருந்தால் வாருங்கள். இப்பொழுது பன்னீர் புஷ்பங்களா? என்ன பாடல்? பன்னீர்
0: கண்ணீர் பூக்கள். கண்ணீர் பூக்கள்.
1: கண்ணீர் பூக்களா?
0: ஆமா, வசந்தமும் நீயே.
1: ஏன் கண்ணீர் பூக்கள் வருவான்? தேவையில்லை, கண்ணீர்
0: கண்ணீர்
1: கண்ணீர் பூக்கள். வாழ்த்து வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவை காத்துக் கொண்டிருக்கிறேன், அவரிடம்
0: செல்கின்றேன்.
1: நன்றி அம்மா, நன்றி மகளே. நல்ல பாடல், சிறந்த பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது காற்றலையிலே வந்து காத்து கொண்டிருக்கின்றார். இரண்டு மூன்று உறவுகளிலே யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். யாருடைய இணைப்பு கிடைக்கின்றது? வணக்கம், வணக்கம், வணக்கம். அன்பு தேவநாதன் சிதம்பரத்திலிருந்து வருகின்றீர்கள். வாருங்கள், வருங்கள், வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சிதம்பரம் தேவநாதன் அவர்களே, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்கள் எப்படி உள்ளீர்கள்?
1: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கும்போதே நல்லவனாகவும் இருக்கின்றீர்களா?
2: நல்லவனாக இருக்கிறேன் ஐயா.
1: வல்லவனாகவும் இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே சிதம்பரத்திலே இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: நல்ல மழை ஐயா, குளிர்ந்த ஒரு காலநிலை நிலவுகிறது.
1: நல்ல மழை தானே, ஒரு பிள்ளையும் இல்ல தானே, நல்ல மழை தானே அது. நல்ல மழை,
2: நல்ல குளிர்.
1: உங்களுக்கு நல்ல மழை பொழிய வேண்டும், மேலும் நல்ல மழை பொழிய வேண்டும் நாட்டுக்கு. வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த பசுமையான குளிர்மையான நேரத்தில் எங்களோடு மகளை வைக்கும் படியாக என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? எங்கே பாடங்களை கேட்போம்.
2: பாடுகிறேன் ஐயா, அதாவது பூவே பூச்சுடுவா என்ற படத்தில் இருந்த ஐயா வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்ட கே எஸ் சித்ராமா பாடிய இளையராஜா அவர்கள் கைகளால் இசையமைக்கப்பட்ட இப்பாடல் உங்களுக்காக ஐயா.
1: பாடுங்க.
2: ஓகே ஐயா.

சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு கூக்கு கூக்கு கூக்கு குக்கு குக்கு கூக்கு கூக்கு கூக்கு. சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு கூக்கு கூக்கு கூக்கு குக்கு குக்கு கூக்கு கூக்கு கூக்கு. தம்பிகளே தங்கைகளே, தேரில் என்னை ஏற்றுங்கள், உல்லாசமாய் உற்சாகமாய் ஊரை

பார்த்தேனே, சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு. அண்ணன்களே அம்பிகளே, தேரில் என்னை ஏற்றுங்கள், உல்லாசமாய் உற்சாகமாய் ஊரை சுற்றி காட்டுங்கள், சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு.

பூஜை செய்ய போகிறேன், என் சோலையில் நானும் பூவாவேன். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு. தம்பிகளே தங்கைகளே, தேரில் என்னை ஏற்றுங்கள், உல்லாசமாய் உற்சாகமாய் ஊரை சுற்றி காட்டுங்கள். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு.

உறவுகளே, பெரியோர்களே, சபையில் என்னை ஏற்றுங்கள். உல்லாசமாய் பாரெங்கிலும் என் பாட்டையும் கேளுங்கள். எம்டிஆரில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு கூ கூ கூ குக்கு குக்கு கூ கூ கூ கூ கூ கூ.

0: இப்பொழுது பாடிய சின்ன குயில் ஆண் குயிலா பெண் குயிலா? அன்றே மாறிவிட்டீர்கள் என்றும் நன்றாக இருந்தது கவிதை. உங்களை சபையேற்றுவதற்கு யாரையா பின்னிக்க போனீங்கள், சபையேறி விட்டீர்கள் தானே. கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள், நல்லதொரு பாடல். இந்த பாடல் பாடுறதிலே பெருமை என்னவென்றால், அந்த அந்த சொற்களை நன்றாக உள்வாங்கி எந்த இடத்தில் ஏற்றம் எந்த இடத்தில் இறக்கம் என்று பார்த்து அதை அமைதியாக ஒரு ஒரு சலனம் இல்லாமல் பாட வேண்டும். இப்போ சங்கீதம் பாடல் பாடுபவர்கள் சலனம் படக்கூடாது. அடுத்த சலனம் இல்லாமல் பாட நன்றாக இருந்தது சார், நன்றாக எடுத்து ஆளுகிறீர்கள் சொற்களை. வாழ்த்துக்கள் தேவநாதன், மேலும் சிறப்படைய. சரி, அப்போ என்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்பலாம் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ஐயா இதுல இருந்து சங்கீத ஜாதி முல்லை. ஐயா
0: சங்கீத ஜாதி முல்லை காதலோபியமா?
1: ஆமாம் ஐயா.
0: சரி, அந்த பால் உங்களுக்கு ஒலிபரப்பப்படும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அடுத்த உறவை காத்து கொண்டிருக்க நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. சிறப்பாக இருந்தது. வளமை போல இன்றும் சிறப்பித்தீர்கள். நன்றி. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்வோம். இப்பொழுது ஷியாமலா காற்றலையில் இருக்கின்றார் தெரிகின்றது. ஷியாமலாவை இணைத்து விடுவோமா என்று எண்ணும்பொழுது இவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட வேண்டும். துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது ஷியாமலா உங்கள் இணைப்பை பார்க்கின்றேன். எங்கேயே காணவில்லை, ஓடி வர வேண்டும் ஷியாமலா. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. சிவரஞ்சினியும் காத்துக் கொண்டிருக்கின்றார் பாட வருவதற்காக. நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே ஓடி வாருங்கள். ஒரு தடவை அழைத்து விட்டால் மறு தடவை அழைத்து பார்க்க வேணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே மறைந்து விட்டது உங்களுடைய இணைப்பு. காணவில்லையே, வர வேண்டும், அழைக்க வேண்டும். சியாமலா அழைக்கின்றார். மீண்டும் வந்து விட்டார் சியாமலா. வணக்கம், வணக்கம் மகளே சியாமலா. வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம்.
0: கிடைத்து விட்டது முயற்சி திருவினையாக்கம் பார்த்தீங்களா? வாழ்த்துக்கள் மகளே.
2: வாழ்த்து.
0: நான் பார்த்தேன், அது மட்டுமில்ல எழுதியும் இருக்கு. எனக்கு இணைப்பே கிடைக்க இல்லையாப்பா என்ற போது நான் முயற்சியை கிடாத முயற்சி முயற்சி
2: செய்யப்பா.
0: மலைத்தூரல் வந்து விட்டதா? வாழ்த்துக்கள்.
2: நீங்க வந்ததும் மழையே வந்துட்டுப்பா.
0: பாத்தீங்களா, பாத்தீங்களா, மலைத்தூர் விட்டது. இப்ப நீங்க இசை மலை பொழியுங்கள், பெருமழை வரும்.
2: மழை நின்று போகுது.
0: நலமா இருக்கீங்களாம்மா? நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா? சரி, நான் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஷியாமலா, ஷியாமலா, என்ன நான் பேசிக்கொண்டிருக்கேன். பவுஸ் போட் விட்டீர்களோ, மாறி அமைதி விட்டீர்களோ? நீங்கள் இணைப்பில் தான் இருக்கின்றீர்கள் ஷியாமலா, இணைப்பில் தான் இருக்கின்றீர்கள். ஐயோ, உங்களுடைய இணைப்புக்கு தொல்லை ஏற்பட்டுவிடும். தொலைபேசி தொல்லைபேசியாக மாறிவிட்டது. எங்கே சிவரஞ்சினி நீங்கள் அழைக்கின்றீர்களா? யாருடைய அழைப்பை எதிர்பார்ப்பது இப்பொழுது? முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம்.

0: எங்கே பார்ப்போம் அடுத்த உறவை, ஓடி பாருங்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி வந்துவிட்டார். இப்பொழுது அடுத்த உறவாக சிவரஞ்சனி அவர்கள் இணைகிறார் போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம் யாராக இருக்கும் சிவரஞ்சனி அவர்கள் அழைக்கின்றார்கள். வாருங்கள் சிவரஞ்சனி, உங்களை இணைக்கின்றேன். வாருங்கள் சிவரஞ்சனி. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது, என்ன ஒன்று தெரியவில்லை. ரேவதியினுடைய இணைப்பு கிடைத்திருக்கு. ரேவதி வணக்கம். ரேவதி வணக்கம். வணக்கம். அப்படி
1: இருக்கு,
0: மூன்று உறவுகள் ஒரே நேரம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.
1: எனக்கு வெள்ளிக்கிழமையே இந்த பாடல் தரணும்னு ஆவலா இருந்துப்பா. இந்த திருப்பிழை
0: ஆனா நீங்க தாமதமா சரி, இப்பொழுது தாருங்க.
1: ஆமா இப்பொழுது இப்பொழுது தருகிறேன்.
0: தாருங்கள், என்ன பாடல் பாட போகிறீர்கள்? நன்றாக இருக்கும். இப்பொழுது பாடல் பாடுங்கள். நேரம் பற்றாக்குறை பாடலை கொண்டு
1: வாருங்கள்.
0: காலம் தாமதித்து வந்தாலுமா அதற்கு காலங்கள் போதாது. பக்தி வேளையில் சரி, இப்பொழுது பாடுங்கள். அடுத்த பாடலை, அடுத்த பாடலை தாருங்கள். அம்மா தாருங்கள்.
1: ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது, ஆசைக்கு ஒரு பிள்ளை தான் வந்தது. ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது, ஆசைக்கு ஒரு பிள்ளை தான் வந்தது. வளர்த்திடும் அழகு மகனை தினம் நான் கொஞ்சி பாடிடுவேன். மழலையில் என் நெஞ்சம் ஆடிடுமே. ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது, ஆசைக்கு ஒரு பிள்ளை.

உறவின் பெருமை. ஒரு மாதிரி போயிடுச்சு. பாடிட்டே இருக்கும்போது மகாலிங்க சகோதரன் மாதிரி வரிகள் ஓடிவிட்டு வந்துட்டான். உறவி பெருமை அடைந்தோமே, வளரும் குடும்பம் மகிழ்வோமே, வசந்தம் வந்தது அன்போடு பாசம் சேர்ந்திட, ஊரும் பேரும் வாழ்த்திட, வாழை போல வாழ்கவே, ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது, ஆசைக்கு ஓர் பிள்ளை தான் வந்தது, வளர்ந்திடும் அழகு மகனை தினம் நான் கொஞ்சி பாடிடுவேன், மழலையில் என் நெஞ்சம் ஆடிடுமே, ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது, ஆசைக்கு ஓர் பிள்ளை தான் வந்தது.

மலரும் அரும்பு மடி மீது இனிக்கும் கரும்பு கொடுத்தாயே, இணைந்த சொந்தமே கொண்டாடும் நேரும் கா

0: முடிந்ததாமா? என்ன திரைப்படத்துல மகளே இந்த பாடல்? நல்ல பாடலா
1: இருக்கின்றது.
0: நல்ல பாடல், இந்த பாடல் நன்றாக பாடி இருக்கின்றீர்கள். கூறுங்கள், முதல்ல இதை கூற வந்தீர்கள், கூறுங்கள் இப்பொழுது பாடலை தந்து விட்டீர்கள்.
1: நான் சரிவர கேட்டுக்கல, இனிமேல பத்தி பாடல் திருப்புகள் எல்லாம்
0: கவனமாக பார்க்க வேண்டியதா இருக்கின்றதம்மா. வாழ்த்துக்கள், சிறப்பாக பாடினு. நன்றி, நன்றி மகளே, நன்றி. அடுத்த உறவாக யாராக இருக்கிறீர்களா? நன்றி அம்மா. அடுத்த உறவாக வருவது யாராக இருக்கலாம்? அடுத்த உறவாக வர வேண்டியது சியாமலா. உங்களை இணைக்க எதிர்பார்க்கின்றேன். சியாமலா அழைக்க வேண்டும். சிவரஞ்சித், நீங்கள் அழைக்க வேண்டும். முதலில் இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். வர வேண்டும், வர வேண்டும் சிவரஞ்சித். இப்போது இணைந்தீர்கள், இணைக்க வேண்டும் மீண்டும். இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். சிவரஞ்சினி, உங்களோட இணைப்பு வரவில்லையே, எங்கே? அடுத்து சியாமலா, உங்கள் இணைப்பு எங்கே? சியாமலா அழைக்கின்றீர்கள், மாறி மாறி அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அழைப்பு தொடர்பு வருது இல்லை எங்களுக்கு. சரி, இப்பொழுது இப்பொழுது காற்றலையில் தேவநாதன் அவர்கள் இணைகின்றார். அவர் சென்று விட்டார், அவர் சென்று விட்டார். அடுத்த சியாமலா இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் சியாமலா. என்ன நடந்தது சியாமலாவுக்கு? மழை வந்தாலே மழையும் வேண்டும், மழை வந்தால் பிரச்சனையும். ஐயோ, இப்பொழுது சரியா பார்த்தேன். வாழ்த்துக்கள் அவருக்கு. பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ வேண்டும். ஒன்றிய தமிழ் வானொலி உறவுகளோடு நாங்களும் வாழ்த்துகிறோம். வாழிய வாழிய பல்லாண்டு ஜெய வீர பாண்டியன் அவர்களே. இருக்கின்றாரா? நல்லது, வாழ்த்துக்கள் அவருக்கு. எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கே இப்பொழுது அந்த பாடலை மகிழ்ச்சியோட மகனின் பிறந்தநாள் மகளோட பாடங்களையும் கேட்போம்.
1: பாடுறப்பா.

0: அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்லனை இட்டு வைத்தேன்.
1: முதற்கண் வலைத்தளத்துக்கு நன்றி கூற வேண்டும், ஏனென்றால் பாடல் முடியும் வரை தகராறு செய்யாமல் இருந்தது. சிறப்பான பாடல், மகனுடைய பிறந்த நாளுக்கு நல்லதொரு பொருத்தமான பாடலை. இது எம் எல் வசந்தகுமாரி அவர்களுடைய பாடல் தானே மகளே?
0: இல்லக்கா,
1: சாரி, வரலட்சுமி அவர்கள் பெண் குரல். அந்த திரைப்படத்திலே வந்து பெண் குரலின் பாடல் குறைவாகவும் ஆண் குரலின் பாடல் பெருசாகவும் இருக்கும். இது பெண் குரலில் வந்த பாடல். சார், நல்ல பாடல், சிறப்பான பாடல். உங்களுடைய வாழ்த்து, உங்களுடைய அன்பு மனத்தோடு எங்களுடைய வாழ்த்துக்களும் அவருக்கு சென்றடைய வேண்டும். சிறம் சிறப்புமாக வாழ வேண்டும் அவர். சரி, என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் மகளுக்காக?
0: இந்த பாடலேப்பா.
1: இந்த பாடலையே தரவா? இந்த பாடலையே தரவா? சரி, இந்த சரி, இந்த பாடலையே தருகிறேன் உங்களுக்கு. இந்த பாடலை தர வேண்டும் மண்டலி விடுகிறேன். அந்த பலத்தளத்தில் இந்த பாடலை தர வேண்டும் பாடல் வந்தால் அந்த பாடல வாழ்த்துக்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும். இப்பொழுது மழை பொழியும் மகளை பாருங்கள். இன்று உங்களுக்கு நல்ல மழை
0: பொழியும்.
1: ஐயோ, பாட வேண்டும் என்பதற்காக மழை தானாக நின்று வலைத்தளத்தை துல்லியமாக தந்திருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மகளே,
0: நன்றி.
1: மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாராக வர வேண்டும் ஓடி வாருங்கள். நேரம் சரியாக ஒரு மணியை கடந்து 6 நிமிடத்தை கூட்டி 1:06 என்று கூறுகிறது. வருகின்றார் நீண்ட நாட்களுக்கு பின்பு என் அன்பு பேத்தி சிவரஞ்சினி அம்மையப்பனில் இருந்து. வணக்கம், வணக்கம் சிவரஞ்சினி.
2: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் என் அன்பு பேத்தி. எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? நீண்ட நாளைக்கு பிறகு பேசுகிறோம். நலமா இருக்கின்றீங்களாடா?
2: நலமா இருக்கேன் தாத்தா. நீங்களும் அம்மாவும் நலமா தாத்தா?
1: நலமாக இருக்கின்றீர்களா?
2: இருக்கேன் தாத்தா.
1: நலமாக
2: தாத்தா இருக்கும்போது எனக்கு கவலை
1: இல்லை. நலமாக இருக்கும்போது மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: இருக்க வேண்டியதுதானே தாத்தா.
1: அந்த அந்த அந்த பேச்சிலேருந்தே தெரியுது மகள் நன்றாக இல்லையானு. இருக்க வேண்டியதானே, அப்ப கட்டாயத்துக்காக மகிழ்வாக இருக்கின்ற அம்மா அப்படி இருக்கின்றார்.
2: இருக்காங்க, நல்லா இருக்காங்க தாத்தா.
1: நல்லா இருக்க வேண்டும் மகளே. வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போக வேண்டும். எது வந்தாலும் திடமான மனத்தோட மகளோட இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது வந்து எங்களை எல்லாம் மகளை வைக்கிறது. அம்மா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அம்மா நலமாக இருக்கின்ற, மீரா அம்மா நலமாக இருக்கின்ற, நான் நலமாக இருக்கின்றேன். அங்கே அம்மையப்பனிலே மழை பொழிந்ததா?
2: மழை பொழிவு இருக்குது தாத்தா. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நல்ல மழை தாத்தா. இன்றைக்கும் நல்ல தூரல் தாத்தா.
1: அப்படியா? பனி எப்படி சொல்கின்றது?
2: பணிக்கு நான் செல்லவில்லை தாத்தா. ஆனால் வீட்டில் உள்ள பணிகள் நன்றாக
1: ஓடுகிறது. கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் உங்கள் இனிமையான குரலில் இன்னும் பாடலை பாடப்போறீர்கள். தாத்தா கேட்டு மகளவும் மற்றவர்கள் கேட்பதற்காகவும்.
2: தாத்தா, தண்ணீர் தண்ணீர் படத்திலிருந்து கண்ணான போக மகனே தாத்தா. சித்ராவால் பாட முடியாது என்பதால் நான் பாடுகிறேன் தம்பிக்காக.
1: சரி, அப்ப நீங்கள் பாடுங்கள் அந்த பாடலை கேட்போம். தம்பியினுடைய பிறந்த நாளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை உங்கள் மூலமும் தெரிவிக்கின்றோம். தாருங்கள் பாடலை.

0: தாத்தா
1: பாடுங்கள், கேட்டுக்கொண்டிருக்கணும், எல்லோரும் அவரோடு இருக்கின்றோம், பாடுங்கள்.
0: ஓகே தாத்தா, சரி தாத்தா. கண்ணாட பூ மகனே கண்ணுரங்கு சூரியனே, கண்ணாட பூ மகனே கண்ணுரங்கு சூரியனே.

நின்று கண்ணுறக்கம் கொள்ளவில்லை. சோகப்பட்ட மக்களுக்கு சோறு தண்ணி செல்லவில்லை. ஏகப்பட்ட மேகம் உண்டு மழை பொழிய உள்ளமில்லை. கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே கண்ணுறங்கு சூரியனே.

ரத்த துளி சிந்துதடா, காத்திருந்த பானைக்குள்ள கண்ணீர் துளி பொங்குதடா, விட்டு விளக்கெறிவதற்கு கண்ணீர் என்ன இல்லையடா, கண்ணான பூமகனே கண்ணூர்.

0: இதைத்தான் முதல்ல எழுதியிருக்கிறவர்களோ நான் பாடினா தாத்தா தூங்கி விடுவீர்கள் என்று அங்கு எழுதியிருந்தீர்கள். எல்லோருக்கும் தூக்கம் வரப்பாங்க. நல்லதொரு பாடல், சந்தத்தோடு அந்த பொருட்கள் நிறைந்த ஒரு பதம், எல்லா சொற்களும் அங்கே சிறப்பான சொற்களை அந்த கவிஞர் புகுத்தி இருக்கின்றார். ஒவ்வொரு சொற்களும் அற்புதமாக இருந்தது. அந்த திரைப்படத்துக்கு ஏற்ற ஒரு பாடல் அந்த பாடல், தண்ணீர் தண்ணீர் என்ற திரைப்படம். தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தோடு இருப்பவர்கள் இந்த பெற்ற குழந்தைகள் தான் பெரும் செல்வமாக தாகம் தீர்ப்பது போன்று இருக்கும். அந்த வரிகள் எல்லாம் அதில் இருக்கின்றது. சிறப்பான ஒரு பாடலை தெரிவு செய்து அவங்களோட தம்மியினுடைய பிறந்த நாளில் அன்று நல்ல ஒரு பாடலை தந்து எங்கள் எல்லோரையும் மகளை வைத்து விட்டீர்கள். தூங்கவும் வைக்க பார்க்கின்றீர்கள், இருப்பினும் நேரமும் சரியாக வருவா தூங்கத்துக்கு. நன்றி அம்மா, நன்றியடா. என்ன பாடல் பிள்ளைக்கு ஒளிபரப்ப வேண்டும் மகளே பேத்தி உங்களுக்கு?
1: வேலாயுதம் படத்திலிருந்து ரத்தத்தின் ரத்தமே என் உடன்பிறவி, இனிய உடன்பிறப்பு அந்த பாடலில் கௌதமன் ஜெயவீரபாண்டி ரெண்டு பேருக்காகவும்.
0: ஓ, என் ரத்தத்தின் ரத்தமையா, என் ரத்தத்தின் ரத்தமே என்ற பாடல். வேலாயுதம் திரைப்படம் இல்லையா? சரி, அந்த பாடல் உங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள் மகளே. உங்களுடைய வாழ்த்து பாடல் ஆன தம்பியை கேட்டிருப்பார், அன்னையின் பாடலையும் கேட்டிருப்பீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்களுடைய வாழ்த்துக்களை தந்து மகிழ்வாக இருங்கள், சிறப்பாக இருங்கள், உடல் நலத்தை பேணிக் கொள்ளுங்கள். அடிக்கடி வராது விட்டாலும் அடிக்கடியாவது வாருங்கள் காற்றலைக்கு இல்லையா? வாருங்கள். நன்றி, நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. அடுத்த நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக வருவதற்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த உறவாக தேவநாதன், நீங்கள் இரண்டாவது உடையும் அழைத்திருக்கின்றீர்கள், எங்கே காணவில்லை, மீண்டும் அழையுங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்கே அடுத்த உறவு ஓடி வர வேண்டும், பாட வேண்டும். ஆடலுடன் பாடலை கேட்டு பாடி வந்த நீங்கள் மீண்டும் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது மூன்றியல். யார் இரண்டாவது பாடலு? நேரம் சரியாக 1:13 ஆகிவிட்டது. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. வர வேண்டும், அழைக்க வேண்டும். மீண்டும் அழைப்பது யாராக இருக்கலாம்? ஒரு அழைப்பு வருகின்றது, யாரென்று தெரியவில்லை. அழைக்க வேண்டும் மூன்றியல் தமிழ் வானொலியிலே.

0: வணக்கம்
1: ஐயா. வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல்.
0: நலம். பேசுவது யாரோ?
1: ராஜராஜன் தர்மபுரி.
0: ராஜராஜன் குரலே எனக்கு அடையாளம் வந்து. எப்படி இருக்கு நீங்கள் ராஜராஜன்?
1: ஐயா நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க?
0: நாங்கள் நலம். அம்மா நலம். உங்கள் மாமனாரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் உங்களுடைய நலம். நீங்கள் உங்களுடைய நலத்தை அவர் தருவார், கேட்டு மகிழ்வோம். அங்கே மழை பொழிந்ததா உங்களுக்கு? காலநிலை எப்படி இருக்கின்றது ராஜராஜன்?
1: ஏ, வெப்பமான சூழ்நிலை தான் நிலவுகிறது.
0: வெப்பமான சூழ்நிலை,
1: மழை ஒன்றும் இல்லை.
0: ஓ ராஜராஜன், சரி. என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடல் பாடி காட்டப் போகின்றீர்கள்?
1: பாடல்
0: பாடுவோர் பாடலா நிகழ்வு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள்.
1: மாமா கிட்ட பேசிட்டு உடனே உங்களுக்கு லைன் பண்ண, நீங்க கேட்டதா சொன்னாரு.
0: அதுக்கு எனக்கு காரியம் இல்லை. முடியுமா பாடுவதற்கு ஒரு வரி ரெண்டு வரி?
1: ஐயா பாடி விடலாம். ஐயா
0: எங்க பாடுங்களா? அசத்தியங்க மாமா அவராடலும் மருமகன் வந்து பாடட்டும். எங்களுக்கு கேட்டு மகிழ்வோம். அடிக்கடி கேட்பேன் நான், அவர் வரும் பொழுதுதான் கேட்பேன். நீங்கள் பணியில இருப்பீர்கள்,
1: ரெண்டு
0: சிறப்பாக இருக்கின்றீர்கள் தானே? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அம்மா அப்படி
1: இருக்கின்றார்கள்.
0: நல்லது. வாழ்த்துக்கள் எல்லோருடைய. நீண்ட நாளைக்கு உங்கள் குரலை கேட்டு உங்கள் எல்லோரையும் நான் பார்ப்பது கேட்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு வருகின்றது. நன்றி என் அன்பு மகனே. சரி, எங்கே உங்கள் பாடலை கேட்போம். ஒரு பாடலை தாருங்களேன்.
1: ஜீன்ஸ் படத்துல இருந்துங்க ஐயா.
0: பாடுங்கள் பாடுங்கள் கேட்போம்.
1: தொண்டை கொஞ்சம் சரியில்லைங்க, நீங்க கேட்டதுனால பாடுறேன்.
0: காரியம் இல்லை, முடிந்த அளவு தானே பாடுவது. ஆனா சிரமப்பட வேண்டாம், சிரமப்பட வேண்டாம். அப்படி சிரமமா இருந்தால் காரியம் இல்லை.
1: இல்லைங்க, பாடிடலாம்.
0: பாடுங்கள் பாடுங்கள்.
1: அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிபுகுவோம். நம் காதலை கவி பாடவே செல்லியன் வைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம். பின்னை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ குமாலமோ கொண்டாட்டமோ. காதல் வெறியில் நீ காற்றை கிழிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானதோ என்னாகுமோ ஏதாகுமோ. பாடி காற்றுக்கும் வயசாச்சு, வாழும் பூமிக்கும் வயசாச்சு. கொடி யுகம் போனால் என்ன, காதலுக்கு எப்போதும் வயசாகாது. போதுமாங்க ஐயா.
0: வழக்குரைஞர் என்றால் வார்த்தைகள் தவறாமல் வரும் என்பது தெரியும். அது போன்ற வழக்குரைஞராக இருந்தாலும் கேட்டவுடன் உடனே நாலு வரிகளை பாடியதுக்கு என் பெருமை. நன்றி என் அன்பு ராஜராஜன், சிறப்பாக இருந்தது. குரல் சரியில்லை, தொண்டை சரியில்லை என்று கூறினாலும் அதை நீங்கள் அழகாக பாடியிருக்கிறீர்கள். சிறப்பு. மாமாவும் அப்படித்தான் வந்தால் எல்லாவற்றுக்கும் வல்லவராக இருக்க வேண்டும். இப்பொழுது பணி எங்கே, சென்னையிலேயா அல்லது இங்கே ஊர்லேயா? சென்னையில் தானா?
1: தருமபுரி மாவட்ட நீதிமன்றங்கள்.
0: தருமபுரி
1: மாவட்டத்துக்குள்ளதாங்க.
0: வாழ்த்துக்கள் சிறப்பாக அமைய வேண்டும். உடல் ஆரோக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். பணி சிறக்க, புகழ் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். கேட்டவுடன் ஓடி வந்து நலம் கூறி ஒரு பாடலே. இந்த என்ன பாடல் உங்களுக்கு கேட்க விருப்பம்? ஒரு பாடல்
1: இதே பாட்டை போட்டலாம்.
0: இந்த பாடலே தந்து விடுகிறேன். நன்றி ராஜராஜன், இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய நலம் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நலம் கூறுங்கள். நீங்களும் நலமுடன் இருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியில், மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்கள் நினைவு எப்பொழுதும் இருக்கும்.
1: நன்றிங்க. நன்றி.
0: நன்றி ராஜராஜன். நன்றி ராஜராஜன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் எங்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சியாக ராஜராஜன் அவர்கள் வந்து இணைந்தது. அவர் முன்பு இங்கு இருக்கும் பொழுது எங்களோட இத்தனை நிகழ்வுகளே வந்து பங்கு பெற்றார். பின்பு அவர் சென்னை பணி நிமித்தம் அங்கு சென்று விட்டார். அது மட்டுமல்ல, அவர் வழக்குரைஞர் அல்லவா, அவருக்கு வாதங்கள் பிரதிவாதங்கள் என்று பல இருக்கும். இருப்பினும் எங்கள் வானொலியை மறவாமல் ஓடி வந்து மாமா கூறியவுடன் அது வந்து தன்னுடைய குரலை தந்து எங்களை மகிழ வைத்து ஒரு பாடலை முடிந்தவரை பாடி காட்டி சிறப்பித்து சென்றார். அவருக்கு எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதைத் தொடர்ந்து நீண்ட நாட்கள் பின்னர் அன்பு பேத்தி சிவரஞ்சனி வந்து ஒரு அற்புதமாக தம்பியாருடைய பிறந்த நாளுக்காக ஒரு பாடலை தந்திருந்தீர்கள். அதுவும் மேலும் மகிழ்வாக இருந்தது. தேவநாதன் நீங்கள் நீண்ட நேரமாக அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது அலையுங்கள், உங்கள் இணைப்பு வரும், உங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். வாருங்கள்.

0: சாந்தி வந்துவிட்டார் இரண்டாவது பாடலை பாடுவதற்கு. வாருங்கள் சாந்தி, இன்று நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, ஓடி வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வாருங்கள் வாருங்கள், தாருங்கள் உங்களுடைய இரண்டாவது பாடலை. இரண்டு பாடல் பாடுனா பெரிய மழை வரும். கண்ட என்ன பாடல் தருப்ப வந்தீர்கள்?
1: தூங்காத கண்ணென்று ஒன்று.
0: சிறப்பு சிறப்பு, எல்லோரும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லோரையும் தூங்க வைக்கும் வகையில் பாடுங்கள், கேட்போம்.

துடிக்கின்ற சுகமென்று ஒன்று.

தந்தாயே நீ என்னை கண்.

விளையாட்டு திரை போட்டு விளையாட் நாம் காணும் உலகென்று ஒன்று. தீராத விளையாட்டு திரை போட்டு விளையாட்.

பெறுகின்ற சுகமென்ற ஒன்று, வருகின்ற விழியொன்று தருகின்ற பரிசென்று, பெறுகின்ற சுகமென்று ஒன்று, தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற

0: நன்றி ஐயா.
1: நல்ல வேலை நான் தூங்கவில்லை, காய்தாட்டாமல் விட்டு விடுவேன். நல்ல பாடல் அம்மா. அமைதியாக தூங்காத கண் ஒன்று ஒன்று என்று சொல்லி எங்களை எல்லாத்துக்கும் கூறி எங்களை தூங்க வைக்கிறேன். நன்றாக பாடுறேன். சிறப்பு இல்லை இல்லை, தூங்கத்துக்கு போவது போன்று இல்லை. அந்த உண்மையாக உள்ளூர கேட்டு கொண்டு வந்தால் அப்படித்தான். நல்ல பாடல், சிறப்பான பாடல்
0: என்று.
1: அங்கே உங்களுக்கு அங்கே வந்து விட்டது. அழகு இப்படி இருந்தாங்க. அழகு ஏன் அழகின்ற குரல் தானே. சிறப்பு மகளே, சிறப்பான பாடலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள் அம்மா. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி
1: அம்மா, நன்றி. நேரம் நிறைவுக்கு வரும் வேளையாக வந்துவிட்டது. அன்புடனே ரேவதி ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ரேவதி, உங்களுடைய முடிவுரையை எதிர்பார்க்கின்றோம். இந்த நீங்கள் வரலாம், வந்து உங்களுடைய முடிவை தரலாம். இப்பொழுது இன்னும் ஒரு 2 நிமிடங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுரை தொகுப்புரையை தரலாம் இன்றைய நிகழ்ச்சியை பற்றி.

0: இனிமையாக இந்த நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன என்று நாங்கள் கிட்டத்தட்ட 15 பாடல்களை கேட்டு மகிழ்ந்துள்ளோம். ஒருவருடைய குரலிலேயும் இனிமையாக இன்றைய நிகழ்ச்சி ஒரு முழுமையான நிகழ்வாக இருக்கின்றது. எல்லோரும் வந்து பங்களித்திருக்கின்றீர்கள். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உற்சாகமாக இருந்து கொண்டோம். இப்பொழுது ரேவதி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ரேவதி வர வேண்டும், உங்களுடைய தொகுப்புரையை தர வேண்டும்.
1: வணக்கம் அப்பா. இன்று 11 பேர் பாடினாங்களா?
0: ஒரு பாடல் இரு பாடல் என்று மொத்தமாக 16 பாடல்கள் கூறுங்கள். எங்கே கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம். 7/8/26 ஞாயிறன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் அழகாக அப்பா 9 மணிக்கு இந்திய நேரம் இல்லை இந்திய இலங்கை நேரம் 9 மணிக்கு சரியாக ஆரம்பித்து வைத்தார். இதில் முதலில் யோகா ராஜியும் அப்புறம் ரெண்டாவது நாகப்பன் அவர்களும் பாடினாரே, அவருக்கு பாவம் ரெண்டாவது பாடணும்னு நேரத்தோடு வந்திருந்தார்னா ரெண்டாவது பாடலுக்கு இடம் கிடைத்திருக்கும். அரசரி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்கள் மகாலிங்கம் 2 பாடல் போட்டு பாடிவிட்டார் அழகாக அருமையாக. அவருக்கு இளமை திரும்புகிறது. தேவா அவர்களும் அருமையாக பாடினார். பாடினதோடு மட்டுமில்லாமல் என்னையும் குறிப்பிட்டு எனக்கும் நேரம் வேண்டும் என்று சொன்னதுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு எனக்கு நேரம் தருவதற்காக அவர் சீக்கிரம் பாடிவிட்டு செல்வதாக சொன்னார். சாந்தி மிகு நாட்களுக்கு பிறகு சாந்தி இரு பாடல்கள் எப்படி சொல்றதுன்னே தெரியல, ரெண்டுமே ரொம்ப அற்புதமா அருமையா பாடினாங்க. அப்புறமா நான் பாடினேன். தேவநாதன் சகோதரர் ரொம்ப அருமையா வழக்கம் போல அருமையா பாடினாரு. அதோடு இல்லாம MTR வானொலியை சிறப்பித்து அவர் கற்பனை வளத்தோட பாடினது மேலும் சிறப்பு. சியாமலா அவர்கள் தன் மகனை பிறந்த நாள் அவருடைய மகன் பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பாடிய பச்சை கிளிக்கு ஒரு அருமையா ஒரு தாய் மகன் பாசத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடலை பாடி சிறப்பித்தார். மிகவும் நன்றாக இருந்தது. சிவரஞ்சினி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப அருமையாக நிச்சயமாக அப்படியே எதை தத்துவமான ஆத்மார்த்தமான தத்துவமான பாடலை அவர் குடலில் கேட்டது மிகவும் சிறப்பு. அப்புறம் ராஜராஜன் தர்மபுரியிலிருந்து ராஜராஜன் அவர்கள் வந்து அருமையா ஜீன்ஸ் பட பாடலை பாடி மகிழ்வித்தார். இவ அத்தனை பேர்களுக்கும் யோகா ராஜியை மறந்துட்டனா, யோகா ராஜி வந்து இரு பாடலை முதலில் வந்து பாடியவர் அவர்தான். தத்தை ஒன்று என்ற பாடலையும் மேலும் ஒரு பாடலை ஊரு ஜனம் தூங்கிடுச்சு என்று அருமையாக அனைவரும் இன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அருமையாக பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார்கள். மேலும் மேலும் இந்த வானொலியில வந்து பாடணும்னு எல்லாரும் சிறப்பா பயிற்சி பண்ணி வந்து பாடுறது மேலும் சிறப்பிக்க வைக்கிறது. இந்த தளத்தை அருமையாக எங்களுக்கு அமைத்து கொடுத்து எப்பொழுது ஞாயிறு வரும் என்று எங்களை இயங்க வைக்கும் சிறப்பிக்கும் நம்ம MTR வானொலி இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் இதை தயாரித்து ஒழுங்குபடுத்தி நடத்தி தரும் எங்களுடைய அப்பா அருமையான அப்பா சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுக்கும் சிரம் தாழ்த்தி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அன்பு பாடுவோர் பாடலாம் அன்பு வட்டங்கள் அனைவருக்கும் உறவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உலக நாடுகள் தலாவிய அனைத்து மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தமைக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு அளித்த மீரா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் அப்பா.
0: சிறப்பான ஒரு தொகுப்புரை தந்திருக்கின்றீர்கள். அழகாக முதல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நன்றாக உள்வாங்கி ஒவ்வொருவரை பற்றியும் அதனுடைய கருத்துக்களையும் தந்து முடிவுரை தந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். வளர வேண்டும், மீண்டும் மீண்டும் எல்லோரும் இந்த தொகுப்புரை எல்லோரும் செய்து பழக வேண்டும் என்று கூறுகின்றேன். அங்கே ஒரு குறிப்பினை தந்தீர்கள், உலகளாக இருக்கின்ற உறவுகள் அத்தனை பேரையும் இங்கே அவர்களுக்கு நன்றி கூறி நீங்கள் பாடியவர்களும் ஒரு கூட்டாக நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள், ஒரு உறவு பாலமாக உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த பாடகர் அத்தனை பேரும் என்று உண்மையிலே பெருமை அடைகிறேன். ஆரம்பத்தில் யோகாராஜி அவர்கள் வந்து இறுதியிலே சாந்தியை வெறும் வரைக்கும் வந்த உறவுகள் அத்தனை பேரும் ஒன்று கூடி நேரத்தை கணக்கிட்டு அழகாக நிகழ்த்தி தந்து ஒரு சிலருக்கு 2 பாடல்கள் பாட சந்தர்ப்பம் கிடைத்தது. 2வது பாடல் ஒன்று தேவநாதன் தருவதற்கு முயற்சித்தார், நேரம் பற்றாக்குறை என்றோர் பண்போடு அவர் நிறுத்தி கொண்டார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் இணைந்து சிறப்பித்து இன்றைய நிகழ்ச்சி ஒரு முழுமையான பாடுவோர் பாடலாம். இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி என்பதை எல்லோரும் உணரும் வண்ணம் வந்து தந்திருக்கின்றீர்கள். பாட முடியாது என்று கூறியவர்கள் இங்கே நான் குறிப்பிட்டு வேறு கூறவில்லை, வந்தவர்கள் எல்லோரும் சிறப்பாக உங்கள் கடமையை நன்றாக உணர்ந்து செய்திருக்கின்றீர்கள். என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அன்னை கலைவாணி உங்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும். நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்த சிவரஞ்சினி, எப்போதும் நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்த எங்களுடைய சட்ட வல்லுநர் ராஜராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய பிரத்யேகமான நன்றியை உங்கள் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து நல்லது வேண்டும், வல்லமை தர வேண்டும், அல்லல்கள் வேண்டாம், ஜீவகாருண்யம் மனித நேயம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று அவருக்கு கூறி, என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு என் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுக்கும் நன்றி கூறி, இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்று கூறி, எல்லோருக்கும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 9வது நாள் பாடுவோர் பாடலாம் இனிது நிறைவேறுகின்றது என்று எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழுடன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மொன்றியல் தமிழ் வானொலியின் நேரம் 11:32 முற்பகல் ஆக காட்டும் இந்த வேளையில் 9:02 என்று இளமணி திருநாடு பாரதத்தின் தென்னகம் போன்ற நாடுகளில் காட்டும் வேளையிலே ஏனைய நாடுகளிலும் அந்தந்த பருவ காலத்துக்கேற்ப நேரங்களை குறித்து கொண்டிருக்கின்றன. அன்னையுடன் தந்தை ஆசான் இவர்களை எனக்கு அளித்து நான் அறிய வைத்த எல்லாம் அன்பு தமிழ், எல்லோருக்கும் அன்பான அந்த இனிய தமிழ், இவற்றையெல்லாம் உமக்கு ஈந்தளித்த எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நமசிவாய என்று வணங்கி இவர்கள் அனைவரிலும் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி என் முகம் தெரிந்து தெரியாத உறவுகளே, உலகளாவே இருக்கும் அன்பு நீய நெஞ்சங்களே, உங்களையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொண்டுகிறேன் ஒன்றியல் தமிழ் வானொலிக்கின். அந்த வேளையிலே நீங்கள் நலம் தானா, நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்றும் அன்போடு கூறி இன்று 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 8வது நாள் காரைக்கிழமையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம்.

இணைந்திருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே 27 பாகை வெப்பநிலையாக எங்களுக்கு காட்டப்படுகின்றது. இது இன்னும் சற்று அதிகரித்து 29 பாகை வரை செல்லலாம், மீண்டும் 20 பாகைக்கு வந்துவிடும் என்றும், இன்றைய நாள் மழை ஏதுமில்லை, காற்றலையும் சிறப்பாக இருக்கும், ஆனால் காற்றின் வேகம் 8 கிலோமீட்டராக இருக்கும் என்றும், நல்ல தெளிவான சூரிய ஒளி இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதிகாலை 5:52 சூரிய பகவான் தோன்றிவிட்டார். அவர் மாலை 8:15 வரைதான் இருப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார். பகல் வேளை சுருங்கி கொண்டு செல்லும் இந்த வேளையிலே எல்லோரும் நலமாக மகிழ்வாக இந்த காலநிலையை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். 8வது மாதத்தின் 1வது வாரத்தின் இறுதி நாள். 2வது வாரமும் சென்றுவிட்டால் அதன் பின்பு இப்படியான வெப்பநிலையை காண்பது அரிதாக இருக்கும். குளிர்காலத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டி வருகின்றது என்று உறவுகளே, இங்கே உங்கள் காலநிலை எப்படி என நீங்களும் வந்து கூறிக்கொள்ளலாம். வரும்பொழுது இன்று என்ன நிகழ்வாக இருக்கும் என்று நாங்கள் தெரியப்படுத்தும் இந்த வேளையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் என்ன நிகழ்வு நிகழப்போகின்றது?

என்று கூறிவிட்டார்கள் தளத்திலே. அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, காத்துக் கொண்டிருக்கும் உங்களையும் வரவேற்றுக் கொண்டு, இன்றைய நாள் என்ன நிகழ்வாக இருக்கும்,

நான் வந்து கூறுவதற்கு முன்னே அன்பு ஜெகவர சாதிக் அவர்களும் மகள் ஷியாமலா அதோடு எங்களுடைய கிருஷ்ணன் இவர்கள் இன்றைய நிகழ்வு என்ன

ஆம், என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலுக்கு வரும் இசையோடு ஆரம்பிக்கும் இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் காரியக்கிழமைகளிலே பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்ச்சியை எடுத்து வந்து எங்கள் எல்லையை நாங்கள் தொட்டு எத்தனை பாடல்களை இன்று பதில் பாடலாக ஒருவருக்கு ஒருவர் தரப்போகின்றீர்கள், எத்தனை பேர் பங்கு பெற்றப் போகிறீர்கள் என்று எண்ணும் வேளையில் இவர்கள் பதிவு மூலம் இணைந்திருக்கின்றோம் என்ற வேளையிலே பதிவில்லாமல் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் ஒரு சிலர் இன்று பாடலை கேட்டு ஓடுவதற்கு.

0: பதில். என் கேள்விக்கு என்ன பதில் என்று கூறினார்கள். எந்த கேள்வி என்பதை கூறவில்லையே போல் தெரிகின்றது. அதனால் இன்றைய நிகழ்வுக்காக நாங்கள் ஒரு பாடலை தர வேண்டும் அல்லவா? அந்த பாடலில் வரும் முதல் வரியிலே தான் நீங்கள் பதம் கண்டு பாடலை கொண்டு வந்து ஆரம்பித்து தொடர்ந்து 200 பாடல்களை தொட வேண்டும். 200 பாடல்கள் அல்லது குறிப்பிட்ட நேரம் எது முதல் வருகின்றதோ அப்பொழுது நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். பார்ப்போம் எத்தனை பாடல்களை எத்தனை பேர் கொண்டு வந்து தருகின்றீர்கள், என்ன என்ன பாடலை கொண்டு வரப் போகின்றீர்கள், உங்கள் ஞாபக சக்தி எப்படி இருக்கின்றது, வேகமாக விவேகமாக இயங்கப் போகின்றீர்கள். உறவுகள் வர வேண்டிய தொலைபேசி எண்கள் வழமை போல 6478744615. இந்த எண்களோடு நீங்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களால் முடிந்தவரை ஒரு பாடலும் சரி 100 பாடல்களும் சரி நீங்கள் கொண்டு வந்து தரலாம். பாட்டுக்கு பதில் பாட்டாக, பாட்டுக்கு பதில் பாட்டு தரும் பொழுது ஒரு சிலர் நன்றாக எந்த பாடலுக்கு என்ன பதம், அந்த எந்த பதத்துக்கு நான் தருகின்றேன் என்று கூறி பாடலை தருவார்கள். அது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நீங்களும் அதை கடைபிடிப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் தந்த ஒரு பாடலுக்கு உடனடியாக அடுத்த பாடல் தராமல் காலம் தாமதித்து நீங்கள் தந்த பாடலுக்கு பதில் பாடல் தரலாம். புரியும் என்று எண்ணுகிறேன். ஒரு பாடலை தந்துவிட்டு உடனே அந்த பாடலை அடுத்த வரியையும் தரப்போகின்ற என்று வராமல் நீங்கள் தந்த பாடலை 2-3 பாடல்கள் வந்த பின்பு ஒரு தடவை தரலாம். நன்றாக உள்வாங்கி பாடலை கேட்டு வரிகளை கவனித்து தாருங்கள். வரிகளை சிறப்பாக தர வேண்டும். ஒரு வரியை தந்து ஒரு எழுத்தை ஒரு பதத்தை மட்டும் தந்துவிட்டு இருக்கக்கூடாது. அந்த வரியை தந்தால் சிறப்பாக இருக்கும். எங்கே பார்ப்போம். அப்படி என்றால் என்ன பாடலுக்கு தர வேண்டும்? நீங்கள் இவ்வளவும் பேசுகிறீர்கள், என்ன பாடலுக்கு தர வேண்டும் என்று கூற வேண்டும். நாங்கள் நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள். காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. காலத்தில் காலம் விரைவாக ஓடுகின்றது. நாங்கள் ஓடிவிடுவோம். நான் அதிக நேரம் பிடிக்கவில்லை. இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு நீங்கள் முதல் 3 என்று ஒரு மாற்றம், முதல் 3 பதங்களுக்குள் ஒரு பதத்தில் பாடல் தர வேண்டும். ஒரு பாடல் பாட இருக்கின்றது. அந்த பாடலில் முதல் 3 பதத்தையும் எடுத்து அந்த 3 பதத்துக்கும் தான் பாடல் ஆரம்பிக்க வேண்டும். எங்கே பார்ப்போம். பாடலை தருகின்றேன், கேட்போம்.
1: ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி,
0: நிலவு ஒரு பெண்ணாகி, இந்த 3 எழுத்துக்கு இந்த 3 பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் தான் நீங்கள் பாடல் ஆரம்பிக்க வேண்டும்.

0: நிலவு ஒரு பெண்ணாகி, இந்த மூன்று பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் நீங்கள் பாடலை முதலில் கொண்டு வரலாம். ஓடி வாருங்கள், வருகின்றார் ஒரு அன்பு உறவு, அவரை இணைக்கலாம் என்றால் அவர் சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணுகிறேன். இது மூன்றில் தமிழ் வானொலி வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அப்பா, அனைவருக்கும் அன்பு வணக்கம், நலம் நலமறியாவும்
0: வணக்கம். அன்பு மகனே பாரு, நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கேன்
0: என்றுதான் கூறினீர்கள். எப்படி அங்கே உங்கள் காலநிலை?
1: காலநிலை என்று வெப்பம் தனித்திருக்கிறது.
0: அப்ப நீங்கள் சுமூகமாக சுகமாக நல்ல குளிர்மையாக இருக்கின்றீர்கள், எந்த விதமான கடுப்பு ஒன்று? சரி, நல்லது. சரி, இன்று பாடுவோர் பாடல் அணிகளுக்கு முதல் நேயராக வந்திருக்கிறீர்கள், பார்ப்போம் என்று எத்தனை பேர் கொண்டு வந்து பாடலை குவிக்கின்றார்கள் என்று. நீங்கள் என்ன பாடல்? நிலவு ஒரு பெண்ணாகி.
1: பாட்டப்பா, நிலவு ஒரு பெண்ணாகி. அதுல வந்து நேரம் அந்த பாடல்.
0: அடேங்க அப்பா, கிளுகிழப்பான பாடல் தான் எடுப்பீங்க, குழப்படிச்சிங்கமே இல்லப்பா. நிலா காய் நேரம் சரணம் சரணம், வாழ்த்துக்கள், நல்ல பாடல், சிறப்பான பாடல். எங்கே மீண்டும் எத்தனை பாடலை கொண்டு வர போகின்றீர்கள்? மீண்டும் அழையுங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யாரை இணைப்போம் என்று பார்த்தால், இங்கே இருவர் இருக்கின்றார்கள், அதிலே ஒருவருடைய ஒலி முன்னுக்கே வர போகின்றது போல் தெரிகிறது. வணக்கம், இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கன்றா கலியகம். ஃபாரூக் வந்து நிலா காயும் நேரம் என்ற பாடலை தொடுத்து விட்டு செல்கின்றார். எங்கே அடுத்தவர்கள் என்ன பாடலுக்கு தரப்போகிறீர்கள்? யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே வந்து விட்டார் சந்தனராஜ்? வணக்கம் சந்தனராஜ்.
2: இரவு நேரம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சொல்வை சந்தனராஜ்.
0: இரண்டு நேர வணக்கத்தையும் கொடுத்து இணைந்து கொள்ளும். நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கையா. நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி.
0: அடே சக்க, நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி, வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது மகள் ஷியாமலா போல் தெரிகின்றது. வணக்கம் ஷியாமலா மகளே.
3: அப்பா வணக்கம்.
0: வணக்கம் மகளே, எங்க இருக்கின்றீர்கள்? யாத்திரை சென்று வந்து வெற்றி மகளாக வருகின்றீர்கள். அங்கே மழை பொழிந்ததா அஞ்சு குடியிலே, அல்லது சென்ற இடத்துல மழை பொழிந்தது?
3: இரவு பெய்ஞ்சதுப்பா கொஞ்சம்.
0: ஆனா நீங்க போயிட்டீங்களா? அதனாலதான் மழை பெய்திருக்கு. பாத்தீங்களா?
3: காலையில்தான் போனேன்.
0: அப்படியா? அப்ப நேற்று மழை பொழிந்து குளிர்மையாக்கி உங்களை விட்டு
3: கொஞ்சோண்டு
0: அது கொஞ்சமாவது வந்தது ஏமா, அதை விட்டு பெருமைப்பட வேண்டும். பெரிதாக வந்தா இந்த பயணம் தடைப்பட்டு விடுது, பாத்தீர்களா? அதனால தான் கொஞ்சம்
3: அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் எடுத்துக்கோப்பா தண்ணி எல்லாத்தையும் பூமி.
0: அப்ப கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம், ஒரு தடவை சூரிய பகவானோட பேசி பார்ப்போம். சரி, என்ன பாடலை பதில் பாடலாக தரப்போன்றீர்கள்?
3: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள், அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள், இனிமையான பாடல். எங்கே அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ்.
2: ஒரு காதல் என்பது நெஞ்சில் உள்ளது.
0: அப்படி இருக்கா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு காதல் என்பது உங்கள் நெஞ்சில் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது சியாமலா, நீங்கள்தான் இருக்கின்றீர்கள். தாருங்கள் சியாமலா, உங்கள் பாடலை பாடுங்கள்.
3: பாருங்க தம்பி பாட்டுக்குப்பா. நிலா காய் நிலா காய் நேரம் நேரம் பாட்டாப்ல.
0: அவர் நிலா காய் நேரம்
3: நேரம் இது.
0: வாழ்த்துக்கள். நேரம் இது, நேரம் அழகாக பாடலை சொல்லி தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். நேரம் இது, நேரம் இது என்ற பாடல் உங்களுக்கு பதியப்படுகின்றது. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்களுடைய பாடலை எடுப்போம். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: உன்னோடு வாழாத வாழ்வுன்னு
0: வாழ்வியா? ஒரு நாள் உன்னோடு என்றபடியால் உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வாண்டு உன்னோடு வாழாத. வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்த உங்களுக்காக அடுத்த பாடலை மீண்டும் சியாமலா தான் தரப்போகின்றார். வணக்கம் சியாமலா.
3: ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமா? அந்த
0: போதாதம்மா, போதாத ஒரு 10 நாள் வேணுமம்மா. ஒரு நாள் போதுமா? அடே அப்பா, திருவிளையாடல் தான், ஒரு நாள் போதுமா. இந்த பாடலை தந்த வேளையிலே அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள். போட்டி பலமாக இருக்கின்றது, கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். என்ன
2: பாடல்?
0: நேரம் நல்ல நேரம், நேரம் நல்ல நேரம் என்று நீங்கள் கூறுவீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக ஓடி வருகின்றால் சியாமலா. வணக்கம் சியாமலா. அங்கேயே இணைத்து விட்டேன் மகளே, உங்களை சியாமலா இணைத்து
3: விட்டேன்.
0: சிறப்பு சிறப்பு, அற்புதமான வரி. உன்னோடு என் நெஞ்சமே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. போதும் எடுத்த ஜென்மம் ஐயா.
0: அடேங்க அப்பா, உலகம் வந்து விட்டதா ஐயா பிறப்பு? போதும் எடுத்த ஜென்மம் என்று சொல்லி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போதும் எடுத்த ஜென்மமே. வாழ்த்துக்கள். அப்ப அடுத்த பாடல யார் போகின்றார்? இப்பொழுது கிருஷ்ணன் வந்திருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. மலரும் பாடுது.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நல்லா இருக்கு.
0: தனிமையிலே எப்படி இனிமே காணுகிறீர்களா அல்லது? எங்க ஆளை காணவில்லை. நான் பார்த்தேன், என்ன நடந்தேன்னு தெரியாமல் தான் உங்களுக்கு ஒரு பதிலும் போட்டிருந்தேன், ஒரு பதிலையும் காணவில்லை. வீட்டில் தான் இருக்கின்றீர்களா? அனுஷா இல்லையா ஒன்றும் வெளியே சுத்துக்கிறீர்களோ? இல்ல, வீட்டில் தான் நல்ல பிள்ளையா இருக்கின்றீர்கள். சரி, இப்ப நிலவும் மலரும் பாடுதான் உங்களுக்கு? நிலவும் மலரும் பாடும் நேரம் என்ன?
4: நிலவும் மலரும் பாடுது.
0: ஓ, அந்த பாடல். நிலவும் மலரும் பாடுது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை ஷியாமலா நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு பாருங்கள் ஷியாமலா. ஷியாமலா, உங்களை இணைத்து விட்டேன் மகளே. ஷியாமலா, நீங்கள் இணைந்து விட்டீர்கள். வணக்கம் ஷியாமலா. ஓ, தொலைபேசி தொலைபேசியாக மாறுகின்றதோ. ஷியாமலா வாருங்கள். எல்லோரும் மட்டும் சென்று விட்டார்கள். இப்பொழுது ஃபாரூக் எடுத்துக்கலாம். ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம். வணக்கம்.
1: ஒருவர் சாய்ந்தப்பா.
0: சாய்ந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையா தான் இருக்கும். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தால், ஒருவர் மீது ஒருவர். இனிமையான பாடல் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தான் முதல்ல உங்களை இணைத்தேன் சியாமலா. உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா. பாருங்கள்.
3: ஒரு ஜீவன்
0: தான், ஒரு ஜீவன் தான் உன் பாடுதான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. வணக்கம்.
2: நிலவே நிலவே தாளம் போடுயா.
0: தாளமா கொண்டு வந்து சும்மா? நிலவே சும்மா வந்த நிலவே தாளம் போட சொல்றீங்க. நிலவே நிலவே தாளம் போடு. நிலவே நிலவே தாளம் போடு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் அழைக்கப் போகின்றீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். காரி கிழமைகளில் ஒலிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. இப்பொழுது நால்வர் இணைந்து போட்டியாக இருக்கின்றார்கள். பார்ப்போம் மேலும் எத்தனை பேர் வந்து நுழைய இருக்கின்றீர்கள். நீங்கள் இணைந்து விட்டால் பாடல்களை பதிந்து நாங்கள் பாட்டு போட்டியை சிறப்பாக நடத்தலாம் என்று கூறும் வேளையில் வருகின்றார் ஷியாமலா. துடித்து கொண்டு வணக்கம் சியாமலா வந்து விட்டார். வாருங்கள், வாருங்கள்.
3: நிலவே நிலவே சரிகம பாத நீ பாடு அந்த பாட்டு.
0: அந்த பாடல இவர் சொன்னவுடன் நானும் நினைச்சேன் அடுத்தது இதாத்தான் இருக்கும். நிலவே நிலவே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். சரிகம பாத நீ பாடு. எங்கே இது கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. ஒரு பாடல் எங்கே கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
4: போடு தாளம் போடு.
0: அப்படியா? இதுக்கு பாடலுக்கு தாளம் போடுவா? வாழ்த்துக்கள் மீண்டும் ஓடி வாருங்கள். போடு தாளம் போடு, போடு தாளம் போடு, போடு தாளம் போடு. எங்கே இப்பொழுது பாருங்கள், நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் கெட்டிக்காரன் பாரு, கொண்டு வாருங்கள்.
1: அப்பா, நிலா தூங்கும் நேரம்.
0: நிலா தூங்கும் நேரமா?
1: தூங்கும் நேரம்.
0: நிலவு தூங்கும் நேரம். நிலவு தூங்கும் நேரம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிலவு தூங்கும் நேரம். நிலவு தூங்கும் நேரம். நிலவு தூங்கும் நேரம். இனிமையான பாடல். அந்த பாடலுக்கு தான் பதில் பாடலை கொண்டு வருகிறேன். ஷியாமலா தரப்போகின்ற நீங்கள் எந்த
3: ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்து
0: ஒரு 5 சேர்த்து 35 கோத்தால் எப்படி இருக்கும்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்களா? வாழ்த்துக்கள். இப்ப சந்தன் ராஜ் என்ன கொண்டு வரப்போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
2: வணக்கம் ஐயா. தலைவர் பாட்டு ஒண்ணு வந்துருச்சியா? போட்டுருவோம் ஐயா. பாட்டுக்கு நெஞ்சில் மாமலையை போட்டுருவோம்.
0: அவர் வந்து விட்டார், வந்து விட்டார். தலைவர் வராது விட்டாலும் ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கிறது. சந்தன் ராஜ் கொண்டு வந்து தருகின்றார் நெஞ்சில் மாமலை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லதொரு பாடல். அந்த பாடலுக்கு தான் இப்பொழுது ஷியாமலா
3: தரப்போகின்றார்.
0: அப்படியா? ஒரு கண் தூங்காது, மற்ற கண் தூங்குமா? வாழ்த்துக்கள். தூங்காத கண்ணன்று ஒன்று. அப்பா, இரண்டாவது கண். தூங்காத கண்ணன்று. வாழ்த்துக்கள். அடுத்து கிருஷ்ணன் தருகின்றார் ஒரு பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
4: 30 பைசா 3 மலம் மல்லிகை.
0: ஒரு 5 பைசா கூட போடக்கூடாதா? குறைச்சி தரக்கூடாதா? 30 பைசா 3 மலம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஷியாமலாவின் பாடல். கொண்டு வாருங்கள் ஷியாமலா உங்கள் பாடலை. இணைத்து விட்டேன். வாழ்த்துக்கள், முன்னகை பூக்கிறியே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான வரி. ஃபாரூக் தரப்ப உண்டார். வாருங்கள் ஃபாரூக், உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
1: அப்பா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக.
0: ஓ சின்ன தம்பி, கடைசி தம்பி, குட்டி தம்பி, குளப்படி சிங்கம் இல்லாம முத்துக்கு முத்தாக உங்களை நம்பித்தான் இருக்கின்றது. முத்துக்கு முத்தாக நல்ல பாடல் மகனே, சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தரப்புகின்றார் கிருஷ்ணன் என்ற நிகழ்ச்சியின் இல்லை சந்தன்ராஜ் அவர்கள் தான் வருகின்றார்கள். வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள். சந்தன்ராஜ் மலிவுதானே, வாழ்த்துக்கள். மூணு முளம் மல்லிகைப்பூ, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தருகின்றார்? சியாமலா தான் தருகின்றார். வணக்கம் சியாமலா.
3: முதலில்
0: முத்தல்லவோ, அச்சுக்கு சிக்கு முத்தான முத்தல்லவோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு ஓடி வருவதற்கு முன்பு, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வாரத்தில் வரும் காரிக்கிழமைகளிலே ஒலிப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு என்று போட்டியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் நால்வர். அவரோடு மீண்டும் வர இருக்கின்றார்கள். இப்பொழுது பாரவுக்கு வந்துவிட்டார். பாரவு கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. என்னையா?
1: மல்லிகையே மல்லிகையே பாடலாம்.
0: ஓ மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மலை. மல்லிகையே மல்லிகையே அங்கே மல்லிகையிலே தான் நிற்கின்றார். வாழ்த்துக்கள் வந்துவிட்டார் எங்களுடைய சியாமலா. வந்துவிட்டீர்கள், வாருங்கள் சியாமலா. ஞானசேகர் மகனே இருக்கின்றார்.
3: மல்லிகை பூவி மல்லிகை பூவி பார்த்தாயா? அந்த பாட்டு
0: அது பார்க்கவில்லையா அம்மா? என்ன மலரவில்லையா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? மல்லிகையிலே இருக்கின்றார். மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயான்னு கேட்டு வேலையில இப்பொழுது இணைய இருக்கின்றார் நாச்சியார் கோவில். ஓம் நம சிவாய. வணக்கம் தேவா.
5: வணக்கம்
0: சிவாய.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
5: நலமோடு வளமோடு ஜெயமோடு உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன்.
0: இருக்க வேண்டும் இருக்க வேண்டும். நாங்களும் அந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். என்ன பாடலை சிறப்பு கொண்டீர்கள்?
5: முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக.
0: அந்த பாடல பாரம் தந்து விட்டு சென்று விட்டார். வேறொரு பாடல் தான்
5: தந்து விட்டதா? முத்துக்களோ அப்படின்னு அந்த பாட்டியா?
0: முத்துக்களோ கண்கள் என்ற பாடலும் வந்து விட்டது போல் தெரிகின்றது. எடுத்துக்கொள்ளுகிறேன். முத்துக்களோ கண்கள் எடுத்து விட்டேன் உங்கள் பாடலையா. முத்துக்களோ கண்கள்.
5: நன்றி.
0: வாழ்த்துக்கள் அடுத்த பாடலே கொண்டு ஓடி வாருங்கள். வாருங்கள் அடுத்து வருவது யாராக இருக்கலாம் என்றால் அது வந்து ஞானசேகரன் போல் தெரிகின்றது. இல்லை அவர் இன்னும் முனையவில்லை. இப்பொழுது சந்தன்ராஜ் இணைந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். எங்களுக்கு அறிவித்தல் தர இல்லை. மல்லிகை பூ கல்யாணம் உண்டு. மல்லிகை பூவுக்கு கல்யாணம். இது என்ன எங்கே பாரூக்? நீங்கள் என்ன கொண்டு வருகின்றீர்கள்? உங்கள் பாடலை தாருங்களேன் பாரூக். அவசரமான உலகத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அத்தான் என்னடா மச்சான் என்ன. வாழ்த்துக்கள் எங்க சியாமலா? நீங்கள் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: அப்பா கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே அந்த
0: பாட்டுப்பா? கருணன் கருணனிடம் சென்று விட்டீர்கள். சியாமலா கண்கள் எங்கே வாழ்த்துக்கள். கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே. அது உண்மைதானே. எங்கே கிருஷ்ணன் எங்கே ஆளை காணவில்லை. தனித்து விளையாடுகிறீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
4: கல்யாண வலையோசை
0: கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டீங்களா? வாழ்த்துக்கள் சிறப்பு. கல்யாண வலையோசை கேண்டு கல்யாண வலையோசை அதை கேட்டு விட்டீர்கள். அடுத்த பாடலை தரப்போகின்றார் சியாமலா. மீண்டும் கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
3: அப்பா சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. வலியப்பூ கல்யாணம் பண்ணிச்சாரு.
0: ஆமா
3: கல்யாணமே ஒரு பெண்ணோடுதான்.
0: அவர் மல்லிகை பூ கண்டாரு. கல்யாணம் பெண்ணோடு தானே போகணும். அவர் மல்லிகை பூ கண்டாரு. கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான். வாழ்த்துக்கள். இப்பொழுது எங்களுடைய ஞானசேகரன் அடைந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன் மகனே, எப்படி இருக்கின்றீர்கள்?
6: வணக்கம் அப்பா. நல்லா இருப்பா. இனியமா நண்பர்கள் வணக்கம் அப்பா.
0: நண்பர்கள் வணக்கத்தை தந்த அன்பு மகனுக்கு உங்களுக்கு எங்களுடைய இரவு வணக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
6: நன்றி. நலகமா இல்லைன்னப்பா.
0: ஆலய தொண்டுகள் எல்லாம் எப்படி செல்கிறது?
6: நன்றாக இருந்ததுப்பா. இன்றைக்கு சனிக்கிழமை கொஞ்சம் கூடுதலாக.
0: உங்கள் பதிவுகள் பார்த்தேன். ஆன்மீகத்தை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு அது காட்சியிலாவது பார்க்கும் அந்த கடாட்சத்தை இப்போ வழி செய்கிறீர்கள். நன்றி. இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
7: கல்யாணமா கல்யாணம் 60 கல்யாணம்
0: கண்டறியாத கல்யாணத்தை பத்தி மல்லிகைக்கு கல்யாணம் பண்றாங்க, இது கல்யாணமா கல்யாணம் கல்யாணமாம் கல்யாணம்.
7: நன்றி அப்பா, நன்றி,
0: வாழ்த்துக்கள் மகனே, நல்ல பாடல். அடுத்த பாடலை சொல்வதற்கு வந்து விட்டார் தேவா. தேவா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
8: அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கையோரு
0: அண்ணன் ஒரு கோவில் என்றால் அது உண்மையான விஷயம்தான். அடுத்த வாழை கொண்டு ஓடுவேறங்கள் தெரிவு செய்து இப்பொழுது இணைப்பை துண்டித்துக் கொண்டு அடுத்தவருக்கு இடம் கொடுக்கின்றார் தேவா. தேவா இடம் கொடுத்த வேளையில் வருகின்றார் மஞ்சுளா தன்னுடைய பாடலை தருவதற்காக. இல்லை இல்லை, இது சியாமலா. சியாமலா வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. உங்களை இணைத்து விட்டேன் மகளே. சியாமலா தாருங்கள். சியாமலா
9: அப்பா,
0: ஆ கொண்டு வாருங்கள். வணக்கம்.
9: ஒரு நாள் ஒரு நாள் யாரோ என்ன பாட சொன்னாரு அந்த பாட்டுப்பா?
0: ஒரு நாள் இல்லையோ,
9: ஒவ்வொரு
0: வேலையும் பாட சொல்றோம் பாருங்கள். ஒரு நாள் யாரோ என்னை பாட சொன்னாரு, ஒரு நாள் யாரோ என்னை பாட, ஒவ்வொரு நாளும் பாட பண்ணிருந்தீங்க. இப்ப சந்தன் ராஜ் உங்கள் பாடலை நீங்கள் தரலாம்.
10: என்னடா பொல்லாத வாழ்க்கையா?
0: வணக்கம், வணக்கம். என்னடா பொல்லாத வாழ்க்கையை மறுத்து விட்டதா?

0: நான் என்ன தம்பி அது என்ன அவற்றை பாடலாம் ஆனால் என்ன தம்பி என்ன ஃபாரூக் உங்கள் பாடல் தர வேண்டும். ஃபாரூக் உங்கள் பாடலை தாருங்கள். அப்படியா சத்தியமா உண்மை என்று கூறுவீர்களா? எங்கே நான் கனடாவில் நீங்கள் அங்கே எப்படி நீங்கள் என்னோடு தான் எங்கே நீயும் நானும் அங்கே என்னோடு இனிமையான பாடல்கள் வரிகளாக வருகின்றது. எங்கே ஞானசேகரன் உங்கள் பாடலை தாருங்கள். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வாழ்க்கை வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்.
0: வாழ்க்கை என்னும் ஓடம் பூம்புகார் வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கை என்னும் ஓடம் வந்துவிட்டார் தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தை இணைத்துக் கொண்டு ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்றீர்களா?
2: வளமாகவும் இருக்கிறேன் ஐயா. சீக்கிரம் வந்த வேலையை கவனிக்கலாம்.
0: கவனிப்போம்.
2: அண்ணன் என்ன தம்பி என்ன நீங்களா? நீங்களே எடுத்து கொடுத்தீங்களா தேவாக்கு? அதுக்கு ஒரு பாட்டு வந்து என்னதான் சுகமோ நெஞ்சிலே.
0: என்னதான் சுகம் என்ன எடுத்து கொடுத்தபடியால் என்னதான் சுகமோ நெஞ்சில். நல்ல பாடலை எடுத்தவுடனே உங்களுக்கு சுகமாக எடுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பாருங்கள். இப்பொழுது சியாமலாவை இணைத்துக் கொள்ளுங்கள். சியாமலா
3: என்ன என்ன இன்னைக்கு ஏதேதோ இன்னைக்குது. அந்த பாட்டுப்பா அண்ணன்
0: என்னடா தம்பி என்னடா. சரி மகளே, என்னவென்றா ஒரு விடயம் என்னவென்றால் என்ன என்ன இனிக்குது என்று இரண்டு சுழி இன்னல்ல எண்ண எண்ண கணக்கு பார்க்க கணக்கு பார்க்க தடித்தது எண்ணி பார்க்க எண்ணி பார்க்க அந்த பாடல் எடுக்கின்றேன். அந்த பதம் முந்தியும் ஒரு பாடல் ஓசையிலே என்ன என்றுதான் எங்களுக்கு புரிகிறது. அது எண்ண எண்ண ஐந்து ரூபாவை எடுத்து எண்ண எண்ண இனிக்குதாம். சரியா? சரி, அந்த பாடல் எடுத்துக்கொண்டேன். நன்றி வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எண்ண எண்ண இனிக்குது. அது என்ன என்ன இல்லை எண்ண எண்ணு வர வேண்டும். வாழ்த்துக்கள் அங்கே. அடுத்த பாடலை தருகின்றார் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கும். அந்த வேளையில்தான் நாகப்பன் தன்னுடைய பாடலை திற வருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
2: ஐயா என்னதான் சுகமோ, அதுல சுகமோ பதத்திற்கு பதில் பாடல்.
0: ஆமா,
2: சுகம் சுகமே ஏய் தொட தொடத்தனே.
0: கேள்வி நீ நானே பதில் நானே என்று வருது. சுகம் சுகமே ஒரு பாடல் தந்தால், ஒரு பாடலை தந்தால் அந்த பாடலுக்கு அடுத்து நீங்கள் வரவு கிடைக்கும் போது தராமல் வேறு ஒரு பாடலுக்கு தந்து மூன்றாவது தடவைக்கு பின்பு நீங்கள் தந்த பாடலுக்கு தரலாம். நன்றி. இதை எடுத்துக்கொள்ளுகிறேன். இது எடுத்துக்கொள்ளுகிறேன் நான். சுகம் சுகமே வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரப்பு உண்டார். கிருஷ்ணன் என்று தாமதமாக இருக்கிறார். என்ன பண்றது தெரியவில்லை. கிருஷ்ணா என்ன நடந்தது?
2: சுகம் என்று சொல்லவா
0: சுகம் இங்கே
2: சொல்லவாவா?
0: மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலுக்கு இடம் கொடுக்க வேண்டும். சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா. இல்லை, இருவர் ஒரே நேரத்தில் அங்கே வந்து விட்டார். மூவர் அழைக்கின்றார்கள். யாருடைய இணைப்பு யாருக்கு அதிர்ஷ்டம்? சியாமலா உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. பாருங்கள் சியாமலா பாருங்கள்.
3: கடலில் அலைகள் பொங்கும் ஆனால் கரையை தாண்டுமோ வேறு கதையை மீனுமோ. அந்த பாட்டு
0: அற்புதமான பாடல். கடலில் பொங்கும் அலைகள் கரையை தான். வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்துள்ள பாடல். தேவா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. தேவா
4: என்ன என்னை
0: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா. வாழ்த்துக்கள் நாகப்பன். உங்கள் பாடலை தாருங்களேன்.
2: வணக்கம் ஐயா.
0: மீண்டும்
2: வணக்கம். எங்கே சொல்லவான் சொன்னாரா?
0: ஆமாம்,
2: அதுக்கு பதில் பாடல். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு.
0: அது ஃபாரூக் அந்த பாடலை பாடிவிட்டார்.
2: நடுவுல வந்துருச்சு.
0: ஆமா ஆமா.
2: நீ சொல்லு நீயே சொல்லு
0: நீ சொல்லு நீயே சொல்லு பாத்தீங்களா அப்படி என்ன. வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த வாழை தருவதற்காக சியாமலா வந்திருக்கின்றார். வணக்கம் சியாமலா.
3: அப்பா எங்கே தேடுவேன் பணத்தை? எங்கே தேடுறாங்க?
0: வழக்கமா சந்தன்ராஜ் தான் அங்கே தேடுவேன் வருவார் கல்லாப்பட்டிக்கு வச்சு. இப்போ நீங்களா? சரி, அங்கே தான் இருக்கு வச்ச இடத்துல பாருங்கள் கிடைக்கும். எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன். அடுத்த பாடல் ஓடி வர போறாரு. தேடினேன் வந்தார். இங்கே தேவா கொண்டு வாருங்கள். தேவா உங்கள் பாடல்
4: ஐயா.
0: ஆ
4: கடலோ கடலோரம் வாங்கிய காற்று

0: கதை கதப்பானது வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்க. கடல் உரம் மன்னிக்க வேண்டும், இருமல் தும்மல்லாம் மன்னிக்க வேண்டும். மங்கேசி அமலா கொண்டு பாருங்கள்.
1: சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன்.
0: பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். சொல்லத்தான் நினைக்கிறேன். கிருஷ்ணன் என்ன உங்கள் பாடு கொண்டு வாருங்கள்.
2: காற்றுக்கு என்ன வேலி,
0: அதண்டா ஒண்ணுதான் ஐயா. வாழ்த்துக்கள் சென்று வாருங்கள். காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன காற்றுக்கு மூடி, காற்றுக்கு என்ன வேலி. அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும், அது நாகப்ப நபர்களாக இல்லை சந்தன்ராஜா போல் தெரிகின்றது. வாருங்கள், யார் இணைய போகின்றீர்கள், இணைந்து விடுங்கள். உங்களை இணைக்கின்றேன், இணைந்து விடுங்கள். வாருங்கள், சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ், உங்களுக்கு இந்த பாடல்.
3: எங்கே தேடுங்க ஐயா, ஆமா தேடினேன்னு வந்தது.
0: உடனே இணைத்து இந்த பாடலை நீங்க கொண்டு வந்து விட்டீர்கள். தேடினேன் பார்த்த, நீங்களே எங்கே தேடுவென்று தேடினேன் தருவீர்கள். இப்பொழுது வந்துவிட்டது பாடல். அடுத்த பாடல் வருவது எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் போல் தெரிகின்றது. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறப்பு, நலமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. சாமலா அம்மா சொன்னாங்க, சொல்லத்தான் நினைக்கிறேன்னு. நான் சொல்றேன், சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது.
0: அடே அப்ப பாத்தீங்களா, சொல்லாமல் தானே, ஏன்னா சொல்லத்தான் நினைத்து விட்டு சொல்லாம விட்டால் தவிக்கும் தானே. வாழ்த்துக்கள். சொல்லாம தான் இந்த மனசு தவிக்குது. தவிக்கட்டும் தவிக்கட்டும், தவித்தவாக்கி தண்ணி கிடைக்கும் கிடைக்கும். தேவா கொண்டு பாருங்கள். அதேவா,
5: சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா.
0: வாழ்த்துக்கள். ஓம் நமசிவாய, ஓம் சரவண பவா. சொல்ல சொல்ல மீண்டும் பாருங்கள். ஓம் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, தேவாவின் பாடலாக இருக்கும் பொழுது. இப்பொழுது கிருஷ்ணன் பாடலை கேட்போம். கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. கிருஷ்ணன்
2: தவிக்குது தயங்குது.
0: ஓ, அப்படி அவர் தவிக்கணும்னா உங்களை தவிக்குது தயங்குது ஒரு மனசுன்னு ஒரு ஒரு கேள்வியாக தான் சொல்லுங்க. கிண்டலாக தவிக்குது தயங்குது ஒரு மனது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தவிக்குது தயங்குது பாடலுக்கு நாகப்பன் தரப்போகின்றார், இல்லை சியாமலா தரப்போகின்றார். சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா கொண்டு வாருங்கள்.
1: அப்பா, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு,
0: அதுதான் அலையும் என்னம்மா, மனம் ஒரு குரங்கு. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நல்ல பாடல். மனம் ஒரு குரங்கு தாவிக்கொண்டே இருக்கும். எங்கே குளப்படி சிங்கம் பாருக்கு வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் பாருக்கு உங்கள் பாடலை.
6: அப்பா, தேவா பாடலுக்கு காற்று வாங்க போனேன்.
0: ஓ, அப்படி வந்து விட்டீங்க நீங்க மெத்த வளத்தால. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்த வழியிலே அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது நாகப்பன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார். இணைத்து விடுவோமா, அல்லது மல்லி என்ற மகாலிங்கத்தை இணைத்து விடுவோமா? யார் இணைப்புக்கு வரப்போகின்றீர்கள்? நாகப்பன் அவர்கள் தான் வருகின்றார்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம் வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. அவரு கிருஷ்ணன் ஐயா சொன்னாரு, தவிக்குது தயங்குது ஒரு மனதுன்னாரு.
0: ஆமா,
2: அவருக்கு ஒரு பாடல். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள்,
0: அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்று சொல்லி ஒரு பாடல்.
2: அப்ப நாள் நல்ல நாள்,
0: அது நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல நல்ல நேரம் வந்தார்கள், இப்ப நாள் நல்ல நாளுக்கு வந்து விடுது. நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக ஓடி வருகின்றார் ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன் கொண்டு வருங்கள் உங்கள் பாடலை. ஞானசேகரன்
7: வணக்கம். அப்பா
0: வணக்கம்.
7: காற்றிலேந்தன் கீதம் காதானது ஒன்றை தேடுது.
0: ஆட்ராப்பா, ஜானி திரைப்படம் அல்லவா, அது அப்படித்தான் இருக்கு. காற்றிலேந்தன் கீதம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மகளே. மீண்டும் பாருங்கள். இப்பொழுது வருகின்றார் சந்தன் ராஜ் அவர்கள். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வணக்கம் சந்தன்
3: ராஜ். தலைவர் பாட்டு மீண்டும் வந்துருச்சு, அப்படிவோம் யா. மனசுன்னு படிச்சாரு நம்ம நாகப்பன்னா, மனசை மடிச்சு நீதான் இடுப்பு சொல்லுவா.
0: நல்ல வரி எடுத்து வந்து விட்டார் இல்லையா, மனதை மடிச்சு இதுதான் நீ சொல்லி விட்டார். எங்கே மகாலிங்கம் அவர்கள் வருகின்றார்கள். மகாலிங்கத்தை நினைத்து விடுவோம். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கிருந்தாலும் வாழ்க
0: சாக்கியண்டார். எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து பாடல் தந்து விட்டார். வாழ்த்துக்கள் மீண்டும் ஓடி வாருங்கள். எங்கிருந்தாலும் வாழ்க வாழ்க வாழ்த்துக்கள். எங்கிருந்தாலும் வாழ்க. தேவா, எங்கே உங்கள் பாடல், தேவாவின் பாடல்
3: ஐயா.
5: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன?
0: சண்டை. இல்ல இல்ல, காதல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். சம்மதத்தோடு நினைத்து விட்டால் அந்த சம்மதம் இல்லாம நினைத்தா கடைசியாகிறீர்கள். எங்கே சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ் உங்களை இணைக்கின்றேன் ஐயா. போட்டி பலமாக இருக்கின்றது. சந்தன்ராஜ் அவர்கள் இணைந்து விட்டார். வணக்கம் சந்தனராஜ். வணக்கம்.
3: எங்கிருந்தோ வந்தான்யா? இளைச்சாதி நான் என்றான்.
0: அதைத்தான் இப்ப மகாலிங்கம் பாடி விட்டார். எங்கிருந்தோ ஆசைகள், வாழ்த்துக்கள்
3: நன்றி.
0: எங்கிருந்தோ ஆசைகள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. எங்கே நாகப்பன் உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை நாகப்பன் அவர்களே, உங்களை இணைக்கின்றேன் நினைக்கின்றேன் அடுத்தவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இருப்பினும் உங்கள் இணைப்பு வர வேண்டும். எங்கே எங்கே பார்ப்போம், எங்கே பார்ப்போம், எங்கே வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன், உங்களை இணைத்து விட்டேன். ஓ, இணைப்பு துணிக்கப்படுவதும் இல்லை. நாகப்பன் உங்களை இணைத்து கொண்டு இணைகின்றீர்கள், ஒரு இணைப்பு வருகின்றது. எங்கே எங்கே வந்து வந்து செல்கின்றதே. வணக்கம் நாகப்பன். இல்லை, இன்னும் முனைப்படவில்லை, இணைக்கப்படவில்லை. வணக்கம் நாகப்பன். தேவா தான் குறுக்கிட்டார். தேவா கொண்டு வருங்க உங்கள் பாடலை.
5: இங்கே நிம்மதி, இங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இழந்தவை.
0: நாச்சியார் கோயில தான் நிம்மதி ஐயா. வாழ்த்துக்கள்.
3: எம்டிஆர் எம்டிஆர் ஐயா குரல் தான் நிம்மதி.
0: நன்றி நன்றி நன்றி. வாருங்க மகனே. அடுத்து சியாமலா திறப்ப கொண்டாடுற பாடல். சியாமலா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. சியாமலா சியாமலா உங்களை இணைக்கப்பட்டேன் மகளே. ஓ, எல்லாருடையும் தேவா நீங்கள் இணைப்பை துண்டிக்கப்படும். இப்பொழுது நாகப்பன் அவர்களை இணைப்போமா?
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: அவரு மனசு படிச்சுதான் இடுப்புல சொருகிறேன்னு
0: சொன்னாரு. நீங்கள்
2: அதுக்கு பதில்
0: பாருங்க.
2: இடுப்பு அடிக்கடி துடிக்குது
0: ஐயோ. ஒரு கிள்ளி விட வேண்டியது ஐயா. துள்ளி அடுப்பு அடிக்கடி தள்ளுதுவா? வாழ்த்துக்கள். சிறப்பு, நல்ல பாடல். அடுத்த பாடல் யாருடைய பாடல்? கிருஷ்ணனுடைய பாடலா இருக்கலாம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
8: வணக்கம் ஐயா. நினைத்து நினைத்து பார்த்தேன்.
0: நெருங்கி விலகி நடந்தேன். நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஒருத்தி ஒருவனைன்னு பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல். ஒருவன் மனசு ஒன்பதடா, அதான் ஒளிந்து கிடப்பது.
0: ஒருத்தி ஒருவன் நினைச்சு விட்டா அந்த ஒருவனுடைய ஒன்பது எண்ணம் இருக்குது இல்லையா? ஒருவன் மனது ஒன்பதடா பாடல். இனிமை இனிமை இனிமை சேர்க்கும் பாடலை இதமாக நீங்கள் தந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த பாடலை மகள் சியாமலா தரப்புகின்றார். சியாமலா
1: கொண்டாடுப்பா. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அப்ப சிரிச்சதை மறந்து போச்சு. யாரு
0: அப்படியே அது போய் அது எந்த நெஞ்சில் நீங்க. நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தரப்போகிறீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக நாகப்பன் வருகின்றார். மீண்டும் வாருங்கள் நாகப்பன், உங்கள் பாடலை தாருங்கள். நாகப்பன்
2: ஒருவன் ஒன்பதடான்னு பாடினா அதுக்கு பதில் பாடல். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது.
0: வாழ்த்துக்கள் ஐயா. ஒன்பது இருந்தாலும் மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. வாழ்த்துக்கள். மனதில் ஒரே ஒரு இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். நல்ல வரிகள். எங்கே சாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணன் வந்து விட்டார். ஓடி வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
9: நீங்காத எண்ணம் ஒன்று.
0: அப்படி இருக்கிறதா? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நீங்காத எண்ணத்தோடு இருக்கின்றீங்கள். நீங்காத எண்ணம் ஒன்று. செய்தி பெறவராய் போலான் இருக்கிறது. நீங்காத எண்ணம் ஒன்று. அடுத்து நாகப்பன் நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஐயா சாதி மல்லி பூச்சரமேன்னு பாருனாங்க, அதுக்கு பதில் பாடல். மல்லி மல்லி செண்டு மல்லி அசத்துதடி.
0: நீங்க செண்டு மல்லிக்கு வந்து விட்டீர்கள். மல்லி மல்லி செண்டு மல்லியா? செண்டு மல்லி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவதற்காக ஞானசேகரன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். இல்லை, ரவி மலியம் எங்களுடைய மகாலிங்கம் காத்து கொண்டிருக்கின்றார். வாருங்கள் மகாலிங்கம், உங்களை இணைத்து இணைக்கின்றேன். பார்ப்போம் உங்கள் இணைப்பு கிடைக்கின்றதா என்று. ஓ மகாலிங்கம், உங்களுடைய இணைப்பு வந்துவிட்டது, வந்துவிட்டது மகாலிங்கம். உங்களுடைய பாருங்கள், தாருங்கள் மகாலிங்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம்.
10: மல்லிகை என் மன்னன், என் மன்னன் மயங்கும், அந்த பாடலையா?
0: சிறப்பு, தீர்க்க சுமங்கதி. மல்லிகை என் மன்னன் மயங்கும், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் தொலைபேசி நிறுத்த வேண்டும். அடுத்தது சியாமலா தரப்பு கொண்டார் பாடலை. சியாமலா கொண்டு வரங்க.
1: அப்பா ஒன்றானவன் உரிமையில் இரண்டானவன், கிருஷ்ணய்யா பாட்டு பாடு.
0: சிறப்பு, சிறப்பு, ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், நீங்காத நெஞ்ச எண்ணம் ஒன்று. நல்ல பாடல், ஒன்றானவன், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள், தருவதற்கு இணைக்கின்றேன். வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம். வணக்கம்
2: நாகப்பன்,
0: கொண்டு வாருங்கள்.
2: நீங்காத எண்ணம் ஒன்று பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல்.
0: ஆஹா,
2: இருந்தது ஈடேற
0: எண்ணம் ஈடேற. ஆ, எண்ணம் ஈடேற, வாழ்த்துக்கள்.
2: இன்னும் இருந்தது ஈடேற.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்து. அடுத்தது மாளிகம், உங்களுடைய பாடல் மாளிகம் தாருங்கள்.
10: வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் வாழ வைப்போம்.
0: விடாதீர்கள், எல்லோரையும் வாழ வையுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டியுங்கள். எங்களுக்கும் காலம் வரும், வாழ்த்துக்கள். அப்படியே பாடிக்கொண்டே போயிடுவார் விட்டால். அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்களுடைய பாடல். ஞானசேகரன் உங்களுடைய பாடல்.
11: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
11: நாலாம் நாலாம் திருநாளாம்.
0: அடிங்கப்பா, நல்ல பாடல். நாலாம் நாலாம் திருநாளாம், காதலுக்கு என்ன தெரியல. நாளாம் நாளாம் நாளாம் திருநாளாம், நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாளாம். அங்கே கிருஷ்ணா உங்களுடைய பாடல். கிருஷ்ணன் தர வேண்டும் உங்கள் பாடலை.
8: மயங்கும் வயது ஐயா. மயங்கும்.
0: அப்படியா?
8: வயது
0: அப்படியா இருக்கீங்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். மயங்கும் வயது, மயங்கும் வயது. எங்கே இப்பொழுது வருவது? பாரூக். பாரூக் மகனே, கொண்டு வாருங்கள். மா
12: அப்பா, அப்பா மயக்கமா தயக்கமா?
0: அத மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, மயக்கமா கலக்கமா, அற்புதமான பாடல். இப்ப தேவா கொண்டு வருங்க. வணக்கம் தேவா, கொண்டு வாருங்கள்.
13: ஒருவர் மீது ஒருவர்
0: சாய்ந்து
13: ஒருவன் சொல்ல ஒருத்திக்கு இன்னொரு அந்த பாடல்.
0: அது ஒருவன் சொல்ல ஒருத்திக்கு ஒரு பாடலா கிடக்குது. என்ன பாடல ஐயா அது? ஒருவன் அத இப்படி, இந்த பாடல் இப்படி வேணும். ஒருவன் காதலன் ஒருத்தி காதலன், ஒருத்தி காதலன் சாரி, அந்த பாடல். ஒருவன் காதலன் தடுமாறி என்றாலும் எடுத்து விட்டுவார் தேவா. வாழ்த்துக்கள் தேவா, மீண்டும் பாருங்கள். கெட்டிக்காரன் மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவுக்கு இடம் கொடுப்போம். அடுத்த உறவாக எங்களுடைய நாகப்பன் வருகின்றார்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம். மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போ,
0: சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள். மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போ, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருகின்றார் எங்களுடைய மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம்.
10: ஐயா மயங்குகிறாள் ஒரு மாது.
0: ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மயங்குகிறாள் ஒரு மாது, இனிமையான பாடல். திரைப்படம்
10: நன்றி.
0: மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும். வாங்க வாருங்கள் நாகப்பன், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. போ போ போ, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்.
0: நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். ரவிச்சந்திரனுடைய திரைப்படத்து பாடல். எங்கே சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை தாருங்கள் மகளே. சியாமலா.
1: அப்பா காலம் மாறலாம், என் காதல் மாறுமா?
0: அதெண்டா உண்மை. வாழ்க்கை, வாழ்க்கை. காலம் மாறலாம், காதல் மாறுமா? காலம் மாறலாம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மகாலிங்கத்தினுடைய பாடல் தான். மகாலிங்கம் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
10: ஐயா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, அந்த பாடல்.
0: சொந்த மாளிகை ஐயா. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன. வாழ்த்துக்கள். சிறப்பு. நாகப்பன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். கொண்டு பாருங்க.
2: வணக்கம் ஐயா.
0: நீ
2: இன்னும் பதம் வந்தது, அதற்கு பதில் பாடல்.
0: ஆஹா,
2: நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல், நீ இல்லாத உலகத்திலே உருக்கமான பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழியில தான் மீண்டும் வருகின்றார் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பாடலோடு. எங்கே கிருஷ்ணா, உங்களை இணைத்து விட்டேன் ஐயா, தாருங்கள் உங்கள் பாடலை.
8: வருவேன் நான் உனது மாளிகையில்.
0: என்ன மயக்கமா, அதுல இருந்த நீங்கள் மயங்கம் வயசுல இருக்கிறீர்கள். வருவேன் நான் உனது என்ற செய்தியை அனுப்புகிறீர்கள், வாழ்த்துக்கள். வருவேன் நான் உனது மாளிகையின் வாதலுக்கு வாழ்த்துக்கள். மல்லிகா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலை தருவது எங்களுடைய எம்எல்ஏ மகாலிங்கம் அவர்கள். மகிழ்ச்சியோடு வருகின்றார்.
10: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
10: மயங்கி மயங்கி சாகிறேன் மடி மீது.
0: என்ன பாடு ஐயா அது? என்னதான் எப்படி எப்படி?
10: நான் உயர உயர போகிறேன்.
0: இடைவெறி தரக்கூடாது, முதல் வரி தான் தர வேண்டும். வேறொரு பாடல தருங்க.
10: சரி நன்றி. அடுத்து
0: மயங்கி விட்டேன் மயங்கி விட்டேன் உன்னை கண்டு. அந்த பாடல போடுவோமா? சென்று விட்டார், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். யாராவது இருக்கலாம், ஷியாமளாவாக இருக்கலாம். ஷியாமளா கொண்டு வாருங்கள்.
1: அப்பா மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி, அந்த பாட்டுப்பா.
0: நூல் வேலியம்மா சிறப்பு, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. குன்னக்குடி வைத்தியநாதன் இல்ல என்ன, மறந்து மறந்து மௌனத்தில் விளையாடும். அடுத்த பாடல் நாகப்பன் நிகழ்தாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்னன்னு பாடினார், அதுக்கு பதில் பாடல்.
0: ஆமாம்.
2: மௌனமான நேரம் இல மனதில் என்ன பாரம்.
0: ஆமா, சலங்கையிலே அப்படிதான் கேட்டார்கள். மௌனமான நேரம், மௌனமான நேரம், ஒரு நல்லதொரு பாடல் அந்த பாடல். மௌனமான நேரம் எங்கே நீண்ட நேரத்துக்கு பின் ஃபாரூக் ஓடி வாருங்கள்.
12: காதலே பூ காதலே வாவா.
0: அது கடைசி பேர் தானே ஐயா?
12: அப்பா காதல் பாட்டு சியாமலாக்கா பாட்டுப்பா.
0: என்ன பாடல்? காதலின் தீபம் என்றா? இல்லை இல்லை, காதலின் தீபம் என்று வந்து விட்டது என்று இந்த பாடல். இல்லை இல்லை இல்லை, காதலின் தீபம் என்று. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காதலின் தீபம் என்று நல்ல நல்ல பாடல். வாழ்த்துக்கள். இடைவெளிகள் தரக்கூடாது, முதல் வரி தான் பெற வேண்டும். நன்றி. இதை எடுத்துக்கொண்டே இப்ப நாகப்பன் பாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சின்னு சொன்னாங்க, அதற்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
2: மனசுக்குள் உட்கார்ந்து மணி
0: அடித்தான். எப்படி ஐயா, டிங் டிங் அடிச்சதா டாங் டாங் அடிச்சது ஐயா? வாழ்த்துக்கள் பாருங்கள். அடிக்கிற அடியில இருக்கு வித்தியாசம். மனசுக்குள்ளே இருந்த மனசுக்குள்ள இருந்து மணி அடித்தான். நல்ல பாடல், சிறப்பு. எங்கே அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன், தன்னுடைய பாடலை தரப்போ. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
14: மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது.
0: அப்படி பூத்துட்டா, அது வந்தது போல இருக்கின்றது. அந்த பாடல் வந்து விட்டது, வந்து விட்டது ஐயா.
14: பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஐயா.
0: சிறப்பு சிறப்பு. பூ பூக்கும் மாசம் தை மாதம், மற்ற மாதிரி பூக்கும் தான். நல்லது நல்லது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தரப்போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியன்னு பாடினதுக்கே பதில் பாடல்.
0: ஆமா.
2: மௌனம் பேசியதோ,
0: மௌனம் தான் பேசியதோ. அந்த பாடல் மௌனம் தான் பேசியதோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான இனிமையான வரிகள். மௌனம் தான் பேசியதோ. மௌனம் பேசிவிட்டது. மகாலிங்கம் பாருங்கள். எங்கே மகாலிங்கம்? உங்களை இணைக்க பார்க்கின்றேன், இணைக்க மற்றவர்கள் விடுகிறார்கள் இல்லை. பார்ப்போம் உங்களோட வலியதாம் அல்லது மெல்லியதாண்டு. எங்கே ஊண்டி அமைத்து நான் பெறுவதில்லை. யார் வரப்போன்றீர்கள், யார் வரப்போன்றீர்கள்? யாராவது ஒருத்தர் இணைய வேண்டும். வந்துவிட்டார் மகாலிங்கம், கொண்டு வாருங்க மகாலிங்கம். கட்டிக்காரன் கொண்டு வாருங்க.
10: ஐயா மனசே மனசே பாடல்யா.
0: மனசே மனசே
10: மனசே மனசேன்னு மொத வரி வரும், அடுத்த வரி தெரியல.
0: மனசே மயக்கம் என்ன இதுதான் பயதில் காதல். சிறப்பான பாடல், ஞாபகம் பெறுகின்றது. ஓடி வாருங்கள், மீண்டும் வாருங்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
2: பூ பூக்கும் மாசம் தை மாசம்னு பாடினாங்க.
0: ஆமா.
2: யாரு
0: கிருஷ்ணன்
2: பாடினார்?
0: கிருஷ்ணன் பாடினார். நான் பார்த்திருக்கேன். அப்படியே மலர்ந்தா சத்தம் இல்லாமல் மறந்து விட்டது. பூ பூத்ததை யார் பார்த்தது? வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணன், உங்கள் பாடலை தாருங்கள்.
15: பேசியது நான் இல்லை, கண்கள் தானே.
0: உண்மையா? எப்படி பேசுவீர்? கண்ணாலே பேசித்தான் எங்களுக்கு தெரியும். பேசுவது நான் இல்லை, எல்லா கண்ணால் பேசியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். பேசுவது நான் இல்லை, கண்கள் தானே. இப்பொழுது வரப்போகின்ற பாடல் 100வது பாடல். 100வது பாடல யார் தரப்போகின்றீர்கள்? ஷேமலா கொண்டு வந்திருக்கார். கொண்டு வாருங்கள் ஷேமலா. 100வது
1: மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன பாட்டு பாடாங்களா பாத்துக்குப்பா.
0: அதுக்கு
1: இந்த மான் உந்தன் சொந்த மான் அந்த பாட்டு
0: பாடுமான். வாழ்த்துக்கள். 100வது பாடலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நாங்கள் 100 பாடலை கண்டுபிட்டுவோம். 100 பாடல்களை கண்டுபிட்டுவோம். இந்த மான் உந்தன் சொந்த மான் என்ற பாடலோடு வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகப்பன் 101வது பாடலை தரப்போகின்றார். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
16: மீண்டும் வணக்கம் ஐயா. இதுக்கு முன்னாடி பாடினேன் பூ பூத்ததை யார் பார்த்ததுன்னு.
0: ஆமா,
16: அப்படியே திரும்பி போட போறேன். பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க.
0: அடையப்பாப்பா அத்த குணா குணா பார்த்த விழி பார்த்தபடியோ பார்த்தபடி வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய ஞானசேகரனுடைய பாடல். கொண்டு வாருங்க ஞானசேகரன் உங்கள் பாடலை.
17: பூ பூவா பூத்திருக்கு பூமியில 1000.
0: அதெண்டா ஒண்ணுதான். பூ பூவா பூத்திருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். மீண்டும் ஓடி வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு. இப்பொழுது ஞானசேகரனை தொடர்ந்து நாகப்பன் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
16: இந்த மான் எந்த சொந்த மான்னு பதில் பாடல்.
0: சிறப்பு
16: வந்தது வந்தது இந்த சுகமே மச்சான் தந்தது.
0: ஓ வந்தது வந்த சுகமே மாத்தினது வந்து. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சொந்தம் வந்தது வந்தது. வாழ்த்துக்கள். சொந்தம் வந்தது வந்தது என்று ஆரம்பித்து தந்த பாடல் இனியான பாடல். அதற்காக ரவி இல்ல என்னுடைய மாளிகன் தர.
18: வணக்கம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அப்படின்னு
0: பாடறேன்.
18: பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பாடல்.
0: பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பாடல் சிறப்பான ஜீன்ஸ் திரைப்படம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை ஞானசேகரன் தரப்போகின்றார். ஞானசேகரன் தாருங்கள்.
17: 1000 தாமரை மொட்டுகளே.
0: அடா சாக்கியண்டாம். 1000 தாமரை மொட்டுக்களே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அலைகள் ஓய்வதில்லை. வாழ்த்துக்களே. அடுத்த பாடல் தருவது நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. போட்டி பலமாக இருக்கின்றது எல்லோருக்கும்.
16: இந்த மான் எந்தன் சொந்த மானுக்கே பதில் பாடல்.
0: கொண்டு
16: மான் கண்டேன் மான் கண்டேன் மானையே தான் நான் கண்டேன்.
0: ஆமா அது ரிஷி என்றபடியே அப்படி கண்டார். மான் கண்டேன் மான் ராஜா ரிஷி. மான் கண்டேன் மான் கண்டேன் மானே தான் நான் கண்டேன் நான் பெண்ணை காணல் பாரோ தருங்கள். அப்படியா வந்த சூடி விடுவீர்களா?
16: ஆமாப்பா.
0: சரிப்பா ஆயத்தமா இருங்க. பூச்சூடவா. வாழ்த்துக்கள் மகனே. பூவே பூச்சூடவா. நாகப்பன் நீங்கள் அதற்கு என்ன தர போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் இந்த பாடல்.
16: வணக்கம் ஐயா. பதில் பாடல்
0: கொண்டு வாரு.
16: கண்டேன் கல்யாண பெண் போல உன்னை.
0: ஓ கண்டேன் கல்யாண பெண் போல. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல யார் தர போகின்றீர்கள்? சாமலா தர போகின்றார். கொண்டு வாருங்கள் சாமலா உங்கள் பாடலை.
1: அப்பா பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்ற?
0: அநேகமா சந்தன்ராஜ் தார பாடல் நீங்கள் தந்து விட்டீர்கள். கட்டிக்காரி. பூவே யார் சொல்லி மலர்ந்தாய்? பூவே யார் சொல்லி யாருக்காக மலர்ந்தாய்? வாழ்த்துக்கள். இந்த பாடலை தந்த வழியிலே அடுத்த பாடலை தருவதற்கு மாலிகம் வந்து விட்டார். மாலிகம் கொண்டு வாருங்கள்.
18: ஐயா மான் குட்டி என் கையிலே. மான்குட்டி இப்போது என் கையிலே.
0: ஆமா மான்குட்டி இப்போது என் கையிலே. வாழ்த்துக்கள். மான்குட்டி இப்போது மான்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வருவது எங்களுடைய ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
17: வாவா பக்கம் வா பக்கம் வர வெக்கமா.
0: அப்படியா? அதானே வாவா பக்கம் வா பக்கம் வர வெக்கமா. என்ன பக்கம் வர வேண்டியதானே. வா வா பக்கமா. நன்றி. மீண்டும் பாருங்கள் இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும்.
19: பூவே இளைய பூவே.
0: ஓஹோ பூவே இளைய பூவே. அங்காத வேண்டாம். மீண்டும் பாருங்கள். ஏன் இப்ப விருதம்? வேண்டாம் வேண்டாம். அடுத்த பாடல் பாரூக் நீங்கள் தான் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் பாருங்க உங்கள் பாடலை. பாரூக் பாரூக் உங்கள் பாடல். உங்களை இணைத்து விட்டேன் மகனே. என்ன தாமதம் வருவதற்கு பாரூக்? தாமதம் என்ன? நான் அறியேன். உங்களை இணைத்து விட்டேன் பாரூக். இணைந்து விட்டீர்கள். வணக்கம். வணக்கம் ஃபாரூக். ஷியாமலா நீங்கள் பாருங்கள், ஷியாமலா கொண்டு பாருங்கள்.
1: அப்பா பூமாலைகள் இது தோல் சேருது அந்த பாட்டு.
0: ஓ, பூமாலைகள் இது தோல் சேருதோ. இப்படிதான் உங்களுக்கு கல்யாணம் ஒன்று சொல்ல விட பூமாலை கா தோல்ல சேருது. பூமாலைகள் தோல் சேருது. வாழ்த்துக்கள், நல்ல பாடல். அடுத்த பாடல் மகாலிங்கம் உங்களுடைய பாடல் கொண்டு பாருங்கள். இணைத்து விட்டேன் மகாலிங்கம், உங்களை இணைந்து கொண்டீர்கள்.
18: ஐயா மனே மனே மனே உன்னைத்தானே.
0: ஓ என்று ஆரம்பித்ததா பாடல்?
18: அது அத பின்னாடி வருது இல்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் பாடி இருக்காங்களே.
0: இல்ல,
18: இது நாகப்பன் பண்ணார். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மானே மானே
0: ஐயா,
18: மானே மானே உன்னைத்தானே, ஓ மானே மானே உன்னைத்தானேன்னு வரும் ஐயா.
0: முதல்ல வந்து மானே மானேன்னு வருகிறதா அந்த பாடல்? அது ஓ மானே மானே எது தரப்போகின்றீர்கள்? எப்படி அந்த பாடல்?
18: ஓ, இப்ப நாகப்பனே அதே மாதிரி தானே பாடினாரு, மனசுக்குள் மத்தாப்பு.
0: சரி, நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலோடு யாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
20: வணக்கம் ஐயா. பூக்களைத்தான் பறிக்காதீங்க.
0: அது சரி, அது சரி. பூக்களைத்தான் பறிக்காதீர்கள், பூக்களைத்தான் பறிக்காது. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தாருங்கள், ஓடி வாருங்கள் சியாமலா.
1: பூக்கள் பூக்கும் தருணம் ஆறு உயிர் அந்த பாட்டுப்பா.
0: அது மதராசப்பட்டினம். பூக்கள் பூக்கும் தருணம் மதராசப்பட்டினம்.
1: இன்னும் வரல இல்லப்பா.
0: வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை தருவது நாகப்பன், நீங்கள் கொண்டு வாருங்கள்.
20: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள்.
20: இந்த மான் எந்த சொந்தமானுக்கு பதில் பாடல். இந்த பூவுக்கு அரசன் பூவரசன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த பூவுக்கு அரசன் பூவரசன், பூவுக்கு அரசன். வாழ்த்துக்கள், நல்ல பாடல், நல்ல கருத்து. அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தர வேண்டும். கிருஷ்ணா ஓடி வாருங்கள்.
21: வணக்கம் ஐயா. தோல் மீது தாளாட்டு என் பச்சை கிளி நீ தூங்கு.
0: ஐயோ, அப்படியா? நல்ல செய்தியை பரப்புகிறீர்கள். தோல் மீது தாளாட்ட. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். அடுத்த பாடலை தருவது சியாமலா, நீங்கள் வாருங்கள் சியாமலா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்ற? மகாலிங்கம் இல்லை, மகாலிங்கம் இல்லை. இது இது நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வாருங்கள்.
20: அந்த ஓ மானே மானே அட்மிட் பண்ணிட்டீங்களா ஐயா?
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தன் ராஜ்.
22: வணக்கம். பூவாலே மஞ்ச முடியா
0: அதாலே
22: நன்றி.
0: பூவாலே ஓ, பூவுக்கு பூவாலே மஞ்சமுண்டு, பூவுக்கு பூவாலே மஞ்சமுண்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தர வேண்டும். பாருங்கள் நாகப்பன்.
20: மீண்டும் வணக்கம் ஐயா. ஓ வசந்தராஜா, அதற்கு பதில் பாடல்.
0: ஓ
20: வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள்.
0: வாழ்த்துக்கள். வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடல் யார் தருகிறது? பாரூக் தரப்பு உண்டார். பாரூக் வாருங்கள். பாரூக் எடுத்துக்கொள்ளுகிறேன் ஐயா. வாழ்த்துக்கள். அது மான்குட்டி இப்போது என்று வந்தது. இப்ப நீங்க மான்குட்டியே புள்ளி மான்குட்டி சிறப்பு. மீண்டும் பாருங்கள். மான்குட்டியே புள்ளி மான்குட்டியே சிறப்பு. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜ்
22: வணக்கம் ஐயா. மானே தேனே கட்டிப்பிடியா. நன்றி.
0: கொண்டு வர போறாங்களா கட்டிப்பிடி பாடல் எல்லாம்? மானே தேனே கட்டிப்பிடி, கட்டிப்பிடி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மகாலிங்கம் நீங்கள் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், கொண்டு வாருங்கள்.
18: நாகப்பன் பாடின காலங்கள்னு வந்துச்சு இல்ல, காலங்களில் அவள் வசந்தம் அந்த பாடலையா?
0: நாகப்பன் காலங்களில் அவள் வசந்தம் பாடல் தந்தாரா?
18: இல்ல காலங்கள் வந்தது
0: அவர் அவர் தந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம், உங்களையும் தடுமாற வைங்க. அவர் தந்தது வசந்த காலங்கள் என்ற பாடல்.
18: காலங்கள்னு வந்தது இல்ல, அதை எடுத்துக்கிட்டேன். காலங்களில் அவள் வசந்தம்,
0: சரி அது சரி. அதை நீங்கள் ஆரம்பிச்சு அப்படி காலங்களில் வசந்தம் என்று வந்ததுன்னு மாறி சொல்லிவிட்டீர்கள். இப்போ என்ன பாடத்தீர்கள்?
18: காலங்களில் அவள் வசந்தம்.
0: அப்படி கொண்டு வாருங்க, கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கொண்டு வாருங்க. காலங்களில் அவள் தடுமாறக்கூடாது, ஆறுதலாக சொல்லலாம். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல்.
21: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
21: குட்டி ஆடு தப்பி வந்தா புள்ள நரிக்க சொந்தம்.
0: ஆமா, அது பட்டுக்கோட கல்யாண சுந்தரத்தை கொண்டு வர்றீர்கள். குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ள நரிக்க சொந்தம். வாழ்த்துக்கம். குட்டி ஆடு தப்பி வந்தால் நல்ல பாடல், நல்ல தெளிவு. வெட்டிக்காரன் பழைய புதிய பாடலை தருகின்றீர்கள். இங்கே நாகப்பன் தாருங்கள்.
20: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
20: அவரு சந்தனராஜையா வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டாரு மாட்டேன.
0: ஆமா ஆமா.
20: அப்ப நம்ம சொல்லாம இருக்கலாமா? கட்டிப்புடி கட்டிப்புடி தானே,
0: கண்டபடி கட்டிப்புடிதான் இல்லையா? சும்மா கட்டிப்பிடிக்க வேண்டாம், கண்டபடி கட்டிப்பிடிதா, கட்டிப்பிடி கட்டிப்பிடிதா, கண்டபடி கட்டிப்பிடிதான். வாழ்த்துக்கள் சிறப்பு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ். மீண்டும் சிறப்பு. என்ன பாடல கொண்டு
22: வருங்க?
0: வெட்டி எடுத்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கட்டிப்பிடி கட்டிப்பிடிதான் கண்டபடி கேட்டு நாகப்பன் கொண்டு வாருங்கள். இன்னொரு கட்டிப்பிடியை கொண்டு வாருங்கள்.
20: கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம்
0: அப்புறம் கட்டிக்கலாம். வட கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் கட்டிக்கலாம். சரி, வாழ்த்துக்கள். கட்டியில வந்து துவங்கி விட்டது பாடல்கள். அடுத்து ஞானசேகரன் தரப்போ. என்ன பாடலை தரப்போன்னு ஞானசேகரன்?
4: மறுபடியும் வணக்கம் அப்பா. தாலாட்டு தேவானம்.
0: தாலாட்டு தேவானம் வாழ்த்துக்கள். தாலாட்டு தேவானம் வாழ்த்துக்கள். கடல் மீன்கள். இப்பொழுது ஞானசேகரன் சென்றவுடன் அடுத்த பாடலை கொண்டு வருவது நாகப்பனா சியாமலா வருகின்றார். வணக்கம் சியாமலா. ஓ மை காட், எங்கே சியாமலா? உங்கள் பாடலை தாருங்கள். சியாமலா பிடித்தபடியில் இருக்கும் பொழுது அடுத்தவர்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். தடை ஏற்படுகின்றது. எங்கே பார்ப்போம் யாருக்கு கிடைக்கின்றது என்று. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே வர வேண்டும்? வர வேண்டும் சியாமலா. உங்களுடைய இணைப்பு தான் முத்துண்டியா வந்து விட்டீர்கள். வந்து விட்டீர்கள். தாருங்கள் என்ன பாடல் என்று.
6: அப்பா தாலாட்டு பிள்ளை என்று தாலாட்டு அந்த பாட்டு.
0: அப்படியா?
6: அச்சாணி படம்.
0: அச்சாணி இல்ல சியாமலா தந்து விட்டார். தாலாட்டு வந்து விட்டது. தாலாட்டு சிறப்பான பாடல். நேரம் சரியாக 12:34 நிமிடம். எங்களுக்கு எங்கே மகாலிங்கம் உங்கள் பாடலை தாருங்களையும் கேட்போம். மகாலிங்கம் உங்கள் பாடலை தாருங்கள்.
18: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
18: தங்கம்னு வந்து வார்த்தை கட்டி தங்கம் தங்கம் வந்தது இல்லையா? தங்கத்தின் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து.
0: உங்களுக்கு தான் எத்தனையோ பாடல் தெரியும். கட்டிக்காரன் தங்கத்தின் முகம் எடுத்து விட்டீர்கள். அடுத்த பாடலை தேடிக்கொண்டு ஓடிவாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்கு இடையிலே அடுத்து கொண்டு வருகின்றார் கிருஷ்ணன் தன்னுடைய பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் உங்களுக்கு இணைத்து விட்டேன் ஐயா. இணைப்புக்கு இணைப்பு போட்டியாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம் யாருடைய இணைப்பு கிடைக்கின்றது. அடித்து முடிவு எல்லோரும் ஒரே நேரத்தில் அடித்து ஓய்ந்து கொண்டால் ஒருவர் ஓய்ந்தார் அடுத்தவற்றை இணைப்பு பெறும் எனக்கு. இணைய மறுக்கிறார். வந்து விட்டார், இணைந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன்
21: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
21: தாலாட்டு பாடி தாயாக வேண்டும்.
0: ஓ பிராப்தம், அதொரு பிராப்தம் ஐயா. தாலாட்டு பாடி தாயாக வேண்டும். வாழ்த்துக்கள். இப்பொழுது மீண்டும் அடுத்த உறவாக வருவது சியாமலா. சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: வசந்த பாட்டு பாடலப்பா. வசந்தத்தில் ஒரு நாள் மணவரை ஓரம் வைதிகா.
0: ஓ வசந்தத்தில் ஒரு நாள். வசந்தத்தில் ஒரு நாள். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது வருவது எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன்.
20: மீண்டும் வணக்கம் ஐயா. கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச.
0: அட்ர சாக்கிய போட்டு கட்டு விடாதீங்க. கட்டி இறுக்கி கட்டி வச்சுக்கோ. கட்டி வச்சுக்கோ கட்டி வச்சுக்கோ. இந்த தங்க மனசை ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: மறுபடியும் வணக்கம் பாப்பா. முகத்தில் முகம் பார்க்கலாம்.
0: முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் தங்கப்பதுமை வாழ்த்துக்கள். முகத்தில் முகம் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் உங்கள் பாடல்.
20: இந்த வணக்கம் ஐயா. வைதேகி காத்திருந்தாள்னு பாடினாங்க, அதற்கு பதில் பாட.
0: வைதேகி
20: காத்திருந்து
0: படத்தையும் சேர்த்து தந்து விட்டீர்கள். காத்திருந்து காத்திருந்து மகாலிங்கம் மகாலிங்கம் உங்கள் பாடலை தாருங்கள்.
18: வணக்கம் ஐயா. வசந்த் மஞ்சுளா சேமலா பாண்டது வசந்தத்தில் ஒரு நாள். ஒரே நாள் உனை நான் அந்த பாடலையா?
0: அது வந்து விட்டது முன்பே. ஒரு பாடல் தாருங்கள். அது வந்து விட்டது ஒரு தடவை. இன்னும் ஒரு பாடல் தாருங்களேன். ஒரு ஒரு பாடல்
18: ஒரு
0: ஒரு பாடல் தாருங்கள். இன்னும் ஒரு பாடல் ஏதாவது ஒரு பாடல் தாருங்கள். வேறு ஒரு பாதத்துக்கு அல்லது இந்த பாதத்துக்கு ஒரே இல்லை வேறு மாலிங்கம் ரிலாக்ஸ் வரவில்லையா? சரி மீண்டும் பிறப்புகின்ற இப்பொழுது நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
20: மீண்டும் வணக்கம் ஐயா. தங்கத்தில் முகமெடுத்துன்னு பாடினாரு மகாலிங்க ஐயா, அதற்கு பதில்
0: பாடலுக்கு தாருங்கள்.
20: முகத்தில் முகம் பார்க்கலாம்
0: அது வந்து
20: நகத்தில்
0: அது வந்து விட்டது. ஞானசேகரன் தந்திருந்தார்.
20: அப்ப பதில் பாடல் பார்க்கலாமுக்கு பதில் பாடல் சொல்லலாம். அதற்கு சரி யோசனை பண்ணிட்டு வரேன் ஐயா.
0: அப்படியா? சரி மீண்டும் பாருங்கள். உங்களுக்காக காத்திருக்கின்றோம். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் தாருங்கள்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
5: வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள.
0: வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்கல. நல்ல பாடல். நன்றி நன்றி. கட்டி வச்சுக்க வேண்டதுக்கு வந்தவருக்கு வச்சுக்கவா உன்னை என்ன மட்டும் வாழ்த்துக்கள். வச்சுக்கவா உன்னை மட்டும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தர வேண்டும் மகளே. கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
7: அப்பா அன்பு எனும் நல்ல தேன் கலந்து இங்கு நான்
0: தடுப்பேன். அன்பு மனசை நீங்கள் அன்பு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஃபாரூக். ஃபாரூக் தர வேண்டும் உங்கள் பாடலை மகனே. ஃபாரூக் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. என்ன பாடலையா? கட்டிப்பிடி கட்டிப்பிடா தந்துபிட்ட நாகப்பன் அந்த பாடலை.
23: சரிங்கப்பா. தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தரத்திலே குறைவு.
0: ஊற்றினாலும் குறையாது. வாழ்த்துக்கள். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் சிறப்பான பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை தருவதற்கு என்னுடைய மகாலிங்கம் வருகின்றார். மகாலிங்கம் மாலிங்கம் இணைத்து விட்டேன். பாருங்கள் மகாலிங்கம் என்ன பாடல்.
18: ஐயா ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா அந்த பாடலை.
0: வாழ்த்துக்கள். படிக்காத மேதை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக சியாமலா வருகின்றார். சியாமலா கொண்டு பாருங்க உங்கள் பாடலை.
7: நெஞ்சிக்குள்ளே இன்னாருமே சொன்னால் புரியுமா அந்த
0: பாடல். ஓ பொன்னுமணியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாருங்கள் பொன்னுமணி. நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னா தெரியுமா? வாழ்த்துக்கள். அடுத்தது நாகப்பன் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்க நாகப்பன்.
20: வணக்கம் ஐயா. தங்க நிலவே உன்னை உருக்கே.
0: ஆஹா வந்து விட்டீங்க. தலைவற்ற பாட கொண்டு வந்து விடுங்க. தங்க நிலவே உன்னை உருக்கி. தங்க நிலவே உன்னை உருக்கி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்க.
24: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
24: ஓர் இரவில் காற்று வந்தது.
0: ஓர் இரவில் காத்து வந்தது. வாழ்த்துக்கள். பகல்ல வராத காத்து. நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
20: மீண்டும் வணக்கம் ஐயா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னாங்க, அதுக்கு பதில் பாடல். நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை.
0: அதுவும் அவருடைய பாடல் தானே. வாழ்த்துக்கள். நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? மகாலிங்கம் தருகின்றார். கொண்டு வாருங்கள் மகாலிங்கம் உங்கள் பாடலை. கட்டிக்காரன் மகாலிங்கம் கொண்டு வாருங்க.
18: ஐயா நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும் அந்த பாடல்.
0: சித்ராங்கி வாழ்த்துக்கள். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
23: அப்பா அன்பு வணக்கம். அப்பா இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை?
0: அன்பு வணக்கம். இரவுக்கும் பகலுக்கும் அல்ல, ரெண்டு சேர்ந்து வந்தாலும் தான் என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லையானே, ஒரே வேலை தான். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? அதுகளுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு தான். இரவுக்கும் பகலுக்கும் இனிமையான பாடல். அந்த வழியில் தான் அடுத்த பாடலை தருவதற்கு ஞானசேகரன் ஓடி வருகின்றார். ஞானசேகரன் கொண்டு வருகின்ற உங்கள் பாடலை.
8: மறுபடியும் வணக்கம் அப்பா. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலை.
0: சிறப்பு மூன்று முடிச்சு வசந்த கால நதிகளிலே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்கு நாகப்பன் காத்து கொண்டிருக்கின்றார். வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
20: வணக்கம் ஐயா. இரவுக்கு 1000 கண்கள்,
0: அது ஒண்ணு.
20: பகலுக்கு 1.5.
0: ஆமா ஆமா. இரவுக்கு 1000 கண்கள், இரவுக்கு 1000 கண்கள். சிறப்பு சமலா தங்க மகளே, உங்கள் பாடலை சியாமலா கொண்டு வாருங்கள்.
9: நெஞ்சினிலே நினைவு முகம், அந்த பாட்டு.
0: அந்த பாடல் வந்து விட்டது போல இருக்கம்மா, சித்ராங்கிலேருந்து இல்லையா? தங்க மகளே, உங்கள் பாடலை சியாமலா கொண்டு வாருங்கள்.
9: நெஞ்சினிலே நினைவு முகம், அந்த பாட்டு.
0: அந்த பாடல் வந்து விட்டது போல இருக்கம்மா, சித்ராங்கிலேருந்து இல்லையா? இல்ல இல்ல இல்ல, நெஞ்சிலிருக்கும் நெஞ்சிலே நினைவு முகம் சித்ராங்கி. வாழ்த்துக்கள். இப்பொழுது மல்லியம் ரவி அவர்கள் என்ன மாளிகை உங்கள்
11: ஐயா. நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைகட்டை மனிதரின்,
0: நெஞ்சு பொறுக்குதில்லையே. அப்பா எவ்வளவு காலத்து பாடல் ஐயா, இனிமையான பாடலை தோண்டி எடுத்துக்கொண்டு வந்து விட்டீர்கள். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால், பாரதியினுடைய பாடல். எங்கே நாகப்பன், உங்கள் பாடலை தாருங்கள் நாகப்பன்.
20: வசந்த கால நதிகளிலே அதற்கு பதில் பாடல். நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு.
0: சிறப்பு நதியோரம் நாணல் ஒன்று. வாழ்த்துக. நதியோரம் நாணல் ஒன்று. இப்பொழுது சியாமலா அதற்கு பதில் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா, எந்த பாடலுக்கு?
9: நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலி அந்த பாடல்.
0: ரதம் ரதம். நெஞ்சினிலே நெஞ்சினிலே. வாழ்த்துக்கள். இல்ல ரதம் இல்ல, நெஞ்சினிலே நெஞ்சினிலே. நல்ல பாடல். கான் அவற்ற பாடல். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய பாடல். நெஞ்சினிலே உயிரே
20: பாடல். நதிக்கரை ஓரத்து நாணல்களே.
0: அங்கே நாணல்ல தான் நிற்கிறார் இவர். இப்பொழுது இப்ப நதிக்கரை நாணலுக்கு வந்து விட்டார். நதிக்கரை நாணலுக்கு வந்து வாழ்த்துக்கள். நதிக்கரை நாணல், நதிக்கரை ஓரத்து நாணல்களே, வாழ்த்துக்கள். இது எங்களுடைய பாட்டுக்கு பாட்டு சவாரியில வந்து ஞாபகம் இருந்தால் கூறலாம். மாறி மாறி ஓடுவார்கள்
24: சந்தன்ராஜ். வேலை வேலை வேலை வேலை. ஆமலைக்கும்
0: கடந்த வாரங்கள் வேலை வேலை வேலை வேலை வேலை வேலை. எங்களுடைய நாகப்பன் கேட்ட பாடல் வேலை வேலை வேலை வேலை. அவை சண்முகி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தரப்போகின்றீர்கள் போல் தெரிகின்றது. நீங்கள் தான் வாருங்கள், வாருங்கள் நாகப்பன், வாருங்கள்.
20: மீண்டும் வணக்கம் ஐயா. ஊஞ்சலே நாணம் பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல்.
0: ஆமா.
20: நாணமோ இன்னும் நாணமோ,
0: நாணமோ இன்னும் நாணமோ. அதுதான் இன்னும் நாணமா, என்ன நாணம்? வாழ்த்துக்கள். மீண்டும் பெறவுன்னு இப்பொழுது மாலிகம் தரப்போகின்றார். மாலிகம் தரங்கள் உங்கள் பாடலை.
11: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று மாலிகம் நீங்கள் துண்டிக்க வேண்டும் ஐயா. பாடல் முடிந்தவுடன் துண்டித்து விட வேண்டும். அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளையே, வாழ்த்துக்கள். ஆயிரங்கண் போதாது, ஒரு 2000 கண் விடுவோம், வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
20: மீண்டும் வணக்கம் ஐயா. இன்னும் நானும் அதற்கு பதில் பாடல். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது,
0: இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்ன அது. ஓடி வர வேண்டியது, சும்மா பார்த்து கொண்டே நிற்பான். வாழ்த்துக்கள். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்ன ஆவது, நேரம் தான் போகும். எங்க சாமலா உங்கள் பாடலை தாருங்களே மகளே.
9: அப்பா ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன்
0: சந்தனத்தை. சரி சரி, பாடலா எங்க கேட்டிருந்தீர்கள் இந்த பாடலை? ஓடுகின்ற தண்ணியில ஒரு தடவை கேட்டிருந்தீங்க. ஓடுகின்ற தண்ணியில் ஒரு தடவை நேர் நேரத்தில் கேட்டிருந்தீர்கள். இப்பொழுது நாகப்பன் பெறுகின்றார். பாடலை தாருங்கள் நாகப்பன்.
20: பார்த்து கொண்டிருந்தால் பதில் பாடல்.
0: ஆஹா.
20: யுவராணி கண்ணோவியம்.
0: ஓ பார்வை, யுவராணி கண்ணோவியம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணாவை காணவில்லை. ரவி மகாலிங்கம் வந்து விட்டார், வாருங்கள் மகாலிங்கம்.
2: ஐயா, வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தால், அந்த பாடல்.
0: அது எந்த பாடல் ஐயாண்டீர்கள்?
2: ஞானசேகரன் வண்ண வண்ணன் பாடினார்ல, ஞானசேகர் பாடின பாட்டுக்கியா?
0: ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே,
2: வண்ணக்கிளியே.
0: அப்ப நீங்க வண்ணம் என்ன பாடல்? வண்ண தமிழ்.

0: வண்ண தமிழ் பண்ண உறுதி அந்த பாடல். வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் பாருங்கள். எங்கே நாகவன், நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
1: ஓடுகிற தண்ணீர்னு பாடினாங்கல்ல, அதுக்கு பதில் பாடல்
0: எங்கே கொண்டு வாருங்களேன்.
1: ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ.
0: ஒரு அதங்க ஐயா, ஓடுது நின்று கேட்க மாட்டதா? ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. ஓடும் மேகங்களே, சிறப்பான ஒரு பாடல். 1100. நேரம் சரியாக 12:46, உங்களுக்கு 10:16 எங்கே. அடுத்த பாடல் ஞானசேகரன் தரும் பாடலாக இருக்கின்றது. ஞானசேகரன் நினைத்து விட்டேன், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
2: மறுபடியும் வணக்கம் அப்பா. நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு.
0: சிறப்பு, சிறப்பு. நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு. வாழ்த்துக்கள். இரண்டுக்கு நடுவே நாகப்பன் வந்து விட்டார் இப்பொழுது. கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. ஓடுகிற தண்ணியில வண்ணங்கள்ல, அதற்கு பதில் பாடல்
0: மீண்டும்.
1: தண்ணி தொட்டி தேடி வந்த
0: கண்ணுக்குட்டி. களைச்சு போனா என்னையா செய்ய வரத்தான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான். எங்கே மகாலிங்கம், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஐயா, நதி எங்கே போகிறது இரவு நதியை தேடி.
0: இல்லை ஐயா, நதி எங்கே போகிறது கடலை தேடி. வாழ்த்துக்கள்.
3: கடலை தேடி. ஆமாயா,
0: அவசரப்படக்கூடாது. அறுதலா பாடியா சொல்லுங்க. நதி எங்கே போகிறது. நல்ல பாடல், சிறப்பான ஒரு பாடல். அடுத்த பாடலை தருவதற்கு இப்ப சந்தன்ராஜ் வருகின்றாரா, நாகப்பன் வருகின்றாரா? யாரை வாங்க? நாகப்பன். வணக்கம் நாகப்பன், பாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. நதி எங்கே போயிருக்குன்னு பாடுறாரு இல்லையா, அதற்கு பதில்
0: பாடலாம்.
1: நதியா நதியா நைல் நதியா.
0: நதியா நதியா நைல் நதியா. அது நதியா தான். வாழ்த்துக்கள். நடிக நதியா. நதியா நதியா நைல் நதியா. வாழ்த்துக்கள். நதியா நதியா ஒரு நைல் நதி. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தர வேண்டும். சந்தன்ராஜ் பாருங்கள்.
4: வெள்ளம் போலே துள்ளும் உள்ளங்கள் ஐயா.
0: ஓ, வெள்ளம் போலே துள்ளும் உள்ளங்கள். வெள்ளம் போலே துள்ளும் போலும் நதியில் வெள்ளம், வெள்ளம் போலே துள்ளும் உள்ளம். அடுத்த பாடலை நாகப்பன், நாகப்பன் அவர்கள் தருகின்றீர்கள், மன்னிக்க வேண்டும். கொண்டு பாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. எல்லோரும் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள். ஒருவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. எங்கே நாகப்பன் நினைத்து துண்டிக்கப்பட்டு விட தெரிகிறது வருதில்லை. நாகப்பன் உங்களை இணைக்கின்றேன், இணைப்பு கிடைக்கவில்லை. எல்லோரும் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவருடைய இணைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பார்ப்போம் யார் வெல்லுகிறார் என்று. 2-3 பேர் அழைக்கின்றார்கள். மூவருடைய இணைப்பிலும் யாருடைய இணைப்பு இங்கே துல்லியமாக வரப்போகின்றது. நாகப்பன் அவர்களுடைய இணைப்பு. வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: மீண்டும் ஐயா. நதி எங்கேன்னு கேட்டார் இல்லையா, அதற்கு பதில் பாடல். எங்கேயோ ஏதோ பாட்டொன்று கேட்டேன்.
0: எங்கேயோ இல்லை, மொன்றியல் தமிழ் வானிலை கேட்டீர்கள். எங்கேயோ ஏதோ என்றால் அது மொன்றியல் தமிழ் வானிலை தான் கேட்டீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள். மகாலிங்கம் தாருங்கள் உங்கள் பாடலை. இணைத்து விட்டேன் மகாலிங்கம், இணைத்து விட்டேன்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
3: நாப்பன் பண்ணதுக்கு, நாப்பன் பண்ணதுக்கு. கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கால கண்ணுக்குட்டி, கல்யாண வயசு வந்த கண்ணுக்குட்டி சின்ன குட்டி.
0: கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி
3: கண்கண்ட தெய்வம் படத்துல.
0: ஆமாம், கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கால கண்ணுக்குட்டி. வாழ்த்துக்கள் நாகப்பன். அதற்கு என்ன பாடல் நீங்கள் தரப்போகிறீர்கள், கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம். எங்கேயோ ஏதோ அதற்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
1: ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போல.
0: அப்படியா, கங்கை நதியில இல்லையா, ஏதோ ஒரு நதியில. வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு நதியில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஜாமடா உங்களுடைய பாடல்.
5: அப்பா எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு அந்த பாட்டுப்பா.
0: அப்படியா, எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அப்படியா, அப்படி ஒரு பாடல் வந்து விட்டது. மகளினர் பாடல் தந்தால் அப்படி இருக்கும். சென்று விட்டார். மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடல் ஞானசேகரனுடைய பாடல். ஒரு சந்தர்ப்பத்தை இழந்து விட்டார். எங்கே ஞானசேகரன் வாருங்கள், உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
2: மறுபடியும் வணக்கம் அப்பா. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம்.
0: வாழ்த்துக்கள். சந்தோஷம் எங்கேயும் எப்போதும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். நாகப்பன்
1: வணக்கம் ஐயா. ஏதோ ஒரு நதி நான் சொன்னேன், அதுக்கு பதில் பாடல். நான் உன்னை சேர்ந்த செல்வம்.
0: சிறப்பு. நான் உன்னை சேர்ந்த செல்வம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மகாலிங்கம் இருக்கின்றாரா? மங்கையர் வாரன்
3: ஐயா. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே என்ன
0: பாவலாய். எங்கே அவள் என்று வாழ்த்துக்கள். எங்கே அவள் என்றே மனம் தேடுகின்றது. எங்கே அடுத்த பகுதி கிருஷ்ணர் நீண்ட நேரமாக காணவில்லை. நாகப்பன் நீங்கள் பாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை என்று கேட்கிறீர்கள். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய ஞானசேகரன்.
2: ஞானசேகரன்
0: மறுபடி வணக்கம்.
2: சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை.
0: அதைத்தான் இப்பொழுது இப்பொழுதுதான் சுட சுட பாடினார். நாங்க பன்மொரு பாடலை தாருங்கள்.
2: ஜாதி மல்லி பூச்சரமே.
0: ஜாதி மல்லி பூச்சரமே, அப்படியா? சரி, ஜாதி மல்லி பூச்சரமே. சரி சரி, எடுத்துக் கொள்ளுகிறேன். நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? சாமலா, நீங்கள் தரப்போகிறீர்கள். கொண்டு வாருங்கள் சாமலா உங்கள் பாடலை.
5: சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்.
0: நான் நினைக்க நீங்கள் கூறுகிறீர்கள் அம்மா. அடி கட்டி காரியடி அம்மா. சங்கீதம்னே அவர் சங்கீதம் பண்ணோன்னு இந்த பாடலை நினைச்சேன். சங்கீதம் பாட ஞானம் வேண்டும். ஓகே, அடுத்த பாடலை நாகப்பன் நீங்கள் தாருங்கள். போட்டி பலமாக இருக்கின்றது, ஓய்வாக இருக்கின்றது.
1: அவள் பாடினாங்க, அவள் அப்படின்னு பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல்.
0: ஓ,
1: அவளா சொன்னால்
0: இருக்காது ஒருபோது. செல்வம் திரைப்படம். அவளா சொன்னால் இருக்காது, அப்படி ஏதும் நடக்காது சொன்னால். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது வேறு யாரும் இல்ல, மீண்டும் சியாமலா வந்து இருக்கின்ற சியாமலா கொண்டு வாருங்கள். இணைஞ்சு விட்டேன் சியாமலா.
5: சங்கீதம் பாட பாட்டுக்குப்பா. பாட வந்ததோர் காணம் அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாட வந்ததோர் காணம். பாட வந்ததோர் காணம். சிறப்பு மாலை, சிறப்பான போட்டி. எங்கே நாகப்பன் உங்களுடைய பாடலை தாருங்கள். நாகப்பன், நாகப்பன் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் இல்லையா? வணக்கம்
3: ஐயா. நாகப்பன் பாடினது இருக்கும்னு பாடினார்ல, அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அந்த பாடல்.
0: சரி சரி சரி, இருக்கும் இடத்தை விட்டு திருவரச் செல்வர்கள் போய்விட்டீர்கள். இருக்கும் இடத்தை விட்டு அழைஞ்சோம். ஓகே, அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தாருங்கள். நாகப்பன், நாகப்பன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. ஏதோ பாட்டொன்று கேட்டேன்னு பார்த்தேன், பரவசமானேன்.
0: ஓ, பாட்டொன்று கேட்டு பரவசமாகி விட்டீர்களோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாட்டொன்று கேட்டேன், பரவசமானேன். நான் அதை பாடவில்லை. எங்கே ஞானசேகரன் உங்கள் பாடி?
2: வணக்கம் அப்பா. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாள்.
0: எங்க கலைக்கு பிடிக்க வேண்டியதானே மகனே. அவள் பறந்து போனாலே ஓடி பறந்து பிடிக்க வேண்டியது. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே. எங்க நாகப்பன் நீங்கள் தாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. பாட்டு பாடவா பார்த்து பேசவா?
0: அதானே, பாட்டு பாடலாம் நாங்கள மிஞ்சால பார்த்து தான்
1: பேசணும்.
0: பறந்து செல்ற அளவுக்கு வந்து விட்டீர்களே. பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. சிறப்பு, சிறப்பு. நேரம் 12:54 நாங்கள் நிறுத்தும் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது மகாலிங்கம் வந்து விட்டார். மகாலிங்கம் பாருங்கள்
3: ஐயா. இருக்கும் இடம் தேடினு வந்தாருல, தேடி வந்ததுல தேடினேன் வந்தது வாழவா சொன்னது ஐயா அந்த பாடல் ஐயா.
0: என்னென்ன ஐயா, எந்த பாடல் ஐயா?
3: தேடினே, இருக்கும் இடம் தேடினு பாடினார்ல.
0: யாரு
3: தேடினே? தேடினேன் வந்தது நாகப்பன் பாடினதுக்கு.
0: அப்படியா?
3: ஆமா.
0: இருக்கும் இடம் தேடியா? நீங்க தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி என்று வந்தது.
3: இப்ப தேடின்னு வந்ததுல அந்த தேடி தான்
0: நீங்கள் தந்து விட்டு அடுத்தவரை கொண்டு வந்து கூறுவது சரியில்லை. உங்க ஞாபகம் நிதானமாயிருங்கள், நிதானமாக இருங்கள். தேடினேன்னு வந்தது உங்கள் பாடல் தானே, நீங்கள் தானே வந்தீங்க. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே. வாழ்த்துக்கள். சொன்ன பாடல்லே குறியா இருக்கக்கூடாது அந்த கேள்வி. நீங்கள் சரியாக வருவது. இங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள். நாகப்பன்,
1: அவள் பறந்து போனாலேன்னு பாடினாங்க இல்லையா?
0: ஆமா.
1: இதற்கு பதில் பாடல், பறந்தாலும் விடமாட்டேன் பிறர் கையில் தரமாட்டேன்.
0: விரட்டி பிடிக்க வேண்டியதான் என்ன பறந்த இன்னொரு பிளைட் எடுத்து பிடிக்க வேண்டியதான். பறந்தாலும் விடமாட்டேன். வாழ்த்துக்கள் குரு, குரு, குரு. அடுத்த பாடல் சேமடா உங்களுடைய பாடல் மகளே கொண்டு வாருங்கள்.
5: அப்பா அவள் பறந்து போனாலே பாட்டு பாடலப்பா. பறந்தாலும் விட மாட்டேன் அந்த பாட்டு.
0: அப்படிதான் கலைக்கின்றார் நாகப்பன் முருகன் தாருங்கள். பறந்தாலும் விட மாட்டேன் தந்து விட்டார். போனாலே
5: அன்று வந்ததும் அதே நிலா.
0: அன்று
5: பறந்தாலும் விட மாட்டேன் அன்று நான் உன்னிடம் கைதியான
0: அன்று வந்ததும் அதே நிலா.

0: மறுபடியும் வணக்கம் பாப்பா. போனால் போகட்டும் போடா பூமியில் நிலையாய், அந்த பாட்டு
1: அதுதான் நாகப்பன் இப்பொழுது பாடினா. போனால் போகட்டும் போடா,
0: போனா சரிப்பா, போடா போடா புண்ணாக்கு,
1: வாழ்த்துக்கள் போடா போடா புண்ணாக்கு. இத்திரப்பாரு பாடல், வாழ்த்துக்கள் போடா போடா புண்ணாக்கு, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. அடுத்து நாகப்பனுடைய பாடல், நாகப்பன் உங்கள் பாடலை தர வேண்டும். நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தை ஓடி வாருங்கள்.
2: அன்று வந்ததுன்னு பாடினாங்களா அதே நிலானே?
1: ஆமா,
2: அதற்கு பதில் பாடல், அன்று வந்ததுக்கு பதில் பாடல்.
1: ஆமா,
2: வந்தது வந்தது நெஞ்சினில் நின்றது யாரடி கிளியே,
1: அதுதானே. வந்தது வந்தது யாரடி வந்தது நெஞ்சினில், வந்தது வந்தது யாரடி கிளியே, நல்ல பாடல். அடுத்த பாடல் பாரோ, நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது, கொண்டு வாருங்கள் பாரோ.
3: நீண்ட நேரம் போராட்டம், வணக்கம் அப்பா.
1: போராடித்தான் வெற்றி பெற வேண்டும், கொண்டு வாருங்கள். என்ன பாடலா இருக்கும்?
3: முல்லை மலர் மேலே மைக்கும் வந்து,
1: அப்படியா, முல்லை மலர் மேலே இந்த பாடலை வைத்துக் கொண்டு போராட்டம் போராடி வந்து பிடித்து விட்டீர்கள் ரெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம்
2: வணக்கம் ஐயா. அதே நிலா, நிலாவுக்கு பதில் பாடல். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்,
1: அதானே நிலவுலி என்னப்பா கோவிப்பா, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா, உங்களுடைய பாடல் மகளே. சந்தன்ராஜன பாடலே நாகப்பன், உங்களுடைய பாடல் தாருங்கள்.
2: முல்லை மலர் மேலே பதில் பாடல்.
1: ஆஹா,
2: மலர்களிலே ஆராதனை,
1: மலர்களிலே ஆராதனை, நல்ல பாடல், மலர்களே ஆராதனை, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக ஓடி வருகின்றார் மகாலிங்கம். மகாலிங்கம் விடாகண்டன் தொடாகண்டன் ஓடி வாருங்கள்.
4: ஐயா நாகப்பன் பண்ணது, நிலவே என் மேல் என்ன அந்த பாட்டுக்கு, நிலவே என்னிடம் நெருங்காதே.
1: ஓ, நிலவே என்னிடம் நெருங்காதே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலையும் கொண்டு வர வேண்டும், ஓடி சென்று வாருங்கள். இப்பொழுது நாகப்பன் தரப்பு உண்டார், வாருங்கள் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. வந்து ஜன்னல்ல நின்னாங்கன்னு
1: சொன்னாங்களா,
2: அதற்கு பதில் பாடல். ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா, அதை
1: நினைச்சுதான் பக்கத்துல சின்ன ரோஜா வந்துடுதா, ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன். ஞானா கொண்டு வாருங்கள், ஞானசேகரன் உங்கள் பாடலை எடுப்போம். என்ன பாடலாக இருக்கும்?
0: மறுபடியும் வணக்கம் அப்பா. நிலாது வானத்து மேலே பலானது ஓடத்து,
1: ஆடுற சாக்கியண்ணா, அந்த பலானது தானே பெரிய பிரச்சனையா இருக்கு, நிலாது வானத்து மேலே அது வானந்து. நன்றி நன்றி மகனு. அடுத்த பாடல் ஞானசேகரன் தெரிவிட்டார், அடுத்த ஆடலை சியாமலா நீங்கள் தர வேண்டும். இங்கே கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா கொண்டு வாருங்கள்.
5: மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அதில் கண்டு,
1: சிறப்பு சிறப்பு. நேரம் நெருங்கி விட்டது, நாங்கள் நிறுத்த பண்ணியோம். இரண்டு பாட்டு தேவை, ஓடி வாருங்கள். இரண்டாவது பாடல் யார் தர போகின்றீர்கள்? ரெண்டு பாடல் நாகப்பன் தந்துவிட்டார், ஒரு பாடல் நாகப்பன் கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு பாடல் நாகப்பன் உங்களுக்கு சந்தர்ப்பம்.
2: என்னிடம் நெருங்காதேன் பாடினார், அதுக்கு பதில் பாடல்.
1: ஆமாம்,
2: நெருங்கி நெருங்கி பழகும் போது,
1: சிறப்பு. நெருங்கி நெருங்கி பழகும் போது, வாழ்த்துக்கள். அடுத்து இறுதி பாடலை மகாலிங்கம் தருகின்றார், மகாலிங்கம் தாருங்கள் இறுதி பாடல்.
4: ஐயா நிலவே முகம் பார்த்து,
1: நிலவே முகம் காட்டு என்றுவர், வாழ்த்துக்கள். நிலவே முகம் காட்டு, நிலவே முகம் காட்டு, நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது, நேரமும் சரியாக வந்திருக்கு. நேரம் சரியாக 1 மணி கனடாவில் காட்டும் வேளையிலே உங்களுக்கு 10:30 நிகழ்ச்சியை நாங்கள் 200வது பாடலை கண்டுவிட்டோம். நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது, தொடர்ந்து பாடல்களை கேளுங்கள். நிகழ்ச்சியை நாங்கள் எண்ணிக்கைகளை பெற்று யார் யார் தந்தேன் என்று பார்ப்போம். மொத்தம் 200 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. நேரமும் 1 மணியை தொட்டு 1 மணியை மீண்டும் தொடர்ந்து 1 மணி 1 நிமிடமாக காட்டுகின்றது. அங்கே பாடல்களை தொடர்ந்து கேளுங்கள்.

0: பேபீஸ் டோன்ட்.
1: மொன்றியல் தமிழ் வானொலி எண்ணிக்கைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருங்கள். விரைவிலே உங்களுடைய முடிவுகள் தெரியப்படும். மொத்தம் 200 பாடல்களும் என்னுடைய கணக்கில் எண்ணிக்கையில் இருக்கின்றன. எண்ணிக்கொண்டு

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலோடு இன்று ஆரம்பித்த பாட்டுக்கு பதில் பாட்டு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 8வது நாள் காரைக்கிழமை ஒன்றியல் தமிழ் வானொலியின் வாரத்தில் ஒரு நாள் மலரும் நிகழ்வாக இன்று மலர்ந்த வேளையிலே மொத்தம் எங்களுக்கு வளமை போல இன்றும் 8 உறவினர்கள் வந்து பங்கெடுத்து கொண்டார்கள். எங்களுடைய எங்களுடைய எண்ணம் 200 பாடல்களை ஆக குறைந்தது தர வேண்டும் என்று. 200 பாடல்களை காணும் வேளையிலே நேரமும் சரியாக நிறுத்தும் நேரம் ஒரு மணிக்கு வந்துவிட்டது. நேரமும் பாடல் தொகையும் சரியாகத்தான் வந்திருக்கின்றது. அதனால் எங்களுடைய வேகம் சரியாக இயங்கிக் கொண்டிருந்திருக்கின்றது என்பதை உணர்கின்றோம். சிறந்த உறவுகள் என்று வந்து பாடல்களை ஒருதருக்கொருதர் விடாப்பிடியாக இணைந்து கொண்ட வேளையிலே ஒரு சிலர் காலம் தாமதித்து வந்திருக்கின்றார்கள். காலம் தாமதித்து வந்தாலும் விடாப்பிடியாக தொடர்ந்து பாடலை தந்து சிறப்பான ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று வளமையாக எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று சந்தர்ப்பங்கள் சரியாக கிடைக்கவில்லை. வலைத்தளமும் அவர்களுக்கு இடையூறு கொடுத்திருக்கின்றதை நான் அறிகின்றேன். அடுத்தவர்க்கும் தொல்லைகள் அதிகமாயிருந்து பணி சுமை காரணமாக பணியோடு இருந்து கொண்டு எங்களோடு பகிர்ந்து கொண்டார் தன்னுடைய பங்களிப்பை. அந்த வேளையில் அவருக்கு நன்றியை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே பாடல்களை நாங்கள் கணக்கெடுத்து கொண்டு வந்த வேளையில் பார்த்தால் மிகவும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். இங்கே ஃபாரூக், சந்தனராஜ், சியாமலா, கிருஷ்ணன், தேவா, நாகப்பன், மகாலிங்கம், ஞானசேகரன் இவர்கள் அனைவரும் இணைந்து இன்று சிறப்பித்த வேளையிலே குறிப்பாக மகாலிங்கம், ஞானசேகரன் அவர்கள் இன்று சிறப்பாக தொழில்பட்டிருக்கின்றீர்கள். நீங்களும் வந்து விறுவிறுப்பாக உங்கள் பாடல்களை தந்து எங்களோடு நன்றாக விளையாடி இருக்கின்றீர்கள். அந்த வேளையிலே ஒரு சிலருக்கு நேரம் கிடைக்காமல் பெற முடியாமல் இருந்ததை அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் வந்து இணைந்த வேளையிலே அவர்களுக்கு வலை இணைப்பு கிடைக்கவில்லை என்று பெருமூச்சு விட்டு கொண்டு இணைந்தார்கள். அதிலே ஒருவர் எங்கள் ஃபாரூக் அவர்களும் எத்தனையாவது நிகழ்ச்சி இணைப்பிலே இப்பொழுதானப்பா கிடைக்கின்றது என்று அப்படி மிகவும் நெருக்கமாகத்தான் இருந்தது. இதில் ஒரு இவ்வளவு ஆண்களோடும் ஒரு பெண் சிங்கமும் வந்து விளையாடினது மகிழ்ச்சிக்குரிய விடயம். சியாமலா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் விடாப்படியாக ஆரம்பத்திலிருந்து நீங்கள் இயங்கி நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்ல வழியை கோர்த்து அடுத்து உங்களோடு வந்து இணைபவர்களுக்கு நல்ல போட்டியை கொடுத்து கொண்டிருந்தீர்கள். போட்டியை கொடுத்து நீங்கள் நிகழ்ச்சியை அழகாக கொண்டு செல்வதற்கு ஈடாக எங்களோடு இயங்கியிருந்தீர்கள். சியாமலா, ஃபாரூக் வந்து இன்று நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தாலும் இறுதி வரை அவர் முயன்று தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார். அதில் இன்று தேவா விடாப்படியாக சந்தோஷமாக இருந்தால் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பெறுவர், அதன் பின்பு பெறமாட்டார். சரி, எண்ணிக்கைகளை பார்ப்போம். தேவா அவர்கள் 9 பாடல்களை தந்திருக்கின்றார். அந்த வேளையிலே ஃபாரூக் அவர்கள் 15 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். சந்தனராஜ் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் 19 பாடல்களை தான் இன்று கொடுக்க முடிந்திருக்கின்றன. அதேவேளை மகாலிங்கம் அவர்கள் 25 பாடல்களை தந்திருக்கின்றார். அடுத்து இருவர் ஒரே தொகையைத்தான் எட்டி பிடித்திருக்கின்றார்கள். அதனால் இன்றைய விழாவில் இருவர் முதலாவது இடத்தை பிடிக்கின்றார்கள். ஒன்று சியாமலா, இரண்டாவது நாகப்பன். நாகப்பன் அவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்க வேண்டும் கூறணும் என்றால் அவர் வந்து இணைந்ததே வந்து எத்தனையாவது பாடலில் அவர் இணைந்திருக்கின்றார். அவர் வந்து இணையும் போது 41வது பாடல், 40 பாடல்கள் சென்று விட்டன. அந்த 40 பாடல்களும் அவரும் இணைந்திருந்தால் அதுக்குள்ளே அவர் 10 பாடலையாவது கொடுத்திருப்பார். அதனால் எங்களுடைய சியாமலாவும் நாகப்பனும் 49 பாடலை தந்து முதலாவது இடத்தையும், இரண்டாவது இடத்தை எங்களுடைய மகாலிங்கம் அவர்களும், மூன்றாவது இடத்தை சந்தன்ராஜும் கிருஷ்ணனும் பெற்றுக்கொண்டு ஏனையோர் மீதி இடத்திலே இருக்கின்றீர்கள். அதனால் இன்றைய தினம் இருவர் வந்து ஒரே நேரத்திலே இந்த 200 பாடலை 49 பாடல் கிட்டத்தட்ட 100 பாடலை இவர்களே கொடுத்து விட்டார்கள்.
மிச்சம் 100 பாடல்களை தான் மற்றவர்கள் எல்லோரும் பகிர்ந்திருக்கின்றீர்கள். சிறப்பாக புட்டாங்குடியாக இருந்திருக்கின்றீர்கள். ஒரு சிலருக்கு தடை ஏற்பட்டிருந்தது, ஷியாமலாவுக்கு தடை இருந்தது, நாகப்பனுக்கு தடை இருந்தது. இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், நான் ஒருவர் வந்திருப்பார், பச்சை எழுத்து காட்டிக்கணும், அவரை தொட்டு தொட்டு தொட்டு அழைப்பு கொண்டால் மற்றவர்கள் குறுக்கிட்டு கொண்டு இருப்பார்கள். மிகவும் சிறப்பான போட்டியாக இருந்தது. ஒரு சிலருக்கு வலைத்தளம் கிருஷ்ணா சோர்வடைந்திருக்கின்றார் என்று, என்ன காரணம் என்று தெரியாது. சோடியை விட்டு விட்டு வந்து தனிமையில் இருக்கின்றபடியாலா, அல்லது வீட்டிலே பணிச்சுமை அதிகரிமாகவோ தெரியல. ஒரு வானிலைக்கு வருவதிலும் அவர் தாமதங்கள் இருக்கின்றது. பிரசன்னமாவதிலையும் அவருக்கு நேரம் கிடைக்கவில்லையோ அல்லது வேறு பணியில் இருக்கின்றாரோ தெரியவில்லை. வழக்கமாக கிருஷ்ணன் நிறைய பாடல்களை தருவார் அவரும், இன்று அவர் குறைந்த பாடலைத்தான் தந்தனர். சந்தனராஜ் அவர்களுக்கு அங்கே ஒரு வேளை பார்த்தா நீண்ட நேரம் அவர் வரவே இல்லை. காரணம், அங்கே அவருடைய பணியிலே அவர் பிரசன்னமாக இருக்க வேண்டியது அட்ட அவதானி என்று கூறுவேன். அவர் அங்கு இருந்தாலும் எங்களோடும் கண் கொடுத்து இடைக்கிடையே நகைச்சுவையோடு நாங்கள் பேச இருக்கிற பாடல்களை தந்து சிறப்பித்திருக்கிறோம். மொத்தத்திலே ஃபாரூக், சந்தன்ராஜ், ஷியாமலா, கிருஷ்ணன், தேவா, நாகப்பன், மகாலிங்கம், ஞானசேகரன், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கும் வல்லமை கொடுத்து இங்கே உங்களோடு இணைந்து மூச்சு விடாமல் நாங்கள் கடமையாற்றுவதற்கு நீங்கள் எனக்கு இந்த காலகட்ட நேரத்திலும் எனக்கு உற்சாகமாக கொடுத்திருக்கின்றீர்கள். சிறப்பாக நிகழ்ந்தது என்று இங்கே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உலகளாக இருக்கும் நண்பர்களுடைய அந்த செய்தியை நான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதை பார்க்கிறேன், இதை பார்க்கின்றேன், உங்களை பாடலை கேட்கின்றேன், பாடலை சொல்லுகின்றேன், அதற்கு பதில் தருகின்றேன், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் ஒரு உற்சாகத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். மொத்தத்திலே இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ந்தது என்று நான் கூற வேண்டும். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இங்கே லைன் கிடைக்காமல் இருந்து கூட ஓடி வந்து கணக்காக பாடலை தந்திருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு நேரம் நெருங்கி வந்துவிட்டது. உங்களுக்கான பாடல் 8 பாடல்களும் உங்களுக்கு நேரத்துக்கு முதல் கிடைக்கும், பகல் வேளையில் கிடைக்கும். இவ்வளவு நேரம் கடந்து கொண்டு போனபடியால் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். தொடர்ந்தும் நீடிப்பதை ஒரு சில நிகழ்ச்சியில் நீடித்தாலும் எல்லா நிகழ்ச்சியிலும் நீடிக்க முடியாது தானே. இப்பொழுது ஒரு பாடல் தந்தால் எல்லோருடைய பாடலையும் தர வேண்டும். அதனால் 8 பேருக்கும் பாடல் தருவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இங்கே பதில்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். எல்லோருக்கும் லைன் கிடைக்கவே இல்லை தான், லைன் கிடைக்கிறது கடினமாகத்தான் இருக்கு. வேண்டால் 8 பேரென்றால் ஒவ்வொருத்தருடைய இணைப்பும் வந்து கொண்டிருக்கும் தானே. ஒரு அழைப்புக்களே ஒரு இலக்கத்திலே தானே நீங்கள் வந்து இணைய வேண்டும். அதனால் இறுக்கமாகத்தான். அடுத்து குறிப்பு என்னவென்றால், பாடல்களை தரும் பொழுது நீங்கள் தடம் புரள வேண்டாம். ஒரு நர்வஸாக ஒரு தடுமாற்றத்தில் இருப்பது போல ஒரு சிலர் அவசரமாக பாடலை அழைக்க வேண்டும், இணைப்பை கிடைக்க வேண்டும், பாடலை தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. நீங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்து தருகின்ற பாடலை சரியாக சொல்ல வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். அங்கே வந்து நீங்கள் மருந்து இடைப்பாடல் இடைவரிகள் தருவது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாரும் தரவில்லை, தந்தபோது தவிர்க்கப்பட்டது. உங்களோட பாடல்கள் முற்றாக நான் ஏற்றுக்கொண்டேன். அடுத்தது வந்த பாடல் வந்திருக்கின்றவுடன் அதிலே நாங்கள் வியாக்கியானம் செய்து கொண்டிருக்க முடியாது. அதிலே நாங்கள் வாதிட்டு கொண்டிருப்பதற்கு இது சந்தர்ப்பமும் அல்ல. சரியா? வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய நன்றி. பார்ப்போம் அடுத்த வாரம் எப்படி செல்கின்றது, எப்படி நீங்கள் இயங்குகிறீர்கள், இத்தனை பாடலை குவிக்கப் போகின்றீர்கள். அடுத்த வாரமும் பார்க்கலாம். நாளைய தினம் பாடுவோர் பாடலாம், ஆயத்தமாக இருங்கள். வருபவர்கள் முதல்லே வந்துவிட வேண்டும். இறுதி நேரம் மட்டும் காத்து கொண்டிருக்காமல் முதலிலே வருபவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். முதல் வந்துவிட்டால் இடைவெளியை நிரப்பிக் கொள்ளலாம். இப்பொழுது நிறைவாக ஆக்கள் வருகின்றபடியால் தெரியாத நேரத்துக்கு நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்றபடியால் நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு 2 பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது போதியளவு நேரம் இருந்தால் அப்போ இன்னும் அடுத்தவர்கள் வருவார்கள் தானே என்று வருபவர்களை நான் தாமதித்து வைத்திருக்க முடியாது. அதை நாளை பேசுவோம். இன்றைய பாட்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வந்து தந்தமைக்கு நாங்கள் எங்களோட வாழ்த்துக்கள் தருகின்றோம். முதலாவது இடத்தை பிடித்த ஷியாமலா, நாகப்பன் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேபோல மகாலிங்கம் அவர்கள் 2வது இடத்தில் இருக்கின்றார். 3வது இடத்தில் சந்தனராஜும் கிருஷ்ணனும் இருக்கின்றீர்கள். அடுத்தவர்கள் அதன் பின்பு அதிக வித்தியாசம் இல்லை. 10 பாடல், 9 பாடல்னு தந்திருக்கீர்கள். தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவுக்கு கொண்டு வரும் வரை என்னோடு இணைந்திருந்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்து கூறி இந்த நிகழ்ச்சியை வல்லமையாக சிறப்பாக செய்து முடிப்பதற்கு வல்லமை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த வேளையில் அன்னை, தந்தை, ஆசான்,
இவர்களோடு இவருக்கு எல்லாத்தையும் நான் அறிந்த அன்பு தமிழ் அதிலெல்லாம் கொடுத்துவிட்ட எங்கள் இறைவனுக்கும் சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்வணிந்து வணக்கம் கூறி நன்றி கூறிக்கொண்டு உங்களோடு நான் இணைந்து இறைவா எங்களுக்கு நல்லதான் பெற வேண்டும், அல்லல்கள் வேண்டாம், பஞ்சமாம் பாதகங்களிலிருந்து விடுபட வேண்டும், நாங்கள் அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து அன்புடன் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. 2028 எட்டாவது மாதத்தின் 8வது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு காரிக்கிழமை சிறப்புடன் நிறைவுக்கு வந்துவிட்டது. அன்பு உறவுகளே, மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா.

2026 ஆண்டு 8வது மாதம் 5வது நாள் அறிவன் கிழமை. இங்கிதமான இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்று அறிந்து ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து இவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் தாழ்பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து உலகளாக இருக்கும் முகம் தெரிந்த தெரியாத அன்பு நேயர்களே, உறவுகளே, அறிவிப்பாளர்களே, கலைஞர்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கதம்பத்திற்கு அழைக்க இருக்கின்றேன். இந்த வேளையிலே நீங்கள் நலமா என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற செய்தியை தரும் இந்த வேளையிலே இன்றைய நாள் ஒரு இதயம் கனத்த நாளாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. சொல்லனா துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் எங்கள் நீண்ட கால உறவு மொன்றியல் தமிழ் வானொலியின் தொகுப்பாளர், அறிவிப்பாளர், கலைஞர் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களுடைய சிரேஷ்ட புத்திரன் விண்ணுலகம் எய்திய நாள். எதிர்பாராத ஒரு மன அழுத்தத்தையும் மனச்சுமையையும் சோகத்தையும் தந்திருக்கின்றது. ஆறா துயரில் அவர் மீள முடியாமல் தவிக்கின்றார் அன்பர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவரோடு இணைந்து எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளில் ஒரு சிலர் அவர் துன்பத்திலே பகிர்ந்து அந்த இறுதி சடங்கிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்பதை எண்ணும் பொழுது நாங்கள் எல்லோரும் அங்கு நின்று அவரோடு ஆதரவாக அவருடைய துன்பத்திலே பங்கு பெற்று கலந்து கொள்வது போன்ற ஒரு உணர்வை எனக்கு தருகின்றது. இதை அன்பு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை விஜயராகவன் ஐயா அவர்களினோடு பகிர்ந்து கொண்டார். அங்கிருக்கும் வேளையில் நான் அழைத்து அவரோடு பேசி நாகப்பன் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்களோடும் பேசி அவருடைய துன்பத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும் வேளை மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளாகிய நாங்களும் உலகளாவ இருக்கின்ற நேயர்கள், உறவுகள், கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள், அதிபர் மீதா அவர்களோடு நானும் இணைந்து உங்கள் எல்லோரையும் இணைத்து எங்கள் துக்கத்தை, எங்கள் துயரத்தை, எங்கள் ஆறுதல் வார்த்தைகளை நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று கூறி திரு ஜெகபர் சாதிக் அவர்களோடையே நான் நிலையில் நேராக பேசியிருந்தேன். அப்பொழுது எங்களுக்கு நேரம் இரவு 2 மணி. நான் அவருடைய செய்தி கிடைத்து பல மணி நேரங்களின் பின்தான் நான் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம், நாங்களும் இங்கே எங்களுடைய இல்லத்திலே ஏற்பட்ட பிரச்சனையால் அந்த தொழில்நுட்பவியலாளர்கள் வந்து அதை சரி செய்து கொண்டும் அந்த தொல்லையிலே இருந்ததால் அந்த நான் செய்தியை உடனடியாக பார்க்கவில்லை, தாமதித்துத்தான் பார்த்தேன். அவரோடு பேசிய போது அவரின் குரல் என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. இதுதான் மனித வாழ்க்கை என்பதை காட்டிவிட்டது. தந்தை இருக்க தனையன் சென்று விட்டார். தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு கூட அவர் இன்றி அவருக்கு தந்தை கடன் புரிய வேண்டிய வகையில் ஒரு நிலையில் இருந்த அந்த சமயத்தை நான் எண்ணும் பொழுது மனித வாழ்க்கையை பற்றி நினைத்து கொண்டேன். எங்கே, எப்படி, எப்பொழுது ஏற்படும் என்பது தெரியாததுதான் மரணம் என்பது. ஆனால் அது உறுதியாக்கப்பட்ட ஒன்று எங்கள் வாழ்க்கை பயணத்தில். அது மட்டும் உறுதியானது, மரணம் நிச்சயம் உண்டு என்பது தெரியும், எங்கே எப்படி ஏனென்பதுதான் தெரியவில்லை. அதுக்கு பல காரணங்களை கூறிவிட்டு அந்த யமதர்மராஜன் எங்களுடைய ஆவியை கொண்டு சென்று விடுவார். ஆவி சென்று விட்டது, இப்பொழுது அவருடைய புத உடல். நான் நினைக்கின்றேன் நல்லடக்கங்கள் முடிந்திருக்கும் என்று. அவர்களுடைய சமய முறைப்படி உடனடியாக அதை செய்வார்கள். ஒரு சில நெருங்கிய உறவுகளுக்காக தாமதித்திருக்கின்றோம் என்றும் அவர் கூறினார். இந்த வேளையிலே எங்களால் செய்யக்கூடிய, நீங்கள் என்னை பார்த்தே என்னுடைய தளத்தை பார்க்கும் பொழுது கலக்கமாக இருந்தது. ஏனென்றால் எல்லோரும் தங்களுடைய துன்பத்தை ஏகோபித்த வகையிலே அவருக்கு
தளங்கள் மூலம் புலனத்தின் மூலம் தெரிவித்துக் கொண்டும் தொலைபேசி மூலமும் பேசி கலந்து கொண்டும் இருந்திருக்கின்றீர்கள். எண்ணும் பொழுது எனக்கு ஒரு பக்கம் பெருமையாகவும் மறுபக்கம் மனம் சுமையாகவும் இருக்கின்றது. இந்த வேளையில் நானும் அவரோடு அருகில் இருந்து அவருடைய துன்பத்தை பகிர்ந்து அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டுமே, இது மனித நேயம் என்று எண்ணினேன். நாங்கள் இருக்கும் இடம் நாங்கள் கனடா, நீங்கள் இந்தியா. உடனடியாக வந்து செல்ல முடியக்கூடிய காரியமல்ல. என்னுடைய உடல்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். இருப்பினும் உள்ளத்தால் நான் அவரோடு எப்பொழுதும் அன்பாக இருக்கும் ஒரு எங்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பாக இருக்கும் ஒருவர். அவருக்கு இப்படி துன்பம் இன்று நடைபெற்றது அல்லது இப்பொழுது கடந்த சில மாதங்களுக்குள்ளே பல இழப்புகளை அவர் சந்தித்து விட்டார். அதனால் இவற்றை தாங்கும் இதயத்தை மனந்தளராமல் இருக்க வேண்டும் என்று எங்கள் மகள் சாந்தி எழுதியிருந்த. மனம் தளர்ச்சி அடைய வேண்டாம் என்று அப்படியான வார்த்தைகள் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஒவ்வொரு தரம் எழுதியிருக்கின்றீர்கள், உங்களுடைய கவலையை தெரிவித்திருக்கின்றீர்கள். இதையெல்லாம் அவருக்கு ஆறுதலாக பக்க பலமாக இருக்கும். அந்த வேளையிலே நானும் அவருக்கு ஆறுதல் கூறி மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் ஊடாக எல்லோரும் இணைந்து அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டுமென்று பிரார்த்திக்க வேண்டும் உளமாற என்று கூறிக்கொண்டு அவர் ஒரு இழப்பு இரண்டு இழப்பு அடுத்து வரும் இழப்பை தாங்குவது சாதாரணமான விடயமல்ல. அவருக்கு உறுதியான இதயத்தையும் மனம் தளராத நிதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியினை ஒரு நிமிடம் நான் நிறுத்தி எல்லோரும் இறைவனை சிந்தித்து ஜெகபர் ஷாதிக் அவர்களுடைய மூத்த மகன் அவருடைய ஆன்மா இறைவன் அடியிலே நிரந்தரமான ஆறுதல் பெற்று இளைப்பாற வேண்டும் என்று ஓம் அமைதி என்று கூறி நாங்கள் இப்பொழுதிலிருந்து ஒரு நிமிடம் மௌனமாக அவருக்காக அஞ்சலி செய்வோம்.

ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி உறவுகளே. இந்த நேரத்தை நாங்கள் அவர்களுக்காக ஒதுக்கி அவருடைய ஆன்மா சாந்தி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியினை தொடர்வோம். அன்பு உறவுகளே, முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இன்று எதை காணப்போகின்றோம்? அறிவன் கிழமையில் வளமையாக தோன்றுவது என்ன நிகழ்ச்சியாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இதோ அதுதான்.

0: பொக்கிஷம் நிகழ்வு என்பதை தெரிந்து கொண்டோம். மிகவும் சிறப்பாக குதூகலமாக கோலாகலமாக நாங்கள் ஆரம்பிக்கும் நிகழ்ச்சியை இன்று இப்படி ஆரம்பித்திருக்கோம். நாங்கள் நல்ல காலநிலையில் இருக்கின்றோம் என்று நீங்கள் என்ன வேண்டாம். நாங்கள் இப்பொழுது இங்கே கிட்டத்தட்ட 27 பாகையிலே இருக்கின்றோம். இது 31 பாகை வரை சென்று மீண்டும் 20 பாகைக்கு வரும். இன்று மழை வருவதற்கு எந்த விதமான சான்றும் இல்லை. 14 மணித்தியாலம் 29 நிமிடத்துக்கு பகலை காணுகின்றோம். துல்லியமான வெளிச்சத்தோடு இருக்கின்றோம். எங்கள் மகிழ்ச்சியான செய்தி, எங்களுடைய வெப்ப கருவி ஹீட்டர் இல்லை குளிர்போக்கி ஏர் கண்டிஷனர் அவர் மீண்டும் பணிக்கு திரும்பிவிட்டார். நேற்றைய தினம் தொழில்நுட்பவியலாளர்கள் வந்து துரிதமாக அதை நிறைவேற்றி தந்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் இணைந்து எங்களுடைய பொக்கிஷத்தை நிகழ்த்துவோம். வாழ்க்கை என்பது நீர்க்குமொழி போன்றது என்றதை எண்ணிக்கொண்டு முதல் நேராக எங்களோடு வருகின்றார் என்று நாகப்பன் அவர்கள் தோன்றுகின்றார் போல் தெரிகின்றது. அழைக்கின்றார், சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். கதம்பத்திலே இன்று பொக்கிஷம், பொக்கிஷத்துக்கு 20 பெட்டிகள் பொக்கிஷமாக கொண்டு வந்து அடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே ரேவதி ஆயத்தமாக இருக்கின்றார், சியாமலா ஆயத்தமாக இருக்கின்றார், மகாலிங்கம் ஆயத்தமாக இருக்கின்றார், நாகப்பன் ஆயத்தமாகவும் இருக்கும் வேளையிலே அனைவரும் இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முதலில் யார் வரப்போகின்றீர்கள் அழையுங்கள். 647-8744-1-5 என்ற எண்களோடு முதலில் இங்கே வருகின்றார் நாகப்பன் அவர்களுக்கு இணைப்பு கிடைத்து விட்டது. வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: நல்லது நல்லது. இந்த பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு என்னுடைய இரவு நேரத்தை நான் தருகின்றேன். எப்படி இருக்கின்றீர்கள் இரவு நேரத்தில்? மழை விழுகின்றதா, எப்படி இருக்கின்றது காலநிலை?
1: இயல்பான காலநிலை தான் ஐயா, மழையும் இல்லை வெயிலும் இல்லை.
0: வெயிலும் இல்லை, சரி நல்லது. நேற்றைய தினம் அவ்வளவு மகிழ்வாக இருந்தோம். இன்றைய தினம் உங்கள் நிகழ்ச்சியில வரும் பொழுது ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. எல்லோரும் அதை அனுஷ்டித்து எதிர்பாராத ஒரு விடயம்.
1: ஆன்மா சாந்தி அடைய இரவு நேரம் பிரார்த்தித்துக் கொள்வோம் ஐயா.
0: நன்றி. அதனால்தான் நாங்களும் ஒன்றியல் தமிழ் வானொலி, நீங்களும் நாங்களும் இணைந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்தி அவருடைய ஆன்மாவுக்காக பிரார்த்தித்தோம். அந்த பிரார்த்தனைகள் சரிவிட வேண்டும். அவருடைய ஆன்மா
1: எப்பொழுதும் எப்பொழுதும் எம்டிஆர் கூடவே இருக்கக்கூடியவர்.
0: அதனால்
1: நாங்கெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் விலகிடுவோம்.
0: அவர் இரவு பகலாக இருப்பார். அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நான் நள்ளிரவு நேரம் நான் அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தேன். அங்கு விஜயராகவன் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய தொலைபேசி மூலம் நான் எப்படி அவரை அழைப்பதை இப்பொழுது அவரோடு பேச முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது விஜயராகவனோட பதிவை பார்த்து விட்டேன். நான் அங்குதான் இருக்கின்றேன் என்று அந்த பதிவில் இருந்த உடனே நான் அவருக்கு அழைத்தேன். விஜயராகவனுக்கு அவருடைய தொலைபேசி இலக்கம் கிடைத்தது. அழைப்பு கிடைத்தவுடன் அவரோடு பேச வேண்டும்.
1: எனக்கு இங்கிருந்து பாலக்காடு போற மாதிரி அவருக்கு அங்க காரைக்கால் இருந்து நாகூர்
0: அவருக்கு. ஆமா, சென்று விட்டேன். நல்ல நண்பர். ஏனென்றால் விஜயராகவன் அவர்கள் முன்பு வைத்தியசாலையில் அவர் பணிபுரியும் காலங்களில் எங்கிருந்து போபவர்கள் யாராக இருந்தாலும் அதில் எங்களுடைய வானொலி உறவுகள் பலருக்கு அவர் பல உதவிகள் செய்திருக்கின்றார். அதை எங்கள் எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்களே எனக்கு நேரில் கூறியிருக்கின்றார். அவர் மட்டுமல்ல மறைந்த எங்களுடைய பலர் பிரகாஷ் போன்றவர்கள் எல்லாம் அங்கு சென்றதற்கு சிலருக்கு அவன உதவிகள் எல்லாம் செய்திருக்கின்றனர். நேற்றைய தினம் விடயத்தை அறிந்தவுடன் பக்கத்திலேயே ஓடிவிட்டார். அவர் ஒரு மாவட்டம் தானே, ஒரே மாவட்டம் தானே அவர்கள்? இல்லை இல்லை, ஐயர்கள் புதுச்சேரி அவர்கள்
1: தமிழ்நாட்டுடைய பார்டர். அது புதுச்சேரியினுடைய
0: அடிக்கடி சந்திப்பு. அவரோடு பேசி பின்பு ஜெகபிரசாதிக்கு ஐயா அவரோடு பேசி
1: 500 கிலோமீட்டர் ஆகும்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். அவரோடு அவரோடு பேசி நான் தொடர்படுத்து அவருடைய தொலைபேசியிலே ஜெகபிரசாதிக் ஐயா அவர்களை அழைத்து அவர் உண்மையிலேயே அவர் கலங்கி விட்டார். குரல் கேட்டப்பட்டு பதறிவிட்டார். அவர் அதை என்னால் மறக்க முடியாது. அவரால் தாங்க முடியவில்லை. எப்படி ஐயா தாங்க முடியும்? ஒன்றன் பின் ஒன்றாக இறைவன் அவருக்கு நல்ல ஒரு இதயத்தை கொடுத்திருக்கின்றார். இதையும் தாங்கும் சிரமம். என்ன அடுத்து அடுத்து மூன்றாவது இது இழப்பு. இது அக்கா, அதன் பின் சகோதரி, அதன் பின் இப்பொழுது மகன் என்னும் பொழுது தாங்க. அதில் இவர் வாழ வேண்டிய ஒரு பையன், தகப்பனுக்கு கடமை செய்ய வேண்டியவர் முந்தி விட்டார் என்று எண்ணும் பொழுது அவரால் எப்படி தாங்க முடிகிறார்? அவருக்கு தாங்கும் சக்தியை இறைவன் கொடுக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது நான் கூறிக்கொண்டு அவரோட பேசி எங்கள் எல்லோருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு, எங்கள் எல்லோரும் நாங்கள் உங்களுக்கு அனுதாபத்தை தருவோம், நீங்கள் கவனமாக இருங்கள், காரியங்களை கவனமாக செய்யுங்கள், இதைத்தானே கூற முடியும் எங்களுக்கு. என்று நான் பேசியிருந்தேன் நாகப்பன் அவர்களே. அது இன்றும் எனக்கு நிகழ்ச்சி எப்படி செய்வது என்று எண்ண முடியவில்லை. இருப்பினுமே என்ன செய்வோம், இது இயற்கை, இது நடைபெறுவது வழக்கம். அவருக்கு ஒரு விபரீதமாக இல்லாமல்
1: இயற்கையாக நடந்ததுங்கிறது
0: இல்லை, அவருக்கு அப்படி இருந்தது நேர வைத்திய வருத்தம் இருந்திருக்கு அவருக்கு. அவர் அதுக்கு முன்பு அறிந்தே எங்களோட அவரோடு பேசும்பொழுது வைத்தியசாலைக்கு அவர் பல தடவை சென்றிருக்கின்றார். அது எனக்கு வயசு லேசாக எனக்கு ஜெயபிரசாதிக்கு அவர்களும் என்னோடு பேசும் பொழுது மகனுடைய வருத்தம் பற்றி கூறியிருக்க, அது வருத்தம் அவர்கள் முடிந்தவரை சிகிச்சை செய்திருக்கின்றார்கள். அவருக்கு விதி, இறுதியிலே அது விதி என்று எண்ண வேண்டியது. சரி, நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். நலமாக இருக்கும் வேளையிலே நாங்கள் இருக்கும் வேளையில் இணைந்து கொள்கிறோம், மகிழ்ந்து கொள்கிறோம், இல்லாத போது நெகிழ்ந்து கொள்கிறோம், உறவாடிக்கொள்கிறோம். இதைவிட வேறு எங்களால் என்ன செய்ய முடியும்? இன்று அவருக்கு நாளை நமக்கு என்று எண்ணுவோம் இல்லையா? சரி, இப்பொழுது விடயத்துக்கு வருகிறோம். நாங்கள் இன்று பொக்கிஷத்துக்கு வந்திருக்கின்றோம். பொக்கிஷத்தில் வளமை போல 20 பெட்டிகளை கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். முதல் வியாபாரத்தை துவக்குவதற்காக நாகப்பன் அவர்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக எந்த இலக்கம் வேண்டும்? எந்த எண் வேண்டும்?
1: 9
0: உங்களுக்கு அதிர்ஷ்டம். சரி, அடங்கப்பா,
1: அது வந்ததுன்னா நீங்க கை பிடிச்ச தூக்கி விட்டாவது பாயிண்ட் கொடுத்துருங்க.
0: அப்படியா? இல்லை, இது சுலபமானதாக தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். 9 வந்திருக்கின்றது, கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
1: சரி, தெரியுது ரொம்ப சுலபமாக இருக்குதா?
0: ஆமாம், சுலபமாக. எங்க உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
1: இந்த காகசம் அபு காக்ககம் திறந்துடு சீசே.
0: ஆமாம், திறந்து விட்டது நாகப்பன். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
1: 3.
0: அப்படிங்க அப்பா அச்சொட்டாக கூறுவார் என்றுதான் இருந்தேன். 5 எழுத்தாக இருக்கின்றது. காரியமில்லை, 5 நல்லது தானே. 5 எழுத்து உங்களுக்கு அதிர் பெரிய உடைய. நீங்கள் 7 எழுத்து, 9 எழுத்து, 16 எழுத்துன்னு சொன்ன சார், இந்த 5 எழுத்து சொல்லுகிற அது பதம் வந்து எங்கள் எல்லோரிடமும் இருந்து எங்களை வழி நடத்தும் வேளை எங்களுக்கு ஆலோசனை கூறுவது ஒருபடி ஒரு 1. அது இதை நாங்கள் எண்ணி பார்க்கும்பொழுது நன்றாக சிந்தித்து பார்ப்பதற்கெல்லாம் புத்திமதி தருவதற்காக உதவும் எங்களுக்கு உள்ளே உள்ள 1. இதை எங்கள் யாமிருக்க பயமேன் சரவணன் வரும்போது பேசும்போது நகைச்சுவையாக நான் இந்த பதத்தை பாவிப்பதுண்டு. அவர் அதை கேட்க வேண்டும் என்று கூறுவார். சரியா? அப்படி என்று இல்லை, நாங்கள் வழக்கமா பேசுவது தானே இங்கே வரும். 5 எழுத்தை கொண்டது இப்பொழுது புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். எங்கே பார்ப்போம்?
1: இது மிக சுலபமான பதம் தானே.
0: பார்த்தீர்களா? சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்பொழுது நீங்கள் ஆழ்மனதை கேட்கவில்லை. உங்கள் எண்ணத்திலே 3 என்று கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். 2 உள்ளிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆழ்மனது உங்கள் எல்லோருக்கும் உண்டு. அந்த ஆழ்மனது கூறுவது அநேகமாக உண்மையாகவும் சரியாகவும் இருக்கும். சில சமயம் சரியான முடிவை எடுக்கும் பொழுது ஆழ்மனது தடுத்து விட்டுவிடும் இல்லையா? அதனால் ஆழ்மனது எப்பொழுதும் கேட்க தேவையில்லை, ஆனால் அநேகமாக கேட்க வேண்டுமா? அதைத்தான் யோசித்து நன்றாய் உணரணும் என்று கூறியிருக்கின்றார்கள். சிந்திக்க வேண்டும், சிந்திப்பதற்கு உதவுவது இந்த உணர்வு.
1: இன்னொரு பெயர் விவேகம்னு வச்சுக்கலாம் ஐயா?
0: இல்லை, ஆழ்மனதுக்கும் விவேகத்துக்கும் விவேகம் வந்து கெட்டித்தனம். இந்த ஆழ்மனது வந்து எங்களுடைய அறிவு, சிந்தித்து தீர்மானித்து எடுக்கிற முடிவு. ஆழ்மனதிலிருந்து அடுத்தது அன்பு, கருணை. இறைவனிடம் நாங்கள் வந்து ஆழ்மனதிலிருந்து அந்த அன்பு கருணை பாருங்க. குழந்தைக்கு தாய் அவ பால் ஊட்டும் பொழுது அந்த ஆழ்மனதில் அன்பு சுரக்க சுரக்க இங்கு பால் சுரக்கும் அந்த குழந்தைக்கு. அமுது போல் சொல்லுவார்கள் அல்லவா, கருணை இருக்கின்றது ஆழ்மனதிலிருந்து வர வேண்டும். ஒரு தர்மத்தை நாங்கள் செய்யும் பொழுது வெளிப்படையாக அள்ளி கொடுத்து மற்றவர்கள் பார்க்கட்டும் என்று கொடுக்க வருது, ஆழ்மனதிலிருந்து வர வேண்டும். ஒருவரிடம் நாங்கள் ஒரு பிள்ளையை செய்து விட்டு நல்லதொரு நண்பனுக்கு தவறுதலாக ஒரு புண்பட வைத்து விட்டால் எங்களோட ஆழ்மனது எவ்வளவு துன்பப்படும். அது புரிகிறதா ஐயா? இப்பொழுது விவேகத்துக்கு இதுக்கு வித்தியாசம், வாழ்த்துக்கு. ஆள் மனது
1: சொல்லுவாங்கல்ல
0: அடுத்தது. ஆமாம் ஆமாம். அடுத்தது இந்த முதல் காதல், முதல் காதல் என்று இருக்கிறது அல்லவா மக்களுக்கு, எங்கள் எல்லோருக்கும் அது இருக்கும். அது தெரிந்தோ தெரியாமலோ எங்களை அறியாமலோ ஒன்று இருக்கும். அந்த முதல் காதல் என்பதும் ஆள் மனதில் படிந்துவே இருக்கும். அதன் பின்பு அது நிறைவேறாமல் போகலாம், அது கைகூடாமல் போயிருக்கலாம், அல்லது எட்டி தட்டி பறக்கப்பட்டிருக்கலாம். அது எப்படி நடந்தாலும் அந்த காதல் அழியாதது இல்லை. அதே போன்று ஒருவர் மீது அன்புடன் நாங்கள் ஆள் மனது வரைக்கும் சென்று அவரோட அன்பாக பழகிவிட்டால் அந்த அன்பை உறவை முறிக்க முடியாது. இன்னா செய்தாரும் இன்னா செய்தாலும் அவரை நாங்கள் துறக்க முடியாமல் இருக்கும். அது எப்படி வரும் என்றால் அந்த குரல் உடனே வரவில்லை. என்ன செய்தார்
1: அந்த குரல்? ஒரு குரல்
0: இருக்கு, இருக்கின்றது, இருக்கிறது. என்ன செய்தார்? அது நல்லவராக எங்களோட வாழ்ந்தவர், பிழை செய்தாலும் அவரை நாங்கள் இழக்க முடியாது. ஏன்னா ஆழ்மனதிலே அவர் இருப்பார் எங்களோட. அதே
1: ஆழ்மனது
0: ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செயல் என்ன செய்தாரை ஒருவர் எங்களுக்கு பிழையை செய்தாலும் அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையை செய்துவிட வேண்டும். நாங்கள் தீமை செய்யக்கூடாது. அந்த ஆள் மனது எங்களுக்கு எதையும் உறுத்தி கொண்டு நாங்கள் ஒரு பிழையத்தை செய்யும் பொழுது பிழையாக செய்கின்றோம் என்றாலும் அந்த ஆள் மனது சொல்லுவே நீ பிழையை செய்கிறாய் செய்கிறான்னு எங்களை உறுத்தும் ஆள் மனது என்ற நல்லது ஒரு கருத்து. சிறப்பான இந்த கருத்தை கொண்டு வந்து ரெண்டு மூன்று தடவைகள் எங்களுடைய சரவணன் வச்சு சொல்லுவார். ஆழ்மனது சொல்றதை கேட்க
1: பிடிச்சிட்டீங்க,
0: பிடிச்சிட்டீங்க. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சரி, இப்ப நீங்கள் இரண்டு புள்ளிகளே ஒரு பெட்டியை திறந்து பெற்று விட்டு இரண்டாவது
1: புள்ளிக்கு போவோம்.
0: எதுக்கு போவோம்? நன்றா உயர்த்தி கொண்டு போகும் ஐயா. எட்டு எட்டு இலக்கத்தில் பிறந்தவர்களை பாருங்க,
1: யாருமே தொட மாட்டாங்க ஐயா.
0: அப்படியா?
1: யாருமே தொடங்க.
0: ஆஹா, எட்டு வந்து எல்லோரும் உயர்த்தி வைக்கும். பெரும் தலைவர்களை எல்லாம் எடுத்து பாருங்கள், சாதனையாளர்களை எடுத்து பாருங்கள். ஆனால் கொண்டு சென்று உச்சத்திற்கு கொண்டு சென்று உடனடியா நிறுத்திவிடும்.
1: தமிழ்நாட்டுல வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, கூட்டுத்தொகை எட்டு வர்ற மாதிரி தர மாட்டேன்.
0: அதெல்லாம்
1: பணம் கட்டி எடுத்தா எடுத்துக்கலாம்.
0: அப்படியா?
1: சிலர் இருக்கிற ஆசைன்னு.
0: அப்படி என்ன அந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்லுங்களேன். அப்பன்
1: அந்த எட்டுக்கான மந்திரத்தையும் சொல்லி பார்க்கலாம். அந்த கசம் அபுகாக்கும்
0: சிறப்பு திறந்து விட்டது பெட்டி. அங்க எத்தனை எழுத்துக்கள் இப்பொழுது காணப்படுகின்றது? இப்பொழுது மூன்று தான் இருக்கின்றது. அது ஒன்று சேர்த்து நாலாக காட்டுகின்றது. நாலு நான்கு எழுத்துக்கள் கொண்ட பதம். இந்த பதமும் கடந்த நாட்களிலே நாங்கள் நிகழ்ச்சிகளிலே பேசிய பதங்களுக்குள் ஒன்றுதான். அது நேற்றும் பேசியிருக்கிறோம் போல் தெரிகின்றது, தெரியவில்லை. சரி, இது வந்து நான்கு எழுத்துக்களை கொண்டது. இந்த எருமை இருக்கின்றது அல்லவா, எருமை மாடு, அது பொறுமைக்கு பேர் போனது. எப்படித்தான் போட்டு அடித்தாலும் முதுக நெளிச்சு நெளிச்சு இருக்கும். தண்ணீருக்குள்ளே போய் படுத்தா அதுக்கே பொறுமையாக படுத்திருக்கும். இவ்வளவுதான், மழை விழுந்தாலும் அதை பெரிய சட்டை செய்யாமல் இருக்கும். அது சரியான பொறுப்பு என்ன. அதே போன்று சில வீரர்கள் இருக்கின்றார்கள், தன் முன்னே நின்று ஒரு நோஞ்சான் வந்து அவரை உத்வேகமாக பேசி அடிக்க முற்படும் போது அந்த வீரன் திருப்பி அடிக்க மாட்டான், பொறுமை காத்து கொள்ளுவான். ஏன்னா இந்த சின்ன குச்சி பயில எனக்கு அடிக்க வரேன், நான் ஒரு அடி போட்டு அவன் செத்துருவானே என்ற அந்த ஒரு இரக்கம் இருக்கும். அப்போ அவன் பொறுத்து கொள்ளுவான். அந்த பொறுத்து கொள்வதை எப்படி தான் பொண்டாடி கத்து கத்தனு கத்தி தூக்கி போட்டு அடித்து பிள்ளைகளை தந்தாலும் இப்போ கணவன் என்ன செய்கிறது, பொறுத்து கொண்டு தான் போக வேண்டும். இவருக்கு பேசினால் முரண்பாடு ஏற்பட்டு விடும் அல்லவா. அந்த குணத்துக்கு இன்னும் ஒரு பதம் நாலு இடத்துல சொல்லுவது உண்டு.
1: குணம்

0: வந்து அது இயல்பான ஒரு குணம், மற்றவரோட அது சாந்தமாக பேசுறது, சாந்தமாக இது. அந்த கோபங்கள் வந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றது ஒன்றுக்கு சொல்கிறது. அந்த தன்மை வேண்டும், அது குறிப்பாக பெண்களுக்கு வேண்டும். அவர்கள் கொதிப்படைந்து எங்களையும் கொதிப்படைய வச்சு விடுவார்கள். அதொரு குணம், அது அதொரு பெருந்தன்மையானது. அது இருந்தால் வாழ்க்கையில வெற்றி அடையலாம், அடைய வேண்டியதை அடையலாம். இதை நேற்று சரவணன் கொண்டு வந்தார். அந்த பாடல்களை அவர் முதல் அந்த சொல்லோடு பாடல் பேசும்போது இந்த பதம் நான் ஒரு தடவை உபயோகித்தேன். என்னிடம் இருக்கின்றது, சில சமயம் அது மீறி விடுவோம் நாங்கள். அது எல்லோரிடம் இருக்கின்றது, அதை நாங்கள் கடைபிடிப்பது குறைவு. கடைபிடிப்பது குறைவு. அந்த அந்த பண்பின் தந்தையாரருக்கு சின்ன வயதில் வளர்த்திருக்கார். எப்படி என்றால், நான் விரும்பி ஒரு பொருளை கேட்டால் எனக்கு தெரியும் நிச்சயமாக வாங்கி தருவார் என்றால் கேட்ட உடனே வாங்கி தர மாட்டார். பொறுமையோடு நான் இருக்க வேண்டும், கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படாமல் இருக்கின்ற ஒரு குணம்.
1: அது வந்து ஞாபகம்
0: சொன்னால் இரண்டு புள்ளிகள்.
1: ஆமா, சரி, யோசனை செய்து வருகிறேன்யா. அடுத்த உங்களுக்கு வழி,
0: அடுத்த வழிவிட போகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி சார். நான் இப்பொழுது அன்புடன் விஜய ராகவன் அவர்கள் இணைகிறார் போல் தெரிகின்றது. அவருடைய இணைப்பு கிடைப்பது கடினமாக அவருடைய வலைத்தளத்தில் அங்கிருந்து பேசுகிறாரோ தெரியவில்லை, இல்லாத தன் வீட்டில் இருக்கிறாரோ தெரியவில்லை, வர வேண்டும். வணக்கம், வணக்கம். இப்பொழுது இன்னொருவருடைய இணைப்பு. வணக்கம் மகாலிங்கம், வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, வணக்கம். வணக்கம், வணக்கம் மகாலிங்கம், உங்களை இணைத்து விட்டேன். மகாலிங்கம், வணக்கம், வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன்.
0: கூறுங்கள், நாங்களும் நலமாக இருக்கின்றோம். கூறுங்கள் வந்த விடயத்தை முதலிலே.
2: நலம்தாயா. இந்த ஜாபர் சாதிக்குடைய பையன் இறந்ததுக்கு மௌனம் அஞ்சலி செலுத்தி ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நானும் அதில் பங்கு பெற்று இது பண்ணேன். வானொலி மூலியமாகவும் அவருக்கு வந்து அந்த அந்த பையனுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நானும் மௌன விருதம் மௌனமாக இருந்து அனுசரித்தேன் ஐயா. அது ஒரு மிக கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அதில் கலந்துக்கிட்டேன், நம்ம வானொலியிலையும் கலந்துக்கிட்டேங்கிறது ஒரு இது. ஏன்னா நேரடியாக போக முடியலையேங்கிறது ஒரு வருத்தம் இருந்தது. அது இந்த வானொலியில் மௌனம் காட்டுறது வந்து அனுசரித்தது வந்து மிக மிக ஒரு ஒரு சாந்தம் எனக்கு கிடைத்தது.
0: மனித நேயம் ஐயா, இது மனித நேயம் இல்லையா? அரிது அரிது மாண்ட பிறவி அரிது அவர் வந்துவிட்டு செல்லும் பொழுது நாங்கள் செல்ல வேண்டிய நேரம் அல்ல இது. இருப்பினும் இந்த இடத்தில் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அதே நேரத்தில் ஜெகபர் சாதிக்கு அவர்களுக்கு தீர்க்கமான தைரியத்தை கொடுக்க வேண்டும். இந்த வேளையில் எப்படி
2: மிக மிக பெருமைச்சாலி அனுபவசாலி மிகவும் தெளிந்த குணம் உள்ளவர். அவரு இந்த இழப்பு வந்து எப்படி தயங்கிறாருங்கிறது தெரியல. இருந்தாலும்
0: அவர் பல துன்பங்களை அனுபவித்து விட்டார், அனுபவித்து அதிலே அவர் தோய்ந்து விட்டார் நன்றாக. இறைவா, சரி, நன்றி மாலை. நீங்களும் எங்கள் வானொலி எங்கள் வானொலி ஊடாகவும் அவருக்கு இந்த அஞ்சலியை தெரிவித்திருந்து இந்த ஆன்மா சாந்தியடையும் வேளையிலே அன்பு ஜெகபர் சாதிக்கு ஒரு தெம்பு வர வேண்டும், அவருக்கு மனத்துணிவு வர வேண்டும். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது கொடுப்போம், அவருக்கு கை கொடுப்போம். இப்படி அவருடைய மனதுக்கு தெம்பு கொடுக்க வேண்டும், தாங்க வேண்டும். இவர் காய்ச்ச மரம் தானே ஐயா கல்லறை படுவது. ஒரு மாமரம் நன்றாக காய்த்திருக்கிறது, ஆக என்ன சிறப்பாக என்று பார்த்தால் எல்லோரும் அதுக்குத்தான் கல்லறி எறிவார்கள் என்றால் காயை பறிப்பதற்கு. அதுபோன்றுதான் வாழ்க்கையிலேயும் எங்களுக்கும் துன்பங்கள்
2: துன்பங்கள்னா அது ஜாபர் சாதிக்கதான் ஐயா. அவருக்கு வந்து இந்த மாதிரி இழப்பெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப வேதனையா.
0: இந்த இந்த சம்பவம் கேட்ட நிறந்தவங்க மகள் அமைதியாகிவிட்டார், ஏனென்று தெரியவில்லை, ஒன்றும் பேசுகிறார் இல்லை. நீரா அவர்கள் வானிலைக்கு வந்தாலாவது

0: அவரோட பேசும்போது மனம் திடங்கும். அவருக்கும் சொந்தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை இந்த நேரத்தில் நினைந்து கொள்வதானே அவர் மிகவும் நல்லது. நல்லது மகாலிங்கம் அவர்களே, அவருக்கு உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் வானொலி மூலம் அவருக்கு சென்றடையும். அவர் இப்பொழுது வானொலி கேட்கக்கூடிய சூழலில் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது. இருப்பினும் இறைவனுக்கு நாங்கள் மனச்சாட்சி, மனித நேயம் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்ய வேண்டும். அதில் எங்கள் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் அங்கே அவருக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றீர்கள், அனுதாபம் தெரிவித்திருக்கின்றீர்கள். நானும் என்னுடைய அனுதாபத்தை எழுத்து மூலம் பதியும் பொழுது எங்கள் எல்லோரையும், மொன்றியல் தமிழ் வானொலி எல்லோரையும் இணைத்து அதற்குள்ளே அவருக்கு நாங்கள் ஆறுதல் தருகின்றோம், பிரார்த்திக்கின்றோம் என்றெல்லாம் எழுதியிருக்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த மௌன அஞ்சலியையும் செலுத்தியது ஆண்டவனால் கணக்கிடப்படும். நல்லது, சரி.
1: வந்தபடியே விடை கொடுக்காம சென்னது வந்து மௌனம்.
0: மௌனம் என்பது அந்த மௌனம் என்னத்தை காட்டுகிறது? மௌனம் கூட ஏதோ காட்டுகின்றது அங்கே, அதுதான் அங்கே உள்ளது. என்ன
1: பொறுமை? பொறுமை
0: அது மூன்றெழுத்து, அது பொருந்தவில்லை. சரி பார்ப்போம். மௌனம் எல்லாரும் மௌனம் நல்ல ஒரு பொருள் தான், இது அல்ல. அது மௌனம் திக்கு ஈடாக இன்னும் ஒன்று இருக்குது, அதை விட மேலானது. மௌனத்தை விட
1: மேலானது
0: இல்லை. சரி, நீங்கள் உங்கள் பட்டியை எடுங்கள், அவருடைய பட்டியை விட்டு விடுவோம். நீங்களும் முயற்சித்து விட்டு ரெண்டு மூன்று தடவை முயற்சி, கட்டிக்காரன் முயற்சித்து விட்டீர்கள். பார்ப்போம் இப்பொழுது உங்களுக்கு இந்த எண் பெட்டி வேண்டும்.
1: ஏழு.
0: ஏழு, ஆஹா, ஏழாவது இலக்க பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து மகாலிங்கத்தின் பெயரில் வைக்கின்றேன். வைத்து விட்டேன். இப்பொழுது உங்களுடைய அந்த காரசாரமான மந்திரத்தை தர வேண்டும் பெட்டி திறப்பதற்காக.
1: அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சீசே.
0: ஆஹா ஆஹா, திறந்து விட்டது அழகாக. அங்கே பார்க்க தெரிகின்றது ஒரு இடம். எத்தனை எழுத்திருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
1: ஐந்து.
0: ஆஹா, கெட்டிக்காரன், நீங்க பெட்டியை பார்த்து விட்டீர்கள் போல்றாங்க. ஐந்து எழுத்து என்று அச்சோட்டாக கூறிவிட்டீர்கள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். ஐந்து எழுத்திலே இருக்கின்ற அந்த பதம் என்னவென்றால் அது ஒரு இடம். இது இலங்கையிலே இருக்கின்றது, ஆனா பிரசித்தி பெற்ற இடம். எப்படி பிரசித்தி பெற்றால், ராமணீஸ்வரன் சீதாபிராட்டியை கவர்ந்து சென்று சிறை வைத்த இடம் உங்களுக்கு தெரியும். அது எந்த இடம்? பாடல்கள் எல்லாம் வந்திருக்குது, இலக்கியங்கள்ல வந்திருக்கு, நாங்கள் பேச்சு பேசுவோம், பிரசங்கங்கள்ல கேட்டிருப்பீர்கள், வலைத்தளங்கள்.
1: இலங்கையில வைத்ததா?
0: இலங்கையில ஒன்றை சிறை வைத்தவர் இல்ல ராமணே, தெரியாதா? ராவணேஸ்வரன் சீதாதேவியை கொண்டு சென்று அங்கே சிறை வைத்தவர், தன்னுடன் இணங்கி வரும் வரை அங்கே அவரை தொட்டு கூட பார்க்காமல் அவருடைய சம்மதத்துக்காக சிறை காவலாளர்களை வைத்து வைத்திருந்தார் ஒரு இடம். அது பிரபல்யமான ஒரு இடம். ரேவதியெல்லாம் இப்பொழுது சென்று, ரேவதி இப்பொழுது இலங்கைக்கு பிரயாணம் செய்தபோது பார்த்து விட்டு வந்தார். அதை இங்கே வானொலியிலும் கூறியிருக்கின்றார்.
1: முருகன் தலமாவும் இருக்கும் ஐயா.
0: ஐயா,
1: முருகனுக்கு உகந்த
0: விவேகம் என்று கூறுவதுதான். வேகமாக விவேகமாக பார்ப்போம். நீங்கள் விவேகமாக இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். விவேகம் இருந்தாலும் வேகமாக கண்டுபிடிக்கிறது. சரி, முயற்சி பண்ணி விட்டீர்கள். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும் மகாலிங்கம்?
1: அவருக்கு அல்லா அல்லா பாடல்கள் வந்து எனக்கு வேணும்.
0: எப்படி எப்படி?
1: அல்லா அல்லா அல்லா அல்லா
0: பாடல். முயற்சி வைத்து மீண்டும் பாருங்கள். உங்கள் பெட்டி உங்கள் பெயரில் இருக்கின்றது. நீங்கள் வந்து மீண்டும் சொல்லும் வரை அது இருந்தால் உங்களுக்கு அந்த ரெண்டு புள்ளி காத்துக் கொண்டிருக்கும். பார்ப்போம் யார் வருகின்றார்கள் சொல்லுகிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது அடுத்த உறவாக நாகப்பன் வந்துவிட்டார் சொல்ல போகின்றார் தன்னுடைய கருத்தை. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது வருவது விஜயராகவன் என்ற இணைப்பை பார்க்கலாம். அவர் தான் பச்சையில் இருக்கின்றார். இங்கே அவரை முடர்கள் இல்லை. வணக்கம், யாராவது ஒருவருடைய இணைப்பு வர வேண்டும், அழைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். ஒருவருக்கு ஒருவர் போட்டி சிறப்பாகத்தான் இருக்கின்றது. விஜயராவன் அவருடைய இணைப்பு, அவர் தான் இணைப்பில் இருக்கிறார், வெளியே வருகின்றார் இல்லை. வலைத்தளம் அவருக்கு வீடு கொடுக்கவில்லை போல் தெரிகின்றது. இல்லை இல்லை இல்லை இல்லை. இப்பொழுது நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன், பாருங்கள். நாகப்பன் வணக்கம், வாருங்கள். கண்டுபிடிச்சீர்களா அந்த பதத்தை?
2: அது நிதானமா இருக்குமோ?
0: அதுவும் அல்ல ஐயா. என்ன ஐயா, நிதானம் வேறு, இது வேறு. இது பொறுமைக்கு, பொறுமையின் எல்லையை கொண்டு போய் கொடுக்க. இப்போ மௌனம் என்று அவர் கூறினார், அதுவும் அல்ல. அதுவும் இதுக்கு ஒரு காரணம். ஆனால் இது என்ன, இதுக்கு இது பொறுமைக்குத்தான். இது ஒரு இது பொறுமைக்குத்தான் மேலும் இந்த பதம். நீங்கள் அதை உடைக்காமல் வேறு பட்டிக்கு போக முடியாது. அதில்லையே வேறு யார் உடைத்திருந்தால் போயிருக்கலாம்.
2: நினைச்சேன்
0: நிதானம் வேறு, நிதானம் வேறு.
2: சிந்தித்து விட்டு வருகிறேன்.
0: நல்லது நல்லது நல்லது. மீண்டும் மாறுங்கள். வந்துவிட்டார் என்று எங்களுடைய அரசரைக்குப்பம் நினைக்கின்ற விஜயராகவன் நினைப்பு கிடைக்குது இல்லை எனக்கு. நான் நினைக்கின்றேன், நினைக்க இணைந்து விட்டது. வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: எங்கே இருக்கின்றீர்கள்? நாகப்பட்டினத்தில் இருக்கின்றீர்களா? உங்கள் வீட்டுக்கு போயிட்டீர்களா?
3: வீட்டுக்கு சென்று விட்டேன்.
0: அங்கே எல்லாம் முடிவடைந்து விட்டதா?
3: 5 மணிக்கு எல்லாமே துவங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மணி முடிஞ்சிருக்கும்.
0: நன்றி விஜயராகவனாக. நீங்கள் அங்கு சென்று அவருக்கு ஆறுதல் கொடுத்து அதிலே கலந்து கொண்ட வேளையில் பதவியில் இட்டு நான் நாகப்பட்டினத்தில் தான் இருக்கின்றேன் என்றதை படித்த உடனே தான் நான் எங்களுக்கு இரவு நேரம் நான் 2 மணி நள்ளிரவு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அழைத்தேன். அழைப்பை நீங்கள் இணைத்து அவரோடு பேசும் சந்தர்ப்பத்தை எனக்கு எடுத்து கொடுத்தீர்கள். நன்றி விஜயராகவன். இது மனிதநேயம். எங்களுடைய ஆறுதல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு கூறினோம். இப்பொழுது வானிலையிலே நாங்கள் அவருடைய மகனுக்காக ஒரு நிமிட நேரம் மௌன அஞ்சலியும் எல்லோருமாக இணைந்து செய்திருக்கின்றோம். அதில் நீங்களும் கலந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அவர் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றதைத்தான் நீங்கள் சற்று விளக்கம் படுத்துங்கள்.
3: ஆமாம், அவர் வந்து மிகவும் வருத்தமான நிலையில் தான் இருந்தார், பிரபலமான நிலையில் இருந்தார். அவரது மூத்த மகனாக இருந்தாலும் அவருக்கு வயது 42, மிகவும் குறைவந்த வயது.
0: ஆமாம், 42. அது அந்த காரணம், அவருடைய மறைவுக்கு காரணம் தெரிந்து கொள்ளலாமா நாங்கள் வானொலியிலே?
3: அது வானொலியில் பேச வேண்டியது போல இல்லை.
0: ஆனால் அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். அதுக்காக நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை மனிதநேயத்தின் தெரிந்து. நீங்கள் வேறு யாராவது எங்கள் வானொலி உறவுகள் அங்கே வந்தார்களா? வர முடியாது, அவற்ற இல்லை என்று நினைக்கின்றேன். நன்னைக்கு வானொலி உறவுகள் அலி, மற்றது
3: இன்னொரு
0: செய்தி செய்தி போட்டிருந்தேன் அவருக்கு. நல்லது நல்லது.
3: 10-15 நிமிடத்தில் அங்கு வந்து விட்டார்.
0: அவர் அருகில் அவர்களுடைய ஊர்லே தானே இருப்ப, நாகூர் தானே அவரும்?
3: நாகூர்ல வந்து இல்ல, இது திருமலைராயன் பட்டினத்துலதான் அவர் மகனார் வீடு.
0: அங்கு அவருடைய இல்லத்தில் இல்லை.
3: காரைக்கால் மாவட்டம் பூஜை மாநிலம், காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன் பட்டினத்தில்.
0: அவர் நல்லா மனமுடைந்தவுடன் தொலைபேசியை கொடுத்தவுடன் அவருடைய குரல் பட்ட இன்னும் ஒலிக்கின்றது அவருடைய குரல். மனிதர்களுக்கு துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. துன்பம் வரும்போது துன்பங்கள் ஒருமித்து வரக்கூடாது. அவருக்கு அடிமேல்
3: அடிமை. என்னை பாட்டுடன் அவர் முகத்தில் ஒரு இது தெரிஞ்சது. என்ன ஒரு நேயர் வந்திருக்கார்,
0: ஒரு உறவு வந்து கை கொடுக்க உறவு வேண்டும் தாங்க
3: கை கொடுத்து.
0: ஓ வாழ்க்கை,
3: இந்த நேரம் பேசி கொண்டிருந்தோம்.
0: அப்படித்தான் இந்த நேரம்
3: சொன்னார்,
0: மன ஆறுதல் வேண்டும் அவருக்கு.
3: உடல்நிலை பற்றி சொன்னார்.
0: ஓ நல்லது விஜயராவன், தமிழ் வானொலி சார்பிலும் உங்கள் சார்பிலும் அங்கு சென்று எங்கள் அனுதாபங்களை உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் தெரிவித்தமைக்கு, என்னை தெரிய வைப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கும் மனப்பூர்வமான நன்றிகள். இது எல்லோருக்கும் கிடைக்காது இந்த சந்தர்ப்பம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேசும்பொழுது உங்களை பற்றி நிறைவாக கூறுகிற பல விடயங்களில் பல நேரங்களில் நீங்கள் அவர்களுக்கு வைத்தியசாலையிலே அங்கு நீங்கள் பணிபுரியும் காலங்களில் பெரிய உதவிகள் செய்திருக்கின்றீர்கள் என்று சொல்லுவார். எனக்கு அவருக்கு மட்டுமல்ல அங்கு வருபவர் எல்லோருக்கும் நீங்கள் நல்ல சேவை தான் செய்து சேவை நலம் பெற்று ஓய்வில் இருக்கின்றீர்கள். இதை எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்வோம். துன்பம் வரும் துன்பம் வருங்கால் நகுக என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார். இப்பொழுது எங்களுடைய நாகப்பன் அவர்கள் திறந்த பெட்டியிலே இருக்கின்ற பதத்தை தேடுகிறோம். இந்த இடம் அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த பதம். சரி, இப்பொழுது நீங்கள் வந்துவிட்டீர்கள். நாங்கள் நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பொக்கிஷத்திலே
3: ஒவ்வொருவருக்கும் கடமை இன்றியமையாது. ஒவ்வொருவருக்கும் கடமை இன்றியமையாது.
0: நிச்சயமாக இது மனித நியமையா, இதுதான் எங்களுக்கு பெருங்கடமை ஐயா. இது யாராயிரு எவராயிரு எங்களை இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்னா அங்கே உடனே நாங்கள் கருணையுடன் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி அந்த ஆன்மாவுக்காக ஒரு பிரார்த்தனை செய்தியே ஆக வேண்டும். இது இது அறம்.
3: ஜெகபுர சாதிக்குடைய இரண்டாவது மகன் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவருக்கு செல்போன் கடையில பணிபுரிவதால் அங்க அடிக்கடி
0: செல்வேன்.
3: அவர் கொஞ்சம் நண்பராக இரண்டாவது மகன்
0: இங்க உள்ள எங்கள் வானொலி உறவுகளுக்கு நீங்கள் நீண்ட தொடர் கொஞ்சம் அதிக நெருக்கமான தொடர்பு உள்ளீர்கள். ஊர் அருகில் இருக்கின்றார்களிடம் அடுத்து தொடர்பு வியாபாரங்கள் வைத்தியசாலையில் வந்தவர்களோடெல்லாம் பங்கு பற்றி ஜெகபர் சாதிக் அவருடன் நேரில் சந்தித்தெல்லாம் பல உறவாடி இருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. நல்லது விஜயராகவன் அவர்களே, நீங்கள் வந்தது நான் எதிர்பார்த்தேன் என்று நீங்கள் வருவீர்கள், எங்களோட கலந்து கொள்வீர்கள், அவர்களுடைய ஆறுதலை எங்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் பொக்கிஷத்துக்குள்ளே நுழைவோம். இங்கே 7, 8, 9 ஆகிய பெட்டிகள் திறக்கப்பட்டு 9வது பெட்டியினுடைய பதில் கிடைத்து விட்டது. 7வது பெட்டி 8வது பெட்டி திறந்தவர்கள் அதற்கு பதில் கூறவில்லை. உங்களால் முடிந்தால் கூறுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தானே நாகப்பன் அவர்கள்.
3: அந்த
0: பொறுமையை காத்துக்கொள்வது அதுக்கு ஒரு பதம் ஒன்று இருக்கு நான்கெழுத்து. அடுத்தது வந்து சீதாதேவியை ராமணேஸ்வரன் சிறை வைத்த இடம் உங்களுக்கு தெரியுமா?
3: அயோத்தி.
0: அயோத்தி ராமர் பிறந்த இடம் அல்லவா? எல்லாம் மாத்துகிறீர்கள். இது இலங்கையிலே கொண்டு வைத்தவர் சிறை வைத்தவர். சாரி, முயற்சி பண்ணீர்கள். மற்றது சரி, நீங்கள் ஒரு பெட்டியை தரவங்க. உங்களுக்கு ரெண்டு பெட்டிகள் காத்துக் கொண்டிருக்கிறது. முதல் பெட்டியை தரவங்களே.
3: நாகப்பன் சொன்னது போல 8 நம்பர் ராசி இல்லாத பெட்டி போல இன்னொரு நம்பர் ராசி இல்லாத பெட்டி.
0: இது 13
3: 13
0: அது வேண்டுமா உங்களுக்கு? விஜயராவன், எந்த பெட்டி வேண்டும்? ஐயோ, உங்களோட தொலைபேசி எங்களை கருத்து தொல்லை கொடுக்கிறது. என்ன பாடல் உங்களுக்கு ஒரு விருப்பம் வேணும் விஜயராவன்?
3: பாடல்
0: இன்று என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள் விஜயராவன்?
3: ஆடிப்பட்டம் தேடி விடு.
0: ஆடிப்பட்டம் தேடி சென்னல் விதை அந்த பாடல் ஆடி பொன்னுமணியில ஆடிப்பட்டம் என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். சரி, இப்பொழுது உங்களுக்கு எந்த இலக்க பெட்டியை நான் திறக்க வேண்டும்? எந்த எண் விருப்பமான எண்ணை கூறுங்களேன். ஒரு பெட்டியை திறந்து பார்க்கலாம். 2 புள்ளிகள் பெறலாம். 13 அரும் அங்கே பயப்படுவதில்லை. மேலை நாடுகளிலே 13வது எண் என்றால் கொஞ்சம் சிந்திப்பார்கள். சரி, அந்த பெட்டியை திறப்பதற்கு ஒரு மந்திரம் கூற வேண்டும். உங்களுக்கு தெரியுமா அந்த மந்திரம்? முடியுமா? அண்ட காகசம் மபுக்காகசம் மந்திரம் தெரியுமா? உங்கள் தொலைபேசி தெளிவில்லாமல் இருக்கு. இருப்பினும் அது தட்டி தட்டி சொல்லி அது வந்துவிட்டது. அண்ட காகசம் அபூ காகசம் திறந்து சீசு என்று உங்களுக்காக நான் கூறினேன். பெட்டி திறந்து விட்டது. அங்கே 4 எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படுகின்றது விஜயராகவன் அவர்களே. அந்த பதம் இப்பொழுது நீங்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முந்தி எனக்கு ஒரு பதிவு போட்டீர்கள், பாடலும் கட்டீர்கள் இல்லை, பொத்துக்கிட்டு கொட்டுதடி வானம் என்று. அப்படி வானம் கொட்டும் படும் கொஞ்சம் கொட்டும் போது ஏற்படுகிற ஒரு தண்ணீர்லேயே ஏற்படும் தண்ணியாக ஏற்படுகிற ஒன்றை நாங்கள் இப்படி அழைப்போம், நான்கு எழுத்திலே அழைப்போம். பெரும் மழை பொழிந்த பின்பு அதை காணலாம். இதை தண்ணீருக்காக கேரள நாட்டில் இப்படி அழைப்பார்கள். உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன். செல்லப்பட்டீர்கள் பார்த்தீங்களா, 13 ராசியில் என்று வெள்ளம், பெருமழை கொட்டுமழை அடித்தால் வெள்ளம் வரும். அதே நேரம் மலையாளம் அங்கே அவர்கள் தண்ணீரை வெள்ளம் வெள்ளம் சாப்பிட வெள்ளம் வருங்கிற வெள்ளம். அப்ப 13 உங்களுக்கு ராசியான எண்ணாக தான் இருக்கிறது, பார்த்தீர்களா, கெட்டிக்காரர். அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி திறக்கலாம் மிக ராகவன். இரண்டாவது பெட்டி எல்லாம் ராசி தான். இப்ப இரண்டாவது உங்களுடைய தொலைபேசியாக இருக்கின்றது. அடுத்து எந்த பெட்டியை நீங்கள் திறக்க போகின்ற எந்த எண் பெட்டி வேண்டும்?
3: அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுத்துருவீங்க?
0: இல்லை இல்லை, உங்களுக்கு என்ன ஒரு பெட்டிக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஒருவருக்கு இரண்டு பெட்டிகள், முதலாவது பெட்டி திறந்து சொன்னால் இரண்டாவது பெட்டிக்கு போகலாம். இன்னும் ஒரு ரெண்டு புள்ளி சேரும் உங்களுக்கு. எந்த
3: 18?
0: வாழ்த்துக்கள். தொலைபேசி நன்றாக இருக்கின்றது கூறுங்கள்.
3: அன்றகாகசம் அபுகாகசம் திறந்தெழுத்தி செய்ய.
0: அவசரமாக சொன்னாலும் பெட்டியும் அவசரமாக படார் என்று திறந்து விட்டது ஐயா, சிறப்பு. சரி, அங்கே ஒரு பொருள் காணப்படுகின்றது. இது ஒரு அணிகலன். ஆனால் இந்த அணிகலன் சிலப்பதிகாரத்திலே கண்ணகைக்கு நீதி பெற்று கொடுத்த அணிகலன், நான்கு எழுத்து. ஆம், குறுங்கள், இன்னொரு தடவை குறுங்கள்.
3: சிலம்பு, சிலம்பு.
0: வாழ்த்துக்கள். சிலம்பு என்பது சரியான பதத்தை தந்து நான்கு புள்ளிகள் உங்கள் பெட்டிக்குள்ளே சேர்ந்துவிட்டது. இப்பொழுது உங்களுக்கு ஆடிப்பட்டம் தேடி சென்னல் என்ற பாடலும் கிடைக்கும். உங்களுக்கு இப்பொழுது கட்டாயமாக ஒரு ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று மீண்டும் பாருங்கள், மீண்டும் பெட்டிகளை திறந்தால் புள்ளிகளை சேர்த்து வெற்றியை பெறலாம். நன்றி விஜயராகவன்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
3: நன்றி.
0: கூறுகிறேன், அங்கே தளத்திலே நேர் நேரம் பாடல் கேட்கும் தளத்திலே நீங்கள் கொடுத்த பாடல்கள் அத்தனையும் தந்து முடிவடைந்து விட்டது. முந்தைய தவறுதலாக இருந்த பாடல்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தந்தேன். இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள் பாடலை. நன்றி,
3: நன்றி,
0: நன்றி, நன்றி விஜயராகவன் அவர்களே. இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம். கதம்பத்திலே நாங்கள் பொக்கிஷத்தில் இருக்கின்றோம். பொக்கிஷத்தில் இணைந்து அற்புதமாக தங்களுக்கு விருப்பமான எண் கொண்ட பெட்டிகளை திறந்து புள்ளிகளை குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான். இன்னும் குவிக்க துவங்கவில்லை, ஆனால் குவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது விஜயராகவன் அவர்களும் வந்து எங்களுடைய ஜெகப்பிரசாதிக்கு அவருடைய விடயத்தை பகிர்ந்து எங்களை நிகழ வைத்துவிட்டு மீண்டும் உற்சாகமாக பதங்களை கண்டுபிடித்து தொலைபேசி பிழையாக இருந்தாலும் எங்களுடைய பண்பாடு அடாது மழை பெய்தாலும் விடாது நாடக நடத்தியே தீரும் என்ற அந்த வல்லமை கொண்டவன் தமிழன். அந்த வகையில் தொலைபேசி இடையூறு கொடுத்தாலும் அவர் நான்கு புள்ளிகளையும் பெற்று பதங்களை கண்டுபிடித்து சென்று விட்டார். வாழ்த்துக்கள் அவருக்கு. இப்பொழுது அடுத்தவராக பலர் வந்து போட்டி போட்டார்கள். இப்பொழுது அவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள் தெரியவில்லை. வருகின்றார் மீண்டும் விஜயராகவன் அவர் தான் இருக்க. வணக்கம் விஜயராகவன். வணக்கம் ஐயா. இல்லையா, அவர் சென்று விட்டார், இணைப்பை துண்டிக்கவில்லை போல் தெரிகின்றது. வந்து விட்டார், வந்து விட்டார், யாம் இருக்க பயமேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சரவணன், நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: நல்லவனாகவும் இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. உங்கள் காலநிலை ஒரு தடவை கூறுங்களேன்.
4: காலநிலை இன்னைக்கு மேகமூட்டமா தான் இருந்தது, மழைக்கு வாய்ப்பு இல்லை, மேகமூட்டமா தான் இருந்தது. அதிக வெயில் கிடையாது
0: இன்னைக்கு. எங்களுக்கு மழை இல்லை, வெயில் தான் என்று எங்களுக்கு 31 பாகையை தொடப்போகின்றோம். இப்பொழுது 27 இருக்கின்றோம். படிப்படியா இது குறையும், நல்ல பகல் வெளிச்சமா இருக்குது. எனக்கு கவலையும் இல்லை, ஏனென்றால் எங்களுடைய குளிர் ஊட்டி பணி புரிகின்றது. நேற்று தொழில்நுட்பவியலாளர் வந்து சிரமத்தின் மத்தியில வந்து எதிர்பார்த்த பெரும் நட்டம் இல்லாமல் செய்தார்கள். ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்ப வாளியை என்னுடைய நண்பர் அனுப்பியிருந்தார். அவர் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் செய்துவிட்டு ஒரு 45 நிமிடத்து எடுத்து எல்லாம் சரி செய்து தந்துவிட்டு சென்று விட்டார். நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளவு தொகையும் போகவில்லை, குறைந்த அதுக்காக குறைந்ததல்ல, நான் எதிர்பார்த்த தொகையை போகவில்லை. அப்போ சிறப்பாக செய்து தந்துவிட்டு அந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள வந்த வேளையிலே தான் இன்று நெகிழ்ச்சியான சம்பவத்தை கேள்விப்பட்டோம். நீங்கள் மறைந்திருப்பீர்கள், நீங்கள் மனதாபம் தெரிவித்திருப்பீர்கள். ஆரம்பத்தில் எங்களுடைய மௌன அஞ்சலியிலே நீங்களும் கலந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அப்படித்தானே சரவணன்?
4: ஆமாம், அவள் பார்த்தீங்கன்னா தினமும் எனக்கு செய்தி அனுப்பிக்கிட்டே இருப்பாரு.
0: ஜெகபிரசாதி
4: அவர்கள், ஆமாம்,
0: அவருக்கு வரக்கூடாத நேரத்தில் நடக்கக்கூடாத நடந்துவிட்டு அவருக்கு அண்மையிலே தான் அவருடைய சகோதரி, அதுக்கு முன்பு மூத்த சகோதரி, இப்படி பல பல ஒன்றன்மை ஒன்று. அதுதான் நான் கொஞ்சம் சிந்தித்தேன். வாழ்க்கையிலே துன்பங்கள் வருவது தான், இழப்புகள் வருவது தான், இது எப்படி வர வேண்டும், அதை எப்படி அவர் தாங்குகிறார், அவர் தாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உடனடியாகவே அவரோட பேசி எங்கள் எல்லோருடைய அனுதாபத்தை வருத்து நாங்கள் எல்லாம் இருக்கணும், மனதை தைரியப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறினேன். இல்லையா சரவணன்? தாங்க முடியாத ஒரு சுகம், தாங்க முடியாத ஒரு சுகம், எல்லோரும் சுகம்தான், இவ்வளோ அது இயற்கை தான். மரணம் என்பது இயற்கை, அது எப்பொழுது வருவது என்று எங்களுக்கு வரக்கூடாத நேரத்தில் கூட வரும் தான். ஆனால் இது ஒன்றன்பின் ஒன்றாக ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்பொழுது எப்படி இருக்கும்? ஓ, வெளிக்காட்ட மாட்டார், வெளிக்காட்ட மாட்டார். மீண்டும் அவருக்கு மன ஆறுதலை கூறிக்கொள்வோம். சரி, இப்பொழுது நாங்கள் பெட்டிக்குள் நுழைந்து பார்க்கலாம். இங்கே 2 பெட்டிகள் பதில் கூறப்படாமல் இருக்கு. அது ரெண்டும் அதில் ஒன்று உங்களோடு சம்பந்தப்பட்ட ஆள் மனது சென்று விட்டது. சரியா? அடுத்தது என்னுடைய நாகப்பன் திறந்த பெட்டி, ஒரு பதம் இருக்கின்றது. உங்களோடு பேசும் பொழுது நான் அந்த பதத்தை உச்சரித்திருக்கின்றேன், பார்ப்போம் மார்பிடிக்கின்றது. இரண்டாவது, சீதாதேவியை சிறை வைத்த இடம் ராமணேஸ்வரன் இலங்கையிலே. அதைத்தானே அயோத்தி என்று கூறுகிறார்கள், எங்கெல்லாம் கூறுகிறார்கள்? அசோகவனம். சரியான பதிலை தந்து மகாலிங்கத்தின் பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. அவர் மீண்டும் வந்து பங்கு
4: சரவணன். ராமாயணம் நாடகம் பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும்.
0: தெரியும், அவருக்கு தெரியும், வருது வருதில்லை என்று கூறினார். அதனால் உங்களுக்கு ஒரு புள்ளியே இலவசம், அதாவது இந்த இது வந்து அந்த கொசுருலே கிடைக்கின்றது உங்களுக்கு, போன இடத்திலே பொறுக்கி போடுவது போன்று. இன்னும் நீங்கள் உத்தியோகபூர்வமான இதுக்கு வரவில்லை, உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. அசோக பனம் என்ற சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மகாலிங்கம் இப்பொழுது விடுதலையாகி அவர் வரலாம், மீண்டும் வந்து பெட்டிகளை திறக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்ததற்கு நன்றி. சரி, அப்படி என்றால் 8வது பெண் பெட்டியான நாகபன்னையா திறந்த 4 எழுத்து பொறுமைகளுக்கெல்லாம் பொறுங்கள்
4: சாந்தம்,
0: அது கூறிவிட்டார்கள். சாந்தம் பொருந்தவில்லை, சாந்தம் பொருந்த இன்னும் ஒன்று இருக்கு. நேற்று பேசும்போது நான் உங்களோட அந்த விடயத்தை பற்றி இடையில தொட்டு பார்த்து விட்டு சில இருந்தேன் எங்க. சரி, பார்ப்போம் யார் வந்து கூறப்போகின்றார் சஹிப். இந்த சரி, இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெட்டிக்கு செல்வோம்.
4: இந்த 16 திறக்கப்படவில்லை.
0: இல்லை, உங்களுடைய 16 உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்றது யாரும் தொடவே இல்லை. இப்பொழுது தொடவா, கொண்டு வரவா?
4: திறந்து விட.
0: உங்கள் 16 உங்கள் பெயரிலேயே கொண்டு வந்து வைத்து விட்டேன் இங்கே. சரி, அதற்கு நீங்கள் மந்திரத்தை சொல்ல வேண்டும். சரியான மந்திரம், திறந்து விட்டது. இப்பொழுது உங்கள் கண்ணாடியை நன்றாக ஊதி துடைத்து விட்டு பாருங்கள், இத்தனை எழுத்துக்கள் பதம் இங்கே இருக்கின்றது என்று.
4: 6 எழுத்து
0: ஒட்டி அப்பா அப்படி கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? ஆனா 4 எழுத்திலே தானே இருக்கின்றது. 4 எழுத்திருக்கின்றது, 4 எழுத்திலே அதிகமாக தேவையில்லை, பாவம் என்று 4 எழுத்திலே தான் அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஒரு பறவை, பறவைகளுக்குள்ளே சிறந்த பறவை, அவருக்கு இந்த பெயர் உண்டு. இந்த பறவையின் பெயரை எங்களுடைய ஒரு பாடல்லே கேட்டிருக்கின்றோம். பல பாடல இருந்தாலும் ஒரு பாடல்லே கேட்டிருக்கணும். ஒரு திரைப்படமும் வந்தேன்னு எண்ணுகின்றேன். இவர் வந்து அங்கே உங்களுக்கு நிலவண்டு இரவு நேரத்தில் கத்துக்கிற ஒரு சில்வண்டு, அது கத்துக்கிறது போல் தெரிகின்றது இல்லையா? அதை நீங்கள் அப்படி கூறுவீர்கள். அதை
4: சில்வண்டெல்லாம் எங்க பகுதியில் இருக்காது, அது ஒரு பூச்சி தான் கத்த சத்தம்.
0: ஒரு பூச்சா? இதே போன்று நான் கண்ணனோட பேசும்போதும் இரவு நேரத்துல அவர் மொட்டை மாடியில இருந்து பேசும்போது இந்த மரத்துல இருந்து அந்த குரல் வரும் கேட்ட ஒன்று அந்த அந்த அந்த கேட்கின்றது. அது சில்வண்டு அல்லன்னு.
4: ஆமா,
0: இது ஒரு குருவி, இரவிலே உலாவும் வரும் குருவியோ
4: பூச்சி, பூச்சி
0: ஒரு பூச்சியா இருக்கிறோம் பாருங்க. சின்ன பூச்சி சத்தத்தை பார்த்தீர்களா? கனடா வரை கேக்குறது
4: இல்ல,
0: அங்க அரசடி குப்பத்திலிருந்து கனடா வரை கேக்குறது அந்த பூச்சியின் பெயரை தெரிந்தெடுத்து வச்சு கொள்ளுங்கள், அடுத்த முறை பார்ப்போம். சரி, இவர் வந்து நான்கலத்தை கொண்டவர். இன்னும் ஒன்று கூற போனால், பாம்புக்கு விரோதியானவர் என்று பாடல்ல கூறப்பட்டிருக்கின்றது. சரியா, அவர் எங்கே வருகின்றார் என்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் கண்ணதாசன் ஐயா அவர்கள் பாடுகிறார். அந்த பாடலே இருக்கின்றது.
4: எந்த படத்துல?
0: சூரியகாந்தி படத்திலே கண்ணதாசன் ஐயா பாடுகிறார் அந்த பாடலை.
4: அதுல பறவை பேர்
0: தானே? பறவை பேர் கண்டுபிடி, கண்டுபிடி, கண்டுபிடி பாருங்கள். மகாலிங்கத்தினே கண்டுபிடித்தீர்கள், இதை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு பறவை மிகவும் உயர உயர பறந்து,
4: கருடன்
0: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவு என்று கேட்டது. கருடன், கருடன் என்பது எது? கருடன் வந்து பருந்து இனத்தை சேர்ந்தது, கழுகு இனத்தை சேர்ந்தது கருடன். சரியா, வாழ்த்துக்கள். சரியான பதம் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்கின்றது. இப்பொழுது இரண்டாவது பெட்டிக்கு நீங்கள் செல்லலாம். அசோகவனம் ஏழு. இங்க இருப்பது 1, 2, 3, 4, 5, 6, 10, 11, 12, 14, 15, 16, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6, 6,
4: அண்டகாக்கசும் அபுக்காகவும் திருந்திரு சீசே.
5: எத்தனை எழுத்துக்கள் எங்க
4: பாப்போம்
5: சொல்ல அதை உச்சரிச்சு போட்டு அஞ்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த ஆழ்மனது எப்படி உங்களை ஆட்சி செய்கிறது? இங்க ஆழ்மனது பொக்கிஷத்துக்களே மறந்தது ஐயா. நாப்பன் உடனே கூறிவிட்டார் உங்கள் பேரை சொன்னவுடன். சரி, ஐந்து எழுத்துல என்று கூறு நேரம் இல்லை இல்லை நான்கு முதலில் நீங்கள் நாலண்டு உச்சரித்து விட அஞ்சுக்கு போய்விட்டீர்கள் ஐயா. எப்பொழுதும் நீங்களே சொல்லி தந்தீர்கள் ஆழ்மனதை கவனிக்க வேண்டும் என்று. நான்கு எழுத்திலே இருக்கின்றது அன்பு சரவணா. நான்கு எழுத்திலே உள்ளது இது வந்து நாங்கள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது எவ்வளவு பக்தி உறைந்து வணங்கி நாங்கள் அங்கே அர்ச்சனைக்கு அவர் அபிஷேகம் முடிந்து ஐயா கொண்டு வந்து விபூதி சந்தனங்கள் எல்லாம் பிரசாதமாக கொடுப்பார். ஆனால் நாங்கள் உபயகாரராக இருந்தால், அதாவது எங்கள் பெயரிலே அங்கே அபிஷேகம் அர்ச்சனைகள் நடந்தால் அதற்கு நாங்கள் கொடுக்கும் தேங்காய கற்பூரம் வெற்றிலை பழம் என்று வைத்து கொடுப்போம் தட்டுகை. அதை அவர் அங்கே அர்ச்சனை செய்துவிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். அதுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. அது என்ன பெயர்? அந்த உபயோகாரனை அவர் அப்படி நீட்டு தண்டு அதை ஒன்று வச்சு அதுக்குள்ளே வைத்து பழம் பாக்கு வெத்திலே வைத்து கொடுப்பார் கையிலே. அதற்கு ஒரு பெயர் உண்டு ஐயா. இது முன்பு ஒரு தடவை பொக்கிஷத்திலே வந்து இலங்கையிலிருந்து வந்து கௌரி என்ற ஒரு மகள் வருவாள். அவள் தான் அதை கூறினாள் அந்த பெயரை. பலர் முயற்சி பண்ணி அது கூறி வெளிவந்த பெயர் ஒன்று. நான் சிலபடி அதை பற்றி பேசுவேன். ஆலயங்களில் எங்களுக்கு ஐயரால் கிடைக்கப்படும் அந்த குருக்களினால் கையிலே கிடைக்கப்படுவது. அங்கே உள்ளவர்கள் இந்த விபூதி பிரசாதங்களை உள்ள அங்கே உள்ள தொண்டர்கள் செய்வார்கள். ஆனால் ஐயா அந்த குருக்களின் கையினால் எங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு விடயம்
0: நாங்கள் ஒரு உபயகாரராக இருந்தால் எங்களுடைய உபயத்தை அங்கே அர்ப்பணித்து அதனுடைய இந்த பிரசாதங்களை கொண்டு வந்து கையிலே கொடுப்பார். அதுக்கு ஒரு பெயர் உண்டு. சரவணன் சிந்தனை செய் மனமே செய்தால் அங்கே பார்ப்போம். சிந்தனை ஆழ்மனதை கேளுங்கள்.
4: ஒன்றும் விளங்கல,
0: தெரியவில்லையா?
4: என்ன தீர்த்தம் கொடுப்பாங்க?
0: சரி, போதிய அளவு நேரம் கொடுக்கப்படுகிறது. மூன்றியல் தமிழ் வானொலி ஒவ்வொரு உறவினர்களுக்கும் போதிய அளவு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. இரண்டு மூன்று முயற்சிகளும் செய்யப்பட்டு பக்கவாத்தியங்களும் நான் வாசித்து கொடுப்பேன். நான் கொஞ்சம் தட்டி தவறி சப்போர்ட் கொடுத்தா நாங்கள் புள்ளி வெட்டி விடுவோம்.
4: ரொம்ப பிரசாதம் தான் சொல்லுவாங்க.
0: அது பிரசாதம், பிரசாதம் வேறு, பிரசாதம் தான். ஆனால் அது அங்குள்ள தொண்டர்கள், ஆலய தொண்டர்களும் இந்த பிரசாதத்தை கொடுப்பார்கள். ஆனால் இது அவருடைய கருத்தினால் தான் எங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு நட்சத்திரத்தை கூறி அவருடைய உங்கள் அர்ச்சனையில் ஒரு வேண்டுதல் செய்ய ஒன்று செய்யுங்கள் ஐயா இந்த சுவாமிக்கு என்று கொடுப்பீர்கள். இப்போ பணத்தையோ இதை கொடுக்க போகிறோம். அவர் செய்து முடிந்து அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கையில் அவரால் அவற்ற கையால் கொடுக்கப்படுவது, குருக்களின் கையினால் உங்கள் கருத்தில் கொடுக்கப்படுவது தான் அது. வாழ்த்துக்கள். இரண்டு மூன்று தடவை முயற்சி பண்ணி விட்டீர்கள். உங்களுக்கு என்ன என்ன பாடலை தர வேண்டும்? மீண்டும் பெறலாம். என்ன பாடல் வேண்டும்?
4: பாடல் பாடல் இது
0: சிறவளை நீங்கள் கேட்கும் பாடல்லையும் இந்த பதம் இருக்கலாம் தானே? இப்ப கேட்டு பாருங்களே. சரவணன் பாடல்
4: பாடல் பாடல் வந்து இந்த ஏஎம் ராஜா பாடிய பாடல கொடுத்துடலாம். அந்த பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா,
0: தேர்நிலவா போக போறீர்கள்? பாட்டு பாடவா, தேர்நிலவு? ஆகா, தேர்நிலவு. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சிந்தித்து வாருங்கள், மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு, உங்களால் முடியும், வர வேண்டும். வாழ்த்துக்கள்.
4: சரி சரி,
0: தாங்க முடியாமல் ஓடி
4: இல்ல, வேற யாராவது
0: ஒருவரும் தெரியாத விட இறுதியில் நானாவது சொல்வேன் தானே, கவலைப்பட வேண்டாம். நன்றி நன்றி சரவணா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே இப்பொழுது நாகப்பன் அவர்கள் அழைத்தது போல் தோன்றுகிறது. சியாமலா அழைக்கின்றார், நாகப்பன் அழைக்கின்றார், ரேவதி அழைக்கின்றீர்கள். யாருடைய இணைப்பு கிடைக்க போன்றது பார்ப்போம். எங்கே பாருங்க, நாகப்பனுடைய இணைப்பு. வணக்கம் நாகப்பன், கண்டுபிடித்து விட்டு அந்திரப்படுகிறீர்கள். யாராவது சொல்லிவிட்டாலும் கொண்டு பாருங்கள்.
6: அந்த அந்த பதம் எனக்கு தெரியவே இல்லையா, நிதானம் தான் தெரிந்து கிடக்கு.
0: இப்ப கொஞ்சத்துக்கு முந்தின தவறுதலா கூட உச்சரித்து விட்டேன் ஐயா, முதல் எழுத்து உடனே நிறுத்தி விட்டேன். கவனிக்கவில்லையா நீங்கள்?
6: இவருடைய இது வந்து காலாஞ்சி ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
6: ஒரு புள்ளி எடுத்துருவா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காலாஞ்சி என்று கூறு சரவணா, அதுக்கு பெயர் காளாஞ்சி. ஞாபகம் இருக்கும் எங்கள் நாகப்பருக்கு, என்ன கௌரி வந்து முன்பு இதை இருக்க சொல்லியிருந்தார் இல்லையா ஒரு தடவை பொக்கிஷத்தில். ஆமா, அதை நான் உங்களுக்கு தந்தேன். இப்பொழுது தரவுகளிலே கூறும்போது காளாஞ்சி என்று கூறப்படுது. அது வந்து அந்த குருக்களினால், அந்த அந்த மத குருவாலே கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு. அதனால் உங்களுக்கு கொண்டு சென்று உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை அங்கே சேர்த்து விடுகிறேன். முதலிலே காளாஞ்சி எனப்படுவது நாங்கள் கொடுக்கின்ற பொருளை உபயமாக, அது அர்ச்சனை நிவேத்தியங்கள் எதுவோ கொடுத்தாலும் அதை செய்துவிட்டு அதிலே சில பகுதிகளை வைத்து கொண்டு வந்து எங்கள் கருத்திலே கொடுப்பார். அது குருக்களினால் கொடுக்கப்படுவது. காளாஞ்சி உபயகாரர்களுக்கு கொடுக்கப்படுவது. ஏனைய பக்தர்கள் வரிசையில் நிற்கும் பொழுது பிரசாதங்கள் கொடுக்கப்படும். அங்கே பொங்கல் கொடுக்கப்படும், கடலை கொடுக்கப்படும், சுண்டல் கொடுக்கப்படும், விபூதி சந்தனம் எல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் நாங்கள் ஒரு அர்ச்சனை பிரத்யேகமாக செய்யும் வேளையிலே
5: அல்லது ஒரு குழந்தையோட நேற்றிய ஏதோ ஒன்று எத்தனையோ எல்லாம் இருக்கும் அங்கே. அதை நாங்கள் செய்யும்படி அவரிடம் படிக்கும் பொழுது அவரிடம் நாங்கள் கொடுக்கின்ற அபிஷேகத்திற்குரிய பொருட்களோடு அவர் அங்கு சென்று அபிஷேகம் செய்து அதில் பூவும் வைத்திய சந்தனங்கள் குங்குமங்களாம் வைத்து கொண்டு வந்து நாங்கள் கொடுத்த தட்டோடு திருப்பி கொடுப்பார். அல்லது அவர் ஒரு பாத்திரம், ஒரு நீட்டு ஒரு பாத்திரம் இருக்கின்ற ஒரு ஒரு அதுக்கு கெண்டு அது
6: அதுக்குன்னு ஒரு பாத்திரம்
5: செண்டு செண்டு என்று செண்டு என்று கூறப்படுவது, அதுக்குள்ளே வைத்து தருவார். அதுக்கு பெயர் காளாஞ்சி. வாழ்த்துக்கள். இப்பொழுது சரவணனும் ஏனியோரும் மீண்டும் தெரிந்து கொள்வார்கள். இப்படி இந்த காளாஞ்சி லாவி வந்து மீண்டும் ஒரு பொக்கிஷத்தில் வர பார்க்கும் கட்டிக்காரன். அதற்கு
6: முதல் எழுத்து என்ன சொன்னீங்க? இந்த பெண்களுக்கு உள்ள குணத்துக்கள்
5: அது என்ன சொல்ல மாட்டேன்தானே ஐயா, என்ன சொல்லக்கூடாது, கண்டுபிடிக்கிறதே இருக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க
6: எனக்கு வந்து நிதானம் வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கு மேல
5: இல்ல இல்ல இன்னும் இருக்கின்றது. பொறுமை என்பதற்கு யோசித்துக் கொண்டு செல்லுங்கள். இந்த பதம் பெறும் வாழ்த்துக்கள்.
6: பொறுமைக்காக
5: பொறுமை தான் அதுக்கு சாராம்சம், பொறுமை. சரியா, இப்ப நீங்கள் ரெண்டாவது படி போல பொறுங்க. நீங்கள் அது ஒன்றை உடைத்தபடியா நீங்கள் வந்து விட்டீர்கள். சரி, இன்னொரு படி போல தானே ஐயா.
6: ஒரு பெட்டி சொன்னதுக்கு ஒரு பெட்டி. பெட்டியன் ஒண்ணு
5: இலக்கம் ஒன்று எண் ஒன்றா? சரி, மேலிருந்து வர ஆரம்பத்திலிருந்து வரப்போகிறீர்கள். நான் அப்ப மந்திரத்தை தாருங்கள். திறந்து விட்டது ஐயா, ஒரு விதமான மறுவார்த்தையும் எல்லாம் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
6: இரண்டு எழுத்து.
5: கட்டிக்காரன் நீங்கள் பார்த்து விட்டீர்கள், பெட்டியை பார்த்து விட்டீர்கள். இரண்டு எழுத்து தான் கட்டிக்காரன், கட்டிக்காரன் ரெண்டு தரம் சொல்லிவிட்டேன்.
6: இரண்டு இருந்தா ரெண்டு எழுத்து தயா இருக்கு.
5: முதலாவது இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம் என்னவென்று பார்ப்போம். இது ஒரு மிகவும் முக்கியமான பதம் ஐயா. ஆதிகால மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்குமிடமாக மழை காற்று பயங்கரமான மிருகங்கள் பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக ஒரு இடத்தை பயன்படுத்துவார்கள். சொல்லக்கடையில புரிந்து விட்டீர்கள் போல் தெரிகின்றது. அது எதுவாக இருக்கும்?
6: அது குகை.
5: குகை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பெற்றுவிட்டு இப்பொழுது ஒரு ஓய்வு பெறப்போகின்றீர்கள். நீங்கள் பாடல் கூறவில்லை முதலிலே.
6: முதலில் பாடல் வந்து ஓசை திரைப்படம்.
5: ஓசை, அதுல
6: அதுல ஒரு அந்த இந்த பாட்டு இருக்குது. இது முஸ்லிம் மத பாடல்.
5: ஆமா ஆமா, அந்த பாடல்.
6: இங்கு எல்லோருக்கும் காவல்
5: நீங்க, அந்த பாடல். ஓகே, அந்த பாடல் தருகின்ற. இங்கு எல்லோருக்கும் காவல் நீங்க, எல்லோருமாக இணைந்து எங்கள் வார்த்தைகளால் எங்கள் மனத்தினாலே அவருக்கு மன உறுதியை கொடுப்போம். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் காவல் நீ என்ற பாடல். வாழ்த்துக்கள். நல்ல பாடல் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே போன்று மகாலிங்கமும் நல்ல பாடல் தந்திருந்தார். வாழ்த்துக்கள். இப்பொழுது மகாலிங்கத்தை இணைக்கப் போகின்றேன். நீங்கள் மீண்டும் வரலாம், அதை சிந்தித்து கொண்டு ஓடி வாருங்கள். வாருங்கள் மகாலிங்கம். வணக்கம். இல்லை, அவர் நாகப்பன் நீங்கள் இணைப்பை துண்டித்தால் நலமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இணைப்பை துண்டித்தவுடன் இப்பொழுது ரேவதியினுடைய இணைப்பு கிடைக்கின்றது. வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம். வணக்கம் அம்மா. எவ்வளவு நேரம்? வணக்கம். நீண்ட நேரம் இருந்து இப்பொழுதுதான் இணைப்பு கிடைச்சிருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வர வேண்டும், வர வேண்டும். அட்டேங்க அப்பா, இன்னும் 10-20 முறைக்கு வேணும். பொறுமை வேண்டும். சதம் அடித்து விட்டாள் மகள் கெட்டிக்காரி. சரி, வந்து நீங்கள் உங்களுடைய செய்திகள் என்று என்ன செய்தி கூற வேண்டியதை கூறுங்கள்.
7: அவரே நம்மளோட சகோதரர் ஜெகதாதிக்கோட மகனுக்கு இறந்ததுக்காக ஆழ்ந்த அனுதாபம் தெரிவிக்கிறேன். அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. கடவுள்தான் அவருக்கு திடமான மனசையும் எதையும் தாங்கிக்கிற மனசையும், நாள் ஆகாத இதுலேயே மீண்டு வர்றது கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் அவர் தேத்திக்கிட்டு அவர் குடும்பத்துக்கு சார்பாகவும் அவர் பக்கபலமா இருக்கணும். ஆண்டவன் அவருக்கு நல்ல பலத்தை தரணும், அமைதியை தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.
5: சிறப்பு மகளே, உங்களுடைய அனுதாப வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகள் அவருக்கு பயன்படும். அவர் அதை கேட்கிறாரோ தெரியவில்லை, ஆனாலும் காற்றலையில் கடவுளுக்கு தெரியக்கூடியதாக எங்களுக்கு மனிதநேயம் மனச்சாட்சியின்படி நாங்கள் நடந்து கொண்டோம். அவருக்கு மன ஆறுதல் தான் இப்பொழுது தேவை. நடந்தது நடந்து முடிந்து விட்டது, மீண்டும் வராது. ஆனால் அவருடைய மனம் இறுக்கமாக இருக்க வேண்டும். இப்பொழுது தைரியமாக அவர் மனத்தைரியத்துடன் இருக்க வேண்டும்.
7: இறைவன்
5: இறைவன் அதை கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி மகளே, நன்றி. நல்லது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு. எது நடந்ததோ அது சரியாக நடந்தது, எது நடக்கின்றதோ அது சரியாக நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் சரியாக நடக்கும் என்று பகவத்கீதையிலே பகவான் கூறியிருக்கின்றார். ஆன்மீகத்தில் இருக்கிற எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை உண்டு. அதன்படி பொறுமையோடு இருப்போம். சரி, இப்பொழுது மகள் பெட்டிகள் வந்து 2, 3, 4, 5, 10, 11, 12, 14, 15, 17, 19, 20 இருக்கின்றன. எந்த பெட்டி
7: என்னம்மா?
5: எட்டாம் இலக்க எண் பெட்டி நாகப்பன் அவர்களால் திறக்கப்பட்டு இருக்கின்றது. 4 எழுத்துக்கொண்டது. பொறுமைக்கு ஏற்ற ஒரு பதம் அந்த பதம். பொறுமை என்பதை குறிக்கக்கூடிய பதம். 4 எழுத்து. தாக்கமா? சாந்தம். சாந்தம், உங்களோட தொலைபேசியினோட வெளியாரை வருகின்ற சத்திய அலறி கொண்டு வர சாந்தம். அது பொருந்தவில்லை மகளே. சாந்தம் வந்து எனக்கு பொருந்தவில்லை அம்மா. சாந்தம் பொருந்தவில்லை. இன்னும் ஒரு தொலைபேசி முயற்சித்து பாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சகிப்பு என்பது நாகபுரம் நல்லா தெரியும், அது பெறவில்லை. சரவணனோடு பேசும்போது நான் ஒரு தடவை உச்சரித்து விட்டேன் முதலிடத்தை. இப்பொழுது அவர் தோண்டி கேட்டார், அதை இன்னும் உச்சரிப்பட்டு கேட்டவர் நான் கூறவில்லை. சகிப்பு, பொறுமையை விட சகிப்பு மேலானது. இப்பொழுது எங்கள் நாகப்பனுக்கு, எங்களுடைய ஜெகபர் சாதிக்கு அவர்களுக்கு வேண்டும். இதையெல்லாம் சகித்து கொள்ளுகின்ற பொறுமை அவருக்கு வேண்டும். சகிப்பு ஆழமானது. சகிப்பு என்ற சரியான பதத்தை கொடுத்து அவருடைய விலங்கை உடைத்து உங்கள் கட்டிக்காரி என்ற பேரையும் கேட்டு ஒரு புள்ளியையும் சும்மா கொசுறு போல பெற்றெடுத்து கிடந்து போகிற போக்கிலே கிடைக்கும் என்று சும்மா அப்படி ஒன்று கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சகிப்பு என்பது மிக முக்கியமானது.
7: அப்புறம் விலங்கை உடைக்காம எப்படி நாகப்பர் ரெண்டு சொன்னாரு?
5: எது அது என்னென்றால், அவர் வந்து முதல் ரெண்டு பட்டு முதல் பட்டி திறந்து சொல்லிவிட்டார். ஆள் மனது சகிப்பு குறவில்லை, திரும்பி சென்று கொண்டு வேந்து வந்து அசோகவனம் என்று ஒன்று சொல்லாமல் இல்லை இல்லை அல்ல காளாஞ்சி என்ற ஒரு பதத்தை சரவணன் திறந்தார். அந்த பட்டி திறக்காமல் இருக்கும் பொழுது திறக்காத பட்டி கூறலாம், புதிதாகத்தான் திறக்க முடியாது. திறந்து வைத்திருக்கின்ற பெட்டிக்கு அவர் பதில குறிப்பிட்டார். அதனால் அவர் அங்கால செல்லலாம். புரிகிறதா மகள்? அவர் வந்து இருங்கள் இருங்கள், அவர் திறந்த பெட்டி அவர் கூறாதபடியால் அவர் சென்று விட்டார். மீண்டும் வந்து முயற்சி செய்து விட்டு சொல்லவில்லை, அதனால் புதிய பெட்டி திறக்க முடியாது. அவர் சென்று விட்டார். பின்பு அவர் வந்தார். வந்தபோது இங்கே ஒரு பெட்டி திறந்து சொல்லாமல் இருந்தது, அதை அவர் திறக்கவில்லை. திறந்த பெட்டி, ஆமா ஆமா, திறந்த பெட்டியை அவர் திறந்து காளாஞ்சி என்று சொன்னபடியால் அவர் அதுக்கு பிறகு அவருடைய விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது. காளாஞ்சி உங்களுக்கு தெரியும் தானே? முன்பு ஒரு தடவை அந்த கௌரி
7: என்ற
5: அது எங்களுக்கு தெரியும், எல்லா நாட்டிலும் இருக்கின்றது, நீங்கள் கூறுவதில்லை. இதை நாங்கள் ஒரு தடவை பொக்கிஷத்திலே நான் அதையும் கூறியிருந்தேன். இலங்கையில் இருந்து வருகிற கௌரி என்ற மகள் வந்தவள், அவள் தான் இறுதியாக சொன்னவள். அதை நாகப்பன் கேட்டிருக்கின்றார், காளாஞ்சி என்று கூறுவதம்மா.
7: சரியப்பா, சரி, நான் எழுதி வைத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு 6 தடவை அப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா எனக்கு ஏனோ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியவில்லை.
5: காளாஞ்சியே நான் எழுதிக்கிறேன். எழுதினாலும் மனதிலே பதித்தால் சிறப்பாக இருக்கும்.
7: எனக்கு
5: சரி, இப்பொழுது பெட்டிக்கு செல்வோமா? எந்த
7: 19?
5: எங்கே 19? வாழ்த்துக்கள் தாருங்கள். 19 ரேவதியின் பெட்டியாக தாருங்கள். ரேவதியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். 19 பெட்டி. எங்கே எழுத்துக்களை மந்திரத்தை கூறுங்க மகளே. வாழ்த்துக்கள், சிறப்பு. இவ்வளவு நேரம் ஆண் குரலில் கேட்ட மந்திரம் பெண் குரல் என்றவுடன் அழகாக திறந்து விட்டது, மரியாதையோடு. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
7: 4.
5: கெட்டிக்கார, நீங்கள் பார்த்து விட்டீர்கள் போல் தெரிகிறது இல்லையா? உற்று பார்த்து விட்டு சரியா நான்கு தான் மகளே கட்டி காரி அவ்வளவு தூரம் கூட கண் கண் அவ்வளவு தூரம் தூரதிருஷ்டி
7: கொண்டதிருஷ்டி
5: கொண்டது. சரி, எழுத்துக்கள் நான்கு கூறிவிட்டு என்ன பொருள்னா அது ஒரு பொருள். இது நாங்கள் அடிக்கடி உபயோகிக்கின்ற ஒன்று உணவுகளோடு பல வகையை சேர்ந்தது, ஆனால் பழுத்த பின்பு காயாகிவிடும். அது எது? அதான்
7: ஊறுகாய்.
5: வாழ்த்துக்கள் கட்டிக்காரி. ஊறு காய் சிறப்பு. இது என் மகளுக்கு மிகவும் விருப்பமானது, தவவே அதை செய்து கொள்ளுங்கள். ஊறுகாய் இரண்டு புள்ளி உங்கள் பெட்டியிலே உழுகின்றன. இரண்டாவது
7: பெட்டி கொஞ்சம்
5: ஊறுகாய் தான், ஆனால் நான் விரும்புவது இல்லை. எனக்கு என்ன ஒன்று தெரியல, ஊறுகாய் அச்சாறு இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அந்த அந்த சுவைக்கு என் நாக்கை நான் அடிமைப்படுத்தவில்லை, அடிமைப்படுத்தவில்லை. சரியா? சரி, அடுத்து எந்த பெட்டி? இருபதுக்கு போகும். ஓ, இருபதுக்கு அதுவும் மிகவும் சுலபமாக இருக்க போகின்ற இறுதிப்பட்டி கேட்டபடியால் அதற்கு இருபதை கொண்டு வந்து ரேவதியின் பெயரில் வைத்தால் அது மந்திரத்தை கேட்கின்றது. அற்புதம், அற்புதம், திறந்து விட்டது. சரி, இப்பொழுது கூறுங்கள் பார்ப்போம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று. கட்டிக்காரி என்று தான் கூற பார்த்தேன், அது சரி அரவாசி பாதியாக மூன்று இடத்தில் இருக்கின்றது. அது கூறுவது ஒரு பெண்ணின் பெயரை கூறுகிறது. அம்மா பிரபல்யமான ஒரு அற்புதமான ஆன்மீகத்துக்குள்ளே நாங்கள் கையெழுத்து வணங்கக்கூடிய ஒரு பெருமதிமிக்க ஒரு பெண்ணின் பெயர். இந்த பெண்ணின் பெயர் என்னவென்றால், இப்ப கிறிஸ்தவ மதத்திலே பெற்றதாய விட தொட்டதாயிருக்குல்ல, தொட்டம்மா, புரியுது? அவவுக்குத்தான்
7: அவர்
5: வளர்ப்பு தாய். வளர்ப்பு அல்ல, வளர்ப்புக்கும் அது வளர்ப்பு தாயில் தொட்டம்மாவுக்கு கருத்து வேறு, வளர்ப்பு தாய்க்கு கருத்து வேறு. அது வளர்க்கிறது தொட்டதுன்னா தொட்டதுனால் தாய், தாய் தான் தாய்க்கு ஈடானது என்று கூறப்படுகின்றது. அப்படித்தான் அந்த மது. அப்படி ஒரு கடவுளுக்கு ஒரு தாய் இருந்திருக்கின்றார், கண்ணனுக்கு இருந்திருக்கின்ற. ஆமா, கண்ணனுக்கு. யசோதா மூன்று எழுத்து, யசோதை மூன்று எழுத்து சிறப்பு. மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றபடியால் உங்களுக்கு ஒரு ஓய்வு தர வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் என்ன பாடல் வேண்டும், பாடலை கூறுங்கள்.
7: அப்ப இந்த புது பாட்டு படத்துல சொந்த வந்தது வந்தது இந்த சுகமே மச்சான் தந்தது அந்த பாட்டு.
5: இந்த பாடல் அதிகாலை நான் வலைத்தளத்தில் சென்று தேடல்ல இருந்த போது இந்த பாடல் என் கண்ணுக்கு தட்டியது. அம்மா சொந்தம் வந்தா இந்த ரோசக்காரி என்ற திரைப்படம், அப்படி படங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரியவா? அந்த இதுல இது புது பாட்டா? இல்ல, புது பாட்டு
7: திரைப்படம். படம் பேர்
5: இது சொந்தம் வந்தது, புது பாட்டு திரைப்படம். ஆமா, புது பாட்டு. ஆமா, எனக்கு இந்த சர்வதேச நேரத்தில் பாடல்களை கேட்பார்கள் அல்ல, அவர்கள் சில பேர் பழைய பாடல் கேட்பார்கள், புது பாட்டு. சரி, உங்களுக்கு சொந்தம் வந்தது வந்தது என்ற பாடலை உங்களுக்கு அறிவரப்படும். கிட்டிக்காரி என்ற ஐந்து புள்ளிகளை இப்பொழுது பெற்றிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் பெற வேண்டும், விரைவாக பெற வேண்டும். வாழ்த்துக்கள் ஒடிவாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றனர். அடுத்த உறவாக வருகின்றார் திரு நாகப்பன் அவர்கள் போல் தெரிகின்றது. ஆமாம், அவர் தான் வந்து. வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
8: மீண்டும் வணக்கம் ஐயா.
5: மீண்டும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் எல்லா எல்லா எல்லாம் உடைந்து விட புரிகிறதா சகிப்பு? நீங்கள் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், அது வரமா சகிப்பு இல்லை, உங்களுக்கு சகிப்பு தன்மை காணாது.
8: அது காணாது,
5: இன்னும் அதிகமாக அதன் என சிந்தித்து நன்றாய் உணரும் வாழ்த்துக்கள். சகிப்பு, சகிப்பு என்ற பதம் மிகவும்
8: என்னென்றால்,
5: சகிப்பு என்பது அந்த சகிப்புத்தன்மை எல்லோருக்கும் வேண்டும் ஐயாது. சகிப்புத்தன்மை இல்லாததாக தான் இந்த பாரதம் வந்தது, ராமாயணம் எல்லாம் சகிப்புத்தன்மை இல்லாததாக தான்.
8: உணர்ந்து கொள்வோம்.
5: சகிப்பு கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். அந்த காளாஞ்சி சொன்னீங்க பாருங்க, அங்கே தான் நிற்கிறீங்க நீங்க, வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இரண்டு மூணு நாள்
8: சொல்ல மாட்டாங்க.
5: இப்ப ரேவதியும் வந்து முயற்சி தவதான் நான் மறந்து போனேன்
8: சொல்றேன். குறிச்சு வச்சுக்கிறாங்க ஐயா, இனிமேல் சொல்ல ஆரம்பிச்சிருவோம்.
5: அதுதான் நான் சொன்னேன், மனதிலே குறிச்சு வைக்க வேண்டும். அங்கே குறிச்சு வச்சு என்ன செய்யறது வேற இடத்துல. சரி, இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினாலு பதினைந்து பதினேழு வரைக்கும் இருக்கின்றது.
8: திறந்து
5: விட்டது கெட்டிக்காரன். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் உத்தேசிக்கின்றீர்கள்?
8: மூன்று எழுத்து.
5: அப்படியா, மூன்று எழுத்து? ஏன், ஒன்றை கூட்டி நான்கு எழுத்துன்னு சொல்லியிருக்கலாமே. கெட்டிக்காரன் நான் சொல்லியிருப்பேன். எழுத்துக்களை கொண்ட பதம் ஒரு பறவையை குறிக்கின்றது. இந்த பறவை புராணத்திலே வந்திருக்கின்றது, ஆனால் இப்பொழுது அரிதாக போய்விட்டது. இந்த பறவையினுடைய இனங்கள் பாடலிலே இருக்கின்றது. குறிப்பாக இது தூது செல்வதற்கு உதவி செய்கிற பறவை என்றால் உங்களுக்கு புரியும். அரசர்கள், இளவரசிகள், இளவரசிகள் காதல் தூதெல்லாம் அதை காலையே கட்டி அனுப்பிவிட்டு அது பறந்து சென்று அங்கே அரண்மனையில் இருந்தவுடன் அவர்கள் அதை அவித்து பார்த்து காதல் கொண்டதெல்லாம் இருக்கின்றது. புராணங்களில் நான்கெழுத்தை கொண்டது நல்ல வெள்ளை நிறமான
8: இரண்டு எழுத்துலதான் வரும்.
5: அப்படியா, எனக்கு தெரியாது.
8: இல்ல வெள்ளை நிறமா இருக்குதா ஐயா?
5: நல்ல வெள்ளையா இருக்கும் கூறுவார்கள்.
8: அதுதான்
5: அது வந்து அன்னத்திடம் பாடல் இருக்குதா ஐயா? வாழ்த்துக்கள். அன்னம் அந்த பறவை இருக்குன்றதா ஐயா? அந்த இனம் இப்பொழுது
8: இருக்குது, இருக்குது அன்ன பறவை இருக்குது ஐயா. இங்க பொருட்காட்சியில எல்லாம் இருக்கு,
5: அங்கதான் பாக்கலாம். வெள்ளன்றதுல நான் பார்த்தா அது அன்னம் என்று சொன்னார்கள், சுவா அன்னு சொன்னார்கள். அதனால் கூறு, நீங்கள் சொன்ன மாதிரி பறவை காட்சியங்கள்ல இருக்கும் ஐயா, சிறப்பு. அப்படி என்ன அடுத்த பெட்டி எதுவாக இருக்கலாம்?
8: மூணு
5: மூன்று நாகப்பன் அப்படி பக்கத்திலே இருக்கிறது கொண்டு வந்து வைத்து விட்டாச்சு. மந்திரத்தை கூறுங்களேன்,
8: ஈஸியா ஜம்ப் பண்ணிக்கலாம்.
5: ஆமா ஆமா,
8: தூரமா போக வேண்டியது
5: தேவையில்லை. நின்று நின்று ஆய்ந்தாலும் ஒரு அளவு காய்தான், ஓடி ஓடி ஆய்ந்தாலும் ஒரே அளவு காய்தான். புரிகிறதா அந்த பழமொழி? இவையெல்லாம் நாங்கள் பேசி வழக்கிலே நான் உங்களோடு இப்படி அளவலாவி கொண்டிருக்கும் பொழுது அதை நீங்கள் உள்வாங்கி வைத்துக் கொண்டால் பொக்கிஷங்களுக்கு உதவும். சரி, மூன்று எழுத்து. எத்தனை எழுத்துக்கள் கூறுவீங்க? மூன்று எழுத்தா?
8: இல்லை, மூன்றாவது பதம். அதற்கான மந்திரம்,
5: மந்திரம்
8: அபுகாகசம் திறந்துடு சீசே.
5: ஆமாம், திறந்தே விட்டது. அப்ப எத்தனை எழுத்துக்களா இருக்கும்?
8: மூன்றாவதுங்கிறதுனால ஒரு ஐந்து.
5: ஐயோ, நான் வாய் தருமாறு மூன்றாண்டும் கேட்டேன் ஒரு தடவை. மூன்று எழுத்துக்கள் தான் இருக்கின்றது. எட்டக்கால் வைத்து விட்டீர்கள், கிட்ட வையுங்கள் கால். மூன்று எழுத்திலே இருக்கின்றது. இது வந்து ஒரு ஒரு இதை பாத்திரம் மட்டும் சொல்ல முடியாது, உணவு பாத்திரம்னு சொல்ல முடியாது, நீர்குடி அருந்துகிற பானங்களை அருந்துகிற பாத்திரம்னு சொல்ல, சின்ன சிறிய பாத்திரம் புனிதமான பாத்திரமாக உபயோகிக்கப்படுகிறது. சுவாமி அறைகளிலே அநேகமாக இருக்கும். அடுத்தது, எங்கள் தமிழ்நாட்டிலே அநேகமாக, இலங்கையை விட தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் தமிழ் பெண்கள் வீட்டுக்கு, ஒரு குடும்ப வீட்டுக்கு ஒரு ஒரு குடும்ப பெண் சென்றால் உடனே அந்த வீட்டு தலைவி அதை கொண்டு வந்து அதன் உள்ளே இருந்து குங்குமத்தை எடுத்து வந்தவர்களுடைய நெற்றியிலே வைப்பார். அந்த குங்குமம் வைப்பதற்கு உபயோகிக்கின்ற சின்ன பாத்திரம். அதை எப்படி கூறுவது? மூன்று எழுத்துலே
8: திரைப்படமே வந்திருக்கையா?
5: ஆமா, அதுலேயே அந்த மூன்று எழுத்து மட்டும் கூறலாம். அந்த பாத்திரத்தின் பெயரை மட்டும் மூன்று எழுத்துலே வெறும் கூறுங்கள்.
8: சிமிழ்.
5: சிமிழ் என்பது சரியான குங்குமச்சிமிழ் படம், திரைப்படம். நீங்கள் சொன்ன படம் நான் கண்டுகொண்டேன், தெரிந்து கொண்டேன், நன்றி. அது சிமிழ் என்று, அதுக்குள்ளே நாங்கள் அது ஒரு சின்ன பாத்திரம் இல்லையா, ஒரு சின்ன மூடி இருக்கும். அதனாலே அது ஒரு பாத்திரம் மூடப்பட்டிருக்கு.
8: அதுக்குள்ளே
5: என்னிடம் பித்தளையில இருக்கு என்னுடைய சாமி அறைக்கு, அதுக்குதான் நான் குங்குமம் போட்டு வைத்திருப்பேன். மகள் வச்சிருப்பது மகளின் பிரத்ய சுவாமியாரை வைத்திருக்கின்றார், அதுக்குள்ளே வந்து வெள்ளியிலே வச்சிருக்கின்றார். ஆமாம், வெள்ளியிலும் இருக்கும். என்னோட திருநீர் வைப்பது வெள்ளியிலே இருக்கின்றது, ஆனால் திருநீர் வந்து சிம்மிளுக்க வைப்பதில்லை, அதுக்கு வேறு பெயர் இருக்கிறது. எப்படி சொல்றது, மடல் ரெண்டு
8: கோடம்,
5: மடல் மடல் இல்லை மடல் மடல் ஐயா, மானா டானா இல்லன்னா சொல் என்பதற்கு வரையில் மடல் விபூதி மடல் என்று கூறுவார்கள். சரி, இப்பொழுது சிமிழ் என்ற பதத்தை சரியான பதத்தை சொல்லி மேலும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றபடியால் உங்களுக்கு நான் ஒரு ஓய்வு கொடுக்கத்தானே வேண்டும்.
8: வேற ஒரு சொல்லையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால
5: அதனால் தெரிந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் வருவார்கள்? ரேவதி வருகின்றார். ஓடிவாருங்கள் ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி. நாகப்பன் நினைப்பை துண்டிக்க வேண்டும் ஐயா. இப்பொழுது ரேவதியை இணைக்கின்றேன். இப்பொழுது கிருஷ்ணன் தோன்றுகிறார் போல் தெரிகின்றது. கிருஷ்ண அவதாரம் வந்துவிட்டார், தனிமையிலே இனிமை காண முடியுமா? வணக்கம் கிருஷ்ணன்.
9: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
5: நலமாக தான் இருக்கின்றேன், உடல் நலத்தோடு இருக்கின்றேன், உள நலம் இல்லாமல் இருக்கின்றேன். புரியும் காரணம் கூறுங்கள். வந்த
9: எனக்கு விருப்பமான எண் 5.
5: முதலில் வந்த விடயத்தை பாருங்கள். உங்கள் உறவுகளில் ஒருவருடைய இழப்பு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது, நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் கூறி எழுதியிருக்கிறீர்கள். அதை வானொலியிலும் ஒரு

0: சாந்தியும் பெற வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள். வந்து நீங்கள் பொருள் தேடும் நோக்கத்தோடு ஓடி வந்தீர்கள். இந்த பெட்டி உங்களுக்கு வேணும். இங்கே இருப்பது 4-5 உங்களுடைய இருக்கின்றது. 10-11-12-14-15-17 எது வேண்டும்?
1: 5.
0: அதுதானே வேண்டும். வந்தவுடன் 5 தானே. அது யாரும் தொட்டு பார்க்கவில்லை. இப்பொழுது விட்டிருந்தால் அடுத்த அழைப்பிலே எங்களுடைய ஞாபகம் தொட்டிருப்பார். 3 வரைக்கும் வந்திருக்க, 4-5 அவர் பிடிச்சிருப்பார். சரி, எங்கே உங்கள் மந்திரத்தை கொண்டாருங்கள்.
1: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்து விடு சிசி.
0: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: 5.
0: பெட்டிக்காரன் தான், ஆனால் அது 6 எழுத்திலே இருக்கின்றது ஐயா. பார்ப்போம், மடிவாக பார்ப்போம். 8 எழுத்திலே இருக்கிறது ஐயா. உங்களுக்கு கெட்டிக்காரன் 3 எழுத்து கூட்டி இருக்கின்றார். 8 எழுத்திலே இருக்கின்றது. யோசிக்கிறீர்களா, சிந்திக்கிறீர்களா? அது இருக்காது. சின்ன விடையமையா, உங்களுக்கு தெரிந்த விடையமையா, உங்களோட இருக்கிறது ஐயா. இது வந்து எங்களுடைய சிவ சின்னங்களிலே ஒன்று. இவர்கள் சிவனடியார்கள் என்று கூறுவது, சைவர்கள் என்று கூறுவதை காட்டுவதற்கு பல சின்னங்கள் இருக்குது. நெத்தியிலே போட்டு வைப்பார்கள், விவீதி குறியிடுவார்கள். அதே போன்று அணுகின்ற ஒன்று 8 எழுத்தில் இருக்கின்றது. இது கழுத்திலே இருக்கும், கையிலே இருக்கும், தலையிலே இருக்கும். வாழ்த்துக்கள் உருத்திராக்கம் என்று கூறுகிறது. பாத்தீங்களா, 8 எழுத்துனால என்ன சுச்சு பீது. முன்பும் ஒரு தடவை கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உடனடியாக நான் உங்கள் பெட்டியிலே 2 புள்ளியை போட்டு பையை நிரப்பிக் கொள்ளவில்லை, திறந்து வைத்திருக்கின்றேன் என்றால் 2வது பெட்டியையும் திறந்து புள்ளி போட வேண்டும். சரி, அப்படின்றா 2வதாக கூறுங்கள். 4 பெட்டியை கொண்டு வந்து கிருஷ்ணா வைத்துவிட்டு உங்கள் மந்திரத்தை தாருங்கள்.
1: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்து விடு சிசி.
0: திறந்து விட்டது பெட்டி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: 3.
0: கெட்டிக்காரன் தான், ஆனால் நீங்கள் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் அந்த 8 எழுத்திலே பாதி 4 எழுத்திலே வருகின்றது. வேணுமா வேண்டாமா? கொடுத்து விட்டேன் என்னை. சரி, அந்த பெட்டிக்குள்ளே இருக்கின்ற பதம், இது உலகத்திலே உள்ள உயிர்கள் எல்லாவற்றுக்கும், எல்லா உயிர்களும் தவிர்க்க முடியாத ஒன்று அவர்களுக்கு. இதை தவிர்க்க முடியாது. 4 எழுத்தை கொண்டது. எது? 4 எழுத்து.
1: தவிர்க்க முடியாது மரணம்.
0: அதை வேறு எப்படி சொல்லலாம்? மரணம் 4 எழுத்து தான். வேறு எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு தெரியும், என்றும் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
1: துயரம்.
0: துயரம் பணம் இல்லை என்றால் துயரம் வரும். காலையில் கல்லடித்து விட்டால் துயரம் வரும். எங்கள் தாய் அப்பருக்கு இன்று நான் ஜெயபிரசாதிக்கு அவர்களுக்கு நடந்த சம்பவங்களுக்கு துயரத்தை தெரியும். அது பொருந்தவில்லை, அது பொருந்தவில்லை. 2 தரம் முயற்சித்து விட்டார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகின்றேன். எத்தனை பதம் இருக்கின்றது? நீங்கள் சொன்ன விடயத்துக்கு எத்தனை பதங்கள் இருக்கின்றது?
1: எழுத்துக்கள்
0: எண்ணிக்கொண்டிருக்கேன். ஆறுதலாக சிந்தித்து கூறுங்கள். இறப்பு. கெட்டிக்காரன் இறப்பு என்று சரியான பதத்தை தந்து மீண்டும் 2 புள்ளிகளை நீங்கள் பெற்றபடியால் உங்களுக்காக ஒரு பாடல் தரப்படும். அது என்ன பாடலாக வேண்டும்?
1: படம் தீர்ப்பு.
0: தீர்ப்பு, அடையப்பா, இது நல்ல ஒரு பதம். தீர்ப்பு.
1: ஆளுக்கொரு தேதி வைத்து ஆண்டவன் அழைப்பான்.
0: அப்படியா?
1: எம் எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடல்.
0: அவருடைய வரும் அந்த பாடல் என்ன? ஆளுக்கொரு தீர்ப்பு வைத்து, ஆளுக்கொரு தேதி வச்சு
1: ஆண்டவன் அழைப்பான்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பெட்டி. உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் சென்று மீண்டும் பாருங்கள். குறைந்த அளவு பெட்டி தான் இருக்கின்றது. கூடுதலான மக்கள் கொள்வனை செய்ய இருக்கின்றார்கள். சென்று பாருங்கள் மகனே. வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா? முதல்ல கேட்க வேண்டும். தனிமையிலே தானே இருக்கிறீர்கள்? சென்று விட்டார். தனியே இருக்கிறவர்கள் உற்சாகம் கொடுக்க வேண்டும். வணக்கம் நாகப்பன் பாருங்கள். வணக்கம் நாகப்பன்.
2: நன்றி, வணக்கம் ஐயா.

0: மீண்டும் மீண்டும் வணக்கம். இப்பொழுது மேலிருந்து கீழ் 9 வரை நிரம்பி 10, 11, 12, 14, 15, 17 உண்டு.
1: 10
0: தருங்கள் என் பட்டு பட்டியை நாகப்பன் பெயரிலே. அது உங்களுக்கு தொடர்ந்தான் வருகின்றதா? சரி, கொண்டு வாருங்கள் மந்திரத்தை. திறந்து விட்டது, சிறப்பு. விரைவாக வியாபாரத்தை கவனிப்போம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: 5.
0: நீங்க பாத்துட்டீங்கள ஐயா, நீங்கள் பாத்துட்டீங்க, பெட்டியை பாத்துட்டீங்க.
1: 5.
0: அப்படி வரீங்க நீங்க, எப்படி எல்லாம் கத்திய போடுகிறானப்பா, கூறான கத்தி தான். 5 எழுத்துக்கள்ல இருக்கிறது. கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன். அது கூறும் பதம் என்னவென்றால், இந்த காலங்களிலே ஒன்றை கூறுகின்றது. இந்த காலத்தை எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். வாழ்க்கையில் நஷ்டமடைந்தவர்கள் கூட தனக்கு நல்லது பிறக்க வேண்டும் என்பதற்கு இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். இப்பொழுது கூட இந்த மாதிரி வீசிக்கொண்டிருக்கின்றதே என்று அதுக்கும் ஒன்றை எதிர்பார்ப்பார்கள். அது எதுவாக இருக்கும்? ஒரு அஞ்சலத்திலே சொன்னால் அதை எப்படி கூற முடியும்? குறுங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள்.
1: புதிதாக இருந்தா நல்லா இருக்கும். அது அந்த பதம் வந்து வசந்தம்.
0: பார்த்துட்டீங்களோ, அச்சகட்டா கூறி விட்டீர்கள். வாழ்த்துக்கள். வசந்தம், வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர வசந்தம். சிறப்பான பதத்தை தந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு அடுத்து
1: உடனே ஜம்ப் பண்ணுவோம். 11
0: அப்புறம் என்ன? 11 மந்திரம்
1: திறந்து விசேஷே.
0: சரி, இப்போ அதுக்குள்ள எத்தனை எழுத்து இருக்கும் என்று கூறுங்கள் பார்ப்போம்.
1: 4.
0: அட்டைங்கப்பா, கண்டு விட்டார் இவர் உடனே என்று எப்படி ஐயா ஊகித்து பிடிக்கிறீர்கள்? கெட்டிக்காரன் ஐயா, நான் எடுத்து தான் ஐயா, எப்படி கண்டு? நீங்கள் கண்ணாடியை உயர்த்தி உற்று பார்க்கிறீர்களோ? புது கண்ணாடி வைத்து
1: வச்சிருக்கீங்க
0: கட்டிக்கார. நல்ல ஊகம், நல்ல ஊகம். 4 எழுத்துக்களை கொண்ட அந்த பெட்டி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அடைகின்ற நன்மை தீமை இன்ப துன்பங்களின் வெளிப்பாடாக காட்டுகின்ற ஒரு உணர்வு. சரியோ? 4
1: உணர்வு.
0: உணர்வு அநேகமாக மகிழ்ச்சிக்குரியது அல்ல. சந்தோஷப்படக்கூடிய நேரத்திலே வழி காட்டுவோம், துன்பமான வேளைகளிலேயும் வழி காட்டுவோம். எங்கள் உணர்வுகளில் அதில் அந்த வழிகாட்டுற உணர்வு, துன்பமான நேரங்களில் நாங்கள் வழிகாட்டுகின்ற வெளியே காட்டுவோம், உள்ளே அதை உணர்ந்து கொண்டிருப்போம். உள்ளுணர்வுகளே உண்டு. அது மனிதர்கிட்ட முகத்தை பார்த்தாலும் தெரியும்.
1: உணர்வு 3 எழுத்துல தான் தெரிஞ்சது, ஆனா 4 எழுத்துங்கிறீங்க.
0: 4 தான் இருக்கு ஐயா. பள்ளிய பாடல் தேவதாஸ் திரைப்படத்திலேயே ஒரு பாடல்ல இந்த சொல்லு அப்படி அப்படியே இருக்குங்க அந்த பதம்.
1: உயரம்
0: வாழ்த்துக்கள். இந்த துயரம் என்பது மகிழ்ச்சிக்குரியதல்ல. ஏது பல விடயத்திலே துயரங்கள் வரலாம், அது மனதுக்குள்ளேயும் இருக்கும், வெளியேயும் காட்டிக்கொள்ளும். துயரம் என்பது சிறப்பான பதம். சரியான பதத்தை தந்து மேலும் 2 புள்ளிகளை பெற்ற நீங்கள் இன்று கெட்டிக்காரன் என்ற பெயரை பெற்றுக் கொள்கிறீர்கள். அதேபோல இந்த துயரம் என்றது இன்று எங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. அதற்காக எல்லோரும் இந்த இன்று இந்த துயரத்தில் இருக்கின்ற ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் அவருக்கும் மன ஆறுதல் கொடுப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு கட்டாய ஓய்வில் சென்றால் என்ன?
1: நன்றி ஐயா, சந்தர்ப்பம் கிடைக்கும்.
0: சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு இன்னும் 3 பெட்டிகள் இருக்கின்றது. பார்ப்போம், பார்ப்போம் அடுத்து யார் விரப்புகிறார் என்று. எங்கு ரேவதியின் அழைப்பை காணவில்லை, முந்திக் கொண்டு ஓடி வந்தார் முந்திரி கொட்டும் மாதிரி. ஓடிவா மகளே, சியாமளாவை காணவே இல்லை. மீண்டும் ரேவதி தான் காத்து கொண்டு. வணக்கம் ரேவதி. வணக்கம், வணக்கம். இப்பொழுது வணக்கம். இப்பொழுது 12, 14, 15, 17 எது வேண்டும்?
2: 12.
0: 12 உங்களுக்கு வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே மந்திரம்?
2: அண்ட காக்கசுன் அபு காக்கசுன் திறந்துடு சீசே.
0: அப்பா திறந்து விட்டது, உடனடியாக திறந்து விட்டது அம்மா. சரி, உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கின்றது, எத்தனை எழுத்து இருக்கலாம்?
2: நான்கு.
0: ஆஹா ஆஹா, நான்கா என்று நான் எட்டி பார்த்தேன், இரண்டு சேர்ந்து ஆறாக இருக்கின்றது. இருப்பமா, ஆறு ஆறு எழுத்துக்கள் இருக்கிறது. என்னவென்றால், இது எங்களிடம் எல்லோருடன் காணப்படுகிறது இந்த குணம். என்னம்மா அசௌகரியமா, அங்க வெப்பமா, வெப்ப காற்று வருகின்றதா? நான் வறண்டு விட்டு நான் வறண்டு விட்டு
2: ஒரு நிமிடம் அப்பா, வானொலி நிறுத்தினேன்.
0: இப்பொழுது அதுதான் கொஞ்சம் கடினமாக இருந்த பதங்கள் இங்கே எனக்கு
2: கிடைக்கும்.
0: ஆமா, இந்த பதம் அம்மா எங்கள் எல்லோருடமும் காணப்படுகின்றது. சில சமயங்கள் இந்த நாங்கள் வளர்ப்பு பிராணிகள்ல கூட இது காணப்படலாம், இந்த சத்தத்தை. இது ஒரு சத்தம், ஒலி எங்களிடம் இருந்து வெளிப்படுகிறது. சொல்லாக வராமல் வெளியே அந்த சொல்லு தெரியாமல் அநேகமாக இந்த பெண்கள் அடுக்கலைக்கு இருந்தே செய்வார்கள் இந்த விடயத்தை. சில இசையமைப்பாளர்கள், சில இசை பாடகர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை அறியாமல் செய்து கொண்டு போவார்கள் வாயினாலே. ஏதோ ஒரு விடயத்தை வெளியே சொல்லுவாங்க, மற்றவர்கள் தெரியாமல் தங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்வது. முணுமுணுப்பு, ஹம்பிங் என்று ஆங்கிலத்துக்கு அழகாக சொல்லி விடுவார்கள், அதுக்கு பேர் முணுமுணுப்பு. கட்டிக்காரி அம்மா, கட்டிக்காரி நீங்கள். சரி, இப்பொழுது நீங்கள் இன்னும் ஒன்று குரலாம் தானே அம்மா, நீங்கள் இன்னொரு பெட்டி திறக்கலாம். இன்னொரு பெட்டிக்கு வாருங்கள். பதினான்குக்கு வருகின்றீர்களோ?
2: பதினாலு
0: நீங்கள் எடுக்கிறீர்கள். பதினாலு தானே?
2: பதினாலு.
0: எங்கே மந்திரத்தை கொண்டாருங்கள் ரேவதி? இவ்வளவு அடக்கு ஒடுக்குமா இந்த மந்திரத்தை சொல்றீங்க? கிட்டிக்காரி கிட்டிக்காரி, அப்ப இத்தனை எழுத்துக்கள் இருக்குமா? கிடையாது.
2: உள்ள
0: ஒரு பொருள், ஒரு ஒரு இதுவும் ஒரு குணம் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றது, எங்களிலும் இருக்கின்றது. நன்மைக்காகவும் இந்த குணம் எங்களிடம் சிலவேளை அமையும், தீமைக்காகவும் அமையும். அறியாமையினாலும் இது வரும், எதிர்க்க முடியாமல் ஒதுங்கி நிற்க செய்யும். தெரிந்ததை சபையில் ஏறி சொல்ல முடியாத அளவுக்கும் இந்த குணம் சில பேரை தாழ்த்தி வைத்திருக்கும். அது ஒரு மூன்றெழுத்திலே இருக்கின்றது. கண்டுபிடிக்க முடிகிறதா? என்னமான மதரவு?
2: முடியும் முடியும்.
0: எங்க
2: அப்பா, இது ஒரு குணமே.
0: ஆமாம், நல்லது செய்ய வேண்டாலும் இந்த குணம் இருப்பவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். பயம், பயந்து பயந்துதான் செய்வார்கள் இல்லையா? பயம் என்ற குணம், மேடையில் ஏறி பேசுவதற்கு நல்ல பேச்சாளர் சிலருக்கு இந்த பயம் என்பது இருக்கும். சரி, வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு கட்டிக்காரி, மேலும் இரண்டு புள்ளி மூளை கிடைச்சிருக்கின்றது. பாடலும் குறுங்க,
2: என் பாட்டை நான் மாத்திடுறேன்.
0: ஏனம்மா?
2: பாட்டு
0: சவாரியில் கலந்து கொள்வது கடமை, அது கடமை. ஓகே, மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கு. இனிமையான பாடல் அம்மா, என் மூச்சு இருக்கு. வாழ்த்துக்கள் அம்மா. மாற்றிக்கொண்டு நீங்கள் அது இப்பொழுது மாற்றலாம் தானே, இப்பொழுது மாற்றலாம். நன்றி, இப்பொழுது மீண்டும் பெற வேண்டும். நீங்கள் ரெண்டு பெட்டி திறந்து விடு. இப்பொழுது ரெண்டே ரெண்டு பெட்டி இருக்கின்றது. 15 17 யார் வரப்போகிறீர்கள்? நாகப்பன் வருகின்றார். பார்ப்போம் அவரை. வணக்கம் நாகப்பன். இல்லை நாகப்பன், எங்கே நாகப்பன் பெற வேண்டும், ரெண்டு பேர் முளைக்கின்றீர்களா? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி பெற வேண்டும், வந்துவிட்டால் நாங்கள் பாடலை மொழிபரப்பு கேட்டுச் செல்லும். சிறிய நிமிடம் சென்றாலும் காரியமில்லை என்று, ஏனென்றால் குறைந்த பாடல்கள் தான். இந்த இரண்டு பெட்டியை விலைப்படுத்தி விட்டால் எங்கள் விஷயம் முடிந்தது. இங்கே ஓடி வாருங்கள். எங்கே ரேவதி இணைக்கின்றார்? ரேவதி இல்லை, வரவில்லை. நாகப்பன் வருகின்றார், வந்துவிட்டார் நாகப்பன். வணக்கம்மா நாகப்பன். இது ஒரு வித்தியாசமான ஒரு பெட்டியாக இருக்கின்றது. இங்கே மந்திரத்தை கூறுங்கள் பார்ப்போம்.
1: அண்டகாகசம் அபுல் காகசம் திறந்து விசேஷே.
0: திறந்து விட்டது பெட்டி அழகாக. இங்கே இத்தனை எழுத்துக்கள் நீங்கள் கூறுங்கள்.
1: ஏழு எழுத்து.
0: ஒரு ரெண்ட குறைத்து ஐந்துல வந்தால் எப்படி இருக்கும்? ஐந்து எழுத்திலே உள்ளது. இது வந்து ஒருவர் மீது நாங்கள் அன்பு கொள்வதற்கு, ஒருவரை நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு, ஒருவருக்கு மனம் கோணாமல் எங்களோடு அவர் இருக்கின்றார் என்று அவருக்கு வேண்டியதெல்லாம் கேட்காமலே கொடுப்பதற்கெல்லாம் ஒரு விடயம், ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும். அது ஒரு எண்ணம், குணம் தான், குணத்துக்கும் வராது. இன்னும் ஒன்று, அது ஒரு எண்ணம், உணர்வோடு வருகின்ற எண்ணம். ஒருவர் இன்று எல்லாம் நாங்கள் ஜகவர் சாதிக்கு அவர்களுக்காக வருத்தப்படுகிறோம், அவருக்காக இவ்வளவு எல்லோரும் அவருக்கு ஆறுதல் கூறுகின்றோம், அது என்ன காரணத்தினால் என்று அந்த அந்த உணர்வுக்கு ஒரு பெயர் உண்டு ஐயா. இந்த உணர்வுக்கு தாளையா அம்பு முடித்து தடம் பார்த்து நடை நடந்து, அந்த பாடலிலே இந்த வரி, ஒரு வரியிலே இந்த பதம் தொடுத்து வருகின்றது.
1: அது வந்து ஐந்து எழுத்துங்களா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: பரிதாபம்
0: அல்ல, அதே போன்று இன்னும் உண்டு. பரிதாபம் வேறு, இது அளவுக்கு மீந்த அன்பு, அளவுக்கு அது மானத்தோடு சம்பந்தப்பட்டது. எங்க குறுங்கள்
1: ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது.
0: மானம்,
1: அதுதான்
0: மானம். இன்னொரு சொன்னால் அதுதான் கேள்வி. தலையா அம்பு முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழையில போல வந்த பொண்ணம்மா என்று வரைக்கும் அவ சொல்வா. அங்காலே அடுத்த தோயராவே பல்லவி சரணத்திலே வரும்.
1: சரி, யோசனை செய்து
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த வரவாக வர வேண்டியது யார் வரப்போகின்றீர்கள்? மகாலிங்கம், விஜயராகவன், சரவணன், ரேவதி, கிருஷ்ணன், யாராவது வரலாம். இரண்டு பெட்டி, ஒன்றரை பெட்டி இருக்கு உங்களுக்கு. இதை சொன்னால் ஒரு புள்ளி, அடுத்து இன்னொரு பெட்டியை திறந்தால் இரண்டு புள்ளிகள். இல்லை என்றால் நான் நிறுத்தப் போகின்றேன். நேரம் மதியாக வந்துவிட்டு ரேவதி வந்துவிட்டார். வாருங்கள் ரேவதி. வணக்கம். எங்கே ரேவதி, நீங்கள் அழைக்கிறீர்கள், உங்களுடைய இணைப்பு. வணக்கம் ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். இப்பொழுது
2: அபிமானம்,
0: வாழ்த்துக்கள் சரியாக கண்டுபிடிக்கின்றார். அபிமானம் என்றது சரியான பதம். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, அபிமானம். இன்னும் ஒரு பட்டி இருக்கின்றது. பதினேழு இருக்கின்றது. பதினேழு பதினேழு பதினேழு. எங்கே மந்திரம்?
2: அந்த காக்கசும் அபு காக்கசும்
0: திறந்து விட்டதம்மா, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஆறு.
0: ஏனம்மா அவ்வளவு தூரத்திலே காலை வைக்கின்ற? மூன்று எழுத்து, பாதி எடுப்பமே. மூன்று, மூன்று எழுத்து எடுப்போம். மூன்று எழுத்து இல்லைன்னு மூச்சு இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு தானியம், மூன்று எழுத்தை கொண்ட தானியம். இதற்கு பசலை தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை, காடுகிறம் பேர் எங்கு விதைத்தாலும் அது எங்களுக்கு தரும், பலனை தரும். ஆனால் சுவையான பண்டத்தை தயாரிக்கலாம், நல்ல தைரியமான சத்துக்கள் உண்டு, நிறைந்த சத்துக்கள் உள்ளது. கருப்பு நிறத்திலிருக்கும் வெள்ளை நிறத்திலும் இருக்கும் இந்த தானியம் மூன்றெழுத்தை கொண்டது. நவதானியங்களுக்கே ஒன்றாக நவராத்திரி காலங்களிலே உபயோகிக்கப்படும். புரிகிறதா? என்னம்மா? நவதானியம், நவதானியத்துக்குள்ள உள்ளது நவதானியம். உங்களோட வானொலி என்று உங்களுடைய ஒலியலை சரியான ஒரு களங்கமாக இருக்கின்றது, களங்களாக. இப்பொழுது வருகின்றது. நீங்கள் வேறு ஏதாவது டிவைஸ் பாவிக்கிறீங்களோ தெரியவில்லை. பழமையாக துல்லியமாக வரும் என்று அது எல்லா பதார்த்தங்களும் செய்யலாம். சுவையான பதார்த்தம், தைரியமான பதார்த்தம், இரும்புச்சாது அதிகமா இருக்குன்னு சொல்லுவார்கள். மூன்றெழுத்தை கொண்டது. இது இதை செய்கை செய்வதற்கு நீர்ப்பாசனம் தேவை, மழை வேண்டும் என்று இல்லை, வெயில் வேண்டும் என்றால் தரா வரும், விதைச்சு விட்டா வரும். இப்ப ஒரு பாடல், புது பாடல்ல இந்த பாடல் இருக்கின்றது. புதிய வந்த திரைப்படங்கள்ல இந்த பாடல், இப்ப அண்மையிலே வந்த திரைப்படங்கள்ல ஒரு பாடல்ல இந்த பதம் இருக்கிறதடா. என்னம்மா? விதைக்க வேண்டும். நாங்கள் விதைத்து செய்யை செய்கிறார்கள், ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இங்கெல்லாம் நாங்கள் இந்த பொருளை வாங்குகிறோம். துவரை வந்து நவதானியத்துக்கே சேருகிறதா? இருக்கலாம், இருக்கலாம், இருக்கலாம். மூன்றெழுத்தை கொண்டது.
2: சரி. அப்புறம் கடலை.
0: நீங்க உமதயம் சொல்லுவீர்கள் போல் இருக்கு. பொருந்தவில்லை, பொருந்தவில்லை, பொருந்தவில்லை மகளே.
2: சரி அப்பா, இதான் கடைசி மொச்சை.
0: எது மொச்சை? மொச்சை இல்லை, பொருந்தவில்லை. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நான் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். நன்றி, அதை நானே கூறிக்கொள்ளலாம். நன்றி மகளே. உங்களோட பாடல்கள் தர இப்பொழுது நாங்கள் பாடலை கேட்க துவங்குவோம். அன்பு மகாலிங்கம் இணைந்து என்று ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு போட்டியிலே கலந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. முகமது பின் துக்ளக் என்ற திரைப்படத்தில் எண்ணுகிறேன். ஜாம் அதிலே தான் பெறுகின்றது. இதோ மகாலிங்கம் அந்த பாடல். இது எங்கள் ஜெகபிரசாதிக்கு அவருடைய மன ஆறுதலுக்காக கேட்டிருக்கிறீர்கள். ஒரு தடவை நாகப்பன் எடுத்து விடுவோம். வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன். வணக்கம். நன்றி நாகப்பன், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. எள்ளு என்பது சரியான பதத்தை தந்து என்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து எங்கள் போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது பெட்டிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. போட்டி கிடமில்லை. பாடல் ஆரம்பிக்கின்றது. எங்களுடைய மகாலிங்கம் உங்களுக்கான பாடல்.

இனிமையான அந்த பாடல் முகமது நபி அவர்களுடைய சிந்தனையோடு அல்லாவை நினைப்பது, இறைவனை நினைப்பது, எல்லோத்துக்கும் இறைவன் தான் என்ற பாடலை தந்த பாடலில் அடுத்து வரும் பாடல் யாருக்காக? விஜய ராகவன், நீங்கள் தந்த பாடல் இப்பொழுது கால நேரத்தை ஒட்டி கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் ஆடிப்பட்டம் தேடிச்சென்னல் என்ற பாடல், பொன்மணி திரைப்படத்திலிருந்து. விஜய ராகவன், உங்கள் பாடல்.

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலேகத்தல் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமா, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே, மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்துவிட்ட வேளையிலே, என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றிற்கெல்லாம் மேலான நாம் பிறவைத்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரம் கூறி வணங்கி அவர்கள் தாழ் பணிந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வந்து இணைந்திருக்கும் என் அன்பு உறவுகளே, உலகளாவை இருக்கும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்புடன் நன்றி கூறி வணக்கமும் தெரிவித்து வரவேற்றுக் கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி 2026 ஆண்டு 8 மாதத்தின் 18 நாள், பாதி மாதத்தை கடந்து விட்டோம். 8 மாதத்தில் கூட இனி மீதி இருப்பது 3 மாதங்களும் சில நாட்களும் தான், அல்லது 4 மாதங்களும் சில நாட்களும் என்றும் நாங்கள் கூறலாம். ஆனால் 4 நாட்கள் என்று கூறுவோம், 4 மாதங்கள் என்று கூறுவோம், 4 வருடங்கள் என்று கூறுவோம், நாள் செல்வாது எங்களுக்கு நகர்வது போல் அன்று ஓடி சென்று பாய்வது போல் பாய்கின்றது. பாருங்கள், 2026 ஆண்டு இப்போ வந்தது போல் இருக்கின்றது. 8 மாதத்தின் பாதி ஆண்டையே, பாதி மாதத்தையே கடந்து விட்டோம். உறவுகளை நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே, காற்றலை நான் கலந்திருக்கும் வேளை, மொன்றியல் தமிழ் வானொலியை சுற்றி இப்பொழுது 23 பாகை வெப்பநிலை காட்டுகின்றது. ஆனால் நாங்கள் அதை வெளியே சென்று உணர வேண்டுமாக இருந்தால் காலையிலே அது 20 பாகை போன்றுதான் இருந்தது, இப்பொழுது 23 பாகை போன்றுதான் வெப்பம் இருக்கின்றது. ஆனால் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால் குளிர்நிலையாக இருக்கிறது. படிப்படியாக இது 27 பாகை வரை சென்று மீண்டும் 15 பாகைக்கு குறைந்துவிடும். இன்றைய நாள் முழுவதும் மழை அதிகம் இல்லை என்று தெரிய வருகின்றது. அப்படி வருகின்றால் அது எதிர்பாராமல் தான் வர வேண்டும். நான் கூறினேன், பகல் வேளை சிறிது சிறிதாக குறைதென்று. 15 மணித்தியாலத்துக்கு மேல் கண்ட கனடாவினங்களுடைய பகல் வேளை இன்று 13 மணித்தியாலம் 57 நிமிடங்களைத்தான் காட்டுகின்றது. படிப்படியாக குறைந்து கொண்டு செல்கின்றது. நாங்களும் படிப்படியாக வெப்பத்தை குறைத்து குளிரை நுகர்ந்து இலை உதிர் காலத்துக்கு செல்ல இருக்கின்றோம். இனிமையான இந்த வேளையிலே வளர்பிறை காலம் மகிழ்வாக இருக்கின்றோம் என்று நாங்கள் கூறும் வேளையில் நீங்களும் உங்கள் காலையிலே வந்து கூறுங்கள், கேட்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையர். கனடா கலையகத்தில் இன்றைய கதம்பத்துக்கு நான் வந்த வேளையிலே வருவதற்கு முன்பு வணக்கம் செலுத்தியிருந்தேன். அதற்கு பதிலாக அதற்கு முன்னமே எங்கள் அன்பு உறவு ஞானசேகரன், அடுத்து ஜெகபர் சாதிக் அவர்கள் மலர் போட்டு வரவேற்ற வேளையில், நானும் மலர் கொடுத்து வரவேற்ற வேளையில், அப்பா வந்தாச்சு என்ற அந்த துள்ளியோடும் ஒரு மகிழ்ச்சியான சின்னத்தையும் போட்டு மகள் ஷியாமலா ஹைதராபாத்திலிருந்து அறிவித்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா. அதைத் தொடர்ந்து ஜெகபர் சாதிக் அவர்களே, உங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். உங்களைப் போல் இனியோரும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் பதிவில் தரவில்லை, ஆனால் அவர்களெல்லாம் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேயர் நேரத்தில் தளத்தில் என்று பாடல்களை எல்லோரும் அழகாக பதிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவை ஒலிபரப்பாகும் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் நான் கூறிய விடயத்தை காதில் வாங்கி இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. வளர்கின்றது எங்கள் வானொலி, அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று கூறும் வேளையிலே நீண்ட நேரம் பேசுவீர்கள்னா, இல்லை இல்லை, இன்றைய நிகழ்ச்சி எதுவாக இருக்கலாம், வழக்கமாக செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே நான் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் அறிவித்து விட்டார், எம்டிஆர் எஃப்எம் வழங்குகிறார். எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் கதம்பம் நேரலை சொல்லோடு பாடல் இணைந்திடுங்கள் அன்பு உறவுகள் என்று அழகான படம் வரைந்து அங்கே என்னையும் பொருத்தி நான் கூறுவது போன்று அவர் பதிந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள்
அன்பு ஜெகபர் சாதிக்களே அவர்களே, அமைதியாக ஆறுதலாக அமைதி பெற வேண்டும். நேர் நேரத்தில் நீங்கள் கேட்கும் பாடல்கள் எங்களுக்கும் மன அமைதியை தந்து கொண்டிருக்கின்றது, உங்களுக்கும் தரும் என்று எண்ணிக்கொண்டு, இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை அல்லவா, என்ன நிகழ்வாக இருக்கும்? இந்த இசையை கேட்டால் உங்களுக்கு புரிந்துவிடும்.

0: 647 8745 6415 என்ற எண்களை சுழற்றி சொல்லாயோ வாய் திறந்து வந்து நில்லாயோ என்று கேட்கும் இந்த பாடலுக்கு ஈடாக நீங்களும் வந்து உங்கள் வாயில் இருந்து உதிரும் உள்ளத்தை தொட்டு வரும் பதங்களை தாருங்கள், பேசுவோம். என்ன கருத்தோடு வரப்போகின்றீர்கள் அதை கொண்டு வாருங்கள், நாங்கள் அளவலாவுவோம். அந்த வேளையிலே ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு சொல், 247 எழுத்துக்களை கொண்ட கோடிக்கணக்கான பதங்கள் எத்தனை கொட்டி குவிந்து கிடக்கின்றன எங்களுடைய அற்புதமான அழியா சொத்து தமிழ். அந்த தமிழ் சொற்களில் ஏதோ ஒரு சொல்லில் ஒரு பாடல் இல்லாமலே போகாது. எந்த சொல் எடுத்தாலும் அதற்குள்ளே பாடல் இருக்கும். எங்கள் தென்னகத்து திரைப்பட துறை தந்த செல்வங்கள், அழியாத செல்வங்களாக காவியமாகி இருக்கின்ற பாடல்கள் பல உண்டுதான். இப்பொழுது உங்கள் மனதில் என்ன பாடல் தோன்றுகின்றதோ அந்த பாடலை கொண்டு வந்து கேளுங்கள், சொல்லுங்கள், நெல்லுங்கள் எங்களோடு. என்ன பாடலாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்துவிட்டு உங்களோடு அளவலாகும் போது அதில் ஒரு சொல்லை நாங்கள் எடுத்து பார்ப்போம். வன் சொல் இன்சொல் என்றெல்லாம் இருக்கின்றது. வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று எத்தனை எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பதங்கள். அதனால் வாருங்கள், இணையுங்கள் என்று கேட்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி நன்றி பகிர்ந்திருக்கின்றார் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள். நன்றி பகிர்ந்ததில் நீங்களும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியினுள் ஒருவர். நீங்களே உங்களுக்கு நன்றி பகிர்வது ஒன்றாக நன்றி சொல்லி எங்களை தூரத்தில் வைக்க வேண்டாம். நாங்களும் உங்களோடு தான் இருக்கின்றோம். நன்றி மறப்பது நன்றி. இது உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்கின்றீர்கள். நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கு நீங்கள் வந்து எழுதுகின்ற ஒவ்வொரு பதமும் எங்களை உற்சாகப்படுத்துகின்றது. ஆகா, இவரே வந்து எங்களோடு இருக்கின்றார், நாங்கள் முனைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள். நலமடைய வேண்டும் அன்பு நெஞ்சமே. மூன்று தமிழ் வானொலியின் காற்றலையில் நீங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வாருங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலோடு ஓடி வாருங்கள். அந்த பாடலிருந்து நாங்கள் பேசிக்கொண்டு என்ன பதத்தை கண்டுபிடிப்போம், ஒரு பதத்தை கண்டுபிடிப்போம், அந்த சொல்லை என்று கண்டுபிடிப்போம், உங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடிப்போம். வழக்கமாக சொல்லை கண்டு நான் கூறி அதற்கான பாடலை தருவீர்கள் என்று உங்கள் பாடலிருந்து நாங்கள் சொற்களை புரிந்து கொள்வோம். வாருங்கள் உங்கள் பாடலோடு. 6478 7464 641 காத்து கொண்டிருக்கிறது. முதல் நேராக இணைகின்றார் அன்புடனே இங்கிலாந்து நாடு லண்டனிலிருந்து கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம். நலமாக இருக்கின்றோம் மகளே. முதல் நேராக வந்த உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் மப்பு மந்தாரத்தோடு இருக்கிறோம் ஐயா. 22 வாக காலநிலை.
0: ஓ, வெப்பம் இல்லை உங்களுக்கு? மந்தம் இனி குறைந்து கொண்டு போற. நாங்கள் இலையுதிர் காலத்துக்கு செல்ல வேண்டும் அல்லவா? எங்கள் மேல நாடுகளிலே வந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் அப்படி இருக்கும். ஆனா இந்த நேரத்தில் சில சமயம் சில தொற்றுக்கள் ஏற்படுவது உண்டு. இந்த காலநிலையில் தான் இந்த ஜலதோஷங்கள் போன்றது உடல்
1: ஏனென்றால்
0: நாங்கள் வாழுவது இங்கே இந்த பூவுலகத்திலே நாங்கள் மட்டும் வாழவில்லை, பல் உயிர்களும் வாழுகின்றன. அதிலே சில உயிர்கள் நுண்ணிகளாக இருந்து, நுண்ணி என்பது வைரஸ், அந்த நுண்ணிகளால் ஆக்கப்பட்டது. அந்த பாக்டீரியா வைரஸ் இல்லாமல் நாங்கள் வாழவும் முடியாது. அதில் நல்லதும் இருக்குது, எங்களுக்கு பொல்லாததும் இருக்குது. காலநிலை மாறும்போது அவைகளும் தங்களுடைய குணத்தை காட்டுவார்கள். இந்த காலநிலை மாறினாலும் அதான் சொல்லுவார்கள், கிளைமேட் சேஞ்ச் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். உங்களுக்கு தெரியும். அதற்காக எங்கள் ஆளும் பகுதியினர்கள் அதற்கான மருத்துவத்தை, தடை மருந்துகளை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். வியாபார நோக்கமாக இருந்தாலும் அது எங்களுக்கு உபயோகமாக இருக்கின்றது மகளே. சரி, இந்த வேளையிலே காலையிலே குறிப்பிட்டீர்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள். இன்று நீங்கள் நல்ல சுகம். அப்ப என்ன பாடலை எங்களோடு கேட்டு மகள போகின்றீர்கள் என்று உங்களுக்கான பாடல் என்ன பாடலாக இருக்கும்?
1: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வடிக்கட்டுமா?
0: பாட்டு ஒன்று, பாட்டு ஒன்று மட்டும் இல்ல, பல பாடல்கள் நீங்கள் பாடுவதற்கு இங்கே சந்தர்ப்பம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய திறமைதானே நீங்கள் காட்டிக்கொள்வதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். என்று உங்களுக்கு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற பாடலை தருகின்றீர்கள். சரி, இந்த பாட்டு ஒன்று பாடட்டுமா என்று கேட்டதுக்கு என்ன காரணம், ஏதாவது காரணம் இருக்குமா மகளே?
1: கூடுதலா பாட்டு பாட பிடிக்கும்.
0: பாட்டு பாடுறது பிடிக்கும் உங்களுக்கு, அதுக்கு காரணம் இருக்கா?
1: அதாவது எங்களோட வாழ்க்கையிலேயே எல்லாத்துக்கும் பிறப்புல இருந்து ரப்பு வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்குல்ல.
0: ஆமாம்.
1: பிறந்தோடன தாலாட்டு, அப்புறம் கல்யாணம் விட்டு போற பாலாட்டு, அந்த மாதிரி பேர் எங்கட இதுல அதாவது எங்கட பிராமண சமுதாயத்துக்குண்டே திருமணத்துக்குண்டே கிட்டத்தட்ட எத்தனையோ பாடல்கள் வச்சிருக்கிறாங்க. முதல் பாட்டு அந்த ஊஞ்சல், முதல் ஊஞ்சல் படிச்சு மாலை மாத்தி, அதுக்கப்புறம் தாலி கட்டி, தாலி கட்டி முடிய நலுங்கு, நலுங்குல ஒரு பாடல், அதுக்கப்புறம் சாப்பாடு, சாப்பாட்டுக்கு ஒரு பாடல்,
0: கல்யாண சமையல் சாதம்.
1: அது இல்ல எங்கட சாப்பாட்டுக்கு வந்து ஓ ஜனம் செய்ய வாருங்கோ,
0: உலகத்துல
1: திருமண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கோ.
0: மனித இனத்திலே
1: எல்லா,
0: ஆமா, மனித இனங்களுக்குள்ளேயம்மா எல்லா இனங்களுக்கும் மங்களகரமான விடயம் திருமணம் மட்டுமில்லை, எல்லா விடயங்களும் நன்மை தீமை என்று எல்லோருக்கும் உண்டு. அவர்களுக்காக தென்னகத்து திரைப்பட துறைக்குள்ளேயே கோடிக்கணக்கான பாடல் புதைந்து கிடக்கின்றன. அவரவர் உள்ளத்தின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையாக அந்த என்ன உணர்வோடு நாங்கள் இருக்கின்றோமோ அந்த உணர்வை நாங்கள் பகிர்ந்து அதை மீட்டி பார்த்து அதை ஆறுதல் அடைந்தோ அல்லது மேலும் மகிழ்வடைவதற்கான பாடல்கள் பல உண்டு. அதனால் இந்த பாட்டு என்பது சாதாரணமானது. நீங்கள் சொன்னது போன்று பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நான் முன்பும் கூறியிருக்கின்றேன், சிசுவிலிருந்து சிதைக்கு போகும் வரை பாடல்தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. எங்களோட மனதை தேற்றிக்கொண்டும் ஆற்றிக்கொண்டும் தூற்றிக்கொண்டும் இருக்கின்ற ஒருவனை தூற்ற வேண்டும் நாங்கள் பாடலாலே செய்யலாம். அவனை வைய வேண்டும், அவனுக்கு சாபம் கொடுக்க வேண்டும் என்றால் கூட பாடல்கள் எல்லாவற்றிற்கும் இருக்குது. அதனால் தான் கிராமத்திலிருந்து நகரம் வரை, பட்டணம் வரை, சிறு ஊரிலிருந்து பெரிய நகரம் வரை உலகளாக இருக்கின்ற உயிர் இனங்கள், பேசக்கூடிய மனித இனங்கள் இந்த பாட்டு என்று ஒன்றை வைத்து அந்த பாட்டிலே தான் உயிர் வாழ்கின்றன என்று கூறலாம். நல்ல கருத்தை கூறினீர்கள் கஸ்தூரி அவர்களே. இனிமையான பாடல்களை எல்லாம் எடுத்து அந்த எங்கள் இனங்களுக்குள்ளே இருக்கிற திருமண நிறங்களில் எல்லோருக்கும் அப்படி இருக்கின்றது. எல்லா விடயத்துக்கும் பாடல்கள் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கென்று அல்ல, உங்கள் பாடல், நீங்கள் கேட்ட பாடல் இருந்து பாட்டு என்ற பதம் எங்களுக்கு கிடைத்தது அல்லவா? அதை பற்றி சில விடயங்களை நாங்கள் விமர்சித்தோம், பார்ப்போம். அடுத்த உறவுகளும் வந்து என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்டுவிடுவோம். உங்களுடைய வினா ஒன்றுக்கு பதில் அளித்திருந்தேன். இந்த நேர் நேரம், இந்த நேரொலி நேரம் எப்படி என்று எங்களுக்கு 11:30 ஆயிருக்கும். இல்லை, இப்பொழுது உங்களுக்கு எத்தனை மணி?
1: இப்ப நேரம் 4:49.
0: உங்களுக்கு 4, எங்களுக்கு 11:49. அப்போ 5 மணித்தியாலங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ எங்களை விட நீங்கள் 4 மணித்தியாலங்களும் முன்பு நிற்கின்றீர்கள். அதனால் ஒவ்வொரு முறையும் 4:30 உங்களுடைய மாலை 4:30 2 மணி நேரம், 2-2.5 மணி நேரம் இந்த நேரொலி நடைபெறும். ஏனைய நேரங்களில் நிகழ்ச்சிகள் வேறு வேறு உறவினர்களோடு வேறு வேறு நிகழ்வுகள் மறு ஒலிபரப்பாகவும் வரும். சிலருடைய ஒலிபரப்பு நேரொலியாகவும் இருக்கும். அது கலந்து கொள்ள முடியாது. இந்த இந்த நேரத்தில் தான் கலந்து கொள்ள முடியும்.
1: நான் கேட்டிருந்தேன் ஐயா, உங்களோட அந்த நேர் விருப்ப பாடல் நீங்க போட்டிருந்தீங்க, அதோட இன்னைக்கு மீராம்மா வந்து காலையில கேட்டிருந்தேன் வந்து சுகி சிவம் ஐயாடு ஒரு
0: சொற்பொழிவு,
1: அவர்கள்
0: தரும் பொழுது எல்லோருக்கும் எல்லோரும் கேட்கக்கூடிய விதமாகத்தான் தருவார்கள். நாங்கள் ஒளிபரப்பும் போது அதை கலந்து மாறி மாறி பகிர்ந்து கொள்வோம்.
1: பழைய பாட்டுண்டா பழைய பாட்டு வந்து அப்படின்னா ஒரு விதம், ஆனா இது பஞ்சாமிர்தம் மாதிரி கிட்டத்தட்ட.
0: ஆமா ஆமா ஆமா. இங்கே ஒவ்வொருத்தரும் தாங்கள் எங்கே இருக்கின்றோம், என்ன செய்கின்றோம் என்று கூட எங்களோட பகிர்ந்து கொண்டுதான் இருப்பார். இப்பொழுது அன்பு மகள் ஷியாமலா ஹைதராபாத்துக்கு சென்றவர், அங்கிருந்து சில பதிவுகளை எனக்கு தந்திருந்தார். அது பின்பு இப்பொழுது தான் பயணத்தில் இருக்கிறேன், ஆனாலும் வந்துவிடுவேன் என்று எழுதும் பொழுது நாங்கள் உறவாக குடும்பமாக இருக்கின்றோம். அடுத்து இரண்டாவது இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் விளம்பரங்கள் சேர்க்கப்பட மாட்டாது. எந்த விளம்பரங்களும் நாங்கள் கொடுப்பதில்லை, விளம்பரத்துக்கான நேரம் ஒதுக்குவதில்லை. அடுத்து மொழியிலே வலு கவனமாக இருக்கின்றோம். வேறு இப்போ எல்லோருடைய நன்மை தீமைகள் அத்தனையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாம் நாங்கள் அழகாக அது 9-10 நிமிடத்துக்குள்ளே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் எல்லாம் கொடுத்து செய்வோம். ஆனால் பணங்கள் அறவிடப்படுவது இல்லை, எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் 30 வருடங்களாக. வாழ்த்துக்கள். உங்களுக்கு செய்திகளை நாங்கள் பகிர்ந்தளித்த வேளையில் உங்கள் பாட்டு ஒன்றும் நான் பாடட்டுமா என்று கேட்ட பாடலை தருகின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்று உங்கள் வார்த்தையிலிருந்து நீங்கள் வந்து கேட்ட பாடலிலிருந்து பாட்டு என்ற ஒரு பதத்தை எடுத்து அந்த சொல்லுக்கு பல விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். நன்றி கஸ்தூரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார் என்று பார்த்தால் இங்கே ஒரு அழைப்பு இருக்கின்றது. அவர் வந்து வேறு யாரும் அல்ல, எங்களுடைய யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்கள் போல் தெரிகின்றது. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அரசடிக்குப்பம் சரவணன்.
0: யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம். உங்களை போலவும் நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களைப் போலவும் மகிழ்ச்சியாகவும் சுகமாகவும் இருக்கின்றோம்.
0: நல்லவனாகவும் வல்லவனாகவும் அந்த சிரிப்பிலே தெரியுது. என்ன சிரிப்பு ஐயா இந்த சிரிப்பு, தெய்வீக சிரிப்பா? சிறப்பு.
2: எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத சிரிப்பு.
0: ஆமாம், உலகில் பல்கோடி உயிர்கள் இருந்தாலும் அத்தனை கோடி உயிர்களுக்கும் சிறப்பான ஒரு விடயம் இந்த சிரிப்பு. அவர்களும் நகைக்கின்றார்கள் எங்களுக்கு புரியாத வகையில், ஆனால் நாங்கள் புரியக்கூடிய வகையில் சிரிப்பிலே எத்தனையோ விதமான சிரிப்புகள் இருக்குத்தான். சிரிப்பு நீங்கள் நல்லவன் வல்லவன் சிரிக்கக்கூடியவர் என்றெல்லாம் தெய்வீக சிரிப்போட வரும் யாமிருக்க பயமேன் தரவனா வருக வருக வருக. அங்கே இன்று உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை இன்றைக்கு எங்களுடைய இருசக்கர வாகனம் நேற்று பழுதாகிவிட்டது. அதை சரி செய்வதற்காக அது மெக்கானிக் கிட்ட எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கும்போது அங்கே ஒருவர் சொன்னார், வெயில் ஓ அதிகமாக இருக்குன்னு சொன்னார்.
0: அதிகமான வெப்பத்தினால் உங்களுடைய இருசக்கர வாகனத்துக்கும் வருத்தம் வந்து விட்டது, நோய் வந்து விட்டது. அதற்காக பரிகாரம் செய்வதற்கு
2: பார்க்க சரி, நமக்கு இப்ப எத்தனை எவ்வளவு காலநிலையில இருக்கோன்னு பார்க்கும்போதுதான் பார்க்கும்போது பகல் வேலையில் பகல் 12 மணி அளவில் பார்க்கும்போது 37 பகையில் இருந்தது.
0: 37 பகை என்றால் தகனம் தகந்து கொண்டிருக்கும்.
2: 12 மணிக்கு 37 பகை. அப்ப பாத்தீங்கன்னா 2 மணி அளவில் பாத்தீங்கன்னா 38 பகை. அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி விட்டது காலநிலை.
0: அந்த வேளை உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? உங்களுடைய உடம்பு எல்லாம் வெந்திவது போல இருக்கும்.
2: ஆமா, அந்த அக்னி அக்னி
0: அக்னி நாள் அக்னி நாள் அக்னி நட்சத்திரம்
2: அந்த நேரத்தில் எப்படி இந்த காலநிலை இருக்குமோ அந்த காலநிலை இன்னைக்கு இருந்தது.
0: ஓ, இப்பொழுது எப்படி இருக்கின்றது? தணிந்து விட்டதா?
2: இப்போதுக்கு நல்லா ஜில்லுன்னு குளிமையாக காத்து
0: ஜில்லுன்னு இருக்கு. அடையப்பா, அது மாதிரி வாழ்த்துக்கள். அப்ப அந்த செங்கல் ராயன் குளக்காட்டுக்கு போனீர்களா?
2: அது எங்க பக்கத்துல தானே, எங்க வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டர்
0: உங்களுக்கு நல்ல காத்து வந்து கொண்டிருக்கும் தானே?
2: ஆமா,
0: அது வெப்பத்தை தணிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சிறப்பு. சரி, நீங்கள் இன்று வந்து பேசிய வகையில் உங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்து உங்கள் பாடல் இருந்தா நாங்கள் பதத்தை எடுக்க போகிறோம். என்ன பாடல் கொண்டு
2: வருதுன்னா, இந்த சிந்தூர பூவை என்ற திரைப்படத்தில் கிளியே இளங்கிளியே சபையில் வந்தால் என்ன, அந்த ஒரு பாடல்.
0: கிளியே
2: இளங்கிளியே சபையில் வந்தால் என்ன அந்த பாடல்
0: பாடி காட்டுகிறீர்கள், கட்டிக்காரன் தானே. கிளியே இளங்கிளியே. சரி, நாங்கள் இன்று இதில் அழகான பறவை, எங்களை பார்த்து நாங்கள் சொல்லி கொடுப்பதை திருப்பி சொல்லி பேசக்கூடிய ஒரு பறவை கிளி, பச்சை கிளி இல்லையா? பனங்கிளி, தென்னங்கிளி, மருதங்கிளி, பஞ்சவர்ணக்கிளி என்று பல வர்ணமான இருக்கு, பல வகையான கிளிகள் உண்டு. செல்லும் எங்கள் வீடுகளிலே வாழுகிறது செல்லக்கிளி, குஞ்சுக்கிளி, பச்சைக்கிளி, ராசகிளி என்றெல்லாம் குழந்தைகளை நாங்கள் வேறு சொல்லி வைப்போம் இல்லையா? அப்படி இருக்கிறது
2: அடிக்கடி செல்லக்கிளி பச்சைக்கிளி அவரு அவர் அவர் சொல்லுவார் செல்லக்கிளி பச்சைக்கிளி நலமாக
0: இருக்காங்கன்னு ஜெகபர் சாதிக்கு செல்லக்கிளியையும் பச்சைக்கிளியையும் நானும் அவரும் பேசும்பொழுது அவர் வீட்டில் சிறு செல்வங்கள் இருக்கின்றது அவர்களை செல்லக்கிளி என்றும் அவர் அழகாக ஒரு பச்சைக்கிளி காலந்தோறும் வளர்த்து வந்து அது காலம் அது காலம் சென்றாலும் மீண்டும் ஒன்றை கொண்டு வந்து வைத்திருப்பார். அங்கே அதை என்னோடு பேசும் அந்த நான் பேசும் பொழுது அதுவும் சத்தத்தை கொடுக்கும். அதனாலே தான் அவர் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா உங்கள் செல்லக்கிளி பச்சைக்கிளி என்று நான் அங்கே பேர் அவரும் கூறுவார். அப்போ இந்த கிளி என்ற பதம் எங்களுக்கு மகிழ வைக்கும் ஒரு பறவைக்கும் உண்டு. எங்கள் வீடுகளிலும் அந்த பறவை ஒரு செல்ல பறவையாக எல்லோரும் எண்ணுவதால் குழந்தைகளுக்கு கூட அந்த பெயரை வைத்துக் கொள்வோம், அழைத்து கொள்வோம். என்னுடைய ஒரு மருமகன் இருக்கின்ற என்னுடைய அக்காவுடைய ஒரு மகன் மூத்தவர், அவருக்கு பேர் செல்வக்கிளி. அதை நாங்கள் செல்லக்கிளி என்றே கூறி அது செல்வக்கிளி என்று அவருக்கு பேர் அருமையாக கிடைத்தபடியால் வைத்திருந்தார். அதை நாங்கள் செல்லக்கிளி என்று கூறுவோம். செல்லமாக அது செல்லமாக நாங்கள் பேசுவதற்கு அழைத்து கொள்வோம். அப்போ இந்த கிளி என்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஊரில் கிளிகளை பார்த்ததுண்டா? கிளிகள் உங்களுக்கு என்ன நன்மை செய்கின்றது, என்ன தீமை செய்கின்றது கூறுங்கள்.
2: அது கிளிகளால் நன்மையும் இல்லை நன்மையும் இல்லை. அது இந்த தீமையை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே இப்போதைக்கு அதிகமாக கிளிகள் எங்கேயும் காணப்படவில்லை. அந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழத்தெல்லாம் மங்காயெல்லாம் கடிச்சு வச்சிருவோம் அது கிளி. அப்புறம் பார்த்தீங்க ஆமாம் இப்போதைக்கு இல்லை. இப்போ எங்கள் பகுதியில் எப்பாவது ஒரு முறை தான் பார்க்க முடியுது. இப்போ இப்போதைக்கு பார்க்கலாம் அதிகமாக பார்க்க முடியவில்லை. அந்த பறவைகளை வந்து கூண்டில் வந்து அடைத்து வைப்பது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும். அவைகளுக்கு அது சுதந்திரமான ஒரு நம்மை கொண்டு போய் ஒரு சிறையில் அடித்தால் நமது மனநிலை எப்படி இருக்குமோ அதே போல தான் அந்த பறவைகளுக்கு இருக்கும். ஒரு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு எங்கள் தென்னமரத்திலிருந்து ஒரு மைனா அது குஞ்சு பறவை, அது அப்படின்னா பறக்க முடியாது, அது இன்னும் பறக்கிறதுக்கு பழகவில்லை. அந்த இரவு நேரத்தில் அது மரத்தில் கீழே விழுந்துட்டது,
0: தவறி விழுந்து விட்டு
2: அதை எடுத்து தவறி கீழே விழுந்துட்டது. அதை எடுத்து நாங்கள் ஒரு கூண்டில் வச்சிருந்தோம். அது 3 நாள் எங்கள் கூட இருந்தது. அதை நாங்கள் சோறுலாம் கொடுத்து அதை பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் அது கொண்டு கூண்டு ஒரு மரம் அந்த சின்ன மரத்து பக்கத்தில் ஒரு மரம் அந்த மரத்தில் கட்டி வச்சிட்டோம். அது தாய் பறவை வந்து இரையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் தானாக அந்த கூட்டை விட்டு வெளியில் வந்து பறந்து போயிட்டு. ஆனால் அது எங்கே இருந்தாலும் எங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் அது கத்திர சத்தம் கேட்கும். அங்கே அங்கே இருக்கு இங்கே இருக்கு தெரியும் எங்களுக்கு
0: தெரியும்.
2: எங்கள் மரத்தில் தான் இருக்கு.
0: அதில் நாங்களுக்கு ஒரு மைனாவுக்கு வருகிறோம். மைனாவும் ஒரு சிறந்த அந்த கிளியை பற்றி தான் நீங்கள் உயிரினங்களுக்கு ஜீவகாருண்யம் பகுதியிலே வந்து விட்டீர்கள். நாங்கள் கூட்டில் அடைப்பது தவறு என்று. ஆனால் நான் ஒரு பறவை இனமே
2: வள்ளலாரே ஒரு வரி சொல்லிருக்காரு, பறவை பிடித்து கூண்டில் அடைத்தேனோ ஒன்று அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: அது உதாரணங்களுக்கு கூறுகிறோம். ஆனால் பறவைகளுக்குள்ளே கிளி வந்து நீங்கள் கூறுவது சரி, மைனா நீங்கள் கூறுவது சரி, அவர்கள் தன்னிச்சையாக பறந்து தங்களுக்கு இல்லத்தை உண்டு பண்ணி அங்கே உண்டு உறங்கி ஜோடியோடு சேர்ந்து குடும்பமாக நடந்து உறவாடி விரும்பிய இடத்துக்கு பறந்து சுதந்திரமாக திரும்பினதான். ஆனால் ஒரு சில பறவைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு கூடு கட்ட தெரியாது, தானாக இறை தேடி உண்ண முடியாது. அதற்காக உள்ள சீவகாருண்யம் நான் கிட்டத்தட்ட ஒரு 50-55 சிட்டுக்குருவி என்று கூறப்படுறது பறக்கீர் என்று சொல்கிற இனம் அது வளர்த்திருந்தேன். கிளியை போன்று இருக்குமா? நான் கிளியே அல்ல, ஆனால் அழகாக அது பேச்சு வன்மை கொண்டது தான். அது நாங்கள் ஒரு நீண்ட நாள் வைத்திருந்தால் பேசும் என்னிடம் இருந்தது, பேசியும் இருந்தது. ஏனென்றால் அந்த பறவைகள் தானாக பறந்து வெளியே ஏனைய பறவைகளுடன் ஒன்றாகவும் வாழ முடியாதவை. ஏனைய பறவைகள் கொத்தி கொன்றுவிடும். இவர்கள் தானாக திணைப்புணமோ அல்லது புல்லுக்கல்லுக்கு சென்று இதை தேடி உண்ண தெரியாதவை. அந்த தங்களுக்கென்ற வீடு கூடு கட்டி வாழ முடியாதவை. அதனால் நாங்கள் வீட்டு பெரிய கூடு வைத்து அதற்குள்ளே அவர்களுக்கு இயன்ற வகையை செய்கிறோம். அதுவும் ஒரு சீவகாருண்யம் தானே? அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
2: அது சில பறவைகள் நம்மோடே சேர்ந்து வாழ்கிற பறவை. காக்கை கூட தான், காக்கை கூட நம்மோட சேர்ந்து வாழ்கின்ற பறவை. காக்கை, அந்த வாத்து, அந்த கோழி, இதெல்லாம்
0: மனிதரோடு சேர்ந்து வாழ்ற பறவை இல்லை சரவணா. இது வந்து மனிதரோடு சேர்ந்து தேடி வந்து சேராத பறவை. அப்ப எடுத்து வளர்த்து அவர்களுக்கு இல்ல, அவர்களுக்கு தங்களை தாங்கள் பராமரித்துக் கொள்ளும் பக்குவம் இல்லாதவை. சில பறவைகள் இருக்கின்றன, அவற்றுக்கு நாங்கள் வீடு கொடுத்து உணவு கொடுத்து

0: வைத்திருக்கணும். அதுக்குள்ளே தன் உலாவி திரிவார்கள். அவளுக்கு உற்சாகம், வெளியே சென்றால் வெளியே சென்றால் அப்படி ஒரு தடவை உயர பறந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனவுடன் விழுந்து விடுவார்கள். ஏனைய பறவைகள், ஏனைய பிராணிகள் வந்து அதை கொத்தி கொன்று விடுங்கள், அவர் போக மாட்டார். இப்போ காகம் வைத்திருக்கிறோம், கிளியை வைத்திருக்கோம், அது வெளியே சென்றால் பறந்துவிடும், அது பறந்து சென்றுவிடும், தானாக வாழும். இது தானாக தேடி நீர் குடி அருந்தவோ உணவு எடுத்து உணவ முடியாத பறவைகள். அதனால் நாங்கள் அன்று கிளி என்றதை எடுத்து ஜீவகாருண்யம் எப்படி இருக்கும், பறவை இனத்துக்கு ஜீவகாருண்யத்தை கொண்டு வந்து பேசுகிறோம். ஜீவகாருண்யம் என்பது என்னவென்றால் ஒரு உயிர் வாழுவதற்கு நாங்கள் உதவுவது. அவன் அந்த சில பறவைகளை கூட்டலாம், நீங்கள் சொன்னபடி கூட்டில் அடைத்து வைப்பது சுதந்திரமாக பறந்து தானாக வாழக்கூடிய ஒரு பறவையோ அல்லது ஒரு மிருகமோ, அதை நாங்கள் கூட்டில் அடைப்பது அதனுடைய சுதந்திரத்தை கெடுப்பது போன்றுதான் இருக்கும். ஆனால்
1: சென்னையில் ஒருவர் கிளிகளுக்கு ஒரு நாளைக்கு 25 கிலோ அரிசி இன்றும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் கிளிகளுக்கு. அது எங்கிருந்தே வருமா, அவங்க வீட்டு மாடியில?
0: பறவைகள்
1: 25 கிலோ அரிசி
0: உணவு இருக்கிற இடத்தை தேடி வருகின்றது, கொடுக்கின்றார். இது இந்த பறவைகள் சிறப்பு சிறப்பு. அப்ப உங்களுக்கு வந்து கிளியே இளங்கிளியே, அதுல அடுத்த வரி என்ன, வாசல் வந்தால் என்ன,
1: இளங்கிளியே சபையில் வந்தால்
0: சபைக்கு கிளி வருமா? வரும். ஏனென்றால் இந்த மைனா என்ற பறவை நீதிமன்றத்தில் சென்று சாட்சி சொன்னதான் ஒரு வழக்கு கண்டு ஒரு கதை உண்டு, அது வரலாம். ஆனால் மனிதர்கள் அதை பிடித்து விடுவார்கள், அடித்து விடுவார்கள், அதனால் தான் வெட்கப்பட்டோ அல்லது பயப்பட்டோ அந்த கிளி வராது. இவர் அழைத்த கிளி வருமோ என்பது கடினம். இவர் அழைத்தது பச்சை கிளியே இல்லை.
1: தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிகமாக வீடுகளில் அந்த கிளியை வளர்ப்பாங்க.
0: ஆனால் இப்பொழுது ஒரு ஒரு கருத்து வந்த இந்தியாவிலே தென்பகுதியிலே வீடுகளில் செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடாது என்று 2-3 வருடங்களுக்கு முன்பு ஒரு சட்டம் வந்தது தானே?
1: ஆமாம்.
0: அதே ரெண்டா இவர்கள் அதை தொழில் இல்லை நடத்துகிறார்கள், கிளியை வச்சு சாத்திரம் இல்லை சொல்லுகிறார்கள். அவருக்கு தரித்திரம் இருந்தபடியே தான் கிளியை வச்சு சாத்திரம் பண்ணி உழைக்கின்றார், வேறு தொழில் இல்லாமல். பாவம் இல்லவா? அதை நம்பிக்கொண்டு கையை நீட்டுகிறார்கள்.
1: கடலூர்ல கைது செய்யப்பட்டார்
0: கிளிச்சாத்திரம் சொன்னவரா?
1: ஆமா.
0: அப்ப பார்க்க அவருடைய சோதனம் அந்த கிளி சொல்லவில்லையா, ஐயா உன்னை பிடிக்க போகின்றார் சொல்லி சொல்லி கொடுத்துருக்கான் தானே. நல்லது சரணா சிறப்பு. கிளியே இளங்கிளியே என்ற பாடலை தருகின்றேன், சிறப்பாக இருக்கின்றது. அங்கே தளத்தில் எல்லாம் பாடல்களை நீங்கள் இடையிடையே எழுதுகிறீர்கள், இடையிடையே எழுதாமல் இருக்கின்றீர்கள், எழுதுங்கள் நேரம் இருக்கும்படி. இந்த பாட்டுக்கும் பாட்டும் பதமும் என்று ஒரு நிகழ்வு வாரத்தில் ஒரு நாள் ஒலிபரப்பாகின்றது ஒன்றிய தமிழ் வானொலியில். கிட்டத்தட்ட 358 வாரங்களாக தொடர்ந்து அதை நடைபெற்றுக் கொண்டிருந்தது கேட்டிருக்கின்றீர்கள், அந்த அதை கேட்டிருக்கின்றீர்களா?
1: ஆமா. அதுக்கு ஒரு அதுக்கு தயார் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், அது இல்லை இல்லை கிடைக்கல.
0: நீங்கள் தயார் செய்ய சொல்லி நான் கேட்கவில்லை, ஒரு அதை தயாரித்து தந்து கொண்டிருக்க நேரம் கிடைக்கின்றே தாருங்கள். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டதுண்டா?
1: எனக்கு பகல் வேலையில பாத்தீங்கன்னா இரவில் மட்டும்தான் நமது வானொலி கேட்க முடியுது என்னால.
0: இரவிலே சில சமயத்துல மறு ஒளிபரப்பிலே கிடைக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துவிடும். இங்க ஒரு சிலருடைய கருத்துக்கள் நான் பார்த்திருந்தேன், வேறு தளங்களில் எல்லாம் உலகளாவே இருந்து கேட்டுவிட்டு நல்ல ஜனரஞ்சகமா இருக்கின்றது என்றபடியால் அதை தொடர்ந்து.
1: ஆமா, நேற்று இரவு கூட நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே மறு ஒளிபரப்பு போயிட்டு அதுக்கு ரொம்ப நாள் கேட்டுட்டு தான்.
0: பாட்டும் பதம் கேட்டால் அதை பற்றி நீங்கள் எழுதுங்கள், காரியம் இல்லை. எப்படி கேட்க இருக்கின்றது, மேலும் அதில் எது மாற்றம் செய்ய வேண்டுமா, திருத்தங்கள் அடுத்து உங்களால் பாட்டும் பதமும் நீங்கள் படைக்க முடியுமென்னா தயாரியுங்கள், எங்களுக்கு வேண்டும். குறிப்பிட்ட சிலர் தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம், இப்பொழுது தொடர்ந்து நான் தான் அதை செய்ய வேண்டும், அது காரியம் இல்லை, நீங்களும் செய்யலாம். யார் எங்களுக்கு படைப்பாளிகள்
1: தேவை. ஒரு ஒரு ஒரு முறை தான் தயாரித்து கொடுத்துருக்கேன், இன்னொரு முறை தயாரித்து கொடுக்கணும்
0: சார். நன்றி சரவணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த ஒரு வந்து விட்டார், அவரிடம் செல்லட்டுமா?
1: நன்றி நன்றி.
0: கிளியே இளங்கிளியே பறந்து சபைக்கு பெறும், கவலைப்படாதீர்கள். நன்றி நன்றி. அடுத்த உறவு யார்? இது எங்கள் அன்பு உறவு ராஜ்குமார் அவர்கள் தர்மபுரியிலிருந்து வருகின்றார்கள். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் ராஜ்குமார்
2: ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? ராஜ்குமார் தர்மபுரி.
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம், சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றோம் இருக்கின்றீர்கள்?
2: நேரத்துலயே பணி முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறேன். உங்க குரல கேட்ட உடனே
0: உடனே வந்துவிட்டு
2: ஐயா கிட்ட ஒரு ரெண்டு வாரத்தை, ஆமா ரெண்டு வாரத்தை பேசிட்டு
0: வந்தது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையும் சமர்ப்பித்திருக்கிறேன் நான் ராஜ்குமார் தர்மபுரியில் பேசுறேன் என்று.

0: நன்றி நன்றி, சிறப்பு சிறப்பு. வந்து
1: நல்லா
0: உங்களுக்கு
1: இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா?
0: இருக்கிறோம், நலமாக இருக்கணும், மகிழ்வாக இருக்கணும், நீங்களும் நலமாக மகிழ்வாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி. வெயில் தாக்கம் எப்படியே இருக்குது அங்க?
0: எங்களுக்கு குறைந்து கொண்டு வெப்பத்தின் அளவு கூடி கொண்டு இப்போ 23 பாகையில் இருக்கின்றோம். இது 28 பாகை வரை செல்லலாம் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் வெப்பம் தனிவாக இருக்கின்றது. அது வெப்பனுடைய தாக்கம் ஈரப்பதம் இருக்கின்றபடியே குறைகின்றது. இனி அப்படியே குறைந்து குறைந்து பகலும் குறைந்து வந்துவிட்டது. இனி இலையுதிர் காலத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகின்றோம். இனி எங்களுடைய மரங்கள் பச்சை பசையில் என்று இருக்கின்ற இந்த மரங்கள் இனி பழுப்பு நிறமடைந்து நிறங்கள் மாறி அவை உதிர்ந்து தனியாக குச்சி போல மரங்கள் தான் இங்கே காட்சி அளிக்கும். அதன் பின்பு வெள்ளை வெள்ளை ரெண்டு பனியை பனி பொழிந்து விட்டால் எல்லாம் வெள்ளை வெண்பன் இதுவும் வேலையிலே வாழ்வோம் நாங்கள். என்னுடைய கவிதை ஒவ்வொரு நாளும் ஒரு 4 வரியிலே அந்த பனியை பெற்றி போடுவேன்.
1: பொருத்தமான கவிதைகள்.
0: ஆமா ஆமா, சிறப்பு சிறப்பு. சரி, இன்று நீங்கள் என்ன பாடல் கேட்க வேண்டும் என்று எண்ணியிருக்கின்றீர்கள்?
1: ஐயா, படம் புதிய முகம்,
0: புதிய
1: நேற்று இல்லாத மாற்றம்,
0: ரேவதி
1: ரேவதி சுரேஷ் மேனன் ரேவதி 1991 நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா, நேற்று இல்லாத மாற்றம். சரி, நேற்று இல்லாத மாற்றம் என்ற பாடல பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாற்றமாக நேற்று இல்லாத மாற்றம் என்று என்ன வந்தது?
1: ஆளாளுக்கு என்னென்ன தோணுதோ அதுதாங்க ஏன் மாற்றம். யார் மனசில் என்ன தோணுதோ
0: இப்பொழுது நேற்று நடந்தவை பற்றி நாங்கள் அளவலாவலாம், இன்று நடைபெறுவதை பற்றி ஓரளவு பேசலாம். ஏன்னா இன்று இன்னும் முடியவில்லை, நாளைய பற்றி பேச முடியாது எங்களுக்கு. அதனால் நேற்று என்ன உங்களுக்கு நேற்று என்ன மாற்றம்?
1: ஐயா, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறேன் சாலையில, சத்தம் எதை கேக்குதுங்களா?
0: அதெல்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் கலகலப்பா இருக்கு. முடியா, நீங்கள் மட்டும் இல்லாமல் அங்கும் இங்கும் பார்த்து ரகசியமா ஒன்றும் பேசாமல் அப்படியே பிறகு எல்லோருக்கும் தெரியத்தக்கதாக நிமிர்ந்த நடை, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வையோட, நிமிர்ந்த ஞான செருப்போட போறீங்க.
1: இங்க வந்து நண்பர்கள் வேற குழச்சிக்கிட்டே இருக்கிறாங்க.
0: ஆமா ஆமா,
1: நடந்து போகணும்.
0: ஏனென்றால் நீங்க உரத்து பேசும்பொழுது இப்பொழுது எல்லாரும் தன்பாட்டிலே பேசுகிறார்கள் தான். ஏதோ பேசுகிறாரு, எப்படியோ பேசுறாரு, யாரோட பேசுறாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கு புரியாது, ஏதோ பேசுகிறாரு.
1: இதாச்சும் பரவாயில்லைங்கய்யா, தொலைபேசி எடுத்து காதல வச்சு பேசிக்கிறோம். சில பேர் ஹெட்போன் போட்டுட்டு நேரா போயிட்டே இருப்பாங்க.
0: ஆமா, காதலே செவிக்குள்ளே வருகின்ற கருவி இருக்கும், தொலைபேசி பையிலே போட்டு விட்டு கையை வீசிக்கொண்டு நடப்பார்கள். பேசிக்கொண்டு யாரோடு பேசுகிறா, என்ன பேசுகிறாருன்னு தெரியும். அங்கே எங்களுடைய வீர வசனங்கள் பேசுகிறார்கள். அங்கே வரங்கள், ஆஹா காவலர், படை சூழ, காவல் படை சூழ நீங்கள் விடு செல்கிறீர்கள், பார்த்தீர்களா?
1: ஆமா, எல்லை வீரர்கள்
0: அவர்களுடைய நேரம் தானே ஐயா. இந்த நேரம் உங்களுக்கு இப்பொழுது 9:38 அவர்களுடைய நேரம் தானே? அவர் தானே இரவு மன்னர்கள் நாட்டு.
1: இரவு பொழுதுல ஏதாவது எங்கே எங்க பகுதி நாய்க்காச்சன்னு அடையாளம் தெரியும், ஒண்ணும் பண்ணாது. மித்த மித்த பகுதியில போனா ஒரு திகிலோட தான் போவோம்.
0: உங்கள் பகுதியில இருக்க அவர்களுக்கு உங்களுடைய சுவடு தெரியும். இதுல போவார் இவர் தான் அவர்களுக்கு புரியும். ஒரு நாளும் உங்களை தாக்க மாட்டார். ஒரு ஊரு
1: இல்லையா? அப்பப்ப லஞ்சம் கொடுத்துருதுங்க ராத்திரியில் வர்றதுனால.
0: ஏதாவது கொடுத்துருங்க, ஏதாவது கொடுத்து நேற்று என்று நாங்கள் பேசும்போது நேற்று என்ற பதம் உங்களுக்குள்ளே கிடைக்கின்றது. அந்த நேற்று என்ற விடயத்திலே நேற்று என்ன நடந்ததுன்னு உங்களால் ஊகிக்க முடியுமா? அது மீண்டும் அதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? நேற்று எப்படி இருந்தது?
1: நேற்று நல்லா தாங்க போச்சுங்க. அதாவது அலுவல பணி நாளுக்கு நாள் கூடியதே வருது. நாங்களும் முடிச்சிடலாம், அந்த பணி அன்னைக்கே முடிக்கலான்னு பார்த்தாலும்
0: அது முடியாது.
1: இது நிக்குது,
0: அது முடிந்தால் பணி தொடராது, வந்து தேட வேண்டி வரும். சரி, நேற்றைய தினத்திலே நீங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்குரிய விடயம் நாளையும் வருமா?
1: வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு,
0: வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சிலது வராது, அப்படித்தானே? சிலது வராது. நேற்று நீங்கள் பார்த்தவர்களை பணியகத்தை விட வேறு இடங்களில் நேற்று பார்த்தவர்களை இன்று பார்த்தீர்களா? பார்த்தீர்களா?
1: பார்க்கலீங்க?
0: பார்க்கல. நாளைக்கு பார்ப்பீர்களா?
1: நாளைக்கு
0: பார்த்தவர்களுக்கு உங்களுக்கு நன்றாக பிடித்தவர்களை பார்த்தீர்களா?
1: ஆமாங்க ஐயா, பிடிச்சவங்கதான்
0: பார்த்தேன்.
1: நேரடி ஒளிபரப்பா இல்ல இருக்க என்னங்க, அதை நேரடி ஒளிபரப்பா இல்ல தனியா பேசிட்டு இருக்கிறோம்?
0: நேரிலே தான் பேசுகிறோம், நேரிலே தான். சொல்லோடு பாடல், சொல்லோடு பாடல். சரி, நேற்று நீங்கள் அந்த உங்களுக்கு பிடித்தவர்களை பார்த்தீர்கள், பிடித்தவர்களை பார்த்தீர்கள் என்ற பொழுது சிலவேளை நாங்கள் தேடி சென்று பார்ப்போம், சிலவேளை அவர்கள் தேடி வந்து பார்ப்பார்கள். அது எப்படி நடந்தது?
1: அது வந்து எதிர்பாராத சந்திப்புங்க.
0: அது அது கூட ஆனந்தமா இருக்கு
1: பாருங்க. நீயா நீயா நீயா நீங்களா நீங்களான்னு ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி
0: சொல்றது. நீங்களா அந்த திடீர் என்று தேடி சென்று பார்ப்பதற்கும் தேடி வந்து பார்ப்பதற்கும் எதிர்பாராமல் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நேற்று நாங்கள் உணரலாம். நேற்று என்றபடிய நேற்று என்றபடியது சிறப்பு. நேற்று என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருந்தோமோ அதை செய்து முடித்தோம் என்ற திருப்தி வந்ததா உங்களுக்கு?
1: திருப்தியா இருந்துச்சுங்க, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால ஒரு திருப்தி.
0: அந்த பார்த்ததால திருப்தியா? நீங்கள் செய்த பணிகள்லயே ஒன்றும் திருப்தி இல்லையா?
1: அத பணிகள் எப்பயும் செய்யறதாங்க, திருப்தியோட தான் செய்யற பணிகளா. ஆத்ம திருப்தியோட பண்றது என்னோட பணிய, அலுவலக பணி.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். அந்த நேற்று என்பதை எண்ணும் பொழுது நேற்று என்பதற்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன. நாங்கள் எவ்வளவு விடயங்களை அதுக்குள்ளே கூறிக்கொண்டு போகலாம். சிறப்பாக நேற்று இல்லாத மாற்றம் இன்று என்னது என்று சொல்லிய பாடல் சிறந்த பாடலை தந்து நேற்று என்ற ஒரு பதத்தை எடுத்து நாங்கள் அளவலாகினோம். நீங்கள் பணி முடிந்து வீடு செல்லும் வரை நேற்றைய விட இன்று உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கு. எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க.
1: நேத்து இல்லைங்க, இதுலயே இன்னொரு பாடலுங்க. நேத்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தோம்,
0: பார்த்தாரு திடீர்னு எதிர்பார பார்த்தபடியே உடனே இந்த பாடல் உங்கள் மனதுக்கு வந்திருக்குமே.
1: பாத்தீங்களா, நீங்க கேக்க பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வருது.
0: தலைவா, இந்த பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு இப்பொழுது பலர் பெறுகின்றனர். உங்கள் போன்றவரை காணவில்லை, ஆனா உங்களோட பாட்டுகள் வந்து உடனே எங்களுடைய சந்தன்ராஜ் ஒரு பாடலை தந்து தலைவருடைய பாட்டுன்னு கூறிவிடுவார்.
1: தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கட்டுமான்னு தலைவர்
0: பாடிட்டார். நல்லது ராஜ்மா, நலமாக பேசி மகிழ்ந்தோம். ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வீடு சென்று மகிழ்வாக இருங்கள், நலமாக இருங்கள்.
1: சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். நன்றி.
0: உங்களை பார்த்தீர்களா, நேற்று இல்லாத மாற்றம் என்று நாங்கள் உங்களோடு கூட உங்கள் வீடு வந்திருக்கோம். பார்த்தீர்களா,
1: வீடு வரைக்கும் வந்து வீடு வரைக்கும் எனக்கு பாதுகாப்பா வந்ததுக்கு நன்றி.
0: அதத்தான், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி ராஜ்மா. இப்பொழுது அடுத்த உறவு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஓம் நம சிவாய என்று எங்களோடு இணையும் ஆர் தேவா அவர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோவில் இருந்து ஆர் தேவா பேசுறையா?
0: நாச்சியார் கோவிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆர் தேவா அவர்கள் ஓம் நமசிவாய என்ற உன்னதமான அந்த மந்திரத்தை கூறி எங்களோடு இணைந்து எங்களுக்கு இறை நினைவை ஏற்படுத்தி ஒரு வல்லமையை தரும் அந்த மந்திரத்தை, அந்த மந்திரம் எங்களுக்கு வல்லமை தருவது போல் இருக்கின்றது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமுடன், வளமுடன், மகிழ்ச்சியுடன், உங்கள் ஆசீர்வாதத்துடன், எம்டிஆர் நேயர்களுடைய குரல்களோட இன்பத்தோடு நல்லா இருக்கேன்.
0: சிறப்பு. மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அப்படித்தானே? இரண்டு மூன்று நாட்கள் நீங்கள் நல்ல பணி அல்லது உங்களுடைய திருமணம் அந்த அந்த ஆயத்தங்கள் அந்த அந்த அரங்க அந்த அரங்கேற்றத்துக்காக உழைக்கின்றீர்கள் என்ன? சரியான வேறு பணி, பணி, பணி. இந்த பருவம் தானே அந்த பணி, இதை செய்யாமல் வாழ்க்கையில. சரி, இப்பதான் வந்தீங்களா? எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இப்பொழுது உங்கள் மனதில் என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி வந்தீர்கள் இந்த சொல்லோடு பாடல் நிகழ்விலே?
2: ஐயா, அந்த நூலும் இல்லை வானும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா அப்படின்னு முதலே ராகத்துல வரும்லையா அந்த பாட்டு?
0: ஆமா, நூலும் இல்லை வாலும் இல்லை. சரி, இனிமையான அந்த பாடல்ல வந்து உங்களுக்கு பிடித்த பதம் இதுவா? நாங்கள் நூலும் இல்லை வாலும் இல்லை என்று எழுதி எண்ணி ஒரு பாடல் என்றால் நூல் என்றால் என்ன, வால் என்றால் என்ன?
2: இந்த பட்டத்துக்கு வால் போடுவாங்க, வால் கட்டினாதான் பறக்கும். அதுவும் இல்ல, நூல் இருந்தாதான் மேல பறக்கும்.
0: அதுவும் இல்ல,
2: அதுக்காக அந்த ஆமா.
0: ஆனா இப்பொழுதுதானே எல்லாம் கருவிகள் வந்து விட்டது, நூலும் இல்லை வாலும் இல்லாமல் பறக்க விடுகிறார்களே.
2: ஆமா ஆமா ஆமா, பறக்க விடுறது, அது பறக்க விட்டு அழிக்கிறானோ மக்களை.
0: அந்த நூலும் இல்லை வாலும் இல்லாமல் பறப்பதற்கும் கையிலே ஒரு ஒரு கருவி இருக்கும் இல்லையா? அந்த கருவி அதுதான், அதை நாங்கள் முன்பே நூலுமில்லை வாழுமில்லை வானில் பட்டம் விடுவேனா என்று கேட்கும் அந்த பாடலை போன்று நூலு ஒருவன் கையிலே என்றொரு பாடல் இருக்கிறது அல்லவா, ஆட்டுவித்தான் இறைவன் தான், அந்த கருவி என்பது இறைவன் தான். சிறப்பான ஒரு பாடல் நூல். நூல் என்பது தனியாக பட்டம் விடுவதற்கு மட்டுமில்லை, ஆனால் இந்த பாடலிலே தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை புதைத்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ பேருக்கு ஆதரவற்று ஒன்றும் செய்ய முடியாமல் துண்டாடுவார்கள்.
2: உண்மையா உண்மையா, எல்லா மனிதர்களும் அப்படிதாங்க இருக்காங்க.
0: ஆமா, அந்த எதற்கு உறுதுணை
2: பாக்கிறதுக்கு, பாக்கிறதுக்கு பொம்மமா இருப்பாங்க, ஆனா அவங்க உள்ள எவ்வளவு கஷ்டங்கள்.
0: ஆமா ஆமா, சுமந்து கொண்டிருப்பார். நூலும் இல்லை, ஆதரவும் இல்லை, அன்பும் இல்லை, ஆதரவும் இல்லை, பணமும் இல்லை, பண்டமும் இல்லை, காணி இல்லை, நிலம் இல்லை, எத்தனையோ விதங்கள் இருக்கு. இல்லாமல் எத்தனை உயிரினங்கள், மக்கள்
2: திண்டாடுகிறார்கள். ஜோஜானந்தனை பார்த்து ஒருத்தன் கேட்டாங்களாம், நீங்க உங்களை மாதிரி நடிக்க முடியாது நடிக்க அப்படின்னு. என்ன மாதிரி நடிக்க முடியல, ஒரு குடும்பத்துல ஒருத்தன் நடிக்கிறான் பாருங்க, அவன் தான் நல்லா நடிக்கும்.
0: சிறந்த நடிகர், நடிகர். நேற்று என்னுடைய நண்பர் வந்திருந்தார். அவர் வந்து இளம் வயது, அவருக்கு வந்து அவர் இருந்து விட்டு சொன்னார், எல்லோருக்கும் நடிக்க வேண்டியதா இருக்கு இந்த உலகத்திலே என்றார். நாங்கள் என்னோட பாத்திரம், நாங்கள் வாழ்க்கை என்ற இந்த உலகத்திலே பிறந்தவர் அத்தனை பேரும் ஒவ்வொரு பாத்திரத்தோடு தான் பிறந்திருக்கிறோம். அந்த பாத்திரத்துக்கிட்ட கருத்தோடு தான் நாங்கள் வாழுகிறோம். அது நடிப்பாக இருக்கு, அது இரண்டு கருத்து நடிக்கிறோம் என்றது இருக்கு. நடிப்பு அதை போல நடித்து காட்டுவது, ஒன்றை இல்லாமல் மறைத்து செய்து காட்டுவது, இன்னும் ஒன்று நல்லவன் போல வாழ்ந்து காட்டுறது, இன்னும் ஒன்று நான் கெட்டவனாக இருந்தான். உடனே அவருக்கு கேட்டேன், ஒரு நாக்குடன் நீங்கள் நல்லவனா கெட்டவனாண்டு அவர் உடனே விழித்தாங்க. எதற்காக நடிக்க வேண்டும், நீங்கள் நடிக்கின்றீர்களா அல்லது தந்தை, கணவன், நண்பன், ஒரு தொழிலாளி என்ற பாத்திரத்தை ஏற்று அந்த அதுக்கு உழலுகின்றீர்களா என்ற பொழுதுதான் அவருக்கு புரிந்தது. நடிக்கிறதுக்கு எத்தனைய பேர், ஒரு பாடல் இருக்கின்றாதானே, காலை மாலை என்று இல்லாமல் நேற்றொரு மாற்றம் என்ற தோற்றம் என்ற அப்படி ஒரு பாடலில் வருது. நடிப்பவன், நடிப்பவன், நடிப்பு அல்ல, ஏதோ ஒன்று வருகின்றது. நடிக்கவன், நடிப்பது என்பது அதை போல. சிலர் வந்து பட்டினி இருப்பார்கள், சரியான பசியோடு இருப்பார்கள், ஆனால் வெளியே தெரியாமல் நான் நன்றாக வயிறார உண்டவன் போல் அது உள்ளே. சில பேர் பணத்துக்காக துண்டாடுவார்கள், கேட்க முடியாமல் தவிப்பார்கள். சில உறவுகளுக்கு அன்பு கிடைக்குவதில்லை, அன்பு கிடைக்காமல் தவிப்பார்கள். சிலருக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கும். இப்படியான வேலையில் எல்லாம் உறவுகளுடைய கை, ஆதரவுகள் கை கொடுக்க வேண்டும். அதெல்லாம் இருக்கின்றது தான். ஆனால் இன்றே மனிதர்களின் குணத்திலே ஒவ்வொரு குணம் இருக்கின்றது. அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் துஷ்டரை கண்டால் தூர விலகி போற நடிப்பு
2: வேண்டும்.
0: இன்சொல் பேசுபவர்களோடு இன்சொல்லாக பேசி, நான் உள்ளிலே கோபம் இருந்தாலும் என்னை பார்த்து ஒரு சிரித்தால் நான் அதை மறைந்து சிரிக்கத்தான் வேண்டும். இதைத்தான் நடிப்பு. அதை விட்டு நான் ஒரு சமுதாயத்துக்கு முரண்பாடான விடயங்களை செய்துவிட்டு நல்லவனாக நடிக்க கூடாது. அவருக்கு அப்படி கேட்டவுடன், ஐயோ நான் அப்படி ஒன்றும் இல்லை, வாழ்க்கை இப்படி என்று அவர் எழுதுறாங்க. வாழ்க்கை என்றது பல மேடு பள்ளம்,
2: ஒண்ணுமே இல்லையா. வாழ்க்கைங்கிறது ஜீவன் இருக்கிற வரையும் ஒண்ணுமே கிடையாது.
0: எனக்கு என்ன ஞாபகம் இருக்கின்றது, என்னுடைய நண்பர் நான் விடுதி மாணவனாக இருந்த காலத்தில், விடுதலை நேரத்தில், அதாவது விடுமுறை காலத்தில் வெளியே செல்லும்போது, அப்பொழுது அந்த கையெழுத்து பருவம், ஓ ஆட்டோகிராஃப்னு கூறுகிறார்கள் அல்லவா, அதிலே அந்த நோட்டிலே அவர் எழுதியிருந்தார், வாழ்க்கை என்பது பல சிக்கல்கள் நிறைந்த மேடு பள்ளம் கரடு முரடு முள்கல்கள் நிறைந்த ஒரு காடு, அதற்குள்ளே நாங்கள் வளைந்து நெளிந்து கவனித்து போகப்படும் என்று ஒரு கருத்துப்பட எழுதியிருந்தார். அது என்றும் எனக்கு தெரிகின்றது. அதனால் நடிப்பு என்பது சில சமயத்தில் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை. மேடையிலே ஏறி நாடகம் படம் நடிப்பதல்ல, படம் நடிப்பது நாடகம் நடிப்பது அல்ல, வாழ்க்கையிலே நாங்கள் நடிக்கத்தான் வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பெரிய சண்டையாயிருக்கும், வாக்குவாதம் இருக்கும், குழந்தைகள் வந்தவுடன் நாங்கள் ஒற்றுமையாயிருப்பது போல சிரித்து வாழ வேண்டும், அது நடிப்பு இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கு. விரும்பத்தகாதவர் ஒருவர் வந்து விரும்பி எங்கள் வாசலுக்கு வந்து விட்டார், அவருக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு வரவேற்க, ஆனாலும் நடிக்கணும், வாங்க வாங்க என்று கூறி அவருக்கு போகக்கூடாத இடத்துக்கு நாங்கள் போக முடியாது, ஆனால் போக வேண்டிய நிலை வந்தால் அங்கேயும் மனத்தை அடக்கி கொண்டு. அதனால் நடிப்பு என்பது மிகவும், அதனால் தான் வாழும் இல்லை நூலும் இல்லை வானில் பட்டம் விடுவேனோ என்ற
2: பட்டம்
0: பாடல்.
2: விடுவேனா இந்த
0: நல்ல
2: பாட்டு
0: பாடல்,
2: கேட்டு பாருங்க, நல்லா
0: அந்த பாடல் சிறப்பாக இருக்கும். உங்களோடு நாங்கள் கேட்டு இணைகின்றோம். நீங்கள் தந்த பாடலிருந்து வால் நூல் என்ற பதங்களை எல்லாம் பெற்று அதை பற்றி அளவலாவி சொன்னோம். இத்தனை சொற்கள், இத்தனை விடயங்களை நாங்கள் பேச முடியும் இந்த உலகத்தில். நன்றி தேவா, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றியா, நன்றியா,
0: மீண்டும் சந்திப்போம்.
2: வழிபடுவோம்.

0: அன்புடன் உங்கள் அன்பு மகன் ஞானசேகரன், அன்பு நண்பர் நாகப்பன், ரேவதி இவர்கள் எல்லோரும் வருகையை இங்கே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பதிவுகளை நான் ஏற்றுக்கொண்டேன். சாந்தி தருமபுரியிலிருந்து வந்திருக்கின்றார். எல்லோரும் வாழ்த்துக்களும் நன்றியும். நிகழ்ச்சி நன்றாக இருக்கின்றது. ஈழமணி திருநாட்டிலிருந்து அருள் அவர்கள் கூட எங்களுக்கு வணக்கம் சொல்லி எங்களோடு இணைந்திருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார். பலருடைய பதிவுகள் இங்கே கிடைத்திருக்கின்றது. தட்டி பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வருக வருக வந்து விட்டார். அப்படி சொன்ன வேளையிலே அன்பு மகன் ஞானசேகரன் நாச்சியார் கோவில் இருந்து வணக்கம். வணக்கம் ஞானா. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நாங்கள் நல்ல முன் இரவு வணக்கத்தை தருகின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் அம்பு உறவுகளின் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா. நீங்கள் நலமாக உள்ளீர்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். எங்களுக்கு இப்பொழுது மகிழ்வு என்னவென்றால் அந்த வெப்ப நிலைகளை தாண்டி வந்துவிட்டோம். இப்பொழுது வெப்பம் காட்டுகின்றது, ஆனால் உணர்வு அப்படி இல்லை. ஈரப்பதம் விரைவில் நாங்கள் பொழுது சுருங்கி கொண்டு போகின்றது. விரைவில் இலையுதிர் காலம் வரப்போகின்றது. எங்கள் வீட்டின் பின்பகுதியில் ஒரு சில மரங்கள் இப்போவே சிலருக்கு இந்த தலை நிறைப்பது என்று நிறைத்தலை இளம் வயதில் வருவது போல இந்த நேரத்திலே சில மரங்கள் மஞ்சளாகிவிட்டது. அப்படி ஆரம்பித்து விடும். சிறப்பு சிறப்பாக இருக்கின்ற மகனே, இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: எதிர்நீச்சல் படத்தில் அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா.
0: அடுத்தாத்து அம்புஜத்தை அற்புதமாக நடிப்பு சவார் ஜானகி அம்மா ஐயா ஸ்ரீகாந்த் அவர்களும் அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்து அவர் எல்லா விதமான பாத்திரங்களும் ஏற்று நடிக்கக்கூடியவர் தான் அவர். இதில் இப்போ அடுத்தாத்து என்ற பதத்தை கொண்டு அடுத்தாத்து என்றால் பக்கத்து வீடு தானே, அப்படித்தானே? அடுத்த ஆத்து என்றது பக்கத்து வீடு. அதிலே தான் அது அந்த ஆத்து என்று கூறுவது எங்களுடைய பிராமணர்கள் அந்த இதில் வாழ்பவர்கள் ஆத்து அடுத்த
1: அவருடைய வழக்கில்
0: அவருடைய பேச்சு வழக்கிலே அடுத்த வீட்டை ஆத்து வீட்டுக்காரர் நாங்கள் வீட்டுக்காரர் என்று மனைவியர்கள் கணவரை கூறினோம். அவர்கள் ஆத்துக்காரர் என்று கூறுவார், ஆத்துக்காரி என்று கூறுவார். இப்போ இதில் நாங்கள் அடுத்த ஆத்து என்று பக்கத்து வீட்டை பற்றிய பகிர்வை நாங்கள் பகிரலாம். அடுத்த ஆத்து சரி, பக்கத்து உங்கள் பக்கத்து வீடு என்பதை எண்ணும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்கள் குடியிருக்கும் வேளையிலே முதலில் பார்ப்பது அயல் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இல்லையா? அயல் அக்க பக்க அடுத்தாத்து என்ற அயல் தானே. சரி, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி உங்களுடைய அயலோடு வாழ்கிறீர்கள்? அயலவர்கள் எப்படி உங்களோடு வாழ்கிறார்கள்? அயலவர்களுக்காக நீங்கள் உங்கள் கடமை உரிமைகளை எப்படி கடைபிடிக்கின்றீர்கள் என்பதை பற்றி பேசலாம் தானே?
1: அயலவர்கள் வந்து நம்ம உறவுகளில் உள்ளவங்க தான். ரவிச்சந்திரனும் காமாட்சியும் இருந்தாங்க. அவங்க புதிய இல்லம் கட்டி குடியேறி வேறு வீதிக்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது அடுத்தாத்து வீடு பூட்டி கிடக்கிறது. ஆகவே மாடி வீட்டில் உள்ள உறவுகள் நம்மிடம் எப்போதும் போல அன்பாகவும் பாசமாகவும் பழகி வருகிறார்கள். சித்தார்த்தன் பத்னியை விசாரிக்கிறார்கள், எனது வேலையை விசாரிக்கிறார்கள், எனது உடல்நிலை விசாரிக்கிறார்கள். நாள் கிழமை வந்தால் விசேஷங்களில் அவங்களும் கலந்து கொண்டு என்னையும் எங்களையும் கலக்க வைக்கிறார்கள்.
0: சரி, அடுத்தாத்து மக்கள் உங்களோடு இப்படி பழகும் போது நீங்கள் அந்த அடுத்தாத்து மக்களோடு எப்படி வாழ்கிறீர்கள், எப்படி பழகிறீர்கள்?
1: ஆக அன்பாகவும் இனிமையாகவும் அவங்களுடைய சுகத்துக்கங்களில் பகிர்ந்து கொண்டு பழகி வருகிறேன்ப்பா.
0: சிறப்பு சிறப்பு. அதனால்தான் ஒரு பழமொழி கூறினார், முன்கை நீண்டால் முழங்கை நீளும் என்று சொல்லி. இப்படி கொடுக்கும்போது முன்கையை நன்றாக நீட்டி கொடுத்தா முழங்கையை நீண்டு போக முடியும். நாங்கள் அயலவர்களோடு நாங்கள் முன்மாதிரியாக நடந்து காட்டினால் அவர்களும் எங்களோட பண்பாக அன்பாக நடப்பார்கள். அவர்கள் நடக்கின்ற முன்மாதிரியாக அவர்கள் எத்தனை என்னென்ன செய்கிறார்கள் அதை பார்த்து நாங்களும் திருந்திக் கொள்ளலாம் இல்லையா? அந்த ஆனால் இந்த பாடலே வந்தது அடுத்தவர்களை பார்த்து நாங்களும் அடுத்தவரை போல வாழ வேண்டும், அதை விட சிறப்பாக வாழ வேண்டும் என்ற என்ன கருத்துக்கள் இதுக்களை வருகின்றது. அது அது நல்லதா? அது நல்லதா அந்த கருத்து?
1: அது நல்லது, அது நல்லது இல்லை. அடுத்தவரை பார்த்து நம்ம வந்து சிறப்பாக வாழணும்னு நினைக்கணும், பொறாமப்பட்டு இருக்கக்கூடாது.
0: வாழ்ந்து காட்டணும் அடுத்தவரை போல நானும் என்று எண்ணாமல் நான் நலமாக மகிழ்வாக சிறப்பாக ஒற்றுமையாக தாராள மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். இங்கே நான் இருக்கும் வீட்டிலே என்னுடைய வலது பக்கத்திலே உள்ள வீடு ஒரு பாகிஸ்தானிய சகோதரர்களோட வீடு. நான் இடது பக்கத்தில் இருக்கின்ற வீடு வதிப்பவர்கள் இங்கே உள்ள பழங்குடி மக்களில் உள்ளவர்கள். அதாவது செப் இந்தியர்கள் என்று கூறப்படுகின்றது. எனக்கு முன்னாலே இருப்பவர்கள் ஐரோப்பா கண்டங்களில் அந்த நாட்டை சேர்ந்த மக்களும் இருக்கின்றார்கள். இன்னுமொரு அங்கே இன்னுமொரு முன்னாலையில் அடுத்த வலது பக்கத்தை பார்த்தால் அங்கே ஐரோப்பிய மண்ணை சேர்ந்தவர்கள் வாழுகின்றார்கள். இங்கு வந்து பல்லின மக்கள் வாழ முடியும். எங்கள் நாட்டிலே எங்கள் வீட்டுக்கு பதில் அப்பா அம்மா மாமன் மாமி பெரியப்பன் சித்தப்பன் தூ ஒன்றை விட்டு அண்ணன் ரெண்டை விட்டு அப்படி தான் இருப்பார்கள். இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பண்பாடுகள், ஒவ்வொரு மதத்திலே உள்ளவர்கள், ஒவ்வொரு கலாச்சாரத்தை அவர்கள் தங்கள் தங்கள் தார்மீக குணங்களின்படி தங்களுடைய கலாச்சாரங்களை வைத்துத்தான் வீடுகளை அலங்கரித்து முற்பகுதியை வைத்திருப்பார்கள். அவர்கள் நடுகிற பூங்கன்றுகள், அவர்கள் எப்படி அதை அழகுபடுத்துகிறார்கள், எல்லாம் அந்த எல்லாம் அவர்கள் என்ன எந்த பிராணியை வளர்க்கின்றார்கள், என்ன உணவை உண்ணுகிறார்கள், இதை நாங்கள் பகிர்ந்து கொள்வது இல்லை, ஆனால் புரிந்து கொண்டிருக்கின்றோம், புரிந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நாங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இந்த வீட்டில் நான் வந்து 2007 வந்தேன். இப்போ எத்தனை வருஷம், 19 வருஷத்துக்கிட்ட ஒரு இந்த வீட்டில் இருக்கின்றோம். இந்த வீடு என்னுடைய வீட்டில் இருக்கின்ற. அதே போன்று அந்த வீடுகளில் கடந்த வருஷம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை. அந்த எதிர் எனக்கு நேரே எதிரே இருக்கிற வலது பக்கமும் எனது அருகிலே இருக்கிற இடது பக்கத்து வீட்டுக்காரரும் ஆண்டு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாறி வருவார். அவர்கள் வாடகைக்கு இருப்பவர்கள். இந்த ஐரோப்பிய ஆப்பிரிக்க கண்டத்து பகுதியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க கண்ட மக்களும் எங்களுடைய பாகிஸ்தானிய மக்களும் சொந்த வீடு என்னை போல நிரந்தரமாக இருப்பவர்கள். அவர்களுடைய பண்புகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. நாங்கள் அவர்களை ஏழி நகை ஆடவோ அல்லது விரோதமாக பார்க்கவோ இல்லை. அதே போன்று அவர்களும் எங்களை பார்க்கும்போது சகோதரங்களாகத்தான் பழகுவார்கள். அதனால் அயல் சிறக்க வேண்டும் என்றால் நாங்கள் சிறந்தவர்களாக இருந்தால் அயலும் சிறக்கும்.
1: நிச்சயமா.
0: அதே மாதிரி அயலவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நாங்களும் நல்லவர்களாக இருப்போம். அவர்களோடு என்னுடைய அருகில் இருக்கிற வீடுகளுடைய பழக்க வழக்க பண்பாடுகள் சிலது எங்களுக்கு முரண்பாடாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நான் முறைப்பாடு செய்தோ அதை நான் என்ன செய்தேன், ஒதுங்கி இருக்கின்றேன், ஒதுங்கி இருக்கிற, அதாவது கோபம் அல்ல. அப்ப நான் ஒதுங்கும் போது அவர்களுக்கு புரிகிறது, எனக்கு ஒரு இது ஒரு அருவறுப்பாகவோ அல்லது பிழையாகவோ தெரிகிறது போல் இருக்கின்றது என்று அவர்கள் திருந்திக் கொள்வதை நான் கவனித்து பார்த்தேன். நான் அவர்கள் செய்த ஒரு சில செயல்கள் நான் காட்டலையில் சொல்ல முடியாது. அது எங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால் அந்த பக்கம் பார்க்காம நான் அவரோட சேராதது போன்றும் விருப்பம் இல்லாதது போன்றும் காட்டிக்கொள்ளாமல் காட்டிக்கொண்டேன். அதாவது முரண்பாடுபட்டோ பேச்சுவார்த்தைகள் எதே இல்லை. அதிலிருந்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இதுதான் அயல் என்று. இதுதான் அங்கே நான் இப்பொழுது கவனித்தேன். அவர்கள் என்னோடு நடக்கும் பொழுது சில விடயங்களை ஒறுக்கின்றார்கள் என்பதை நான் உணர்கின்றேன். அடுத்து அந்த உதவி என்பது, நான் எனக்கு எங்களோட வீட்டின் பிற்பகுதி எல்லாம் புற்கள் வளர்ப்பது வழக்கம் இங்கே இந்த கோடை காலத்தில். அதை புற்களை வளர்க்கலாம், ஆனால் அதை வெட்டி அழகாக அழகுபடுத்தி பித்தரையாக வைத்திருக்க வேண்டும். அதற்குரிய இயந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது. என்னால் அதை முன்பு அதை அதால் செய்வேன், இப்பொழுது அதை செய்ய முடியாது என்னால். அதற்காக எங்களது இப்பொழுது கூலிக்கு ஆக்களை பிடிப்பதும் கடினம், அது கொஞ்சம் பணமும் கூட வரும். ஆனால் என்னுடைய இரண்டு பக்கம் தந்த நான் ஒவ்வாத முறையிலே இருக்கின்றார்கள் என்பவரும் அடுத்த பாகிஸ்தானிய நண்பர்களும் தங்கள் பிற்பகுதியை முன்னுக்கும் துப்புரவு செய்யும் போது எனக்கும் செய்து விடுவார்கள், நான் கேட்பதில்லை. அப்ப நாங்கள் பழகிற விதம், நாங்கள் பழகிற முறை, சில சமயம் நான் வெளியே சென்று வாகனத்தை எடுத்து வெளியே சென்று தடுமாறும் போது பக்கத்தில் கேட்பார்கள், அங்கள் எங்கு போக வேண்டும், என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். அப்படி அப்படி நாங்கள் எங்களை அயலவர்களோடு ஒத்து போகும் வகையிலே ஆத்துக்காரரை பார்த்து நீங்கள் சொன்னார் இப்போ ராமப்படாமல் அவரை போல நானும் பெற வேண்டும் என்று பேராசைப்படாமல் அல்லது முரண்பாடு சொன்னீர்களே, இருந்தவர்கள் சென்று விட்டார்கள், வீடு பூட்டி இருக்கின்ற என்ற போதும் அவர்களை பற்றி நினைக்கின்றீர்கள்.
1: ஆமா,
0: இதுதான் அயல் என்பது, ஆத்துக்காரர் என்பதே அருமையான கருத்து. நல்ல ஒரு விடயத்தை பகிர்ந்தோம். மேலும் உங்களுடைய ஆத்துக்காரரும் ஆத்து உங்களுடைய அயலவர்களும் நீங்களும் பணி செய்யும் போது ஒரே இடத்தில் செய்கின்றீர்களா, வேறு வேறு இடத்தில் செய்கின்றீர்களா?
1: இல்ல இல்ல, அவர்களுடைய பணி வேலை என்னது பணி வேலை என்னது வந்து ஆலயத்தில் பணி, அவர்கள் வந்து இந்த குத்துவிளக்கு உற்பத்திக்கான பணி, மூலப்பொருள் தயார் பண்றதுக்கு
0: போவார்கள். ஆனால் காலையிலும் மாலையிலும் அவர்களை முகம் கொடுக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது.
1: ஆமா,
0: எவ்வளவு பணி சுமையோடு வந்தாலும் பணிக்கு சென்று வரும்போது சிலர் மகிழ்வாக வருவார்கள், சிலர் உடல் களைப்போடு வருவார்கள், சில பேர் உள்ளத்தில் மகிழ்வில்வாமல் வருவார்கள். ஆனால் அயல் அவர்களை கண்டுவிட்டால் வந்து அவர்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடாது, தெரியக்கூடாது என்றும், நன்றாக பழகும் போது எங்கள் துன்பங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லையா?
1: இந்த
0: ஆத்துக்காரர் என்பது மிகவும் முக்கியமானது வாழ்க்கையில். எவ்வளவுதான் உறவுகள் எங்கெங்கு இருந்தாலும் சொல்லுவார்கள், தூரத்து தனி ஆபத்துக்கு உதவுமா? உதவாது, பக்கத்திலே தான் உதவும். அதனால் நாங்கள் ஆத்துக்காரரோடு அன்பாக மகிழ்வாக வளர வேண்டும். சிறப்பான கருத்துக்களை கலந்து ஆரம்பிச்சோம். வாழ்த்துக்கள் அன்பு ஞானா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: எனது மாரடைப்பு இரண்டு முறை வந்தது, 2003 ஒரு தடவை, 2011 ரெண்டு முறையும் இந்த அயலவர்களால் என்னை வந்து வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்த்தார், என் உயிரை காப்பாற்றியவர்கள். ஆகவே எனக்கு அவர்களுடைய உதவி வந்து என்றுமே நான் மறக்க முடியாத ஒன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்று அன்றே மறப்பது நல்லதுங்கிற சொன்ன ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, அந்த நன்றி என்னுடைய உயிர் உள்ளவரே. அந்த ரெண்டு முறையும் ரெண்டு விதமான அயலவர்கள் என்னை காப்பாற்றினார்கள். ஆகவே அது வந்து இந்த அயலவர்கள், இந்த அடுத்தாத்த அயலவர்களுக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு ஒன்று இணக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம வரும்போது போகும்போதெல்லாம் சாப்பிட்டீங்களா கொண்டீங்களா, உடம்பையா வாட்டமா இருக்கு, சாப்பாடு நான் செஞ்சு தரவா, உடம்பு எப்படி இருக்கு, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அதே மாதிரி அவங்க என்ன கேட்பாங்க, நானும் அவங்களை கேட்பாங்க. நான் ஏதாவது என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி வந்து கொண்டாடுவோம். அதே மாதிரி அவங்க வீட்டுல ஏதாவது செஞ்சாங்கன்னா எங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. இது சாதா அன்றாட நிகழ்வு. மற்ற அயலவர்கள் இப்போ அதாவது மாடியில் உள்ளவர்கள் அப்படிங்கும் போது அவங்க வந்து விசேஷ காலங்கள் தான். இந்த அயலவர்கள் வந்து தினமும் காலை மதியம் மாலை இரவு எது செஞ்சாலும் உடனே கொண்டாந்து கொடுப்பாங்க, உடனே கொண்டாந்து கொடுப்பாங்க. அது அவங்க போய் ஒரு 6 மாசம் ஆகுது, அவங்க இல்லாதது எனக்கு பெரிய எப்படி சொல்றது, எனக்கு வலது கை ஒடிந்த மாதிரி இருக்கு.
0: அவ்வளவு தூரம் அந்யோன்யமாக வாழ்ந்திருக்கு.
1: அவன் இருந்தாலும் தொலைபேசி வழியா பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுல ஒண்ணு என்ன, ஒரு விசேஷத்தை கலந்துக்கும் போது அப்பயும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் தொடர்புல இருந்துகிட்டு தான் இருக்கோம்.
0: மிகவும் முக்கியம் அயலவர்களுடைய, அயலவர்களுடைய உறவாடல், அயலவர்களுடைய ஒற்றுமை மிக மிக முக்கியம். எங்களுக்கு அவர்களுக்கு
1: அவசரத்துக்கு உதவுவதே அவங்க தான், நம்மளுடைய அவசரத்துக்கு உதவுவதே அவங்க தான். நம்ம சொந்தம்லாம் அதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் தொலைபேசி அழைப்பு விடுத்து அவங்க எங்க இருக்காங்க, என்ன என்ன வேலையில் இருக்காங்க, வருவாங்களா வர மாட்டாங்களாம். அப்புறம் நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து
2: காப்பாத்துறங்கிறது
1: வளர்ந்து பக்கமும் உள்ளவங்க நம்மளை காப்பாத்துவாங்க.
0: நிச்சயமாக அயல் வேண்டும் என்ற நமக்கு 4 பேர் வேண்டும் என்று கூறுவதை விட முக்கியம் அயல். ஐயா, அயல் தான் மிக மிக முக்கியம். என்னுடைய ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய வாகன சாரதிய பாடசாலை செய்கிறது பயிற்சிக்கு, ஒரு மாணவனுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்தையிலே ஒரு விபத்து நடந்துவிட்டு ஒருவர் வந்து பிழையாக வந்து எங்கள் வாகனத்தை தாக்கி எனக்கு மூர்ச்சையாகிவிட்டேன். என்னுடைய பக்கம்தான் அடி வந்தது. உடனே வந்து அவசர சிகிச்சை வண்டி வந்து என்னை ஏற்றி கொண்டு சென்று விட்டது. அங்கு சென்று வைத்தியசாலையில் வைத்துக்கொண்டு இந்த தொலைபேசியை எடுத்து இங்கே வீட்டுக்கு அழைத்தவது மகள் வானொலியில் இருந்தவர். உடனே வானொலியை விட்டு வந்தால் அடிஷ்னோ நல்ல பனிச்சறுக்கு காலம், வாகனம் என்னுடைய வாகனம் கொண்டு சென்று வேறு வாகனம் இல்லை, மகள் வருவதற்கு முடியவில்லை. வெளியே அவசரப்படும் போது பக்கத்தில் இருந்தவர் என்னுடைய ஒரு பாகிஸ்தானிய சகோதரர், என்னோட நல்ல நீண்ட நாள் உறவு. அந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை அங்கிள் அங்கிள் என்றும் அவர்கள் சகோதரமாக நல்ல ஒரு தாய் பிள்ளைகளாக பழகினாங்க. அவருடன் ஓடி வந்து என்ன சகோதரி என்ன நடந்ததுன்னா இவ சொல்லியிருக்கிறாள். உடனே வாகனத்தை எடுத்து மகளை மேற்றிக்கொண்டு வைத்தியசாலையை கொண்டு வந்து விட்டு விட்டேன். அப்பொழுது இவர் செருப்பம் போடாமல் விழுகிறேன், இதோ பாருங்கள் மகளே சரியான குளிர் அல்லவா, நான் குளிர் அங்கே கூட என் மகள் எடுக்கவில்லை. அப்படி அந்த அயல் என்பது, அதுக்கு பின்பு உணவு கொண்டவர்கள் வந்து பார்த்தவர்கள் வைத்தியரோட பெற முடியும். அந்த அயல்
1: அதற்கப்புறம்
0: அந்த ஆத்துக்காரர்
1: முதல், அது எப்படி சொல்றது, முதல் கீர் அப்படிங்கிறமல வண்டி எடுக்கும் போது அதான் ஃபர்ஸ்ட் கீருங்கிறது அவங்க தான்.
0: அதனால அந்த அடுத்தாத்து என்பது அழகான ஒரு பதம். அடுத்த ஆத்து என்பது, ஆத்து வந்து எங்களுடைய ஆன்மாவை தான் அங்கே குறிக்குது. ஆன்மா, ஆத்மம், ஆத்மம், ஆத்மம் குளிர்ந்தன்று ஆத்மம் என்று, ஆன்மாவை ஆத்மம் என்றும் கூறுவார்கள். அடுத்த ஆத்துக்குரியவர்கள், அடுத்த ஆத்து உள்ளவர்களுடைய சிறப்பை நாங்கள் பின்பற்றலாம். அவர்களுடைய பிள்ளைகளை கண்டு நாங்கள் ஒதுங்கி அவர்களை திருத்தலாம், நாங்கள் சொல்ல தேவையில்லை.
1: நிச்சயமாக
0: வாழ்த்துக்கள், நல்லதோர் கருத்துக்களை பெருமாள்.
1: நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்ல தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி அப்பா. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு இணைவோம்.
0: சொல்லோடு பாடல், அடுத்த சொல்லோடு பாடலும் நாங்கள் அதற்கிடையிலும் வந்து நன்றி உங்கள் பாடல் தருகின்றேன். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய தானாக வந்த சந்தனம். வணக்கம், வணக்கம் நாகப்பன், கோவை நாகப்பன், ஏஆர் நாகப்பன் அவர்களே வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எனக்கு பகல் நேர வணக்கத்தை தந்தீர்கள் அல்லவா, நானும் உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை தந்து கோவை மாநகரம் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நலமாக இருக்கின்றீர்களா என்றும் கேட்டு காலநிலையும் கேட்டுக்கொள்கிறேன்.
2: காலநிலை நல்ல காலநிலையாக இருக்கிறது ஐயா. அப்புறம் நானும் நலமாக வளமாக மகிழ்வாக
0: நல்லவனாக வல்லவனாக
2: சொல்ல வேண்டியதால் சொல்லிட்டு
0: வல்லவனாக இருக்கின்ற வார்த்தைகள் சிறப்பு.
2: அட்டெண்டன்ஸ் போட்டா எவ்வளவு லேட்டா பதிவு ஓடுறாங்க.
0: அது
2: வந்து உள்ளேன்னு சொன்னா கூட பதிவு ரொம்ப லேட்டா வருது.
0: சில வேளை அவர்கள் சிரமத்துல சிரமமா இருந்திருப்பார்கள், நேரம் பற்றாக்குறையா இருந்திருக்கலாம், எப்படியும் சொல்லிவிட்டார்கள் தானே. பொறுமை
2: இல்லையா? எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க ஐயா முன்னாடியே.
0: அப்படியா? அப்ப பார்க்கவில்லை போல் இருக்கு நீங்கள் போடு. நான் சரியா சொல்லிட்டேன் போல் இருக்கின்றது. எப்படியும் பார்த்து விட்டார்கள், சொல்லிவிட்டார்கள் தானே. உடனே சொல்வதென்றால் சில சமயம் வலைத்தளங்கம் முந்தி பிந்தி வரலாம். இதுகளையெல்லாம் பெரிய இதாக நாங்கள்
2: அதுக்கு பல விதமான ரெக்கமெண்டேஷன் வர தேவைப்படுது.
0: அப்படியா? அப்போ
2: சொல்லுங்க சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. அப்படியா? சரி, நல்லபடியும் என்ன பாடல் நீங்கள் நினைத்து வந்த பாடல் முதலில் அந்த விடயத்துக்கு செல்வோம். நாபன்
2: ஒரே நிமிடம், எனக்கு வலைத்தளம் கொஞ்சம் சிரமமாக.
0: ஓ, தொலைபேசி ஆகின்றது. பாடல் எதுவாக இருக்கலாம் என்று கூறினால் நலமாக இருக்கும். என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
2: படம் வந்து கோடைமலை.
0: கோடைமலையில நல்ல பாடல் தான். கோடைமலையில என்ன பாடலா இருக்கும்?
2: காற்றோடு குழலின் நாதமே.
0: காற்றோடு குழலின் நாதமே. சரி, இதில் இந்த காற்றோடு குழலின் நாதமே அற்புதமான மூன்று பதங்கள் அமைந்திருக்கின்றன இந்த பாடல்ல முதல் வரியில. இதுல
2: என்ன கேட்கல, ஏதோ ஒரு பாட்டு கேட்கணும்னு கேட்டேன்.
0: சரி, இப்ப அது காற்றோடு குழலின் நாதம் என்று வந்துவிட்டது. இந்த காற்று குழல் நாதம் இதில் நாங்கள் எதை பற்றி எடுத்து பேசுவோம்? எந்த சொல்லை பின்பற்றி எந்த சொல்லை பின்பற்றுவோம்?
2: காற்று.
0: சரி, காற்றை பற்றி பேசுவோம் என்று கூறுகிறார். காற்றை பற்றி என்ன பேச போகிறீர்கள்? பேசுங்களேன், அதை பற்றி கூறுங்களேன்.
2: காற்று என்பது மனிதனுக்கு இன்றியமானது. மூச்சு காற்று.
0: ஆமாம்,
2: அது இப்பொழுது வந்து மாசுபடுகிறது.
0: மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் காற்று முக்கியம் தானே ஐயா? அப்படிதானே?
2: உயிர் வாழ்வதற்கு வலி என்று சொல்லக்கூடிய காற்று மிகவும்
0: முக்கியமானது. காற்றுக்கு வலி என்றும் ஒரு பெயர் உண்டு. வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் கூறுங்கள்.
2: பொக்கிசத்துக்கு ஒரு சொல்ல எடுத்து கொடுத்தேன்.
0: அப்படி எடுத்து கொடுத்து விட்டீர்கள். அது முந்தி வந்து விட்டது. ஆண்டாலும் பார்ப்போம், மீண்டும் பிறந்தானே. என்ன வந்து வரக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தானே ஐயா? சரி, கூறுங்கள்.
2: ஆமா, அந்த வகையில் நான் பொதுவாக பேசலாம்னு நினச்சி வந்தேன் ஐயா, நீங்கள் காற்றுன்ட்டீங்க.
0: பொதுவாக என்ன பேச போகிறீங்க? பேசுங்கள், அதில் இருந்து பேசலாம். என்ன, எதை பற்றி பேச போகின்றீர்கள் பொதுவாக?
2: அதாவது நம்ம இப்போ வந்து நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு தெரியவே இல்லை. தேவையில்லாததுக்கெல்லாம் நேரம் இருக்கு, தேவையானதுக்கு நேரம் இல்லை.
0: அப்படி இருக்கின்றார்களோ உங்கள் நீங்கள் அப்படி இந்த நேரத்தை சரியாக எதற்கு எதை எந்த நேரம் பாவிக்க வேண்டும் என்று பாவிப்பீர்களா, உபயோகிக்கின்றீர்களா?
2: அது திட்டமிட்டு கரெக்டா செய்வேன் ஐயா.
0: ஆமா, நீங்கள் நேரத்தை கணக்கிட்டு திட்டமிடல் செய்து அந்த திட்டமிட்டபடி.
2: சரி, பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன வேலைங்கறத இன்னைக்கு முடிவு பண்ணிடுவேன் தூங்குறதுக்கு முன்னாடி.
0: ஆமா, நாளைய திட்டத்தை வகுத்து விட்டீர்கள், அதன்படி பயணிக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும் எண்ணும் வேளையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வீர்கள்?
2: அதை தவிர்க்க முடியாததா
0: அதைத்தான் இல்ல, தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்தால் என்ன செய்வீர்கள்?
2: ஆனா அதை தவிர்க்கிறதே என்னோட வேலையா இருக்கும்.
0: என்னவென்றால் நேரம்
2: கூடுமான வரை தவிர்த்து கொண்டே இருப்பேன். நீரையும் தவிர்க்க முடியாத இக்கட்டான சூழ்நிலைன்னு வரும்போது மட்டும்தான் அதை ரெகுலர் வேலையை ஒத்தி வச்சுட்டு புது வேலையை ஆரம்பிச்சு.
0: அதைத்தான் கூறுகிறோம், நாங்கள் திட்டமிட்டு ஒன்றை செய்ய புறப்படுகிறோம். அந்த திட்டமிட்டு செய்ய புறப்படும் போது அதற்கு ஒரு ஒரு தடை வருகின்றது, அத்தியாவசியமானது, அதை தவிர்க்க முடியாது என்றால் நாங்கள் மாற்றத்தானே வேண்டும்.
2: மாத்தி அந்த சமயத்துல மாத்தணும், ஆனா குடும்பம் வரைக்கும் தவிர்த்துருவேங்கிறேன். தவிர்க்க முடியாது, தவிர்த்துருவேன்.
0: அதைத்தான் கூறுவேன், தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு வந்தா மாற்றித்தானே ஆக வேண்டும் இல்லையா?
2: மாத்த முடிஞ்ச அளவுக்கு தான், அதாவது ரொம்ப முடியாத சூழ்நிலைக்கு மட்டும்தான் மாறுவேனே தவிர.
0: அதைத்தான் கூறுகிறேன் இப்பொழுது, மாற்ற முடிய மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு அவசியம் வந்து விட்டது, மாற்றித்தானே ஆக வேண்டும்.
2: அப்ப மாற்றித்தான்,
0: இந்த நேரம் என்பது அது தானாக
2: சந்தர்ப்பங்கள் அமைவது மிகவும்
0: அநேகமாக எல்லோருக்கும் திட்டமிட்டபடி நடந்து கொள்வது முயற்சிப்பார்கள், ஒரு சில மாற்றங்கள் வரும். இந்த நேரம் என்று நீங்கள் கூறிய போது, இந்த நேரம் என்பது வந்து தானாக ஏற்படுவதுதான் நேரம், அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நாங்கள் தான் நேரத்தை திட்டமிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கணக்காக அதுக்கு வகுத்து வைக்கணும். ஒரு சிலர் அளப்பரிய பணிகளை எல்லாம் குறுகிய பண்ணி ஒரு 8 மணிக்கு செய்ய வேணும் என்றால் முடியுமா? அளவாக நீங்கள் சொன்ன மாதிரி திட்டமிட்டு தான் செய்யணும். அதே போன்று ஒரு தடவை சந்திக்க இருக்கின்றேன் நான் சந்திப்போம் என்று எண்ணித்தான் புறப்படுங்க, அதுக்கிடையில் வேறு சந்தர்ப்பம் வந்து அந்த சந்திப்பை செய்ய விடாமல் தடை செய்து விட்டது, என்ன செய்யலாம்? அப்ப அந்த சந்திக்க இருப்பவர் குறை நினைக்கலாமா? அந்த சந்திக்க இணைப்பவர் அதை குறையாக அல்லது தவறாக எண்ணலாமா? ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் என்று இருக்கின்றது, சூழ்நிலை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையை பொறுத்துத்தான் நேரத்தை நாங்கள் உபயோகிக்க வேண்டும். நீங்கள் என்ன? ஆ, வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்ப நாங்கள் இன்று நேரம் சந்தர்ப்பம், அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் கூட முதலில் நாங்கள் எதை எண்ண வேண்டும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்று சிலர் காற்றலைக்கு வரவில்லை என்றால் நான் முதலில் நினைப்பது உடல் நலமாக இருக்கின்றார்களா என்றதை முதலில் எண்ணிக்கொள்வேன். ஒரு அவர்களுக்கு குரல், இரண்டாவது தொலைபேசி அவர்களுக்கு இணைப்புகள் கிடைக்கின்றதா என்று எண்ணிக்கொள்வேன். மூன்றாவது அவருக்கு பணி இருக்கின்றதா? சிலர் குடும்ப சூழலை நாங்கள் பார்ப்போம். இரவு நேரம் உங்களுக்கு குடும்ப சூழல் இருக்கின்றது, இரவு நேரத்தில் நீங்கள் தொலைபேசி எடுத்து உங்களோட பேசி கொண்டிருக்க, சில குழந்தைகள் தூங்குற நேரம், மனைவிமார் தூங்குற நேரம், நாளைக்கு பணிக்கு செல்பவர் இருப்பார், அப்படியெல்லாம் இருப்பார்கள் தானே. அப்போ அதை நான் முதலில் அதை நேர்மறையாக எடுக்க வேண்டும். அவர்களுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை பொருந்தவில்லை என்று நினைக்கின்றேன் என்றுதான் நான் கூறிக்கொள்வேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது, அந்த சந்தர்ப்பம் பெறாததுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது.
2: நீங்க சொன்ன இந்த நீங்க சொன்ன 4 காரணத்துல எனக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணம் வந்து 3வதா சொன்ன பணி மட்டுமாக இருந்தால் மட்டுமே என்னால்
0: கலந்து கொள்ள முடியும். அப்ப நான் நினைத்துக் கொள்வேன்,
2: மற்றபடி 3 தவிர்க்கக்கூடியதே.
0: ஆமாம், ஆனாலும் அங்கே நோக்கம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த நோக்கம், நோக்கம் சரியாக இருந்தால் நேரம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் இல்லையா? நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். சிறப்பு
2: எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இருந்தா நைட்டு 11:30 இருக்குது ஐயா, வீட்டுக்கு
0: ஆமாம்,
2: ஒரு சில நாளைக்கு இருந்தோம்னா வீட்டுல ஃபுல்லாவே ரெஸ்ட்ல இருப்போம்.
0: அந்த நேரத்தில் வருவார், எனக்கு தெரியும். நீங்கள் வந்துவிட்டால் நான் இப்ப நின்று அவருக்கு ஓய்வு கிடைத்து விட்டது, சந்தர்ப்பம் சரி என்று. வரவில்லை என்றால் நான் நினைப்பேன் கோவையில் இருக்கின்றாரா, கேரளா பக்கம் போனார்கள். உடனே உண்மையை கூறுகின்றேன், என்னுடைய உண்மையை கூறுகின்றேன். ஒரு ஒரு உறவு வரவில்லை என்றால் நான் என்னுடைய உறவுகளாக நினைப்பது உங்கள் அனைவரையும் தான். அதன் பின்புதான் என் மனைவி, மக்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், பல விடயத்தில் நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள். அவர்கள் ஒருவர் வரவில்லைன்னா உடனே நினைப்பது இதுதான், உடல் நலம் எப்படியோ. ஏன்னா மனிதனுடைய உடல்நிலை ஒரு உத்தரவாதம்
2: அற்ற, நினைக்கவே மாட்டேன் நல்லா தான் இருப்பாங்கன்னு
0: நினைப்பேன். இல்ல, உத்தரவாதம் இல்லை, என்ன நல்லா இருந்தா வருவார், ஏன் வரவில்லை, உடல் நலம் எப்படியோ. இரண்டாவது அவருக்கு என்ன சந்தர்ப்பம், சிலருக்கு சந்தர்ப்பங்கள் என்ன, தனியொரு மனிதனாக யாரும் இல்லை தானே, நாங்கள் எல்லோரும் குடும்ப உறவினர்கள் தானே, அங்கத்தவர்களோடு தானே வாழுகிறோம். சிறப்பு. அடுத்து இந்த காற்று என்பதை பற்றி எடுத்துவிட்டு விட்டு விட்டோம். காற்று என்பதை பற்றி கூறுவன்னா என்ன கூறுவீர்கள்?
2: இல்ல, அதுல அந்த அந்த பாட்டுல ஒரு வரி, மருந்தாக நீ வந்து நோயானது என்னன்னு வந்தது.
0: ஓ, அது இருக்குதானே ஐயா, அது என்றும் இருக்கிறது. மருந்து கொடுப்பார்கள், அதை விட்டு வேற நோய்கள் வருகிறது தானே.
2: இல்ல மருந்தாக நீ வந்து மருந்தாக நீ வந்து நோயானது
0: என்னன்னா
2: மருந்துன்னு நினைச்சு உன்னை எடுத்த நீயே நோயா இருக்கு.
0: அதுதான் இப்ப மருந்து இப்ப எங்க நாங்கள் நோய்க்கு மருந்து எடுக்க போறோம், அந்த மருந்து என்று இந்த நோய் தீரும் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த வசனம், தீரும் என்று எண்ணி அந்த மருந்தை எடுக்கும் பொழுது அந்த மருந்தே எங்களுக்கு நோயாக இருக்குன்னு ரெண்டு கருத்து அதில் இருக்கு. அந்த மருந்து நோயாக உண்டு, அந்த மருந்தே எனக்கு நோயாக வந்து விட்டது என்றும் கூடலாம். இல்லை இல்லை எனக்கு நோயாக இருக்குல்ல என்பது எனக்கு வருத்தத்தை மாற்றும் என்று எடுத்தேன், அந்த மருந்து மேலும் எனக்கு வருத்தத்தை கொடுத்து விட்டதே, அது மருந்தல்ல அது நோய், அது நோய் என்று எனக்கு சிறப்பு சிறப்பு.
2: பொதுவா நோயை தீர்க்கிறதுக்கு தான் மருந்து வரணும், இந்த மருந்தே நோயா இருந்தா.
0: அதனால்தான் எடுத்தவுடன் மருந்தை நாங்கள் இது நல்லா இருக்கும் என்று எண்ணாமல் தீர்ந்து ஆய்ந்து ஓய்ந்து பார்த்து அந்த மருந்தை எடுக்க வேண்டும். நீ அந்த நீ இல்லை இல்லை அந்த இல்லை நீ என்றவரை நீங்கள் நீ என்றவரை பார்க்க எடுக்கும் போது ஒரு நீயை அது அதை குறித்து ஒருவரை மருந்து என்று எண்ணி அவரை எடுக்கின்றீர்கள். அதற்கு முன்பு அதை நன்றாக அறிந்து எடுக்க வேண்டும். நான் நீங்கள் டாக்டரை கொண்டு வந்தீர்கள், டாக்டர்மார் கூறுகிறார் இன்றைய காலகட்டத்தில் மருந்தையே நாங்கள் நம்ப முடியாத காலம், ஏனென்றால் காலாவதியான மருந்தை கொடுக்கின்றார்கள், அந்த பெயரில் வேறு மருந்தை தந்து எத்தனையோ இதுகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதனால் அதையும் நாங்கள் ஆய்ந்து ஒரு செல்லும் பொழுது சீரான வைத்தியரா உண்மையான வைத்தியரா பொய்யான வைத்தியரா என்பதையும் அறிந்து போக வேண்டும். அதை தேர்ந்தெடுக்கிற எங்களிலே தான் பிழை, மருந்து நோயாக வந்தால் அந்த மருந்தை தேர்ந்தெடுக்கிறவரில் தான் பிழை உண்டு. நீங்க
2: நினைக்கிறீங்க
0: சிறப்புகள் எந்த பக்கத்துக்கு நாங்கள் எங்கள் மொழியிலே உழவு அளவலாவி கொண்டு போகிறோம், எத்தனை சொற்களை எத்தனை பதங்களை உபயோகிக்கின்றோம் கண்டுபிடித்து செய்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுடைய பாடல் காற்றோடு குழலின் நாதம் கிடைக்கும், அடுத்த உறவுகளும் வருவதற்கு அழைக்கின்றார்கள், இணைப்போம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
2: நன்றி
0: நன்றி. மாந்திப்போம். அடுத்த உறவாக சென்னையில் இருந்து வருகின்றார் என்பது மகள் ரேவதி போல் தெரிகின்றது, கே கே நகரிலிருந்து அழைக்கின்றார். எங்கே வர வேண்டும், அழைக்க வேண்டும் மகளை? இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சொல்லோடு பாடல். நீங்கள் தரும் பாடல்களை கேட்கும் வேளையிலே அந்த சொல்லை பிறந்த அந்த சொல்லை பெற்றெடுத்து அந்த சொல்லை பற்றி நாங்கள் அளவலாவிக் கொண்டிருக்கின்றோம். அத்தனையும் எங்கள் வாழ்க்கையோடு தான் பின்னி பிணைந்து கொண்டு போகின்றன.

0: தேவதியை அழைத்தீர்கள், சியாமளா நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும் மீண்டும் என்று கூறுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி. இப்பொழுது ரேவதி வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம். கே கே நகர் சென்னையிலிருந்து அன்பு மகளே ரேவதி. வணக்கம் மகளே.
1: வணக்கம் அப்பா.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆரம்பத்திலிருந்து என்று எண்ணுகிறேன். அடுத்து உங்களுடைய சென்னையிலே இன்றைய காலநிலை எந்த மாதிரி இப்பொழுது, அதாவது இந்த இரவு இந்த நேரம் 10:18 19 உங்களுக்கு இரவு நேரம் எப்படி இருக்கின்றது ரேவதி? காலநிலை சரியில்லையா அல்லது தொலைபேசி ஆகிவிட்டதா? சென்று விட்டார். சரி, அடுத்து ஒரு விடம் சொல்லுவோம். வணக்கம் மகளே சியாமளா. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யானை வருவது பின்னே, மணி ஓசை வருவது முன்னே, சியாமளா வருவதற்கு முன்பே இங்கே எழுத்துக்கள் எல்லாம் எங்கள் பதிவெல்லாம் வந்தவிடும். நல்லமா இருக்கின்றீங்களா மகளே?
1: நல்லா இருக்கப்பா.
0: பயணம் எப்படி அமைந்தது? நன்றாக
1: கேட்கணும்.
0: இப்பொழுது பயணத்தில் சென்றிருக்கின்றீர்களா? பக்கத்திலே அக்கம் பக்கத்தை பார்த்து பேசுகிறீர்களா? அப்ப காதலே ஒளி வாங்கி வைத்திருக்கின்றீர்களா? கலகலப்பா அழகானப்பா. நல்லா நல்லா இல்ல படங்கள் எல்லாம், குழந்தையினுடைய படங்கள் பார்த்தேன். அங்கே நீங்களுக்கு அங்கத்தை சூழல் போட்டிருங்க. நல்ல பச்சை பசையில் இருக்கிற இடத்துல இருந்து தான் வருகின்றீர்கள் என்ன? குழந்தைகள் எல்லாம் உடை கொடுத்து விட்டார்களா அம்மா? சென்று பாருங்கள்
1: என்று.
0: அப்படியா? அங்கே மகன் தானே, அவர் தானே அந்த பாட்டு ஒன்று பாட்டு
1: அப்படியா?
0: சரி, இப்போ சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு என்ன பாடலை கேட்க போகிறீர்கள்? அந்த நேர தென்றல் காற்று என்ற பாடல் இருந்து ஒரு பதத்தை எடுப்போம். இந்த தென்றல் என்ற வரியை நாம் எடுத்துக்கொள்வோமா அல்லது அந்தியை எடுத்துக்கொள்வோமா? உங்களுடைய சொந்த வண்டியில வருகின்றீர்களா, பேருந்துல
1: வருகின்றீர்களா?
0: தொடர் வண்டி, அதனால்தான் இவ்வளவு தொடர் வண்டியா? கவனமா இருக்க வேண்டும். தென்றல், இப்பொழுது நீங்கள் தொடர் வண்டியில இருக்கும் தொடர் ஊந்துல இருக்கும் பொழுது தென்றல் வருகின்றதா? சந்தர்ப்பம் நேரம் சரியில்லை போல் தெரியல, உங்களால் பேசுவது கடன அடுத்தவருடைய ஒளி வந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வோம்? அப்படித்தான் கேட்பவர்களுக்கும் தொந்தரவாக இருக்கும். பாதுகாப்பாக நலமாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு ஹைதராபாத்தில் இருந்து கொண்டும் எங்களுக்கு செய்திகளை தந்து கொண்டிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. நீங்க உங்களோட பயணம் சிறக்கட்டும், பாதுகாப்பாக வீட்டுக்கு பாருங்கள். பாடலை கேளுங்க. நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. இப்பொழுது ரேவதிக்கு இடம் கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். ரேவதி, உங்களுடைய இணைப்பை சரியாக செய்து கொண்டு அலையுங்கள் மீண்டும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடலுக்கு.

0: வந்து விட்டார்கள். வணக்கம் ரேவதி.
1: வணக்கம் அப்பா. என்னுடைய தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டது.
0: காரணம் என்ன? அதுக்கு சக்தி காணாதா, அல்லது நீங்கள் நிக்கிற நிலையம் பிழையா, அல்லது அலை வரிசையிலே பிழையா?
1: அதிலே ஒரு செயலி என்ன பண்றதுன்னா, ஜெமினியை கேளுங்கள், ஸ்கிரீன் வரும், ஜெமினியை கேளுங்கள், அது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு ருட்டீனா வந்துட்டே இருக்குப்பா.
0: அதை அழித்து விடுங்கள். ஜெமினியை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அவரங்களுக்கு தேவை இல்லையே. அது மட்டும்
1: அது திருப்பி திருப்பி
0: அது அதுல இப்ப புதிய புதிய வரவுகளை கொண்டு வந்து தரவுகளை தந்து எங்களை எல்லாம் பித்தனாக்குகிறார்கள். இந்த ஜெமினி ஜெமினி ஜெமினியோ ஜெமினி மட்டுமல்ல, இன்னும் ஒன்று இருக்கின்றது, மெட் என்று ஒன்று வரும் ஒரு அடையாளத்தோடு, அதையெல்லாம் எங்களோட தொலைபேசியில் இருக்க பதிவுகள் அத்தனையும் அது உறிஞ்சி எடுத்துக்கொள்ளுகிறது. எங்கள் பதிவில் நாங்கள் செய்திகள், நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், ஒலிகள் அத்தனை எடுத்து தான் இந்த ஏஐ போன்றவர்களுக்கு உதவி செய்து எத்தனையோ குளறுபடிகள் இருக்கு. விஞ்ஞானம் வளர்ந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருது, அதை நல்லபடியில் பயன்படுத்துகிறார்கள். இல்லை, மக்களை தீங்குக்கு தான், தீங்குக்கான வழிக்கு தான் கொண்டு செல்கின்றார்கள். ஜெமினியை நீங்கள் கேட்க தேவையில்லை, அதை நீங்கள் தொட்டே பார்க்கிறது. அதை என்ன கேட்க, ஏதாவது அறிய வேண்டும் கேட்டு பார், அவர் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும் என்று. எங்களை போன்ற ஒருவர் தான் செய்கின்றார், அது ஏஐயிலே செய்யப்பட்டு விட்டுருக்கு. சொல்லுவதெல்லாம் சரி, நான் எத்தனை அப்படி கூறுங்கள்.
1: கிட்டவே போலப்பா, அது டச்சே பண்ணலப்பா,
0: அது தானாக செய்கிறது. அதை நீங்கள் அழித்து விடுங்கள், அதை நீங்கள் டிலீட் பண்ணி விடுங்கள். அவரை தொட்டு அவரை கொண்டு வந்து அவரை உங்களோட இதில் இருந்து எடுத்து விடுங்கள். தேவையில்லை.
1: சரி அப்பா,
0: அது உங்களுக்கு இடையூறு.
1: திருப்பி திருப்பி ஸ்கிரீனை பதிவு செய்யு, ஜெமினியை கேளு, ஸ்கிரீனை பதிவு செய்யு.
0: அது அவர்களுடைய தளம், அவர் போட்டு அது எத்தனை தரம் திறக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். அது உங்கள் கீழத்தைய நாடுகளிலே அமெரிக்கன் டாலர்கள் கொடுக்கும்போது பெருந்தொகை, இங்கெல்லாம் உங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு கிடைச்ச ஒரு $3-4, அது பெரிய பணம் இல்லை எங்களுக்கு. ஆனால் $3-4 அமெரிக்கன் டாலர் உங்களுக்கு கிடைத்தால் எவ்வளவு பணம்? அப்படி இணைத்து தான் கண்ட தேவையற்ற எல்லாம் எல்லாத்திலையும் போடுவார்கள். தளங்கள் வந்தது சிறப்பு, தளங்களை தாங்கள் பயன்படுத்தி அதிலிருந்து தாங்கள் உழைப்பை தேடிக்கொண்டு எங்களை முட்டாளாக்குகிறார்கள். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உண்மையிலே இருக்கின்றது இலக்கிய இலக்கணம் படிக்கக்கூடிய எல்லாம் கூகுளில் இருக்கின்றது, யூடியூப்ல இல்லை, யூடியூப் எல்லாம் அது வலைத்தளம், அது வந்து செய்திகள் தாறுமாறாக அதில் வருவது எல்லாம் சரியில்லை. எல்லாம் சரி சரி என்று முதலில் பாடலை தாருங்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: அப்ப அந்த நீர்க்குமிழி படத்துல கன்னி நதியோரம் அப்படின்னு ஒரு பாடல் வரும்பா.
0: கன்னி நதியோரம் ராமன் நடந்தான் அப்படியா?
1: கன்னி அது வந்து கங்கை நதியோரம் ராமன் நடந்தான்.
0: இது கன்னி நதி
1: வரப்பிரசாதம். அது வரப்பிரசாதம்.
0: இது வந்து என்னது?
1: இது நீர்க்குமிழி படத்துல
0: நீர்க்குமிழி. சரி, கன்னியை எடுப்போமா, நதியை எடுப்போமா, ஓரத்தை எடுப்போமா, எதை பற்றி பேசுவோம்?
1: நதியை எடுக்கலாம்ப்பா.
0: சரி, நதியை பற்றி பேசுவோம். இங்க நதியை பற்றி நீங்கள் அறிந்தவை எங்களுக்கு கூறுங்கள், நாங்கள் தெரிந்ததை உங்களோட பகிர்வோம். கொண்டு வாருங்க. நதி
1: நதின்றது இப்போ ஜீவ நதியா இருக்கிறது இங்க வந்து கங்கை நதி அப்பா. தமிழ்நாட்டு சொல்லுங்கப்பா.
0: நீங்க கூறிக்கொண்டிருங்க.
1: தமிழ்நாட்டுல வந்து இந்த காவிரி நதி தான்ப்பா வரணும் தண்ணிக்காக. ஆனா அந்த காவிரி நதி வந்து நாங்க ஒரு ஒருத்தரையும் அந்த மாநிலத்துல கேட்கும் போது
0: நதியை பற்றி பேசுங்கள்.
1: நதியப்பா, காவிரி நதி
0: தான்ப்பா.
1: நதி வந்து நம்மளுக்கு நல்ல பெருகி வரும்போது நம்மளுக்கு அந்த வண்டல் மண்லாம் நம்மளுக்கு பயிர் உற்பத்திக்கெல்லாம் ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கும். அப்புறம் நதி வந்து தூய்மையா வச்சிருந்தா நமக்கு தான் நல்லது. அத வந்து நம்ம எல்லா இடத்தையுமே மாசுபடுத்த கூடாது. அதே போல புது வெள்ளம் புது நதி வரும்போது நம்ம அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நேரத்துல எப்போ தண்ணி வரும் தெரியாது. அதனால அந்த மாதிரி வெள்ளம் வர்ற சமயத்துல எல்லாம் நம்ம அங்க போகக்கூடாது. இன்னொன்னு, நதிகள் வற்றாம ஜீவ நதியா இருந்தாதான் ஒரு விவசாயிகளுக்கு பயிர் வைக்கவோ இல்ல நம்மளுக்கு உணவு கிடைப்பதற்கோ சௌகரியமாக இருக்கும்.
0: சரி, அப்படி என்றால்
1: நதிநீர்
0: இந்தியாவிலே
1: வந்து
0: தென்னாட்டை பொறுத்தவரையில் வற்றாத ஜீவ நதியாக எந்த எந்த நதிகள் உண்டு, தெரிந்த வகை கூறுங்கள்.
1: கிருஷ்ணா, காவிரி, கிருஷ்ணா காவிரி, வேற தென்னாட்டுல
0: நான் தென்னாட்டை தான்
1: இவ்வளவுதான்ப்பா
0: கேட்கின்றேன்.
1: இந்த.
0: அப்ப
1: ஆமா
0: தென்னக
1: ஆமா,
0: தென்னகத்தில கிருஷ்ணா நதியும் காவிரி நதியும்
1: காவிரி
0: வற்றாத ஜீவ நதி,
1: வற்றாத ஜீவநதி.
0: அது காவிரியா
1: ஆமாப்பா,
0: காவேரியா?
1: அதே அகத்தியர் வந்து
0: இல்ல, காவிரியா காவேரியா?
1: காவிரி ஏனா விரிந்து செல்வதால் காவிரி.
0: நான் கேட்டது
1: வந்து அந்த
0: காவேரியா காவேரியா காவிரியா?
1: காவிரி.
0: சரி, அதான் சரியது. குருகள் வாழ்த்துக்கள். அப்படித்தான் புராணங்களும் கூறுகிறது. காவிரி கானகவெல்லாம் விரிந்து பறந்து பாய்ந்து வந்தபடியால் காவிரி என்று கூறப்படுகிறது. சரி, வாழ்த்துக்கள். அந்த முதல் நீங்கள் கூறிய விஷயத்தில் இந்த நதி எங்கே வருகிறதோ அங்கெல்லாம் நல்ல செழிப்பாக இருக்கும்னால் இந்த நதி வந்து நன்மை ஒன்றை தருகிறது, பெரிய நன்மை. அது செல்லும் இடமெங்கும் பசுமை நிறைந்திருக்கும் இல்லையாம்மா?
1: ஆமாம்.
0: சரி, அதில் தீங்குகளும் இருக்கின்ற, ஒன்று ரெண்டை கூறுகளும். அதை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி உபயோகிக்க வேண்டும், நதியோடு எப்படி பழக வேண்டும் கூறுகிறோம். இந்த புலவர்கள் எல்லாம் பாடல்களை எண்ணும் பொழுது நதி எதற்காக கொண்டாது, நதியோரத்தையும் நதியையும் கூறியிருக்கலாம், என்ன காரணம்?
1: நதியோரத்தை நதிகளை குறிக்கணும்னா, நதி ஓரம் இருந்தா தான், நதி நடுவுல போனாக்க உயிரோட இருக்க முடியாது. நதி ஓரம் இருந்தா தான் ஆறை ரசிக்கலாம். நதியோரம்
0: நதியை நாங்கள் ரசிக்க வேண்டும் என்றால் ஓரத்திலிருந்து ரசிக்கலாம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நதிக்குள்ள போகக்கூடாது, நதி ஓரம். நதி ஓரம் என்று ஏன், நதியோரத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் மனோநிலை?
1: நல்லா இருக்கும் பாய. ஒரு கடல் பார்க்கும் போதும், ஒரு நதியை பார்க்கும் போதும்.
0: கடல் வராது, கடல் வராது, நதியைத்தான் நான் கேட்கின்றேன், நதி.
1: சரி அப்பா, இப்ப அதை பற்றியே சொல்லி

0: வியாக்கியானம் தருதுன்னாக்கா புலவரோட பணியில எனக்கு தெரியல. தண்ணி நதினா ஒருவேளை இங்க வா சொல்லுங்கப்பா.
1: கன்னி என்பது என்னம்மா? இளமைதானே மகளே.
0: தண்ணி இளமை. ஆமாப்பா
1: புதுமை,
0: இளமை நதி.
1: புதியதாக வருவது, அதாவது புதிய நதி ஒரு எடுத்து வரும் நதி. இப்ப நீங்கள் சொன்ன வற்றாத ஜீவ நதி காலங்காலமாக எங்களுக்கு பயன் தருன்னு தெரியும். அதிலிருந்து சின்ன கன்னி, ஒரு பிள்ளை, ஒரு குலை, கிளை பிரிந்து வரும் பொழுது எவ்வளவு ஒரு அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், குளுமையாக இருக்கும். அதே போல கன்னி நதியோரம் நின்றால் எங்களுடைய உள்ளமும் இளமையாக பசுமையாக சிறப்பாக இருக்கும். அதிலே ஒரு பெண்ணை கண்டால் ஆணுக்கும், ஆணை கண்டால் பெண்ணுக்கும் உள்ளமும் அப்படி இருக்கும் என்றதை
0: மேலும் மகிழ்ச்சி.
1: வருவதற்காக, மேலும் அவர் மெருகூட்டிக் கொள்வதற்காக அப்படி கூறுகின்றார். அவர் கடற்கரையிலிருந்து பார்க்கலாம், வீதியோரத்திலிருந்து பார்க்கலாம், அங்காடிக்குள்ளேருந்து பார்க்கலாம், மேல்மாடியிலேருந்து பார்க்கலாம். ஆனால் அந்த நதியோரத்திலேருந்து பார்ப்போம், அதுக்கும் அந்த கன்னி நதியோரத்தில் இருக்கும் பொழுது சிறப்பாக இருக்குமா? புரியுறதாமா? எனக்கு தெரிஞ்சதை நான் கூறுவேன், நீங்களும் கூறுங்கள்.
0: இல்லப்பா சரியா சரியா தானேப்பா நீங்க சொல்றீங்க.
1: கன்னி,
0: அதேதான்ப்பா. ஏதாவது ஆரம்ப நதின்றது
1: ஆம்,
0: இந்த கன்னினாலே ஒரு இளமை
1: புது
0: புதுமை
1: புதியது
0: அந்த
1: இளமை.
0: மாதிரி ஒரு
1: இப்ப பாருங்க,
0: வெள்ளமா இருந்து.
1: கன்னிப்பெண் ஒருத்தி சிரிக்கிறாள், அப்புறம் வயசானவர் சிரிக்கிறதுக்கும் கன்னிப்பெண் சிரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு தானேப்பா?
0: ஆமா
1: அடுத்து
0: மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இது.
1: கன்னி,
0: அதை ரசிக்க மாட்டாங்க, இதை அனைவரும் ரசிப்பாங்க.
1: மற்றது கன்னி முயற்சி என்று கூறுவார்கள். கன்னி முயற்சி என்றால் முதல் முயற்சி, இளம் இப்பொழுதுதான் அனுபவம் இல்லாதவர் கன்னி முயற்சி என்று என்னுடைய கன்னி அரங்கேற்றம் என்னுவார்கள். முதல் அரங்கேற்றம், நடன பயிற்சி முடிந்து அரங்கேறுவது கன்னி அரங்கேற்றம் என்று கூறுவார்கள். இந்த கன்னி என்பதற்கு இளமை, புதுமை, வரும் ஆரம்பம் என்றெல்லாம் வரும். ஆரம்பம் கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கன்னித்தமிழ் ஆரம்பத்தில் முதல் முதல் தமிழ் தந்தது திருவாசகம். கன்னித்தமிழ் பிறகு வந்த பழந்தமிழ் தராது, கன்னித்தமிழ் என்று இருக்கும் அது முதல் என்றால் அந்த நாளை, தமிழ் பிறந்த நாளையிலிருந்து ஆன்மீகம் இருக்கின்றது என்பதை குறித்து சிறப்பு கவிஞர்கள் அப்படித்தான் புகுத்திக் கொள்வார்கள். நீங்கள் கன்னி நதியோரம் என்ற நீர்க்குமிழி திரைப்படுத்த பாடலை தந்திருக்கீர்கள். அந்த பாடலிருந்து நதி என்பதை பற்றி எடுத்து நன்றாக தந்தீர்கள் பதில்களை, நன்றாக தந்தீர்கள், நன்றாக தந்தீர்கள். வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு எப்படி போனது உங்களோட பொழுது?
0: நன்றாக போகிறது அப்பா.
1: நன்றா. இந்த பாட்டும் பதமும்
0: ஒரு பாடல் கூடப்பா. கன்னி பருவம் அது
1: அது
0: மனதில்
1: என்ன நினைத்தாளோ. அசோகன் ஐயா நடித்த, கதாநாயனா நடித்த இந்திரா என் செல்வம் என்ற திரைப்படத்து பாடல் எனக்கு பிடித்த பாடல். இந்த பாடல் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் நான் முன்பு இணைய முன்பு ஒரு நேயராக இருந்த காலத்தில் அடிக்கடி கேட்பேன் இந்த பாடலை. விருப்பம் கன்னிப்பரு, இது எத்தனையோ இடங்களுக்கு முன்பு, அதாவது ஒரு நாள் எனக்கு ஞாபகம், அதிவேக பெருந்தெருவில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வானொலியை கேட்டுக்கொண்டது. அப்பொழுதெல்லாம் இந்த டிவைசஸ்கள், அதாவது இப்போ உபகருவிகள் வருவது குறைவு அந்த காலத்தில், தொலைபேசி மட்டும்தான். அப்போ வாகனத்தை செலுத்தி கொண்டு கேட்க முடியாது, ஒரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு பாடல் ஒளிபரப்பை விட்டு கேட்பேன். எனக்கு விருப்பமான பாடல் இந்திரா என் செல்வம் என்ற மிகவும் பழைய பாடல். அசோகன் ஐயா அவர்கள் அவர்களும் அதில் கதாநாயகனாக நடிக்கின்றார். ஒரு நாகரிகமான ஊடல் பாடல் அம்மா, ஒரு காதலை வெளிப்படுத்துவதற்கு வரும் வரிகளை அந்த புலவர் கொடுத்தது ஒரு நாகரிகமான முறையில், ஒரு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறது இருவரும். கன்னி பருவம் அவள் என்ன நினை மனதில் என்ன நினைத்தாளோ, நான் என்னை அறியாமல் செய்த புலை கண்டு பொறுப்பாளோ என்று பாடையில் இவர் கண்ணடித்து போட்டாரோ அல்லது ஐ லவ் யூன்னு சொல்லி போட்டாரோ தெரியாது. அவ உடனே என்ன பதில் சொல்றா? அதுல ஒன்றுமில்லை, பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லவில்லை. கன்னி பருவம் இவள் மனதில் ஒன்றும் நினைக்கவில்லை என்ற அந்த வரி பெறும் அற்புதமா. அண்டா அண்டா நான் ஒன்றும் நினைக்கல, ஓகே என்ற மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு இன்னும் சொல்லிக்கொண்டு போகலாம். நீங்கள் முன்பு நீங்களும் மீரா அவர்களும் இணைந்து என் உன் பாடல்கள் என்று ஒரு நிகழ்ச்சி செய்தீர்களா? அதிலே வந்து நல்ல நல்ல விடயங்களை ஒரு பாடலை கொண்டு வந்து அதற்குரிய விமர்சனங்களை எல்லாம் கொடுத்தது. அதே போன்று எங்களுடைய சாந்தி தங்கராஜா மொன்றியாலிருந்து அவம் வந்து விமர்சன கீதம் ஒன்றெல்லாம் எடுத்து வந்தார். கேட்டிருப்பீர்கள், பாடல்களுக்கு விமர்சனம் கூறி பழக வேண்டும். நல்லது நல்லது. கன்னி பருவமாள், இது கன்னி நதியோரம் நீர்க்குமிழி என்ற நல்லதொரு பேர் கூட. நீர்க்குமிழி என்பது வாழ்வியல் தத்துவங்களிலே நீர்க்குமிழியை வைத்து கூறுகிறார்கள். இந்த வாழ்க்கை வாழ்வு

0: என்பது மனித உயிர் வாழ்வு என்பது நீர் குமிழி போன்றதாம். ஏனென்றால் மழை பெய்யும் பொழுது வெள்ளங்களுக்கு மேலே ஒரு துளி விழுந்தவுடன் அங்கே பொங்கி ஒரு குமிழி தோன்றும். குமிழி என்பது அதுதான், குமிழ் குமிழி தோன்றுகின்றது. அந்த குமிழி அடுத்த துளி வந்து விழுவதற்கிடையில் உடைந்தும் போகலாம், நிலைத்தும் நிற்கலாம், ஆனால் விரைவில் உடைந்துவிடும். எங்களோட வாழ்க்கையும் அதுதான். இந்த வாழ்க்கை நீர்க்குமிழி, நீர்க்குமிழி வாழ்க்கை நிலையென்று எண்ணிவிடுவார்கள். நீர்க்குமிழி வாழ்வை நிலையென்று எண்ணுவதும் அடமை. சிறப்பு சில பல கருத்துக்களை உங்களுக்கு பாடலிலிருந்து எடுத்து பேசுகிறோம். இன்றைய சொல்லோடு பாடலை படிச்சிருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி மகளே, வாழ்த்து.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நேரம் சரியாக பிற்பகல் 1:07 எங்களுக்கு அழகாக காட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு முன் இரவு 10:37 என்று காட்டுகின்றது. எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? அன்புடன் ஷியாமலா வந்திருந்தார், நீண்ட நேரம் இணைய முடியாமல் போய்விட்டது அவராளுக்கு. அவருக்கு வாகனத்தில், அதாவது பேருந்தில், தொடர் ஊந்தில் பயணம் செய்யும் பொழுது அங்கே ஏனையவருடைய ஒலிகளும் வந்து சேருகின்றது எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு இடையூறு இருக்கும் என்று அவர் அழகாக நேரத்தை சுருக்கி கொண்டோம். பாருங்கள், அயல் என்பது அங்கேயும் ஆத்துக்காரர் பக்கத்து வீட்டுக்காரரை தான் நாங்கள் பார்த்து ஒத்துப்போக வேண்டும் என்று இல்லை, நாங்கள் பயணம் செய்யும் போது கூட அதை கவனிக்க வேண்டிய அக்கம் பக்கத்தை பார்க்க வேண்டும். வாழ்த்துக்கள் மொன்றியல் தமிழ் வானொலி. இப்பொழுது நாங்கள் பாடல் வரிசைக்கு செல்வோமா என்று எண்ணுகின்றேன். அன்பு கஸ்தூரி அவர்கள் முதல் நேயராக வந்திணைந்து தனக்கு பாட்டு பாடுவது நன்றாக பிடிக்கும், பாட்டு நன்றாக பிடிக்கும், பாட்டுகள் பல உண்டு என்றெல்லாம் எடுத்துவிட்டு பாட்டு ஒன்று பாடட்டுமா என்று ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து. இப்பொழுது காற்றலையில் கஸ்தூரி தூக்கத்துக்கு சென்றிருக்க மாட்டார். இப்பொழுது அவர்களுக்கு 6 மணியாக இருக்கும் என்று எண்ணுகிறார். 6:08 இருக்கும் மாலை நேரம். இந்த மங்கிய நல்ல சுகந்தமான வழி என்று கூறியபடியால் புது வசந்தத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கின்றது. பாட்டு ஒன்று பாடட்டுமா?
2: நாம் பாடட்டுமா பால் நிலவ

சிறப்பான அந்த பாடல் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து. அன்பு மகளே கஸ்தூரி, நீங்கள் கேட்ட உங்களுக்கு பாட்டிலே விருப்பம், பாட்டென்றால் பல உண்டு என்று கூறிய வேளையிலே இந்த பாட்டை, அழகான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த பாடல் யார் தந்த பாடலாக இருக்கும்? செந்தூரப்பூவை திரைப்படத்தில் கிளியே கிளியே என்ற பாடலை, கிளியே இளங்கிளியே என்ற பாடலை அன்பு சரவணா நீங்கள் கேட்டவர்களை, பறவைகளை பற்றியும் ஜீவகாரணியங்களை பற்றியும் பலவாறு கலந்துரையாடினோம். எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகிறது கேட்போம்.

வரக்கூடாத இடத்துக்கு வரவழைப்பது போன்று வர விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளும் வகையில் வந்த பதங்கள் கொண்ட பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் யாருக்காக பயணத்தை முடித்து வீட்டுக்கு பணியை முடித்து பயணித்து கொண்டு வீட்டுக்கு செல்லும் வேளையிலும் எங்களை மறவாமல் இணைந்த ராஜ்குமார் புதிய மனிதன் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து நேற்று இல்லாத மாற்றம் என்று ஒரு பாடல் வந்திருக்கின்றது. அந்த பாடலை தந்தீர்கள், இதோ அந்த பாடலையும் தருகின்றேன்.

இனிமையான அந்த பாடல் நேற்று இல்லாத மாற்றம் இன்று என்று சொல்லும் இந்த வேளையிலே முன்தினம் என்று கூறுவது இப்பொழுது முன்னாடி, அதாவது ஒரு வினாடிக்கு முன்பு இருக்கின்ற நிலை கூட அடுத்த வினாடி மாறிக்கொண்டு போகின்றது. நிமிடத்துக்கு நிமிடமல்ல, வினாடிக்கு வினாடி மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல மாற்றங்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்து வரும் பாடல் அன்பு தேவா ஓம் நமசிவாய ஒன்று வந்து இணைந்து சில விடயங்கள் வாழ்க்கை நியதிகளை பற்றி, வாழ்க்கை பயணத்தை பற்றி கூறிவிட்டு, வாழ்க்கையில் மனிதன் எப்படி இருக்கின்றார் என்ற எண்ணி ரயில் பயணங்களில் திரைப்பட பாடலை கேட்டீர்களா? உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று அதை பற்றி பேசி மகிழ்ந்த வேளையிலே நூலும் இல்லை வாலும் இல்லை என்ற பாடலை கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல். தேவா உங்களுக்கு

0: நிசம் ஒன்று இருக்க அதே போல நிழல் இருந்தால் அந்த நிழலை பற்றும் வேளையிலே வாழ்க்கையில் பற்றிட்டாமல் போகும். இனிமையான அந்த பாடல் தேவா உங்களுக்காக கிடைத்த ஆதரவும் அன்பும் அனுதாபமும் வேண்டும் வாழ்க்கையிலே பற்றுடன் வாழ்வதற்கு. ஒரு வானத்திலே பட்டம் பறக்க வேண்டும், அதற்கு நூலும் வேண்டும், வாலும் வேண்டும். அதே போல மனிதர் வாழ்க்கையும் சிறக்க வேண்டும் என்றால் அன்பு, ஆதரவு, பதிவு, பணிவு போன்ற பல இதுகள் இருக்கின்றது. அவை இல்லாது விட்டால் அது வாழ்க்கையிலே பற்றில்லாமல் போகும். எங்கே அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? அற்புதமாக வந்து ஞானசேகரன் மீண்ட ஒரு நல்ல விளக்கத்தை நாங்கள் பெறக்கூடிய வகையில் உறவாடி சென்ற ஒரு பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இது அந்த பாடல் எதிர் நீச்சல் திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல். எங்கே அந்த பாடலை கேட்போமா? ஞானசேகரன் உங்களோடு.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா. ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி

0: பத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
2: சொன்னத்தை செய்வேன்.

சிறப்பான இந்த பாடல் வாழ்க்கை பயணத்தில் குடும்பத்துக்குள்ளே வைத்து நடைபெறும் ஒரு சம்பவத்தை வைத்து அயலோடு இணைத்து வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன தேவை எப்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை குறிச்சொல்ல இந்த வேளையிலே சிறப்பான கருத்தை நாங்கள் பரிமாறவும் அந்த வார்த்தைகளை அடுத்தாத்து என்ற வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொண்டோம். ஞானசேகரன், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் எங்கள் ரேவதி அவர்கள் வந்து இணைந்துவிட்டு கன்னி நதியோரம் என்ற ஒரு பாடல் நீர்க்குமிழி திரைப்படத்தில் கேட்டு நதியை பற்றி அழகாக விரிவாக நாங்கள் உரையாடுவதற்கும் கேட்டு மகளவும் பகிர்ந்து கொண்டார். அவர் பாடலையும் கேட்போமா? கன்னி நதி ஓரம்.

சிறப்பான அந்த பாடல் கன்னி நதியோரம் துள்ளி விளையாடும். அருமையான வரிகளை கொண்ட பாடல். கன்னி நதி என்றால் புதிய நதிதானே, அது பாதையும் தெரியாது பயணமும் புரியாது, ஆனால் பயணம் செய்ய வேண்டுமே என்று எண்ணி கள்ளங்கமடமற்ற வழியெல்லாம் பார்த்தும் பார்க்காமல் துள்ளி விளையாடி ஏதோ துவண்டு வளைந்து நெளிந்து ஓடிவிடும். அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இன்று பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் என் உறவுல இறுதியாக எங்கிருந்து வருகின்றோம் எப்படி வருகின்றோம் என்ற நிலையை விளக்கும் பாடலாக ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் மாலை நேரத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஷியாமலா, அதனாலே தொடர்ந்துலே வரும் பாடலாக தருகின்றார் அந்த பாடல். அந்தி நேர தொன்றல் காற்று என்று இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஷியாமலா, உங்கள் பாடல்.

எளிமையான இந்த பாட்டு இணைந்த கைகள் திரைப்படத்தில் இன்று குதூகலிப்பாக குடும்பங்களை சந்தித்து பிள்ளை செல்வங்கள் மழலை செல்வங்களோடு மகிழ்ந்துவிட்டு திரும்பி வரும் வேளையில் நிறைந்த மனத்தோடு வரும் ஷியாமலா அவர்கள் நினைவை தூண்டிய பாடலாக வந்திருக்கின்றது. எங்களுக்கும் அந்த நிலையை உணரக்கூடியதாக இந்த சொற்கள் எல்லாம் அதற்குள்ளே அடங்கியிருந்தன. இனிப்பான ஒரு பாடல், இறுதியாக ஒரு பாடல், முதலில் வந்தாலும் இறுதியாக பாடலை கேட்பதில் ஒரு அலாதி ஆனந்தம். எங்கள் அன்பு நாகப்பன் அவர்களுக்கு எங்கள் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு வருவார். இன்று இந்த நிகழ்ச்சியை பற்றி இறுதி முடிவுரையை ஞானசேகரன் அவர்கள் வந்து கூறுவார்கள் என்று எண்ணுகின்றேன். ஞானசேகரன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், கேட்டுவிட்டு வந்து இன்றைய நிகழ்ச்சியை பற்றி சிறு வார்த்தைகள் முடிவுரையாக தாருங்கள். அங்கே இப்பொழுது காற்றோடு குளனின் நாதமே என்ற கோடை மலை திரைப்படம், கோடை மலை என்றால் குதூகலம்தான், அந்த பாடல் இப்படி பாடுகின்றது. நாகப்பன், உங்களுடைய பாடலாக இறுதி பாடலாக வருகின்றது இன்றைய நிகழ்ச்சியிலே.

சிறப்பான அந்த பாடல் இறுதி பாடலாக வந்து அழகாக குழலின் துவாரத்துள் அந்த காற்று நுழைந்து கீதத்தை நாதத்தை இசையை தந்து அப்படி இதயத்தை ஆளாக்கி ஆட்கொள்ளுகின்றது. அதேபோன்று எங்கள் எல்லோரையும் ஆட வைத்து பாட வைத்து மகிழ வைத்தார் நாகப்பன் அவர்கள். இறுதி பாடலாக தந்து மகிழ்ந்தோம். கோடை மழை போன்றுதான் இருந்தது. கோடையிலே வரும் மழை மிகவும் பயனுள்ளது. அது மிகவும் அழகாக சிறப்பாக மகிழ்வாக நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற வழியை தரக்கூடிய ஒரு மழை அது. ஆனால் வருவது நிச்சயமில்லை, வந்தால் வந்ததுதான். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல்கள் அத்தனையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து விட்டோம் என்ற திருப்தியோடு நான் இருக்கின்றேன். அந்த வரை நீங்களும் முழுமையாக இன்று காலம் தாமதித்து பாடலை கேட்காமல் இந்த நிகழ்ச்சியிலே தந்துவிட்டோம் என்று கேட்க வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். பாடல்களையும் நிகழ்ச்சியையும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது நான் ஞானசேகரன் அவர்கள் அழைப்பார்கள். அவர் வந்து தன்னுடைய கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை கூறுவார் என்று எண்ணுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேரொலி நிகழ்வு கதம்பம். கதம்பத்தில் தினமும் மாறி மாறி நிகழ்ச்சிகளின் பெயர்களை மாற்றி அதற்கேற்ற வகையிலே நாங்கள் அமைத்து கொண்டு போவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக உறுதுணையாக இருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் வந்து இணைந்து உங்களால் முடிந்தவரை எங்களோடு இணைந்து நாங்கள் எடுத்த விடயத்தை சரியாக கொண்டு செல்வதற்கு என்னையும் நெறிப்படுத்தி காட்டிக்கொண்டு என்னையும் நெறிப்படுத்த வைக்கின்றீர்கள் என்று கூறும் இந்த வேளையில் எங்கே ஞானசேகரனுடைய அழைப்பை எதிர்பார்க்கிறோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சொல்லோடு பாடல்.

0: பிறந்து
1: சொல்ல வந்து விட்டார் எங்களுடைய ஞானசேகரன். வணக்கம் ஞானா. வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. கதமம் நேரலி சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வருகை தந்த அத்தனை உறவுகளுக்கும், கேட்டு தெரிந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும், கலந்து நிகழ்ச்சியை தொகுத்தளித்த அப்பாவுக்கும் மீராமாவுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான ஒரு நிகழ்வாக சொல்லோடு பாடல் நிகழ்வு இருந்தது. அவர்களுக்கு கேட்ட பாடல்களின் சொல்லை வைத்தே நம்முடைய முழு நிகழ்வுகளையும் தெரிந்து கொண்டது. அப்பாவின் கருத்துறையில் மிக சிறப்பாக அமைந்தது. ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பாக அமைந்த ஒன்று. இதுவரை கேட்ட ஒவ்வொரு நிகழ்வுமே வித்தியாசமாக அமைந்த ஒன்றாக இருந்தது. மிகவும் ஒரு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல எனக்கு, ஆனால் ஒவ்வொருத்தர் சொன்ன கருத்தும் ரொம்ப அருமையாக அமைந்தது. அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கிறேன்ப்பா.
1: நன்றி ஞானசேகரன். ரத்ன சுருக்கமாக நிகழ்ச்சியை பற்றி எடுத்து கூறினீர்கள். ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு, பயனுள்ள நிகழ்வு என்பதை தானே சொல்ல முடியவில்லை என்று கூறுகிறீர்கள். இது ஒரு பயனுள்ள நிகழ்வு, மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது என்று முழு மனத்தோடு கூறியதற்கு நன்றி. முழுமையாக உள்வாங்கி குறைந்த நேரத்தில் சிறப்பாக உள்ளடக்கி விட்டீர்கள் சொற்களை அங்கே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது நன்றி. நன்றி கூறியவுடன், எதிர்பாராமல் கூறியவுடன் ஓடி வந்து பேசுவது சமய ஓசிதம் என்று கூறுவது. அந்த சமயோதிசமாக நீங்கள் செய்யும் திறமை வளர வேண்டும் என்னுடைய உறவுகளுக்கு என்று என்னுடைய ஆதங்கம். அதனால் தான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவையும் அழைக்கின்றேன். நன்றி ஞானசேகரன். சிறப்பான ஒரு முடிவுரை தந்திருக்கின்றீர்கள். நன்றி ஐயா. வாழ்த்து.
2: நன்றி அப்பா. மீண்டும் ஒரு நிகழ்வில் இணைவோம்.
1: இணைவோம். நன்றி அப்பா. இப்பொழுது சில நிமிட நேரங்களை நான் ஒதுக்கி இருக்கின்றேன். விரும்பியவர்கள் யாராவது ஒருவர் வாருங்கள், வந்து கூறுங்கள் உங்களுடைய முடிவுரையை. வாருங்கள், ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வாருங்கள் வாருங்கள். வணக்கம், தாருங்கள் உங்களுடைய முடிவுரையை கேட்போம்.
1: அப்பா, இன்றைய பொழுது, இன்றைய நேரம் அழகாக, இன்றைய கிழமை, செவ்வாய்க்கிழமை அருமையாக ஆரம்பிக்க வைக்கப்பட்டு, கஸ்தூரி அவர்களும், கஸ்தூரி வரிசையாக சொல்கிறேன்ப்பா, சரவணன், அப்புறம் இவர் நம்ம வருத்தமில்லா வாலிப தலைவர், அப்புறம் நாகப்பன் சகோதரர் சியாமலா, ஞானசேகரன் சகோதரர் தேவா அவர்கள், அப்புறம் நானு, எட்டு பேர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். அருமையாக இருந்ததப்பா. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த பாடலுக்கான முதலில் பாடல், அவர்கள் விரும்பிய பாடல்களை கேட்டு அந்த பாடலுக்குள்ளாக அதனுடைய சொற்கள் கருத்துக்களை கொண்டு வந்து அவர்கள் மனதில் புரியதெல்லாம் கேட்டது, ஒவ்வொருவரிடம் கேட்டது வித்தியாசமாக நன்றாக இருந்தது. அதே மாதிரி நான் கூறும்போதும் நார்தியை பத்தி மட்டும் சொல்ல சொன்னீர்கள், ஆகையால் அது சிறந்தது. ஏனென்றால் நம்முடைய வானொலி வந்து பொழுதுபோக்கு அம்சத்துக்கான தானே வழியே, எந்த ஒரு அரசியல் அமைப்பை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நல்ல சிறப்பா இருந்ததப்பா, எல்லோருடைய பாடல்களும் கேட்டதும் உடனே உடனே சுட சுட தந்து விட்டீர்கள். கேட்க அனைத்து பாடலும் கேட்டேன், மிகவும் நன்றாக இருந்தது. இதற்காக பிரயத்தனைப்பட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நீங்கள் அருமையாக வந்து அந்தந்த நேரத்திற்கு வந்து அதை ஒரு உங்களுடைய திறமையில, உங்களுடைய வாணியில அழகா வெளிப்படுத்தி எங்களுக்கெல்லாம், யார் வந்தாலும் அவர்களுடைய சம்பந்தமாக கேட்டு, மற்றவர்களையும் கேட்டு, வானிலையை பற்றியும் கேட்டு, உங்களுடையதை பற்றியும் கூறியும், நாங்கள் இங்கு இருக்கிற மொழியே அங்கே தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிகின்றது. அதே போல் இங்கு உரையாடும் அனைத்து நேரங்களுடைய, மழை பெய்கிறதா வெயில் காய்கிறதா அத்தனையும் எங்களால் கேட்க முடிகிறது. மேலும் அப்பா, இதை உலகளாவிய மக்கள், தமிழ் மக்கள் கேட்டு இன்புறும் வண்ணம் ஒவ்வொரு நாளும் கதம்பம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியை அற்புதமாக படைத்து அனைவருக்கும் விருந்தினை கொடுத்து செவிக்கு உணவினை கொடுக்கிறீர்கள். மிகவும் நன்றி அப்பா, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த MPR வானொலி இயக்குனர் மீரா அம்மாவுக்கும், உங்களுக்கும், மற்றும் பங்கு பெற்ற அனைவருக்கும், கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி மகளே ரேவதி, அழகாக உள்வாங்கி அதை தெளிவாக வந்து கூறினீர்கள். இது என்னவென்றால், இந்த சமயோசிதம் என்பது எல்லோருக்கும் வேண்டும். எந்த நேரத்தில் எதை செய்வது, எதை சொல்வது, எதை அதுக்கு கிரகிப்பது, அதாவது வந்து உள்வாங்குவது மிக முக்கியம். நீங்கள் எல்லாம் தயாரித்து வரவில்லை, ஒரு பாடலை கேட்டீர்கள், பாடல்லேயே ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டு பேசுங்களுடன் பேசுகிறீர்கள். அதற்கேற்ற அந்த திறமையை வளர்க்க வேண்டும். நாங்கள் வானொலியில் ஊடகத்திலே வந்து இது வந்து நிகழ்ச்சி உல்லாசம் சல்லாபம் இல்லாமல் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் சமுதாயத்துக்கு எதை கொடுக்கின்றோம், நாங்கள் இத்தனை எட்டு உறவுகளும் நானும் இணைந்து இந்த வானொலியை 2 மணி நேரம் ஆளும் பொழுது, நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க உலகளாக இருக்கும் உறவுகள் எதை கொடுக்கின்றோம், அதற்குத்தான் அன்னை தமிழ் அளவற்ற எண்ணிலடங்காத பதங்களை குவித்து வைத்திருக்கின்றார். அந்த தமிழ் சொற்களை நாங்கள் உபயோகித்து தமிழிலே தான் புரிய வைக்கின்றோம். அப்போ நீங்கள் வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வரவில்லை. இப்போ நதி என்றவுடன் நதியை பற்றி நீங்கள் கொண்டு வர, காற்றென்றால் காற்றை பற்றி நீங்கள் தயாரித்து வரவில்லை. எடுத்த உடனே ஒரு வரியை ஒரு பதத்தை கொடுத்தவுடன் அது பொது அறிவு வேண்டும். அந்த பொது அறிவு வளர வேண்டும். அந்த பொது அறிவு வழியே நாங்கள் பேசி மகளும் வேளையில் அது உள்ளே இருந்த உட்கருத்துக்கள் வெளியே இருந்து பயன்படுகிறது. மற்றவர்கள் தெரியாத விடயங்களை தெரிந்து கொள்கிறோம், தெரிந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். எத்தனை விடயங்கள், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விடயமாக வந்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக, இப்படி எங்களுடைய உறவுகள் திறமைசாலிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் சொன்னவுடன் உடனே கருத்துக்களை கொண்டு வருவது என்னென்ன அதுக்குள்ளே வாழ்க்கையை உள்ளடக்கியல்ல வருகின்றது. எங்கள் வாழ்க்கை பயணம்தான் அதுக்குள்ளே பின்னி பிணைந்து இருக்கின்றது. அதுக்கேற்ற பாடல்களும் இருக்கின்றது, அவற்றை தேடி எடுத்து கொண்டு வந்து தந்தீர்கள். இன்று 2 பேர் வந்து உங்களுடைய நான் அழைத்து வந்தவர் ஒருவர், அழையாமல் வந்தது ரேவதி, அழைத்து வந்தவர் ஞானசேகர் அவர். நான் தெரிந்திருக்கவில்லை, திடீரென்று சொன்னேன், உடனே வந்து விட்டார். எவ்வளவு அழகாக இருவரும் அதை தொகுத்து வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த குணம் எல்லோருக்கும் வேண்டும். ஒவ்வொருவராக ஒரு நிகழ்ச்சியிலே வந்து நீங்கள் பங்கு பற்றி சிறப்பிக்க வேண்டும், சிறப்பிக்கிறீர்கள் என்ற திருப்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். நன்றாக இருந்தது மகளே. அந்த அதாவது அந்த கொண்டு கூட்டு என்று சொல்லுவது இலக்கணத்திலே, இதை நாங்கள் இதை உட்கொண்டு அதை கூட்டி கழித்து பெருக்கி பிரித்து பார்த்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் கூட்டாக. அதை கொண்டு கூட்டுவதனால் இதிலே உள்ள சாரங்களை கொண்டு வந்து கூட்டாக்கி கொடுக்கின்றீர்கள். கொண்டு கூட்டு வைக்க தெரியும் தானே, குழம்பு கூட்டு கறி என்ன கூட்டு கூட்டு என்பது என்ன, எல்லா சுவைகளையும் கூட்டி
1: கொடுப்பது
0: சரி சுவைகள் இல்லை. அதே போன்று இந்த இலக்கண இலக்கியத்தின்படி நாங்கள் எங்களுக்கு அந்த பெரிய ஆழத்தில் போகத்தோடு எங்கள் தமிழ் அன்னை தமிழ் எங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றார், பேச்சுவன்மை இருக்கின்றது. இறைவன் அந்த வல்லமையை கொடுக்கும் பொழுது நாங்கள் அதை எடுத்தாண்டு செல்ல வேண்டும். இதில் வீண் பேச்சுகளுக்கோ அதுகளுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. நகைச்சுவை இருந்தது, அர்த்தமான கருத்துக்களை நாங்கள் பயந்துருக்கிறோம். வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொண்டோம். நீ பெருசு நான் பெருசு என்று எண்ணம் இல்லை, எல்லோரும் சமமாக அன்பாக வந்து இணைந்து சிறப்பித்து இன்றைய நிகழ்ச்சியை மேடையேற்றி முடிவுக்கு வருவோம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 2 மணியை எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 11:30 காட்டுகின்றது. அரை மணி நேரத்தை கூட்டி கொடுத்த பெருந்தன்மைக்கு மொன்றியல் தமிழ் வானொலி அதிபருக்கு முதற்கண் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக மகிழ்வாக வல்லமையாக பலமாக செல்வதற்கு பலம் கொடுத்த எல்லாம் அல்ல இறைவனை வணங்கி அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த தமிழ் இவர்களுக்கெல்லாம் மூலம் பெருமான் என்று எண்ணி இவர்களுக்கெல்லாம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் உறவுகளை உங்களுக்கு அன்பு நன்றியை கூறிக்கொண்டு 2028 எனக்கு 28 தான் வருகின்றது என்பவர்கள் விரைவாக போகிறேனோ 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 18வது நாள் செவ்வாய்க்கிழமை வந்த கதம்பத்திலே சொல்லோடு பாடல் இனிது நிறைவேறி செல்கின்றது என் உறவுகளே. மீண்டும் நாங்கள் சந்திப்போம். சந்திக்கும் வரை எங்கள் எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி கேட்போம். அறம் தழைக்க வேண்டும், மனிதநேயம் வளர வேண்டும், ஜீவகாருண்யம் வளர வேண்டும். அன்பு அறம் ஜீவகாருண்யம் அறம் காத்து நாங்களும் வாழ்வோம் என்று உறுதி கூறி நாங்கள் இருதாள் அவருடைய இருதாள் அந்த பாதம் வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

தேன் நிலவு திரைப்படுத்த பாடலை தொடர்ந்து தெய்வத்தாய் திரைப்படுத்திலிருந்து கடமை உணர்வோடு வந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் ரேவதி உங்களுக்கான பாடல் கேட்போமா?

நல்ல பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்று நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் பொக்கிசத்திலே இணைந்து பல கருத்துக்களை. அந்த கருத்துக்களை பதிந்து கொள்ள வேளையிலே பொதிந்து கிடந்த பதங்களை வெளியே கொண்டு வந்து கண்டுபிடித்த வேளையிலே குகை, அன்னம், சிமிழ், இறப்பு, உருத்திராக்கம், காளாஞ்சி, அசோகமனம், சகிப்பு, ஆழ்மனது, வசந்தம், துயரம், முணுமுணுப்பு, வெள்ளம், பயம், அபிமானம், கருடன், எள்ளு, சிலம்பு, ஊறுகாய், யசோதா ஆகிய 20 பதங்களை கண்டுகொண்டோம், தெரிந்து கொண்டோம் சில தெரியாத பதங்களையும். அதிலும் குறிப்பாக அந்த காளாஞ்சி என்பது இன்று முன்னிக்கின்றது. காளாஞ்சி என்ற பதம் நீண்ட நாட்களுக்கு முன்பும் எங்கள் காற்றலைக்கு வந்தது. காளாஞ்சி என்பது ஒரு புனிதமான விடயம். அந்த பதம் இன்றை தெரிந்து கொண்டோம் என்ப உறவுகளே, இந்த வேளையிலே புள்ளிகள் வகையை பார்க்க போனால் வந்து இணைந்தவர்கள் நாகப்பன், மகாலிங்கம், விஜயராகவன், சரவணன், ரேவதி, கிருஷ்ணன் 6 பேர் வந்து நிகழ்ச்சியை அலங்கரித்த வேளையிலே மகாலிங்கம் அவர்கள் வந்து முயற்சி செய்து அவர் தன்னுடைய வந்த நோக்கம் ஜெகபர் சாதிக் அவருடைய சோகத்தில் கலந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறும் வண்ணமாக வந்து பெட்டியையும் திறந்து பார்த்துவிட்டு அவருக்கு சென்றிருந்தார். அவருக்கு புள்ளிகள் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து வந்த விஜயராகவன், கிருஷ்ணன் இருவரும், சரவணன் மூவரும் குறைந்த நேரமாக இருந்தாலும் விஜயராகவன், கிருஷ்ணன் இவர்கள் 4 புள்ளிகளையும், சரவணன் 3 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அடுத்து ரேவதி 13 புள்ளிகளையும், நாகப்பன் 14 புள்ளிகளையும் பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்து மொத்தம் 38 புள்ளிகளைத்தான் பெற்றிருக்கின்றார். 40 புள்ளி சரியாக செல்லவில்லை. இடையிலே பெட்டி மாறி போட்டு போய்விட்டது. ஒரு சிலர் திறக்காமல் இருந்ததை மாறி திறந்தார்கள். அதனால் நீங்கள் சிறப்பாக இணைந்து விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக 6 பேர் வந்து இணைந்து பெருமைப்பட்டு கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்வோம். வருகின்ற நிகழ்ச்சி அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தந்த பாடல். இந்த பாடல் தருவதற்கு முன்பு இன்னும் ஒரு செய்தியை கூற இருக்கின்றேன். நன்றி. உங்கள் இணைந்து சிறப்பித்து புள்ளிகளை பெற்று அலங்கரித்து முழுப்பட்டியையும் விலையாக்கி விட்டு உங்களுக்கு விலைப்பட்டு விட்டது வியாபாரம் முடிய வைத்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய மிகவும் முக்கியமாக ஒரு நிகழ்வு சோகமான நிகழ்வாக ஏற்பட்டு நாங்கள் ஆரம்பத்தில் அதை ஜெகபர் சாதிக் அவருடைய அன்பு மகனுடைய இழப்பிற்கு ஆறுதல் கூறி இறைவணக்கம் செய்து நாங்கள் அஞ்சலி செய்த வேளையிலே நேரலையிலும் பதிவிலேயும் நாகப்பன், மகாலிங்கம், விஜயராகவன், சரவணன், ரேவதி, கிருஷ்ணன் இவர்கள் அனுதாபமும் தெரிவித்து விஜயராகவனர்கள் நேராக சென்று எங்கள் எல்லோருக்கும் சார்பாக சென்று அவருக்கு மன ஆறுதல் கொடுத்திருக்கின்றார்கள். அதைவிட பதிவினிலே ஷியாமலா, சாந்தி, எங்கள் நீண்டகால உறவு, இடையிலே வராமல் இருக்கின்றார் அன்பு புதுக்கோட்டை செல்வரத்தினம், அடுத்து மிகவும் மூத்த உறவாக கணபதி ஐயா அவர்கள், ஞானசேகரன், காற்றலைக்கு வராது விட்டாலும் ராமன் குடும்பத்தினர், அடுத்து நாச்சியார் கோயில் தேவா, இவர்கள் அனைவரும் பதிவு மூலம் அங்கே அவருக்கு ஆறுதலும் மன தேறுதலையும் கூறியிருக்கின்றீர்கள். இது மனிதனையும் இதில் நான் குறிப்பிடப்படாதவர்களும் பலர் அவரோடு இணைந்து அவருக்காக ஆறுதல் கூறியிருக்கின்றார்கள். எங்களால் முடிந்தது மனித நேயத்தோடு கூற வேண்டியது இதுதான். பிறப்பவர் எவரும் இறப்பது உறுதி, அதற்கு வயது இல்லை, மூப்பு இளமை எதுவுமே இல்லை, பதவி என்பது இல்லை, மரணம் ஒரு சமரசம் ஆனது. ஆனால் ஒன்று மட்டும் பட்டினதார் கூறியது போல், இனி சாம்பிணங்கள் இப்பொழுது அழுகின்றது என்ற அந்த பதத்தை எடுத்துக்கொண்டோம். இனிமேல் எங்களுக்கும் அதே நிலைதான்,
ஆனால் இருக்கும்போது இதை கண்டவுடன் நாங்கள் அவர்களுக்கு இரக்கம் தெரிவிக்க வேண்டும், ஆறுதல் கூற வேண்டும், அந்த துன்பத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் மொன்றியல் தமிழ் வானொலி மீண்டும் மீண்டும் எங்களுடைய மன ஆறுதலையும் அனுதாபத்தையும் தெரிவிக்கும் இந்த வேளையிலே அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் இந்த நேரத்திலும் மனத்தைரியத்தோடு எங்களுக்கு தனக்கு இதில் ஆறுதல் கூறிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிய பதிவிட்டிருக்கின்றார். பெருந்தன்மைக்குரியபடியம் போற்றுதலுக்குரியபடியம் நாங்கள் என்றால் எங்கே எது போனாலும் போடும் விட்டு விட்டு விடுவோம். அவர் அதை தந்திருக்கிறார். அவருடைய இந்த நன்றியான வார்த்தையை அவர் மனம் திறந்து தரும்பொழுது அவர் மன ஆறுதல் அடைகின்றார் என்ற நம்பிக்கை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று இதில் நான் கூறப்பட்ட அத்தனை பேருக்கும் காற்றலையில் கூறிக்கொள்கிறேன். அவருடைய செய்தியையும் மீண்டும் நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு தடவை அவருக்காக மனமாற அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது இதற்கு ஒரு நல்லதொரு பாடலை கிருஷ்ணன் அவர்கள் பொருத்தமான பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார். தீர்ப்பு வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைத்த பெறுபவர்களின் தீர்ப்பு எது என்பதற்கு ஒரு பாடல் தீர்ப்பு திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கிருஷ்ணா, நீங்கள் தந்த பாடலை மெல்லிசை மன்னரின் குரலிலே கேட்போம்.

0: கருத்தாளமுள்ள அந்த பாடலங்களை எங்கோ கொண்டு சென்று விட்டது என்பது உறவுகளே. அற்புதமான அந்த பாடலை, தத்துவமான அந்த பாடலை தெரிவித்து இந்த வேளையில் ஒலிக்க வைத்த அன்பு கிருஷ்ணா, உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நாங்கள் நன்றி சொல்ல தேவையில்லை, இது எங்கள் கடமை, மனித நேயம் என்று எண்ணும் வேளையிலே இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் கருத்துக்கு சிக்க மறக்கின்றது, என்னவென்று தெரியவில்லை. அந்த பாடலை தேடுகின்றேன். சரி, பார்ப்போம். ஆதலால் வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு நியதியிலே இறைவன் நியாயமாகத்தான் செய்கின்றான். அது ஏன் என்றால் அது பிறப்பினுடைய தத்துவம். பிறப்பு என்றால் அப்படித்தான் என்று நாங்கள் எண்ணக்கூடிய வகையில் வாழ்க்கை ஓடிக்கொண்டு செல்வதே எங்களால் கடினமாகத்தான் இருக்கின்றது. சரி, இப்பொழுது இன்னொரு பாடல் எனது சார்பில் ஒலிக்க இருக்கின்றது. இறை நம்பிக்கையோடு இருக்கும் எங்களுக்கு நாங்கள் என்ன குறை வந்தாலும் ஒரு அமைதியை தேடித்தான் நாங்கள் அலைகின்றோம். அந்த அமைதி கிடைக்கும் வரை எங்களுக்கு ஓய்வு கிடைப்பதில்லை. ஓய்வு கிடைத்தாலும் நிம்மதி என்று ஒன்று இருக்கின்றது, அது கிடைக்குமா என்றதை தேடித்தான் பார்க்க வேண்டும். தேடி பார்த்தாலும் கிடைக்காத ஒன்றுதான் அந்த அமைதி என்பது. வாழ்க்கை என்பதற்கு ஒரு நியதி உண்டு, அதற்கு ஒரு உண்மை உண்டு. அந்த உண்மை எதுவென்றால்,
1: இப்பொழுது
0: கிருஷ்ணா கேட்ட பாடல்களை ஓடு சேர்ந்து இன்னும் ஒரு பாடலை நான் தேடி பார்த்தேன். அந்த பாடல் அநேகமாக நான் தருவதுண்டு, அங்கே தருகின்றேன் அந்த பாடலை. இப்பொழுது அந்த பாடலை ஒரு தடவை கேட்டுவிடுவோம். இன்று நாக எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்களுடைய மனவாறுதல் எங்களுக்கு தேவை.

சிந்திக்கக்கூடிய அந்த பாடலை கேட்ட எங்களுக்கு இறுதியாக நிகழ்ச்சியிலே ஒரு பாடலை தர இருக்கின்றோம். அந்த பாடல் அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் தந்த பாடல். ஜெகபரிசாதிக் அவர்களின் மன ஆறுதலுக்காக இந்த பாடலையும் கேட்போம்.

சிறப்பான இந்த பாடலையும் நாகப்பன் அவர்களின் வழியாக இந்த பாடலை ஜெகபர் சாதிக் அவர்களுடைய இதயம் அமைதி ஆறுதல் பெற வேண்டும், தாங்க வேண்டும் என்ற தைரியத்தை கொடுக்கும் வண்ணமும் இது இயற்கையின் நியதி என்பதை எண்ணும் வகையிலும் இந்த பாடல்களை எல்லோரும் தந்திருக்கின்றீர்கள். இந்த பாடலின் நான் தருவதற்கு ஓடி திரிந்து தேடுகிறேன் தேடுகிறேன், பாடல் கிடைக்கவில்லை. காரணம், சரியான பதத்தை நான் அவர் கூறியது போன்று அடுத்தி பார்த்தேன், அது தென்படவே இல்லை. பின்பு உடனே அன்பு மகள் சியாமலாவிடம் ஓடிவிட்டேன், சியாமலா என்றவுடன் அவர் அதற்கு முன்பே எனக்கு அந்த பாடலையே அனுப்பி வைத்தார். நான் என்ன தேடுகிறேன் என்று மகள், இதுதான் தந்தை மகள் என்பது புரிந்து விட்டார் அவர். உடனே தானே அனுப்பி, அப்பா நான் நீங்கள் என்ன பாடல் தானே தேடுகிறீர்கள், இதோ அந்த பாடல்னு அனுப்பி வைத்து விட்டார். உடனே நான் ஒளிபரப்பு, அது முதல் இரண்டு பதங்களையும் எனக்கு கிடைக்காத, நான் இந்த தடுமாற்றத்திலே அதை வரியை மறந்துவிட்டேன். அதனால் சரியான வரி கொண்டு அந்த பாடலை அடுத்து உடனடியாக ஒளிபரப்பி செய்வதற்கு இது முறை கைங்கரியந்தான். இதெல்லாம் அறம் சார்ந்த விடயங்கள். அடுத்தவர்கள் எண்ணுகின்ற விடயத்தை எண்ணி கேட்காமலே கொடுக்கின்ற பக்குவம், அந்த பண்பு, அந்த பழக்கம், அந்த அது இருக்க வேண்டும். அதை நான் மகள் சியாமலாவுடன் கண்டேன். அதே போன்று சில சமயங்களில் சந்தன் ராஜும் செய்வார். நான் தேடுகிறேன் என்று தெரிந்தவுடனே அதை அனுப்பி வைச்சாச்சு என்று கூறுவார். அப்படியெல்லாம் செய்வார். இது மனத்தோடு உண்மையில் இதைத்தான் சொல்கிறது, அபிமானம் என்றும் கூறுகின்றது. நாங்கள் என்று கண்டுகொண்டோம் அல்லவா, அபிமானம் ஆழ்ந்து வருகின்றது. அதை பற்றி நாங்கள் பின்பு பேசலாம். இன்று நடந்த இந்த விடயத்துக்கு எங்களோடு இணைந்து இவ்வளவு பேரும் ஆறுதல் தெரிவித்து, ஒன்றியல் தமிழ் வானொலி ஊடாகவும் தெரிவித்து, தளத்தின் ஊடாகவும் தெரிவித்து, அவருக்கு ஆறுதல் கூறியவர்களுக்கு அவர் தன்னுடைய மன தாக்கத்தின் வேளையிலும் எங்களுக்கு அதை ஏற்றுக்கொண்ட அதை நன்றியோடு எழுதியதை எண்ணும் பொழுது, இது வாழ்க்கை என்பது எது, வாழ்க்கை என்றால் என்ன, நாங்கள் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை என்று கூறுகின்றோம், அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறோம், தேடுகிறோம் சேர்க்கின்றோம், புகழ் பொருள் பணம் எத்தனையும் சேர்க்கின்றோம். பக்தி வேளையிலே கூறப்படுகின்ற நாம் அறையில் அணியும் அரை நான் கயிறு கூட வராது என்று பாடப்படுகின்றது. நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு எதுவுமே ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கையை நாங்கள் நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு மலை துளி விழுந்து அடுத்த துளி வருவதற்குள் ஏற்பட்ட குமிழ் உடைந்து விடுவது போன்று இந்த வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாத வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இறைவனுடைய விளையாட்டு. அதனால் மரணம் என்பது எங்களுக்கு, நாங்கள் என்று ஜனனமாகிறோமோ அன்றே நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. உணர்வோம், நாங்கள் என்ன செய்யணும், இருக்கும் வரை இருக்கும் என்று எண்ணுகின்ற இந்த வாழ்க்கை எங்களோடு, எங்கள் உணர்வு இருக்கும் வரை நாங்கள் அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யத்துடன் வாழ வேண்டும். இந்த பஞ்சமா பாதகங்களை பிரியாமல் வாழ வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியை இப்படி மகிழ்ச்சியோடு வந்து நிகழ்ச்சியாக முடிய வேண்டும் என்ற ஒரு நியதி, அதை நாங்கள் மனத்திருப்தியோடு செய்கின்றோம் என்ற எண்ணத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரக்கும் இந்த வேளையில் மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக மகிழ்வோடு என்று, வளமை போல நான் என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து இந்த வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து வாழ வைத்து வாழ்வாங்கு வாழுங்கள் என்று வையகத்தை தந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர் மலர்பதம் தொட்டு வணங்கி உங்களோடு நான் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 5வது நாள் கண்டுபிடி கண்டுபிடி கதம்பத்திலே நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியோடு இணைகின்றேன். இங்கிதமான இந்த வேளை 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 13வது நாள் வியாழக்கிழமை. இங்கிதமான இந்த வேளையிலே நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு இணையும் இந்த வேளை 22 பாகையில் வெப்பத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. வெளியே சென்று பார்த்தாலும் அது 22 பாகை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த வெப்பத்தில் சாதாரணமாக இருக்கின்றோம். ஆனால் மழை வரும் என்று கூறி மழைக்கேற்ற சாயல்கள் தெரிகின்றன, மழை வரவில்லை. காற்றோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானின் ஒளியும் சிறப்பு 14 மணித்தியாலத்தோடு சேர்த்து சில வினாடிகளுக்கு பகல் வேளை இருக்கும் என்று தெரிய வரும் வேளையிலே இனிமையான இந்த வேளையில் இதமாக இருக்கும் என்று எண்ணி நான் வந்திருக்கும் கதம்பத்துக்கு முதல் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த அன்பு தமிழ் அறிய வைத்திருந்த வேளையிலே இவற்றையெல்லாம் எனக்கு கொடுத்தருளிய எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி அவர்களை வணங்கி அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே அனைவருக்கும் என் வணக்கங்கள். முன்னியல் தமிழ் வானொலியின் இந்த நாளிலே இன்றைய கதம்பத்திலே நாங்கள் காண இருப்பது எதுவென்று உங்களுக்கு தெரியும். இருப்பினும் அந்த ஓசையை ஒரு தடவை கேட்போம்.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
1: உனக்காக நான் என்ற நிகழ்விலே இன்று நாங்கள் இணங்கி இருக்கின்றோம். இணைந்திருக்கும் இந்த உனக்காக நான் நிகழ்வில் நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரும், எனக்காக நான், உங்களுக்காக நான், இந்த உலகுக்காக நான் என்று கூறும்பொழுது என்னால் உலகுக்காவது என்ன, உலகம் எனக்காக செய்வது என்ன என்று எண்ணி பார்த்தால் உலகம் எங்களை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நாங்கள் தோன்றிய பின்பு மறையும் வரை எதை செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்ற ஒரு வினாவை நாங்கள் எழுப்பினால் இந்த சமூகத்திற்காக, உலகத்துக்காக இல்லை என்றாலும் எங்கள் சமூகத்திற்காக, நாங்கள் பிறந்த சமூகம், நாங்கள் பிறந்த குடும்பம், நாங்கள் வாழுகின்ற, எங்களை சுற்றி வாழுகின்ற சமூகம் என்றெல்லாம் பல இருக்கின்றன. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் பிறவியை எடுத்து அதை எது செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும். உலகம் எதற்காக இயங்குகின்றது, அதற்காக நாங்கள் என்ன செய்யலாம், எல்லாவற்றிற்காக நாங்கள் இணைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே தான் இந்த பிறவியை எடுத்து ஆறு அறிவோடு வந்திருக்கின்றோம். சமாதானம் வேண்டுமா? அந்த சமாதானத்துக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணிக்கொள்ளும். உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று ஒரு பாடல் இருக்கின்றது. எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். அப்படி உனக்காக என்று எண்ணும் பொழுது பலவிதமான கருத்துக்களை நாங்கள் இணைந்து பேசி கலந்துரையாடலாம். அதனால் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு இணையுங்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை கொண்டு வந்து பதியும் வேளை அதிலிருந்து கூட நாங்கள் பேசி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்பதையும், இன்று நீங்கள் யாருக்காக உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களாக இருந்து அவர்களுக்காக ஒரு பாடலை அர்ப்பணிக்கலாம், அல்லது உங்களுக்காக கேட்கலாம், இல்லை இந்த உலகத்திற்காக, சமுதாயத்திற்காக எதற்காகவும் கேட்கலாம். எங்கே பார்ப்போம் யார் முதலில் வரப்போகின்றீர்கள்? இங்கே அன்பு மகள் ஷியாமலா, நான் வருவதற்கு முன்பே பதில் போட்டிருக்கின்றீர்கள். ஜெகபிரசாதிக் அவர்களோடு இணைந்து வருக வருக வாருங்கள் என்று அவர் ஹைதராபாத்தில் இருந்தாலும் உங்களை மறக்காமல் இணைந்திருக்கின்றார் என்று தெரிய வருகிறது. ஏனைய உறவுகளும் இணைந்திருப்பது தளத்திலே என்னால் பார்க்க முடியாது. அலையுங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 எண்களுக்கு இணைந்து கொள்வோம், சிறப்பிப்போம் இன்றைய கதம்பத்தை.

இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த உடல் பலமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய் நொடியின்றி இருப்பது மட்டுமில்லாமல் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். துன்பம் என்பதை நாங்களே தான் ஏற்படுத்தி கொள்ளுகின்றோம். தானாக எங்களுக்கு ஏற்படும் பொழுது அதை நாங்கள் தவிர்த்து செல்லும் எண்ணம் சிந்தை இருந்தால் அந்த துன்பத்தை சுமக்காமல் தவிர்த்து செய்யலாம். அதனுடைய நியாயத்தை அறிந்து அதனால் வாழ்க்கை நான் உலகத்துக்காக சமூகத்துக்காக என்று மட்டும் குறவில் எங்கள் எல்லாவற்றிற்காகவும் தான் நாங்கள் வாழ வேண்டும். துன்பத்தை கண்டு துவளாமல், இன்பத்தை கண்டு துள்ளாமல், இப்படியெல்லாம் இருக்கின்றது. மனித பண்பாடுகளுக்கு எங்கள் விழுமியத்துக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும். அதற்காக எங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், முன்னோர்கள் என்று எங்கள் உறவுகள் மட்டுமல்ல எங்கள் இனத்தவர்களுக்குள்ளே எத்தனை பெரியவர்கள் தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள், வழிகாட்டிகளாக இருந்திருக்கின்றார்கள், அவருடைய நன்னறிகளை நாங்கள் பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆதலால் யாருக்காக யார் என்பதை நாங்கள் எண்ணி பார்த்தால் உயிரினங்கள் அத்தனைக்காகவும் தான். ஏனென்றால் ஜீவகாருண்யம் என்று ஒன்று இருக்கின்றல்லவா, மனித நேயம் என்று ஒன்று இருக்கின்றதல்லவா, அறம் என்று ஒன்று உண்டல்லவா, இவற்றுக்கெல்லாம் நாங்கள் ஈடு கொடுத்துத்தான் இவற்றையெல்லாம் பின்பற்றித்தான் வாழ வேண்டும். அதனால் நீங்கள் எதற்காகவும் வாழலாம். எங்கே பார்ப்போம், யார் முதலில் வர இருக்கின்றீர்கள், என்ன பாடலை கொண்டு வர போகின்றீர்கள் என்று உனக்காக நான் நிகழ்விலே கேட்டு மகிழ்வோம்.

0: எது வேண்டுமோ அதை நாங்கள் செய்யலாம் என்ற மன துணிவுகளும் தைரியமும் இருக்க வேண்டும். மனத்திலே ஒரு எண்ணம், ஒரு குறிக்கோள் ஒரு இருக்க வேண்டும். அதற்காக இலட்சியத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். இப்பொழுது முதல் நேராக ஹைதராபாத்திலிருந்து அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் அழைக்கின்றார். இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ஷியாமலா மகளே, எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? நீங்கள் இப்படி எழுதுகிறீர்கள், இல்லை நீங்கள் இல்லாதபடியால் தான் அங்கே ஒருத்தர் எழுதியிருந்தால் நீங்கள் இஞ்சிக்குடியில் இல்லாதபடியால் தான் மழை வழியில நகைச்சுவையாக விகடமாக பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து நான் மகிழ்ந்தேன். ரொம்ப பெரிய மழை, குளிர் உள்ள இடம் என்று கூறுவார்கள். உண்மையா
1: இல்லையா? வெயில் தெரியாது, மத்த இடத்துல எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த இடத்துல முன்னாடி இருந்த வீடு ஒண்ணு, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடு வேற, அதுவும் எப்போதுமே குளிர்ச்சியாவே இருக்கும், ரொம்ப வெயில் தெரியாது.
0: இங்கே கனடாவிலே முன்பு நான் போக்குவரத்து சேவை ஒன்று சொந்தமாக செய்திருந்தேன். அப்பொழுது இங்கிருந்து விடுமுறைக்காக இந்திய பழைய அநேக உத்தியோகத்தர்கள் இங்கே இருப்பார்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள். அவர்களை விமான நிலையத்தில் கொண்டு சென்று இறக்கிவிட்டு திருப்பி அவர்கள் வரும்போது அவர்களை நான் சென்று அப்படியான ஒரு பணி ஒன்று இருந்தது எனக்கு. அந்த வேளையிலே ஹைதராபாத்துக்கு ரெண்டு குடும்பத்தினர் இங்கே இருக்கின்றார்கள் எங்களுக்கு அண்மையில். அவர்களுக்கு விமான நிலையத்து கொண்டு அவர்களை இறக்கி விட்டு ஏற்றி விட்டு அவர்கள் குளிர் உடுப்புகளை இங்கே குளிர்காலத்தில் போகும்போது இங்கே என்னுடைய வாகனத்தையே வைத்து விட்டு போவார்கள். என்ன திரும்ப மீண்டும் வரும்போது இங்கே குளிர்னா அதை அணிந்து கொண்டு வருவதற்காக பாதரட்சிகள். அப்பொழுது அங்கே கூறுவார், ஹைதராபாத் நல்ல கிட்டத்தட்ட இங்கே உள்ள ஸ்ப்ரிங் காலம், அதாவது வசந்த காலமாக இருந்தால் அங்கே இருக்கும், நல்ல காலம் இல்லை, அதிகமான வெப்பமும் இல்லை, அதிகமான குளிரும் இல்லை என்று கூறினார்கள். அதைத்தான் உங்களிடம் கேட்டேன். பெரிய நகரம்,
1: வெயில் காலத்துல கூட குளிர்ச்சியா தான் இருந்திருக்கு நான் இருந்த வரைக்கும், சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
0: ஓ, குளிர்ச்சியா தான். ஜன நடமாட்டம் எப்படி அங்கே? பெரிய நெருக்கமான கூட்டங்கள் உள்ள இருக்குன்னா நகரமா ஹைதராபாத்? ஷியாமலா, ஷியாமலா, என்ன நடந்தது? எங்கே காணவில்லை, ஓடி ஒழுந்து விட்டீர்களா? இது எங்கள் சத்தம் பெறவில்லை, ஏதோ தவறுதலாக அழுத்தி விட்டீர்கள். கொஞ்சம் திரும்பி நின்று மறுபக்கம் பாருங்கள். உங்களுடைய தொலைபேசியில உங்களுக்கு சக்தி காணுமாண்டு, பவர் காணுமாண்டு பாருங்கள். இல்லை என்றால் வேறு இடம் நகர்ந்து நில்லுங்கள். மீள் தொடர்பு வரும் என்று
1: காட்டுகிறார்கள்.
0: அவர் வந்தார் தூர இடம் என்றாலும் அவருக்கு மீண்டும் அடுத்த அழைப்பு தருகின்ற பார்ப்போம். வந்து விட்டீர்களா? வந்து விட்டீர்களா?
1: இங்கேயும் மழை வந்தா இந்த பிரச்சனை வந்துருது.
0: ஒரு தொலைபேசி. என்ன பாடல்? பாடலை முதலில் எதற்காக கேட்கின்ற கூறுங்களேன்.
1: சாவித்ரி படம் பா.
0: ஆமாம்,
1: வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் அந்த பாட்டுப்பா.
0: அந்த பாடல் என்ன காரணத்துக்காக இந்த பாடலே கேட்கின்றீர்கள்?
1: எனக்காக
0: தான்ப்பா. வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாலே சீதை, அருமையான பாடல், நல்ல பாடலே தந்திருக்கிறீர்கள். சரி, அங்க பேர்த்தி எப்படி இருக்குண்டா? அவங்களோட பேர்த்தி துள்ளி
1: குதிக்கலாம்.
0: அங்கே இருப்பது உங்களுடைய மகள் தான், மகன், மகனா?
1: மகன், மகன் கௌதமன்.
0: கௌதமன்
1: மருமகள் சாரா, லட்சசாரா.
0: லட்சசாரா, சரி சரி சரி சரி. அன்று உங்களோட முதல் பேர குழந்தையா?
1: பேத்தியோடு
0: இருந்து செல்லம் விளையாடி சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள். உங்களுக்கான உங்களுக்காக கேட்கும் அந்த பாடலை ஒளிபரப்புறோம். இணைந்தமைக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி மகளே. சிறப்பு சிறப்பு.
1: நன்றிப்பா.
0: நன்றி. அடுத்தவரமாக அன்புடன் நெய்வேலி சரவணன் அவர்கள் அழைத்தது போல் தெரிகின்றது, அவர் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். எங்களது உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டு இருப்பதற்காக நாகப்பன் அவர்களும் வரவேற்பு தந்து நாகப்பன் அவர்கள் இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் போல் இருக்கின்றது. அரசடிக்குப்பம் சரவணன், உங்களுடைய வரவேற்பு படம் அழகாக மகிழ்வாக இருக்கின்றது. இணையங்கள் சிறப்பிப்போம் என்று கேட்கும் இந்த வேளையில் இன்னும் ஒரு உறவு அழைக்கின்றார், பார்ப்போம் அவர் யாரென்று. அதற்கிடையில் நாங்கள் ஒலிபரப்பை தொடர்வோம்.

0: துணிவு இருக்க வேண்டும், எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை எப்படி அடைவது என்றதுக்கு ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோளை வைத்து அந்த வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும், அதற்கு துணிவு வேண்டும். இலங்கை நகரத்திலே நீ இருந்தால் நான் இந்து மா சமுத்திரத்தையே தாண்டி விடுவேன் என்ற மனத்துணிவோடு அந்த பாடலில் வருகை கொண்டு வந்தது நாங்கள் அவதானித்தோம். அதற்காக மட்டுமல்ல, எதற்காக நாங்கள் துணிவு இருக்க வேண்டும், ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்து முடிக்க வேண்டும், மனதிலே என்ன தோன்றுகின்றோ அதை தாமதிக்க விடாமல் அதற்காக நீரகாலத்தை ஒதுக்கி இப்பொழுது வந்தவரை நினைத்துக் கொள்வோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் சரவணன் அவர்களே, யாமிருக்க பயமே, நீங்கள் நெய்வேலியிலிருந்து வந்திருக்கின்றீர்கள், அங்கே நலமாக இருக்கின்றீர்களா என்ற அந்த கேள்விக்கு உங்கள் வரிசையான பதில் எப்படி இருக்கும்?
1: சுகமாகவும் மகிழ்வாகவும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கின்றோம்.
0: நீங்கள் இப்பொழுது நல்லவனாக வந்தீர்கள், இப்ப வல்லவனாகவும் வந்து விட்டீர்கள். வல்லவன் சிறப்பு, சிறப்பு, சிறப்பானவர் அப்படி இருக்க வேண்டும். என்னை பற்றி நான் தாழ்வாக நினைக்க கூடாது தானே ஐயா, எங்களை
1: பற்றி.
0: முதலில் எங்களை நாங்கள் ரசிக்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய உருவம் எப்படி, நான் எப்படி அடுத்தவர்களோட குறைந்தவர்கள், என்னால் இது முடியும், அந்த துணிவு இருக்க வேண்டும். அப்ப எனக்காகத்தான் வாழ வேண்டும் என்று உங்கள் கருத்தின்படி பார்க்க தெரிகிறது. இருப்பினும் சரி, நீங்கள் இப்ப கூற வந்தீர்கள், முதலில் எங்களை என்ன செய்ய, நாங்கள் எங்களை மதிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும், எங்களால் முடியும் என்ற எண்ணம் துணிவு இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் இல்லையா?
1: ஆமாம்.
0: மேலும் கூறுங்களேன் கேட்போம்.
1: ஆமாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுவோம், நம்ம வீட்டில் குழந்தைகளை பற்றி கவலைப்படுவோம், மனைவிகளை பற்றி கவலைப்படுவோம், ஊரில் உள்ள
0: இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் ஒரு ஒருபடிய ஒருபடிய மனைவியை பற்றியா மனைவிகளை பற்றியா? இப்போ மனைவிகளை பற்றி என்று என்ன பிடிபட்டு போனீர்கள் போல் இருக்கின்றது. குழந்தைகள் அது சரி, மற்றவர்கள் சரி, மனைவிகள் அது ஒரு வாய் தடு மாறி கூறுகிறீர்களோ? மனைவிகள் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டது தானே கள், பிள்ளைகள் மனைவிகள் என்றுதான் வந்தது. அதனால தான் நான் உடனே நிறுத்தி கேட்டேன், சரி பிள்ளைகள் மனைவி மனைவி. அதனால தான் நாங்கள் பேசும் பொழுது மனைவி மக்கள் என்று முதல் மனைவியை கூறிவிட்டு மக்களை கூறுவது மனைவி மக்கள். சரி தொடர்ந்து நகைச்சுவைக்காக கூறுவேன்.
1: அவங்களை பற்றி எல்லாம் கவலைப்படும் போது நம்மை பற்றி நம் பார்ப்பதே இல்லை, ஒரு நாள் கூட பார்ப்பதில்லை.
0: அது எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள ஒரு பழக்கம், அது வழக்கமாகி உள்ளது. குடும்ப தலைவன் என்று பொறுப்பேற்ற பின்பு தனக்காக வாழ மாட்டான் இல்லையா?
1: தனக்கென வாழா தலைவன்,
0: தனக்கென வாழா பிறர்க்குரியாளன் என்று கூறப்படுகின்றது. உண்மையா? நீங்க சொல்றது சரி, நீங்க அதுக்காக இப்ப நாங்கள் எங்களையும் கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
1: உண்மைதான், உண்மைதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கும் காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வாழ்ந்த காலங்களை விட வாழப்போற வாழ போகின்ற காலம் குறைவாக தான் இருக்கு. இந்த காலங்களில் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லா நம்ம இந்த பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்பு நான் இங்க கடையில பாத்தீங்கன்னா ஒரு என்னோட சட்டை வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் கேட்கறாரு, இது யாருது சட்டை நீன்னு கேட்கறாரு. என்ன என்னுடையன்னு சொல்றேன். சொல்லும்போது அவர் என்ன, நீ எல்லாம் நான் வயசானவங்களா, நான் அயன் பண்ணி தான் போடணுமா அப்படின்னு கேட்கறாரு. அப்ப நான் சொன்னேன், இனிமே வாழ்ந்த காலங்களோட வாழப்போட காலம் குறைவு, இந்த காலம் ரொம்ப வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்துட்டு செலவிடணும்னு அவர்கிட்ட சொன்னான். அவர் சிரிக்கிறாரு அப்படியே.
0: என்ன அவரால் முடியவில்லை அப்படி, உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கிறது நல்லதோர் எண்ணம் இருக்கும் வரை சீராக இருக்க முடியும். என்றால் ஆள் பாதி ஆடை பாதி, ஆடை என்று ஒன்றை தந்தது மனத்தை மறைப்பதற்கு மட்டுமல்ல, உறுதியாக உறுப்பாக சிறப்பாக மற்றவர்கள் பார்க்கும்போது ஒரு அருவறுப்பு இல்லாமல், மற்றவர்கள் எங்களை பார்க்கும்போது தாழ்வாக எண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லையா? அதனால் அதை நீங்க சீர் செய்து போடுவதில் எந்த தவறும் இல்லை, அவருக்கு அது புரியவில்லை, அதை நீங்கள் புரிய வைத்தது மிகச்சிறப்பு அப்படி நீங்கள் சொல்லும் போது அவர் என்ன கூறினார்?
1: சிரிச்சாரு.
0: சிரிப்புக்கு பல அர்த்தங்கள் உண்டு. சரவணா உங்களுக்கு
1: அவர் புரியல. சரி அப்புறம் சொன்ன உடனே இப்படிதானே இனிமே வாழ போற காலம் குறைவு தானே.
0: ஆமா
1: எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இப்படி ஜாலியா இருக்கணும் சொன்ன உடனே
0: இன்னும் சுருக்கமாக கூற போனால் வாழப்புற காலம் என்பதை விட்டு வாழப்புற நாளிகை குறைவையா. அடுத்த நாளிகையில் எங்களுக்கு என்ன நடக்கும் எங்களால் புரியாது, எங்களால் கணக்கிட முடியாது, யாரும் கணக்கிட்டும் கூற முடியாது இல்லையா. அதனால் இருக்கும் வரை சிறப்பாக. நேற்றைய தினம் ஒரு பதிவிலே ஒருவர் ஒரு அன்பர் எனக்கு பதிவு போட்டிருந்தார், நேற்று நடந்ததை பற்றி துன்பமாக அதை சுமையாக எண்ண வேண்டாம், நாளை வரப்போவதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்று இருக்கும் வரை மகிழ்வாக இருங்கள், மகிழ்வாக இருக்க வேண்டும். மகிழ்வாக வேண்டாம் இருக்கும் வரை என்ன செலவழிச்சு ஆடம்பரமா, அந்த மகிழ்வு அல்ல, மனம் திருப்தி கொண்டிருக்க வேண்டும். இன்று அதிகாலையிலும் ஒரு நண்பரோடு பேசும் பொழுது ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை அவர் பேசியும்போது சுலபமாக எடுத்துக்கொண்டார், அதை விட்டு நான் பெருமைப்பட்டு கொண்டேன். என்னென்றால் அவருக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயத்தை தெரிவிக்க வேண்டியவர் தெரிவிக்கவில்லை, புரிந்திருப்பீர்கள். அவருக்கு தெரிய வேண்டிய ஒரு நல்ல விடயத்தை அதை தெரிவிக்க வேண்டியவர் உடனடியாக இவருக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் காலம் தாமதித்து அதை அவர் சுருக்கமாக கூறிய போது இவர் அதை நல்லது சிறப்பு என்று எண்ணிக்கொண்டாரே தவிர அதில் குறை கண்டுபிடிக்கவில்லை. அது ஒரு பெருந்தன்மையான குணம் இல்லையா. அதை நாங்கள் பெரிதாக எண்ணிவிட்டால் மனம் பாரமாகிவிடும், அங்கே மகிழ்ச்சி கிடையாது எங்களுக்கு, எங்களுக்கு அடுத்தவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. அதனால் நீங்கள் கூறியது போல நேற்று நடந்த சம்பவங்களை விட்டு எத்தனையோ விடயங்களை கடந்து வந்து விட்டோம், இனிமேல் எத்தனையோ விடயங்களை கடக்க எண்ணுகின்றோம், அதுக்கு நாளிகை வாழும் நாளிகை எங்களுக்கு குறுக்கிவிடவில்லை.

0: பாடல் உதிரி பூக்கள் திரைப்படத்தில் இருந்து.
1: ஆஹா, அழகிய கண்ணி. அடுத்த வரி.
0: அழகிய கண்ணே,
1: அதான் என்ன காரணத்துக்காக இந்த பாடல் உங்களுக்கு பிடித்தது?
0: இன்றைக்கு இளையராஜா பாடல் கொஞ்சம் தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும்போது இந்த பாடல் கொஞ்சம் நல்லா இருந்தது.
1: அப்ப இதை யாருக்காக கேட்கிறீங்க? உங்களுடைய அழகிய கண்ணை யார், யாரை நீங்கள் அழகிய கண்ணி என்று விளிப்பீர்கள்? நீங்கள் யாரை அழகிய கண்ணி என்று விளிப்பீர்கள்?
0: இப்படி கேட்பீர்கள் என்று தெரிந்தால் வேற ஒரு பாடல்
1: ஐயா. உண்மையதான், முதல் நீங்கள் மனைவிகள் என்று கூறிவிட்டீர்கள் வாய் தருமாறி. சரி, இப்பொழுது அழகிய கண்ணை என்று யாரை கூறுகிறீர்கள்?
0: மனைவியை
1: யாரை கூறப்போ? இசையை கூறப்போகிறீர்களா, மொழியை கூறப்போகிறீர்களா?
0: இசை, பாடல், பாடலை, பாடலை தான். நல்ல பாடல்,
1: சிறந்த பாடலாக சொல்கிறேன். இளையராஜா இசையமைப்பாளர் பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்த வழியில், பார்த்து கொண்டிருந்த வழியில் உங்களுக்கு இது பிடிச்சு கொண்டது. சிறப்பு, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். சிறிய நேரத்தில் நாங்கள் அழகாக பேசி மறந்தோம்.
0: அந்த வரிசை, அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமான லிஸ்டா இருந்தது. அதுல தேடும் போது இந்த பாடல் கொஞ்சம் நல்லா இருக்கு. தேர்வு செய்வோம்னு சொல்லிட்டு.
1: நன்றி, நன்றி சரவணன் அவர்களே. அழகாக நகைச்சுவையோடு பேசி மகிழ்ந்தோம். இருக்கும் வேளையே மகிழ்வாக கலக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு உரையாடலை நிகழ்த்தி எங்கள் எல்லோரையும் மகிழ வைத்து நீங்களும் சிரித்து மயக்கிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. அழகிய கண்ணை பாடல் வரும் பொழுது நீங்கள் விழித்து கொள்ளலாம் நீங்களும், சரியா? நன்றி. அடுத்த உறவு நீண்ட தூரத்திலிருந்து வருகின்றார் போல் இருக்கின்றது. உங்களைப் போல் அவர் நினைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் அழைப்பார் என்று எண்ணும் வேளையிலே மகாலிங்கம் அவர்களும் அழகான பதில்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கார். வாழ்த்துக்கள் மகாலிங்கம். இணைய வேண்டும், காற்றலைக்கு வாருங்கள். அந்த கருத்துக்களை காற்றலையிலே பேசி மகிழ்வோம். உனக்காக நான், எமக்காக முதலில், அதன் பின்பு உலகத்திற்காக, நாங்கள் சமுதாயத்திற்காக பொழுது ஓம் நமசிவாய் அழைக்கின்றார். அவருடைய இணைப்பும் துண்டிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அழைப்புகள் பலமாக ஒன்று மிஞ்சி கொண்டிருக்கின்றன போல் தெரிகின்றது. இருப்பினும் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா பேசுறேன்.
1: நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஆர் தேவா அவர்கள் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்துடன் இணைந்திருக்கின்றார். நாங்களும் ஓம் நமசிவாய என்று உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நலமாக இருக்கின்றீர்களா, மகிழ்வாக இருக்கின்றீர்களா, நல்லவனாக இருக்கின்றீர்களா?
2: மகிழ்வாகவும் நல்ல மகிழ்ச்சியாகவும் நல்லவனா என்பது பிறர் சொல்லிதான் நம்ம கேட்கணும்.
1: உங்களுக்கு புரியவில்லை. நான் நல்லவனா கெட்டவனா? அப்ப அங்க ஏதோ ஒரு விடயம் இருக்கின்றது. உங்களுக்கே தெரியவில்லை என்றால் நல்லவன், நீங்கள் நல்லவன் என்று எண்ணிக்கொண்டால் நல்லவனாக அடுத்தவர்கள் இருந்தால் மற்றவர்களும் நல்லவன் என்று கூறுவார்கள் தானே? நீங்கள் நல்லவனா இருந்தால் இன்னும் ஒருவரும்
2: கூறவில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு மனசுல வெளியில ஒண்ணு பேசுவாங்க.
1: நீங்க அப்படி பேசுறீங்க.
2: ஒண்ணு
1: நீங்களும்
2: ஒண்ணு ஒண்ணு அப்புறம் பிறரை பார்த்து போறாம போடுவாங்க. அந்த போறாமைய முகத்துல காட்டுவாங்க. அது ரெண்டு. கோபத்தை வந்து வார்த்தையால சுடுவாங்க. நெருப்பால சுட்டாலும் ஆறி போயிடும், வார்த்தையால சுட்டாலும் ஆறாது.
1: மூன்று.
2: அப்ப கோபம் வந்தா ஏய், கீழே என்ன கிடைக்குது, தடி எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, இது
1: எடுத்து
2: அவங்களுக்கே தெரியாமே
1: செய்வாங்க.
2: ஆமா, அதே அதே மாதிரிதான்யா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க.
1: நீங்கள் அப்படி இருக்கின்றீர்களா?
2: இல்லையா? அப்படி இல்லை.
1: அப்ப நீங்க நல்லவன். அதனால் நல்லவன், சரியா?
2: ரைட்டு ஐயா. இந்த ஆசீர்வாதம் தான் எல்லாரும் சொன்னாங்கன்னா உலகத்துல பிரச்சனையே இல்லையே. இப்ப நீங்க எனக்கு கொடுத்த இந்த சர்டிபிகேட்டை எல்லா மனிதரும் வாங்கணும்னு நினைச்சிட்டா எல்லா ஒரு பிரச்சனையும் கிடையாது.
1: அதனால தானே அன்று நீங்களும் யார் கேட்டது, உலகம் சமநிலை பெற வேண்டும் என்ன பாடல். அந்த பாடல் தான் இப்பொழுது நான் ஒளிபரப்பவும் இருந்தேன், என்னுடைய விருப்பமா. சரி சரி. அப்ப நீங்கள் இவற்றுக்கள் அப்படியாக இருந்தால் நல்லவனாக இருக்க முடியாது, நாங்கள் எல்லாம் கணிக்கின்றோம். அப்ப அவர்களை பார்த்து அவர்களுடைய செயல்களை உணர்ந்து அப்படி செய்தால் அவர் நல்லவர்களுடைய குணம் இல்லை என்று தெரிந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளுவோம்.

0: இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மனித உயிரினங்களுக்கும் அந்த சுபாவம் இருக்கின்றது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொண்டால் நல்லவர். அதனால் நீங்கள் அவற்றை மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள், இவற்றை உணர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை இப்படி கூறும் பொழுது தெரிந்து கொள்ளுகிறோம். இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள், இப்படியெல்லாம் இருப்பது நல்லதல்ல என்று எமக்கு மூதாதையரும் தாய் தந்தையரும் பேரன் பேரன்மார் பூட்டன் பாட்டன் எங்களை பரம்பரை செய்திருக்கும். அதை விட எங்கள் அயலிலே இருந்தவர்கள் எங்கள் உறவுகளுக்குள்ளே பல பேர் அப்படி முன்மாதிரியாக இருந்திருப்பார்கள், எங்கள் சமுதாயத்திலே இருந்திருப்பார்கள், நாட்டுக்குள்ளே இருந்திருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் காட்டிய வழியிலே நாங்கள் போவதற்கு நல்லவனா இருந்தால்தான் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் சொன்னபடியும் இருக்கின்றது அல்லவா?
1: ஒரு 10 கடை இருக்கியா? ஒரு 10 கடை இருக்கு, 10 கடையிலயும் தேங்காய் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு விலை இருக்கும். அவர்கிட்ட கேட்டாக்கா நான் வாங்க போனப்ப எனக்கு இவ்வளவு விலை கூட தான் வாங்கி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாம்பாங்க. குறைச்சு கொடுத்த கடையில போய் கேட்டாக்கா என்னங்க நீங்க மட்டும் குறைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு. நான் வாங்கினவளுக்கு கொஞ்சமா நாங்க கிடைக்கிறல, அவன் கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வியாபாரம்
0: ஒன்னா.
1: அதே மாதிரி எல்லா
0: சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் சில சமயம் ஒருவனை நல்லவனாகவும் பொல்லாதவனாகவும் ஆக்கு.
1: அந்த மாதிரிதான் ஆக்கிவிடும் ஆக்கிவிடும். அதை நம்மதான் சுத்தாத்து சரிப்போ அப்படின்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை கிடையாது. அது அப்படின்ட்டு நம்ம தாழ்வு மனப்பான்மை கிடையாது. அது
0: அதை தவிர்த்து கொள்ளும் அது அவருடைய சுபாவம். அது அதை நான் திருத்தவும் தேவையில்லை, அவர் போல் நான் வாழவும் தேவையில்லை, நான் நானாக இருக்க வேண்டும் என்று. சரி, அப்படி என்ன
1: அந்த 10 கடையில அந்த 10 கடையில 9 கடையா இல்லாம போயிட்டு வச்சுங்க,
0: இந்த ஒரு
1: கடையில சொல்ற விலை கொடுத்துதான் வாங்குவாங்க.
0: அதனால்தான் எங்களுக்குள்ளே கூறுவார்கள், கீரை கடையாக இருந்தாலும் எதிர்கடை வேண்டும். ஒரு கீரை கடை மட்டும் அவரது எதிராக ஒரு கீரை போட வேண்டும், ஒன்றுக்கு ஒன்று போட்டியாயிரும். அது எங்கள்
1: அதே மாதிரிதான் எல்லாமே. நம்ம எதிர்க்கு நம்மள வந்து குறை சொல்ற ஆள் இருந்தாலே நம்ம மனிதனா வாழ முயற்சி பண்றோம்னே அர்த்தம். நம்மள எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஏதோ நம்ம கிட்ட ஒரு சக்தி இருக்கு.
0: எங்களை சுற்றி குறைகள்
1: நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஒதுங்கி போய்க்கிறதுக்கு நல்லது.
0: எங்களை
1: அவங்கதான் எதிர்க்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா
0: முரண்பாடாகும். எங்களை சுற்றி
1: முரண்பாடு,
0: எங்களை சுற்றி குறைகளும் உண்டு. குறைபாடுகளை கண்டு நாங்கள் நிறைவாக்க வேண்டும் என்று முயற்சித்து முடியவில்லை என்றால் நாங்கள் விலகி விட வேண்டும். ஒரு சிலருக்கு
1: ஒரே
0: ஆனா 5 ஒன்று சேர்ந்தா தானே ஒரு பொருளை தூக்க முடியும்.
1: தூக்க முடியும்.
0: அப்ப நல்லவரும் வேணும் கெட்டவரும் வேணும், நல்லவரும் வேணும் தீயவரும். ஆனா நாங்கள் எது நல்லது எது தீயது என்று அறிந்து அதை நிவர்த்தி செய்ய பார்க்கலாம், இல்லை என்றால் விலகி செல்லலாம். விதண்டாவாதம் தேவையில்லை. உயிரா சரி, அப்படி என்ன என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணி வந்தீர்கள் என்று. உனக்காக நான் என்ற நிகழ்விலே
1: எனக்காக நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு அந்த பாட்டியா
0: சரியான
1: என்ன படம் தெரியலையா?
0: அங்கே ஒரு வரி வருகின்றது, நீ என்ன செய்தாய், நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேட்டதை விட நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கேட்கணும். சிறப்பான பாடல்.
1: எல்லாரும் உதவி செய்யற மனப்பான்மை வந்துட்டுனா எந்த பிரச்சனையும், அதான் ஆரம்பத்திலே சொன்னோம்ல, எல்லாரும் உதவி பண்ணணும்னு நினைச்சோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை.
0: இல்லை இல்லை, ஆனா எல்லோரும் ஒன்றை நினைப்பதற்கு மன இதயங்கள் வித்தியாசமாகல இருக்கின்றது, ஒன்றும் செய்ய முடியாது.
1: அதேதான்
0: தொட்டால் நிறைய பேசிக்கொண்டு போறதுவா சிறப்பு. அதனால் நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. என்ன இத்தனையெல்லாம் கண்டிருக்கின்றீர்கள், அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அதெல்லாம் நீங்கள் நல்ல
1: ஆசீர்வாதம் தான் முக்கியம். நல்லவங்களுடைய
0: நீங்கள் நல்லவனாகவே வாழ்வோம். நல்லவன் வாழ்வான் அப்படியே திரைப்படம் வந்தது. நல்லவன் வாழ்வான், அப்ப கெட்டவன் வாழமாட்டான். உண்மைதான், கண்ணுக்கு தெரிகின்றது. ஆதலால்
1: நாங்களும் வாழ்வான், சில காலம் வாழ்வான். அப்புறம் பாத்தீங்கன்னா படுத்தபடியாக கிடப்போம்.
0: அப்ப உங்கள் கருத்தின்படி உனக்காக நாங்கள் வாழணும், உனக்காக நான் என்ற கருத்திலே நல்லவனாக வாழ்வதற்காக நாங்கள் வாழ வேண்டும். பாத்தீங்களா, நல்லவனுக்கு நல்லவனாக உனக்காக என்பது நல்லவனாக வாழ பழக வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்து. நன்றி தேவா, உங்கள் பாடல்
1: காட்சி. நன்றி
0: நன்றி நன்றி.
1: எல்லா நேயர்களும் வந்து சிறப்பா செய்யுங்க. அந்த
0: நீங்கள் நினைக்கிறீங்க, உனக்காக நான் நிகழ்வேன். நன்றி நன்றி. நீங்கள் இணைப்பை துண்டித்தால் அடுத்தவர் வருவார் என்று எண்ணுகிறேன். அழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒருவர், பார்ப்போம் அவர் யார் என்று. இப்பொழுது அவரை இணைக்க பார்க்கின்றேன். தேவாவுடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த உறவாக தூர தேசத்திலிருந்து நாங்கள் விரும்பும் ஒரு அன்பு உறவு வருகின்றார். வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம்
0: மகளே. வணக்கம் கஸ்தூரி, லண்டனில் இருந்து அழைக்கின்றீர்கள். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா பாயசம் படையோட இருக்கிறோம்.
0: ஓ, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். அந்த மகிழ்ச்சியா? என்னத்தோடைய? பாயாசம் படையலோடையா? அட்டேன். அப்ப இனிப்பாகவும் இருக்கின்றீர்கள். அப்ப அந்த மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை காரணம் இந்த இனிய பண்டம் பதார்த்தம். எங்களுக்கும் தரலாமே. இப்பொழுதெல்லாம் அனுப்பிவிட்டால் பார்க்கிறது தானே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்திக்கு. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கிறது மகளே?
2: முப்பத்தாறு
0: போய் விட்டதா திடீரென்று? எங்களுக்கு 22 பாகையில தான் இருக்கிறோம். இது படிப்படியாக ஒரு 27 பாகையை காணும் என்று கூறப்படுகிறது. மழை என்று எழுதியிருக்கின்றார்கள், ஆனால் மழை வரும் அறிகுறியே இல்லை. நேற்றைய தினம் மாலை நேரத்தில் இடி முழக்கம் மின்னல் எல்லாம் பெரிய எடுபடியாக இருந்து ஒன்றையும் காணவில்லை.
2: எங்களுக்கு மத்தியானமே நாங்க கோயிலுக்கு இந்த ஆடி அமாவாசை கோயிலுக்கு போயிருந்தனால உள்ளுக்குள்ள நிக்க கூட முடியல.
0: சூரிய கிரகணம் இருந்ததே.
2: ஆமா, நேற்று சரியான சூரிய கிரகணம், சாயந்தரம் சரியான வெயில். அப்பா,
0: சூரிய கிரகணம் சிறிய சில மணி நேரம் தான் போல இருக்கின்றது.
2: எங்களுக்கு 2 மணி நேரம்.
0: ஓ, சில இடத்துல நீண்டதாக இருந்தது.
2: 6:30 to 8:30.
0: காலையா மாலையா? உங்கள் காலையா மாலையா?
2: எங்களோட?
0: ஓ, அது மாலை நேரத்தில் சூரியன் வந்தால் என்ன, வராமல் விட்டால்
2: என்ன?
0: சரி, பாயாசத்தை சமைத்தது யார்?
2: நானே தான்.
0: உங்களுக்கு தெரியுமா?
2: மாங்காய் இஞ்சி பச்சடி, கத்திரிக்காய் குழம்பு, பைத்தங்காய் பிரட்டல், அப்புறம் மைசூர் ரசம், கீரை, பாயசம், வடை.
0: அட்டேங்க, இவ்வளவு ஒரே நேரத்தில் ஒரு நாளையில செய்து விட்டீர்களா? வரும்போது மகிழ்வாக இருப்பதற்கு காரணம் ஆடி அமாவாசை விரதம் பிதற்கடனாக செய்திருக்கின்ற அவர்களுக்காக செய்திருக்கின்றீர்கள். அப்ப பாருங்கள், உனக்காக என்றால் எத்தனை விடயங்கள் வருவது, எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் அமைய வேண்டியிருக்கணும். ஒன்று செய்தால் அது எனக்காக மட்டுமல்ல அவர்களுக்காக. இன்று நீங்கள் உங்களுக்கு இதமாக பதமாக சுவையாக இருக்க வேண்டும் என்று செய்யவில்லை, அவர்களுக்காக செய்தீர்கள். அப்படித்தானே?
2: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கோயில்ல இருக்கிற அண்ணாவும் ஒரு மாமாவும் இருக்காங்க, அவங்க எல்லாம் விரதகாரர்.
0: ஓ,
2: அப்ப அவைக்கு பூசை நேரத்துக்குள்ள சாப்பாடு தேடிக்கொண்டு நேரம் பத்தாது. உண்டு மத்தது இப்ப நாங்கள் வந்து செய்து கொடுக்கல, எங்களுக்கும் ஒரு புண்ணியம் சேருமல்லோ.
0: அதை நினைத்து கொண்டு புண்ணியம் செய்யலாமா, இது எதிர்பாராமல் செய்ய வேண்டுமா?
2: இன்னொருவருக்கு
0: நாங்கள் உயிரோடு இருப்பவர்கள் கொடுக்கும் போது அவர்கள் மனம் மகிழும், அவர்களுக்கு பசி தீரும் என்ற ஒரு நோக்கம். அப்ப அவர்களுக்கு பசி தீர்ந்து அவர்கள் எங்களை வாழ்த்தினால் அது பெரிய ஆசீர்வாதம் என்று எண்ணி நாங்கள் செய்கின்றோம். நினைத்து செய்யாத அப்ப அடுத்தவர்களுக்காக, அடுத்தவர்களுடைய நன்மைக்காக, அடுத்தவர்களுடைய தேவைக்காகவும் நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதனால் உனக்காக நான் என்று வெற்றி, அவர்களுக்காக நீங்கள் என்று கூறிக்கொள்ளலாம். சிறப்பு சிறப்பு. இப்பொழுது அங்கே இரவு நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கு, 6 மணி ஆகிவிட்டது. 5 மணி 5 மணி 5:10 மழை. அப்ப மழை என்னம்மா
2: இனிப்பான
0: மனிதன், இனியவர் என்னோடு கூடி இருக்கின்றார். கிட்டத்தட்ட 35 வருடமாக என்னோட வாழுகிறார் அந்த இனியவர்.
2: பெரிய இதா இருந்தாலும் இந்த விரத காலங்களுக்கு சமைக்கிற சாப்பாடு வடிவா சாப்பிடலாம். எவ்வளவு வருத்தம் பண்ணாலும் ஏனென்றா அதுல எல்லா அறுசுவையும் இன்னைக்கு கலந்த உணவு, புளிப்பு, கசப்பு, இனிப்பு. ஏனென்றா பாவக்காய் உங்களுக்கு வேப்பம்பூ வடகம், மற்றது பாவக்காய் பொரியல், இதெல்லாம் இருக்கிறப்போ ஒண்ணுமே செய்யாது.
0: இங்க எங்களுக்கும் இப்பொழுது ஆலய திருப்ப இன்று இன்றையோடு திருவிழா மகோற்சவம் முடிகின்றது. மகோற்சவம் வரையும் எங்களுக்கு கோயில் பிரசாதம் கிடைத்துக் கொண்டிருந்தது. அதை கிடைக்கும் பொழுது இங்கே வீட்டிலே மகள் அந்த வடகம் என்பதை வைத்திருப்பார், அதை வைத்து தருவார். அப்பாவுக்கு இதை சாப்பிடுங்கள் என்றால் உங்களுடைய உங்களோட நீங்கள் ஒரு இனியவர், நான் ஒரு இனியவர் எல்லோருக்கும் தெரியும். சிறப்பு மகளே. சார், இன்றைய தினம் நீங்கள் உனக்காக நான் நிகழ்வுலே வந்து இப்படியெல்லாம் பேசி மகளை வைத்தீர்கள். உங்களை நீங்கள் யாருக்காக இன்றைய நாளை செலவழித்தீர்கள், யாருக்காக நாங்கள் வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற பண்பாடுகளை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கோம், என்ன பாடல் உங்களுக்கு தோன்றுகின்றது என்று கேட்க வேண்டும் என்று.
2: நீங்க சொல்றது இதுலயே பாடல் பாடல் இருக்கு இல்லையா?
0: எப்படி?
2: அன்றும்
0: கேட்டிருந்தீர்கள் இந்த பாடல் இல்லையா?
2: எனக்கு அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வேறுனா இன்றைக்கு இன்னைக்கு என்னவரும் இல்ல, அப்ப அதனால நிகழ்ச்சிக்காகவே நினைச்சு கேட்டுக்கொள்ளலாம்.
0: என்னவரை அழைக்கின்றீர்கள்? வாழ்த்துக்கள். இந்த பாடல் அவர் கேட்பாரா? இருந்தால் கேட்பாரா?
2: என்னவர் இருந்தாரோ அவர் இல்ல.
0: அப்படியா?
2: அன்றைக்கு அவர் பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியது அவருக்கும் சேர்த்து.
0: உங்களுடைய
2: மூச்ச சாகித்யம் அடைஞ்சு விட்ட.
0: அப்படியா?
2: அவருடைய நான் மெயினாவே நான் எங்களுக்கு பிரதானமா இந்த சமையல் என்னுடைய அவரும் இல்லையன்றதுதான்.
0: அதனால் அவர் உங்களுடைய இதயத்தில் இருக்கின்றார். ஒருவருக்கும் விதிக்கப்பட்டது தான் விதி, அந்த விதியை நாங்கள் வெல்ல முடியாது. உங்களுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நியதி இருந்தால் அதற்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். மனம் நிறைவு கிடைக்க வேண்டும் மகளே. இந்த இந்த இந்த நேரத்தில் நீங்கள் மனதிலே பெரிய எண்ணங்கள் கோட்டைகள் எல்லாம் மறுதளித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு மனச்சாந்தி கிடைக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும். உங்களுக்காக, உமாக்காக, மகளுக்காக இந்த பாடலை நான் ஒளிபரப்புவேன் நீங்கள் கேட்டமைக்காக. ஆனால் உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுக்கு மன உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
2: நன்றி
0: மகளே. வாழ்த்துக்கள் அம்மா, படிப்படியாக. நன்றி அம்மா, வாழ்த்துக்களடா. நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி. மொழியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மகிழ்ச்சி உண்டு, நெகிழ்ச்சி உண்டு, இவற்றுக்காக நாங்கள் வாழத்தான் வேண்டும். வாழ்ந்து மகிழ்ச்சியோடு சேர்ந்தும் போக வேண்டும். நெகிழ்ச்சியானவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும், மகிழ்ச்சி எங்கள் கையில் இருந்தாலும் நெகிழ்ச்சி எங்கள் கையில் இல்லை என்று விதி என்று ஒன்றை சாட்டி விடுகிறோம். அது எல்லாம் விதி தான் என்று விரும்பி நாங்கள் ஏற்கவில்லை. எங்களுக்கு வரும் நெகிழ்ச்சியான சம்பவங்களை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று விரும்பி எதையும் செய்து கொள்ளலாம். ஆனால் நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்துவிட்டால் அதை தாங்கும் சக்தி எங்களுக்கு வேண்டும். அதை இறைவனிடம் என்றுதான் கேட்க வேண்டும். ஆகவே நெகிழ்ச்சிக்காகவும் நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்கின்றது. எங்கே அடுத்த உறவாக யார் வருகின்றார் கேட்டு பார்ப்போம். அவர் அழைப்பு நின்று விட்டதும் என்று அழைப்பார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். வந்து விட்டார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: 3 தடவை நான் வணக்கம் கூறி நீங்களும் 3 தடவை கூறி போனஸாக ஒரு, அதாவது மேலதிகமாக ஒரு வணக்கத்தை தந்திருக்கிறீர்கள். அதில் மீண்டும் நானும் அதை சரி செய்து வணக்கம் என்று கூறி வருக வருக என்று வரவேற்கிறேன். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே. எப்படி மல்லியம்?
3: மகிழ்ச்சி மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. மல்லியம் எப்படி இருக்கின்றது?
3: இப்போது ஒரு லேசான குளிர்காற்றோட இருக்குயா, ஆனா மதியம் சரியான வெயிலியா.
0: ஆனா இங்க ஒரு சிலர் போட்டிருக்கிற கொட்டோ கொட்டு மழையை பெற்று தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாம் நல்ல மழை.
3: அதான் இஞ்சிக்குடி சாமலா கூட வைத்தறிச்சங்கிறாங்க.
0: அங்கே
3: வைத்தறிச்ச இருந்தாலும் வைத்தறிச்சப்பட்டாலும் குளிர்ச்சியா மழை பெஞ்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க குளிர்ந்து மனசார மனது இதமா வந்து அவங்க எல்லா இடத்திலும் மழை பெய்யணும்னு வேண்டிக்கணும் ஐயா.
0: எல்லா இடத்துலயும் மழை இல்ல, மழை அதிகமா எல்லா இடம் பெய்தால் கடினம் இல்லையா?
3: ஆமா ஐயா, அதாவது எங்க மாவட்டம் நாகை மாவட்டத்தோட சேர்ந்ததுதான் ஐயா. அப்ப முந்தைய நாகை மாவட்டத்தோட சேர்ந்த எங்க ஊரு தான். ஆனா அங்கெல்லாம் நல்லா காரைக்கால் அங்கெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு. பெய்யும் போது எங்களுக்கும் மழை வரும். ஏன்னா எப்போதுமே நாகை மயிலாடுதுறை வந்து மழையேங்கிறது சேர்ந்துதான் வரும். அது இன்னும் பின்தாங்குது. ஆனா லேசான தூத்தல் இருந்ததுயா, இன்னும் அதிகமான தூத்தல்ல மழைய தூத்தலாவோட போயிடுச்சு.
0: ஓ, தூரல் ஒரு மழை தூரல் தூரல் நின்று போச்சு, தூரலும் நின்று போச்சு,
3: தூரல் நின்று போச்சு
0: போச்சு. இந்த சரி, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், மகள்வாக இருக்கின்றீர்கள், மழையை எதிர்பார்த்திருக்கீர்கள். மழை இப்போ நீங்கள் இப்போ மழைக்காக எதிர்பார்த்திருக்கின்றீர்களா, அல்லது மழை உங்களுக்காக வரக்கூடாது என்று எண்ணி இருக்கின்றதா?
3: மழை எனக்காக எங்களுக்காக வேண்டி இருக்காதே இருக்காது. அது அது வந்து நினைக்கின்ற நேரத்துல மிக குளிர்ச்சியா செய்து விட்டு போகும். ஆனா இப்போதைக்கு வந்து மழை வந்தா வந்து வர்றதும் சில கெடுதல், ஏன்னா அறுவடை சமயமா இருக்கியா. ஆனாலும் மழை இருந்தா அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அறுவடை வந்து கிட்டத்தட்ட 60-70% அறுவடைக்காக நிக்கிற நெல் மணிகள் இருக்கியா.
0: ஓ, அறுவடை, அதனால்தான் மழை பார்த்து லேசாக தூறிவிட்டு போகின்றது. பெரிய மழையாக வந்தால் விளைச்சல்கள் அறுவடை செய்தவை எல்லாம் பழுதடைந்து விடும். மழை எங்களுக்காகத்தான், எங்களுக்காகத்தான் அது மழை. மழை என்பது நிலம், பூமிக்காகத்தான் மழை பொழுது பூமி. ஆனால் பூமியிலிருந்து சென்றுதான் மீண்டும் மழையாக வருது என்று அறிஞர்கள் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அது சென்று வருவதற்கு நாங்கள் தடையாக இருக்கின்றோம் என்றும் சிலர் கருத்துக்களை பொழிகின்றார்கள். அதனால் மழைக்காக நாங்களும் எங்களுக்காக மழையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது இன்றைய உங்களுடைய
3: சில ஆண்டு
0: குறுங்கள்
3: சில ஆண்டுகளாகவே மழை எல்லா தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவிலையும் நல்லா பொழிந்துகிட்டு இருக்கீங்க. எங்கள் பகுதியில் பொழியாது. இந்த அறுவடை சமயத்தில் இந்த ஒரு சில வருடங்களாகவே எங்கள் பகுதி அறுவடை ஆக வேண்டும் வேண்டிய தருணத்துல தான் அந்த மழையும் நல்லா பெய்யுது. அதனாலே சில சிரமங்கள் சிரமங்கள் இல்லை, விவசாயிகள் மிக மிக கஷ்டப்படுறாங்க. அதுல இந்த மாதம் ஒரு மாதம் மழை இல்லாம இருந்து அடுத்த மாதம் மழை பெய்தா ஏனைய பேர்களும் அறுவடை முடித்து விடுவார்.
0: அதனால தான் மகாலிகம் ஒரு சிலருக்கு மழை தேவைப்படுகிறது, ஒரு சிலருக்கு மழை தேவையில்லை. தேவை இல்லை என்று யாரும் எங்கும் அது பொழியும். எந்தெந்த பருவத்தில் பெய்ய வேண்டுமோ அந்தந்த பூகோள அமைப்பின்படி அங்கே பெய்யும். அது ஒரு புறம் இருக்க உங்களுடைய வலைத்தளம் கொஞ்சம் எனக்கு கடுமையாக இருக்கிறது. முதல் என்ன பாடல்
3: கேட்டோம்,
0: பாடலை சொல்லிவிட்டு பேச
3: ஐயா. அது அது இதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கியா, இப்ப நல்லா கேக்குதா ஐயா?
0: இடையிடையே விட்டு விட்டு பாடலை கூறுங்கள் முதல்ல.
3: எனது உறவுக்கார பெண்ணுக்கு கருத்தரித்தல் வந்து மிக சிரமமா இருந்ததுயா. அப்படியே கருத்தரித்தாலும் நிறைய அணுக்கள் அது அதிகமா வந்து
0: இருங்கள் இருங்கள் பகிர்வுக்கு முதல் உங்கள் பாடல் என்ன விருப்பமான பாடல் என்று கூறிவிடுங்கள் முதலிலே. என்று
3: கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் மன்னன் பிறந்தான் எங்கள் மனக்கவலைகள் தின்றதையா அப்படின்னு.
0: சரி, இப்பொழுது விடியத்துக்கு
3: பாருங்கள்.
0: இப்பொழுது விடிய
3: பெற்றால் தான் பிள்ளையாங்கிற படம்.
0: சரி சரி, இப்பொழுது விடியத்துக்கு பாருங்கள். கூறிக்கொண்டு
3: அந்த பெண்ணுக்கு வந்து எனது உறவுகாரருடைய அண்ணியோடைய பேத்தின்னு வைத்துங்களேன். அந்த பெண்ணுக்கு வந்து கருத்தரித்தல் வந்து மிக சிரமமா இருந்தது. கரு தெரித்தாலும் அணுக்கள் அதிகமா சினை முட்டைகள் அதிகமா இருந்து கரு வந்து அதிக வளர்ச்சி இல்லாம இருக்கும்போது அத நிறைய வாட்டி பல வாட்டி நீக்க வேண்டியதா போய் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு முறையில குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய மறுபடியும் சில அசூரியங்கள் வந்து நேற்று முன்தினம் அதாவது திங்கள் கிழமை அன்று ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்து இப்பொழுதும் வந்து நன்றாக உள்ளான். அவன் நினைவாக தான் அந்த பாடல் கண்ணன் பிறந்தால் எங்கன் கண்ணன் பிறந்தான் அந்த பாடலை கேட்கணும்னு ஒரு ஆனந்தமான ஒரு இதுயா. ஏன்னா அவன் வந்து சிரிப்பே வந்து அவ்வளவு கவர்ச்சியா இருக்கும், கொஞ்சம் முழு முழுன்னு இருப்பான். அதனாலேயே அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அந்த அவனுக்கு இந்த துன்பம் வந்ததேங்கிறது ஒரு சத்திர சிகிச்சைன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அது செய்ய வேண்டிய நிலைமை வந்து விட்டதேங்கிற கவலை இருந்து இருந்தாலும் அந்த குழந்தை மிக மிக மிக தருணத்தில் அது வந்து வாய்த்ததுனால அந்த கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் அந்த பாடல் மிக ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: சிறப்பு. நீங்கள் யாருக்காக இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று நீர்களோ அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்போம். சரி, நீங்கள் யாருக்காக வாழ்கின்றீர்கள்? உங்களுக்காகவா?
3: நான் யாருக்கா? எனக்காக இல்லையா, எனக்காக நான் பிறந்துட்டேன் ஒழிஞ்சு. ஆனா என்னுடைய சந்ததிகளுக்கு வந்து எனக்கு ஒரு சில சந்ததிகள் பிறந்தாங்க, உறவுகள் பிறந்தது. இப்பொழுது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லையா, பிடிப்பும் இல்லை. இருந்தாலும் இறையாற்றலோட இருக்கிற வரையும் இறையாற்றலோட இருக்கணும். அந்த என்னுடைய சார்ந்த எனக்கு உதவிகள் புரிகிற எனது உறவுகளுக்கு எந்த துன்பம் இல்லாமல் இறையடி சேரணுங்கிறது ஆசை.
0: சரி, அவர்களுக்காக நீங்கள் வாழ வேணும் என்று கூறுகிறீர்கள். அவர்களுக்காக வாழும் பொழுது உங்களுக்கு ஏற்படுற துன்பங்களை நீங்கள் அது மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா, அல்லது அடை இவங்களுக்கு எல்லாம் இப்படி எண்ணினேனே எனக்கு இப்படி வந்துவிட்டே என்று நோகுறீங்களா, மன நோகுறீர்கள்?
3: இல்லையா, அதாவது எனக்கு நோவு வந்தாலும் அவர்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுல எனக்கு, ஏன்னா நிறைய சத்திர சிகிச்சைகள் நடந்திருக்கியா. 3 ஆண்டுகளுக்கு முன்பு காலில் அடிபட்டு அது ஒரு சத்திர சிகிச்சை செய்தோம். அடுத்தது வந்து போன வருடம் இதய அறுவை சிகிச்சை நடந்தது. இதெல்லாம் அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறோமே, கஷ்டப்பா அதை மன கஷ்டம், அதை இவர் இப்படி உடல்நல குறைவா ஆகிறாரேங்கிற ஒரு மன கஷ்டம் என் பையன் தான் சொல்றேன். ஏன் பையனும் மனைவியும் மருமகள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மகளும் இந்த வருத்தம் அழிக்கிறதுக்கு வந்து நான் காரணமாயிட்டேனேங்கிற ஒரு வருத்தம் அதிகம்.
0: அப்ப நீங்கள் இப்ப வாழ்வது அவர்களுக்காகத்தான் நீங்கள் வாழுகிறீர்கள்?
3: ஆமாயா, ஆமாயா. அவர்களுடைய
0: மற்றவர்களுடைய வேதனையை உங்களால் சகிக்க முடியாது, மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்க கூடியது, எனது வேதனையை நானே தாங்கிக் கொள்வோம் என்று நீங்கள் இருக்கின்ற அப்படி இருப்பதும் அவர்களுக்கு ஒரு வேதனை தானே. என்னை பொறுத்தவரை நான் நோய் நொடி எனக்கு ஏதும் ஒரு அசௌகரியம் என்ற உறவுகளுக்கு வீட்டு மனைவி மக்களை கூற மாட்டேன். அவர்களாக புரிந்து கொள்ளும் வகையில் என்னுடைய நடைமுறை பாவத்தை விட்டு அவர்கள் வேதனைப்படுவார்கள். ஏன் சொல்லவில்லை, நான் என்ன சொல்லி என்ன செய்வது? எனக்குத்தானே தலையீடு என்றால் அது எனக்குத்தானே, நான் தான் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் கொடுக்கின்றார், இறைவன் வழியை காட்டுகின்றார், இந்த வழியில் தான் வாழ வேண்டும், அந்த துன்பத்தோடு வாழ வேண்டும் என்று நல்லபடியதை கூறியிருக்கின்றீர்கள். உனக்காக நான் நிகழ்வேன், நீங்கள் எனக்காக மட்டும் இல்லாமல் என் உறவுகளுக்காக சந்ததிக்காக என்ற இரண்டு விடயம் இருக்கின்றது. ஒன்று மன வருத்தத்தை கொடுக்கக்கூடாது என்ற ஒன்று, நான் நல்லவனாக இருந்தால்தான் எங்கள் சந்ததிக்கு நல்ல பேர், இன்னாருடைய சந்ததி என்று கூறுவார்கள் என்பதற்காகவும் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். மாலிங்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: எனக்கு துன்பம் வரும்போது கூட
0: மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அடுத்த ஒரு பகவர் காத்துக்கொண்டிருக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம் என்று எண்ணும் வேளையில் அவருடைய இணைப்பு இன்னும் மகாலிங்கம், நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது வந்திருப்பது தானாக வந்த சந்தனம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எனக்கு பகல் நேர வணக்கத்தை தந்த அன்பரே, உங்களுக்கு உங்களுடைய இரவு வணக்கத்தை தந்து உங்களோடு நான் இணைகின்றேன். ஐக்கியமாகி விடுவோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தின் உனக்காக நான் நிகழ்விலே. அங்கு எப்படி இருக்கின்றீர்கள் என்பதை ஒரு தடவை கூற முடியுமா?
4: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா.
0: அங்க இன்னும் இரண்டு பதம் கூறுவீர்களே, நல்லவனாக வல்லவனாக. நலம் இருந்தால் வல்லவனாக வரும், வல்லவனாக இருந்தால் நல்லவனாக.
4: அதுவும்
0: சிறப்பு சிறப்பு. இங்கே தளத்திலே பார்த்தால் ஒரே கும்மாளமாக இருக்கிறது. பேச்சுக்களும் கருத்துக்களும் பரிமாறல்களும் சிறப்பாக இருந்தது. பார்க்கும் போது பிள்ளைகள் எல்லாம் கலகலப்பாக இருக்கின்றார்னு நான் எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தேன். தூக்கத்தால்
4: வடிவேலு ஜோக்கு இருக்கு.
0: எப்படி
4: ரொம்ப நல்லவங்க இருந்தா மழை பெய்யும்னு சொல்றாங்க இல்லையா.
0: ஐயோ,
4: ஊர்ல இருக்கிற அம்முட்டி நல்லவனு இங்கதான் இருக்கீங்களா, கொஞ்சம் நேரம் வெளியில ஓடிருங்கடா.
0: அப்படியா?
4: அப்படின்ற மாதிரி
0: அதனால முன்பு கூறியிருக்காரு, நல்லார் ஒருவர் உள்ளாரில் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று அவையாரும் கூறியிருக்கின்றார். அதை அதை அடிப்படையா வச்சு கொண்டு
4: கேட்டுக்கொண்டிருக்கேன். பரவலா மழை
0: பெஞ்சுட்டுதான் இருக்கு. அதைத்தான் அந்தந்த பருவ காலத்தில் பூகோள அமைப்பின்படி அங்காங்கு பெய்தே முடியும்.
4: மழை பெய்தே தீரணும் ஐயா, மழை பெஞ்சே தீரணும்.
0: ஆனா மழை எங்களுக்கு வேண்டும், அதிக மழை கூட மழை எங்களுக்கு வேண்டும். ஆனால் மழை வந்து இயற்கையிலே உண்டு. இந்த பௌதிக முறைப்படி நாங்கள் நினைத்தால் வரும், நினைக்காவிட்டால் நிற்கும் என்று எண்ணுவது தடை பிழை. அதுவாக வரும், அதுவாக போகும். அது வருவதை பார்த்து அதற்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை படியை, வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கையில் செய்ய வேண்டியதில் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா?
4: பொதுவாக ஆடி பட்டத்தில் விதைக்கிறதுக்காக மழை வந்துதாங்க.
0: அது ஒரு இயற்கை போய்க்காது, எப்படியும் வரும். சிறப்பு சிறப்பு. சரி, என்று நீங்கள் ஒரு வினா இப்ப ஒரு நீங்கள் யாருக்காக வாழ்கின்றீர்கள்?
4: ஒரு 50% குடும்பத்தினருக்காக, 50% ஏனையவருக்காக.
0: அப்ப சமூகத்துக்காக நீங்கள் சமுதாயத்துக்காக வாழவில்லை?
4: அதுதான் ஏனையோருங்கிறதுல வந்து
0: ஏனையோர். நான் என்னையப்புறம் நீங்கள் என்ன என்று கூறுவிட்டீர்கள். ஏனையோருக்கோ
4: ஏனையோர்.
0: அப்ப ஏனையோருக்களை நீங்கள் ஒரு பகுதி
4: அடைகிறீர்கள்.
0: சிறப்பு சிறப்பு. சரி, 50% உங்கள் குடும்பத்துக்காகவும் ஏனைய 50% ஏனையவர்களுக்காகவும் செய்யும் பொழுது உங்களுக்கு மன திருப்தி எப்படி இருக்கு? 50-50 இருக்கின்றதா அல்லது முழுமையாக இருக்கின்றதா அந்த திருப்தி?
4: என்ன செய்தாலும் முழு திருப்தி தான் ஐயா.
0: சிறப்பு. ஏனென்றால் இதயம் தாங்கும் இதயம் இல்லையா? செய்து கொள்கிறோம். அது எப்படி அதனுடைய பின்விளைவு என்று தெரியாது. அது பின்விளைவு அது சிறப்பாக வந்தாலும் சரி, வெறுப்பாக வந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள தானே வேண்டும் இல்லையா?
4: நாம நல்லதே செய்யும் போது நிச்சயமா நல்லதுதான் ஐயா.
0: வாழ்த்துக்கள். உள்ளத்திலிருந்து அந்த எண்ணம் இருக்க வேண்டும், நான் நல்லதையே செய்கின்றேன், அதனால் நான் நல்லவனாக நல்லதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் உங்களுக்கு பூரணமாக இருக்கும் என்றால் அங்கே மனச்சாட்சி மன நீதி உங்களுக்கு வகுத்து கொடுக்கின்றது. ஆகலால் நீங்கள் நல்லவர் தான், நல்லவனாக நாங்கள் வாழலாம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி நினைத்து கொண்டிருந்தால் தீமை என்பது வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள்.
4: அதையேதானையா நானும் சொல்ல வரீங்க.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்தை தந்திருக்கிறீர்கள். சரி, இந்த வேளையில இதற்காக நீங்கள் இதையொட்டி என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள் கேட்பதற்கு?
4: நான் இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சது வந்து படம் வந்து பௌர்ணமி அலைகள்.
0: ஓ, பௌர்ணமி அலைகள்ல ஒரு பாடலை கேட்க போறீர்கள். என்ன பாடலா இருக்கும்?
4: நிழல் தேடி வந்தேன் நிஜம் ஒன்று கண்டேன்.
0: ஓ, அது நிழல் அண்டு போனா அது நிஜமாகிவிட்டதோ? ஓ, நிழல் தேடி வந்தேன். அதுக்கு ஏதோ உதாரணங்கள் கூற முடியுமா இப்படியா கருத்துக்கு, இந்த பாடலுக்கு?
4: இது ஒரு நல்ல பாட்டா தெரியுது, அதனால கேட்கலாம்.
0: உள்கருத்து ஒண்ணும் இல்லையா?
4: அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அது நல்ல பாட்டா இருந்தா கேட்க வேண்டியதுதானே.
0: நல்ல பாட்டு என்பதற்கு என்ன காரணம்? உங்கள் உள்ளத்தை தொடுவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. அது தத்துவ கருத்தாக இருக்கலாம்.
4: உனக்காக நான், எனக்காக நீ சொல்லோடு பாடல் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு சிறப்பான பாடலை கொண்டு வந்தா தான் நல்லா இருக்கும்.
0: சிறப்பு. எங்களோட நிகழ்ச்சி சிறக்க வேண்டும், உனக்காக நான் நிகழ்வு சிறக்க வேண்டும். அதற்காக ஒரு நல்ல பாடல் உங்களுக்கு தெரிந்தவுடன் அதை எங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பார்த்தீர்களா, நாங்கள் எது செய்தாலும் எங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள் கூறியது போல் பாதி பாதி, 50-50. சிறப்பு. சிறப்பான கருத்தும் சிறப்பான பதிலையும் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நீட்டி நீட்டி முடக்காக இழுத்து எண்ணுவார் சுருக்கமாக ரத்தின சுருக்கம் போல் சில கருத்துக்களை எங்களுக்கு பதிந்திருக்கிறீர்கள். நன்றி நாகப்பன் அவர்களே, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம்.
0: மீண்டும் சந்திப்போம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து வரும் உறவு நாச்சியார் கோவில் இருந்து வருகின்றார் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம், இனிய வணக்கத்தை தந்திருக்கின்றீர்கள். நண்பகல் வணக்கத்தை உங்களுக்கு நான் இரவு வணக்கத்தை தருகின்றேன். மகனே ஞானசேகரன், அங்கே மழை பெரிய மழை என்றெல்லாம் பதில் போட்டிருந்தீர்கள் போல் தெரிகின்றது. இப்பொழுதும் அந்த மழை
5: மாலையில் ஒரு சொட்டு, முன்னிலையில் ஒரு சொட்டு, இரண்டு சொட்டு
0: மழை.
5: நன்றாக மனமும் குளிர்ந்தது, பூமியும் குளிர்ந்தது.
0: மனமும் குளிர்ந்தது இல்லையா? மழை வந்தால், பெருமழை வந்தாலும் மனத்திலே ஒரு குளிர் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கு. மழை வந்து அது எவ்வளவு பேராளி வந்தாலும் மழை என்றால் ஒரு மன நிம்மதி இருக்கின்றது இல்லையா? ஏனென்றால் வள்ளுவரே கூறிவிட்டார், நீர் இன்றி இந்த நில உலகம் வாழாதென்று இல்லையா? அப்படித்தான், நீர் எங்களுக்கு தேவை. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அங்கே இன்றைய ஆலய விடயங்கள் எல்லாம் எனக்கு பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு அந்த தரிசனம் எனக்கு கிடைத்தது, அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் அங்கே எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைய நாள் நிகழ்வுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா?
5: திருப்தியாக இருக்கும். மாலை ஆடி கடைவெளியும் எங்களது ஆலயத்தில் சித்திரவிளக்கு பூஜை நடைபெறுகிறது.
0: உங்களுடைய மகனே வலைத்தள அலைவரிசை சிறப்பாக இல்லை, கருத்துக்கள் நீங்கள் பேசுவது சரியாக புரியவில்லை என்று எண்ணுகிறேன். சற்று திரும்பி நின்று அல்லடி மரபக்கம் இப்பொழுது கேட்கிறது, கூறுங்கள். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது, கொஞ்சம் நிக்கிற இடத்தை மாற்றி பார்க்கலாம், பாருங்கள். இப்பொழுதும் கொஞ்சம் தளதளக்கின்றது. பேசுங்கள், பார்ப்போம்.
5: ஆலயத்தில்
0: ஒரு எக்கோ பண்றது மாதிரி வருது மகனே, நீங்க பேசுறது ஒரு எக்கோ பண்றது, பிரதி எதிரொலி போல் அதற்கு கேட்கின்றது. வேற ஏதாவது? இப்பொழுது கொஞ்சம் காரியம் இல்லை. அதனால் ஆலய தொண்டுகளை நீங்கள் செய்யும் பொழுது, இந்த உனக்காக நான் நிகழ்வே நீங்கள் வந்து இருக்கும்போது, நீங்கள் உங்களுக்காக அல்ல, நேயர்கள் அதாவது மக்களுக்காக, ஏனைய ஆன்மாக்களுக்காக அந்த தொண்டனை செய்கின்றீர்கள். அதில் உள்ள திருப்தி மிகவும் சிறப்பாக இருக்கு, அது ஒரு பூர்ண திருப்தி. அவர்களின் முகத்தை பார்க்கவே தெரியும், அந்த தொண்டு செய்வதற்கும் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இறைவன் அருளால் தான் இது கிடைக்கும். அவனன்றி அனுபவம் அசையாது. இப்போ சமுதாய தொண்டு செய்வதை எல்லோராலும் முடியாது. அடுத்து சமுதாய தொண்டு செய்யும் பொழுது எல்லோருக்கும் திருப்தியும் கிடையாது, எப்படித்தான் செய்தாலும் அங்கே குறை காணுவார்கள். ஆனால் இது நீங்கள் ஆலயத்திலே சென்று ஆலயத்திலே அவர்கள் மன நிம்மதி பெறும்பொழுது, அதை பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கின்றது. அப்ப இந்த வேளையில நீங்கள் யாருக்காக இதை செய்கிறீர்கள்? உங்களுடைய மன திருப்திக்காக, அடுத்தவர்களுடைய மன திருப்திக்காகவா? வாழ்த்துக்கள். இன்று உங்களுடைய வலைத்தளம் மழையின் பின்பு கொஞ்சம் வளமை போல துல்லியமாக இல்லை, இருப்பினும் நான் புரிந்து கொள்கிறேன். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும்?
5: எனது
0: சொற்கள் தெளிவாகவே எனக்கு கேட்கவில்லை. அப்படித்தான் மற்றவர்களுக்கும் கேட்காது. ஒரு உங்களோட வலைத்தளம் ஏதோ சில குறைபாடு இருக்கிறது. பாடல் எனக்கு புரியவில்லை, நீங்கள் என்ன பாடல் கேட்டதாக? வெண்முகிலேன்னு இல்ல, என்ற பாடலா? என்ன திரைப்படம்? ஓ, மின்சார வரும். எனக்கு அந்த நீங்கள் கூறியது துலக்கமாக இல்லை, இப்பொழுது புரிந்து ஒன்று. வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கேட்கின்றீர்கள். வெண்ணிலவே மின்சார, நல்லது. அப்ப இந்த மழை எத்தனை நாளாக அங்கே பொழிந்தது உங்களுக்கு? நீண்ட நாட்கள் என்ன? பெருமழை ஒன்று நீங்கள் வீதியிலிருந்து ஒரு ஓரத்திலிருந்து படமாக்கி அனுப்பியிருந்தீர்கள், இன்றும் அதை அனுப்பியிருந்தீர்கள். சிறப்பு இந்த குளிர்காலத்தில் இந்த மழை காலத்தில் உங்களுடைய ஆன்ம திருப்திக்காகவும் மன நிம்மதிக்காக ஆன்ம திருப்தி பெறும் மன திருப்தி பெறும் இரண்டுக்குமாக நீங்கள் ஒரு ஆலயத்திலே சென்று திருத்தொண்டுகள் புரிவது மிகவும் ஒரு முக்கியமான விடயம். அது எல்லோருக்கும் கிடைக்காத அந்த சந்தர்ப்பம். நீங்கள் தொடர்ந்து அந்த சேவையை செய்யுங்கள். அதனால் கிடைக்கின்ற நிம்மதி உங்கள் சந்ததிக்குமே அது சாத்தியமாக அது பயன்படும். நாங்கள் முன் செய்த தீவினைதான் இப்பொழுது அனுபவிக்கின்றோம் என்று கூறுறபடியால் நாங்கள் செய்கிற நல்ல கைங்கரியங்கள் ஆன்மீகத்தில் செய்தென்று போகிறது எங்களுடைய சந்ததிகளுக்கு அது பிரயோசனப்படும் பயன்படும். தலையோடு வருவது தலைப்பாகையோடு போவது போன்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோன்று தெய்வ கருணை நற்கருணை இருந்தது என்றால் நமக்கு வர துன்பங்கள் நெகிழ்ச்சியாக வராமல் கொஞ்சம் குறைந்து போகும். அதுதான் தலைவோடு வாரது தலைப்பாகையோடு போகிறது என்று அப்படியும் வரும் கொஞ்சம் குறைந்து வரும். நன்றி மகனே. இந்த இடைவெளி நேரத்திலும் இணைந்து சிறப்பித்தவருக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பாடலை ஒளிபரப்புகிறேன். கேட்டு மகள் போம். நன்றி
5: நன்றி. அப்ப லாசம் என்ன எனக்கு தேவை
0: எப்பொழுதும் உண்டு. நன்றி மகனே. வாழுங்கள். வாழ்க வாழ்க. நன்றி
5: நன்றி அப்பா. நன்றி.
0: உனக்காக நான் என்ற நிகழ்வை நாங்கள் எடுத்து வந்து என்னத்தை பேசுவது உனக்காக நான் என்று ஆரம்ப காலத்தில் ஒருவருக்காக ஒரு பாடலை கேட்டுவிட்டு செல்வோம். அதை படிப்படியாக வளர்த்து உங்களுக்கு புரிய வைத்து இப்போ ஒவ்வொருவருக்கும் புரிகின்றது. எதற்காக நாங்கள் வாழுகின்றோம் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் எல்லாம் வருகின்றது. அது இப்பொழுது ஒரு பாடலை இது அன்று எங்களுடைய தேவா அன்றொரு நாள் கேட்ட பாடல் இன்று அது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடலை அகத்தியர் திரைப்படத்திலிருந்து ஒரு தடவை கேட்டு பார்ப்போம்.

0: சிறப்பான அந்த பாடல், அற்புதமான வரி கோர்த்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருப்பது இதற்காகத்தான், உலகம் சமநிலை பெற வேண்டும். அங்கே நாங்கள் பேசும்போது தேவாம் ஒரு தடவை சொன்னால் ஐந்து வீரர்களும் ஒரே நிலையில் இல்லை என்று, அதற்கு நான் கூறினேன் ஐந்தும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு பொருளை தூக்க முடியும், எடுக்க முடியும், ஒரு கர்மத்தை ஆற்ற முடியும் என்று கூறியிருந்தேன். அந்த உலகம் சமநிலையாக இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். எது நடக்க வேண்டுமோ அது அந்த நேரத்திலும், எது விளைய வேண்டுமோ அந்த விளைவுகளும் அந்த எதிர்பார்ப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோமோ அவை சிறப்பாக சீராக வர வேண்டும், எதுவும் சமமாக இருக்க வேண்டும். ஒரு உறவு அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம் ராஜ்குமார், வணக்கம்.
1: ஐயா வணக்கம் ஐயா, நேரலையில் இருக்கிறமா இதில் இருக்குங்களா ஐயா?
0: இல்லை, நான் உங்களோடு பேசுகிறேன், நேரலை நிறுத்தி உங்களோடு பேச.
1: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கிறேங்க ஐயா. நேத்து அம்மா எப்படி இருக்காங்க ஐயா? மீரம்மா
0: ஓரளவு பரவாயில்ல இருக்கின்றார், அவருக்கு கொஞ்சம் உற்சாகம் தேவை, கொஞ்சம் உற்சாகம் குறைந்துதான் இருக்கின்றார். காரணம் அவருடைய பத்தியங்கள், மருந்துகள், வில்லைகள், அப்படி சில இடையூறுகள், கொஞ்சம் சோர்வாகத்தான் இருக்கின்றார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க ஐயா, நல்லா இருக்கிறேங்க. கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கு, இந்த வாரத்துல கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்குன்னு காலநிலை சொன்னாங்க. அதே மாதிரிதான் இருக்குங்க, ரெண்டு நாளா வெப்பத்தின் தாக்கம் தெரியுது. அங்க எப்படிங்க இருக்குது?
0: இங்கேயும் அப்படி, இங்க வெப்பம் குறைந்து கொண்டு போகுது, இனிமேல் குறை. இவ்வளவு 22 பாகை, இது சாதாரணமானதாக இருக்கின்றது. மழை வரும் என்றார்கள், வரவில்லை. வரும் என்று எதிர்பார்க்கின்றோம், வந்தால் நல்லதென்றும் எண்ணுகின்றோம். இந்த நாடுகளில் வந்தால் வந்ததுதான், போனா போனதுன்றது போல, வந்தால் பெரிதாகத்தான் இருக்கும். அதற்கு ஈடுகொள்ளும் எண்ணம் மனப்பான்மை தயார்களோடு இருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் கேட்கணும்னா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், நல்லவனாக இருக்கின்றீர்களா
1: ஐயா? அது வந்து மத்தவங்க தான் சொல்லுங்க, நான் சொல்லக்கூடாது.
0: அப்ப நீங்கள் நல்லவனாக,
1: நியாயமானதானுங்களே?
0: நல்லவனாக
1: இருக்கு, நான் நல்லவனா இருக்கிறேன், எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல.
0: உங்களுடைய மனச்சாட்சியும் மனநீதியும், நீங்கள் செய்வதெல்லாம் சரி, நான் செய்கிறது நல்லது என்று எண்ணி உங்களுக்கு மனம் திருப்தி என்றால் அடுத்தவர்களுக்கு நல்லமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு பிழை வருவதை, அடுத்தவர்கள் துன்பப்படுவதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது, தாங்க முடியாது. அதனால் நாங்களும் அடுத்தவர்கள் தொல்லை இல்லாமல், அடுத்தவர்கள் துன்பம் இல்லாமல் வாழ்வது சிறப்பு தானே
1: ஐயா? படிச்ச படிப்பை தாங்க ஊருக்கு உழைப்பு சோசியல் ஒர்க்னு சொல்லுவாங்க, சமுதாய பணி. படிச்ச படிப்புக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேங்க.
0: திருப்தியாக இருக்கின்றது, செய்யும் செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு தொழிலை கூட சிலர் வந்து மூலாதனத்துக்காகவும், குடும்பத்தை ஓட்டிச்சாலும், செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காகவும் தேடி தேடி அலைந்து அலைந்து அவர்களால் சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து விட்டு துன்பப்படுவார்கள். செய்ய முடியாத வேலை, பணம் அதிகமாக சம்பளம் என்றால் அதுக்கு போக துணிவார்கள். ஆனால் உங்கள் போன்றவர்கள் அதனுடைய ஊதியத்தை எதிர்பாராமல் சேவை மனப்பான்மையோடு செய்ய புறப்பட்டு விட்டால் நிச்சயமான திருப்தி கிடைத்தே ஆகும். அங்கே பணத்துக்கு முக்கியத்துவம் நன்றி. அது அந்த வகையில் அதுவும் வந்து உங்களால் முடியாது, ஏனென்றால் அது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற பரம் தான். இந்த நல்ல மனைவி அமைவது, நல்ல குடும்பம் அமைவது, நல்ல உத்தியோகம் அமைவது, நல்ல மனை அமைவது என்றெல்லாம் கூறுவார்கள். இதெல்லாம் அவருடைய, நாங்களாம் நினைத்து போறோம். எங்கள் மனம், எங்களோட மனச்சாட்சியும் மனநீதியும் எங்களை கேள்வி கேட்குமாக இருந்தால் நல்லதுதான் நடக்கும். நீ செய்வது சரியா, இது செய்தால் சரியா இருக்குமா என்று.
1: இல்லைங்க, அதாவது கடவுள் கொடுத்தது வந்து இருக்க இடம், உடுக்க உடை, இருப்பிடம்,
0: நான் போற பாதை சரியா, நான் தேடுகின்ற பொருள் எனக்கு உணவுக்கு வேணும். உணவுக்கு பொருள் இல்லாமல் நான் உணவு உண்ண முடியாது, உடை உடுக்க முடியாது, உறையுள் ஆக்க முடியாது. அதற்கு அளவு போதும் என்ற மனம், அந்த திருப்தி கொண்ட மனம் இருக்க வேண்டும். அது எங்கள் உள்மனது மனச்சாட்சியும் மனநீதியும் சொல்லும். மனச்சாட்சியின்படி அது சொல்லும் பொழுது மனநீதியின்படி நான் வாழ வேண்டும் என்று எங்களை பயணத்தை செய்ய அது தூண்டும். அதற்கு ஒரு இரண்டு, ஒன்று மரபு சந்ததி, அவர்கள் செய்து காட்டி சென்றதை நாங்கள் பின்பற்றி கொண்டு போவது. மூன்றாவது, இந்த சந்ததியை நாங்கள் நினைக்கின்றோம், நான் இப்படி செய்தால் என்ன என்ன சொல்லும், இப்படி செய்தால் இவர்கள் தீங்கல்லவான் என்று மனச்சாட்சி சொல்லும் பொழுது மனம் நீதி என்னை வழி நடத்தி செல்லும். அது இருக்கின்றது உங்களிடம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். முன்பும் பல காரியங்கள் இருந்தீர்கள். அங்கே தேவா சொல்லியிருந்த மற்றவர்கள் என்னை பார்த்து சொன்னா தான் தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா என்று. முதல் எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் செய்வது சரியா பிள்ளையாண்டு. சிறப்பு. இன்று பணி எப்படி சென்றது உங்களுக்கு?
1: ஐயா நல்லா இருந்ததுங்க. ஒன்னும் அந்த குழந்தை ஒண்ணு வந்ததுங்கய்யா, அது வந்து
0: இந்த
1: இல்லத்துல இன்னைக்கு வந்ததுங்கய்யா. என்ன தொட்டில் குழந்தையில குடுத்துட்டாங்க. அதுதான் சரி. எங்கேயாச்சும் உங்க நாட்டுல கூட வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏதாச்சும் எடுத்துக்குவாங்க குழந்தைய. குழந்தை இல்லாம எவ்வளவு பேர்
0: தவிக்கிறாங்க.
1: அதுக்கே போட்டீங்கய்யா, கொடுத்துட்டா ஹோம்ல இருந்து பதிவு பண்ணி 3-4 வருஷம் ஆகுங்கய்யா. அரசாங்கத்து முறைப்படி ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும்னா 3 வருஷம் ஆகும், காத்திருக்கணும்.
0: நல்லது ஒரு தொண்டு, நல்லது ஒரு சேவை உங்களுக்கு கிடைச்சது. உங்கள் மனதுக்கு ஏற்ற சேவை, உங்களோட மனம் எப்படி இருக்கின்றதோ அதற்கேற்ற சேவை தான் உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்கள் மனம் அதை விரும்புகிறது. அதை செய்யும் தொழிலை விரும்பி செய்ய வேண்டும். விரும்பி செய்யக்கூடிய தொழிலாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் விரும்புவார இதை நான் செய்தால் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் என்று செய்கிறார்கள். அப்படி அல்ல. இதை செய்வதால் உங்களுடைய மனதுக்கு அவ்வளவு திருப்தி கிடைக்கின்றது. அந்த திருப்தி ஒரு புண்ணியம் என்று கூறுவது. அந்த புண்ணியம் உங்கள் சந்ததியை போய் சேரும்.
1: கட்டாயங்க. ஏதோ நம்ம மாவட்டத்து எங்களோட மாவட்டத்துக்கு என்னால் ஆன ஒரு சிறு வச்சுக்கலாங்கய்யா, ஒரு துரும்புன்னு கூட சொல்லலாங்க. என்ன மாதிரியே ஒரு 6 பேர் எங்களோட அமைஞ்சிருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயங்கய்யா. எங்களோட கண்ணோட்டத்திலயும் இதுல யாரோ ஒருத்தர் மாறுபாடு இருந்தாலுமே இது வந்து
0: முரண்பாடா,
1: இந்த ஒர்க்கை வந்து முடிக்க
0: முடியாது. அப்படியானவர்கள் வந்து சேருவார்கள். என்னுடைய மகள் ஒரு
1: எடுத்துக்கிறாங்க. அதை
0: என்னுடைய மகள் ஒருவர், அப்பா நீங்கள் நல்ல விடயங்களை கூறுகிறேன். உங்கள் நீங்கள் நல்லவராக, நல்லவர்களுடைய சகவாசம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடைபெறும். நீங்கள்
1: நினைக்கிறீங்க
0: அதுதான். இதையும்
1: நீங்கள் மருந்து சேரணுவாங்க.
0: சேர வேண்டும் என்று. சிறப்பு ராஜ்குமார் அவர்கள், நீங்கள் சமுதாய பணி செய்வது சமுதாயத்துக்காக வாழ வேண்டும். நீங்கள் இந்த பணிக்காக உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். இந்த பணி உங்களை உயர்த்தும், உங்கள் குடும்பத்தை எதிர்கால சந்ததிகளுக்கும் அது வீராக இருக்கும்.
1: ஏதோ ஒரு ஆசிரியர் மாதிரி சொல்றீங்க, ரொம்ப நன்றிங்க. ஆசிரியர்னு தெரிந்தானுங்களே.
0: ஆமா ஆமா
1: சொல்லுவோம்.
0: சரி, அப்படி என்றால் அசரீரி என்பது உருவம் தெரியாமல் ஒரு விடயம் எங்களுக்கு தெரியப்படுத்துவது. இதை சொல்ற தீர்க்க தரிசனம் என்று சொல்லி
1: வரும்
0: காரியங்களை நாங்கள் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருந்தால் அது நடைபெற்று என்றால் இது ஒரு தீர்க்க தரிசனம் என்று கூறுவார். சிறப்பு. என்ன பாடலை இன்று கேட்க விரும்புகிறீர்கள்? உனக்காக நான் நிகழ்வுகிறேன்.
1: ஐயா எப்பயுமே பணி வேற.
0: ஆமா ஆமா, உங்களோட மன திருப்தி.
1: மீரா படத்துல இருந்து அம்மா அம்மா படத்து பேரு இருக்கு. மீரா படம்
0: ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை.
1: ஆசா போன்ஸ்ல அம்மாவும். ஆமா, எஸ்பி பாலசுப்ரம் ஐயா, இளையராஜா ஐயா பாடின பாடல்.
0: இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். சிறப்பு. இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியதுக்கு நன்றியை கூறிக்கொண்டு
1: மீண்டும் நன்றியா, நன்றியா வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி ஐயா, நன்றி. ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தோம். இப்பொழுது வந்து இணைந்தவருடைய கருத்துக்களையும் நாங்கள் புரிந்து கொண்டு ஒரு பாடல், உலகம் சமநிலை பெற வேண்டும், அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது உனக்காக நான் என்ற கேள்விக்கு, இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் இது இந்த உலகம் சமநிலை பெற வேண்டுமாக இருந்தால் அன்று ஒரு தனி மனிதனால் சமநிலையாக்கப்பட்டது. அந்த எங்கள் மூதறிஞர் முப்பெரும் அவர் பெரிய ரிஷி முனி ரிஷியாக இருந்த இறைவனின் முதல் குழந்தை என்று கூட கூறக்கூடிய அளவுக்கு அகத்தியர் பெருமான் அவர் நிறை மனிதன். அந்த நிறை மனிதன் ஒரு பக்கம் போனவுடன் சமநிலையை கண்டதென்று அந்த பிராணம் கூறுகின்றது. இந்த உலக அது காரணம் என்ற அவர் நிறை மகன். நாங்களும் அப்படி நிறைமகனாக வர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஓரளவாவது அவரைப்போல் வராது விட்டாலும் எங்கள் மனம் காயம் என்ற உடம்பு இவையெல்லாம் ஒரு பொது நோக்காக சமூக நோக்காக இருப்பதற்காக 6வது அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆதலால் இந்த 6 அறிவு கொண்ட மனிதன் அத்தனையும் அறவழி செல்வானாக இருந்தால் இந்த உலகம் ஓரளவுக்கு சமுதாயம் சமநிலையை காணலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி வருவதற்கு நான் மட்டும் அறநெறியை கடைப்பிடித்து தாங்க. அதனால்தான் 6 அறிவுகள் கொண்ட இந்த மக்களின மனிதர்கள் 6 அறிவை சரியாக பயன்படுத்தி நிதானித்து சென்றால் சமநிலையை காணலாம் என்று ஒரு நப்பாசை எனக்கும் இருக்கின்றது. அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் முடிந்த அளவு நாங்கள் அறத்தை கடைப்பிடிப்போம். அன்பு மனித நேயம், சீவகாருண்யம், இந்த மூன்றும் நாங்கள் எங்கள் மனச்சாட்சியின்படி மனநீதி சொல்லும்படி சென்றாலே மனதுக்குள்ளே ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு சமமாக இருக்கின்றோம் என்ற எண்ணம் கிடைக்கும். எல்லோரும் அப்படி செய்ய வேண்டும். முடியாத காரியமல்ல, முடிந்திருக்கின்றது முன்பு, இப்பொழுதுதான் முடியவில்லை. ஏனென்றால் நான் பக்தி வேளையிலே கூறுவது போன்று பஞ்சமா பாதகங்களை செய்கின்ற பஞ்ச புலன்கள் எங்களிடம் துல்லியமாக இருக்கின்றது. ஏனைய உயிரினங்களை விட ஐம்பொறைகளும் அழகாக தொழில்பட்டு ஆசை என்றதை விதைத்து அந்த அந்த அதன்படி விழுபட்டு போகிறபடியால் தான் இது சமநிலையை காண முடியாமல் இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு பகிர்ந்தோம். நேரத்தையும் கருத்தில் வைத்து முதலாவது பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். நேயர்கள் வரிசையில் அன்பு மகள் ஹைதராபாத்திலிருந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அவர் கேட்ட பாடல் குழந்தையோடு துள்ளி விளையாடி குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றார். அவர் பாடல் வருகின்றது, அவருக்காக அவர் கேட்கின்றார் என்று கூறியிருந்தார். பாடலின் கருத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அவருக்காக அந்த பாடலை இப்பொழுது உனக்காக நான் நிகழ்வேன். ஷியாமலா உங்கள் பாடல் சாவித்திரி திரைப்படத்தில் இருந்து.

மெல்லிசை மன்னரின் இசையிலே வாணி ஜெயராம் அம்மாவின் குரலே. அந்த பாடலை கேட்ட வேளையிலே கவிஞர் கண்ணதாசன் காவிய கவிஞர் அவர் பொருத்திய வரிகள் எவ்வளவு அற்புதமாக கூறுகிறார். இதுவே சுகம் என்று ஒரு பதம் அங்கே வந்ததை கேட்டீர்கள். இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் எங்களுக்கு கிடைப்பது நம் முன் செய்த பயனும் இனி வரப்போகின்ற பயன்களும். இதற்காக இரண்டு விடயத்தை மனதுக்குள்ளே தந்திருக்கார். உள்ளத்துக்குள்ளே மனச்சாட்சி, மனநீதி, இந்த இரண்டும் ஒரு தராசு, அதாவது துலாபாரத்தின் ரெண்டு படிகள் போன்று இரண்டு. அந்த துலாவிலே இருந்து தொங்குகின்ற சட்டிக்குள்ளே ஒன்றுக்குள்ளே கூடுதலாக இருந்தால் அந்த பக்கம் தாழ்ந்துவிடும். அதேபோன்று எங்கள் மனச்சாட்சி முறை, நாங்கள் துன்பத்தை துன்பமாகவும் இன்பத்தை இன்பமாகவும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்பம் வரும்பொழுது எவ்வளவு சுபமாக இருக்கின்றதோ அது துன்பம் வரும்போதும் இதுதான் என்று அந்த மனச்சாட்சி கூறுமாக இருந்தால் துலாபாரம் போன்று சமமாக நிற்கும். அது இதுவே சுகம். அந்த சுகத்தை அனுபவித்த எங்களுக்கு இதுவும் சுகம், இதுவும் ஒரு சுகம்தான் என்ற இதிலேயும் எத்தனையோ நன்மைகள், எவ்வளவோ சிறப்புகள் கிடைக்கின்றன. அதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மனப்பாங்கு எங்களுக்கு வேண்டும். அற்புதமான ஒரு பாடல். எண்ணி பார்த்தால் கவிஞர்கள் வந்த பணத்துக்காக எழுதிய கவிஞர்களை விட சமுதாயத்துக்காக கருத்துக்களை தெளித்த கவிஞர்கள் பலர் அவருக்குள்ளே விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் சிலர்.

0: யாகாபார் ஆயினும் நான் ஹாக்க என்று இறைவன் கூறியிருக்கின்றார். ஒருமை பன்மைகளை எல்லாம் அவதானித்து நாங்கள் பேச வேண்டும். வாழ்க்கை என்றால் அதுதான். இப்பொழுது அவர் அழகிய கண்ணே என்ற ஒரு பாடலை கேட்கின்றார். அந்த பாடல் தனக்கு இசைஞானியின் பாடல்கள், அதற்குள்ளே பிடித்த பாடல், அதற்காக எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்பதற்காக நான் பெற்ற இன்பம் பிறகை வையகம் என்ற எண்ணத்தில் கேட்டிருக்கின்றார். அழகிய கண்ணே என்ற உதிரிப்பூக்கள் திரைப்படுத்த பாடலை எங்கே கேட்போமா?
1: குட் மார்னிங்.

அழகிய கண்ணே என்ற அந்த பாடலை, பூ ஒன்று மலராக இருக்கும் பொழுது அது பூ, அதிலிருந்து இதழ்கள் ஒடிந்து விழும் பொழுது அது உதிரி பூக்கள் என்று கூறப்படுவது உண்டு. அதே போன்று ஒரு தாய் தான் எப்படி வாழ்ந்தேன் என்று எண்ணி துன்பப்பட்டு கொண்டிருந்த வேளையில் தன்னுடைய குழந்தைகளை உதிரி பூக்களாக, அவவும் ஒரு மலர், அந்த குழந்தைகளையும் பூக்களாக எண்ணிக்கொண்டு குழந்தைகளை எப்படி வாழ வேண்டும், அவர்கள் இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு மன திருப்தியாக இருக்கின்றது. நல்ல கருத்துக்கள் அமைந்த அந்த பாடலை அன்புடன் எங்களுடைய யாமிருக்க பயமேன் சரவணா நீங்கள் கேட்டபோலை கண்ணதாசன் ஐயா அவர்கள் உட்கருத்து வச்சு எப்படியெல்லாம் எழுதுகிற அந்த அழகிய கண்ணே என்று அவர் கூறும்போது, உங்களுடைய உலகம்தான் என்னுடையது என்று நீங்கள் முதல் கூறியது போன்று இந்த கருத்து வர, நீங்கள் குடும்பத்திற்காக பின்பு உங்களுக்காக என்று இல்லாமல் குடும்பத்திற்காகவும் வாழ வேண்டும் என்ற கருத்து, நாங்கள் எப்படி அந்த பூ எப்படி இருக்கின்றதோ அந்த பூவினுடைய உதிரி இதழ்களும் நலமாகத்தானே இருக்க வேண்டும். அர்ச்சனை செய்யும் பொழுது ஆலயத்திலே பூவை மட்டும் அவர் அந்த குருக்கள் எறிய மாட்டார், அதை அதனுடைய இலைகள் அது அதனுடைய இதழ்களை எல்லாம் குமித்து வைத்தெல்லாம் போடுவார். அங்கே அர்ச்சனை செய்யப்படுவது பூவை விட இதழ்கள் உதிரி பூக்கள் தான். அதேபோல் நாங்கள் பெற்று வளர்த்து விட்டால் பின்பு எங்கள் குழந்தைகள் நாளை நல்லவர்களாக வல்லவர்களாக வரும் பொழுது எங்கள் பெயரும் அங்கே அடிபடும், அவர்களை நல்லவர்களாக ஆக்குவதும் எங்களுக்கு ஒரு கடமைதான். இனிமையான கருத்துக்கள் பொதிந்த பாடல் இந்த பாடலையும் கண்ணதாசன் அவர்கள் வந்துவிட்ட வேளையிலே அடுத்த பாடலை யார் வந்து எண்ணுவதற்கு முன்பு நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து அன்னுடன் தேவா நீங்கள் கேட்ட பாடல் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது பாட இருக்கின்றது. இன்றைய உனக்காக நான் நிகழ்விலே கேட்போம்.

0: நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கட்டிக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடு என்ன
0: செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு

மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது.

சிறப்பான அந்த பாடல் கூட நான் ஏன் பிறந்தேன் என்ற வினாவோடு அந்த திரைப்படுத்த பாடலாகும். அந்த பாடலிலே கூறப்பட்டது என்ன? நான் கூறியது ஒன்று மனச்சாட்சி மனநீதி என்று ஒன்று உள்ளே இருக்கின்றது எங்கள் மனதுக்குள்ளே. நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்கும் அந்த வல்லமை எங்கள் புறவிக்கு உண்டு. அதனால்தான் ஆறாவது அறிவு இங்கே இருக்கின்றது. ஏனைய உயிரினங்களை விட நாங்கள்தான் உணர்ந்து பகுத்தறிந்து நீதி நெறிமுறைகளை கடைபிடித்து வழிநடக்கக்கூடியது. ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறோமா என்ற ஒரு கேள்வியை மனதிலே போட்டு பார்க்க வேண்டும் என்று 5-6 தலைமுறைக்கு பாடல்கள் எழுதிய கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகளை சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து இசையரசரிடம் கொடுத்துவிட எங்கள் உள்ளம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். இனிமையான அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கேட்கும், அடுத்தவரை நாங்கள் சொல்லும் போலே நாங்கள் கேட்கும், நான் ஏன் பிறந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், அதை சரியாக முடிந்தால் செய், முடியாது விட்டால் நன்மை செய்ய பிறந்த நீ, நன்மை செய்ய முடியாது விட்டாலும் தீமையாவது செய்யாது இரு என்று கூறப்பட்டு இருக்கின்றது. அதனால் முடிந்தவரை நாங்கள் வருவதை எங்களுக்கு இவ்வளவுதான், அங்கே இதுவே சுகம் என்ற ஒரு பாடல் வரி வந்ததில்ல, கிடைத்தது தான் எங்களுக்கு பெரிது, கிடைக்கக்கூடியது தான் எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு அளந்தது தான் விதி என்ற ஒன்று நியதி இருக்கின்றது. அதனால் இருக்கும் வரை செய்வன திருந்தச்சை, செய்ததை யாருக்காக செய்ய வேண்டும், என் சந்ததிக்காக இங்கே கூறியிருந்தார்கள், கூறியிருந்தீர்கள் கருத்துக்களை. எனக்கு பின்னாலே என்னுடைய பெயர் என்றால் எனக்கு பின்னாலே ஒரு பெயர் என்னோட இருக்கின்றது, அது என் சந்ததி பெயர், தந்தையின் பெயர். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு தந்தையோடு இருக்கும் வரை தந்தையின் பெயர், அவர் திருமணம் செய்துவிட்டால் தலைவனுடைய பெயர், கணவனுடைய பெயர், அவருடைய பெயர் நிலை, அவர்களுடைய பெயரை காக்க வேண்டும் நாங்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள், அவர்கள் பிழையாக நடந்திருந்தாலும் கூட நாங்கள் சரியாக சீர்திருத்து எங்களுக்குள்ளே வினாக்களை போட்டு கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அன்புறவுகளை இது உனக்காக நான் நிகழ்விலே ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் லண்டனிலிருந்து அன்பு மகள் காயத்ரி அவர்கள் என்று எவ்வளவு மகிழ்வாக சிறப்பாக நிதானமாக இருந்து ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றார். அது எனக்காகவா இல்லை மற்றவர்களுக்காக என்றல்ல, நினைவை அவருக்கு உறுத்தி கொண்டிருக்கின்றது அவருடைய இல்லத்தரசர். அவரை எண்ணி அவருக்கும் அந்த பிதற்கடனை செய்துவிட்டு வந்த திருப்தியோடு இருக்கின்றார். அதனால்தான் அந்த நிதானம் இதுவே சுகம் என்று அவர் மட்டும் அவர் செல்லவில்லை, அவர் எத்தனையோ வழிமுறைகளை காட்டி எத்தனையோ சுமைகளை சுமத்தி விட்டு சொல்லுகின்றார், அவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா, அதற்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் அழகாக மறைமுகமாக கூறிந்து அவருக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடல் அவர் கேட்கும் பொழுது இதுவே சுகம் என்று எண்ணுவார் என்று எண்ணிக்கொண்டு இந்த பாடலை கேட்போம். செல்வம் என்ற திரைப்படத்தில் வந்த அந்த பாடல் அவர் அன்றும் ஒரு தடவை கேட்டிருந்தார், இன்றும் கேட்டிருக்கின்றார். இந்த பாடலையும் எங்களுடைய கவிஞர் வாலி அவர்கள்தான் தந்திருக்கின்றார். உடல் பாடலாக இருந்தாலும் உட்கருத்துக்கள் புரிந்த ஒரு பாடல் இதுவோ அந்த பாடல். இது கஸ்தூரி உங்களுக்கான பாடல்.

உள்ளத்தோடு உள்ளம் ஒன்றுபட்டு உறுதுணையாக இருந்து செல்லும் பொழுது உள்ளங்கள் பிரியாதிருப்பது அச்சாணி போன்றது. ஒரு வண்டி ஓடும் பொழுது சக்கரங்களும் மாடுகளும் ஓட்டிகளும் எல்லாரும் இருந்தாலும் அந்த அச்சாணி ஒன்று ஒன்று இருக்கின்றபடியாகத்தான் அது ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் சமுதாயத்திலே அன்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது குடும்பம் என்ற வண்டி ஓடிக்கொண்டிருக்கும். நீண்ட கருத்து நான் கூறவில்லை. அந்த அன்பு என்றது ஆழமாக பதிந்துவிட்டு அதுவே வாழ்க்கையை எடுத்து செல்லும். அன்போடு கூடியும் செல்லும், இல்லாதவளை தனித்தும் விட்டு சென்ற சுவடுகள் இழுத்து செல்லும். சிறப்பு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். இந்த பாடலை பற்றிய வியாக்கியானம் முன்பு ஒரு தடவை பேசியிருக்கின்றோம். இனிமையான ஒரு பாடல். 1966 ஆண்டு திரைக்கு வந்த இந்த பாடலை வாலி அவர்கள் தான் எழுதிவிட திரை இசை திலகம் மகதுவன் ஐயா அவர்கள் வரிகோர்த்து கொடுத்திருக்கின்றார். தாராபுரம் சுந்தரராஜன் அவர்களும் ஜமுனா ராணி அம்மாவும், அண்மையிலே காலமான ஜமுனா ராணி அம்மாவும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். அடுத்து வரும் பாடல் மலிய மகாலிங்கம். நீங்கள் உங்கள் குடும்பத்திலே சந்ததியிலே எல்லோரும் நிலமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற வேளையில் துன்பத்திலும் ஒரு மகிழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. ஒரு குழந்தை அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது என்று அந்த எண்ணத்தை பரிமரிக்கும் வண்ணம் ஒரு பாடலை தந்திருந்தீர்கள். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்படம் அல் என்று எண்ணுகிறேன். நீங்களும் அப்படித்தான் கூறினீர்கள். அந்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்தில் தான் ஒலித்திருக்கின்றது. இதோ அந்த பாடலையும் கேட்டுவிடுவோமே. உனக்காக நான் நிகழ்விலேன்.

0: தேங்க்ஸ் டு சேஸ்ட்.
1: யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது அல்லவா. அந்த மழலை சொல்லை கேட்பதற்கு மக்கள் செல்வம் எங்களுக்கு திரைக்க வேண்டும். பிள்ளை செல்வம் செல்வங்களுக்குள் சிறந்த செல்வம் என்று கூறுகின்றார்கள். பிள்ளை செல்வங்கள் இருக்கும் பொழுது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று கூறுகிறார்கள். குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று கூறுகின்றார்கள். அது வெள்ளை உள்ளம் படைத்த உள்ளம் குழந்தைகளுக்கு அங்கேதான் இறைவன் வாழ்கின்றார் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த குழந்தை செல்வம் கிடைப்பதற்காக எத்தனையோ தவமோ தவம் இருக்கின்றார்கள். அவர்கள் குழந்தை செல்வத்துக்காக வாழ்கின்றார்கள். அந்த குழந்தை செல்வம் கிடைத்து விட்டால் அந்த குழந்தை செல்வத்தின் மழலை ஓடு இருந்து மகிழ்ந்து செல்வதற்காக தங்கள் வாழ்க்கை பயணத்தை செலுத்துகிறார்கள். அவர்கள் செல்லும் போது அவர்கள் உறவினர்கள் சந்ததிகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அருமையான ஒரு பாடலை தந்திருந்தீர்கள் மகாலிங்கம் அவர்கள். உங்களை தொடர்ந்து அடுத்த பாடல் இந்த இடையூறு நேரத்திலும் மழையோ மழை என்று கொட்டி வலைத்தளம் பிழைத்த நேரத்திலும் ஓடி வந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறக்க வேண்டும் என்று பாடல்களை கேட்டு மகிழ்வதில் எங்கள் அன்பு மகனே ஞானசேகரன் நீங்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள் என்று நான் எண்ணிக்கொண்டு நீங்கள் வந்து பேசும் பொழுது பாதி எங்களுக்கு புரிந்தது பாதி புரியவில்லை. ஆனால் புரிந்தது போதும் இதுவே சுகம் என்று எண்ணிக்கொண்டு புரிந்த வரையில் நாங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கான பாடலை மின்சார கனவு என்ற திரைப்படத்து பாடலாகவும் வெண்ணிலவே வெண்ணிலவே என்பதையும் புரிந்து கொண்டோம் அன்பு மகனே உங்களுக்கான அந்த பாடலை தருகின்றேன். எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எண்ண வேண்டும். நாங்கள் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் அதை நாங்கள் வருத்தப்படக்கூடாது. அதற்கேற்ற மாற்று வழியை காண வேண்டுமே தவிர அதற்காக விதண்டாவாதம் விரோதங்கள் மனக்கசப்புகள் மனச்சுமைகளை பொருத்தக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அடுத்தவர்களுக்காக அல்ல எங்களுக்காகவும் வாழ வேண்டும். எங்களுக்காக அடுத்தவர்கள் வேண்டும் என்று எண்ணும் பொழுது அவர்களால் முடியவில்லை என்றால் அவர்களுக்காக நாங்கள் அதை தள்ளிவிட வேண்டும். இப்படியான குணங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கூறும் பகுத்தறிவு கொண்ட எங்களுக்கு வரும் அடுத்த பாடலை தருகின்றோம். வெண்ணிலவே வெண்ணிலவே விளையாட வருவாயா என்றால் வெண்ணிலவு விளையாட வருமா இல்லை எங்களுக்கு சித்த அன்னையர்கள் உணவு ஊட்டும் பொழுது வெண்ணிலவை காட்டி உண்ண வைக்கும் பொழுது அந்த குழந்தைக்கே மன திருப்தி ஏற்பட்டு அறந்துகின்றது. அதே போன்று வெறும் கற்பனையிலே வெண்ணிலவை அழைத்து தன்னுடைய வெண்ணிலவாக ஒன்றை நினைத்து கொண்டு கூட அதை வருத்தி அதுக்கு தூது விடுவார்கள். அது இந்த பாடலை பார்ப்போம் எப்படி வருகின்றது என்று ஞானசேகரன் உங்களுக்கான பாடல்.

சிறப்பான அந்த பாடல், ஒருவர் வாழும்போது அவருக்கு ஒரு உதவி வேண்டும், எல்லோருக்கும் அப்படித்தான். ஒரு சின்ன குழந்தை விளையாடுவது என்றாலும் தனித்து விளையாடுவது தனிமை, அது சேர்ந்து விளையாடும் பொழுது அதில் பேர் இன்பம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, திருப்தி உண்டு. ஒரு எந்த செயலை செய்தாலும் ஒருவருடைய ஆலோசனை, இன்னொருடைய துணை அல்லது இருந்தால்தான் அது பக்கபலமாக ஒருவர் இருக்கும் பொழுது அது சிறப்பாக நடைபெறும் என்பதையும் சிலர் உணர்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு துணை வேண்டும், அதற்காகத்தான் இந்த எட்டாத சூரத்தில் நிலவையும் கைக்குள்ளே அகப்படாத காற்றையும் படைத்தது என்ற ஒரு கருத்து வந்தது. அதன்படி பார்த்தால் எங்களுக்கு உலகத்தில் யார் துணை இல்லாவிட்டாலும் நாங்கள் கையெடுத்து வணங்கும் இறைவனின் துணை உண்டு. அவரை கையால் தொட முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, பிடித்தும் பார்க்க முடியாது. அதுதான் இறைவன், இயற்கை. இயற்கையின் துணை உண்டு, அந்த இயற்கையின் துணை கொண்டு வாழலாம் என்ற மனத்திருப்பி வேண்டும். ஆனாலும் ஒரு துணை இருப்பு என்றால் உள்ள கிடக்கையை வெளியே பகிர்ந்து மனச்சுமையை பகிர்ந்து கொள்வதற்காவது ஒரு துணை வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இனிமையான பாடல் இந்த பாடலை கேட்ட பொழுதில் அடுத்து வரும் பாடல் எங்களுடைய ராஜ்குமார், நீங்கள் மீரா திரைப்படத்தில் கேட்டிருந்தீர்கள் ஓ பட்டர்ஃப்ளை என்ற பாடலை, இதோ அந்த பாடலை கேட்போமா? அது எப்படி பாடுகின்றது?

சிறப்பான அந்த பாடலை மறைந்தவர்களான பாடம் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு ஆஷா போஸ்லி அம்மாவும் இணைந்து குரல் கொடுத்திருந்தார்கள். வரிகளிலே ஓ பட்டர்ஃப்ளை என்று கூறப்பட்டிருக்கின்றது. இங்கே வெண்ணிலவை கூப்பிட்டிருந்தார் துணைக்கு வரும்படி எங்களுடைய ஞானசேகரன். ஒருவர் தனித்து வாழ முடிய நான் கூறின உள்ள சுமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் பேசும்பொழுது தன்னுடைய பிள்ளையா மற்றவர்களுடைய பிள்ளையா என்பதை உணரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இவர்கள் பட்டர்ஃப்ளையை கூப்பிடுகிறார்கள். எதற்காக? நிம்மதி வேண்டும், ஒன்று சேர வேண்டும் என்றால் இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு நாளில் இறந்து விடுகிற ஒரு உயிர் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அது வண்ணத்து பூச்சியாக வந்தவுடன், பட்டம்பூச்சியாக வந்தவுடன் ஒரு நாள் 24 மணித்தியாலத்தில் அது இறந்து விடுமாம். அந்த 24 மணித்தியாலம் அது இன்பமாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கூட்டங்களோடு கூடி பறந்து திரிந்து தேடிய இடத்தில் தேனெடுத்து உண்டு பறந்து திரிகின்றது. அந்த வண்ணத்து பூச்சியை அங்கே வைத்துத்தான் பட்டர்ஃப்ளையை அழைத்துத்தான் இந்த பாடலை அமைத்த வேளையில், சிறிய காலமாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் உணர்ந்து வாழ வேண்டும், நினைத்தது நிறைவேற வேண்டும். அதுக்கு பல வழிகள் உண்டு. நான் நினைத்தது தான் வேண்டுமென்று நாங்கள் ஒரு காலமும் ஒருபோதும் அடம் பிடிக்கக்கூடாது. நான் சொன்னது தான் சரி என்று ஒருபோதும் நாங்கள் வாதிடக்கூடாது. அதில் ஏதோ காரணம் உண்டு. அடுத்தவர்கள் ஒன்றை மறுக்கின்றார்கள் என்றால் அதுக்கு ஏதோ காரணம் உண்டு என்பதை தாராள சிந்தை உள்ளவர்கள் சிந்தித்துக் கொள்வார்கள். இதுவும் எங்களுக்கு ஒரு ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னோடு வாழ்ந்தால் போதும் என்ற கருத்துக்களோடு வந்த பாடல், உனக்காகவா இல்லை நான் எனக்காகவா என்ற பாடல், வெண்ணிலவே வெண்ணிலவே விளையாட வருவாயா என்று கேட்ட பாடல், ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை என்ற பாடல்கள் வரும் கருத்துக்கள் உண்மையிலேயே எவ்வளவு நிதர்சனமான கருத்தை அந்த பாடல்களை பொருத்தி தந்திருக்கின்றார்கள். அன்பு, இது முருகல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே இன்று உனக்காக நான். உனக்காக நான் என்ற பதம் அதனுடைய கருத்து தெரிந்தவர்கள் அடுத்தவர்களுக்காக நாங்கள் என்று எண்ணும் பொழுது எங்களை தியாகம் செய்யவும் முடியும் அடுத்தவர்களுக்காக. ஆனால் அந்த தியாகத்தினால் உங்களுக்கு என்ன நடக்கின்ற தீங்கு, உங்களுக்கு என்ன வினை, உங்களுக்கு என்ன நன்மை என்பதையும் எண்ண வேண்டும். அதற்காகத்தான் மனச்சாட்சி மனநீதி என்ற இரண்டும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே உண்டு, சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அன்பு உறவுகளே, அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் உரையாடி கொண்டிருக்கும் வேளையில் இன்றைய நிகழ்ச்சி வந்து இணைந்து சிறப்பித்த ஷியாமலா சிரவணன், தேவா கஸ்தூரி, மல்லியம் நாகப்பன், ஞானசேகரன், ராஜ்குமார் இவர்கள் சிறப்பித்திருந்த வேளையில் இவர்களுடைய பாடல்கள் கிடைத்தது. ஆனால் நாகப்பனுடைய பாடலை காணவில்லையே என்று எண்ண வேண்டாம். அவர் எப்பொழுதும் என்னுடைய நிகழ்வுக்கு வந்தார் என்றால் அவர் பாடல்களை விரும்பி கேட்டு முதலாவது நேயராக வந்தாலும் இறுதி நேயராக வர வேண்டும் என்று சரியான காரணத்தோடு அந்த பள்ளியில் எல்லோருடைய பாடலையும் உள்வாங்கி தன்னுடைய பாடலையும் உள்வாங்கி கொண்டு செல்வார். இன்றும் அவர் நேற்று முன்தினம் போல் அவர் வருவார். நிகழ்ச்சி முடிவில் வந்து முடிவுரை தருவார் என்று எண்ணிக்கொண்டு அவர் கேட்ட பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் அவர் கேட்டிருக்கின்றார், பௌர்ணமி அலைகள் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து. எப்படியான பாடல்? அந்த பாடலை கேட்டுவிட்டு நாங்கள் மிகுதியை பேசுவோம். இது உனக்காக நான்.

சிறப்பான அந்த பாடல், நிழல் தேடி வந்தேன் அது நிஜமானது, சருகான போதும் அது பூவானது என்று ஒலிக்கப்படும். சருகும் பூவாகவும் நிழல் நிஜமாகவும் வருவதற்கு அவரவர் மனம்தான் காரணம். சீர்தூக்கி பார்த்து இது நிழலன்று ஓரளவு அருகிலே போய் நின்றேன், அது நிஜமானதாக வந்துவிட்டதே, நான் நிரந்தரமாக இருப்பேன் என்று எண்ணுவார்கள். பூவென்று நினைத்து கொண்டு சென்றேன், அங்கு சருகு இருந்தது, சருகை நாங்கள் எடுத்து அதை பக்குவமாக எடுத்து பதப்படுத்தி கொண்டு போனால் அதிலும் பூவை நாங்கள் காண முடியும், பூக்களாக்க முடியும் செயற்கை முறையில். இப்படியான கருத்துக்களை உள்ளடக்கி எழுதிய ஒரு பாடல் இது. வந்து நீண்ட நாட்களுக்கு முன்பு வந்த திரைப்படம் பௌர்ணமி அலைகள், இதற்கு அன்று இருந்த சிறந்த பாடகர்கள் புலவர்களுள் ஒருவர் புலமை பித்தன், மிகவும் சிறந்த தத்துவ கருத்துக்களை இயற்கையோடு ஒப்பிட்டு தரக்கூடியவர். அவர் தந்த அந்த பாடலை சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்துக் கொடுக்க எஸ் ஜானகி அம்மாவும் கே ஜே ஜேசுதாஸ் ஐயாவும் இணைந்து இப்படி பாடியிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் விரோத குரோதங்கள் இருக்கலாம், விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், நான் நினைப்பது நான் தீர்மானிப்பது சரியா என்பதை எண்ணும் பொழுது அடுத்தவர் பக்கத்திலும் நாங்கள் இருந்து பார்க்க வேண்டும். எனக்காக நான் வாழும்போது உங்களுக்காக மற்றவர்களுக்காக நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த கருத்துக்களைத்தான் இன்று நாங்கள் அலசி ஆராய்ந்து தெரிந்து கொண்டு வந்து எல்லோரும் வந்து அதை நிறைவாக தந்திருக்கின்றீர்கள். ஆனால் அது இதுவே நிஜம் என்று நாங்கள் இதை எண்ணவே முடியாது, இது பிழை என்று எண்ண முடியாது, ஆனால் இது சுகம் என்று எண்ணிக்கொள்ளலாம். ஏனென்றால் இதை எண்ணி சீர்தூக்கி பார்த்து சரி என்று படும் பொழுது அது சுகமாக தென்படும். சுமை என்று இருப்பதெல்லாம் சுகமாக வரும். நாங்கள் உள்ளார தீர்மானித்து எங்கள் மனச்சாட்சி மன நீதி இரண்டையும் தொட்டு பார்த்தார். இனிமையான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தேர்ந்தெடுத்து உனக்காக நான் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கும் வேளையில் வந்து இணைந்து சிறப்பித்தீர்கள் இந்த எட்டு உறவினர்களும். ஏனைய உறவினர்கள் இருந்து எனக்கு வேறு தளங்களிலும் கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் அழைத்து விட்டு வர முடியாமல் இருக்கின்றீர்கள், அவர்களுக்கும் என் வருத்தத்தை கூறிக்கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வர முடியாமல் இருக்கின்றதே என்று மனச்சாட்சி துன்புறுத்துபவர்களும் இங்கே இருப்பவர்கள் தெரிகின்றது. அவர்கள் மனச்சாட்சியை தொட்டுத்தான் நாங்கள் பார்க்கணும். அதற்காகத்தான் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி என்று கூறப்பட்டிருக்க பாடலையும் கேட்டு மகிழ்ந்திருக்கணும். இனிமையான இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையில் இன்று இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது, இந்த நிகழ்ச்சி என்றால் என்ன, இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு எவ்வளவு பயன்படுகிறது என்பதை பற்றி இப்பொழுது எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வந்து கூறுவார் என்று எண்ணுகிற. ஒரு சிலருக்கு வலைத்தளங்கள் பிழையாக இருக்கின்றது, தூரத்தில் இருக்கின்றார்கள், ஒவ்வொருவராக சொல்லி கொண்டு வர வேண்டும் இந்த முடிவரே என்று நாகப்பன் அவர்களே உங்களிடம் தருகின்றேன். ஓடி வாருங்கள், இணைந்து உங்களுடைய முடிவினை தாருங்கள். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வு அல்ல இந்த நிகழ்வு, கண்டுபிடி கண்டுபிடி போன்றுதான் இந்த நிகழ்ச்சி என்று எண்ணும் வேளையிலே நாங்கள் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு பதிலாக இன்று நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் எதை, உனக்காக நான் என்ற நிகழ்வினை. உனக்காக நான் நிகழ்வின் இறுதி நேரம் அன்பு நாகப்பன் அவர்கள் வருவார்கள் தருவார்கள் என்று எண்ணுகின்றேன். எங்கே இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, நேரம் ஓடிக்கொண்டு சென்று விட்டது. இருப்பினும் 10 நிமிடங்களுக்கு மேல் நாங்கள் அவர்களுடைய நேரத்தை எடுத்து விட்டோம், அதற்காக அனுமதி கிடைத்திருக்கின்றது. வாருங்கள், இடையிலே நான் இதை முடிக்கவும் முடியாத பாடல்களை தராமல் நீண்ட பாடல் தான், ஆனால் நிகழ்ச்சி முன்கூட்டியே முடியும் வேளையிலே நான் அதற்காக வெற்றிடமாக வைத்து பாடல்களை தர முடிய வேண்டும். அந்த வகையில் பாடல்களை ஒலிபரப்பும் பொழுது நிறைவாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கணக்கான பாடலை தந்திருக்கின்றீர்கள். இது உனக்காக நான் மொன்றியல் தமிழ் வானொலி, நேரம் 1:47 தொடர்கின்றது.

0: வந்துவிட்டார் தன்னுடைய முடிவுகளுடன். சிறப்பாக கூற வரும் நாகப்பன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் வணக்கம் நாகப்பன், வருக வருக.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, மீண்டும் வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம், வாருங்கள் வாருங்கள்.
1: திரும்ப ஆரம்பிப்போம். அதாவது களத்துல வந்து யாரோ பதிவு போட்டிருந்தாங்க, அவரு அரசரடி குப்பம் சரவண சிக்கிக்கிட்டாரேன்னு. அது மாதிரி என்ன சிக்க வச்சுட்டீங்க இன்னைக்கு?
0: சிக்கிதான் அப்படியா? இல்ல இல்ல, இது ஒண்ணும் சிக்கல் இல்ல, இது உண்மையானதானு நீங்க உங்களால் முடியும். அவரையும் ஜாலியாக சிக்க
1: வைக்கிட்டாரு.
0: சில பேர் அப்படித்தானே ஐயா போட்டு வாங்குவதன் நேற்று கூறினீர்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: சரி, கூறுங்கள், இன்றைய நிகழ்ச்சியை பற்றி கூறுங்கள். எப்படி இருந்தது இந்த நிகழ்ச்சி? எங்களுக்கு எவ்வளவு பயன்படுகின்றது? உலகளாவிய இருந்து கேட்கும் உறவுகளின் கருத்துக்கள் எப்படி வருகின்றது? கூறுங்கள்.
1: இன்றைய தினம் நமது கதம்பம் நிகழ்ச்சியில் நடைபெற்ற நிகழ்வு வந்து உன்னோடு உனக்காக நான். அந்த உனக்காக நான் என்ற கருத்திலே ஒவ்வொரு உறவுகளும் வந்து பேசிவிட்டு சென்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் வந்து சியாமலா மேடம், சரவணன், தேவா, கஸ்தூரி, மகாலிங்கம், ஞானசேகரன், ராஜ்குமார் மற்றும் நான் ஆகிய எட்டு உறவுகள் வந்து பேசிவிட்டு செல்வோம். அதில் முதலில் வந்து பேசிய சியாமலா சகோதரி வந்து வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன்னு பாட்டு கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் மிகவும் அற்புதமான பாடலாக இருந்தது. அதில் நீங்கள் எடுத்துக்காட்டிய வரி ஒன்று, இதுவே சுகம் என்று எண்ணிவிட்டால் போதும் அதுவே சுகமாகும் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டை பொறுத்தவரைக்கும். அடுத்து சரவணன் ஐயா வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாரு, அழகிய கண்ணே உறவுகள் நீ என்ன, உதிரிப்பூக்கள் படத்திலிருந்து. அடுத்து தேவா வந்து ஒரு சமதர்ம பாடலை கேட்டிருந்தாரு, உலகம் சமநிலை பெற வேண்டும்னு. அடுத்ததாக கஸ்தூரி அம்மா லண்டனிலிருந்து வந்து அவர்களும் தனது பங்கிற்கு உரையாடிவிட்டு பாடல் கேட்டு சென்றார்கள். மகாலிங்கம் ஐயா தனது குடும்பத்தில் புதிய உறவு ஒன்று வருவதை எண்ணி கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற பாடலை கேட்டார். ஞானசேகரன் ஐயாவும் வந்து என்ன இந்த படம் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டு கேட்டிருந்தாங்க. அதுவும் மிகச்சிறந்த பாடல், அது விருதெல்லாம் பெற்ற பாடல். அது மாதிரி ராஜ்குமார் ஐயாவும் மீரா அம்மாவின் நினைவுக்காக மீரா திரைப்படத்திலிருந்து ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பாடினாங்க, கேட்டிருந்தாங்க. அந்த பாட்டை பாடும்போது இந்த அவங்க எழுதியிருக்காங்க, தளத்துல கூட எழுதியிருக்கிறாங்க, மீரா அம்மா எங்களுக்கு போட்டி வச்சதெல்லாம் ஞாபகத்துல வருதுன்னு. அது பழைய நினைவுகளை கொண்டு வருவதாக இருந்தது. இறுதியாக என்னுடைய விருப்பத்திற்கு நிழல் தேடி வந்தேன்னு சொல்லி பௌர்ணமி அலைகள் திரைப்படத்துடன் கேட்டிருந்தோம். அதுவும் ஒரு சிறந்த பாடல் தான். நிறைய உட்கருத்துக்களை கூறக்கூடிய பாடல் அது. அது மேலோட்டமாக பார்த்தால் அந்த பாடலுக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. அதனுடைய கருத்துக்களை எண்ணி உள்வாங்கும் போதுதான் அதில் உள்ள விவரங்கள் தெரிய வரும். அந்த வகையில் இன்னைக்கு உனக்காக நான் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்றபடி இந்த எட்டு உறவுகளும் வந்து கேட்டது மிகச்சிறப்பாக இருந்தது ஐயா. பாடல் தேர்வுகளும் சரி, அதை வழங்கிய விதமும், அதற்கு நீங்கள் தொகுப்புரை வழங்கிய விதம் அதை விட மிக அருமை. ஒவ்வொரு பாடலுக்கு இதுவே என்னுடைய கருத்து ஐயா.
0: முடிவாக என்ன கூறுகிறீர்கள்? இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு பொருத்தமானது. தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லலாம். நாங்கள் எல்லோரும் வந்து இணைய வேண்டும். உங்கள் எல்லோரும் எல்லோருக்குமாகத்தான் இந்த நிகழ்வு என்பதை உள்ள அர்த்தம் வைத்துக் கூறுகிறீர்கள். சிறப்பாக வந்து கூறுகிறீர்கள். பாடல்
1: அவரவருக்காக வாழ்ந்தாலும் ஏனையோருக்கும் வாழ வேண்டும்ங்கிற கருத்தையும் சொல்ல வருது. நான் அப்படிங்கிற அதைத்தானே சொல்றது.
0: அது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், 50-50. ஒரு சில பாடல்கள் அந்த ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக எடுத்து சொன்னது. பகிர்ந்து கொள்வதில் இருக்கின்ற திருப்தி சிறப்பாக இருந்தது.
1: ஆமா,
0: இந்த அந்த பாடல் இப்ப ஒன்று தேவை. அந்த அதை விட அந்த வண்ணத்து பூச்சி ஒரு நாள் இதயம், அந்த இதயம் ஒரு நாளில் முடிந்துவிடும் என்றுதான் நான் படித்திருக்கின்றேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவ்வளவு இன்பமாக வாழுகின்றது. அதைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு துன்பமெல்லாம் தன்னுடைய கடமையை தானே செய்கின்றது. இடையிலே நான் ஒரு பதம் கூறியிருந்தேன், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் ஐந்து அறிவு வரைக்கும் உள்ள உறவுகள் விரோத குரோதங்களை எல்லாம் தன்னுக்குள்ளே தான் வச்சிருக்கிறார்கள். வழியாலே அடுத்தவர்களோடு சாட மாட்டார்கள். இது எங்களுக்கு அப்படி இல்லை. அந்த உலகம் சமநிலை பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா, ஒவ்வொருத்தருடைய நினைவு. அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். எப்படி உழைக்க வேண்டும்? உணர்ந்து உழைக்க வேண்டும். உள்ளே நான் கூறினேன், மனச்சாட்சி மன நீதி இரண்டு இருக்கின்றது. அதன்படி வாழ வேண்டும். சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நீங்கள் கூறியது போன்று எட்டு பேரும் வந்து நல்ல அழகாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்ல உதவியாக இருந்து ஒத்துழைத்து அவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததை நீங்கள் அளவாக உள்வாங்கி அழகாக அதை தொகுத்து தந்திருக்கின்றீர்கள். சிறப்புகள் நன்றி.
1: நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் தான் சொல்ல போறேன்னு.
0: அப்படித்தானே
1: ரேடியால சொல்லும் போதுதான் நான் நினைக்கவே இல்லை. நான் நீங்க என்னை சொல்ல
0: சொல்லுவீங்க கட்டிக்காரன் கிடையாது. இல்ல, இதுக்கு தயாரன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தான். இப்ப என்னென்னா சியாமலா வந்து அவர் வந்து தூரத்தில் இருக்கின்ற, அவருடைய வலைத்தளம் இடையில நின்றுவிடும். அடுத்து சரவணன் கூறிவிட்டார், தேவா வந்து அவர் வர வேண்டும் இவர் வர வேண்டும் அவரும் அழகாக கூறி அவர் ஒரு தடவை சொல்லி இருக்கின்றார். கஸ்தூரியும் அங்க தூரத்தில் இருக்கின்றார், இப்பொழுதுதான் வந்தவர். மலியம் நன்றாக நீண்ட நேரம் பேசிவிட்டார், எங்களுடைய மல்லியம் மகாலிங்கம் அவர்கள். அடுத்து ஞானசேகரனுடைய வலைத்தளம் மிக மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தது. ராஜ்குமார் அவர்களும் கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஓடி வந்து கேட்டுவிட்டு அவரும் பதினோடு பார்த்தால் உடனே வரக்கூடியது நீங்கள் தான். இல்லை உங்களுக்கு சுமத்தி விட்டேன் இந்த சுமையை. சரியா, அதை நீங்கள் அழகாக சுமந்து கொண்டு வந்து தந்தீர்கள். நல்ல, இது போது இது சிறப்பாக இருந்தது. அப்படித்தான் சரவணனும் அன்று திடீரென்று சரவணனுக்கும் ஆமா அன்று சரவணனுக்கும் அப்படித்தான் இப்படி ஒரு சந்தோஷம். அவர் தான் அதுக்கு பொருத்தமா இருக்கு என்று அறிந்து அவருக்கு கூறிய போது அழகாக வந்து சொல்லி சென்றார். தனக்கு பட்டதை தான் படிவாக நேற்றியதனம். ஆனா நன்றாக தெரிய வேண்டும். ஒவ்வொருவரும் திடீரென்று அழைக்கப்படுவார்கள், அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை கவனமாக கேட்க வேண்டும்.
1: இது ஒரு பாடம்
0: இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு மணி இரண்டு மணித்தேரம் செலவிடுகிறோம். அது பயன்பட வேண்டும். அது பயன்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான சிந்தனை. நன்றி நாகப்பன் அவர்களே. மீண்டும் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். இந்த இடத்தில் ஒரு வேண்டுகோள் என் அன்பு உறவுகளே உங்களிடம்.

வைத்து வாஸ்குலர் சம்பந்தமான நரம்பு நாடி நாளங்கள் சம்பந்தமான ஒரு வருடாந்த பரிசோதனை. முன்பு 6 மாதத்துக்கு ஒரு தடவை செய்வார்கள். இந்த வருடம் திருப்திப்பட்டு 1 வருடத்துக்கு ஒரு தடவை என்று தந்திருந்தார்கள். அந்த தேதி நாளை. நாளைய தினம் நான் கனடாவின் தலைநகரம் ஒட்டாவா மாநிலத்திலே தான், ஒட்டாவா நகரத்திலே தான் இந்த இதற்குரிய பெரிய வைத்தியசாலை, அங்கு இந்திய நியமனம் தந்திருக்கின்றார்கள். இதை நான் தவிர்க்க முடியாது. அவர்கள் 1 வாரத்துக்கு முன்பே பதவியிலே விட்டு விடுவார்கள். இது இப்படி வர வேண்டும், என்ன கொண்டு வர வேண்டும், இப்படி நிற்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 மணித்தியால வாகனத்தில் மகளுந்திலே போக வேண்டும். நாங்களாக ஓட்டிச் செல்ல வேண்டும். அதிவேக பெருந்தரு நாடி அங்குதான் மகள் இருக்கின்றார் இளையவர். அவர் வருவேன், நான் வந்து அழைத்து கொண்டு போகின்றேன் என்று போகிய போது சின்னவா நான் தான் இல்லை, நான் மகளோடு வருகின்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வருவோம் என்று குறிப்பிட்டு அங்கு சென்று அவவையும் பார்த்து, அவவையும் பண்மையிலே கொஞ்சம் நோயிட்டிருந்தவர் அவரையும் பார்த்து கொண்டு வர வேண்டியதால் நாளைய தினம் நான் இங்கிருந்து உங்கள் வானொலி நேரத்தில் நான் பெருந்தளவில் பயணம் செய்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையால் நாளைய தினம் பக்தி வேலைக்கு வருவது கடினம் என்பதை மனவருத்தத்துடன் கூறுகின்றேன். எனக்கு அதைவிட இது முக்கியம், இது எங்களுடைய நிகழ்ச்சி முக்கியம், ஆனால் என்னால் அதை தவிர்க்க முடியவில்லை. ஆதலால் நீங்கள் புறத்தள்ள வேண்டும். அதற்காக வேறு நிகழ்வுகள் மறு ஒலிபரப்பாக செல்லும் தானே, அதை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தைக்கு இதை தருகின்றேன். தெரியாமல் நான் சொல்லாமல் போக முடியாது தானே. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள், பொறுத்தருவீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய காற்றலையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். நல்லது அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் என்னோடு இணைந்து வழி நடந்து போவது போன்று பயணத்தோடு வந்து கருத்துக்களை புகுத்தி கொண்டிருந்த உங்களுக்கும், ஆறுதல் கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தவர்களுக்கும், உலகளாக இருந்த இணைந்து கொண்ட அன்பு உறவினர்களுக்கும் பிரத்யேகமாக ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்து சிறிது நீட்டிக்கொண்டதற்கும், அவர்கள் இலகிய மனங்கொண்டு தந்ததை எண்ணி அவர்களுக்கும் நன்றியை கூறி இன்றைய நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக எனக்கு திருப்தியாக இருக்கின்றது. அதற்கு காரணம் நீங்கள் என்று எண்ணிக்கொண்டு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 13வது நாளான இன்று அறிவன் வியாழக்கிழமை கதம்பத்திலே வந்த உனக்காக நான் நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. நிறைவுக்கு வரும் இந்த வேளையிலே உங்களோடு நானும் இணைந்து எங்கள் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் உமக்களித்து எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி நல்லதே நடக்க வேண்டும், எங்கள் உள்ளத்தில் மனச்சாட்சி மனநீதி இரண்டையும் சரியாக செயல்படும் சந்தர்ப்பத்தையும் உணர்வையும் கொடுக்க வேண்டும் இறைவா. உலகத்தில் சமநிலை கிடைக்க வேண்டும். அந்த சமநிலை கிடைப்பதற்கு அன்பு கருணை அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் சிறக்க வேண்டும். அவை நாங்கள் அவற்றை கடைப்பிடிப்போம் என்று உங்களோடு நானும் இணைந்து கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது கதம்பத்தின் உனக்காக நான். நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வைத்திய பரிசோதனைக்கு பின்பு மீண்டும் ஆரோக்கியமாக வந்து உங்களோடு இணைந்து கொள்கிறேன் எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே. நன்றியும் வணக்கமும்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

முதல் பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில், ஞானசேகரன், நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து இன்று அந்த பாடலை தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்ற பாடல் வெள்ளி விழா திரைப்படத்தில் இருந்து, காதோடுதான் நான் பாடுவேன் என்ற பாடல்.

கரையை தொடாத அலைகள் என்ற திரைப்படத்து பாடல் மாவெடுத்து பூக்கோலம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

நெய்வேலி அரசடை குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன், நீங்கள் தந்த பாடல் இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்று வரியெடுத்து ஜி ராமநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே பாடுகின்றது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து. உங்களோடு இணைந்து இந்த பாடலை தங்கம், சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் செவிமடுக்கின்றார்கள்.

வசந்த கால நதிகளிலே என்ற ஒரு பாடல் மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய தின வாழ்த்துக்களை வளமை போல தந்து என்றும் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடன் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி இவர்களை இணைத்து கேட்கும் வேளையிலே மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து வசந்த கால நதிகளிலே என்று பல்லவியோடு சரணங்களையும் தருகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப கீதங்கள். தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே கருத்தாளமுள்ள தத்துவமான பாடல்களையும் கேட்டு மகளும் அன்பு உறவினர்களுள் அடுத்த உறவாக நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. வளமை போல அவர் தந்த பாடலை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையிலே பார் மகளே பார் என்ற திரைப்படத்திலிருந்து அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே என்ற பாடல் ஒலிக்கின்றது.

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் ஒலிக்கும் பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், நீர் மேகம் ஆனால் என்ன என்ற வரி கொண்ட ஒரு இனிமையான பாடல். தாயில்லா குழந்தை திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா. வளமை போல அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி, நரமொழியாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கும்படி நாங்களும் இணைந்து கேட்டு மகிழலாம்.

உறவுகளோடு உறவுகளாக வரும் அடுத்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை மகிழ வைப்பவர் சிதம்பரம் வண்டிகே சிறுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. பொன்னுமணி பூச்சரமே என்ற ஒரு பாடல் வா அருகில் வா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

ஒலிக்கின்ற கீதங்களோடு இன்னுமோர் கீதம் ஒலிக்க இருக்கின்றது. வண்ணங்கள் நீயானால் என்ற விண்மகம் திரைப்படுத்து பாடல், நீண்ட கால உறவு வளைகுடா மண், ஜோஷ் குவைத்திலிருந்து கேட்டபடி அவர் காதோரமும் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் அன்னமே ஆருயிரே என்று வானவில் என்ற திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் காதோரம் செல்லும் பாடலாக நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

சர்வதேச விடுமுறை விருப்பம். மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை நலத்தோடு கூறி இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் தித்திக்கும் தீனான பாடல்களான விடுமுறை விருப்ப கீதங்கள் கேட்டு மகிழ்வோம்.

முதலில் காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் அன்றும் இன்றும் என்று கேட்டாலும் கருத்துக்களோடு இனிக்கும் உள்ளத்தை உபகை கொள்ளச் செய்யும் ஒரு பாடல் பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். அவர் கேட்ட அந்த பாடல் பாடுகின்றது காலங்களில் அவள் வசந்தம் என்ற வரியெடுத்து.

அவரை தொடர்ந்து இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிரான்சி ஒரு பாடலை தருகின்றீர்கள். இங்கு நான் காணும் பாசம் என்ற பொய் முகங்கள் திரைப்படுத்து பாடலை.

ஒலித்த அந்த பாடலோடு நாங்கள் கேட்க இருக்கும் அடுத்த விடுமுறை விருப்பத்திற்கான பாடல் விஜயராணி தந்திருக்கின்றார். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து குறிஞ்சி மலர் ஒன்று என்ற ஒரு பாடல் தூக்குமேடை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவர் தந்த பாடலோடு தான் அடுத்த பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் முகிலே முகிலே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் அரண் என்ற திரைப்படத்தில் இருந்து.

ஒலிக்க இருக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல் சாந்தினியின் பாடல். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து வளமை போல வந்து இணையும் இவர் சமுத்திரம் திரைப்படத்து பாடலை அன்போடு கேட்டிருக்கின்றார். அழகான சின்ன தேவதை என்று வரி எடுத்து பாடுகின்றனர்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினரின் பாடல்கள். அந்த வகையிலே ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று தருகின்றார் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து ஹே ஆத்தா ஆத்தோரமா என்ற வரி கொண்ட பாடலை.

அவரை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து வளமையாக இன்றும் நீண்டகால உறவாக தொடரும் அன்பு கேதீஸ் அவர்கள் செங்கரும்பு என்ற ஒரு பாடலை அதைவிட ரகசியம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

0: தடையது உள்ளே தாமர பூவற்று தாவணி போட்டாலும் காத்துக்கு தடையது உள்ளே ஒன்ன நழுவது சுகமாக உள்ளே பாட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி
1: தங்கரும்பு தங்கக்கட்டு

ஒலிக்கும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரம் நீண்டகால உறவு அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மயக்கம் என்ன என்ற பாடலை வசந்த மாளிகையிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கின்றார்கள்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒலிக்கின்ற பாடல்களை தொடர்ந்து நாங்கள் கேட்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் பாட நிலாவே திரைப்படத்திலிருந்து ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் என்று இப்படி கேட்கின்றார் அந்த பாடல். கொக்கரக்கோ கூபுர சேவலுக்கு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் எடும் எடும் என்ற வரியை ஆச்சரிய திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார் நிரேஷன் அவர்கள்.

ஐரோப்பியம் என்றால் என்ன வழிந்த பாடல் எங்கே என்று நீங்களும் கேட்க நானும் கேட்க அவர் தந்திருக்கின்றார் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து கேள்வியின் நாயகனே என்ற பாடலை.

பக்தியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவார். மீண்டும் ஒரு பழைய திரைப்படத்து பாடல், மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படத்திலிருந்து ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்று அழகாக பாடும் அந்த பாடலை இனிமையோடு கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை கனடா காவை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்ட தித்திக்கும் தேனான பாடல்கள் கனடா கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக கலந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்ற விடுமுறை விருப்ப பாடல்கள், சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன், தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டி. MTR

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன்.
2: ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இங்கின் இளம் விரை போலும் ஜெயித்தனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிவோத்துகின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலக்கமனை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மீறி எதிராமி எந்தன் வெழுத்துணையே விழிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமார். அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெரும் கருணையினாலே அன்பர்கள் முயற்சியினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அபிராமி அந்தாதி தொடர் விரிவுரை நிகழ்ச்சியில் நிறைவு நாள் ஆகிய இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் குறிப்பாக இனிய நண்பர் தண்டபாணி அவர்களையும் ஏனைய இந்த விழாவின் வெற்றிக்கு காரணமாக இருக்கிற அனைத்து பெரியோர்களையும் வருகை தந்திருக்கிற பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வணங்கி ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைதன்யமாகிய இறையொரு பேருளை மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். அபிராம் என்றாவிலே 85வது பாடல் வரையில் நேற்று நாம் சிந்தனை செய்திருக்கிறோம். இந்த 86வது பாட்டு மாலையும் தேட வானவர் தேட நின்ற காலையும் திருமாலும் பிரம்மனும் தேவர்களும் தேடுகின்ற திருவடி அம்பிகையினுடைய திருவடி. இப்படி ஒரு தெய்வத்தை பிரதானப்படுத்தி பேசலாமா என்று யாரும் வருத்தப்படக்கூடாது. எந்த தெய்வத்தை குறித்து நூல் செய்யப்படுகிறதோ அதை பரம்பொருளாக மூலப்பொருளாக சொல்வது என்பது மரபு. அதனாலே மற்றைய தெய்வங்களை குறைத்ததாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் உபாசிக்கிற மூர்த்தி மூலமூர்த்தி என்ற நம்பிக்கை வேண்டும். அப்படிப்பட்ட திருவடி தேட நின்ற காலையும் சூடக கை, சூடகம்னா கையில போட்டிருக்கிற ஒரு ஆபரணம், சூடக கையையும் கொண்டு அம்பாளுடைய திருவடி கை ரெண்டையும் வர்ணிச்சிருக்கிறார். கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்னில் விடும்போது வழிநில் கண்டாய். கதித்த அப்படின்னா அந்த கிளைத்து இருக்கிற, இப்போ சப்பாத்தி கள்ளி இப்படி கிளச்சிக்கிட்டு வரும், சிலது உயரமா வளரும் சிலது கிளக்கிளையா வளரும். நம்முடைய கர்ம வினைகள் கிளச்சிக்கிட்டே போகும், அது மாதிரி சப்பாத்தி கள்ளி அப்படி கிளைத்து கொண்டே வரும், அதுக்கு கதித்தன்னு பேரு. கதித்த கப்பு, கப்பு அதை கிளைத்து கப்பு விட்டு இருக்கிற வேலை அப்படின்னா ஆயுதம், தூளாயுதத்தை யமன் நம் மேலே விடுகிறான். வெம்காலன் என் மேல் விடும்போது வழியில் கண்டாய், யமன் என் மீது விடுகிற போது நீ வந்து வழியில் நிற்கவாள். பொதுவா மற்ற எல்லா சமயத்திலும் எல்லாரும் உதவிக்கு வருவார்கள், யமன் வருகிற போது யாரும் உதவ முடியாது. ஏன் உதவ முடியாது அப்படின்னா வர்றவங்களே பயப்படுவார்கள், யமன் அடையாளம் தெரியாம நம்மளை கொண்டு போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்துல யாரும் வரமாட்டார்கள். எனவே யமன் வருகிற போது நீ வர வேண்டும். இன்னொன்னு, யமன் வருகிற போது உன்னை தவிர வேற யாரும் வர முடியாது, அதனால நீ வரவேன். யமன் எப்படி வருவான்னு அருணகிரிநாதர் திருப்புகள்ல சொல்லுகிறார். கனைத்தெழும் பகட் அதுபிடர் இசைவரு கருத்ததெஞ்சின மரளிதன் உழையின கதிர்த்தடன் தெரி கயிறெடு கரைகொடு பொறு போதே கலக்கூறும் செயலொழி வராழி ஒரு கருத்து நைந்தளம் உருபொழுதளவைகள் கணத்தில் என் பய மரமையின் முதுகினில் வருவாயே. அப்பா முருகா, யமன் எருமையின் மீது வருகிற போது நீ மயில் மீது வர வேண்டும் என்று பேசுகிறார் அருணகிரிநாதர். அப்படி யமன் வருகிற போது நீ வந்து நிற்க வேண்டும், ஏன்னா வேறு யாரும் அப்போது வர முடியாது. இது வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்றதுங்கிறது இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸான விஷயம். நம்ம அரெஸ்ட் ஆயிடுவோமோ அப்படின்னு தோணுச்சுன்னா எது

மாதிரி, தேன் மாதிரி, அப்புறம் பாகு, பால், எல்லாத்தையும் வென்ற இனிமையான குரல் உன்னுடைய குரல் போலும் பனிமொழியே. யமனுடைய மொழி அக்னி போல இருக்கிறது, அம்பிகையினுடைய மொழி பனிமொழியாக இருக்கிறது. சரி, இந்த தெய்வத்தை மொழியினாலே பிடிக்க முடியுமா அப்படின்னா மொழியினாலே சொல்ல முடியாது. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம். நீங்க என்னதான் சொன்னாலும் லாங்குவேஜ் இஸ் பவர்ஃபுல் பல பேர் சொல்றாங்க, அப்படி சொல்ல முடியாது. நம்ம நினைக்கிற எல்லா ஐடியாவையும் த்ரூ லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் எப்படின்னா லாங்குவேஜ் வந்து நம்முடைய எமோஷனை கூட கெடுத்துடும், சொல்ல வருகிற விஷயத்தையே கெடுத்துடும். கபீர்தாஸ் அவர் ஒரு ஞானி பார்க்க வரார். உடனே எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஒரு ஞானி கபீரை பார்க்க வரார், நாம் அங்க போய் உட்கார்ந்துகிட்டா அவர்கள் பேசுகிற நிறைய சத்து விஷயத்தை கேட்கலாம்னு ஊரே வந்து உட்கார்ந்துருந்தது. அந்த ஞானி வந்தார், கபீர் எதிரில் உட்கார்ந்தார், கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார், அவரும் எழுந்து போயிட்டார், இவரும் சிரிச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டார். எல்லாரும் ஏமாந்து போயிட்டார்கள். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசினா நிறைய விஷயம் கிடைக்கும் நாங்க பார்த்தோமே. அப்ப கபீர் சொன்னார், நான் வேண்டுமளவும் அவரோடு பேசிவிட்டேன், அவரும் என்னோடு வேண்டுமளவும் பேசிவிட்டார், உங்களுக்கு புரியாட்டி நான் என்ன பண்ண முடியும். எனவே மௌனத்தின் வழியாகவே நிறைய பேசிவிட முடியும். அப்ப பேச்சு என்பது கூட சில சந்தர்ப்பத்துல பலகீனமா போய்விடும். அது வந்து மொழியின் மூலம் சாதிக்கக்கூடியதை ரொம்ப குறைவு. புத்தர் ஒரு முறை ஒரு காட்டு வழியா போறார். அப்போ யாரோ ஒரு ரவுடி பாய் அங்கேருந்து வந்தான், பட்டுன்னு அவர் மூங்கில காரி துப்பிட்டான் புத்தருடைய முகத்துல. உடனே பக்கத்துல ஆனந்தர்னு ஒரு சிஷ்யர் வர்றார், அவருக்கு ரொம்ப கோபம். புத்தர் அவனை பார்த்து கேட்டார், அந்த காரி துப்புறவனை பார்த்து, நீ ஏதோ என்கிட்ட சொல்ல நினைக்கிறேன், ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டிய இருந்தா சொல்லுன்னு. இந்த ஆனந்தருக்கு கோபம் வந்துடுச்சு, இன்னும் என்ன அவன் சொல்ல வேண்டியிருக்க, உங்க முகத்துல காரி துப்பி இருக்கிறான், எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, அந்த பையில உண்டு இல்லையேன்னு ஆக்குறேன்னு. அவர் ஆனந்தனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆனந்தா, உனக்கு தெரியாது, வார்த்தைகள் பலகீனமானவை. அவன் என்னமோ சொல்ல நினைக்கிறான், அதுக்குரிய வார்த்தை கிடைக்கல, அதனால காரி துப்பிட்டான். அதுக்குரிய வார்த்தை கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்பான், அந்த வார்த்தை அவனுக்கு கிடைக்கல. அவன் மனத்தில் கனந்து எழுந்த கோபத்துக்கு உரிய ஒரு வார்த்தை கிடைச்சிருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். அந்த வார்த்தை அவனுக்கு கிடைக்கலடா, அவன் காரி துப்பிட்டான், அதனால இன்னும் ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லு அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? புத்தர் பாட்டி பேசாம போயிட்டான். அவன் ராத்திரியெல்லாம் தூங்க முடியல, அவனால தூங்கவே முடியல. நம்ம இவ்வளவு காரி துப்பணும், நம்மளை பார்த்தவர் ஒரு வார்த்தை சொன்னாரே, நம்ம இப்படி மறந்து கொண்டோமே அப்படின்னு. மறுநாள் புத்தர் எங்க இருக்கிறாரு தேடி கொண்டு வந்தான். ஓடோடி வந்து பார்த்தா புத்தர் எங்கே இருந்தார், பட்டாலும் அவர் காலில் விழுந்து காலை பிடித்து கொண்டு கதறு கதறு கதறி அழுதான். அப்பவும் புத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆனந்தா, இப்போதும் அவர் ஏதோ சொல்ல நினைக்கிறார், வார்த்தைகள் பலகீனமானவை, அதற்குரிய வார்த்தை தெரியாததால் கதறுகிறார். அந்த அனுபவத்தை உணர்ந்து பார்த்தாதான் தெரியும், வார்த்தைகள் மூலமாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட முடியாது. மொழியின் மூலமாக கோபம், சோகம், காதல், காமம் இவற்றையே வெளிப்படுத்த முடியாத போது பரபிரம்மத்தை வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின்று மூர்த்தம். மொழியினாலே சொல்ல முடியாது, நினைவினாலே பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இதுதான் கடவுள் என்று உணர முடியுமா? முடியாது. இதெல்லாம் ஒரு முயற்சி தான். அதாவது ஒரு தெளிவு மக்களுக்கு பிறந்தாக வேண்டும் என எல்லா மத நூல்களும் கடவுளை சுட்ட முயற்சி பண்ணின, ஆனால் முழுமையாக சுட்டிய மத நூல்னு ஒண்ணு கிடையாது. எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான், எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னும் அந்த பரபிரம்மத்தை, ஆனாலும் அது எட்ட முடியாத அளவுக்கு வாக்குக்கு எட்டாததாக போய்கொண்டே இருக்கிறது, அதுக்கு முடிவு கிடையாது. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திரு மூர்த்தம். மூர்த்தம்னா வடிவம், முகூர்த்தம்னு சொன்னா வடிவம், சிற்ப ரூபம், அந்த ரூபம் மூர்த்தம். இயந்திரம் விழிக்கும் வினைக்கும் வழி நின்றது. என்னுடைய கண்ணுக்கு தெரியுது என் விழிக்கும், வினைன்னு சொன்னா என்னுடைய பூஜைக்குன்னு அர்த்தம். அவர் வேற என்ன வினை, என்ன தொழில் செய்ய போறார்? வினைனா இங்க பூஜைன்னு அர்த்தம். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத உன்னுடைய வடிவம் என்னுடைய கண்களுக்கும் என்னுடைய பூஜைக்கும் அகப்பட்டிருக்கிறது. வழி நின்றது அப்படின்னா என் கையில் கிடைத்திருக்கிறது, வழி நின்றது, எனக்கு எதிரில் நின்று இப்ப பூஜையை வாங்கி கொண்டிருக்கிறது. நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டவெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே. இப்ப எனக்கு நின்றது உன்னுடைய உருவம், மொழிக்கும் நினைக்கும் எட்டாதது எனக்கு எட்டியது. ஆனா நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? விழியால் மதனை அழிக்கும் தலைவர், கண்ணாலே காமனை மன்மதனை அழித்த சிவபெருமான் அழியா விரதத்தை, அவர் வந்து நித்திய பிரம்மச்சாரியா இருப்பேன் அப்படின்னு மன்மதனை எரிச்சாரே ஒழிய அவர் விரதம் பொய்யா போச்சு. ஏன்னா பார்வதியை மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டார். அப்ப அவருடைய அழியா விரதத்தை எல்லாரும் ஊரே சிரிக்குதான், அண்டமெல்லாம் பழிக்கும்படி
ஊரெல்லாம் சிரிக்கும்படியா தன்னை கல்யாணம் பண்ண

விட்டாலும் அம்பிகை அண்டமெல்லாம் பழிக்கும்படி, இதெல்லாம் நயமான முறை. அதாவது சிவன் தனித்து இயங்க முடியாது அப்படின்னு சக்தியோட இணைந்து விட்டார். சிவசக்தி ஐக்கியம்னா என்னன்னா, உடம்பு தனியா இருந்து உயிர் தனியா இருந்தா நல்லா இருக்குமா? உயிர் தனியா இருந்து உடம்பு தனியா இருந்தா நல்லா இருக்குமா? இது வந்து நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். உடம்பு மட்டும் தனியா இருந்தா அதுக்கு ஒரு பேண ஒரு பேர் இருக்கு, பிணம்னு பேர். உடம்பு மட்டும் உயிர் இல்லாம இருந்தா அதுக்கு என்ன பேரு? பிணம்னு பேர். உடம்பு இல்லாம உயிர் மட்டும் இருந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கு, பிசாசுன்னு பேர் இல்லையா? அப்ப மனுஷன் தான் ஆறுன்னா பிணம் பிளஸ் பிசாசு இஸ் ஈக்வல் டு மனிதன். மனிதன்னா வேற ஒண்ணு இல்லை, ஈக்குவேஷன் போட்டா பிணம் பிளஸ் பிசாசு இஸ் ஈக்வல் டு மனிதன். பல பேர் ப்ரூவ் பண்ணுவான், தூங்குனா போன மாதிரி கிடப்பான், எந்திரிச்சா பிசாசு மாதிரி அழிவான். அப்ப ஒரு மனிதன் தான் வேற யாரும் இல்லை, பிணமும் பிசாசும் சேர்ந்துதான் மனுஷன் ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். நீங்க வேற ஒண்ணு இல்லை, பிணம்னு சொன்னா சவம். சவம் என்பது சக்தி அற்றது, அதாவது சிவபெருமான். அது சக்தி உள்ளுக்குள்ள பூந்துடுத்து அப்படின்னு சொன்னா சக்தி தனியாவும் இயங்க முடியாது, ஜடப்பொருள் தனியாவும் இருக்க முடியாது. அது ரெண்டும் இணைஞ்சா தான் பிரபஞ்ச இயக்கமே நடக்கும். அதனால சிவனை அவ கேலியா சொல்ற, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? இயக்கத்தை தொடங்கி வைத்து விட்டார். இயக்கம் இல்லாம பரபிரம்மம் ஒண்ணு அந்தரத்திலேயே நின்னுகிட்டே இருந்தா என்ன இருக்கு? ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாம ஒரு பிரம்மம் இருக்க வேண்டியதுதான். பேசாமிய பிரம்மம் உக்கட்டன்னு பாடலாம், அதுவும் பாடுறதுக்கு ஆள் கிடையாது, பாடுறத கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. பிரம்மமே தான், அதுவும் நான் பாடவும் முடியாது கேட்கவும் முடியாது. பிரம்மத்திலேருந்து வெளியே வந்தாதான் பிரம்மம் உக்கட்டேனே பாடவே முடியும். அதுல இருந்து வந்து துவைத்த நிலையில நின்றாதான் அதை பார்க்கவும் முடியும், பேசவும் முடியும். அதனால்தான் அத்வைத்தமும் தேவை, துவைத்தமும் தேவை, விசிஷ்டாத்வைதமும் தேவை. எப்படின்னா அது ஒத்த நிலையிலதான் இருக்கு, அது ரெண்டாம் விளைஞ்சு லீலை பண்ணுது, ஆனா அது சிறப்பாக வித்தியாசமாக பார்க்கப்பட வேண்டியது. அதனாலதான் மூணு பிலாசபி இன்னும் நின்றுகிட்டு இருக்கு. அது இங்க சொல்றாரு, அப்படிப்பட்ட சிவபெருமானை உலகமெல்லாம் பழிக்கும்படியாக அல்லவா நீ திருமணம் செய்து கொண்டிருக்கிறாய்? பரம் என்று உன்னை அடைந்தேன். பரம்னா எண்ட், தி எண்ட். பரம் என்று உன்னை அடைந்தேன். தனியேனும் இந்த தனித்த ஆள், நீங்க ஏதாவது ஒரு எண்ட் ஏதாவது ஒரு காலத்திலேயாவது போய் அடையணும், என்னைக்காவது ஒரு முடிவு எடுக்கணுமா? இல்ல, நீ தான் பரம்பொருள், நான் ஹேவ் டிசைடட், நான் உன் திருவடிக்கு கீழே வந்துட்டேன், பரம் என்று உன்னை அடைந்தேன் அப்படின்னு. நீங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் முடிவே இருக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? என்ன கடைசி வரைக்கும் முடிவே இருக்காதவங்கன்னா எந்த விஷயத்தையும் டிசைட் பண்றதே இல்லை. இப்ப நாம கும்பிடுற சுவாமி சுவாமி தானா அப்படின்னா அது ஒரு தீர்மானமா முடிவு பண்ணிட்டா பரவாயில்லை. அந்த சுவாமி தான் பரம்பொருளா, அது பரம்பொருள் இல்லையா, ஒரு ஆசிலேஷன் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்க பாட்டு சுவாமி கும்பிட்டே இருப்பாங்க. இது வந்து இருக்கிற கேலி கூத்துலயே பெரிய கூத்து தான் உலகத்துல. தான் கும்பிடுறது பரம்பொருளான்ற கன்விக்ஷனே இல்லாம கும்பிட்டுகிட்டே இருந்தா என்ன ஆகிறது? வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்திலேயாவது டெசிஷனுக்கு வரணுமா இல்லையா? எதையுமே டிசைட் பண்ணாம எவ்வளவு காலம் வாழ முடியும்? நான் சொல்றது உலகியல் வெற்றிக்கே டெசிஷன் வேணும். சில பேர் எப்படின்னு கேட்டா இன்டெசிசிவா இருப்பான், எப்ப முடிவே எடுக்க மாட்டேன். சார் கோயில்ல சிஜிச உபன்யாசம் நீங்க போறேடா, போனாலும் போவேன். இல்ல நீங்க போகாம வீட்டுல இருப்பேல அப்படி சொல்ல முடியாது, போயிடுவேன். நீங்க ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணிட்டா போற, இன்னும் முடிவு எடுக்கலையே, எதுக்கு கேக்குறேன்? போறதா இருந்தா முடிவு எடுக்கலையே, இல்ல நான் பொறுமையா கேட்டுங்க. இப்ப நீங்க போகலையேன்னு வச்சுங்க, எனக்கு ஒரு உபகாரம் பண்ண என்ன சொல்லுங்க? நான் சாவியை உங்ககிட்ட கொடுத்துருவேன், நான் உபன்யாசம் போவேன், ஒரு ஒய்ஃப் ஆபீஸ்ல இருந்து வருவான், இல்ல பையன் வருவான், வந்தான்னா சாவியை கொடுத்துருங்க, போயிடுவேன். அப்போ ஒரு காரியம் பண்ணுங்களேன், நீங்க முன்னாடி போனீங்கன்னா அங்க ஒரு சேர் நமக்கு ஒரு கத்தி போட்டு பிடிச்சி வச்சுங்க, நான் வந்துடுவேன் பின்னாடியே, போகாம இருந்தாலும் வந்துடுவேனே. இன்னும் முடிவே எடுக்கல, அவர் போறாரா இல்லையா? ஏன் உபன்யாசுக்கா சொல்ல வரல? வாழ்க்கையில எந்த விஷயத்திலுமே முடிவு எடுக்காத, நீங்க போவீங்களா தெரியாது, போக மாட்டீங்களா தெரியாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்? ஒரு முடிவும் எடுக்காம நீ பாட்டி மிதந்துகிட்டே இருந்தேன்னா முடிவு பண்ண வேண்டாமா? வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு டெசிஷன் எடுத்தாதானே மத்தவங்க அதை வச்சு அடுத்த டெசிஷன் எடுப்பாங்க. நீங்க இந்த முடிவே எடுக்கலன்னா அடுத்த முடிவு எப்படி இருக்கிறது? அடுத்த முடிவு எப்படி இருக்கிறது? 85 வயசு வரைக்கும் ஒருத்தர் யோசிக்கிட்டே இருந்தார், என்னன்னா இல்ல லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன்னா 85 வயசு வரைக்குமா யோசிக்கிறது? ஏதோ 25 வயசுல யோசிக்கலாம், 30 வயசுல யோசிக்கலாம், 35 யோசிக்கலாம், அப்பா அம்மா ஒத்துக்குவாளா இல்லையா, 40 வயசு வரைக்கும் யோசிக்கலாம், அப்புறம் என்ன யோசனை வேண்டியிருக்கு? லைஃப்ல ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தோம்னா இனிமே இந்த சான்ஸே கிடையாதுன்னா விட்டுணுமா இல்லையா? அதுவும் விடாம அவனையும் வெயிட் பண்ணுனா அது ஒரு 70 வயசு கழிவு வெயிட் பண்ண என்ன கூட்டுதல்ல? வாழ்க்கையில சில பேர் முடிவே எடுக்கிறது இல்ல. இது சித்தார் அபிராம் பட்டர், நீ கடவுள் விஷயத்திலாவது ஒரு முடிவு எடுப்பா, உண்டு இல்ல ஒரு முடிவுக்கு வா, உண்டுனா நான் கும்பிடுற பரம்பொருள் பரம்பொருள் ஒரு தீர்மானத்துக்கு வா, முடிவுக்கே வராம என்ன பண்ண போறேன்?
பரம் என்று உன்னை அடைந்தேன் தனியேனும், நான் முடிவு பண்ணிட்டேன், உன் திருவடியில வந்து விழுந்துட்டேன். என் பக்தருக்குள் தரம் வந்து இவன் என்று தள்ளத்தகாது. அம்மா நான் தகுதியற்றவன் சொல்லி தயவு செய்து என்னை வெளியில தள்ளிடாதேம்மா, தயவு செய்து என்னை வெளியில தள்ளிடாதே அப்படின்னார். உண்மைதானே, தகுதியற்றவன் என்று வெளியில தள்ளிவிட்டா அப்புறம் என்ன ஆகிறது? அது உலகத்துல மற்ற யாரு வேண்டுமானாலும் தள்ளலாம், தாய் தள்ளலாமோ? பெற்ற தாய் பிள்ளையை தள்ளுட்டா அந்த பிள்ளை எங்க போகும், எங்கு போய் எப்படி வாழும்? தள்ளுகிற உரிமை தாய்க்கு கிடையாது. நான் சொல்றது, மென்டலி ரிட்டார்டட் சைல்டா பிறந்தொடுத்து மூல வளர்ச்சி இல்லாத குழந்தையா பிறந்தொடுத்துனா யார் வேணாலும் விட்டுள்ளா? தாய் விட முடியாது. அஞ்சலி சினிமா படம் பார்த்தார்களே, ஒரு தாய் குழந்தைய தள்ளுவாளா? வேற யார் வேணாலும் தள்ளி வைக்க முடியும், எப்படி விட முடியும்? ஒரு தாயாரால விட முடியாது. ஒரே பைத்தியம் சொன்னா கூட அந்த குழந்தைய வச்சுட்டு இருப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படி. அந்த அம்மா கடைசியா உனக்கு சொல்லுவா தெரியுமா, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எனக்கு முன்னாடி இது இறந்து போயிட்டா கூட பரவாயில்லை, எனக்கு அப்புறம் இது வாழ்ந்து கஷ்டப்படக்கூடாது, நான் இருக்க வரைக்கும் காப்பாத்தினேன், எனக்கு அப்புறம் இது எல்லாரும் பைத்தியம் சொல்லுவாளே, அதனால எனக்கு முன்னாடி இறந்துட்டா கூட நான் நிம்மதியா சாவேன்பா. அதாவது பாசத்தினுடைய உச்ச நிலை, பாசத்தினுடைய உச்சமான கடுமையான நிலையில அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த அன்புனுடைய முதிர்ச்சி வேற யார் வேணாலும் தள்ளி வைக்க முடியும், தாயினாலே தன்னுடைய குழந்தைய தள்ள முடியாது. அதை சொல்றார், எனக்கு குவாலிபிகேஷன் இல்லைங்கறதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, குவாலிபிகேஷன் இல்லைங்கறத ஊரே பெருசுப்படுத்தும், தாய் பெருசுப்படுத்த மாட்டா. ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்து பையன் அம்மாட்ட கொடுத்தான், அதுல எல்லாத்திலயுமே ஒத்தப்படையா மார்க் வாங்கியிருக்கான், எல்லாத்தையும் கூட்டினாலே 35 வரல, டோட்டலே பாஸ் இல்லை. எல்லாத்தையும் பார்த்தா அம்மா, இல்லப்பா மார்க் எல்லாம் கம்மியா வாங்கிருச்சு அப்படின்னா சொன்ன, நல்லா தானே எழுதுனா உனக்கு தான் தெரியும் இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு, இந்த ஒத்தப்படையா வாங்கி கீழே ரெட் லைன்ல அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க தெரியுமா, ஃபெயில் சொன்னா ரிப்போர்ட் கார்டுல சிவப்பு சிவப்பு கோடா இருக்கு, அது தெரிஞ்சே அவங்க அப்பா செங்கோடன்னு பேர் வச்சார். அவன் சிவப்பு கோடு வாங்குவான்னு தெரிஞ்சே செங்கோ, அந்த பேர்ல யாரா இருந்தா கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, செங்கோடன் அப்படின்னு பேர் வச்சுட்டார் அந்த பையனுக்கு. எல்லாம் சேர்த்தாலும் 34 தான் வர்றது. அம்மா கேட்டா, என்னப்பா இப்படி பண்ணிருக்க, இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கிருச்சு அப்படி. பழையா இல்லையா, சரி சார், மத்தவட்ட நாட்டுக்கு நல்லது. அம்மா சொன்ன, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு நீதான் பாத்துக்கிட்டு இருந்தியம்மா அப்படின்னா. உடனே அம்மா சொன்னா, நீ நல்லாதான் படிச்ச எனக்கு தெரியும், நீ விழுந்து விழுந்து படிச்சேப்பாருனா. என்ன விழுந்து விழுந்து? பாதி தூக்கத்துல விழுந்து விழுந்து படிச்சிருக்கா பையன், இன்னும் விழுந்து விழுந்து படிச்சேப்பா அப்படி. கடைசியா சொன்னா பாருங்க அம்மா ஒரு வார்த்தை, என்ன, நீ நல்லாதான் எழுதுன, அந்த திருத்துற கடங்கார பையன் எதை நினைச்சுட்டு திருத்தினானோ, அவன் கையில கட்டையை முளைக்கன்ட்டான். கட்டை முளைக்கன்னு அர்த்தம் தெரியுமா? இப்படி தொங்கு போட்டு போறது, பிராக்சர் ஆகி கையில ஒரு கட்டை வச்சுக்கிறது தான் கையில கட்டை முளைக்கன்னு அர்த்தம், திருத்துறவன் கையில கட்டை முளைக்க அப்படின்ட்டா. அவ்வளவு பாசம். நீங்க இதை விட நம்ப முடியாத நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்மகோடு நல்ல பேச்சாளர், ஒரு பள்ளிக்கூட்ட ஆசிரியரா இருக்கார். அது எப்படின்னு கேட்டா, அந்த பையன் 10 நாள் தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா பள்ளிக்கூடத்தை விட்டு நேம் எடுத்துள்ளான். அவன் என்ன பண்ணுவான், 9 நாள் வரமாட்டான், 10ஆம் நாள் தாழ்ந்து வந்துடுவான். அவன் பேரை பள்ளிக்கூடத்து எடுக்க முடியாது பாருங்க, அது தகுந்த மாதிரி. இவனும் ஒரு நாளாவது அவன் மறந்துட்டா எடுக்கலான்னு பாக்குறாரு, அவன் கரெக்டா 10 நாள் வந்துடுவான். அவர் கடைசி பார்த்த ஒரு தடவை என்னமோ மறந்துட்டான் அந்த பையன், 10 நாள் வராம விட்டான் பாருங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம் பேர் எடுத்து, பேரை எடுத்துட்டு கம்யூனிகேஷன் வீட்டுக்கு அனுப்பிச்ச உடனே அந்த அம்மா சண்டைக்கு வந்துட்டார். அந்த சொன்ன, உனக்கு என்ன கொள்ள போகுதுன்னு என் பையனை வெளியே அனுப்புற, ஏமா அவன் படிக்க மாட்டேங்கிறான், அதை பத்தி உனக்கு என்ன? படிக்காத பையன் பள்ளிக்கூடம் மத்தவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து கெட்ட பேர் வருது, சரியா படிக்க மாட்டேங்கிறான், மத்தவனையும் படிக்க விட மாட்டேங்கிறான், வர்றதும் இல்ல. அந்த அம்மா திருப்பி ஒரு கேள்வி, அவன் படிக்கிறதும் இல்ல வர்றதும் இல்ல, அப்புறம் என்ன உனக்கு வந்தாங்கன்னு உனக்கு பிரச்சனை, வரல இல்ல அப்புறம் ஏன் பேர் எடுக்கிற? அவர் சொல்ற, இல்லம்மா அவன் படிச்சு பாஸ் பண்ண போறது இல்ல, வேஸ்ட். அந்த அம்மா சொன்னா, இப்படி அப்படி 10ஆம் வரைக்கும் கொண்டாந்துட்டேன், அப்படி இப்படி 10ஆம் வரைக்கும் கொண்டாந்தாச்சு, ஏதோ இந்த 10ஆம் நீ விட்டு கவர்மெண்ட் பரீட்சை, அவன் என்னமா படிச்சு பாஸ் பண்ற போறான், ஏன்னா பாஸ் பண்ண முடியாதுமா, அவன் என்ன உத்தியோகத்துக்கு போக போறான்னு அவன் படிக்கிறதே இல்ல. அந்த அம்மா சொன்னா பாருங்க, அப்படி விடுங்க, உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் ஆக்க மாட்டேன். அப்படி நீங்க பாட்டு விடுங்க, அப்படி ஒரு நாள் உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் ஆக மாட்டானா? அவரு ஒண்ணுமே சொன்ன, அவன் வரட்டும் அவன் பாட்டுக்கு வரட்டும். அப்ப வாத்தியார் உத்தியோகத்தை பத்தி அந்த அம்மா என்ன முடிவுல இருக்கிறான், ஒன்னு நாயக்கு இல்லாட்டி ஒன்ன மாதிரி ஒரு வாத்தியாராவது ஆக மாட்டேனா அப்புறம் பேச முடியுமா அந்த அம்மா? இது தாயினுடைய இயல்பு என்னன்னா, ஏன் புள்ள நீ யார் குறை சொல்றது?
தன்னுடைய குழந்தைய இன்னொருத்தர் குறை சொன்னா ஒரு உண்மையான அன்புடைய தாய்க்கு கோபம் வரும். நீ எப்படி குறை சொல்லலாம் என்னுடைய குழந்தைய அப்படின்னு. அப்போ தகுதி இல்லேன்னு இன்னொருத்தர் சொன்னாலேயே சண்டைக்கு போக வேண்டியவள் தாய். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீயே தகுதி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாமா? என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது. நீ வேண்டான்னு வெளிய தள்ளக்கூடாது, தள்ளத்தகாது. அப்ப என்னதான் பண்ணணுமா? தள்ளத்தகாது. தரியவர் தம்புறம் அன்று எரிய, அசுரர்களுடைய மூன்று புறங்கள் அன்றைக்கு எரியும்படியா பொறுப்பில் வாங்கிய அந்த மேருமலையை கையிலே வாங்கிய, அது வாங்கிறது அந்த வாங்கியவர் சிவபெருமான். அவர் வாங்கிய போது இன்னொரு காரியம் பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சேர்ந்த வலை. பிரம்மா ஒரு முறை ஆணவமா, அவர் சிவபெருமானுக்கு அவருக்கு ஈக்குவலா தலை இருந்துதான். சிவபெருமானுக்கு ஐந்து தலை, பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருந்துதான். அப்ப பிரம்மா நினைச்சாரா, நானும் சிவபெருமானுக்கு ஈக்குவல், எனக்கு அஞ்சு தலை அவருக்கு அஞ்சு தலை அப்படின்ன போது ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளினார்னு ஒரு வரலாறு. அப்படி கிள்ளும் போது அது பிரம்ம கபாலம் அப்படி அவருடைய கையில ஒட்டி கொண்டு விட்டது என்று ஒரு வரலாறு உண்டு. அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சேர்ந்தவளே, சிறந்தவளே. அப்படி பிரம்மனுடைய தலையை கிள்ளுகிற போது அவன் பக்கத்தில் இடது பாகத்தில் இருந்தவள். என்னன்னா, நம்ம உடம்புல இடது பாகம் தான் சக்தி பகுதி. ஹார்ட் பொதுவா சிலருடைய உடம்பு அமைப்புறவனா வித்தியாசமா வலது பக்கம் இதயம் இருக்குமே ஒழிய, நீங்க 99.9% வந்து உங்களுக்கு லெப்ட்ல தான் ஹார்ட் இருக்கும். நீங்க அதான் சில்லை சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அந்த சிதம்பரத்தோட கோயில் அமைப்பு எப்படின்னு பார்த்தா ஒரு ஆச்சரியம் இருக்கும். சிதம்பரம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய பாடி உடம்பு தான் சிதம்பரம். அதுல சிதம்பர ரகசியம், நடராஜா டான்ஸ் ஆடுறார், நடராஜா டான்ஸ் ஆடுறார்னா என்னன்னா, நம்ம ஹார்ட்டோட லப்டப் துதிக்குது பாருங்க, அதுதான் சிதம்பரம் நடராஜாவுடைய டான்ஸ். அது வந்து அஜபா நடனம். நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த டான்ஸ் இங்க நடந்துகிட்டே இருக்க. அதனால அந்த நடராஜா அப்படி மேல போய் போய் கீழே வர மாதிரி இருப்பார். அந்த நடராஜர் சன்னதிக்கு நீங்க என்டர் பண்ற போது, இப்ப இங்க எல்லாம் கர்ப்ப கிரகத்துல இப்படி படி இப்படி இல்ல ஏறணும், நடராஜாவுக்கு மட்டும் லெப்ட் சைட்ல படி இருக்கும். ஏன் லெப்ட் சைட்ல? என்ன, ஹிருதயத்துக்கு இடது பக்கத்துல இருந்து குருதி வருகிறது. அந்த கணக்கு அமைப்பின்படி அந்த கோயிலுடைய அமைப்பு செய்யப்பட்டது. அதனால அந்த பரம்பொருள் உடலுடைய அமைப்பாகவே என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த இறைவன் துடிக்கிறவன் அந்த மூல பரம்பொருளாக இருக்கிறவன், அவன் எப்போதும் அந்த இடத்துல குடியிருக்கிறான். இந்த கருத்தை இந்த இடத்துல எப்படி சொல்கிறார்? அயன் திறம் ஒன்று செற்ற கையாம் இடப்பாகம். இடப்பாகம் என்பது உடம்பிலே இருக்கிற எனர்ஜி சென்டர். நிறைய உடம்பிலே இடது பாகத்துல தான் நமக்கு தேவையான சக்தி கூறுகள் அமைந்திருக்கின்றன. அதனால எல்லார் உடம்பிலேயும் இடது பாகம் அம்பிகைக்கு உரியது. இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த பாட்டுல அம்பாளை சொல்றார், சிறக்கும் கமல திருவே அப்படின்னு. திருனா செல்வம், கமலத்திரு மகாலட்சுமி. சிறக்கும் கமலத்திரு மிகச்சிறந்த தாமரைப்பூவில இருக்கிற மகாலட்சுமி. நான் இந்த ரேடியோல இந்த நவராத்திரி 9 நாளும் சென்னை வானொலி நிலையத்தில் என்னுடைய உரை போகுது. ஒரு 5-5 நிமிஷத்துக்கு இந்த சண்டே இந்த நவராத்திரி முழுக்க போறது. மழையா இல்லையா? தூரலா? அது நானும் எல்லா ஊர்லயுமே பார்த்திருக்கிறேன். லாஸ்ட் டே சொற்பொழிவை உபன்யாசத்தை நிறைவு பண்ற அன்னைக்கு நிறைய பேர் வரா. அது என்னன்னா, நான் முடிக்கிறதுல இவ்வளவு பேருக்கு சந்தோஷம், இவ்வளவு நாள் வராதோ வரான்னா, இன்னும் வரமாட்டார் நம்ம ஊருக்கு முத்தம் போக போறாரு, ஒரு பெரிய சந்தோஷம் தான். இங்கே தேதிக்கு நாட்டுக்கு மழை தான் தேவை. மக்கள் எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு நிறைய மழை வேணும், நாடு நல்லா இருக்கணும். சிறக்கும் கமல திருவே, நின் தேவடி சென்னி வைக்க, உன்னுடைய திருவடிகளை என் தலைமீது வைக்க, துறக்கம் தரும் நின் துணைவர். துறக்கம்னா மோட்சம்னு அர்த்தம். எல்லாத்தையும் துறந்து நாம் போகிற இடம், விடுகிற இடம் வீடு. முக்தினா எல்லாத்தையும் விட்டு விடுற இடம், எல்லாத்தையும் விடுகிற இடத்துக்கு தமிழ்ல வீடுன்னு பேரு, முக்தின்னு பேரு, துறந்து நிற்கிற இடம். எனவே அதற்கு துறக்கம், சொர்க்கம். சொர்க்கம்னா கூட போகங்களை அனுபவிப்பது, அதையும் துறந்து நிற்கக்கூடிய நிலை, பெருநிலை. நீ துணை வரும் நீயும். ரொம்ப அழகா சொல்லார். சிவன் முக்தியை தருகிறார். அம்பாள் தரமாட்டாளான்னு இல்லை, அவ சிவபெருமான் கையில ஒப்படைச்சாச்சுன்னா அது முக்தியாயிரும். நீங்க சின்ன ரகசியம் பாருங்க, துறவுக்கு போகிறவர்கள் அம்மா கிட்ட கிளியரன்ஸ் வாங்குவோம் வீட்டுல.
ஆதிசங்கருடைய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், ஆதிசங்கரர் சன்னியாசம் வாங்கறதுக்கு முன்பாக அம்மா கிட்ட போராடுறார். ஏன் போராடணும்? இன்னைக்கு நீங்க ராமகிருஷ்ணா மடத்துல சன்னியாசியா வரேன்னு எழுதி கொடுத்தா அப்பா அம்மா கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்குவாங்க. தாயார் வந்து கிளியரன்ஸ் கொடுக்கணும். நான் வேடிக்கையா சொல்றது, NOC நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் அம்மா கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? இப்ப இந்த நாட்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு வேலையா அமெரிக்காவோ இங்கிலாந்தோ போறதா இருந்தா, இந்த இங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா NOC இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். இவர் வெளிநாட்டுக்கு போறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, NOC நோ அப்செக்ஷன். அதே மாதிரி தான் இந்த பூமி வந்து அம்பாளுடைய கண்ட்ரோல், மோட்சம் சிவபெருமானுடைய கண்ட்ரோல், முக்தி எல்லாத்தையும் விட்டுட்டு போற நிலை. இந்த பூமி எல்லாரும் அம்பாளுடைய கண்ட்ரோல். அப்ப இதுல இருந்து நீங்க மேல மாத்தணும் அப்படின்னா அம்பாள் NOC கொடுத்தாதான் மேல போக முடியும். அம்பாள் NOC கொடுக்கல அப்படின்னா நீங்க துறக்கத்துக்கு போக முடியாது. அதனால சன்னியாசி என்ன பண்றாரு, அம்மா கிட்ட NOC கேட்கிறார். நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாயாரும் பராசக்தியினுடைய அபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ். அம்மா கிளியர் பண்ணிட்டா ரைட், நீ சன்னியாசிக்கு போகலாம் அப்படின்னா பராசக்தியை கிளியர் பண்ணவர். ஏன்னா அந்த பராசக்தி தான் பிரபஞ்சத்தினுடைய தாய். அதனால நம்ம வீட்டில் இருக்கிற தாய் வந்து அந்த தாயினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இவர் கிளியரன்ஸ் கொடு, இப்போ ஜனாதிபதி தான் கிளியரன்ஸ் கொடுக்கறதா அந்த கையத்துல இருக்கும். ஆன் பிஹாப் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்த பிரசிடென்ட் ஆக கையெழுத்து போடுறாரு. நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டா பிரசிடென்ட் போட்ட மாதிரி, அதே மாதிரி நம்ம தாயார் கிளியரன்ஸ் கொடுத்தா பராசக்தி கொடுத்த மாதிரி. அதான் சன்னியாசியா போறவங்க தாயார்த்த கிளியரன்ஸ் வாங்கியே ஆகும். மனைவித்த வாங்கணும்னு அப்படி கிடையாது, ஏன்னா சன்னியாசி ஆக்குறதே அவதான். அவகிட்ட போய் அது மாதிரி கிளியரன்ஸ் எல்லாம் கண்டிப்பா வாங்கணும் அப்படிலாம் ஒன்னும் சட்டத்துல வைக்கல, பட் தாயாற்ற வாங்கி ஆகணும். அப்போ அது என்ன நுட்பமா அந்த வார்த்தையை பெய்கிறார், நீ மோட்சத்தை தரேன்னு சொல்லல, நீ துறக்கம் தரும் சிவபெருமானிடத்தில் அனுப்புகிறார். இது இன்னொரு அழகு பாரு. இப்போ உயிருக்கு வந்து மூணு குற்றம் இருக்கு, இயல்பாகவே மூணு குற்றம் இருக்கு. அதை சைவ சித்தாந்தம் என்ன சொல்லும், மும்மலம்னு சொல்லும். மும்மலம் சொன்னா என்ன, ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மூன்று மலம் இருக்கு ஒவ்வொரு உயிருக்கும். இந்த மலத்தோடு கூடிய உயிர்களை சிவபெருமான் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா குறை இருக்கு அப்படின்னா அது மோட்சத்துக்கு போக முடியாது. ஏன்னா குறை இருந்தா மறுபடியும் வந்து பிறந்தாகணும். நல்ல பியூராகி சொக்க தங்கம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி கர்ம வினையே கிடையாது, பல ஜென்மத்து வினை எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு ஒண்ணு வினை பாக்கி இல்லை அப்படின்னு பியூரிபிகேஷன் ஆனாதான் நீங்க வந்து மோட்சத்துக்கு போக முடியும். இப்ப நம்ம மூன்று மலங்களோடு இருக்கிற போது சிவபெருமான் நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் பராசக்தியுடைய கருணை. நம்ம எடுத்தவன் என்ன பண்றான், இந்த மலங்கள்லேருந்து நீக்கி சுத்தம் பண்ணி சிவபெருமான் கொடுக்கிறான். திருவாசகத்துல வருது, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளைதன் பாதத்திறம் பாடி. என்ன பேதித்து? மலங்களில் உழந்து கொண்டிருக்கிற நம்மை சுத்தப்படுத்தி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த நம்மளை உயர்ந்த நிலைக்கு வளர்த்து அப்புறம் சிவபெருமான் கையில ஒப்படைக்கிறான். இது வந்து பிலாசபிய புரிஞ்சுக்கிறது கஷ்டமே இல்லை, வெரி சிம்பிள். உங்களுக்கு தெரியும், கணவன் ஆபீஸ் போக போறான், ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஆபீஸ் புறப்பட்டு இருக்கிறான். குழந்தை வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கு, விளையாடிக்கிட்டு இருக்கு படுத்து. அந்த குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, கார் கிடைச்சிருக்கு, அவனுக்கு குவார்டர்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரே சந்தோஷம் அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஆயா ராஜா என் பத்து என் செல்லம் இப்படி தூக்கி தூக்கி போட்டான், வெள்ள சட்டை வீணா போச்சு. இதுக்கு மேல நான் விவரமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உடனே சம்சாரத்தை கூப்பிட்டான், சனியினை குடியணும். இதை ஆபீஸுக்கு புறப்பட்டு இருக்கிறான், அது மஞ்சள் மஞ்சள் ஆக்கிருச்சு. இனிமேல் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், புடி அப்படின்னு ஓடியா இருந்த அந்த குழந்தைய உடனே வாங்கிட்டு போனான். நம்ம ட்ரெஸ் மாற்றி வர அவள் மறுபடியும் ரூம்குள்ள போயிட்டான். இப்ப இந்த குழந்தைய எடுத்துன்னு போய் அதுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் அது பண்ணி மறுபடியும் அந்த குழந்தைக்கு பவுடர் எல்லாம் போட்டு தலையெல்லாம் வாரி இவ கொண்டாந்து விடுறதுக்குள்ள அவன் ரூமுக்கு போய் மறுபடியும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஆபீஸ் போறமா திரும்பி எங்கேயும் வந்தான். கொண்டா குழந்தைய ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனாதான் மறுபடியும் இன்னைக்கும் ஆபீஸ்ல ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தைய கொஞ்சம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தான். சரி, இந்த குழந்தை அசிங்கம் பண்ண போது வச்சுக்கிட்டானா அப்பா? இல்ல, அது சுத்தமா இருக்கும் போது வச்சுக்கிறான். மலம் என்ற குற்றம் இருந்தா வச்சுக்கிறது இல்ல. இதேதான் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலம் இருந்தால் அப்பா சிவபெருமான் வைத்திருப்பதில்லை. அம்பிகை பராசக்தி அந்த குழந்தைய எடுத்து நல்ல பவுடர் பூச்சி அப்புறமா அப்பா கையில கொடுத்துறாளா, இந்த குழந்தை இப்ப ஆன்மா பக்குவம் ஆயிடுச்சு, பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வள். அப்போ அவள் சிவபெருமான் கையில் கொடுத்தாதான் மோட்சமே கிடைக்குது. அதை சொல்லுகிறார், துறக்கம் தரும் நின் துணை வரும். நீயும் அப்படிப்பட்ட நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து, இது துரிய நிலை. இதுக்கு மேல போனா துரியம் கடந்த நிலை, துரியாதீதம். இந்த துரியத்துல நிக்கிற போது கூட உடம்போடு சேர்ந்து சமாதி ஆகிறோம்.
இதையும் விட்டுட்டு மேல போயிட்டா உடம்ப தள்ளிட்டு அப்படியே நேரா போய் பரம்பொருளோடு கலந்து விடுவது. அதை சொல்றார் துரியமற்ற உறக்கம், துரியாதீத பெருநிலைன்னு பேர். உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று, இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிற உறவு அற்று போய்விட்டது. உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே. அதாவது மரண தருவாயிலே அல்லது முக்தி அடைகிற போது நினைவெல்லாம் போய் குழந்தை சராசரி மரணம் அடையக்கூடாது, ஜீவன் முக்தனாக வெளியில போகணும், அதுக்குரிய வரத்தை அதற்குரிய வாய்ப்பை நீ தர வேண்டும். உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது, பலகாலம் சேகரித்து வைத்த பல விஷயங்கள் மறந்து போகிற காலம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அறிவுன்னா என்னன்னு, பல காலமா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சதா அறிவுன்னு சொல்றோம். உள்ளிருந்து ஸ்புரிப்பதுதான் உண்மையான அறிவு. நம்ம கலெக்ஷனை போய் அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அங்க இருந்து கேட்டது, இங்க இருந்து படிச்சது, யார் புத்தகத்திலே கேட்டது, எல்லாத்தையும் வாங்கி போட்டிருக்கிறோம். நீங்க அது நம்முடைய அனுபவமா மாறாத வரைக்கும் அது அறிவே கிடையாது. இப்போ ரிலிஜியஸ் லெக்சர்ஸ் எல்லாம் பல பேர் கேட்போம், கேட்டுட்டு கொஞ்சம் ஞானம் வந்த மாதிரி நடிப்போம், கொஞ்சம் ஏதோ அதெல்லாம் காதல் இதெல்லாம் போட்டுட்டதுனால. ஆனா உள்ளுக்குள்ள அந்த அனுபவம் வரலன்னு வச்சுங்க, இதனால வேஸ்ட். ஏய், கிணத்துல தண்ணி இருக்கின்றார் கோயில்ல ஒரு பரம வைஷ்ணவர். என்ன பண்றேன் நான், பகவானுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு. சுவாமி பேர் என்னவோ தாசன் இன்னாருன்னு சொல்லி ரொம்ப பணிவா சொன்ன. அடாடாடாடா, பரவாயில்லையே, பகவானுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன், தண்ணீர் இறச்சி கொடுத்து கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு வேண்டிய தண்ணீர் எல்லாம் கொடுக்க, வாழ்க வாழ்க அப்படின்ட்டு ஒருத்தர் பாராட்டினார். பாராட்டின உடனே இந்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த பக்தர் கேட்டார், நான் இங்க பெருமாளுக்கு இந்த கைங்கரியம் பண்றேனே, அப்போ நான் மேல போனா எனக்கு என்ன கிடைக்கும், வைகுண்டத்துக்கு போனா என்ன கிடைக்கும்? வந்தவர் சொன்னார், கவலைப்படாதீர்கள், அங்கேயும் உங்களுக்கு இதே மாதிரியான கைங்கரியம் கிடைக்கும். இவர் சொன்னார், அங்கேயும் இதே அழவான்னு. அப்போ பத்து பேர் சொன்னதால இத கைங்கரியம் சொல்லிட்டு இருந்தாரே ஒழிய, ஆழ் மனசுல அவருக்கு என்ன இருக்கு? இதான் நம்ம நிலைமை. வெளியில பார்த்தா ஒரு கோயிலுக்கு போட்டு நம்ம கிட்ட என்ன சார் இருக்கு, எல்லாம் பகவான் இருக்கும்போ, ஆனா அந்த மெச்சூரிட்டி ஆழ் மனசுல வராது. அப்ப நம்முடைய அறிவு எப்படின்னா கலெக்ஷன் தான், வெளியில இருந்து யாரோ சொன்னதெல்லாம் கேட்டு மேல போட்டிருக்கிறோம். நிஜமான உள்ளுக்குள் அனுபவமோ அதனுடைய பூரண தன்மையோ இல்லை, அதுதான் உண்மையான அறிவா இருக்க முடியும். இந்த அறிவு மறந்து போகும், அந்த அறிவு அடுத்த ஜென்மத்துக்கும் மேலே வரும். அதுதான் சொல்றாரு, உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேடு. நான் யாருங்கிறதெல்லாம் மறந்து போற நிலை, அறிவு மறக்கும். கேட்பாங்க, பாத்துறீங்களா போட்டுட்டு, மகன் வந்தாச்சு தெரியுதா அப்படின்பா. அவர் பேசாம அப்படியே படுத்திருப்பார், மகன் தெரியாது, மகன் வந்தது தெரியாது, பேரன் வந்தது தெரியாது, ஆனா கடன் வாங்கின வந்தா மட்டும் தெரியும். அது வந்து முடியும்பார், அவன் நமக்கு 5000 ரூபாய் பாக்கிங்கிறது மட்டும் ஆட்டுவார், பாக்கி எல்லாம் அப்படி. அவருக்கு பிரஜையே போச்சு. என்ன பிரஜையே போச்சு? இப்ப அவர் யாருங்கிறது தெரியல, சம்சாரம் யாருங்கிறது தெரியல, பிள்ளைக்குட்டி யாருங்கிறது தெரியல, பேரம்பேத்து யாருங்கிறது தெரியல. அவர் இத்தனை வருஷம் அப்ப என்ன வாழ்ந்துட்டு இருச்சார், எதுவுமே தெரியாம போச்சு. இதுதான் அறிவு மறக்கும் பொழுது. இவ்வளவு நாளா மாயையிலே கண்டுபிடித்து வைத்த பல விஷயங்களை இப்போது உயிர் மறந்து விட்டது. அந்த நிலையில் என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே. அம்மா, நான் ரொம்ப வருத்தத்துல இருப்பேன், அந்த சந்தர்ப்பத்துல நீ வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். வருந்தாவகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்து இருந்தாள். வருந்தாவகைனா அவள் வருத்தப்படாமல் என் மனத்தாமரையில் வந்து இருந்தாள். அவள் என் மனத்தாமரையில் வரும்போது என்னை வருத்தாமல் வந்தாள். ஏ, நல்லது செய்து கொள்வதற்கு நாம ரொம்ப சங்கடப்படுவோம், கெட்டது பண்ணிக்கிறதுக்கு சந்தோஷமா செஞ்சுக்குவோம். கபீர்தாஸ் சொல்றார், பால் காலம் வீட்டு வாசல்ல வந்து மணி அடிச்சு கெஞ்சுறான், யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க, ஆனா கள்ளுக்கடைக்காரன் ஓரமா வச்சிருக்கிறான், போய் பிடிக்கிறான். முன்ன கள்ளுக்கடை ஓரமா இருந்தது, இப்பதான் ஊருக்குள்ளே வந்துருச்சு. அப்பெல்லாம் ஒரு காலத்துல ஓரமா தானே இருந்தது. அதை சொல்றார் கபீர்தாஸ், என்னன்னா தேடி போய் குடிக்கிறான், ஆனா வாசல்ல வந்து பால் கூவி விற்கிறான், வாங்க மாட்டேங்கிறான். காலம்பரவா அப்புறமாவா அப்படின்னு சொல்லுவான் அந்த காலத்துல. அது சொல்றாரு, அப்போ இறைவன் நம்மிடத்துல நல்ல காரியமா இருந்தா கூட பல பேருக்கு வருத்தப்படுறான், இந்த கடவுளை நான் காப்பாற்ற வேண்டியிருக்கேன், மனசுல வச்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. எனவே நாம் வருந்தா வகை இது ஒரு பொருள், நீ வருந்தா வகை இன்னொரு பொருள். வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்து, என்னுடைய மனம் என்ற தாமரைக்குள்ளே நீ வந்து புகுந்து கொண்டாய், வந்து புகுந்து இருந்தாள். இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை. இங்க ரொம்ப நுட்பமான அர்த்தம் இருக்கு, இனிமேல் எனக்கு எல்லாமே பொருந்தும். நாம இறைவனோட பொருந்தி விட்டா உலகத்துல எதோட வேணாலும் பொருந்தலாம். இறைவனோட பொருந்தலே அப்படின்னா உலகத்துல எதோடையும் பொருந்த முடியாது. நீங்க சம்ஸ்கிருதத்துல யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பொருந்துதல்னு அர்த்தம்.
இப்போ பல பேர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க பாத்திருக்கீங்களா, வீட்டுக்குள்ளயும் இங்க நாங்க போவார், இங்க நீங்க வருவார், உட்காருவார், பட்டுன்னு எழுந்திருப்பார், அப்புறம் மாடிக்கிட்ட போய் நிற்பார், பொருந்த மாட்டார். நம்ம என்ன ஏன் இப்படி ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கார் அவர், என்னமோ தெரியல, எனக்கு மனசே சரியில்லை. அது என்னன்னா, அவர் அவரோடு பொருந்தவில்லை, அவர் அவரோடு பொருந்தாததாலே யாரோடும் பொருந்தவில்லை. இப்ப யோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, முதலில் நாம் நம்மில் பொருந்துதல், நாம் நம்மில் பொருந்துவதன் மூலம் உலகத்தில் பொருந்துதல், அப்படி நாம் நம்மில் பொருந்தி உலகத்தில் பொருந்துவதன் மூலம் இறைவனில் பொருந்துதல். அப்ப என்ன ஆயிடுது, எல்லாம் பொருத்தமாப்படும். அப்படி பொருந்தாத நிலையில் இருந்த என்னை பொருந்தும்படியாக ஆக்கி, அதாவது சகல யோகங்களிலும் ஈடுபடுத்தி அப்படின்னு அர்த்தம். இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை, எல்லா யோகங்களும் எனக்கு வாய்த்து விட்டன. ஒரு பொருள் இல்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. விண்மேவும் புலவருக்கு விருந்தாக, அதாவது தேவத்திலே தேவலோகத்திலே இருக்கிற தேவர்களுக்கு எல்லாம் அவள் அமிர்தம் கொடுத்தவள். ஏன்னா அங்க இருக்க சிவபெருமான் பேர் அமிர்த கட்டேஸ்வரர்னு பேர், அமுத குடம் தான் இறுகி சிவலிங்கமா மாறிட்டு. அப்படி அமுத குடத்தை சிவலிங்கமா ஆக்கி விட்டவே தன்னை தேடி வந்த தேவர்களுக்கு கருணை அமிர்தத்தை பொழிந்தார். அதே மாதிரி நம்மெல்லாம் நல்லா இருக்கணுமே அப்படிங்கறதுக்காக நமக்கு அபிராணி அந்தாதி என்கிற அமிர்தத்தை அளித்தார். வேலை மருந்தானதை, பார்க்கடலில் கடைந்த மருந்து அமிர்தத்தை நல்கும் மெல்லியலே, அவள் அப்படிப்பட்ட ஒரு மெல்லியல் கொடி போன்றவள், அமிர்தத்தை நல்குகிறவள். நீங்க எத்தனையோ நூல் இருக்கு, பாரதம் ராமாயணம் இது மாதிரி நிறைய நூல் இருக்கு. அவை வந்து நமக்கு வேறு இறைவனுடைய சரித்திரங்களாக இருக்கிறது. அபிராமி என்றாது எப்படின்னா, நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்படுறோம், என்னென்ன துன்பப்படுறோம், எதையெல்லாம் அடைய விரும்புறோம் அப்படிங்கிறதுக்குரிய ரகசியங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. எனவே இது ஒரு அமுத சாகரமாக விளங்குகிறது. மெல்லிய நுண் இடை மின் அணையாளை, மெல்லிய இடை அதில் மின்னல் போன்ற இடை, அப்படி உடையவள் அன்னையாள். அன்னையாள்னா அன்னையாக விளங்குகின்றவள். விரிசடையோன் புல்லிய மின் நிலைப்புண் அணையாளை, விரிசடையோன் விரித்த ஜடாமுடியுடைய சிவபெருமான், புல்லிய தழுதிய புல்லுதெல்லாம் தழுவுதல், மின் முகைப்பொன் அணையாளை, மெல்லிய திருமார்பு பொன் போன்ற கனக வெறுப்பு போல இருக்கின்ற திருமார்பு உடையவளை, புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை, அப்படிப்பட்ட அம்பிகையை புகழ்ந்து மறை வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த வழியில் தொழுகின்ற அடியாரை தொழும் அவருக்கு. ரொம்ப முக்கியம், அம்பாளையே கும்பிடணும், அம்பாளையே கும்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அம்பிகையை கும்பிடுகிற அடியார்களை கும்பிடுகிற, உன்னுடைய நாமமே உச்சரித்திடும் அடியவர்கள் நாமமே உச்சரித்திட வசமும், தாய்மானவர் பாடுற. இப்ப நம்ம சொல்லலாம், அது எப்படி இறைவனவனா சொல்லலாம், இறைவனுடைய அடியார்களை எப்படி ஈக்குவலா சொல்லலாம்னா, ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு காந்தம் இருக்கு, அந்த காந்தத்துல ஒரு இரும்பு பொருந்திச்சு அப்படின்னா இந்த இரும்பு என்ன ஆகும், காந்தம் ஆயிடும். ஏன், அப்புறம் இன்னொரு இரும்பை வச்சா இது ஒட்டிக்கும். அப்ப இந்த காந்தத்தினுடைய எல்லா குவாலிட்டிஸும் இந்த காந்தத்தோடு பொருந்துகிற இரும்புக்கு வந்துடுத்து. அதுபோல் பகவானோடு பொருந்துகிற ஒவ்வொரு அடியார் பாகவதனும் பகவானுக்குரிய சகல லட்சணங்களையும் பெற்று விடுகிறார். அதனால இரும்பு காந்தத்தோடு பொருந்தினால் இரும்பு காந்தமாவது போல இறைவனோடு பொருந்திய அடியார்கள் இறைவனாகி விடுவதால் அவர்களை வணங்கினால் இறைவனை வணங்கியதற்கு சமம் அப்படின்ட்டு. அதைத்தான் இந்த பாட்டுல சொல்லுகிறார், புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லியம் ஆர்த்தியழ வெண்பகடு ஊறும் பதம். பல்லியம்னா ஊதுகிற ஊதுக்குழல், சகலவாத்தியம். இப்போ கல்யாணத்துல சகலவாத்தியம் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒலி எழுப்புவார்கள். பல்லியம் பலவிதமான இசை, இந்த சகலவாத்தியம்ங்கிறதுக்குரிய தூய தமிழ் சொல் பல்லியம். பல்லியம் ஆர்த்து எழ வெண் பகடு வெள்ளையான மேல ஊறும் பதம் தருமே. ஐராவதத்துல ஏறி இந்திரலோகம் போகக்கூடிய விதவிதமான பெருமைகளை உடையவர்களாக மாறுகிறார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், இரும்போடு காந்தத்தோடு பொருந்திய இரும்பு காந்தத்தினுடைய தன்மையை பெறுகிறதுன்னு காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு சின்ன உதாரணத்தினார். வேற ஒரு விஷயத்துல, ஒரு அன்னதான டிரஸ்ட் ஒருத்தர் வச்சிருக்கிறார்னு வச்சுங்க, தினம் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு டிரஸ்ட் வச்சிருக்கிறார். அந்த 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வச்சிருக்கிற அன்ன தாத்தா அவரை தெரிஞ்சிருந்தா டெய்லி அங்க போய் சாப்பிடலாம். அவரை தெரியணும் அவசியமே கிடையாது, யாரும் தெரிஞ்சிருந்தா மேனேஜர் தெரிஞ்சா போதும்.
ஏன் டெய்லி ஒண்ணு அண்ணன் தாத்தா அங்க வந்து செக் பண்ண போறது இல்ல, மேனேஜர் டெய்லி அங்க இருக்க போறாரு, அவரை தெரிஞ்சிருந்தா டெய்லி சாப்பிட்டு விடலாம். அதனால அன்னதாத்தாவை தெரிகிறதோ இல்லையோ மேனேஜரை தான் கண்டிப்பா தெரியணும். காஞ்சி மகாசாவுடைய உதாரணம். அதனால பகவான் நமக்கு தெரிகிறாரோ இல்லையோ, பகவானுடைய அடியார்களை பிடித்து கொண்டால் பகவான் இருந்தா என்னென்ன செய்வாரோ எல்லாத்தையும் இவர் செஞ்சிருவார். புரிஞ்சு போச்சு. அவர் சொல்ற ஒரு உதாரணம், இப்படி எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கின்றன. 91வது பாட்டு, இப்ப 92. பதத்தே உருகி, உன்னுடைய திருவடியாகிய உன்னதமான பதம், பதம் தான் இங்க நிலை, அந்த நிலையிலே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி, உன்னுடைய பாதத்திலே என்னுடைய மனம் போய் பற்றி கொள்ளவர். இதுக்கு சிவாஜா ஒரே எழுதுவார், கவர்மெண்ட் சீல் வைக்கிற போது அறக்க உருக்கி அது மேல சீல் வைப்பார். அது மாதிரி பதத்தே உருகி, மனசை உருக்கி இறைவன் திருவடியை கொண்டாந்து மேல வைப்பானா. மனம் உருகாத போது வைக்க முடியாது. நம்ம மனம் எப்படி இருக்கு, பாராங்கல் மாதிரி. கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் பாடுறார், திணியான மனோசிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. அது எப்படி கல்லு மாதிரி இருக்கு, அதை இறைவன் திருவடியாகிய தாமரை எப்படி வைக்கிறது, இது உருகினா வச்சுள்ளோம். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி, உன்றன் இதத்தே ஒழுக, உனக்கு ஹிதமாக நடந்து கொள்ளுதல். ஒரு உன்னதமான தெய்வ அடியார்களுக்கு ஹிதமா நடந்து கொண்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப தெய்வத்துக்கு ஹிதமா நடந்து கொண்டா வாழ்க்கை எப்படி இருக்கும், உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டார், என்ன நீ அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டாய். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், வேறு எந்த விதமான மதத்தையும் மாறி நான் போக மாட்டேன், அவர் போன வழியும் செல்லேன், அவர்கள் போகின்ற எல்லா வழியிலேயும் நான் போக மாட்டேன். முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகழ் நகையே. முதல் தேவர் மூவர்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று பேரும், யாவரும் எல்லோரும் போற்றும்னா வணங்குகின்ற, முகிழ் நகையே இனிமையான புன்முருவரை உடையவர். 93வது பாட்ட சொல்றார், நகையே இகுது, எனக்கு ஒரே சிரிப்பா வருதுமா, சிரிப்பா வருது. ஏன், என்ன சிரிப்புக்கு காரணம், எல்லாம் கான்ட்ராஸ்டா இருக்கு. இப்ப அம்பாள் யாரு, ரொம்ப பழையவ, இந்த அண்ட சராசரத்தை எல்லாம் படைச்சு காப்பாத்தி ரொம்ப பழையவ. இவ்வளவு பழையவள்னா கழவியா இருக்கணுமா இல்லையா, ஆனா என்ன, நம்ம எல்லாரை விட அவதான் இளமையா இருக்க. கோயில போய் பார்த்தா நம்ம எல்லாரையும் விட அவதான் இளமையா இருக்கா. அப்ப என்ன ஆயிப்போச்சு, உலகத்தை எல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கிற கழவி இவ்வளவு இளமையா இருந்தா சிரிப்பா இருக்காதா. அதான் சொல்றாரு பாருங்க, நகையே இருக்குது ஒரே சிரிப்பா இருக்கு. ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு, உலகத்தை எல்லாம் பெற்ற அந்த அம்பிகைக்கு, முகையே முகிழ் முலை தாமரை மொட்டு போன்ற திருமார்பு இளமையாக இருக்கிறது. அப்புறம் இங்கு அயற்கன் அகன் உலகம் எண்ணி, திருவிளையாடுற புராணத்துல இதே கருத்தை சொல்றார் பாருங்க, பாட்டு சொல்றேன். இங்கு அயற்கன் அகன் உலகம் எண்ணிறந்த சராசரங்கள் ஈன்றும் தாழா கொங்கை, திருவிளையாடுற புராணத்துல வருது அதே கருத்தை சொல்றார். முகிழ் முகை மானே முதுக்கண், மான் போன்ற கண்கள் அம்பிகைக்கு. அதான் லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு வார்த்தை இருக்கு, மிருகாட்சின்னு பேர். ஏன் மிருகாட்சின்னா, அந்த கண் இப்படி சலனப்பட்டு கொண்டே இருக்கும், சஞ்சலப்படுவது அசைவது என்பது மிருகத்தினுடைய அந்த இயல்பு. அம்பிகனுடைய கண் எப்போதுமே உலகத்துல யாருக்கு என்னமோ, நம்ம படைச்ச உயிர்கள்ல கெடுதல் வரக்கூடாது, எங்க யார் யார் தலையில பாம்பு போடுறானோ அப்படின்னு எப்போதுமே அந்த கண்ணு வந்து கவலையா இருக்குமா. ரெண்டு புள்ள பெற்றுட்டாலே அந்த அம்மா நிம்மதியா இருந்தா வரலாறு உண்டு. ஒரு ஏழைட்டு பெற்றுட்டாங்கன்னா அவன் ஏதாவது ஒரு பிள்ளை குடம்பு சொல்லாம இருக்கும். நீங்க தாயாருடைய வித்தியாசமான ஒரு குணம் பார்க்கலாம், என்னன்னா எந்த வீடு சந்தோஷமா இருக்கோ அந்த பிள்ளையோட இருக்க மாட்டாங்க. எந்த வீட்டுல உடம்பு சரியில்லையோ, மகளுக்கோ மருமகளுக்கோ மகனுக்கோ பேரனுக்கோ உடம்பு சரியில்லையோ, அங்கதான் போகணும்பா. எல்லாரும் சொல்ல, நீ வேற அங்க போய் எதுக்கு அனாவசியம் தொந்தரப்பட, நீ இங்கேயே இருந்தா எனக்கு மனசே கேட்கலையே, நான் அங்க போய் அவளை கஷ்டப்படுத்தினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், நாங்க போயிடுறேனே, நான் போய் அங்க இருக்கிறேனே அப்படின்னு. எந்த வீடு அவஸ்தையில இருக்கோ அங்க அம்மா உட்காந்துருப்பா. இதுதான் தாயாருடைய இயற்கை இயல்பான குணம். சௌக்கியமா இருக்கிற பிள்ளை வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட என்ன, எனக்கு அப்படி ஒண்ணும் வேண்டியதே இல்லை, அவன் கஷ்டப்படுறான் அவங்க கூட போய் உட்காந்துருக்கணும். இது தாயாருடைய இயல்பான சுவாபம். அவன் எப்படி கண்ணில் அப்ப நிம்மதி இருக்கும், அதான் மிருகாட்சி. இந்த அண்ட சராசரத்துல இருக்கிற சகல கோடி ஜீவராசிகளுக்காகவும் எப்போதும் சலனப்படுகிற வெளியழகு உடையவள். மானே முதுக்கண், மான் வந்து அச்சத்துல இருக்கும் சலனத்துல இருக்கும், மானே முதுக்கண் முடிவியில் அந்த வகையே பிறவியும். அதே மாதிரி நிறைய பிறவி. நீங்க ஒரு ஆச்சரியமான விஷயம், அவ நாம எப்படி பிறக்கிறோமோ அது மாதிரி அவளும் விதவிதமான பிறவி, கௌரியா பார்வதியா மீனாட்சியா மாதங்கியா, பல கோடி தடவை பிறந்து பிறந்து உயிர்களுடைய ஜீவ கோஷியில ஒருத்தியா இருந்து சிவபெருமானை எப்போதும் திருமணம் பண்ணி கொண்டே இருக்கிறான், மாறி மாறி பிறந்து பிறந்து பிறந்து. எனவே முடிவில் அந்த வகையே பிறவியும், வந்தே மலைமகள் என்பதும்,
இவளை போய் நாம எப்படி மலை மகள்னு சொல்றது, ரொம்ப வேடிக்கையால இருக்கு, பிறந்து கொண்டே இருக்கிறாளே. பிறந்து கொண்டே இருக்கிறவளை பிறக்காதவள் என்று வேற ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்க, எல்லாம் முரண்பாடா இருக்க. இளமை ஆனா முதுமை, ஆனா இளமையான உடல் அமைப்பு, பல வகையில பார்த்தா எல்லாம் முரண்பாடாவே இவளுக்கு அமைந்திருக்கிறதே. வம்பே மலைமகள் என்பதும் நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவது. ரொம்ப பெரிய அளவு இவளை நாம் எப்படி விரும்பி இவ பக்கத்துல போய் உட்கார முடியும் இந்த தாயார் கிட்ட. நாம் மிகையே, மிகைனா ரொம்ப அதிகம், நம்மளுடைய சக்திக்கு மீறின விஷயம். மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவது என்று பலவிதமான பெருமைகளை எல்லாம் இந்த பாட்டுக்குள்ள சேர்த்து வைத்திருக்கிறார். விரும்பி தொடுமடியார் வழிநீர் மல்கி. இந்த பாட்டு எப்படின்னா, இதான் அபிராமி சமயம், அபிராமி மதம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இந்த பாட்டை தான் விளக்கி சொல்ல போறார். அடியவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, எப்போதும் கண்ணீரும் கம்பரியுமா இருப்பாங்க. என்ன சார் சந்தோஷமா இருப்பாங்கன்றீங்க, அப்புறம் அழலாம ஆனந்த கண்ணீர். ஒண்ணு ஞானம் வருகிற வரையிலே துக்கத்தினால கண்ணீர், ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஆனந்தத்தினால கண்ணீர். அத வைணவ உரை நூல்கள் எழுதுவார்கள், வரக்கேடும் வெள்ளக்கேடுமாய் அப்படின்னு. அது என்ன வரக்கேடு வெள்ளக்கேடு, ஒண்ணு வறட்சியால எல்லாம் அழியும், இல்ல கபீர்னு நெல்ல வந்தா எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படி ஒரு காலத்துல சுவாமின்னா என்னன்னு தெரியாத வரக்கேடு, தெரிஞ்ச உடனே எப்போது கண்ணீர் பெருகி கொண்டே இருக்கு. இவர் என்ன சொல்றார், நாஸ்திகனாவோ கடவுள் அருமை தெரியாதவனாவோ இருந்த போதும் ஒன்னு அனுபவிக்கல, ஆஸ்திகனா மாறின உடனே குபு குபுன்னு ஆனந்த கண்ணீர் வந்து கொண்டே இருக்கு, உன் உருவத்தை என்னால பார்க்க முடியல. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி கண்ணீர் பெருகும்படியாக. ஒரு சின்ன விஷயம், எல்லா கண்ணீரும் ஒண்ணு அல்ல. இப்ப ஒப்பாரி வச்சு ஒரு கண்ணீர் இருப்பாங்க, அது கண்ணீர் அல்ல, அது வந்து செயற்கையானது, இது இயற்கையானது, அனுபவத்தால வருவது. இந்த ஒப்பாரிங்கிற வார்த்தையை தமிழ்ல எப்படின்னா, ஒப்பு ஆறு இல்னு வந்த வார்த்தை ஒப்பாரி. உனக்கு ஒப்பு ஆறு இருக்கா, உனக்கு ஒப்பு ஆறு இருக்கான்னு பாடுவது. இப்ப அது வேற மாதிரி, ஒப்புக்கு பாடுறதுன்னு ஆயிப்போச்சு அது. அந்த மாதிரி கண்ணீர் வருவது கண்ணீரே அல்ல, இது உயர்ந்த கண்ணீர். விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி. அப்படியே உடம்புல இருந்து வேர்வையெல்லாம் அரும்பி நிற்கிறது, மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தம் ஆகி. அவங்க அப்படியே பெர்மனண்டான ஒரு சந்தோஷம் இருக்கிறார்கள், எல்லையற்ற ஆனந்தத்திலே இருக்கிறார்கள், மெய் சிலிர்த்து அப்படியே எப்படி இருக்கிறாங்க பாருங்க அவங்க. இதுக்கு அப்படியே மாணிக்கவாசகர் தாயுமானவர் இவர்கள்லாம் இதே அனுபவத்தை பெற்றவர்கள். எப்படி தெரியும், தாய்மானவர் பாடுற, உடல் குழைய என்பெல்லாம் நிக்குறுக விழிநீர்கள் ஊற்று என வெதும்பி ஊற்ற. கண்ணீர் எப்படி பெறுது அப்படிங்கறத பாட்டுல சொல்ற, உடல் குழைய என்பெல்லாம் நிக்குறுக விழிநீர்கள் ஊற்றென வெதும்பி ஊற்ற அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆராய் பெருக. போதுமா, தனக்கு எப்படி கண்ணீர் வருதுன்னு தாய்மானவர் பாடியே காட்டுற. இன்னொரு இடத்துல நெய்தான் அரும்பி, மாணிக்க வாசகர், நெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விளையார் தளர்த்து என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம். இதெல்லாம் கண்ணீர் எப்படி ஏற்படுகிறது என்ற அனுபவத்தை படம் பிடித்து காட்டுகிற யுக்தி, எப்படி அவருக்கு கண்ணீர் ஏற்படுகிறதுங்கிறத சொல்லுகிறார். கண்ணீர் வரலேன்னு சொன்னா அந்த அனுபவம் குறைஞ்சு போயிடுமா, அதை வேற ஒரு கோணத்தை சொல்ல பாருங்க. பெற்றவற்றே தெரிய வந்த வருத்தம் பிள்ளை பெறாப்பேரை அறிவாளா பேரானந்தம் உற்றவர்க்கே கண்ணீர் கம்பரை உண்டாகும் உறாதவரே கல்நெஞ்சம் உடையராவர். தாய்மானவர் சொல்றார், எப்படி குழந்தை பெற்றவளுக்கு அந்த குழந்தைய பார்க்கிற போது ஒரு ஆனந்த கண்ணீர் வருமோ, அது மாதிரி இந்த இறைவனோடு அனுபவம் அனுபவிக்கிற போது இந்த கண்ணீர் வரும். அந்த வந்தாத்தான் அந்த ஆனந்தம் பரிபூர்ணமாக ஆகிட்டு, அனுபவம் பூர்ணமாகிட்டுன்னு அர்த்தம்னு சொல்ற. இதெல்லாம் இங்க ஒரு வார்த்தைக்கு தான், விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம், அதாவது முத்து முத்தா வேர்வை வருது, அருந்தி ததும்பிய ஆனந்தம் ஆகி, எல்லையற்ற ஆனந்தம் உடையவராக ஆகி, அறிவு இழந்து, என்னுடைய அறிவு போச்சு. என்ன சார் கடவுளை கும்பிட்டா புத்தி வரும் தான் எல்லாரும் சொல்றாங்க, புத்தி போறதே என்ன, நம்ம புத்தி போறதே பெட்டர் என்ன, அது பண்ற அமக்கணும் கொஞ்சம் நிஞ்சம் கிடையாது. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் ஒரு தடவை போன போது
விவேகானந்தருக்கு நம்ம படிச்சிருக்கிறோம்ன்ற எண்ணம் ஆரம்பத்துல ரொம்ப உண்டு. நம்ம ரொம்ப இங்கிலீஷ் எஜுகேஷன் படிச்சோம். இந்த ஆள் கிராமத்து கழக மெம்பர். இந்த கிராமத்து கழகனோட எனக்கு பெரிய அவஸ்தையா போச்சு ராமகிருஷ்ணன் சொல்ற போதெல்லாம். இந்த கிராமத்து கழகம் படிக்காதவனே அப்படிங்கறது ஆரம்ப காலத்து திங்கிங் விவேகானந்தருக்கு. அதுக்காக ஒரு நாள் திடீர்னு விவேகானந்தர் கூப்பிட்டு ராமகிருஷ்ணர் கேட்டார், இது பாரு நரேன் ஒரு கோப்பையை காமிச்சாரு, இது ஃபுல்லா அமிர்தம் இருக்குது, ஃபுல்லா அமிர்தம், நீ ஒரு ஈயா பறந்துட்ட, இந்த அமிர்தத்தை எப்படி குடிப்பேன்? விவேகானந்தர் உடனே எச்சரிக்கையா சொன்னார், ஆறு கால்களாலும் கோப்பையின் விளிம்பை பிடித்துக் கொண்டு அமிர்தத்தை வயிறு முட்ட எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிப்பேன். அட முட்டாளே, ஒரு சொட்டு போற வரைக்கும் தான் இந்த ஜாக்கிரதை எல்லாம் தேவை, அப்புறம் அது அமிர்தம் சாவு வராது, பூந்து புறத்து குடிக்கலாம். அப்பதான் விவேகானந்தர் யோசிச்சார், ஆமா இது எனக்கு தோணவே இல்லையனர், இதெல்லாம் நீ படிச்சதால வந்தவேன. நீங்க ரொம்ப பாடம் புத்தகம் சயின்ஸ் இதெல்லாம் படிச்சவன் என்னன்னா நிம்மதியாவே வாழ்க்கையை அனுபவிக்கவே மாட்டான். ஏன்னா ஒரு பழமொழி தெரிஞ்ச உங்களுக்கு, படித்தவனோ பண்டிதனோ மார்க்கெட்டுக்கு போனா ஒண்ணுமே வாங்க மாட்டான். வாழைக்காய் வாயு, உருளைக்கிழங்கு வாயு, சேனக்கிழங்கு மந்தம், கொத்தவரங்காய் பித்தவாயு, பாக்காய் பித்தவாயு, ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணம் சொல்லுவான். வெறும் பையோட போயிட்டு வெறும் பையோடய வந்துடுவான். ஏன்னா எதை வாங்குறது, எது வாங்க உடம்பு கெடுதல் தான். சரி, ரொம்ப படிச்சா சாப்பிடவே முடியாது, காரணமா வச்சாருன்னா, ஓ ஸ்டார்ச் ஜாஸ்தியா இருந்தா, கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியா இருந்தா அது உடம்புக்கு நல்லது இல்ல, மாவு பொருள் சாப்பிடக்கூடாது அப்படின்பா. சரி இதையானு சாப்பிடுங்களேன் அப்படின்னா, ஓ வெங்காயம் பொண்ணுலாம் சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன எதை சொன்னாலும் போயிட்டு இருப்பான், இது கொலஸ்ட்ரால், இது வந்து சுகர், எதையா சொன்னா என்னதான் பட்னியா இருக்க வேண்டியதுதான். இந்த ரொம்பவும் சயின்டிபிக்கா யோசிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையில சுவாரஸ்யமே போயிடும். ஜாலியா இப்போ குழந்தைய பருவத்துல நீங்க பாத்துருப்பீங்க, மழையில போய் ஒரு ஓட்டம் ஓடிட்டு போனா அப்போ சும்மல் வரும், நோய் வரும், இல்லையா வராமே இருக்கு, இல்லாட்டாலும் வரத்தான் போறது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்தா நமக்கு வந்துட போறது. இதுக்கு மழையில நினைஞ்சு ஆனந்தமா விளையாடிட்டு வாங்கிக்கலாமே. இது ஒரு சின்ன வயசுல ஓடி அங்க கப்பலை விட்டு மழையில எல்லாம் ஆடி பாடி தெரிஞ்சிட்டு வரப்போற ஜல்தோஷம் வந்துட்டு போ, வராமையே குழந்தைய பொத்தி பொத்தி வச்சிருந்தா அதுக்கு வராமையே இருக்கு. அது என்னன்னா ஆனந்தமான அனுபவத்தையும் இழந்து விட்டு ஜலதோஷத்தையும் சும்மாவே வர வச்சிருக்கு. அதுக்கு ஒரு சந்தோஷமாவது போய் அப்புறம் வரவு சென்றாலாவது பரவாயில்லை. இது என்னன்னா ரொம்ப கல்வி ஆனந்த அனுபவத்தை கெடுத்துடும். ராமகிருஷ்ணன் சொல்ற, நீ இறைவனை அனுபவிக்கணும்னா முதல்ல உங்ககிட்ட இருக்கிற எல்லா அறிவும் எம்டி ஆயிடும். இது காலியாகாத வரையில எதையுமே இறைவன் கொடுத்தாலும் உள்ள போகாது. ஜென் பிலாசபர்ஸ்ல சொல்லுவான், ஒரு குரு கிட்ட ஒருத்தன் 10 வருஷம் படிச்சான், படிச்சுட்டு என்ன நினைச்சா, இந்த குரு ஒண்ணு நமக்கு ஒண்ணு சொல்லி தரவே இல்லையா, இவரோட 10 வருஷம் உட்கார்ந்து வேஸ்டா போச்சு அப்படின்ட்டு ஒரு நாள் குருவை போய் கும்பிட்டு சொன்னா, உங்ககிட்ட இருந்து ஒண்ணு நான் கத்துக்கவே இல்லை, எல்லாம் வேஸ்ட் மாதிரி தெரியறது, நான் புறப்படுறேன்னா, சரி புறப்படு, ஆனா ஒரு நிமிஷம் இது டீ தர சாப்பிட்டு போடணும். ஒரு டீ எடுத்துன்னு வந்து நேரா இவங்க கோப்பையில வச்சிருந்தா, அந்த கோப்பையில அந்த டீ எப்படி விட்டா பாருங்க, அது நிரம்பிடுது, அதுக்கப்புறமும் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது பாட்டு கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சிஷியம் பார்த்தா இவனை ஒரு குரு நினைச்சு 10 வருஷம் இருந்த நான் எவ்வளவு பெரிய முட்டாள், டீ ஊத்தி வழிஞ்சுகிட்டே இருக்கு, அது கூட தெரியாம ஊத்திக்கிட்டே இருக்கிறானு கேட்டா, என்னது டீ பாட்டுக்கு வழிஞ்சுகிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு ஊத்திக்கிட்டே இருக்கிறியன்னா. அந்த குரு சொன்னா, இதுதான் நம்ம பிரச்சனைய, நீ வரும்போதே ஃபுல்லா உன டைட்டா ரிப்பீட் வந்துட்டேன், நான் என்ன ஊத்தினாலும் உள்ளேயே போக மாட்டேன், இது வழிஞ்சுகிட்டே இருந்தது 10 வருஷமா இதான் தான் இங்க நடந்ததுன்னா, 10 வருஷமா இங்க இதான் நடந்ததுன்னா. அப்ப நம்மளை எம்டி பண்ணாம பரமானந்தத்துக்கு முன்னால போனா என்ன கொள்முதல் பண்ண முடியும்? நாமளே ஏகப்பட்ட விஷயத்த ஃபில்அப் பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்க போய் பார்த்தா நீங்க என்ன லேர்ன் பண்ண முடியும்? ரமண மகரிஷியை போய் பார்க்கிறோம்னா ஓப்பனா போடும் மைண்ட், வந்து ஓப்பனா போடும், இவர் யாருன்னு தெரியாது, நல்லவரா கெட்டதா தெரியாது, என்னன்னு போய் பாத்தீங்கன்னா உள்ள வரும். போகும்போது இவர் சாடி சமையலர் போறோம், ஒரு ஊரை ஏமாத்து வரும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே கொள்முதல் பண்ண முடியாது. ஆனா நம்ம தலையெழுத்து சாடி சாமியார் நிறைய பேர் இருக்கிறா, நாம அங்க போய் வேண்டாதான கொள்முதல் பண்ணிட்டு வருவோம். ஜாக்கிரதை, அங்க எம்டி பைய கொண்டு போய் எல்லாத்தையும் அள்ளி போட்டு அவன் படம் உட்பட எல்லாத்தையும் அள்ளிட்டு வீட்டுல வந்து உட்காந்துருப்பான். மகான்கிட்ட போனா டைட்டா இறுக்கி மூடுவோம், ஒண்ணுமே கொள்முதல் பண்ண மாட்டோம், பெரிய தலைவலி. இப்ப என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அறிவை எம்டி ஆக்குனாதான் அந்த பரம அறிவை நாம உள்ள செலுத்த முடியும். அதை சொல்லுகிற ஞான அனுபவம் ஏற்படுகிற போது அறிவு இழந்து அது இல்லாம போன, நம்ம சித்தறிவு இல்லாம போனாதான் அங்க காரியமே நடக்கும். அறிவு இழந்து சுரும்பி கழித்து உலகத்திலேயே மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் இருப்பதற்கு அடையாளம் எது அப்படின்னு கேட்டா வண்டு. அது எப்பவும் ரீங்க ஆரம்பிட்டு சுத்தி சுத்தி வரும் துரும்பு. நீங்க புவனேஸ்வரி மாதாவுடைய பீஜ மந்திரம் ஹ்ரீம் ஹ்ரீங்காரம், அதான் ஓம் ஆயம் ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த ஹ்ரீங்கிற ஒலி எங்க அந்த வண்டு ரீங்காரம்,
அது எங்க கேக்குதோ அது வண்டி சும்மா ரீங்காரம் போடாது. தேன் உள்ள மலர்கள் இருந்தா தான் ரீங்காரமே போடும். தேன் உள்ள மலர்கள் இருக்கிற இடத்துல எல்லையற்ற ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வண்டி சந்தோஷமா இருக்குது, அந்த ஹிரீங்காரம் கேக்குது அப்படின்னா அந்த ஹிரீங்காரம் கேக்குற இடத்துல எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் ரிவர்ஸ் செய்தி என்னன்னா, சகல ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்துல ஹிரீங்காரம் இருக்கும் என்றால் நீங்கள் ஹிரீங்கார மந்திரத்தை ஜபம் பண்ணினால் சகல ஐஸ்வர்யம் வந்தாக வேண்டும். இதான் மந்திர ஜபங்களுடைய ரகசியமே. ஏன்னா நல்ல பூ பூத்து இருக்கிறதுல வண்டு வந்து ஹிரீங்காரம் போடும். அந்த ஹிரீங்கிற மந்திரத்தை நீங்களே எழுப்பிட்டீங்கன்னா அந்த பொருள்கள் இங்க வந்து ஆகணும். ஆனந்த விகடன்ல மனசே நீ ஒரு மந்திர சாதின்னு ஒரு தொடர் எழுதினேன், கடைசி அத்தியாயம் எழுதியிருந்தேன். என்னன்னா ஒரு விஷயத்தை அடைந்தால் நீங்கள் எந்த ஆனந்தத்தில் இருப்பீர்களோ அந்த ஆனந்தத்தை அடைந்து விட்டால் அந்த விஷயம் தானாக வரும். இது ரிவர்ஸ் தியரி. அப்படியே இதை அடைஞ்சுட்டா நீங்க என்ன சந்தோஷத்தில் இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்துக்கு முதலே போயிட்டீங்கன்னா இந்த விஷயம் தானா வந்துடும். இது வந்து ஒரு ஆச்சரியமான உலகியல் கோட்பாடு. அதனால்தான் நீங்க அம்பிகையினுடைய மகா மந்திரத்துல இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை எப்போதும் ஒலிக்கிறது. துரும்பு, துரும்புனா வண்டு, அது எப்போதும் ஹ்ரீங்காரம் எழுப்பிக் கொண்டே இருக்கும். துரும்பி கழித்து அப்புறம் மொழி தடுமாறி, நம்ம பேச்செல்லாம் வராது, இதெல்லாம் வாய் குளர ஆரம்பிச்சிடும், இந்த பேச்செல்லாம் வராது, மொழி தடுமாறி. முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால், முன்பு சொல்லப்பட்ட எல்லா விதமான சிறப்புகளையும் பெற்று அம்பிகையின் திருவடியில் பைத்தியம் பிடித்தவர்களாக ஆகிவிடுவார். பித்தர் அப்படின்னு சொன்னா அதை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் இருக்கிற ஒரு மனோநிலை. இந்த பக்திக்கும் பக்தர்களுடைய மனோநிலைக்கும் பித்தர்களுடைய மனோநிலைக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே எக்ஸென்ட்ரி. எப்ப என்ன செய்யும்னு யாராலும் சொல்ல முடியாது. பைத்தியமும் அப்படிதான், பக்தி முத்துனால அப்படி. அதான் நம்ம சொன்னா சாமி சாமின்னு பைத்தியம் முடிச்சு போய் அலையுதுவான். ரொம்ப அடிக்கடி கோயிலுக்கு போறவாளை பத்தி ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவான், அது சாமி சாமின்னு பைத்தியம் முடிச்சு போய் அலையுது அப்படின்பா. இது ஒரு தப்பு கிடையாது. பல பேர் ரேஸ்ல பைத்தியம் முடிச்சு போய் அலையிறான், பணத்துல பைத்தியம் முடிச்சு போய் அலையிறான். இந்த உலகத்துல எல்லாமே பைத்தியம் தான், எதுலேங்கிறதா வித்தியாசம். ஒன்னொன்னு ஒன்னொன்னு பைத்தியமா இருக்கு. சிலது இந்த இது சேர்த்துக்கிட்டு இருக்கோம், மேட்ச சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சிலது வந்து மயில் இறக்க உள்ள வச்சு குத்தி போடுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சிலது வந்து சீட்டு சேர்ந்துருக்கும், பாத்திர சீட்டு, புடவை சீட்டு அப்படின்னு அதை எடுத்து எடுத்து அப்பப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கும். அது ஒரு சீட்டு பைத்தியம். சில ஆம்பளை ஒரு சீட்டு பைத்தியம், இந்த சீட்டு, இந்த சீட்டு பைத்தியம், இந்த சீட்டு பைத்தியம், ரேஸ் பைத்தியம், இந்த பைத்தியம் எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போறவனை பார்த்து பைத்தியம்ங்குது. என்ன இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ரெசல்யூஷன் போடுது, அதை போது போற ஒரு பைத்தியம் அப்படின்னு. எல்லாமே பைத்தியம் தான், எதுல அப்படிங்கறத அந்த அளவு தான் கொஞ்சம் வித்தியாசப்படுது. பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றி. இதுதான் அபிராமி மதம். அதாவது அவங்க எப்படி இருப்பார்கள், அபிராமியுடைய அடியார்கள் அப்படின்னு. 95வது பாட்டு அப்படியே கீதையினுடைய சாரம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ விலகி எனக்கு அர்ப்பணம் பண்ணு நான் இல்லையா பகவான். மாம் ஏக்கம் சரணம் ரஜ, நான் ஒருவன் பரம்பொருள், என்னிடத்துல நீ சரணாகதி பண்ணிக்கோ, உன்னுடைய யோகக்ஷேமங்களை நான் நிர்வகிக்கிறேன். நீ எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் பாத்துக்கிறேன். நான் பண்றேன் இது நல்லது, நான் பண்றேன் இது கெட்டது, இது எனக்கு வேணும் இது வேண்டாம், நீ அவஸ்தப்படும். எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடுறியா, நான் பாத்துக்கிறேன். நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, விட்டுட்டோம்னா கடவுள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா கடவுள் நம்மளை ஏமாத்திட்டா. இதுதான் நம்முடைய பெரிய கொனஷ்ட. கடவுள் நம்மளை ஏமாத்துவாரா? இது என்ன ஆக்கிரம்? நம்ம மனுஷா எத்தனையோ தெரிய பணத்தெல்லாம் விட்டுருக்கிறோம், ஆனா கடவுள்கிட்ட எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொன்னா விடுறதுக்கு மனசு வர மாட்டாங்க. ஒரு நாஸ்திகன் மலை மேல போயிட்டு இருந்தா, கால் தடிக்கு வந்து அப்படியே கீழே உருள்ற. இனிமே மனுஷன் யாரும் ஒன்னும் காப்பாத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு மலையில காட்டுல தடிக்கு கீழே விழுற அவன் என்ன பண்ண முடியும்? இனிமே கடைசி பட்சமா ஒரு அலர் தான். நம்ம இதுவரைக்கும் கடவுளை கும்பிட்டது இல்லை. அப்படி ஒருத்தர் இருந்தா அவர் காப்பாத்தணுமே. ஆண்டவா அப்படி ஒருத்தர் இருந்தா காப்பாத்தான், ஆண்டவா அப்படி ஒருத்தர் இருந்தா காப்பாத்துனான். அவன் நேரம் பாருங்க, கீழே விழுந்ததான் அப்படியே ஒரு மரத்து கிளையில விழுந்தான். அவன் சட்டை அதை மாட்டிக்கிச்சு, ரெண்டு கையால கிளைய பிடிச்சான். இப்போ அந்த மலை பள்ளத்துல கீழே விழல. ஆனா என்ன அப்படின்னா, கீழே குனிஞ்சு பார்த்தா 500 அடி பள்ளம், இதை விட விழுந்திருக்கலாம். இனி ஏறி மேல போக முடியாது, அந்த கிளை தொங்க. ஆனா என்ன அப்படின்னா, கீழே குனிஞ்சு பார்த்தா 500 அடி பள்ளம், இதை விட விழுந்திருக்கலாம்.
இனி ஏறி மேல போக முடியாது. அந்த கிளை தொங்குறான். அவன் பார்த்தான், பாதி காப்பாத்தி பாதி காப்பாத்தாம விட்டுட்டாரு. நாம பாதி கும்பிட்டு பாதி கும்பிடாம விட்டுட்டோம். ஏன்னா இருந்தாங்க சொன்னோம், அப்ப நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சத்தமா சொன்னான். இறைவா நான் உன்னை பூர்ணமா நம்புறேன், என்னை பூர்ணமா காப்பாத்து, நான் உன்னை பூர்ணமா